أسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج من

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد انبل சகோதரர்களே சகோதரிகளே, உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கிற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படைகளை, சில பண்பாடு சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன்.
2: நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம். நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது. அவங்க செய்கிறதுல பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லல்லதீன ஆமனு, எவர்களை தவிர ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, ஒத்த வாசோ பில் ஹக்கி ஒத்த வாசோ பிசப், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தாவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிடும், தம் வியாபாரம் உடஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையா போயிடும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர, அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம். இது குறுகிய கால வாழ்க்கை. இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தாலா. ஓ, ஈமான் கொண்டீங்களா, இபாதத்தை செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாமல் போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அம் ஹசிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலான்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயலம சாபிரி, இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம்னா அவ்வளோ சீப்பா, நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு இவ்வளோ டிக்கெட்டுன்னு கணக்கு பார்க்குறீங்க, சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துடும் நினைக்கிறீங்களா? இல்லை. வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் யார் தியாகிகள் என்று நான் அடையாளம் காணாமல், அல்லாஹ் சொல்றான், யார் தியாகிகள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள். இப்போ ரெண்டு விஷயம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா? அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா? அவர் அர்ப்பணிக்கணும். தனக்கு நேரம் காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா, நான் இப்போ ஓகே தானே? இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தால சொல்றேன், தியாகம் பண்ணுங்கள். பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும், இல்ம தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும். உங்களுக்கென்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கல்ல. அல்லாஹ் சூரத்துல் பக்ரா தொடங்க போக்கலே சொல்றான், தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு. இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா? அதனால் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை, இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க தியாகிகளாக மாறாத வரைக்கும், உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவிங்க, உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம். பொறுமை பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் குருவான் சொல்லல. நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க, அது மட்டும் இல்ல, அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும், ஊர்ல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளிகளாக காட்டப்படுவீங்க, உங்களை தாறுமாற திட்டுவார்கள், உங்க கல்வி வேதனைப்படும். அந்த மாதிரியான நேரம் வழக்கது நாளும் அன்னக்கு எவைக்கு சதுருக்கு பிமாய கூலும், நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருகுது, அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது என்றா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களை மஜ்னூன் என்றாங்க, பைத்தியம் என்றாங்க, கத்தாப் என்றாங்க, பொய்யன் என்றாங்க, கவிஞன் என்றாங்க, சூனியக்காரன் என்றாங்க. இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும், அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும். நபியே நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்கள் அல்லாஹ் சொல்றான். இதுதான் தியாகம், இதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். பொறுமையாளர்களை பத்தி அல்லாஹ் சொல்றேன், இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான் அல்லாஹ். யாரோடு இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம், இந்த உலகத்தில் 1000 பொடிகார்கள் இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு, ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி 4 இருக்கலாம், ஒரு பொறுமைசாலிக்கு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான். பொறுமைசாலியோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜுஈ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் ஃபபஷிரிஸ் ஸாபிரீன். இது என்னப்பா, நிறைய பேர் இதை ஜென்னான்னு நினைக்கிறார்கள். துபாய்க்கு போனா ஜென்னாவோட ஒரு துண்டு தான் என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜுஈ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை கொஞ்சமா என்ன செய்வோம், ஒரு அலஞ்சமா என்ன செய்வோம், ஒரு அல

ப்ரிப்பரேஷன், என் வாழ்த்தை அவருக்கு அறிவியுங்கள், என் வாழ்த்து செய்தி அறிவியுங்கள். அவர் சபராக நின்றார், பொறுமையாக நின்றார். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசு. பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குர்ஆன் பேசுது. பொறுமை என்பது எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்லஷானு தால நிறைய இடங்கள்ல பேசுறான். நம் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால் ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். இந்த பொறுமை சும்மா வருமா அல்லது இந்த பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதை புரிய வைப்பதற்குத்தான் நான் முற்படுகிறேன். பொறுமை முக்கியமான விஷயம். பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது. அப்படி என்றால் என்ன பொறுமை என்றால் என்ன? பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கணும் என்றால் பெருமானாருடைய வரலாறு சீரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால் பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறான், இன்னக்க லஅலா குலுகின் ஆலிம், நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க. நபியே நீங்க உங்க பண்பு அப்படி, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹௌலிக். நபியே நீங்க ரொம்ப இரக்கமாக நடக்கிறீங்க, நீங்க ரொம்ப பாசமாக நடக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கடினமான சித்தமுடையவராக இருந்தா, கல்புடையவராக இருந்தா, லம் ஃபல்லு மின் ஹௌலிக், அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். நபியே படிக்காத மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள் உங்கள்ட்ட வர்ற நேரம் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிக்கு கொடுக்கிறான். சத்தியம் உங்கள்ட்ட இருக்கிறதுனால மட்டும் உங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்தா, நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்கள் அதனால் பக்கத்தில், அப்படி அல்லாஹ் சொல்லல. உங்க சிரிப்பு அவர்களை கவருது நபியே, உங்க மென்மை அவரை கவருது. அது அத்தனையும் தேவை. ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க சத்தியத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள் என்று. அப்படி குர்ஆன் அதையும் சொல்லுது. இன்னொரு இடத்தில் பண்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதம், ஒருவரை புன்முறுவலோடு சந்திக்கும் விதம், அவரோடு அழகாக பேசும் விதம், இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள். பள்ளியிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், பொறுமையோடு பெருமானார் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவிலே ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினார். என்ன? உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல, படிப்பு தேவை, இக்ரா ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு. ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன? எத்ரி மதீனாவை பொறுத்தளவுல மதீனாவுல யகூதிகள் வந்தார்கள். வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை. பனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய பனு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள். இந்த யகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை புரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது, பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று. அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டனிலிருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள். எப்ப அவங்க அப்பம் பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள். அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த ஹைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நபியுடைய வருகைக்குத்தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள். அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல. எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், எழுத படிக்க தெரியாத ஒருவர் பேச நாங்கள் கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள். எப்படி இருந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாதம் வீசுகிறார்கள், இவர் பேச நாங்கள் கேட்கணுமா, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, இவர் என்ன தூதரப்பா, எங்கள்கிட்ட எவ்வளவு ருஹ்பான்கள், அஹ்பார்கள், எவ்வளவு பெரிய படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்க ஆலிம்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர், கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு? அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான்? சூரா ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க. யகூதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து குர்ஆனில் சொல்லுவார். இந்த நபி உம்மி, எழுத தெரியாது, ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள், அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது, அவர்கள் கேட்பார்கள். இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள். அந்நபியோ அவுலாபில் மூமினின் மின் அன்ஃபுசிஹிம் என்று

0: அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கேட்பார்கள் அவர்கள். இந்த நபி பேசுவதை கேட்பார்கள். அவர் எவ்வளவு டிகிரி முடித்தார், என்ன பட்டம் படித்தார், அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார், இதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு பக்கமாக அவரை அனாதை ஆக்கினான் அல்லாஹ். ஆப்பா இல்லை, அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால் அப்படியெல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்தில் இறக்குறான். இது எப்படி இருந்திருக்கும் பெருமானார் கேட்கிற நேரம் உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மன்றத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி வீசுகிறார்கள் என்றால் எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையை கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. உங்க வீட்டில் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சீங்கடா, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, வீட்டில் பிள்ளைகள், வாகன வசதிகள், அந்த மாதிரி தோட்டம் துறவு, முன்னாடி நாலு வாகனம், இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை? எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று தேவை வரும். ரோட்டில் போகிற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர், இவர் தான் ஊர்லேயே பெரியவர், கடைசி அதை தேடுவீங்க. பெருமான செல்லா சில 25 ஆகிற நேரத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஹதீஜா அம்மா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்குறாங்க ரசூல்லாவை, நான் உங்களை மனமுடிக்க தயார், நீங்கள் தயாரான்னு கேட்குறாங்க. ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமான செல்லாலி சில 40 வயசு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க. சம்மதிக்கிற நேரம் நாயகம் செல்லல்லாலி சிலம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க, வர்க்கர். ஹதீஜா அம்மா போஸ். அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசூலா மாறிட்டாங்க, பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க. ஹதீஜா ரதியல்லானவங்களுக்கு 4-6 பிள்ளைகள், 2 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி 2 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் குழாவுற வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா, குதிரை வேணுமா, வாகனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் வெளியில போனா அல்லமீன் அஷாதிக், உண்மை பேசக்கூடியவரப்பா, இவர் தான் நம்பிக்கையாளர். என்ன இல்லை சொல்லுங்க பாப்போம் பெருமானருக்கு என்ன இல்லை? அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்ல, பர்ஃபெக்டா கொடுத்தான். ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை, அவ்வளவு அன்பான பிள்ளைகள், அவ்வளவு பாசமான பிள்ளைகள். வழி தவறி சென்ற ஒரு புள்ள கூட இல்லை. ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டாண்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பா, மனைவியை கொடுத்துட்டாண்டா தர்தலையா போயிருவான், இங்க அதை சல்லியை கொடுத்தா இப்படி ஆயிரும், என்ன சரி ஒரு முசீபத்து வந்து நிற்கும். பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள், குடும்பம் நல்லறிக்கணும் என்று வெள்ளவத்து தெய்வல கொல்பிட்டியில் நெஞ்சை பிடித்து மௌத்தாவறவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஏன் இந்த சொத்தை எடுத்தேன், இதனால என் புள்ள கிளப்புக்கு போச்சு, இவனுக்கு எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும், எவ்வளவு சொத்து தெரியும். ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சு, அதை விட முசிபத்து இல்லை. என்ன பிஸி இல்லைன்னு வைங்க, எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி பறி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள், என் பெண்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம். தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க. பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான், அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான். பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போகவும் இல்லை, பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க, நல்ல பிள்ளைகள். மனைவி எப்படி 25 வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மா மௌத்தார்னா 65 வயசு, 40 முடிக்கிறாங்க. 25 வருஷமா ஹதீஜா அம்மா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூலுல்லாஹ்வுக்கு. உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஜம்மிலூனி என்ன போத்துங்க என்று சொல்ற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் ஹதீஜா அம்மா போத்தி விட்டு, அபுல் காசிம், யா அபுல் காசிம், காசிமுடைய வாப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ஒண்ணுமே நடக்கல, உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க. ஒரு மனைவி சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. இவர்கள் ஆச்சரியமான கேள்வி. நபியில் அவருக்கு ஆச்சரியம், இவர்கள் என்னை விரட்டுவார்களா? ஆமா, நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள். அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம், எல்லோரும் எதிர்த்தார்கள், எல்லோரும் எடுத்தார்கள், எல்லாரும் மண்ணை அள்ளி வீசினான் அபூ லஹப். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏசுற நேரம், பக்கத்தில் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது ஹதீஜா அம்மா அவர்கள். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பையத்து பண்ணி, பக்கத்தில் நின்று என் கணவர் போய் சொல்ல மாட்டார், அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும், அவர் யாரென்று தெரியும் என்று ஜஸீரத்து அதாவது மதி மக்காவை எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் ஹதீஜா அம்மா. ஆயிஷா நாயோட வாழ்கிற நேரம் வீட்டு கதவை தட்டுவார்கள் ஹதீஜா நாயி தங்கச்சி. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், என் ஹதீஜா குரல் என்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்க முடியாத பதிவுகளை மேற்கொண்டவர். வீட்டில் அன்பான மனைவி இல்லையா, செல்லமான பிள்ளைகள் இல்லையா, என் ஈரக்கொலை ஃபாத்திமா வளர்றார்கள் அங்கே. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாம் மிக்க ஒரே ஒரு பிள்ளை தான் மதீனாவில் கிடைக்குது, மற்ற ஆறு பிள்ளையும் ஹதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் மிரிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 40 ரசூலுல்லாஹ் அடைகிற நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அத்தனையும் கேட்டாங்க. ஒரு உண்டை வாங்கணுமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான், ஒரு அவங்க சல்லியை கொடுத்தாதான் உங்களுக்கு காணி கிடைக்கும், வீடு கிடைக்கும், அது இயல்பு. இதுதான் துன்யா ஆகிரா. எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும், என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியால் கொடுத்தால் தான் கிடைக்கும். பெருமாடம் அல்லாஹ் கேட்டான், பிள்ளைகளை கேட்டான், மனைவியை கேட்டான், வீடு வாசலை கேட்டான், தோட்டம் துறவை கேட்டான், எல்லாம் கொடுத்த ஒத்த உடுப்போட ரசூலுல்லாஹ் காபத்துல்லா புடவையை பிடித்து சொன்னார், உன்னை விட முடியாதுண்டாங்க பெருமானார். திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள், எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ் ஊரையே கொடுத்து விட்டார்கள், ஊரையே கொடுத்து விட்டார்கள். இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அசாதிக் என்றார்கள், அல்லமீன் என்றார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து கதாப் என்றார்கள். கதாப் பேச்சை கேட்டுட்டு, எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல உலத்துறாரு. ஏழு வானத்திலிருந்து இறைவன் அவரோட பேசுறானா, வேற ஒருவர் கிடைக்கவில்லையாண்டார். இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன். இவ்வளோ கொடுத்து எல்லாம் ஓகேன்ற லைஃப்ல கொடுத்துட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு அற்புதமான வாழ்க்கை. பெருமானிடம் கேட்டான், முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா? ரசூலுல்லாஹ் பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள், அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள், அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள், நேரடியாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக பார்த்தார்கள், தன்னோட இறைவன் இருப்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் பொறுமை என்பதுதான் அடிப்படை. அந்த பொறுமை என்ற பாடத்தை படித்து தருவதற்கு தான் பெருமானரிடம் அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து, இவருக்கு ஏன் ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்து தெரியுமா, இவர் கிரேடிங் ஏன் மேல தெரியுமா, இவர் அத்தனையும் இழந்தார். அந்த நேரத்தில் நாம் அவருக்கு படித்து கொடுத்தோம், அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றும் இழந்து போகிற நேரம், பிரச்சனை வருகிற நேரம், தஸ்பீஹ் செய்தால் மரணம் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க, தொழுகையை கூட்டினால் நிச்சயமாக அவர்தான் பொறுமையாளர், அவருக்குத்தான் பொறுமை. பொறுமை வளர்க்கறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி பில்ட் ஆகும். எந்த எக்ஸசைஸ்? மைண்டில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு ஜிக்ர் பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார். இதைத்தான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை புரிந்த அடியார்களாக மாற்றி அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆனை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டும் என்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும். சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா பேர் என்ன என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க, அவங்க சகோதரர்கள் யார், மூத்தவர் பேர் என்ன, இளையவர் பேர் என்ன, நடுவில் உள்ளவர் பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. சூரா யூசுஃப் தோங்கதே மிக அழகாக, சூரா யூசுஃபுடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லாஹ் பேசுறார். குடும்ப விலாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம், வாப்பாட்ட வந்து சொல்றார், வாப்பா இன்னி ரஐத்து அஹத் அஷர கௌகபன், வாப்பா நான் 11 கோள்களை, 11 நட்சத்திரங்களையும், ஒரு சந்திரனையும் சூரியனையும் கண்டேன். ரைத்துஹும் லீசாஜிதீன், எனக்கு சுஜூது செய்யறதாக கண்டேன். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? ஒரு புள்ள ஓடி போய் உம்மாட்ட சொல்லும், உம்மா நான் கனவு கண்டம்மா, ஏன்னா இப்படி ஒன்று கண்டம்மா. சூரா யூசுஃப்ல அல்லாஹ் எடுத்து காட்டுறான், தாயை பத்தி அங்க இல்லவே இல்லை. அதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா மௌத்த நினைக்காதீங்க, பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான், அவரு சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உம்மாவையும். அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்றால் என்ன? உம்மா பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்பது சூரா கசஸ். அதுக்கு அடுத்த பக்கம் அங்க வாப்பா வரமாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா குழந்தையை பெற்று எடுத்த உடனே பதறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெட்டியில போட்டு ஆத்துல வீசினா எந்த பெண்ணும் வீச மாட்டார். வீசின பெண் நடுக்கம் கை நடுங்கும். 10 மாசமா சுமந்த குழந்தைய வீசிட்டு அவ எடுத்த பொறுமை அல்லாஹ் காட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை சூரா கசஸ்ல. சோ சூரா யூசுஃபை நாங்க எடுத்துக்கொண்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அத்தியாயத்தை பிறட்டி பார்க்கிற நேரம் ஒரு வாப்பாட்ட வந்து மகன் சொல்கிறார், வாப்பா நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன், உலகத்திலே அழகானவர், அற்புதமான சின்னவர், நல்ல கல்புடையவர், ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர். வாப்பாவுடைய கல்பு பறிபோகுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலே. அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன்னு சொல்ற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பா என்ன சொல்ல, தக்ஸுசு ஓயாக்கா அலா இஹ்வதிக், வேண்டாம் வாப்பா இந்த கனவு உங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க. ஏண்டா அவருக்கு தெரியும் நானாமார்கள் யாரு. ஏனண்டா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா புள்ளையோடையும் வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார். ஆனா சில நேரம் கல்பு முந்திவிடும். ரசூலுல்லா எல்லா மனைவர்களோடும் சரியாக கொடுத்தார்கள், ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடுதென்றாங்க அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்த சொன்ன உடனே, சரி அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது, 2-3 வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போகிறார். நானாமார்கள் கூட்டி போறாங்க, உங்களுக்கு தெரியும் கிணத்துல போடுறாங்க. கிணத்துல போடுற நேரம் அங்க வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார். எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா, இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா, யார் புள்ளையோ தெரியாது என்று சொல்லல, அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க. இவரை வித்துருவோம் என்றாங்க. மிஸ்ர் வரைக்கும் எல்லாம் அனுப்புறான். யாரு எவரு எதுவுமே தெரியாத ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இது பொய்யன்னு. எப்படி தெரியும்னா அல்லாஹ் வஹி அறிவித்தான்னு நினைக்காதீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கனவு அவருக்கு தெரியும் இது வஹி என்று. எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ என் மகனை தேர்ந்தெடுத்தான் அவர் புரிந்து கொள்கிறார். இது அல்லாஹ் கொடுத்தது. அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர் ஆகுவார் என்று தெரியும். ஆனா ஒரு வாப்பாவுக்கு அந்த புள்ள காணாம போனால், பக்கத்தில் தூங்குற நேரம் என் மகன் பக்கத்துல போட்டு தூங்கி இருந்தால் தானே வாப்பா வாப்பான்னு ஓடி வருவார். முத்தம் கொடுத்து அரவணைத்திருந்தால் தானே வருவார். ஒவ்வொரு நேரம் தீவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால், அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் தானே வருவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதனை செய்து அந்த சின்ன புள்ளையை வளர்த்திருப்பார். அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று, அவர் சாகல் என்று தெரியும். ஒன்று தெரியும், அவர் வாழுகிறார். ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை, மௌத்தா போயிருக்கேன்னு நம்பி இருந்தா 4 நாளோட விஷயம் முடிஞ்சு. சரி 4 மாசத்தோட மறந்துடும், ஆனா உயிர் வாழுகிறார் என்று உம்மாவுக்கு தெரிந்திருந்தால், ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா, அழுது அழுது அழுது அழுது அவர் கேட்டார் ஃபஸபரு ஜமீல். அல்ல எதை காட்டுகிறான்னு தெரியுமா? யாக்கூப் நபிக்கு தெரியும், ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா, என் மகன் எந்த வீட்டுல கஷ்டப்படுகிறார், வேலை செய்கிறாரா, சந்தையில வித்தாங்களா, எங்கேயாவது அடிமையா நிக்கிறாரா, ஃபஸபரு ஜமீல். அழகான ஒரு பொறுமையை கடைபிடிப்பதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. வாப்பாவுக்கு உங்க புள்ளி இதெல்லாம் வரலாறாக கேட்காதீர்கள், கதையாக கேட்காதீர்கள். கதையாக கேட்டதனால் தான் எங்களுடைய உண்மையான ஈமான் வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை என்றைக்காவது அரசியல்வாதிகள் மாதிரி மார்க்கத்தை விற்க பார்க்கிறோம், அரசியலாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு சின்ன ஈஸ்டர் அட்டாக் வந்தது போதும் பலர்கள் தாடி எடுத்து விட்டார்கள். ஏன்? நாங்கள் முஸ்லிம் என்றே வரக்கூடாது, எங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது. வெக்கமா இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நமக்கு தியாகம் பண்ண முடியவில்லை என்றால், நாம் சொல்லுகிற கொள்கையில் நமக்கு உறுதியாக நிற்க முடியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த உயிரை, இந்த ரூஹை எங்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்க முடியவில்லை என்றால், நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே எங்களுக்கு ஜிஹாத் செய்வதற்கு கடமை இல்லை. அந்த கூட்டம் செய்தது சரி என்று நான் சொல்லவில்லை, அது மிக மோசமான செயற்பாடு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில மக்களுக்கு தவா பண்ணலாம், வீடு வீடாக அழைத்து சொல்லலாம், நீங்கள் பிழை என்பதை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் பொறுமையாக நிற்கணும். பிரச்சனைகள் வரும் என்பது எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம், உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம். இது ஜென்னா இல்ல, பிரச்சனைகள் வரும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தெரிந்தால் எப்படியோ பிரச்சனைகள் வந்துத்தான் ஆகும் என்றால் அந்த பிரச்சனை கடந்து செல்லும் பாதையை திருக்குர்ஆன் பேசுது. பிரச்சனை வருகிற நேரம் நாம் திருக்குர்ஆனுக்குள் போகிற நேரம் நமக்கு அமைதியாக குர்ஆன் போதிக்கும்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
5: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
7: என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மூன்று கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும் ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மூன்று வாழ்வும் நிரந்தரமானதல்ல, காலங்களும் நேரங்களும் கொஞ்சம் கூட்டல் குறைவாக இருக்குமே தவிர நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமைதான். இப்ப தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால் அது ஒரு 10 மாத கால வாழ்வு, 11 மாத கால வாழ்வு. உலகத்தில் வாழ்கிற வாழ்வு 70, 80, 90, 100 என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மூன்றாவது கட்ட வாழ்வு அது ஒரு குறிப்பிட்ட வருடத்தினுடைய வாழ்வு அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற வரை உள்ள ஒரு வாழ்வு, ஒரு நியாயமான நீண்ட ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 102வது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த வாழ்வை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்துகிறான். பாருங்கள், அல்ஹாக்குமுத்தகாசர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதனுக்கு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிற பேராசை உண்டு. அது எதுவரை? அவன் தன்னுடைய மன்னரையை சந்திக்கின்ற வரை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உலகத்தில் மனிதனுடைய ஆசாபாசம் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று அவன் போகிற ஒரு சவக்குழி, ஒரு மன்னரை வாழ்வு உண்டுமே, அதுவரைதான் இவனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் என்று அல்லாஹு தாலா மூன்றாவதாக மனிதன் செல்லுகிற இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி ஒரு வசனத்தை பாருங்கள், 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த நாளை பற்றி, அந்த வாழ்வை பற்றி, அந்த மூன்றாவது கட்ட வாழ்வை பற்றி அல்லாஹு தாலா அது உங்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வமிம் வராஹிம் பர்சுன் இலா யௌமி யுபஸூன். இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடைபெற்றால் அல்லாஹ்வினுடைய முழு கண்காணிப்பில் ஒரு திரைமறைவு வாழ்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூன்றாவது வாழ்வு என்பது ஜாதி மத பேதம் இல்லாமல் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நல்லடியார்களாக இருந்தாலும், இந்த மூன்றாவது கட்ட வாழ்வை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். ஒரு நபரை தவிர, அந்த ஒரு நபர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் உயிர் நீத்தால் அல்லாஹு தாலா உடனே அந்த உயிரை கைப்பற்றி அதை ஒரு பறவை வடிவத்தில் மாற்றி சொர்க்கத்திலேயே அல்லாஹு தாலா நேரடியாக உலா விட்டு விடுவான். அவர்களுக்கு கபருடைய வாழ்வே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர் நீத்த அடியாருக்கு அப்படி ஒரு சிறப்புண்டு. அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோருக்கும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு என்பது கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கு மேல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த பூமி பேசுகிற ஆற்றல் உடையது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது இந்த பூமி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதற்கு திருக்குறானிலே ஆதாரம் உண்டு. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த பூமி நம்மை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. கனிவர்க்கங்களை தந்து, நல்ல நல்ல விளைச்சல்களை தந்து, நல்ல நல்ல உணவுப் பொருள்களை தந்து, வானத்திலிருந்து பொழிகிற நீரை பத்திரமாக பாதுகாத்து சுவைமிக்க நீர்களை எல்லாம் நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த பூமி நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் நீங்கள் விரும்பியவாறெல்லாம் நடமாடலாம், வாகனங்களிலே செல்லலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காக? இந்த பூமிக்கு மேல் நீங்கள் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறது. அந்த பூமி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நீங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆட்டை அதிகம் அதிகம் பாசம் செலுத்தி, நேரத்திற்கெல்லாம் அதற்கு உணவு கொடுத்து, அதற்கு ஏதாவது நோய் வரும் பொழுது உடனே மருத்துவரிடத்தில் எடுத்து சென்று அதற்கு சிகிச்சை எல்லாம் பார்த்து அன்போடு பாசத்தோடு ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து நீங்கள் ஆளாக்குகிறீர்கள். உலகத்திலே உண்டு, கோழி ஆடு எல்லாம் வளர்த்துகிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆடு உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது? எஜமான் நம்ம இப்படி பாசத்தோடு வளர்த்துகிறாரே, எஜமான் நமக்கு ஒரு நோய் வந்தால் கூட உடனே கவனிக்கிறாரே, நம்முடைய எஜமான் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதை போல நம்மை நேசிக்கிறாரே என்று விசுவாசத்தோடு அதுவும் நம்மிடத்தில் வளர்ந்த ஆளாகிறது. ஆனால் வளர்க்கிற நம்முடைய எண்ணம் ஒன்று உண்டு. என்ன எண்ணம்? நேரம் வரும்பொழுது அழுத்து உண்ணுவது இல்லாமல் அந்த ஆட்டுக்கு யாராவது தங்க நகையோ ஆபரணங்களோ போட்டு அழகு பார்க்க போகிறோமா? இல்லை. சொத்துக்களில் ஏதாவது பங்கு கொடுப்பதற்காக வளர்க்கிறோம் அல்ல, நம்முடைய தேவைக்காக வேண்டி வளர்க்கிறோம். குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம். அறுக்கிற பொழுது ஐந்து அறிவுள்ள ஒரு ஆடு ஆறு அறிவு இருக்கிற நம்மிடத்தில் தோற்று போய் விடுகிறது, ஏமாந்து போய் விடுகிறது. இது யதார்த்தம். அப்படித்தான் இந்த பூமி உங்களை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனமாக நடந்தால் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நல்லவைக்காக வேண்டி பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்ட பூமியாக அமையும், இல்லாவிட்டால் அந்த பூமி எப்படிப்பட்ட கொடூரத்தன்மையோடு நம்மிடத்தில் நடக்கும் என்பதுதான் அந்த மூன்றாவது கட்ட வாழ்வினுடைய அடிப்படை. அல்லாஹ் 99வது அத்தியாயத்தின் 1 முதல் 5 வரை உள்ள வசனம், இதா ஸுல்ஸிலத்தில் ஆரலு ஸில்ஸாலஹா, இந்த பூமி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி தூக்கி வீசி வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாள். அந்த நாளில் மனிதன் இந்த பூமிக்கு என்னானது, ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகிறது, அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் மேலே வந்து தூக்கி வீசப்படுவார்கள், இந்த பூமிக்கு என்னானது என்று மனிதன் கேட்பான். பூமி பேசுகிறது, அது தன்னுடைய செய்தியை அறிவிக்கும் இறைவனுடைய கட்டளையின்படி பூமி பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு அடியில் கொண்டு போய் புதைக்கின்ற வாழ்வுதான் கபருடைய வாழ்வு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதுதான் ஃபர்சக்குடைய வாழ்வு. மனிதன் இந்த உலகத்தில் விடை பெற்று மரணித்து விட்டான் என்றால் அவனுக்கு அல்லாவின் புறத்திலே ஒரு வாழ் உண்டு. மறுமை நாளுக்கு முன்னதாக இயற்கையாக மரணித்து பூமிக்கடியில் தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எரித்து சாம்பலாகி அதை கொண்டு போய் குளங்கள் குட்டைகளிலே கொண்டு போய் கரைத்தாலும் சரி, வானத்திலே பயணம் செய்யும் பொழுது உடல்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய மலைகளில் உருண்டு விழுந்து விலங்குகளுக்கெல்லாம் இரையாய் ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது கடல் பயணங்கள் செய்து கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இரையாகி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வாழ்வை குறித்து தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, தோழர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் ஒரு வழிகாட்டி நெறிமுறையையும் நமக்கு தந்திருக்கிறான். திருக்குறானும் அல்லாஹுனுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த உலகத்தில் ஒரு பயிற்சி கட்டத்தில், ஒரு பயிற்சி கூடத்தில் பயிற்சி எழுதுகிற மாணவர்கள் நாம். சிலபஸாக பாடத்திட்டமாக குரானையும் ஹதீஸையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தி சாட்சியாக இந்த உலகத்தில் பரீட்சை எழுத வேண்டும். மதிப்பெண் போடுகிறவன் அல்லாஹு தஆலா. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்வதாக தீர்மானித்திருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறுதான் இனி வரக்கூடிய இரண்டு கட்ட வாழ்வும் உங்களுக்கு அமையும் என்று அல்லாஹு தஆலா தெள்ள தெளிவாகவே கூறிவிட்டார். இஸ்லாத்தை, இபாதத்துகளை, அல்லாஹுனுடைய கட்டளைகளை பேணுகின்ற காரியத்தில், அல்லாஹுனுடைய ஹராம் ஹலால்களை விதிவிலக்குகளை கூர்ந்து கவனித்து அதன்படி வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் உங்களுடைய இரண்டு கட்ட வாழ்வும் அமையப் போகிறது. நண்பர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ அதுபோல நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்விலும் நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீடு ஒரு இருள் சூழ்ந்த வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த வீடு, பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த ஒரு வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் திடீரென அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒரு ஆள் சக்ராத்துடைய நேரத்தில் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அவருடைய மரணம் அவருக்கு ஏற்படுவதிலே இருந்து அவரை கொண்டு போய் அடக்கி இல்லம் திரும்புகிற வரை அங்கேயே நிற்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லி அவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்காமல் மரணப்பட்டால் மட்டும் செய்திகளை அறிவிப்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் வந்து குளிப்பாட்டுவது முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் நின்று ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது பின்னால் சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிறவரை இருந்து திரும்ப வருகிறவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த நிலையிலும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளியில் கூட்டி பெருக்கிய பெண்மணி பகல் நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பெண்மணியை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்து பணிக்கமர்த்தி அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் அந்த பெண் மரணித்து விட்டார்கள், நடுநிசி, உறங்குகிற உங்களை ஏன் நாங்கள் தட்டி எழுப்பி தொல்லை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களே குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடத்தி நாங்களே கொண்டு போய் அடக்கிவிட்டோம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் ஒரு இறை விசுவாசிக்கு தன்னுடைய இறுதிக்கட்ட துவா கிடைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அடக்கிய இடம் காண்பிக்கப்பட்டது. அங்கே போய் நின்று கொண்டு தொழுது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், கபருடைய வேதனைகளிலே இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், கபர் என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம். என்னுடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹு தஆலா அதற்கு பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1742 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மூன்றாவது நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு, அது ஒரு வீடு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம், பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த இடம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு பாதுகாப்பு யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் குடும்பாதிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, யாரும் இல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரர்கள், சமூக மக்கள், தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நம்மை அடக்குவதற்கு தூக்கிச் செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று உங்களோடு வரும், ரெண்டு திரும்பிவிடும், ஒன்று உங்களோடு நின்றுவிடும். மூன்று எது? ஒன்று உங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி வருவார்கள், உங்களுடைய சொத்து, நீங்கள் செய்த செயல்பாடுகள். அடக்கிய பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகள் பங்கிட்டு விட்டு எடுத்து சென்று விடுவார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் திரும்ப வந்து விடுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளோடு அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி கொண்டிருப்பீர்கள். அப்போ அதற்கேற்றவாறுதான் மதிப்பெண் போடப்படும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களே. அப்படியானால் அங்கே என்னென்னலாம் காரியம் நடைபெறுகிறது? அங்கே கேள்வி கணக்குகள் உண்டு. மறுமையில் அல்லாஹு தாலா துல்லியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தாலா எடுத்து அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் விசாரிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அது ஒரு தனி விசாரணை, அது அல்லாஹ்வுடைய விசாரணை. கபரிலும் ஒரு சில விசாரணைகள் உண்டு. அந்த கபரு கூட உங்களுக்கு மிக விசாலமான வீடாக உங்களுக்கு காட்சி தரும். அந்த கபரில் கூட சொர்க்கத்தினுடைய வாசங்கள் எல்லாம் நுகருகின்ற வகையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அந்த கபரில் கூட சொர்க்கத்து ஆடைகள், உங்களுக்கு அழகான ஆடைகள் எல்லாம் உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கபரில் கூட குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு விட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு ஆளை உங்களுக்கு அழகான தோற்றத்தை உடைய, அழகான முகத்தை உடைய ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோடு அமர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த ஒரு வாழ்வுக்காக வேண்டி எதையும் இந்த உலகத்திலே செய்ய நாம் தயாராக வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டிதான் வாழ்வையும் மரணத்தையும் சோதனையாக தந்திருக்கிறேன், உங்களில் நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அந்த வாழ்வன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாரையாவது அடக்கினால் அடக்கிவிட்டு உடனே திரும்ப வந்து விடாதீர்கள். காரணம், அது சாதாரண இடம் அல்ல. அந்த அடியானுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம்? கேள்வி கணக்கு கேட்போய் பொழுது வருவார்கள். வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பது தனி விஷயம். கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அல்லாஹுவே, மன அமைதியோடு உறுதிமிக்க நெஞ்சோடு தைரியமாக இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை யா அல்லாஹ் அவருக்கு நீ வழங்கு என்று அடக்கிய நபருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட இடம் அந்த இடம். மனிதருக்கு மன அமைதியும் தைரியமும் தேவை அந்த மூன்றாவது கட்ட அந்த வீட்டில் வசிப்பதற்கு. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்திற்கு வசியத்தை செய்வார்கள், என்ன விஷயத்தை செய்வார்கள் தெரியுமா? தோழர்களே, உறவினர்களே, மக்களே, குடும்பத்தார்களே, என்னை நீங்கள் அடக்கினால் உடனே திரும்ப செல்லாதீர்கள். அடக்கிய என்மேல் நின்று கொண்டு ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுக்க என்ன நேரம் எடுக்குமோ அந்த நேரம் நின்று எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அப்பொழுது எனக்கு ஒரு மன சமாதானம். என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு மன சமாதானம். அடக்கிய உடனே ஓடிவிடாதீர்கள், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். மன அமைதிக்காக கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திடகாத்திரமான உள்ளத்தோடு இருந்து பதில் சொல்வதற்காக நீங்கள் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று குடும்பத்தார்கள் எல்லாம் வசியத்து செய்கிற இடம் அந்த இடம். சாதாரண இடம் அல்ல அந்த இடம். அந்த மூன்றாவது இடத்தை சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றார்களோ, அதிசயிலே பாருங்கள், சஹாபாக்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். என்ன காரணம்? அந்த இடம் அவ்வளவு மோசமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை குறித்து, நான் பார்த்த மோசமான இடங்களில் அது போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹுனுடைய ரசூலும் சஹாபாக்களும் எப்படியெல்லாம் அஞ்சு நடந்தார்கள் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள், திருமதியில் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் மக்களோடு செல்லும் பொழுது எங்காவது ஒரு கபரை பார்த்தால் ஓடிப்போய் அந்த கபருக்கு பக்கத்தில் போய் நிற்பார்கள். நின்று அவர் கதறி கதறி அழுவார்கள். ஒரு நாள் தோழர்கள் கேட்டார்கள், சொர்க்கம், நரகம், மறுமை, விசாரணை, இதை பற்றி பேசும் பொழுது, கேள்வி உறும் பொழுது அழுகாத நீங்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது ஏன் இப்படி நீங்கள் அழுகிறீர்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அந்த வாழ்வினுடைய துவக்கம் தான் இந்த வாழ்வு, கபருடைய வாழ்வு. அந்த வாழ்வு யாருக்கு வெற்றி அடைந்ததாக அமைந்ததோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருக்கு அந்த வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்ததோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளியாகி விடுவார்கள். ஆகவேதான் இந்த வாழ்வை குறித்து நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறேன், அஞ்சுகிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்த மோசமான காட்சிகள் இடங்களை விட இந்த இடம் ரொம்ப பாரதூரமானது. இந்த கபரை காட்டிலும் ஒரு பாரதூரமான, பயங்கரமான, மோசமான, உள்ளத்தையே நடுநடுங்க வைக்கின்ற ஒரு காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மன்னரை வாழ்வை தவிர எதையும் நான் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட இடம் அந்த மூன்றாவது இடம். நாம் விடைபெற்று பயணம் செய்து மீண்டும் ஒரு பயணத்திற்கு தயாராகிற பொழுது தங்குகிற இடம் அந்த ஃபர்ஸக்குடைய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த இடத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கேளுங்கள் தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால் அவரை குறித்து முதல் கட்டத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த மூன்றாவது கட்ட அந்த மன்னரை வாழ்வு ஃபர்ஸக்குடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசியை கொண்டு போய் அடைக்கினால் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505 நபிமொழி, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 17803 நபிமொழி, திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 991-992 சொல்லப்போகிற சம்பவங்கள் அந்த 4-3 கிதாபுகளிலும் தொகுத்து இமாம்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல அடியானை கொண்டு போய் அடக்கிய உடனே அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். வானலோகத்தில் இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவு புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்ட உடனே வானத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அந்த உயிரை அவருடைய உடம்பிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். இப்போ நம்ம போய் அடக்கின உடனே அந்த உடம்பிற்கு அந்த உயிர் திரும்ப வருகிறது. இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடக்கிய உடனே நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். அந்த இரண்டு மலக்குமார்கள் எப்படி இருப்பார்களாம்? உயிர் பறிக்கப்படும் பொழுது நாம் ஒரு இரண்டு மலக்குமார்களை பார்த்தோம், கொஞ்சம் மலக்குமார்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் கருநிறத்து முகத்தை உடைய, நீல நிற கண்களை உடைய மலக்குமார்கள். உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் உள்ள மலக்குமார்களை நாம் பார்த்தோம். அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், முகம் கருத்து, கண்களெல்லாம் நீல நிறமுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். அவருடைய பெயர் முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு வானவர்கள் வருவார்கள். வந்த மருந்து என்ன கேட்பார்கள்? வந்த மருந்து அந்த நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உம்முடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார், மூன்று கேள்வி. இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. இந்த மூன்றுக்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான், ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உன்னுடைய மார்க்கம், உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில், எனது பகுதியில் எத்தனையோ வழி ஆன்மீகங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு, ஆனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். காரணம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். தூதர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, இவர் யார்? இவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள், உடனே வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் கபரிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம், என்ன வருமாம், அந்த அடியான் ஒரு
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 7:00.
8: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அவர்கள் கூறினார்கள், அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இப்பொழுது இந்த அடியான் மாணவர்கள் இந்த பதிலையெல்லாம் கேட்ட பிறகு, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். மாணவர்கள் திரும்பச் சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு, பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு, அவர் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த கபரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார். அவர் வரும்பொழுது சொல்கிறார், உமக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உனக்கு நற்செய்தி, நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய். உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும். உடனே அந்த அடியான், இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார், மௌத்தா போனவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து செய்தீர்களே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தாலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான். அவர் பேசுகிறார், எதுவரை? கியாம நாள் வரை. நமக்கு இது என்ன பிரச்சனை என்பவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக, இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ, அதை விட மூணு மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தாலா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான். அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது, மூன்றாவது கட்ட அந்த வாழ்வு சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும். அது மிக மிக முக்கியம் அன்பர்களே. அடுத்தது பாருங்கள், அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹு தாலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் உங்களுடைய இடம். திருமதியில் 992 நபிமொழி, காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி மறுமை நாளில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார், சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மன்னரையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த உடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார், வானவர்களே, நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தாலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை, இந்த கபருடைய வாழ்வில் பரிசக்கூடிய வாழ்வில் அல்லாஹ் தந்தானே, சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது, அடக்கிய இடத்தை காட்டிலும் அதிவிசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி, ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், போய் சொல்லி சந்தோஷமா தான் நான் இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருங்க, போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா? நல்லடியார்கள் கேட்பார்களாம். உடனே மலக்குமார்கள், புதிய மணமகனை போல நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்க செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்திற்குள் ஊளாக விடுவானாம். அந்த குருவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னையா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பானாம், ஏதாவது வேண்டுமா, ஏதாவது வேண்டுமா என்று. மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹு தாலா, அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். சரி, எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா? உடனே அல்லாஹு தாலா, வேண்டாம், இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே, தூதரின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அல்லாஹு தாலா திருக்குறானில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா இறந்த பிறகு கொடுத்திருக்கின்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் நமக்கு விளக்கி சொல்கிறார். அப்படியானால் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு நல்லவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் உடையதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வாழ்வு நமக்கு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா தூதரை அனுப்பி வேதத்தை கொடுத்து அறாம் ஆளாள்களை நமக்கு தெளிவாக்கி இதன்படி நடங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஐபாதத்துகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் தவறுகள் செய்தால் பாவங்கள் செய்தால் உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாவிடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், வழிகட்டு போவதற்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி. அந்த வாழ்வு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, எந்த ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற மனம் விரும்புகிற வயது. அதை மட்டும் தாண்டி விட்டால் அந்த இளமை பருவத்தை மட்டும் இபாரத்து செய்ய அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபட நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்வை நபிமார்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணறையை தோண்டினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பு அப்படியே இருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு எங்களுடைய உடலை தூதர்களுடைய உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மண் அரிக்காது. இப்போ தோண்டினாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். ஆகவே தான் சிறிய ஒரு குறிப்பு, துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்த பொழுது ஒரு சில விசமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த மதீனா மஸ்ஜித் நபவிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுரங்கப்பாதை தோண்டி

முகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போட்டோ கிடைச்சிருந்தா என்னத்துக்காகும்? தௌஹீதில் ஒரு மனிதன் இல்லாமலாயிருப்பான். அல்லாஹு தாலா ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மன்னரை வாழ்வை பொறுத்தவரையிலே நபிமார்களுக்கு என்று தனி அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மலக்கையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அந்த மலக்குடைய பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாராவது சலவாத்து சொன்னால், அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சல்லை தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத். இந்த சலவாத்தை ஒரு முறை ஓதினால் பத்து நன்மை உங்களுக்கு. ஓதி வருகிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை மறுமையில் உண்டு, இதெல்லாம் சிறப்பு. ஆனால் இப்போ நான் ஓதணும் பார்த்தீங்களா, உடனே இந்த மலக்கு இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு தூதரே உங்களின் மீது ஒருவர் சலாம் சொல்லி இருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் எத்தி வைக்கிற பணியை ஒரு மாணவர் செய்து கொண்டே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து. இது போக புகாரியில் உகது போரினுடைய பாடத்தில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு நபிமொழியை பாருங்கள். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காரணம், அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இவர் உகது போரில் இறந்து போய்விட்டார். உகது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எப்படி அடக்கினாரு? ஒரு ஆளுக்கு ஒரு கபர் கிடையாது. எட்டு பேர், பத்து பேர், நான்கு பேர், ஐந்து பேர், கிடைக்கிற ஆளுகளை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரில் வைத்து அடைக்கினார்கள். அலங்கோலமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை போன்ற சஹாபாக்களை எல்லாம் கண்டெடுத்து கண்டெடுத்து நான்கு பேர், ஐந்து பேர், எட்டு பேர், பத்து பேர், இப்படியெல்லாம் ஒரே குழியிலே போட்டு அடைக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு, அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா இறந்தவுடன் இப்படி நான்கு பேர், ஐந்து பேர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவதை அவர் மிகுந்த சங்கடத்தோடு அந்த நேரத்தில் சகித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. நான்கு மாதம் பொறுத்து, ஹதீஸில் வருகிற வாசத்தை பாருங்கள், ஜாபிர் அவர்கள் நான்கு மாதம் பொறுத்து திரும்ப போய் தந்தையை எடுத்து தனியாக அடக்குவோமே என்று சொல்லி அவர் அந்த கபரை தோண்டுகிற சம்பவம் தான் புகாரியில் உகது போர்க்களத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். நான்கு மாதம் பொறுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை போய் தோண்டி பார்த்தால் எப்படி அடக்கினார்களோ அதே போன்று இருக்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. இப்படி அந்த வீட்டை, அந்த இடத்தை ஃபர்ஜக்கூடிய வாழ்வை அல்லாஹு தாலா நினைத்தால் இறை விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துகிற இடம் அந்த இடம். அதே நேரத்தில் தீயவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அங்கு நல்லவர்களுக்கு எப்படி சுப செய்தியாக பறந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு வீடாக சொர்க்கத்துடைய காற்றுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கம் காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்பட்டு துணைக்கு ஒரு ஆளையும் அல்லாஹு தாலா அமர்த்தி சாந்தி சமாதானம் சொல்லி நற்செய்தி சொல்லி அந்த பூமியும் அவருக்கு ஏற்றவாறெல்லாம் அவருக்கு வசப்பட்டு சந்தோஷமாக கியாம நாள் வரை நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ அதே போல அந்த இடத்தில் மிக மோசமான தண்டனைக்குரிய இடம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1025 1027 இரண்டு நபிமொழிகளையும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கபரில் வேதனை நடப்பதை அல்லாஹு தாலா அறிவித்து கொடுக்காத ஒரு நேரம் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு நேரம். ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து சவக்குழியில் வேதனை அளிக்கப்படும் என்று ஒரு யூத பெண்மணி ஆயிஷா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் சவக்குழியில் வேதனை செய்யப்படுகிறோம் என்று யூத பெண்மணி சொல்லுகிறாள். முன்னால் உள்ள வேதத்தை படித்த அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்குற்று போய் பயந்து நடுநடுங்கி போய், அது யூத பெண்மணிகளுக்கு தான், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள்.

0: ஆயிஷா அவர்கள் சொல்றார், என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே மண்ணறையில் வேதனை உண்டு, அல்லாஹு தாலா எனக்கு ஜிப்ரீல் மூலம் அறிவித்தான். ஆகவே ஒவ்வொரு ஐங்கால தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணறை வேதனைகளில் இருந்து பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். யூத கிழவிகள் ரெண்டு பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல வந்து, நீங்கள் சவக்குழிகளில் வேதனை செய்யப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே ஆயிஷா அவர்கள், எனக்கு இதெல்லாம் மனதுக்கு ஏற்பதாக தெரியவில்லை, இதெல்லாம் மறுமையில் தானே தண்டனை, அதான சவக்குழியில் வேதனை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான், வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அதற்கு பிறகு தொழுகையில் அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுவதை கடமையாக்கினார்கள் என்று முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5503 நபிமொழியாக பார்க்கலாம், 1028 நபிமொழியாகவும் பார்க்கலாம். கபரில் வேதனைகள் உண்டு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து ஒரு நாள் பயணம் செய்து கொண்டு கொண்டிருந்த நேரம், கழுதையின் மீது ஏறி அந்த கழுதை ஒரு கபருக்கு அருகில் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கீழே விழுந்து விடுவார்களோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு அது துடிதுடித்து ஓட ஆரம்பித்தது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம், மண்ணறையினுடைய வேதனை, கெட்டடியார்களுடைய வேதனை, அவர்கள் போடுகிற சப்தம் எல்லாம் மனித ஜின்ஜினங்களை தவிர எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா கேட்கும்படி செய்திருக்கிறான். கழுதை ஓட ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்து விடுவாரோ என்று நாங்கள் எண்ணினோம். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே இறங்கி இந்த மண்ணறையில் யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ்? யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வேதனையை நான் எப்படி உணர்கிறேனோ அதே போல நீங்களும் உணர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை தெரியுமா? அப்படி நீங்கள் அந்த அவர்களுடைய அலறல் சப்தத்தை, வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற அந்த சப்தத்தை நீங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தால் யாராவது மரணித்தால் கொண்டு போய் அடக்கவே மாட்டீர்கள். ஆகவே நான் அல்லாஹ்விடத்தில் அந்த துவா செய்யவில்லை. அப்படிப்பட்ட கொடூரமான இடம் அந்த இடம். ஆகவே நீங்கள் குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள், மன்னரை வேதனையிலே இருந்து துவா செய்யுங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5503 நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அந்த மன்னரையில் நடக்கக்கூடிய அந்த அதாபுகளை பற்றி, வேதனைகளை பற்றி, கொடுமைகளை பற்றி, சித்திரவதைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டார்கள். வஹி வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவி குலுங்குகிற அளவுக்கு சஹாபாக்கள் கதறி கதறி அழுதார்களாம். அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வெளியே வந்து நான் பார்த்தேன், சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பேச்சை முடித்த நிலையில் இருந்தார். எல்லோரும் எழுந்து போகும் பொழுது ஒரு தோழரை அழைத்து, என்ன நிலக்கிறது இங்கே, ஏன் எல்லோரும் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், மன்னரையினுடைய வேதனைகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விளக்கி கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்க புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்க முடிகிறது அன்பர்களே. அப்படியானால் அது நல்லவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லுகிற ஒரு இடமாகவும், தீயவர்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய இடமாகவும் அந்த இடம் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அன்பர்களே. ஆகவேதான் அல்லாஹுமா இன்னை அவுது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கபருடைய வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து போன அவர்களுடைய மன்னரை வாழ்வுக்காக வேண்டியும் நாம் நம்முடைய துவாவில் அந்த சகோதர சகோதரிகளையும் இணைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அல்லாஹுவே அவருடைய பாவங்களை ஆழங்கட்டி நீரால் கழுவி நீ தூய்மைப்படுத்தியா அல்லாஹ், கபரை விசாலமாக்கி கூடிய அல்லாஹ், சொர்க்கத்து காற்றை வீச செய்து சொர்க்கத்து ஆடை அணிவிப்பதாக சொன்னாயே, அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அவருக்கு வழங்கியாலா. அவருக்கு அழகான தோற்றத்தையுடைய ஒரு மனிதனை, நல்லமிழ் செய்த அந்த மனிதனை, அந்த மனிதனுக்கு அந்த அழகான தோற்றத்தையுடைய ஒரு அடியானை பாதுகாப்பாக வைப்பதாக சொன்னாயே, அந்த ஏற்பாட்டையும் அவருக்கு நீ செய்து கொடுத்தாயல்லா. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தாயல்லா என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மரணத்தை முஸ்லிமான மரணமாக அமைக்க, மன்னரை வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் ஒரு அடியான் வெற்றி பெற்று விட்டால் மறுமையில் நிச்சயம் அவன் வெற்றி பெற்று விடுவான். அதுதான் மறுமையினுடைய துவக்க வாழ்வு, ஆரம்ப வாழ்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த வாழ்வு திறம்பட அமைப்பதற்காக வேண்டி இந்த வாழ்வை சிறப்பான அடிப்படையில் அமைத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கெட்டடியார்கள் அங்கு படக்கூடிய அதாபுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பதையும், எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
1: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
3: கேட்க தவறாதீர்கள்,
4: தவறாதீர்கள்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அலி அஹமது ரஸாதி அவர்களின் தஃப்ஸீர் விசேட தொடர்.

0: சக்கராத் ஒரு சோதனை வரும். சக்கராத் வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான், எங்கட ஆக்கள் தானே. வானத்தை எனக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும்? அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் சில நபிமார்கள், சில உலமாக்கள் இந்த மௌத்துடைய போதையை சுஜூதிலே அடைந்தார்கள். அதற்கு தனியொரு கிதாபே இருக்கிறது. இவ்வளோ உலமாக்களும் நபிமார்களும் சுஜூதிலே மௌத்தானார்கள். இது சாதனை, இது சாதனை. வாழும் பொழுது சரியாக வாழ்ந்ததால் பல சோதனைகளை கடந்தார்கள். சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இதில் கிட்டத்தட்ட 70 பேருடைய நினைக்கிறேன் மரண கடைசி நேரத்துடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்கிறார். இதில் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது இவருடைய வரலாறு தான் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தது சுஜூதில் தான். அவருக்கு சக்கராத் வந்தது சுஜூதில் தான். சக்கராத் அடையும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சுஜூது செய்தார். அல்லாஹ் சுஜூதிலே அவருக்கு சக்கராத்தை கொடுத்தார். இது முதல் நபி. ஏண்டா மலக்குல் மௌத் அந்த காலத்தில் கான்று. மலக்குல் மௌத் என்ன செய்யலாம்? உயிரெடுக்க வர யார்? மலக்கு. மலக்குல் மௌத் இஸ்ராயிலா என்றத்தில் உலமாக்கள் சில சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சண்டை பிடிக்கிற அர்த்தமும் இல்லை. இஸ்ராயில்னு பேர் வைங்க, அப்படி மலக்குல் மௌத் என்று பேரை வைங்க. யாரையாவது பேரை வைங்க, ஆனால் உயிரெடுக்க வருவார்ன்றது உறுதி. நீ எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் சண்டை பிடிக்காது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா மலக்குல் மௌத்தா? அல்லாஹ் குர்ஆனில் சூரா சஜிதாவில் குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும் ثم الى ربكم ترجعون. அல்லாஹ் சொல்றன், உங்களை மலக்குல் மௌத், உங்களை சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மௌத்தாக்குவார். மௌத்தாக்கினதோடு நீங்க அப்படியே எங்கள்கிட்ட வந்துடுவீங்க. ثم الى ربكم ترجعون. அப்ப அந்த காலத்துல மலக்குல் மௌத்தை நேரடியா பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்த்தார். கேட்டாங்க, மலக்குல் மௌத்தே கேட்டார் இப்ராஹிம். ஏனெண்டா பல சோதனைகள் சாதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாங்கள் சில சோதனைகளுக்கு ஆட்டம் காண்றோம். நும்ரூத் எவ்வாறு இருந்திருப்பார்? இன்றைக்கு யாரையாவது ஒரு முஸ்லீமை தூக்கி நெருப்பில் போட்டு பத்த வைக்கிறாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டு எரித்து பார்த்தார். முடியலை. எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்திருக்கு. தட்டத்தனியை முழு குடும்பமும் முழு ஊரும் முழு நாடும் முழு உலகமும் விரோதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தது ஒரே ஒரு ஆள். யார்? அல்லாஹ் மட்டும். நிறத்தரும் இல்லை. இன்றைக்கு எவ்வளோ கட்டியாக முஸ்லீம்கள் வாழ்கிறோம். வரும் சோதனை. சக்கராத் ஒரு சோதனை வரும். சக்கராத் வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான், எங்கட ஆக்கள் தானே. மலக்குல் மௌத் எங்கடால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கடால், அங்கே போய் பார்த்தா முழுது எங்கட ஆக்கள் தான். இப்போ உதாரணமாக நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, எல்லாம் கூட ஃபேமிலி கூட்டாளி, எவ்வளோ சந்தோஷம் வரும் உங்களுக்கு? உங்களுக்கு கவலை வருமா? சந்தோஷம் வருமா? மதீனாவுக்கு போய்த்தீங்க, எவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு டைமுக்கு தொழலாம், ரசூலுல்லாஹ் அது இது இபாதை செய்யலாம், எந்த தடையும் இல்லை. அப்போ கண்ணை பொத்தினா மலக்குல் மௌத், அங்கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இங்கால மூமினான ஆக்களுக்கு சந்தோஷம், அல்லாஹ்வை மறுத்தவங்களுக்கு தான் நரகம். எங்கட ஒத்தருக்கும் கவலை இல்லை. அப்போ கண்ணை பொத்தினதோட ஆட்சி மாறிடும். அப்போ மூமிங்களுக்கு கவலை இல்லை. மௌத்து கவலையா? இப்போ நாங்கள் மௌத்த கவலையாக தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அப்படி கவலைப்படுத்த விட மாட்டான். ஏ உலகத்தில் சோதிக்கிறான், உலகத்தில் அமல் செய்ய வைக்கிறான், பாடுபட வைக்கிறான், அங்கே சந்தோஷத்தை தருவான் அல்லாஹ். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கேட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உங்களை மௌத்தாக்கணும்? சொன்னாங்க, நான் சுஜூதில் இருந்த மாதிரி மௌத்தாக்கு, ஷாமில் ஃபலஸ்தீனில் அப்படியே சுஜூத் செய்தாங்க, உடனே உயிர் எடுத்துட்டாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை பார்க்குறாங்க நேரடியாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டார், உங்களோட உயிர் எப்படி எடுக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு ஃபலஸ்தீனுடைய பூமியை கிட்ட வாக்கித்தாங்க, என்னென்னா ஃபலஸ்தீனில் மௌத்தாகணும், என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தானே மௌத்தான, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரம்பரை அங்கே தான் மௌத்தான ஃபலஸ்தீனில். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், தையுல் அர்தன்ற பூமியை சுருக்கமாக்குற நல்லடியார்களுக்கு. நாங்கள் பிரயாண துவால ஓதுவோமே, ஒத்துவி அண்ணா போதா யல்லா தூரத்தை சுருக்கு என்று. அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபலஸ்தீனுடைய பூமி அப்படியே சுருக்கினான். மிஸ்ரில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபலஸ்தீனுக்கு போனாங்க, போனத்தோட ஜீபு என்ற மலை அடிவாரத்தில் அவிடத்தை மௌத்தாயிட்டாங்க, அவிடத்தை அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போ மலக்குல் மௌத்தை பார்க்குற பழக்கம் இருந்துச்சு அந்த இந்த காலத்தில் எங்களுக்கு, இன்ஷா அல்லாஹ் சகராத்தில் பார்ப்போம். இப்போ பார்க்க இயலாது, இப்போ என்ன செய்யலாது, சக்கராத்தில் பார்க்க கூட கவலைப்பட மாட்டோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க மலக்குல் மௌத்தை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்குறாங்க கீழே, இறங்கும் பொழுது அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசு, புதன்கிழமை தான் மௌத்தானாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்கும் பொழுது ஒரு ஆள் நிற்கிறார் மெஹ்ராபு கிட்ட. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, விடுங்க நான் இறங்க போகிறேன். அவர் சொன்னார், தாவூத் உங்களோட வருஷம் மாதம் ரிசுக்கு எல்லாம் முடிஞ்சு உங்களோட. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்தானே இந்த இப்படி பேசுகிறேன்டா முக்கியமான ஆள் தான். உடனே மிம்பருடைய படியிலே சுஜூ செஞ்சிட்டாங்க, உயிர் எடுத்துகிட்டு போய்த்தார். இதே போல் சஹாபாக்களுடைய காலத்தில் அபு மூசல் அஷரதி அல்லாஹுடைய மகன் மூசா பெரிய காரி, அபு மூசல் அஷரி யமனுடைய காரி, குர்ஆனுடைய காரி. இவர் மூசா ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு சொல்கிறாங்க, ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு இதே மாதிரி இவர் சுஜூத் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் இவருடைய உயிர் எடுத்தார். இதே போல் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு அப்துல்லாஹ் பின் சாத் பின் அபி சரஹ் இவருடைய உயிரும் பறிக்கப்பட்டது. இவர் துவா கேட்பார் அடிக்கடி, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல் காதிமத அமலி ஸலாத் அஸ்ஸுபஹ், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி அமலாக சுபஹுடைய தொழுகையாக்கு. சொல்கிறாங்க இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, சுபஹுடைய தொழுகையில் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு சுஜூதில் இருக்கிறார், அப்படியே உயிர் வைத்து. அவர் சக்கராஜ் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம். ஆக உயர்ந்த நல்ல சக்கராத்தி ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மருமகன், அஸ்மா ரழியல்லாஹுடைய கணவர், அப்துல்லா பின் ஜுபைருடைய வாப்பா, ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு, இவங்களும் சுஜூது செய்த நிலைமையில் தான் வாதி சிபா என்ற இடத்துல வச்சு ஒரு விரோதி அம்பை தான் அப்படியே ஷைதாயிட்டான். ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் சந்திக்க வந்தா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே சுஜூதில் இருந்த பெண் எழும்பல்ல, அப்படியே உயிர் பிரிஞ்சிட்டு. ஹசரத் அபு சாலபத் அல் ஹுஷனி ரழியல்லாஹு ஹிஜ்ரி 75ஆம் ஆண்டு அபு சாலபா அல் ஹுஷனி பிரபலியமான சஹாபி, இவரும் சுஜூதில் இருந்த மாதிரியே வஃபாத் ஆயிட்டார். இது மாதிரி ஒரு கிதாபு நிறைய இருக்குது சுஜூதில் மௌத்தானவர்கள். அல்லாஹ் சுஜூதில் சக்கராத்தை கொடுத்தார். இந்த சக்கராத்தில் ஒரு மனிதன் தப்பனுமாக இருந்தால் வாழ்க்கையே சரியாக வாழும். ஹஸரத் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்களாம், எனக்கு சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையா, பிள்ளைகள் வாப்பாவுடைய சக்கராத்தில், வாப்பா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையாண்டு, இப்போ நீங்கள் அந்த நிலைமையை அடைஞ்சிருக்கீங்களே கொஞ்சம் வரணிங்க, சொன்னாங்களாம், பிள்ளைகளே வானத்தை இன்னைக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும்? அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் அந்த போதை எப்போ மலக்க கன்றோமோ, அல்லாஹ் ரெண்டு வகையாக சக்கராத்தை வைத்திருக்கிறான். ஒன்று முஃமின்களின் சக்கராத், அடுத்தது பாவிகளின் காஃபிர்களின் சக்கராத். முஃமின்களின் சக்கராத் சந்தோஷமானது. இன்றைக்கு யாரெல்லாம் குர்ஆனையும் ஹதீதையும் இஸ்லாத்தையும் எதிர்த்து பாவ் இவங்கட சக்கராத் இருக்குதே, நீங்கள் கோட்டல்ல ஷூட்டல்ல தங்கத்தால் உடுப்பாட்டி வைங்க பாவ். முஸ்லீம்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட விடேமி, அவங்க பாவமா இல்லையா? இப்போ மூமினுடைய சக்கராத் அல்லாஹ் லேசாக்கிடுவான். நாங்கள் சூரத்துல் வாக்கியாவில் படித்தோம், மூன்று வகையான சக்கராத்துகளை படித்தோம். சூரா வாக்கியா முதலாவது சக்கராத் யாரு? இந்த உலகத்தின் அதி இறை நேசர்களுடைய சக்கராத். فَلَوْلَا إِذَا بَلَغَتِ الْحُلْقُومَ وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ فَلَوْلَا إِنْ كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ ترجعونها إن كنتم صادقين فأما إن كان من المقربين இறை நேசர்கள் உலகத்தில் எவ்வளோ சொல்கிறாங்க, பயம் பண்ணுறாங்க, எவ்வளோ மாக்கள் நல்லா வாழுங்க, மார்க்கத்தோட வாழுங்க சொல்லு கேட்குறாக்கள். கொஞ்சம் தான் சொல்லு பேச்சு நடக்கிறாக்கள் எல்லாரும் இல்லையே. அப்போ எப்போ தெளிவுக்கு வரும்? சக்கராத்தில் வந்து தெளிவுக்கு வரத்தானே போகணும். என்ன அடுத்த ஆயத்தில் ஒரு கண் துறப்படும், மற்ற கண் துறப்படும், அகக்கண் துறப்படும். இப்போ திறந்திருக்கிற கண்ணுக்கு விளங்குது சில உலக வஸ்துக்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களோட சக்கராத்தில் ஆக்கள் வந்துடுவாங்க. எவ்வாறு நீங்கள் உம்மாட வகுத்தில் இருக்கக்கோல உயிரை தாரத்துக்கு ஆக்கள் வந்தாங்களா இல்லையா? உயிரை தாரத்துக்கு மலக்கு வந்ததை போகல, உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரத்தாகணும். சும்மா உயிர் வரலையே, உம்மாட வய தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது சும்மா உயிர் வந்துச்சா யாருக்கும்? சும்மா உயிர் வரலையே, டாக்டர் மாட்ட கேளுங்க. அப்போ உயிர் வாரண்டா பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வந்திருக்கணுமே, பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வரலையே. எங்கட குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த நாளில் தானே உயிர் வருது, வேற நாளில் உயிர் வாரது இல்லையா? அப்ப உங்களோட புத்தகங்கள் இது ஒன்றும் இல்லையே, அதை நாங்கள் சொல்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க குர்ஆன், நல்லாவே ஏற்றுக்கொள்ளும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அது இதில் உண்மை இருக்குது. இப்போ உயிர் தாரதுக்கு எவ்வாறு மலக்கு வந்தாரோ அதே போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சக்கராத்தில் நாங்கள் அப்படியே நெருக்கமாக இருப்போம், உங்களுக்கு விளங்காது. சரி, ஆக மிக நல்லவர், சோதனைகளில் பட்டு கஷ்டப்பட்டு உலக வாழ்க்கையை முடிக்கிற போறார், அல்லாஹ் சும்மா விடுவானா? நமக்கு தானே ராவ் பகல் எல்லாம், அங்கே என்ன ராவ் பகல் எல்லாம், உயிர் பிரிஞ்சா. فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ மிக அல்லாஹுடைய நேசர். இதுக்கு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும், எல்லாரும் ஆக மாட்டாங்க ஊரில், எங்களால் ஏழுமான முக்கர்ரபாகும், அல்லாஹ்க்கு நெருக்கமாகும். எல்லா நீ என்னென்ன விரும்புகிறாயோ என்கிட்ட இருந்து எடு, அவ்வளோதான். இல்லை வாழ்கிறது கொஞ்ச காலம் தான், 1000 வருஷம் வாழ்கிறது இல்லையே, 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், இன்னும் 40 வருஷமா? இன்ஷா அல்லாஹ் இருக்கிற 40 வருஷத்துக்குள்ள எப்படியாவது அல்லாஹ் கிட்ட போனா என்ன லாபம்? சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் லாபம் சக்கராத்ல. அல்லாஹ் சொல்றான், ஃபரௌஹும் வரைஹானும் வஜன்னத்து நஈம், பூத்தட்டுகள் மலர் தட்டுகள், 500 மலக்குகள் போல் இல்லை உயிரெடுக்கிறதுக்கு. ஏ சும்மா வாழலி உலகத்தில், சாதனையாளர் சும்மா வாழல்ல, இன்னைக்கு சிலர் யோசிக்கிறாங்க, என்னால் பிரச்சனை வரப்படாது, நான் வாயை பொத்தி வாழ்ந்துட்டு மௌத்தாயிரோம், மற்றவங்கள மாதிரி நானும் எல்லாம் அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வைத்துடணும், ஒன்றுமே எனக்கு மார்க்கம் பேசப்படாது. அவர் முகர்ரபாவர் எப்படி பல சவால்களுக்கு முகம் கொடுக்கும், மௌத்து வரைக்கும் தானே எல்லாம். ரெண்டாவது கூட்டம் யார் சக்கராத்தில், வலது கூட்டத்தார், முகர்ரபோட கீழே. அவருக்கு என்ன செய்வார் மலக்குல் மௌத் வந்து, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், வாங்க போ, வாங்க போ, உடம்பு மட்டும்தான் நெஞ்ச பொடி உயிர் பைத்திரு வரவேப் சலாம்.
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் கேட்டது மௌலவி அலி அஹமது ரஸாதி அவர்களின்

0: You are listening to muslimvanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியிலும் உங்கள் நட்சத்திர வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லிலுஹு ஃபலா ஹாதியலா فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் சிறப்புமிகு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிற நற்பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் எமக்கு வழங்கியிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற தலைப்பை கருப்பொருளாக வழங்கி இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பவியலை பற்றி எல்லா இடங்களிலும் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற மக்களுக்கு பொதுவாக எப்போதும் பேச வேண்டிய ஒரு முக்கிய செய்திதான் என்றாலும், நம்மை போன்று வெளிநாட்டிலே வெந்த பூமியிலே நொந்து வாழக்கூடிய நாம் அனைவரும் மிக தூங்கணுமா நாம் அனைவரும் அதிகமாக பேச வேண்டிய, அதிகமாக கேட்க வேண்டிய, அல்லது பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதிக தகுதி வாய்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் குடும்பம் என்பது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய சொத்து. குடும்பம் இல்லாதவர்களுக்குத்தான், சரியான குடும்ப அமைப்பு வாய்க்கப்படாதவர்களுக்குத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வலிகளும் ரணங்களும் தெரியும். ஒரு சிறந்த கணவனுக்கு வாழ்க்கைப்படாமல், ஒரு குடிகாரனுக்கோ சம்பாதிக்க செல்லாதவனுக்கோ, ஒரு சோம்பேறிக்கோ ஒழுங்கினமாக வாழ்பவனுக்கோ ஒரு பெண் மனைவியாக வாழ்ந்தால்தான் அந்த குடும்பத்தினுடைய அருமையும் அவள் இழந்த அந்த பாக்கியத்தையும் அவளால் உணர முடியும். அதே போன்று ஒரு ஆண் பொறுமை இல்லாத, அதிகம் வாய் பேசுகிற, ஒழுக்கம் இல்லாத, எடுத்தறிந்து பேசுகிற, திமிராக நடக்கிற ஒரு பெண்ணோடு வாழும் ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும் போதுதான் அவன் இழந்த பெருமதி என்னவென்று அவனுக்கு தெரியும். அதே போன்று திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த திருமணத்தின் பரிசாய் இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாரிசு நல்லொழுக்கம் இல்லாமல் ஊதாரித்தனமாக மோசமான பழக்க வழக்கங்களுக்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு பெற்றோர்களின் கண்ணியமும் மரியாதையும் புரியாமல் பெற்றோர்களை உதாசீனப்படுத்த வாழுகிற பிள்ளைகள் அமைந்தால்தான் அவர்கள் எதை இழந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்பத்தை, குடும்பவியலை, குடும்ப அமைப்பை மிகப்பெரிய விஷயமாக நமக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை எல்லா துறைகளிலும் எல்லா விஷயங்களிலும் அம்சமாக அமைந்திருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
0: உங்களில் சிறந்தவர் என்கிற அந்த சிறப்பு விருதை குடும்பத்திலே சிறந்தவருக்குத்தான் சொன்னார்கள். உங்களிலே யார் போர்க்களத்தில் மிக பெரும் திறமைசாலிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று எந்த நபிமொழியும் இல்லை. இருக்கா அப்படி? உங்களில் யார் பலசாலியாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் அப்படி இருக்கா? உங்களில் யார் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறாரோ, பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் இப்படி இருக்கா? இல்லை. நம்மத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய முதலாளியாக இருந்தால் நான் இந்த மக்களில் சிறந்தவன், ஒரு பெரிய 4 டிஜிட்டுகளில் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய இடத்திற்கு நான் வந்து விட்டால் நான் தான் சிறந்தவன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தவறான நம்பிக்கை சகோதரர்களே. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது ஆனந்தமாய், ஆரோக்கியமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், மிக மிக நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு குடும்பம் சரியான முறையில் அமைய வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. உலகத்திலேயே இப்படி சொல்ல முடிந்த ஒரே ஆண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். உங்களில் சிறந்தவர் உங்களின் குடும்பத்திற்கு சிறந்தவர், நான் எனது குடும்பத்திற்கு சிறந்தவன். யாராவது சொல்ல முடியுமா அப்படி? ஏன் சொல்ல முடியாது? ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு முறையில், ஏதாவது ஒரு துறையில் குறை வைப்பவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மிக தெளிவாக என்றால் மிக தைரியமாக துணிவாக சொன்னார்கள், அதுவும் நம்மை போன்று ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு வாழவில்லை, 11 மனைவிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்தவன். இப்படி சொல்ல முடிந்த கட்ஸ் வழங்கப்பட்ட ஒரே ஆண் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஆனால் இப்படி சொல்லுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலையாக என்ன கொடுத்தார்கள்? உங்கள் மனைவி இடத்தில் அல்லது நான் எனது மனைவி இடத்தில் சிறந்தவன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்றால், போகிற இடங்களிலெல்லாம் என் மனைவி என்னை பற்றி என் கணவர் உண்மையிலேயே சிறந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்காக நான் பல விலைகளை கொடுக்க வேண்டும். அதற்காக நான் பல சுகங்களை, பல அசௌகரியங்களை, பல வசதிகளை அவளுக்கு நான் ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படி நான் அவளிடத்திலே பாராட்டை பெற வேண்டும் என்றால் அதற்காக நான் பல தியாகங்களை செய்தாக வேண்டும். எப்போதும் என் மனைவியை பற்றி மட்டுமே நான் யோசிக்க வேண்டும். அவள் விரும்பியதை அவள் கேட்பதற்கு முன்னாடியே நான் வாங்கித்தர வேண்டும். எதிலும் ஒரு சுகத்தை, எதிலும் ஒரு சௌகரியத்தை, எதிலும் ஒரு ஆனந்தத்தை, எதிலும் ஒரு மகிழ்ச்சியை, எதிலும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸை அவளுக்கு நான் உருவாக்கி தர வேண்டும். இப்படிலாம் செஞ்சா கூட பல பேர் பாராட்டு வாங்க முடியறது இல்லை. இப்படிதானே? ஏன், எங்காவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 11 மனைவிகளை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய மனைவிகளுக்கு செய்கிற சாதாரண சலுகைகளை கூட செய்யாமல், உல்லாச ரகமான வாகனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவிகளை பவனி வர செய்யவில்லை, விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்லவில்லை, இன்னும் சொல்ல போனால் முழுமையாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்வில் ஒரு பசியை தீர்க்கக்கூடிய அளவிற்கு கூட உணவுக்கான ஏற்பாட்டை கூட ரசூலுல்லாஹி செய்யவில்லை, விரும்பிய ஆடைகளை எல்லாம் வாங்கி தரவில்லை. இப்படி ஏதாவது ஒரு ஹதீஸை படித்திருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு விரும்பிய ஆடைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள், ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்தில் இருந்தும் பல விஷயங்களை வரவழைத்து அன்பளிப்பாக கொடுத்தார்கள். எந்த ஹதீஸையும் பார்க்க முடியாது. ஆனாலும் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்தவன். நம்ம சொல்ல முடியுமா அப்படி? இதே அமீரகத்தில் 25 காலம் கழித்த யாராவது இங்கே இருப்பீர்கள், 30 காலம் கழித்தவர்கள் இங்கே இருப்பீர்கள், உங்கள் மனைவியின் நலனுக்காக, உங்கள் மக்களின் நலனுக்காக, உங்களுடைய இளமையை, உங்களுடைய வாலிபத்தை, உங்களுடைய ஆசையை எல்லாவற்றையும் துறந்து மறந்து அவைகளையெல்லாம் அப்படியே தஃபன் செய்து கஃபன் செய்து விட்டு இங்கே எத்தனையோ பேர் நம்மிலே இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய மனைவி நம்மை குறித்து முழுமையான திருப்தியில் இருக்கிறாளா என்று கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறியைத்தான் வைக்க வேண்டும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் மனைவிகளும் அவ்வளவு இன்பமான முறையில் தங்களுடைய குடும்பத்தை அமைத்தார்கள். எப்படி முடிந்தது என்றால், குடும்பம் என்றால் என்னவென்றவர்கள் புரிந்தார்கள், குடும்பம் என்றால் என்னவென்றவர்கள் உணர்ந்தார்கள், இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப அமைப்பிற்கு கொடுத்திருக்கிற கணப்பரிமாணத்தை அவர்கள் அறிந்து புரிந்து தெளிந்து தெரிந்து வைத்திருந்ததன் விளைவுதான் இந்த உலகத்தின் சுகங்கள் எதை அவர்கள் அனுபவிக்காமல் போனாலும் ஒரு உள்ளச்சத்தோடு, ஒரு நிம்மதியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திருப்தியான வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, குடும்ப அமைப்பிற்கு இறைவன் கொடுக்கிற சிறப்பு, குடும்ப அமைப்பிற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு திருமறையின் ஒரு வசனத்தை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். திருக்குர்ஆன் என்பது அகில மக்களுக்குமான ஒரு வழிகாட்டல். திருக்குர்ஆன் என்பது உலகத்தில் வாழ்கிற எல்லோருக்கும் நேர்வழியை கொடுத்து, இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி சாதனைகள் புரிந்து நிம்மதியாக வாழ்ந்து மறுமையிலும் அவர்கள் சொர்க்கத்தை பெறலாம் என்பது பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு அற்புதமான நூல். அந்த நூலின் ஒரு ஆயத், ஒரு வசனம் என்ன சொல்கிறது? வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்கள் இனங்களில் இருந்தே உங்களுக்கு அவன் வாழ்க்கை துணைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதன், உங்கள் திருமண வாழ்க்கையின் மூலம், உங்கள் துணைவியர்களின் மனைவியர்களின் மூலம் உங்களுக்கு அவன் பிள்ளை செல்வங்களையும் பேர குழந்தைகளையும் ஏற்படுத்துகிறான். உங்களுக்கு அவன் வாழ்வாதாரமாக வழங்குகிறான். அசத்தியத்தையா அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் இந்த அருட்கொடையா அவர்கள் புறக்கணிக்கிறார்கள்? அல்லாஹ் இங்கே நியமத்தில்லா, அவனுடைய அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். எதை? உங்களுக்கு அமைக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாரிசு, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற பேர குழந்தைகள், இவைகளையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தில்லா, அவனுடைய அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். அருட்கொடை என்று குறிப்பிடுவதோடு மாத்திரமல்லாமல் அந்த அருட்கொடைகளுக்கு மாறு செய்யக்கூடாது என்றும் குறிப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். திருக்குர்ஆன் அறிவியலை பற்றி பேசுகிறது என்று ஆனந்தப்படுகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திர புதையல்களை எல்லாம், சரித்திர உண்மைகளை எல்லாம் பேசுகிறது என்று அதிசயப்படுகிறோம். அறிவியலே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, விஞ்ஞானமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல விஞ்ஞான கருத்துக்களை பொதிந்திருக்கக்கூடிய வேதம் என்று அற்புதம் அடைகிறோம். ஆனால் அந்த வேதத்தில் அல்லாஹ் மனைவி, மக்கள், பேர குழந்தைகள் என்றெல்லாம் சொல்லுகிறான் என்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த குடும்ப அமைப்பு என்று. அதனால் தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இல்லங்களை மகிழ்ச்சிக்குரிய இடமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன அர்த்தம்? இல்லங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும்னு அர்த்தம். இல்லங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும். வீட்டுக்கு போனாலே ஏண்டா போனன்னு யோசிக்கக்கூடாது. வீட்டுக்கு போனவொடனே எப்பண்டா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு யோசிக்கக்கூடாது. இப்படி யோசிப்பதை போல் நமது வீடு அமைந்து விட்டால் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அந்த வீடு மார்க்கத்திற்கு முரண்பட்ட வீடு, அந்த வீடு குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிரான வீடு, அந்த வீடு சாபத்திற்குரிய வீடு. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளே வந்த உடனேயே வெளியே போகுவதற்கே மனது வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய இடமாக அந்த இல்லம், ஒரு உள்ளம் போல் உங்களுக்கு அமைய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது மார்க்கத்திற்கு உட்பட்ட வீடு என்பதையும் மறந்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பவியலின் முக்கியத்தை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொள்வதற்காக எவ்வளவு அற்புதமாக எச்சரிக்கை செய்யும் துணியிலே சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யுதி அமன் யஊல், கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யுதி அமன் யஊல், குடும்பத்தை வீணடிப்பதே போதும் ஒருவன் பாவம் செய்கிறான் என்பதற்கு. இங்கு பெரிய பாவத்தை, பாவத்தாளி என்று அல்லாஹ்விடத்திலே பேர் வாங்குவதற்கு, பாவம் செய்பவன் என்கிற பெயர் பட்டியலிலே இடம் பெறுவதற்கு நீங்கள் பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன மிகப்பெரிய பாவங்களை, பாவங்கள் நடக்கிற இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. குடும்பமாக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருப்பதை வீணடித்து விட்டாலே போதும். குடும்பமாக உங்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்திருக்கிறான், யாரையெல்லாம் உங்கள் ஃபேமிலி என்று நீங்கள் சொல்வீர்கள், யாரையெல்லாம் உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் என்று சொல்வீர்கள், அது உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் மக்களாக இருக்கலாம், உங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இவர்களை யாரையாவது நீங்கள் வீணடித்து விட்டால், யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துகிற விதத்திலே நீங்கள் நடந்து விட்டால், அவர்களுக்குரிய கடமைகளை செய்யாமல் நீங்கள் இருந்து விட்டால், அல்லது அவர்களை பாழ்படுத்தி விட்டால், அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால், அதுவே போதும், நீங்கள் பாவத்திலே இருக்கிறீர்கள் என்பதற்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதன் முதல் இந்த பூமியில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகதிகளாய் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாலும் இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பெரும் வல்லரசுகளை அன்றைக்கு அஞ்சக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தாலும் குடும்பத்தின் எல்லா கோணங்களையும் பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் இல்லை. குடும்பத்தின் எல்லா கோணங்களையும் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். குடும்ப வாழ்வாக எதையெல்லாம் நாம் தொடுவோமோ அல்லது எதுவெல்லாம் நம்மை தொடுமோ அதில் எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடாமல் இல்லை. மனைவியின் உரிமைகளை பற்றி பேசினார்கள். மனைவியின் கடமைகளை பற்றி பேசினார்கள், பிள்ளைகளுடைய வளர்ப்பை பற்றி பேசினார்கள், பெற்றோர்களுடைய கண்ணியத்தை பற்றி பேசினார்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசினார்கள். எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு பிஸி மேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை போர்க்களங்களை கண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தான் ஆன்மீக தலைவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவனின் தூதர். வஹியை வார்த்து வஹியை எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த கூட்டத்திற்கு, அந்த இஸ்லாமிய அரசாட்சிக்கு, சாம்ராஜ்யத்தின் தலைவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் போர்க்களங்கத்திற்கு போகும் போது இந்த போர்க்களத்தின் தலைமை தளபதி. இவ்வளவு பொறுப்புகளையும் வைத்துக் கொண்டு, இவ்வளவு கடமைகளையும் வைத்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனால் மிகச்சரியாக இஸ்லாமிய வரலாற்றில் குடும்ப அமைப்பை குறித்த முக்கிய விளக்கங்களும் குறிப்புகளும் மதீனத்து வாழ்க்கையில் தான் ஆரம்பித்தது என்று பார்க்கும் போது, சுமார் 53 வயதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்ததற்கு பிறகு, வேறு எப்படி 53 வயதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்ததற்கு பிறகு, சற்றேறக்குறைய 10 ஆண்டில் சகோதரர்களே, 10 யுகங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் சொல்லிவிட்டு போனார்கள். எப்படி சாத்தியம் இது? எப்படி சாத்தியம்? ஒரு தேர்வுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தேதியில், இன்றைய காலத்தில் மிக உயரிய தேர்வாக மதிக்கப்படுகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் தாயோ உங்கள் தந்தையோ வந்து உங்களிடத்திலே குடும்ப விவகாரத்தை பேசுவாரா? வெளிநாட்டிற்காக தீவிர முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். விசா ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஏஜென்ட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த டிராவல்ஸிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பரபரப்பாக நீங்கள் இருக்கும் போது உங்கள் மனைவி வந்து உங்கள் பிள்ளையின் அட்மிஷனை குறித்து உங்களிடத்திலே பேசுவாளா? ஏன் ஹஸ்பண்ட் பிஸியா இருக்கிறாரு, மாப்பிள்ள பிஸியா இருக்கிறாரு, மிகப்பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இந்த டைம்ல போய் நம்ம வந்து இந்த விஷயத்தை பேசலாமா என்றுதான் ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் நினைப்பார். ஆனா இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெளிநாட்டு வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் விட பல 100 மடங்கு உயர்ந்த பல விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸியாக இருந்தாலும் குடும்பத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் போகவே இல்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த இஸ்லாமிய கட்டமைப்பிலேயே நிறைய விஷயங்கள், அல்லது எல்லா விஷயங்களும் உயர்ந்ததாக இருந்தாலும், ஆக பெரிய விஷயமாக அன்றைய தேதியில், அன்றைய சூழ்நிலையில் கருதப்பட்டது அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்காக செல்வது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். காரணம், இஸ்லாமிய வரலாற்றை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றது உண்மையிலேயே அதுதான். இஸ்லாமிய தலைமைத்துவம் என்று அமையும் போது ஒரு அமீருடைய அழைப்பு என்கிற அடிப்படையில் அந்த ஜிஹாதிற்கு ஒருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு வந்து பேரை பதிவு செய்கிறார். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி, ஒருவர் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக வருகிறார், அக்கவுண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூக்காக வருகிறார். அவரிடத்துல இன்டர்வியூ எடுப்பவர் எதங்க கேட்கணும், அக்கவுண்ட்ஸ் தெரியுமா, டேலி தெரியுமா, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடாக வேலை பார்த்துருக்கீங்களா, அதை தான் கேட்பார். இப்படிதானே கேட்பார். ஒரு பள்ளிவாசலுக்கு இமாமுக்காக ஒருவர் வருகிறார், அவர்கிட்ட வந்து அக்கவுண்ட்ஸ் தெரியுமா, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, டேலி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு இது ஜோலியே வேணான்னு போயிடுவார். அவர் அங்கே என்ன கேட்கணும், எத்தனை ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க, எந்த மதரசாவில் ஓதிருக்கிறீங்க, வேற எங்கிட்டாவது இமாமா இருந்திருக்கிறீங்களா, இப்படி கேட்கணும். ஜிஹாதிற்கு ஒருவர் வந்து பேரை கொடுக்கிறார். அவரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் என்றால் எதை கேட்டிருக்க வேண்டும், உங்களுக்கு போர் தந்திரங்கள் தெரியுமா, ஏற்கனவே போர்க்களங்களிலே கலந்து கொண்டிருக்க முன்னனுபவம் இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு போய் வருவதற்கு வாகனம் இருக்கிறதா, ஆயுதம் இருக்கிறதா, கேடயம் இருக்கிறதா, தளவாடம் இருக்கிறதா, இவைகள் எல்லாம் கேட்டால் அது அந்த ஜிஹாதுக்கு தொடர்பான கேள்வி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே திருப்பி கேட்ட கேள்வி, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டாங்க. எந்த இடத்துல எதை கேட்கிறாங்க பாருங்க, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா, தாய் தந்தையர் இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, வயதான என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கவனிக்க யாரும் இல்லை, நான் ஜிஹாதிற்கு வருகிறேன் என்கிற செய்தியை நான் சொன்னபோது என் பிரிவை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே, அந்த அழுகையை கூட நான் உதறிவிட்டு அல்லாஹ்விற்காக இதோ உங்களிடத்திலே வந்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாஷ் அப்படி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இந்த லௌகீக மௌட்டீக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல அயோக்கியத்தனமான உலகமயமாக்கல் என்கிற ஒரு ரீதியில் அந்த உலகத்தை இன்றைக்கு ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருந்தால், மெட்டீரியலிசம் என்கிற ஒரு பார்வையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருந்தால் இந்த கேள்வி இன்றைக்கு தேவையில்லாதது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தையும் அந்த இஸ்லாத்திலே இருப்பவர்களையும் எப்படி வைத்தார்கள் என்றால், தான் இந்த உலகத்திலே வாழும்போது எதெல்லாம் அவனுக்கு துறைகளாக இருக்கிறதோ அத்தனையோடும் இணைத்து தான் அவனை பயணிக்க வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே திருப்பி சொன்னது, தோழரே, எப்படி உன் பெற்றோர்களை அளவைத்து விட்டு வந்தாயோ அதே போன்றவரை மகிழ்ச்சியாக்கி நீங்கள் போருக்கு வர வேண்டியதில்லை. நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்கள் பெற்றோரை கவனிங்கள். நாங்கள் அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களுக்கு மட்டும் ஜிஹாதிற்கு அனுமதி கொடுக்கிறீர்களே, எங்களுக்கும் அனுமதி கொடுங்கள். அப்படிதானா? பாருங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய துணிவு தைரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு 100 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு 50 பெண்கள் வந்தால் நமக்கு சப்போர்ட் தானே என்றவர்கள் யோசிக்கவில்லை. 1000 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு 100 பெண்கள் கூட வந்தால் நமக்கு இன்னும் வீரர்களுடைய எண்ணிக்கை கூடும் தானே என்று யோசிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அன்னை அவர்களுக்கு சொன்ன பதில், ஜிஹாது குன் அல் ஹஜ், உங்களுடைய ஜிஹாத் ஹஜ்ஜிலே இருக்குதுன்னு. நாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய மெயின் வேலை எது, எது ஹஜ்ஜி மெயின் வேலையா? உங்க ஜிஹாது ஹஜ்ஜின்னு அப்படின்னா என்ன அர்த்தம், புரியல உங்களுக்கு? உங்க வீட்டை பார்ப்பது உங்களுடைய கடமை, அதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஆண்களுக்கு கடமை இல்லையான சண்டைக்கு வந்துடாதீங்க, அவர்களுக்கும் இருக்கிறது, ஆனால் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, கூடுதல் கவனம் இருக்கிறது. அதனால் தான் ஆண்களுக்கு ஜிஹாதை அனுமதி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆண்களுக்கு பள்ளியில் சென்று தொழுவதை கட்டாயமாக்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு பள்ளியில் தொழுவதை கட்டாயமாக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, எதற்காக இவைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கினார்கள் என்றால், குடும்ப அமைப்பின் கனப்பரிமாணத்தை இந்த சமூகம் புரிய வேண்டும். அதை புரியாததன் விளைவுதான் நேற்றைய தினம் வரை ருக்ஷானாக்களின் சம்பவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தையே அதிர வைத்ததா இல்லையா, உள்ளத்தையே அதிர வைத்ததா இல்லையா? இஸ்லாமிய சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்கிற கவலையில் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே சகோதரர்களை இஸ்லாமிய உணர்வு இருந்தால் ஒரு சொட்டு கண்ணீரையாவது விட்டிருப்போம். அந்த ருக்ஷானாவின் சம்பவத்தை நினைத்து மாடர்ன் கேளாக பரிணமிக்கிறாள், நவநாகரீக பெண்ணாக இந்த உலகத்திலே வளர்ந்து வருகிறாள். இந்த நவீன உலகத்தின் அத்துணை விதமான டெக்னாலஜியையும் அறிந்து வைத்திருக்கிறாள். எப்படி ஏனைய மத ஏனைய சமூகத்து பெண்கள் இன்றைக்கு இந்த மாடர்ன் உலகத்திற்கு அடிமையாகிவிட்டு நவநாகரீக உடையோடு அடைவதையே இன்றைக்கு மிகப்பெரிய பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்தான் என்கிற ஒரு நவீன யுகத்திற்கு தள்ளப்பட்டு விட்டு அந்த பெண்ணியத்திற்கே இருக்கிற மரபு அதபு எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு பல சமூக பெண்கள் போய்கொண்டிருப்பதை போல் அந்த பெண்ணும் வளர்ந்து வந்தால், பெற்றோர்கள் ஆரம்பத்திலேயே கண்டிக்கவில்லை, அவள் போகிற போக்கு சரியில்லையே என்று உணரவில்லை, இந்த உலகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த நவீன உலகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தமக்குத்தாமே ஆறுதலும் இருந்ததன் விளைவு என்ன ஆனது சகோதரர்களே? எவ்வளவு பெரிய கவலைக்குரிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதனால் குடும்ப அமைப்பின் கனப்பரிமாணத்தை உணருங்கள். எல்லாமே அதற்கு பிறகுதான், தௌஹீதிற்கு பிறகு, ஈமானுக்கு பிறகு, அல்லாவின் மீது, அல்லாவுடைய ரசூல் மீது நாம் வைத்திருக்கிற முஹப்பத்திற்கு பிறகு குடும்பம் தான் மிகப்பெரியது என்கிற கொள்கையை நம்மிடத்தில் இருக்க.
1: நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب ஜன்னத்து அதனின் சொர்க்கத்தின் சோலைகள், அதிலே நுழைபவர்கள் யார் தெரியுமா? நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய மூதாதையர்களும் உங்களுடைய மனைவியர்களும் உங்களுடைய சந்ததிகளும். யார்? எப்படிப்பட்டவர்கள்? வமன் ஸலஹ, தூய்மையான முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், தூய்மையான முறையில் ஈமானோடு வாழ்ந்த நீங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இவர்கள் தான் அந்த சொர்க்கத்திற்குள் நுழைய போகிறார்கள். ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய நுழைவை பற்றி சொல்லுகிற போது, சொர்க்கத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது, மனைவி, மக்கள், பெற்றோர், உற்றார், உறவினர் என்கிற பெயர் பட்டியலை வாசிக்கிறான் என்றால், இந்த குடும்ப அமைப்பு என்பது, மனைவி மக்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருட்கொடை என்பது இந்த மண்ணோடு மரணத்தோடு முடிந்து விடுவதல்ல. அது மரணத்தை தாண்டி, மண்ணறையை தாண்டி மறுமை வரைக்கும் உங்களோடு வரக்கூடியது. அதை நினைத்தாலே போதும் இந்த குடும்பத்தினுடைய அமைப்பின் கனப்பரிமாணத்தை, குடும்ப அமைப்பிற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மதிப்பை, கண்ணியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, என்ன பிரச்சனை? குடும்பத்திற்கு சிறப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டோம். குடும்பத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய மதிப்பை வைத்திருக்கிறது என்பதையும் உணர்ந்து விட்டோம். குடும்பத்திலே சிறந்தவர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்பதையும் புரிந்து விட்டோம். மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை சேர்ப்பவன் இஸ்லாமிய மார்க்கம் அவனை சிறந்தவன் என்று சொல்லவில்லை. அதே போன்று அதிக அளவில் ஆரோக்கியத்தோடு ஆஜானு பாகுவான உடல் வாகை பெற்றிருப்பவன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜிம்மிலே போய் ஒர்க் அவுட் செய்து அவருடைய உடலை அப்படி கட்டுமஸ்தான முறையில் வைத்திருக்கிறார், அவரைத்தான் இஸ்லாம் சிறந்தவன் என்று சொல்லவில்லை. யாரை இஸ்லாம் சிறந்தவன் என்று சொல்லுகிறது? உங்கள் மனைவியரிடத்திலும் மக்களிடத்திலும் நற்பெயர் வாங்குகிற விதத்தில், அல்லாஹுவை அஞ்சிய விதத்தில் ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி நடத்தி சென்று கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் தான் சிறந்தவர் என்று இஸ்லாம் சொன்னதை புரிந்து விட்டீர்கள். இப்போது அந்த குடும்பவியலை எப்படி கட்டமைக்க வேண்டும், அந்த குடும்பவியலை எப்படி கட்டியமைக்க வேண்டும் சகோதரர்களே? முதலில் ஆணுக்கு சில உபதேசங்களை மார்க்கம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற குடும்ப அமைப்பை நல்லதோர் குடும்பமாக, பல்கலைக்கழகமாக உங்கள் வீடு சிரிக்க வேண்டும் என்று, இனிக்க வேண்டும் என்று, இனிமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விருதுக்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் வாடிய போதும் கூட இந்த மனைவியர்கள் எல்லாம் தங்களுடைய கணவரை உயர்ந்த புருஷராக எடுத்து, உயர்ந்த புருஷராக நெஞ்சிலே நினைத்து வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட அடிப்படையில் உங்கள் மனைவியர்களும் உங்களை நினைத்து வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், முதலில் என் அருமை சகோதரர்களே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவிக்கென்று இருக்கிற மதிப்பை நீங்கள் முதலில் புரிய வேண்டும். மனைவிக்கென்று இருக்கிற நேசம் அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைக்கிற காதல் அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைக்கிற அக்கறை அடுத்தது, அவளுக்கு நீங்கள் ஆதரவாக ஆறுதலாக செயல்படுவது எல்லாம் அடுத்தது. முதலில் உங்கள் மனைவியின் மீது உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். மனைவிக்கு மரியாதையா? எங்கெங்க புருஷனுக்கே மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, மனைவிக்கு எங்க மரியாதை என்று யோசிக்க கூடாது. உலமாக்கள் அதைத்தான் நமக்கு சொல்கிறார்கள். சரியான குடும்பவியலை கட்டியமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், மிக சிறப்பான குடும்ப அமைப்பு உங்கள் இல்லங்களிலே தவழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முதலில் கணவனே, தஅல்லம் கீமத் ஜௌஜா, மனைவிக்கென்று இருக்கிற கீமத், கீமத் என்றால் அந்த பெருமதி, அவள் யார் என்பதை முதலில் நீ புரிய வேண்டும். இப்படி புரிஞ்சாதான் குடும்ப அமைப்பு சரியாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? ஆணாதிக்க உலகம் இன்றைக்கு என்ன நினைக்கிறது? நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே குடும்ப பொறுப்பை எடுத்து நடக்கிறேன், நான் தானே பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன், நான் தானே ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் தானே வெந்து பூமியிலே வெளிநாட்டிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆதலால் நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சிறந்தவன் என்று நம்மை பற்றி பெரிதாக நினைத்து நினைத்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற, நமக்காகவே வாடிக்கொண்டிருக்கிற, நமக்காகவே அத்தனையும் தியாகம் செய்த அந்த ஜீவனின் பெருமதியை, அந்த ஜீவனின் வெகுமதியை, அந்த ஜீவனுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பை உணராமல் இருக்கிறோம் சகோதரர்களே. எப்படி சொல்லுகிறான் அல்லாஹ், ஒரு மனைவி எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான், ஒரு மனைவியின் மதிப்பை எப்படி உணர வேண்டும் என்று சொல்கிறான். ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன, ஹுன்ன லிபாசுன் லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. முதல்ல அல்லாஹ் அவங்கள தான் சொல்றான், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடைன்னு சொல்லல. முதலில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஹுன்ன லிபாசுன் லக்கும், அந்த மனைவியர்கள் கணவர்களே உங்களுக்குரிய ஆடை, அதுக்கப்புறம் தான் கணவர்களே அந்த மனைவிகளுக்குரிய ஆடை. நம்ம நிறைய பேர் பெண்களின் சிறப்பை புரியாமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே. சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். ஆணாதிக்க உலகு நான் தான் மேல் இருக்கிறேன் என்கிற சிறப்பு என்கிற அந்த பெருமை எப்போதும் ஆண்களுக்கு இருக்கிறது. அது தவறு. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு பெண் அவள் எடுக்கிற எல்லா பரிணாமத்திலும் அவளை சிறப்பாக வைத்து அடகு பார்க்கிறது. முதல்ல இந்த உலகத்தில் ஒரு பெண் குழந்தையாக பிறந்து வருகிறாள். அவளை திருமறை குர்ஆன் எப்படி சொல்கிறது? ஃபஇதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்சா, பெண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால். அப்படிதான் குர்ஆனுடைய வசனம் வருது. எங்கேயாவது ஆண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வருதா? வருதாங்க. பெண்களே நோட் பண்ணி வைங்க, குர்ஆன்ல உங்களைத்தான் அல்லாஹ் புஷ்ரா என்று சொல்கிறான். குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது, பிறக்கிற குழந்தை பிறக்கிற கரு மறுவாகி குழந்தையாக வெளியே வரும்போது அந்த பெண்ணைத்தான் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லுகிறான். ஆனே எங்கேயும் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க பெண்ணை விட உயர்ந்தவங்க? அடுத்து அந்த பெண் குழந்தை என்கிற ஸ்தானத்தை தாண்டி மகளாக அல்லது ஒரு சகோதரியாக வளர்ந்து வருகிறாள். அவளை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? யாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளோ, அல்லது யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகளோ, அல்லது யாருக்கு இரண்டு சகோதரிகளோ, அல்லது யாருக்கு மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்லொழுக்க கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தால் அவர்கள் இவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கேடயமாக இருப்பார்கள். எங்கேயாவது ஹதீஸ்ல யாருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ, யாருக்கு இரண்டு ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்களோ, வருதா? வருதாங்க. அப்புறம் எப்படி நீங்க பெண்களை விட மேல? சரி, அடுத்தவள் மனைவி என்கிற சிறப்புக்கு வருகிறாள். அங்க இஸ்லாம் என்ன சொல்லுது? அத்துன்யா குல்லுஹா மதாஉன் வ கைரு மதாஇ துன்யா அஸ்ஸௌஜது ஸாலிஹா. உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது எல்லாமே இன்பப் பொருட்கள் தான், அனுபவிப்பதற்குரியவையாக. உலகத்தில் இறைவன் எதையெல்லாம் அருட்குடைகளாக படைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்துமே இன்பப் பொருட்கள் தான். இந்த உலகத்தின் அருட்குடைகளிலேயே, இந்த உலகத்தின் ஆனந்தங்களிலேயே, இந்த உலகத்தின் மகிழ்ச்சிகளிலேயே, இந்த உலகத்தின் இன்பப் பொருட்களிலேயே ஆக சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்றுதான் சொன்னார்களே தவிர எந்த ஹதீஸிலும் இல்லை சாலிஹான கணவன் இருக்கா? இவ்வளவு நாள் பயான் கேட்கிறீங்களே, எங்கிட்ட எந்த ஹதீஸ் கேட்டிருக்கிறீங்களா? எந்த ஹதீஸ் உலகத்திலே இருக்கக்கூடிய, எந்த ஹதீஸ் உலகத்திலே இருக்கக்கூடிய

0: அன்புக்கு அதிக தகுதி வாய்ந்த படைப்பு யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக் உம்முக் உம்முக் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்று மூன்று முறை தாயை சொல்லிவிட்டு நான்காவது தான் யாரை சொன்னாங்க? தந்தையை சொன்னாங்க. இப்போ சொல்லுங்க, தாய் பெருசா தந்தை பெருசா? சொல்ல மாட்டீங்களே, ஆணாதிக்கம் சமுதாயம் சொல்ல மாட்டீங்களே, விளங்குதா? இப்போ பாருங்க, கருவாக மருவாக மகளாக சகோதரியாக மனைவியாக தாயாக அவள் அடைகிற அத்துணை பரிணாமங்களிலும் என் அன்பு சகோதரர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆண் என்கிற இனத்தை விட பெண் என்கிற அந்த இனத்தை தான் நல்லா மேம்படுத்தி சொல்கிறானே. ஏன் இதை நாம் உணர மறுக்கிறோம் சகோதரர்களே? ஏன் நாம் நான் உங்களை சொல்லல, நீங்கெல்லாம் ரொம்ப நல்ல கணவர்கள், பொதுவாக சொல்றேன். ஏன் இதை நாம் புரியாமல் இருக்கிறோம்? இதை புரியாமல் இருப்பதன் விளைவுதான் பெண்ணுக்கு இருக்கிற சிறப்பை இன்றைக்கு நாம் உணராமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மகுடத்தை மாணிக்கத்தை புரியாமலேயே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்கிற அந்தஸ்திலே கொண்டு போய் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு ஜீவனை தான், ஒரு உயிரை தான், ஒரு உடலை தான், ஒரு உணர்வை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்று ஒரு அருட்கொடையாக கொடுக்கிறான் எனும் போது அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும், அதை எப்படி நாம் பாவிக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு பெரிய மதிப்பையும் மரியாதையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும்? இப்போ உங்க இங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். இப்படிலாம் சொன்னாலும் ஆண் குழந்தை பிறந்தா தானே ரெண்டு ஆடு, பெண் குழந்தை பிறந்தா ஒரு ஆடு, பிறக்கும் போதே நாங்க கெத்து அப்படி சில ஆண்கள் நினைக்கலாம். தெளிவா தெரிஞ்சு பிறக்கும் போதே நீங்க நிறைய செலவு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். பொம்பளை பிள்ளை அது அப்படியே சாலிகா அப்படி பிறக்கிறதுனால ஒரு ஆடோட போதும்னு ரசூல் சாலி என்ன பண்ணாங்க, அழகா நிப்பாட்டாங்க. ஆண் குழந்தை பிறக்கும் போதே நீ செலவு வைக்கிறதுனால ரெண்டு ஆடுன்னு அப்படிதானே ஏத்துக்க மாட்டீங்களே? சரி, இப்படி சகோதரர்களே, பெண்ணுக்கு அவள் எடுக்கிற அத்துணை பரிணாமங்களிலும் சிறப்பு கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவியாக கொடுக்கிறான். அதனால் தான் இந்த மனைவியின் சிறப்பை நீங்கள் புரிய வேண்டும். திருமணம் என்கிற வாழ்க்கைக்குள் அவள் நுழைந்ததற்கு பிறகு அவளும் படித்த பெண்ணாக இருப்பாளே, அவளும் கல்லூரியை கண்டிருப்பாளே, கல்லூரியில் படித்த அவளுடைய தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள், அவளும் சிறுபிள்ளையாக விளையாட்டு பருவத்திலே எத்தனையோ தோழிகள் நண்பிகள் இருந்திருப்பார்களே, அந்த தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள், அவளுக்கும் உறவுக்காரர்களில் சொந்தக்காரர்களில் எத்தனையோ பேர் அவளோடு பழகிய பெண் நண்பிகள் எல்லாம் இருப்பார்களே, தோழிகள் எல்லாம் இருப்பார்களே, எங்கே போனார்கள் அவர்கள்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, அவளுக்கென்று ஹாபிகளாக அவளுக்கென்று ஹாபிட்டுகளாக எதெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு கணவனுக்கு பிடித்த போலேயே, கணவனுக்கு எதை பிடிக்குமோ அதை தனக்கு பிடித்ததாகவே ஆக்கி கொண்டு வாழ்கிறாளே, வாழ்றாங்களா இல்லையா? அப்படி வாழ்றாங்க, வாழ்றாங்க. அப்படி வாழுகிற ஒரு பெண்ணுக்கு, அப்படி வாழுகிற ஒரு நீங்கள் முதலில் சகோதரர்களே மதிப்பை கொடுங்கள், அப்போதுதான் உங்கள் குடும்பம் குதூகலிக்கும். நான் வருஷம் வருஷம் அவளுக்கு காஸ்ட்லியா சாரி வாங்கி தரேன், நான் வருஷம் வருஷம் அவளுக்கு விருமணங்களெல்லாம் வாங்கி தரேன், ஒவ்வொரு வருஷமும் நான் வெக்கேஷன் போகும்போது அங்கங்க டூருக்கு போறேன். அன்பு சகோதரர்களே, நீங்கள் டூருக்கு போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, அவளுக்காக போருக்கே போனாலும் சரி, அவளை நீங்கள் மதிக்காவிட்டால் எல்லாமே மதிப்பு அது எதுக்குமே யூஸ் இல்லை, எதிலுமே பயன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அந்த பெண்ணுக்குரிய சிறப்பை சொன்னார்கள், அல்லத்தி தஸ்ருஹு இதா நவர, யார் அந்த மனைவி, நீ பார்க்கும் போதே உனக்கு மகிழ்ச்சியை தருகிறேன், நீ பார்க்கும் போதே உனக்கு ஆனந்தத்தை தருகிறேன், நீ பார்க்கும் போதே உனக்கு சந்தோஷத்தை தருகிற ஜீவன் அல்லவா அவள், வதுதீஉஹு இதா அமர, நீ கட்டளையிட்டால் நீ ஏவினால் கட்டுப்படுகின்ற ஒரு பொருள் அல்லவா அவள், வலா துகாலிஃபுஹு ஃபீமா யக்ரஹு ஃபீ நஃப்ஸிஹா வலா ஃபீ மாலிஹி, உன் பொருளாதாரத்திலும் அவள் விஷயத்திலும் நீ விரும்பாத எதையுமே செய்யாமல் இருக்கிறாள், அப்படிப்பட்டவளை மனைவி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓர குறிப்பு, அப்படிப்பட்டவங்களா மனைவி இருக்க வேண்டும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் சிறந்த பெண், அல்லத்தி தஸ்ருஹு இதா நவர, அவளை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு அவள் சந்தோஷத்தை தர வேண்டும். பேசுறது அப்புறம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம், உங்களுக்கு அவள் அக்கறையாக ஆதரவாக ஆறுதலாக உங்களுக்கு உபசரிப்பாக எல்லாமே அப்புறம். முதலில் சகோதரர்களே, ஒரு சரியான மனைவி யார் தெரியுமா, ஒரு அன்பான மனைவி யார் தெரியுமா, ஆக சிறந்த மனைவி யார் தெரியுமா, கவலையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு பல அவமானங்களோடு நீ உன் இல்லத்திற்குள் நுழையும் போது
1: தசுருஹு இதான் நவர. அவளை பார்த்த உடனேயே உன் கவலைகள் எல்லாம் மறந்து போக வேண்டும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பெண்களே, உங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுடைய மறுபக்கம் உங்களில் பல பேருக்கு தெரியாது. காலையில் போய்விட்டு மாலைக்கு வருகிறான் என்பதுதான் உனக்கு தெரியும். ஆனால் காலையில் இருந்து மாலை வரை உன்னுடைய மேம்பாட்டிற்காக, உன்னை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக, உனக்கு விரும்பதையெல்லாம் வாங்கி தருவதற்காக, உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு

0: ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரை அவன் படுகிற இன்னல்கள், இடர்பாடுகள், துன்பங்கள், நஷ்டங்கள், மல்ல பள்ளங்கள், அவமானங்கள், அவச்சொற்கள் எத்தனையோ தாங்கிக் கொண்டுதான் மாத சம்பளத்தை வாங்குகிறான். சும்மா அவங்க ஹஸ்பண்டு துபாயில பெரிய கம்பெனியில் இருக்கிறாரு, பெரிய கம்பெனியில மேனேஜரா இருக்கிறார். அந்த மேனேஜர் என்கிற இடத்தை பிடிப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபட்டு இருப்பான் என்பது அவனுக்கு தான் தெரியும். பிடிச்ச இடத்துல, பிடிச்ச சீட்டில் அவன் ஸ்ட்ராங்காக அமர்வதற்கு எவ்வளவு கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தான் தெரியும். இந்த பக்கம் திரும்பினா பாலிடிக்ஸ், இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினா டார்ச்சர். இவ்வளவுக்கும் நடுவில் தான் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சீட்டை அவன் அவ்வளவு பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். யோசித்து பாருங்கள், திருமணத்திற்கு முன்பு உங்களுடைய கணவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா, எப்படி இருந்திருப்பார்கள் தெரியுமா? அச்சமே, பயமே, கவலையே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் வெடுக்கென்று பேசக்கூடியவர்களாக, எந்த நேரத்தில் தன் ஆத்திரத்தை கொட்டி தீர்ப்பவனாக இருந்திருப்பான். நான் எவனுக்கும் பணிந்து போக மாட்டேன், எவனுக்கும் குனிந்து போக மாட்டேன் என்று எத்தனையோ கம்பெனிகளை மாற்றியிருப்பான். ஒரு கல்யாணம் தான் ஆகும், ஒரு குழந்தை தான் பிறக்கும், அத்துணையும் அவனுக்கு அடங்கி போய்விடும். ஏன் டக்குன்னு வேலை போனா என்ன செய்யறது? அந்த பயம் எப்ப இருக்காது அவனுக்கு? திருமணத்திற்கு முன்னாடி இருக்காது. மனைவின் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அச்சம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. நான் உன் கம்பெனியில் வேலை பார்க்கிறேன், பார்க்கிற வேலைக்கு நீ சம்பளம் லா பாயிண்ட் எல்லாம் பேசுவான், அதுக்கப்புறம் அவனுக்கு லவ் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். அவன் ஏவினால் அவன் கட்டளையிட்டால் கட்டுப்பட்டு விடு. காரணம், அவன் கட்டுப்பட்டு கொண்டே ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கான். அவன் ஏவரத்து காலையில் ஏவப்படுபவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு இப்படிதானே போடிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நமக்கு மேல பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்படிதானே நீங்க நினைப்பீர்கள், என்னுடைய ஹஸ்பண்ட் HR மேனேஜர், அவனுக்கு மேல பத்து பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவன் ஏவினால், அவன் கட்டளையிட்டால் அவனுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். அடுத்து சொன்னார்கள், அவன் வெறுக்கிற விதத்தில் எதிலும் நீ நடந்து கொள்ளாதே. அது உன் சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என் பர்சனல் இதில் நீ தலையிடாதேன்னு நீ அக்கணவனை பார்த்து சொல்லக்கூடாது. ஏன் ரசூலா சொல்லிட்டாங்க, நப்ஸ் என்றால் என்ன? சோல், உன்னுடைய சோல், உன்னுடைய ஆன்மா இருக்கிறது பார், அந்த ஆன்மாவுக்கு கூட கட்டளையிடுகிற சக்தி அவனுக்கு இருக்கிறது. ஃபி நஃப்ஸிஹான்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமாக, உனக்கு வெள்ளை நிறத்தில் தான் ஆடை அணிய பிடிக்கும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் கணவருக்கு நீங்கள் கருப்பு நிறத்தில் தான் சாரி அணிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், என் அன்பு சகோதரியே, உன் வெள்ளை நிற புடவையை தூக்கி எறிந்துவிட்டு உன் கணவனுக்காக நீ கருப்பு நிற புடவையை அணிய வேண்டும். இதுதான் மார்க்கம் உனக்கு சொல்லுகிற உபதேசம். காரணம், அவன் வெளியே அவ்வளவு கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுக்குத்தான் எல்லோரும் கட்டளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிறருடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் விருப்பத்திற்கு ஏற்ப வாழுகிற ஒரே ஜீவன் நீ தான் என்பதை மறந்து விடாதே. இப்படிதானங்க, வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பெரிய வியாபாரியாக கூட அவர் இருந்து விட்டு போகலாம், மிகப்பெரிய தொழிலதிபராக கூட இருந்து விட்டு போகலாம், அவரிடத்தில் தொழில் முறையில், தொழில் முறைமையில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ, யாரெல்லாம் பயனாளர்களாக இருக்கிறார்களோ, அவன் விரும்புகிற விதத்தில் அவன் நடந்து கொண்டால் மட்டும்தான் அவன் வியாபாரத்திலே பெரிய இடத்திற்கு போக முடியும். ஆக அவன் உன் வீட்டிற்கு வெளியே எல்லாருடைய விருப்பத்தையும் அவன் சரிகட்டி கொண்டு போகிறான். அவன் விருப்பத்தை சரிகட்டக்கூடிய ஒரே இடம் உன் வீடுதான் என்பதை நீ மறந்து விடாதே. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பொம்பளைக்கு புரியறதில்லை, அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் புரிவதில்லை. அயோக்கியத்தனமான இந்த உலக மயமாக்கலின் விளைவு ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் நஞ்சை போல், விஷத்தை போல் இன்றைக்கு இந்த சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் நுழைந்ததற்கு பிறகு அந்த டிவியில் எதையெல்லாம் நாடகமாக காட்டுகிறானோ, எதையெல்லாம் வேசித்தனமாக வேஷங்களாக காட்டுகிறானோ, அதையே நம் பெண்களில் சில பேர் உண்மை என்று புரிந்து கொண்டு அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் அவன் கணவனையும் ஆட்டுவிக்க நினைப்பதன் விளைவுதான் இந்த குடும்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெருமதியை, வெகுமதி இன்றைக்கு உணரப்படாமலேயே போய்கொண்டிருக்கிறது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
2: கிழக்கிலங்கில் நவீன ஆடை வகைகளை வடிவமைத்து தருகின்றார்கள்
3: ஈஸ்டர்ன் டெய்லர்.
1: ஈஸ்டர்ன் டெய்லர் பிரதான வீதி மூதூர். தொலைபேசி இலக்கம் 07760008719.
4: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ஹலோ மச்சான், எப்படி சுகமா இருக்கிறியா?
6: வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது. முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி,
7: முஸ்லிம் வானொலி .com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: குடும்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெருமதியை வெகுமதி இன்றைக்கு உணரப்படாமலேயே போய் கொண்டிருக்கிறது. அதனாலதான் சிறந்த பெண்ணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தசுர்ருஹு இதா நவர, பார்த்தாலே அவனுக்கு நீ மகிழ்ச்சியை கொடு. துதீவுஹு இதா அமர, அவன் கட்டளை இட்டு விட்டால் கட்டுப்படு. அதுக்காக சினிமா தியேட்டருக்கு வா, கிளப்புக்கு வான அவன் கூப்பிட்டா நீ போகக்கூடாது. அது மார்க்க முரண்பட்டது, அது வேறு. உன்னுடைய சொந்த விவகாரத்தில், உன்னுடைய சொந்த விருப்பு விருப்பில், உனக்குட்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட மார்க்கத்தின் வரம்புகளை தாண்டாமல் இருந்தால், அவனுக்காக விட்டு கொடுக்கிற ஒரு பெண்ணாக மனைவி இருந்தால் அப்புறம் தெரியும் இந்த கணவன் எப்படி உன்னை சுற்றி சுற்றி வருவான் என்று. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து தெரியுமா, இன்னொரு செய்தி தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அடுத்து தொடர்கிறார்கள் இன்னொரு இடத்தில் இந்த பெண்ணின் பெருமதியை வெகுமதியை நீங்கள் புரிந்து கொள்ள. லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். உங்களுக்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பேசினார்கள். அன்பு சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு இந்த மேடையில் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, மேலை நாடுகளாக இருந்தாலும் சரி, மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளிலெல்லாம் இன்றைக்கு பெண்ணியம் பெரும் பொருளாக பேசப்படுகிறதோ, பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, ஆட்சி செய்யக்கூடிய அம்மாக்களாக கூட இன்றைக்கு பெண்கள், ஆட்சி செய்யக்கூடிய சின்னம்மாக்களாக கூட இன்றைக்கு பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்களோ, இதெல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பல நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு, அவர்களின் பல பேரை பறிகொடுத்து பழி கொடுத்ததற்கு பிறகு. அமெரிக்கா அல்லது மேலை நாடு, மேற்கத்திய நாடு என்று பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த நாட்டிலே பெண்களுக்கு உரிமை எப்படி வந்தது? அந்த நாட்டிலே பெண்களுக்கு சலுகை எப்படி வந்தது? அந்த நாட்டிலே பெண்களுக்கு ஒரு அங்கீகாரமும் பிரதிநிதித்துவமும் எப்படி கிடைத்தது? பல பேர் போராடினார்கள், பல பேர் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், பல பெண்ணி அமைப்புகள் உருவாகின, பல பேர் தற்கொலை செய்து தீக்குளித்து, பல போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண்களுக்கு உரிமைகளும் சலுகைகளும் பிரதிநிதித்துவங்களும் பல இடங்களில் கிடைத்தது. ஆனா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்குதா, எங்களுக்கு இப்படி ஒரு உரிமையை தந்தா நல்லா இருக்குமே என்று யாரையும் பேசக்கூட விடாமல், யாரும் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் கூட இல்லாமல், பெண்ணே உனக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்தது இஸ்லாம் மட்டும்தான், பிறந்தது பெண் என்று தெரிந்தால் உயிரோடு புதைத்த காலத்திலேயே அட பெண்ணுதான் நற்செய்தி என்று சொன்னது இஸ்லாம். சொல்லிச்சா இல்லையா? உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு தன் சொந்த அனுபவத்தை சொல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தான் ஜாஹிலியத்தையும் இஸ்லாத்தையும் கண்ணால் கண்டவர். ஜாஹிலியத்தில் மிகப்பெரிய கெத்தோடு வாழ்ந்தவர், இஸ்லாத்திலும் மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்தவர். அப்படித்தானே? அந்த உமர் ரதியல்லாஹு மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம், ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தன்னுடைய குடும்ப வாழ்வின் அமைப்பு எப்படி மாறுகிறது என்பதை இந்த உலகத்திற்கு பாடமாக நடத்துகிறார்கள். மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை, மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை, நான் இருக்கிற சபையில், நான் இருக்கிற அவை, அவையில் நான் இருக்கிற இருக்கைக்கு பக்கத்திலே கூட என் மனைவி வரமாட்டாள். உமர் அலிலான ஸ்டேட்மெண்ட், உமர் அலிலான அவர்கள் சொன்ன வாய்வழி வாக்கு மூலம், மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை எப்படி நான் இருக்கிற இடத்தில் கூட என் மனைவி வரமாட்டா, டென்ஷனா இருப்பாரு, கோபமா இருப்பாரு. ஆனா இன்றைக்கு மதீனாவில் என்ன நிலைமை? மதீன தன்சாரி பெண்களோடு இவர்கள் சேர்ந்து கணவனிடத்திலே அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு, அதாவது இதை அவங்க விமர்சனம் பண்ணி சொல்லல, இஸ்லாம் எப்படி அந்த பெண்களுக்கு வாழ்க்கையையும் வசதியையும் கொடுத்திருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிச் சொல்கிறார்கள். அப்போ பெண்ணியம், பெண்ணுரிமை, பெண்களுக்கு சமூகத்திலே பிரதிநிதித்துவம், பெண்களுக்கு பங்களிப்பு, இதெல்லாம் மேலை நாடுகள் உட்பட, மேற்கத்திய நாடுகள் உட்பட, ஏன் இந்தியா உட்பட சகோதரர்களே, பல போராட்டங்களுக்கு பிறகு, பல அமளி துமளிகளுக்கு பிறகு, பல பெண்கள் பறிகொடுக்கப்பட்டு பலி கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த உரிமைகள் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா அறியாமை காலத்தில் அரபு உலகத்தில் பெண்களுக்கு எங்களுக்கு ஒரு உரிமையாவது தாருங்கள் என்று கேட்பதற்கு கூட வாய்ப்பு கொடுக்காம எல்லா உரிமைகளையும், கல்வி கற்கிற உரிமை, திருமணம் செய்கிற உரிமை, மகரை நிர்ணயிக்கிற உரிமை, மனக்கொடையை பெறுகிற உரிமை, பிடிக்காவிட்டால் கணவனை தூக்கி வீசுகிற குலா செய்கிற உரிமை, சொத்துரிமை, பாடம் நடத்துகிற உரிமை, எல்லாம் கொடுத்தது இஸ்லாம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே. அது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஜீவனை எல்லாம் நமக்கு மனைவியாக கொடுக்கிறான். இந்த மனைவியின் பெருமதியை, மனைவியின் வெகுமதியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் எப்படி சொல்கிறார்கள், அந்த பெண்களுக்கு ஆதரவாக சொல்கிறார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட கணவன் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மனைவியை வெறுத்து விட வேண்டாம். இதோட நிப்பாட்டிதா கூட பரவாயில்லை. அடுத்து சொல்ற விஷயம்தான், அவரிடத்திலே பிடிக்காத ஒரு குணத்தை இவன் கண்டால் என்ன செய்யணும், பிடிக்காத குணம் ஒன்று இருக்கிறது, என்ன செய்யணும், தரிசிதரும் கேட்கவில்லை, எனக்கு யாராவது சொல்லுங்க, பிடிக்காத ஒரு குணத்தை கண்டால் என்ன செய்யணும், ரூம்ல போட்டு அடைச்சு வைங்க, எது பிடிக்குமோ அதை கொண்டு டேலி பண்ணிட்டு போயிட்டே சொல்றாங்க. அவரிடத்தில் உங்களிடத்திலே ஒரு குணம் பிடிக்கவில்லை என்றால் எது உனக்கு பிடிக்குமோ அதை நினைத்து திருப்தி அடைந்து கொள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பெண்களுக்கு எவ்வளவு ஃபேவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றிருக்கிறார்கள், பெண் இயத்திற்கு பெண் இனத்திற்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு போனார்கள். இப்படி எக்காலத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த பெண்ணை, மனைவியை நீ வெறுக்கவே கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதே சகோதரர்களே. இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை குதூகலமாக இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். பெண்ணுக்குரிய மதிப்பை நீங்கள் உணர்ந்ததற்கு பிறகு, அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நீங்கள் உணர்ந்ததற்கு பிறகு, அந்த பெண்ணை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும், மனைவியை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஒரு சபையிலே இருக்கிறார்கள், ஒரு நபித்தோழர் வருகிறார், அமர் இப்னு அஸ் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள், அய்யுன் நாஸ் அஹப்பு இலைக, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு இந்த பூமியில் பிடித்தவர்கள் யார், இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களிலேயே பிடித்தவர்கள் யார், கேட்பது யாரு, கேட்கிறது யாருங்க, அம்ர் இப்னு அஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரை பிடிக்கும், அந்த ஒருத்தரை பிடிக்குங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா கேட்பவரை பொறுத்து. உதாரணமாக நீங்கள் எல்லாம் ஒரு உலமாவிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறீர்கள், உலமாவிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறீர்கள், மார்க்கறிஞர்களிடத்தில் கல்வி பயில்வது உங்களுக்கு ஒரு ஆர்வத்திற்குரிய ஒன்று. அந்த சபையில் ஒருவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா நீங்க யாரை சொல்லுவீங்க, உங்களுக்கு டக்குன்னு சொல்ல யாரை ஞாபகத்திற்கு வரும் என்றார், ஒரு உலமாவின் பெயர் தான் உங்களுக்கு ஞாபகம், ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், அந்த கேட்கிற சபை என்பது மார்க்கத்தை தேடுகிற சபை, இப்படிதானா. உங்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சொந்தக்கார பையன்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்கிறான் உங்களுக்கு யாரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா உறவுக்காரர்கள் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களை நீங்க சொல்லுவீங்க. நீங்கள் வேலை பார்க்கிற அலுவலகம் இருக்கிறது, அங்க வந்து ஒரு ஸ்டாஃப் உங்ககிட்ட கேட்கிறான் உங்களுக்கு யார இங்க யார ரொம்ப பிடிக்கும், அப்ப கேட்பவனை பொறுத்து நீங்க என்ன பதில சொல்லுவீங்க. நீங்கள் அலுவலகம் பணியிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய துறை ரீதியான ஆட்களில் உங்களை யாரு பிடிக்குமோ அவங்கள சொல்லுவீங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர் பிலாஸ் என்கிற ஒரு ஆண் கேள்வியை கேட்கிறார், கேள்வி கேட்கப்பட்ட சபை ராத்துஸ்ஸலாலில் என்கிற ஒரு போர்க்களம் நடக்கக்கூடிய போர்மயமான ஒரு சூழ்நிலை, அந்த நேரத்தில் போய் உங்களுக்கு யாரோ பிடிக்கும் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபோது டக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே வந்த வார்த்தை யாரு, யாரோ யாரு, ஆயிஷான்னு சொன்னாங்க. நம்ம சொல்லுவோமா, அப்படி சொல்லுவோம், பொண்டாட்டி மட்டும் இருக்கும்போது சொல்லுவோம் அப்படிதானா, டக்குன்னு போய் உங்க பாப்பா அம்மா இருக்கும்போது, பாப்பா எனக்கு என் பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிக்கும், யாராவது சொல்லியிருக்கீங்களா, அப்படி அம்மா எனக்கு என் ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கீங்களா, ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருப்போம், சொன்னதுக்கப்புறம் பல பிரச்சனை வரும் அது வேற. ஆனால் நம்முடைய தாயிடத்திலேயோ, நம்முடைய தந்தை இடத்திலேயோ, நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலேயோ நமக்கென்று ஒரு அந்த சர்க்கிள் இருக்குமே, உறவுக்காரர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்குமே. இன்னைக்கு வீட்டில் நடக்கிற பெரிய யுத்தமே இந்த விஷயத்துல தான் நடக்கும். உங்க சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்க இதில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். குறிப்பாக வெளிநாட்டிலே ஃபேமிலியோடு வாழ்பவர்கள் இதை ஒரு பெரும் யுத்தமாக சத்தம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0077-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: சகோதரர்களே, இப்படிப்பட்ட அன்பு உங்கள் மனைவியிடத்தில் இருக்க வேண்டும். இங்கே ஓர குறிப்பாக சொல்ல வேண்டும், அதுக்காக சம்பாதிக்கிறத பூரா மனைவிக்கு மட்டுமே கொடுத்துட்டு வாப்பா அம்மாவுக்கு, தம்பி தங்கச்சிகளுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தங்கச்சிகளுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. அந்த அர்த்தத்தில் அல்ல, கடமைகள் வேறு, உரிமைகள் வேறு. இதை புரியாமல் தான் சகோதரர்களை இன்றைக்கு நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்து பேலன்ஸ்டான லைஃபை நமக்கு பார்க்க தெரியவில்லை. குறிப்பாக இந்த தென்னகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒரு தமிழ் சூழல், தமிழ் கலாச்சாரம் என்கிற வார்ப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு எதிர்நோக்குகிற பெரிய பிரச்சனையே கடமைகளுக்கும் உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் இன்றைக்கு வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு காட்ட, அரவணைக்க, ஆறுதலாக இருக்க உன் தாய் சிறந்தவள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் நீ அருகில் இருக்க உன் மனைவி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருகில் இருப்பது என்பது வேறு, அன்பு காட்டுவது என்பது வேறு. இப்படிதானா? அருகில் இருப்பது என்பது வேறு, அன்பு காட்டுவது என்பது வேறு. இதை நாம் புரியாமல், உணராமல், தெரியாமல், தெளியாமல் இருப்பதன் விளைவுதான் அந்த குடும்ப ரீதியான பிரச்சனையில் ஒரு ஒரு பக்கத்திலே அது நம்மை அரித்து கொண்டே இருக்கும். நம்முடைய அபிஷியல் விஷயத்திலே பிஸியாக நாம் பறந்து கொண்டே இருப்போம். ஆனால் அந்த பரபரப்பான வாழ்க்கையில் நம்மோடு தொற்றி கொண்ட ஒரு தொற்று நோய் போல இந்த குடும்ப ரீதியான பிரச்சனை நம்மை அரித்து கொண்டே இருக்கும். அதனுடைய விளைவு, உன் உற்சாகத்தை நீ இழக்கிறாய், உன் ஆரோக்கியத்தை நீ இழக்கிறாய், உன் அழகை இழக்கிறாய், உன் அலங்காரத்தை இழக்கிறாய், உன் சிகை அலங்காரத்தை கூட இழக்கிறாய். நிறைய பேர் இப்படி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுதான் என்ன ஆகுது, மண்டையில முடி கூட கொட்டுது சகோதரர்கள். அப்போ அதனால்தான் மார்க்கம் குடும்பத்தின் வெகுமதிகளை புரி, குடும்பத்தின் வெகுமதிகளை அறிந்து வாழ். மனைவி இப்படி இருக்க வேண்டும், கணவன் இப்படி இருக்க வேண்டும். மனைவி நீங்கள் இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுடைய மற்ற விஷயத்தில் தெளிவாக இருக்க முடியும், மற்ற விஷயத்தில் அவர்கள் உற்சாகத்தோடு இருக்க முடியும். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் தங்களுடைய பொது வாழ்க்கையில் ஒரு சிறந்த இடத்தை அடைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய பொருளாதார வாழ்வில் சமூக வாழ்வில் சிறந்த இடத்தை அடைந்திருக்கிறார்களோ, அதில் பல வெற்றியாளர்களுக்கு பின்னால் இருப்பது யாரு? அது ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறாள். அந்த பெண்ணாக நான் இருக்க வேண்டும் என்கிற சபதத்தை எடுங்கள் சகோதரிகளே, சபதத்தை எடுங்கள். பிறரை பார்த்து பார்த்து உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இனிமையான வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அடுத்தவர்களோடு கம்பேர் செய்து உங்களுடைய ஆண்களை, உங்களுடைய கணவன்மார்களை ஒரு சங்கடத்திற்கு தள்ளாதீர்கள். இன்றைக்கு நாம் குறிப்பாக வெளிநாட்டிலே இருப்பவர்கள் எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனை அதுதான். சுபாயில போய் 25 வருஷமா இருக்கிறீங்க, என்னத்த பண்ணீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு சொல்ற உதாரணம் தான் நம்மள ரொம்ப அப்படி உயிர் நரம்பை உரசன மாதிரி இருக்கும். எப்படி? என் அக்கா மாப்பிள்ள 10-5 வருஷம் தான் வீடு கட்டிட்டார். என் தங்கச்சி மாப்பிள்ள இப்பதான் போனாரு இடம் வாங்கிட்டார். இப்படின்னு உடனே என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்வோம், அது அவங்கவுங்க பிரச்சனை. இப்படிதானே? இப்போ இப்படியே சகோதரர்களை பிறரோடு கம்பேர் செய்து உண்மையை மட்டும் கொஞ்சம் புரியுங்கள். அன்னை ஆயிஷா வறுமையை பார்த்தது, அன்னை ஆயிஷா ஏழ்மையை பார்த்தது தன் தந்தையோடு இருக்கும் போதல்ல, தன் கணவரோடு வாழும் போது தான். ஆயிஷாவை விட நீங்கள் பெரிய குதூகலமாக வாழ்ந்துவிட முடியுமா? அட, ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டு, ரசூலுல்லாஹால் தோங்க பிரச்சாரம் செய்யப்பட்டு பல பேர் இஸ்லாத்தை இணைந்து கொண்டிருந்தார்களே, தன் சொந்த காசில் எத்தனையோ அடிமைகளை விடுவித்தார் அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடிமைகளை விடுவித்ததை போல் வேறு யாருமே அடிமைகளை விடுவிக்கவில்லை என்கிற அளவிற்கு அடிமைகளை விடுவிக்கக்கூடிய ஒரு பணமும் காசும் செல்வமும் செல்வாக்கும் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட செல்வ செழிப்பான வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்ந்தவர் தான் அன்னை ஆயிஷா. ஆனால் கட்டிய கணவர் வறுமையில் இருந்தார், கட்டிய கணவர் ஏழ்மையில் இருந்தார்க்கும் அப்படிதானே? ஆயிஷா ரலியல்லாஹுடைய வரலாறு, கதிஜா ரலியல்லாஹுடைய வரலாறு படிச்ச உடனே அவருக்கு மைண்ட் செட்டு, சரி புள்ள பிறந்த கதிஜான் தான் பேர் வைக்கணும். ஏன்னா பொண்டாட்டிக்கு கதிஜான் பேர் வைக்க முடியாது, என்ன பேர் வீட்டில் இருக்க அந்த பேரோட தானே வரும். அப்போ நமக்கு வரக்கூடிய மனைவி என்று வரும்போது மட்டும் அவள் ஒரு கதிஜா ரலியல்லாஹுவை போல, ஒரு ஆயிஷா ரலியல்லாஹுவை போல, ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹுவை போல, ஒரு அஸ்மா ரலியல்லாஹுவை போல ஒழுக்கத்தோடும் சிறப்போடும் மண்புயர் பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, அதற்கு இணையாக நாமும் இருக்க வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நம்மில் பல பேருக்கு நல்ல நட்புகள் அமைவதில்லை, நல்ல நண்பர்கள் அமைவதில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல் நமக்கு ஏன் நண்பர்கள் அமைவதில்லை என்று சொன்னால், நபிகள் நாயகத்தை போல் நாம் அந்த நல்லொழுக்கத்தோடு வாழ்வதில்லை. ஜாடிக்கேத்த மூடி இருந்தால் தான் சகோதரர்களே சரியாகும். ஜாடி ஒரு புறம் இருக்கிறது, மூடி இன்னொரு புறம் இருக்கிறது என்றால் அதை வைத்து நீங்கள் என்ன பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? அதனாலதான் இஸ்லாம் கணவனுக்கு சொல்லுகிற அறிவுரைகளோடு சேர்த்து மனைவிகளுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அடுத்து என்ன செய்யணும்? அன்பு காட்டியாச்சு. அன்பு காட்டுகிறது என்றால் அதை எப்படி காட்டுவது அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்படிதானே அன்பு காட்ட வேண்டும். முதலில் மனைவியை என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? மனைவியினுடைய கண்ணியத்தை மரியாதையை உணர வேண்டும், மனைவியை மதிக்க வேண்டும். மனைவியை என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். மதித்ததற்கு பிறகு என்ன செய்யணும்? அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பை வெளிப்படுத்தவும் வேண்டும். நிறைய இடங்களில் சகோதரர்களே, நிறைய இடங்களில் ஜப்பானில் இருக்கிற ரோபோட்டுகளுக்கு ரோல் மாடல்களை போல் சில பேர் வீட்டிலே கணவன்மார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவனுக்காக அந்த அம்மா கஷ்டப்பட்டு பல ரெசிபிகளை பார்த்து பல முயற்சிகளை செய்து ரொம்ப முஸ்திப்படுத்தி சமையல் பண்ணி வச்சா என்னங்க நடக்குது? சொல்லுங்க சொல்லுங்க. கட்ட கட்ட கட்டன்னு வாயில போட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த அம்மா அப்படியே உட்காந்து பாக்குது, இந்த ரசம் நல்லா இருக்கு, இந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு ஏதாவது சொல்லுவார், இந்த பொரியல் நல்லா இருக்கு, அல்லது இந்த மசாலா நல்லா இருக்குது, அல்லது இந்த மட்டன் நல்லா இருக்கு, இந்த குருமா ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லுவான்னு அந்த அம்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்றது இல்லை. இதனால என்ன ஆகுது தெரியுமா? உங்களை சொல்ல வைக்கிற கலைகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எப்படி? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு அப்படின்ட்டு போறோம். அவங்க முதல்ல அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். நீங்களாக ஆரம்பிக்க வேண்டும் என்று, நீங்களாக அதை பாராட்ட வேண்டும் என்று. இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்று. ஒரு வாட்டி பார்க்கறாங்க, ரெண்டு வாட்டி பார்க்கறாங்க, இல்லைன்னா என்ன செய்யறாங்க, அங்கீகாரத்தை கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். கேட்டு வாங்குகிறார்கள் என்பதை விட பிடுங்கி எடுத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தினுடைய அமைப்பே சகோதரர்களை, அங்கீகார எதிர்ப்பு என்கிற நோய் எல்லாரையும் வாட்டி வதைக்கிறது. நான் பள்ளிக்கூடத்திலே ஒரு ஸ்கூலிலே 6 ஆண்டு காலம் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். நாங்கள்லாம் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனல் டூரா பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறோம், ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். கூப்பிட்டு போனால் இந்த +1 படிக்கிற பசங்கள்லாம் மூட் அவுட்டாகவே இருக்கானுங்க. கொஞ்சம் பேர் ஆம்பளை பசங்க, ஏன்டா மூட் அவுட்டாக இருக்கிறீங்க, ஏண்டா ஜாலியாக இருங்கடா, சந்தோஷமாக இருக்குதானடா, நம்ம சுற்றுலா வந்திருக்கிறோம், நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களை எங்களோடய ஒன்றா கொண்டு வரீங்கிறான். 10th-க்கும் 11th-க்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டு, 1 வருஷம் இருக்கும் அதிகபட்ச டிஃப்ரெண்ட். அதுவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட் கொலாபரேஷனில் பார்த்தா பெரிய வித்தியாசமே கிடையாது. எப்படி பிறந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஒன்றா போட்டுறோம். 6 மாதத்திலிருந்து 1 வருடம் தான் வித்தியாசம் இருக்கிறது. இருந்தாலும் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், நான் ஹையர் செகண்டரி படிக்கிறேன், நான் +1 கிரேடில் இருக்கிறேன், என்னை நீங்கள் தனியாகத்தான் ட்ரீட் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு அமைப்பை, ஒரு நிலைமையை இந்த உலகமயமாக்கல் உருவாக்கிவிட்டது. எது, ஒரு நாள் தான் அவங்க டூருக்கு போறான். உங்கூட வாழ காலமெல்லாம் வாழக்கூடிய உன் மனைவி எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாள் என்பதை மட்டும் கொஞ்சம் புரிந்து வாடுங்கள் சகோதரர்களே. அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆனால் என்ன நடக்கிறது, அனாதிக்க உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் என்கிற விஷயம் மட்டுமே நம்முடைய சிந்தனையில் முக்கால்வாசி பகுதியை அது மூடி மறைத்து விடுவதனால் வாழ்வதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் ஆனந்தமாக செல்வதற்கும் மீதி 25% மட்டுமே தனியாக வைத்திருப்பதனால், அன்பு சகோதரர்களே, இயற்கையாக இயல்பாக நாம் அனுபவிக்க வேண்டிய பல இனிமைகளை பார்க்காமலேயே பலருடைய வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. நிறைய பேர் குறிப்பாக 40-50 தாண்டியவர்களுக்கு தெரியும், அவருடைய மகனும் அவருடைய மருமகளும் அல்லது அவருடைய மகளும் அவருடைய மருமகனும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்களுக்கு ஏக்கமாக இருக்கிறது. நான் இளமையோடு வாலிபத்தோடு இருக்கும் போது இப்படி வாழவே இல்லையே என்று பல பெரியவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை, அதை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள், அதை அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தின் ஓரத்தில் ஒரு அரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆஹா, யார் யாருக்காகவோ என்னுடைய வாலிபத்தை நான் துளைத்தேனே, யார் யாருக்காகவோ எனக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய ஆனந்தத்தை நான் இழந்தேனே, இன்றைக்கு பெரியவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. அதே போன்ற ஒரு இயக்கத்திற்கு இன்றைக்கு நம்மை போன்ற வாலிபர்கள் அல்லது நம்மை போன்ற இளைஞர்களும் நாளைக்கு கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கே அதை குறித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த உலகத்தில் அல்லாஹ் குடும்ப வாழ்க்கை என்பதை ஒரு முறை தான் நமக்கு கொடுக்கிறான். இந்த உலக வாழ்க்கையே ஒரு முறை தான் இருக்கிறது என்பதை நாம் உணரும் போது அதில் எப்படியெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இனிமையாக இருக்க வேண்டும், மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிற, மார்க்கம் வரம்புகளாக ஏற்படுத்தியிருக்கிற விஷயங்களை சகோதரர்களே ஆனந்தமாக வாழ பழகுங்கள். வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது. குடும்பம் மட்டும் நமக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் ஏனைய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு சாதாரணமாக தெரிந்துவிடும். நான் எப்படி வயதிலே மூத்தவர்கள், 60 தொட்டவர்கள், 70 தொட்டவர்கள் தன்னுடைய மனைவியரோடு ஆரம்ப காலத்தில் இப்படி நாம் வாழாமல் போய்விட்டோமே, இன்றைக்கு என் மகனும் என் மருமகளும் அல்லது என் மகளும் என் மருமகனும் இருப்பதை போல் குதூகலமாக நான் இல்லாமல் போய்விட்டேனே என்று ஏங்குகிறார்களோ, அதே போன்றுதான் பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்திலும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் சிறுபிள்ளைகளாக இருக்கும் போது நம்மை பெற்றவர்கள், குறிப்பாக நம்முடைய தந்தைமார்கள் தூக்கி கொஞ்சுவதற்கு கூட அவர்கள் நேரம் இருந்திருக்கவில்லை. நம்மை எல்லாம் தூக்கியவர்கள் ஒரு முத்தமிட்டு இருப்பார்களா என்று கூட யோசித்து பார்த்தால் பல பேருக்கு அப்படி ஒரு சம்பவமே நடந்திருப்பதாக ஞாபகம் இருப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு பேர குழந்தைகளை அவ்வளவு அவர்கள் தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த இன்பத்தை, இந்த குதூகலத்தை அன்றைய குடும்ப சூழல் அவர்கள் பிள்ளைகளுக்கு தரவில்லை. அப்போ குடும்ப அமைப்பை நீங்கள் உணராவிட்டால், குடும்பத்திற்கு இருக்கிற கனப்பரிமாணத்தை நாம் விளங்காவிட்டால் நிறைய இன்பங்களை நாம் இழக்க வேண்டி வரும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவியர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்புப்படுத்தினார்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் மனைவியர்களும் ஒன்றாக வாழும்போது பல இன்பங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிமாறி இருக்கிறார்கள். ஒரே கோப்பையில் பானத்தை அருந்தி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாய் வைத்து அருந்திய அந்த இடத்தில் தாமும் வாய் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது, இதையெல்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், குடும்ப அமைப்பை நீங்கள் பெரிதாக நினைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி தான் இதில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய பிஸ்னஸ், இதை ஒரு பெரிய செய்தியாகவே பார்க்காதீர்கள் குடும்பத்தோடு ஒப்பிடும் போது. குடும்பம் என்று வந்துவிட்டால் சகோதரர்களை, வீட்டிலே புருஷனாக நுழையுங்கள், அரசனாக நுழையாதீர்கள். நான் கம்பெனியில் பாஸ், அதே போன்ற பாஸாக உள்ளே போகணும், மாசா உள்ளே போகாதீங்க. உள்ளே போனால் சாதாரணமாக உள்ளே போங்க. ஆயிரம் தான் நான் ஒரு பெரிய கம்பெனியின் முதலாளியாக இருந்தாலும், ஆயிரம் தான் நான் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தாலும், என் மனைவி எனக்கு தண்ணியோ டீயோ கொடுக்கும் போது என்னங்கன்னு கூப்பிட்டு கொடுத்தாதான் சந்தோஷமா இருக்கும். பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, உங்களுக்கு நான் தேநீரை கொண்டு வரட்டுமா சொன்னா நல்லா வாங்க இருக்கும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு இன்பமா? இது இது இந்த இன்பத்தை நீங்கள் வைத்து என்ன நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? வரட்டு கௌரவத்தை பார்த்து பார்த்து ஈகோ என்கிற அந்த ஒரு விஷயத்திலே தீவிரமாக இருந்து இருந்து குதூகலத்தை எல்லாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாமியார் வீட்டில் நான் பண்ணுகிற சேட்டைகள் இருக்குதே, அல்லாஹு அக்பர். சரி, கல்யாணமான புதுசுல மாப்பிளம் முறுக்கு அப்படி இந்த 50 வருஷம் ஆனாலும் அதே முடுக்கோடத்தான் உள்ள போவார். இந்த பொம்பளை போடுற பாடு வீட்டில் நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம ஒரு மருமகன் இல்லை, அந்த வீட்டில் 4 மருமகள், அதுல இவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். எனக்கு முன்னாடி அவங்களுக்கு டீ கொடுத்தாச்சா, அது கூட இவருக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன என்ன வாங்கன்னு கொஞ்சம் சவுண்டாவே கேட்கல, சின்ன மருமகன் ரொம்ப சவுண்டாக வாப்பா கூப்பிட்டாரு, எவ்வளவு மைனூட்டா கவனிக்கிறான் பாருங்க. இந்த அம்மா நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு போறதே 10 நாள், போறதே 1 வாரம், இங்கேயும் பிரச்சனை வராம இவனையும் சரி கட்டிக்கிட்டு இவன் எதிர்பார்க்கிற ஈகோவையும் கொடுத்துக்கிட்டு அல்லாஹு அக்பர் படுகின்ற பாடு தேவையா சகோதரர்கள்? சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போங்க, சாதாரணமாக வாழுங்கள். சாதாரணமாக வாழ்வதில் தான் குடும்பத்தின் குதூகலமே இருக்கிறது. சொத்து எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? அட, குடும்பம் என்று அமையாவிட்டால் உன் சொத்தெல்லாம் வெத்து என்பதை தெளிவாக தெரிந்து கொள். 1000 கோடிக்கு நீ அதிபராக, 1000 கோடிக்கு நீ அதிபதியாக கூட இரு. உன்னை அரவணைக்க, அன்பை பரிமாற ஒரு அழகான மனைவி உனக்கு இல்லை என்றால், உன் பேர் சொல்லும் பிள்ளை என்றால், உன் 1000 கோடியை வைத்து நீ என்ன சாதிக்க முடியும்? ஈகோவை தூக்கி எறியுங்கள் சகோதரர்களே, சர்வ சாதாரணமாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாம் சிறப்பை பெற்றுவிட முடியுமா? அவர்கள் நபி தோழர்களை விட பெரிய சிறப்பை பெற்றுவிட முடியுமா? அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனித குல மாணிக்கம், எதையும் தாங்கு விதயம், கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு ஆள் வருகிறார், அன்னி ஆள் வருகிறார், முதன் முதல் அல்லாஹ்வின் தூதரின் திருமுகத்தை பார்க்கிறார். பார்த்தவுடன் பேசுவதற்கு வாய் வராமல், நாக்கு குளறி, வார்த்தைகள் தடுமாறி, அவர் திக்கி திணறி கொண்டிருப்பதை பார்த்தபோது அகிலத்தின் அருட்கொடை பணிவோடு சொன்னார், அமைதியாக இருங்கள், சாந்தமாக இருங்கள், நானும் எப்படி நானும் காய்ந்த கறித்துண்டை சாப்பிட்டு வந்த ஒரு குறைஷி கிழவிக்கு மகனாக பிறந்தவன் தான் சொன்னார். இதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பேண வேண்டியது. எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நம்ம கெத்த விட்டோம்னா எவ்வளவு பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியாத சரத் அப்படின்னு நீங்க பல பேர் நினைப்பீங்க. அப்படி அல்ல, நீங்கள் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த உண்மையான வாழ்க்கையை உங்கள் மனைவிக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து பாருங்கள். இந்த வாழ்வின் ஆனந்தம் 1000 மடங்கு இருப்பதை நாம் உணர முடியும் சகோதரர்களே. இன்றைக்கு தேவையில்லாத அங்கீகார எதிர்பார்ப்பு என்கிற நோய் வியாதி நம்முடைய தலைக்குள் போய் எல்லா இடத்திலும் ஒரு வரட்டு கௌரவத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து, எந்த இடத்திலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், செத்த வீடாக இருந்தால் நான் தான் பிணமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அனானியத் என்கிற தன்மைதான் நம்முடைய வாழ்வின் குதூகலங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு போனா வீடு வீடா இருக்கணும், காடை போன்ற அவன் பயப்படுறான், பார்க்காருங்கிறான். ஏன் எதுக்கு அப்படி ஒரு அச்சத்தை உருவாக்குகிறீர்கள்? அப்படி ஒரு அச்சத்தை, அப்படி ஒரு பயத்தை உருவாக்கி என்ன நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? கண்டிக்க வேண்டியதுதான், தண்டிக்க கூடாது. கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கண்ணாலேயே நீங்கள் கண்டிக்கலாம், சரியான ஆணாக, சரியான ஆளுமை உள்ள ஒரு கணவனாக நீங்கள் இருந்தால் உங்கள் கண் பார்வை கூட உங்கள் மனைவியை கட்டுப்படுத்தும், உங்கள் கண் பார்வை கூட உங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தும். இன்னைக்கு நிலைமை தலைகீழ் ஆய்கொண்டிருக்கிறது. போகிற பக்கங்களில் எல்லாம் நான் ஒன்றை சொல்லுவது, உலமாக்கள் குறிப்பிடுவார்கள், இன்இகாசுல் உமூர் மின் அலாமாத்தி ஸாஅ, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தி நாளின் அடையாளம் சகோதரர்களே. அதைத்தான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, தகப்பனார் வீட்டிலே வரும்போது வீடே ஒரு நிசப்தமாக இருக்கும். ஏ வாப்பா வர்ற டைம்னு அம்மா ஒரு உசார்படுத்துவாங்க, உடனே கப் சுப் என்ற அமைதியாகுவோம். வெளியே போய் அங்கிட்டு இங்கிட்டு விளையாடி கொண்டிருப்போம், மணலிலே விளையாடி கொண்டிருப்போம். நமக்கு தெரியும் 7:30 மணிக்கு வாப்பா உள்ள வரும்போது 7:20க்கெல்லாம் சத்தம் இல்லாமல் உள்ள இருப்போம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு நிலைமை? பையனுடைய வருகையை வாப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு காலம் இருந்தது, தந்தையின் மூடுக்கேற்ப மகன் இருந்தான், இன்றைக்கு மகனின் மூடுக்கேற்ப தந்தை இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம். ஆமாவா இல்லையா? இக்காசுல் உமூருமின் அலாமாத்தி சா, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாளம். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதல் ரமதானுடைய இரவு தொழுகைக்காக, 21 தொழுகை இல்லையா, தராவி தொழுகை, அந்த தராவி தொழுகையை பள்ளியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்திய போது எவ்வளவு பேருங்க தொழுதாங்க? அந்த ஃபர்ஸ்ட் நாள் கூட்டமே இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ் செய்தி சொல்லல யாருக்கும், சாதாரணமாக தொழுகிறாங்க, அதை பார்த்த உடனே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அடுத்த நாள் செய்தி அங்கும் இங்கும் பரவி பள்ளிவாசல் பாதியாகுது. அதுக்கு அடுத்த நாள் செய்தி பல இடங்களுக்கு போய் மீதி பள்ளிவாசலம் ஃபுல்லாகி வெளியே கூட்ட நிற்கிது. அப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பயந்து போய், ஆஹா இவ்வளோ மக்கள்கிட்ட ஆர்வம் இருக்கிறான், சஹாபாக்களுக்கு பிரச்சனை இல்லை, பின்னாடி வர நம்மளை பற்றி ரசூலாக்கு முன்னாடியே தெரியும், அதனால என்னது இது அல்லாஹ் ஃபர்தாக்கிட்டான்னா ரொம்ப நம்முடைய உம்மத்துக்கு கஷ்டமாக போயிருமேன்னு சொல்லி ஜமாத்தாக தொழுவதற்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டு தமது ஜமாத்தை மூன்றே நாளோடு முடித்தார்கள். நம்ம ஊருக்கு வாங்க, முத நாள் கூட்டம் எப்படி இருக்கு? பிச்சிக்கும். அந்த முத நாள் அல்லாஹ் அந்த பிறைய பார்த்துட்டு அந்த வெள்ளையும் சொல்லையுமா புது தொப்பியை தலையில போட்டுக்கிட்டு அல்லாஹு அக்பர், இந்த அன்றாட அஞ்சு நேரம் தொழுவனுக்கு அச்சமே வந்துருவாடா, நான் மூமினா இவன் மூமினான், நமக்கு இடம் கிடைக்காது. என்ன ஆகும்? கூட்டம் பாதியாகும். மூணாவது நாள் மீதியும் காலியாகி இந்த ரிட்டையர் ஆனவங்க, இந்த ஆரம்ப காலத்திலிருந்து அஞ்சு நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக இந்த வெளிநாடுகளிலே இருந்து வெக்கேஷன் செல்பவர்கள், இந்த தாவா சென்டர் அங்கிருந்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க, இந்த 10-15 பேர் தான் அந்த சஃபுல. அந்த காலியான கூட்டம் திரும்ப வரணும்னா நீ எவ்வளவு நாளா காத்திருக்கணும்? இன்னும் ஒரு 23 தினங்கள் காத்திருக்கணும். ஏன் 27 நேரம் வந்து லைலத்திற்கு வாங்கிட்டு போயிடணும்ல இவரு? இப்படி நமக்கெல்லாம் அச்சமா வரும். காரியங்கள் தலையில் நடப்பது கியாமத்து நாள் நடையாகும். கோவம் வரும்போது ரசூல் என்னங்க சொன்னாங்க, என்ன செய்ய சொன்னாங்க? தண்ணி குடிக்க சொன்னாங்க. இவன் தண்ணியோட அடிக்கிறான். கோவம் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை குடிக்க சொன்னாங்க, இவன் தண்ணி டப்பாவை எடுத்து அடிக்கிறான். இன்னும் சொன்னாங்க, ரசூல்லா நின்னுகிட்டு இருக்க கோவம் தான் என்ன செய்யணும்? உட்காரணும். உட்கார்ந்துகிட்டு இருக்க கோவம் தான் படுக்கணும். இவன் என்ன செய்யறான்? படுத்துக்கிட்டு இருக்கும்போது கோவம் தான் எழுந்திச்சு உட்கார்றான். என்ன சொன்னேங்கிறான். கூட இருந்த ஆண்மகன் கொடுத்து கல்யாணம் செய்தான். இன்றைக்கு நவநாகரிக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பெண்ணிடத்திலே வாங்குகிறான். அதுவும் எப்படி? அவன் பயோடேட்டாக்கு ஏத்த மாதிரி ரேட்டு மாறுது. 10-10 டக்குன்னு சொன்னா நமக்கு என்ன யோசனை வரும்? ஓ 10-10 ஏதோ இடத்த முடிக்கிறாங்க போல. ஆனா நீங்க ஒரு சில ஊர்களில் போய் 10-10, 20-20 சொல்லுங்க, என்ன 20 லட்சம் 20 பவுன். அதே வெளிநாட்டில் வேலை பார்க்கறதா இருந்தா ஒரு காரு, அதே வெளிநாட்டில் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கிறவராக இருந்தால் அவருக்கு அந்த ஊரே கொடுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தனுக்கும் அவன் படிப்புக்கேற்ற மாதிரி சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கெங்க? கம்பெனியில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதானே நீ வந்து பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கிற, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம், எக்ஸ்பீரியன்ஸ், அது இதுன்னு வச்சு உனக்கு லகரம் நிர்ணயிக்கப்பட வேண்டியது எதாக இருக்கணும்? அலுவலகமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த அயோக்கியத்தனமான உலகமயமாக்கலின் விளைவு, பெண் வீட்டிலே போய் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன் இக்காசல் ஊமூர்மின் அலா மாத்திசா, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாலும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாலும். அதே போன்றுதான் சகோதரர்களே, அன்றைக்கு குடும்பம் ஆனந்தமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. காரணம், கணவர் கணவராக, மனைவி மனைவியாக இருந்தார். இன்றைக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை? கணவன் கணவனா தான் இருக்குமா? இருக்கிற வரைக்கும் நல்லது, சரியா? அப்ப சகோதரர்களே, எந்த விஷயத்திலும் காரியங்கள் தலையில் நடந்தால் கியாமத்து நாள் வரும் என்பதை எதிர்பாருங்கள். அதனால் தான் அகிலத்தினருக்குடைய அன்னலம் பெருமானார் மனிதரி புனிதர் தீர்க்க தரிசி தீர்க்கமாக சொன்னார்கள், அன் தலிதல் அமச்சு ரப்பத்தகா. ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், ஒரு தாய் தான் ஒரு மகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் கியாமத்து நாள் வரும்போது ஒரு அடிமை தன் எஜமானியை ஈன்றெடுப்பான்னு சொன்னாங்க. எஜமானி தான் என்ன செய்யணுங்க? அடிமையை பராமரிக்கணும். ஆனால் கியாமத்து நாள் நெருங்கும் போது என்ன நடக்கும்? ஒரு அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பாள்னு சொன்னாங்க. ஆக இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு வழிமுறைகளாக, அறவுரைகளாக, அறிவுரைகளாக, நெறிமுறைகளாக சொன்னார்களோ அதுதான் இந்த உலகத்தில் இன்பத்தை தரக்கூடியது. மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து, டிவிகளிலும் சினிமாக்களிலும் இந்த கூத்தாடிகள் ஷைத்தான்கள் காட்டுவதை பார்த்து மயங்கி விடாதீர்கள் சகோதரர்களே, மயங்கி விடாதீர்கள். சினிமா கூத்தாடிகளில் எவனுக்காவது நல்ல குடும்ப அமைப்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? யாராவது ஒரு சிறந்த குடும்ப அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? படத்தை காட்டுவார்கள். ஒவ்வொரு வருடமும் நியூ இயர் வரும்போது, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பண்டிகை வரும்போது சும்மா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டிவியில் காட்டுவானே தவிர, பேட்டி கொடுப்பானே தவிர எவனுக்கும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. நம்ம தான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம தான் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கணவன் கணவனாக, மனைவி மகள் மனைவியாக, மக்கள் மக்களாக, அப்படியே ஒரு இஸ்லாமிய சூழலில் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கை மட்டும்தான் சகோதரா உனக்கு நிம்மதியை கொடுக்கும். அந்த வரம்பை தாண்டி விட்டு, அந்த எல்லையை தாண்டி விட்டு எங்க போய் நாம் சந்தோஷத்தை தேடினாலும் அது இறுதியில் சமாதியை தான் தரும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் தெல்ல தெளிவாக ரத்தின சுருக்கமாக சிறுவில்லையும் விளங்கும் விதத்தில் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி அன ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிக்கு சிறந்தவர்னு சொன்னாங்க. எவ்வளவு விஷயங்கள் வருகிறது. இந்த குடும்ப சந்தோஷத்தை பாதுகாப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் செய்தார்கள்? அகிலத்தின் நற்கொடையாக அன்னலம் பெருமானாராக, ஆன்மீக தலைவராக, சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு போய்விட்டால் கணவராக மாறுவார்கள். இத்தனைக்கும் உலகத்திலேயே இஸ்லாமிய வரலாறிலேயே ஒரு கணவரை என்னங்க என்றோ அல்லது பிள்ளையின் தந்தையோடு பேர் சொல்லி அழைக்காமல் யா ரசூலல்லாஹ் என்று அழைக்கிற வாக்கியத்தை பெற்ற ஒரே ஜீவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். மற்ற எல்லாரும் கணவர்கள் இப்ப நம்ம எல்லாம் நம்ம ஊர் செட்டப்படி என்னங்கன்னு கூப்பிடுறோம். ஆரம்ப உலகத்துல எல்லாம் என்னங்கன்னு இருக்கிறான்னு தெரியாது. அவங்க பெருமாள் எப்படி கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுறாங்க யாருக்கா தெரியுமா? எப்படி கூப்பிடுவாங்க? பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா? சத்தம் போட்டு சொல்லிடாதீங்க, சரியா? அப்போ அபு அபு ஆயிஷாம்பாங்க. ஆயிஷான்னு எனக்கு ஒரு மக இருந்தா, என்ன என் மனைவி ஒரு அரபு உலகத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா, அவ என்னை எப்படி கூப்பிடுவா? அபு ஆயிஷாம்பா அல்லது அபு அஹ்மத் இப்படி கூப்பிடுவார்கள். ஆனா சஹாபாக்களையும் அப்படித்தான், அவருடைய சஹாபிய பெண்களும் தங்களுடைய கணவன்மார்களை எப்படித்தான் கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனா ரசூலுடைய மனைவிமார்கள் ரசூலா எப்படி கூப்பிட்டாங்க? யா ரசூல் அல்லாஹ். அட, மனைவியாக இருந்தாலும் அந்த அல்லாவின் தூதரே என்கிற பெயர் கொண்டு அழைக்கிற பாக்கியத்தை பெற்ற பெருமகனாராக ரசூலுல்லா இருந்தாலும், அட பெருமானாராக இருந்தாலும், வீட்டுக்கு போனா கான யஸ்னஉ ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, தன் மனைவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப விவகாரத்தில் உதவி புரிபவராக இருந்தார்கள். உதவி புரிபவராக, நோட் த பாயிண்ட். வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சவராக இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தெளிவா தான் சொல்லணும். இப்படிதானே இந்த ஹதீஸ் சொல்லி சொல்லியே பொம்பளைங்க நிறைய பேர் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா, நம்ம உதவி செய்யணும், தப்பு இல்லை, உதவி செய்தே ஆக வேண்டும். அது உண்மையிலே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும். ஆனா வீட்டுக்கு போனா எல்லா வேலையும் கணவன் தான் செய்ய வேண்டும் என்று மனைவி எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தா தப்பு இல்லை, செஞ்சுதான் ஆகணும்னு அடம்பிடிக்க கூடாது. என்ன, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? அதே போட்டு சொல்லா, இப்படி எல்லாம் தன்னுடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், மனைவியை புகழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம யாராவது மனைவியை புகழ்கிறோமா? மனைவியை பொது சபையில் புகழ வேண்டிய அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் நம்ம பாப்பா அம்மா கிட்ட, பாப்பா அம்மா கிட்ட புகழ முடியுமா? புகழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள். எப்படி பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்ன ஃபத்ல ஆயிஷா அலன் நிசா க ஃபத்லி ஸரீதி அலா ஸாயிரி தாமி. ஆயிஷாவின் சிறப்பு ஏனைய உணவுகளில் சரீதி எப்படி சிறப்பானதோ அதுபோன்று என் ஆயிஷா சரீதை போன்றவள் நான். சரீதுங்கிறது அந்த காலத்து பிரியாணி. உடனே அந்த காலத்து பிரியாணிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாதீங்க. ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன். சரீத் என்பது பாலாடை கட்டி நெய் இதெல்லாம் போட்டு அரபு உலக பாரம்பரியத்தில் உயர் ரக உணவாக பார்க்கப்பட்ட ஒரு டிஷ். நம்முடைய இந்த கல்ச்சரில், இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு உயர்ந்த டிஷ்னா எதுங்க சொல்லலாம்? பிரியாணி சொல்லலாம். அஞ்சு கறி புலாவை விட்டுட்டீங்க அஜரத்துன்னு சண்டைக்கு வந்துடாதீங்க யாரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ ஏனைய உணவுகளை விட சரீதுக்கு எப்படி தனிச்சிறப்பு இருக்கிறதோ அதுபோன்று என் ஆயிஷாவுக்கு இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, அதுபோன்று சகோதரர்களே, பாராட்ட தகுந்த விஷயத்தில் உங்கள் மனைவிகளை பாராட்டுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இருக்கிறார்கள். அடுத்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமாக இருந்திருக்கிறார்கள். எங்க நமக்கு நன்றாக தெரியும், இஹ்ராமுடைய ஹாலத்தில் நாம் நுழைந்து விட்டால் நமக்கு எது தடை? எது தடை சொல்லு, கொஞ்சம் கூட வாங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ். இஹ்ராமுடைய ஹாலத்திற்குள் வந்து விட்டால் தையலாடை அடிவது தடை, வேட்டையாடுவது தடை, அதோடு சேர்த்து அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை பூசுவது தடை. ஆனால் அன்னையவர்கள் அன்னலாரை பற்றி சொல்கிறார்கள், அந்த இஹ்ராமுடைய ஹாலத்திலும் கூட ரசூல் சாஸ்திரத்தில் நான் அந்த வாசனை திரவியத்தை நான் நுகர்கிறேன் என்று ஆயிஷா சொல்லும். பாருங்க எப்படி ரசூல் சாஸ்திரம் மெயின்டைன் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய உடலியலை, தங்களுடைய அழகியலை, தங்களுடைய ஆரோக்கியத்தை, தங்களுடைய சுத்தத்தை, வறுமையில் வாடினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தை கைவிடவில்லை. அதுக்காக இன்னைக்கே போய் 1000 திருகமுக்கு நான் பெரிய ஃப்ராக்ரன்ஸ் வாங்கிறேன் அப்படி அல்ல. எளிமையாக வாழ வேண்டும், அதே நேரத்தில் சுத்தமாக வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் வந்தவுடன் செய்கிற முதல் வேலை பல் துலக்குவார்கள், ஹதீஸிலே இருக்கிறது. காலை எழுந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற வேலை பல் துலக்குவார்கள், ஹதீஸிலே இருக்கிறது. இப்படி சுத்தமாக எப்போதும் வைக்க வேண்டும். என்ன ஒரு ஒரு கணவனை மனைவி அவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்றால் இந்த உயர்ந்த நிலையில் வைத்து பார்ப்பதற்குரிய அத்துணை தகுதிகளும் அத்தனை தகைமைகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவெல்லாம் கல்லூரியிலே படித்தவர்கள், நம்ம பலர் பல்கலைக்கழகத்தை கண்டவர்கள், நமக்கு பாடம் படித்துக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுமா நாம் நினைவிலே வைக்கிறோம்? எல்லாரையும் நம்ம நினைவில் வைக்க மாட்டோம், ஆனா யாரையாவது ஒருத்தரை நினைவில் வைப்போம். ஏன்? அவர்கிட்ட கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல் இருக்கும், அவர்கிட்ட சில பாலிசிகள் இருக்கும், நாம் ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில், நாம் ஆச்சரியம் அடைகிற விதத்தில் அவரிடத்திலே சில பண்புகள் இருக்கும். எப்போ எங்க டீச்சர் வந்தாலும் பாடம் நடத்தும் போது உட்காரவே மாட்டார் என்கிற ஒரு குவாலிட்டியில் ஒரு டீச்சர் இருந்தால் அந்த டீச்சரை மாணவர்கள் மறக்க மாட்டார்கள். எல்லா டீச்சர்களும் கோபப்பட்டு ஆத்திரத்திலே கெட்ட வார்த்தை பேசும்போது எனக்கு ஒரு சார் இருந்தார், எனக்கு ஒரு டீச்சர் இருந்தார்கள், அவர் கண் பார்வையிலேயே கண்டிப்பாரே தவிர கொஞ்சம் கூட அநாகரிகமாக பிறர் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்த மாட்டார். அப்படி ஒரு ஆசிரியர்.
8: நேரம் சரியாக காலை 9 மணி.
9: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
10: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அதிக தோழமைக்கும் அன்பு பாராட்டுவதற்கும் அதிக தகுதி வாய்ந்தவர்கள் தாய்னா ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கு அதுதான். ஆனா ஆளுமை என்று வரும்போது, அன்பு என்று வரும்போது, அந்த அந்த அந்த உருவகத்தை ஒரு மிக உயர்வான ஒரு இடத்திலே வைத்து கருதுதல் என்று வரும்போது சகோதரர்களே, அந்த எல்லாத்தையும் நீங்க ஃபிட் பண்ணி அந்த ரேஸில் நீங்கள் முந்தி இருந்தால் மட்டும்தான் எப்போதும் உங்கள் மனைவி உங்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பாள். அப்படித்தான் ரசூல் சலாஹ் இருந்தார். ஒரு கணவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அந்த மனைவி அந்த கணவன் என்கிற ஆளுமையை உறக்கத்திலே கூட மறக்க மாட்டாளோ, எப்படியெல்லாம் ஒரு ஆளுமை இருந்தால் துக்கத்திலே கூட தூக்கத்திலே கூட தன் கணவனை மட்டுமே நினைத்து பார்ப்பாளோ, அப்படிப்பட்ட ஆளுமைக்குட்பட்டவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தார்கள். அதே ஆளுமைக்குட்பட்டவர்களாக நாமும் இருந்தால் நிச்சயம் நம்முடைய மனைவியை நாம் வெல்லலாம். அதனால் தான் பாருங்கள் எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி இருந்திருக்கிறார்கள். மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கை நீட்டி அடித்ததே இல்லை, கெட்ட வார்த்தைகளை அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியதே இல்லை. தனிமையில் இருக்கும் போது போர்க்களத்திற்கு போனாலும் மனைவியோடு போட்டி போட்டு கொண்டு போனார்கள். போர்க்களத்துக்கு எப்போதும் ரசூலுல்லாஹ் முன்னாடி போறது வழக்கம். மனைவியோட போறாங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் செய்தார்கள். நம்ம எல்லாம் செய்ய முடியுமா? செஞ்சிருக்கிறோமா? வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு முறையாவது எங்க ஓடனா மூச்சு வாங்குது நமக்கு தான். அப்படிப்பட்ட நிலைக்கில நம்ம வந்துட்டோம், ஓடுற நிலைமையிலயா இருக்கிறோம். கல்யாணம் பண்ணி வரும்போது 50 கிலோ, 3 வருஷத்துல 80 கிலோ. இப்படித்தான் இன்னைக்கு பல இடங்கள்ல பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அன்பு சகோதரிகளே, கணவன் எப்படி உங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று அவன் இருக்கிறானோ, அதே போன்று மனைவிமார்களும் தங்களுடைய உடலியல் விஷயத்தை பார்க்க வேண்டும். கரெக்ட். நீங்கள் கணவன்மார்களுக்காக பிள்ளைகளுக்காகத்தான் உழைக்கிறீர்கள். ஆண்களாவது வேலை நேரம் போக ஒரு டைமை ஃபிக்ஸ் செய்து நம்ம வாக்கிங் போக முடியும். இந்த பெண் எப்படி டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நம்ம நிறைய பேர் மனைவிக்கு சதை போட்டு விட்டதே, உடம்பு வந்து விட்டதே என்று கவலைப்படுகிறோம். சில பேர் ஆத்திரப்படுகிறார்கள். ஆனால் நியாயத்தை யோசியுங்கள். அவளுக்கு ஏன் வெயிட் வந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு வெயிட்ல இருந்துச்சா இல்லையே? உனக்காகவே உழைத்து, உன்னோடையே இருந்து, உனக்காகவே பல தேவைகளை செய்து, அவளுடைய உணவு கட்டுப்பாடுகள் எல்லாம் மறந்து, நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்சு, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு, பல விஷயங்களை பார்த்து பார்த்து செய்து செய்து, அவளுக்கென்று முறையாக நேரத்தை முறைப்படுத்தி, வாக்கிங் போவதற்கு கூட ஒரு ஷெட்யூலை போட முடியாத ஒரு அடாப்ட் ஆன ஒரு சூழ்நிலையில் அவள் இருந்ததன் விளைவுதான் அவளுக்கும் சதை போட்டுடுச்சு என்கிற ஒரு நியாயத்தை உணரக்கூடியவர்களாக கணவர் இருக்க வேண்டும். இருந்தாலும் இப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் என் கணவனுக்கு நான் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற சபதத்தை மனைவி எடுக்க வேண்டும். அதுதானே துஆவாவே வருது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஜுர்ரியாத்தினா. எல்லாத்துக்கும் மனப்பாடம் மார்க்க பார்த்தா மஷாஅல்லாஹ் டெய்லி ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, வெரி குட். எங்கள் இறைவனே எங்களுடைய மனைவியர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கு. எப்பவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகும்? ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி கண்ணில் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சியாகிடும். நக்கல் சொல்லக்கூடாது. நீங்கள் அவன் உன்னை பார்க்கும் போது சந்தோஷத்தை தர வேண்டும். எப்போ சந்தோஷம் வரும்? உன்னை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி நீ இருக்கும். இப்படி எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் இரு பாலருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வதை போல, இரு பாலருக்கும் இணையான உபதேசங்களை இஸ்லாம் சொல்லி அவர்களை நெறிமுறைப்படுத்துகிறது. அப்படி நெறிமுறைப்படுத்தி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் குதூகலமாக இருக்கும் சகோதரர்களே. அடுத்த என்ன? இதையெல்லாம் செய்துவிட்டு அவளை நேசி மதிக்கக்கூடியவனாக, அன்பு காட்டக்கூடியவனாக, அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்குரிய காரியங்களை எல்லாம் செயல்முறைப்படுத்துவனாக இருந்து கொண்டு அவளை ஆளுமைப்படுத்துவதற்கு வர வேண்டும். இந்த மேல சொன்ன எல்லா விஷயமும் நமக்கு மறந்துடும். ஒன்னே ஒன்னு மட்டும் நமக்கு ஞாபகம், அர்ரிஜாலு கவ்வாமூன, தெரியல உங்களுக்கு பல பேருக்கு, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், ஆண்கள் பெண்களை என்ன செய்யக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். எப்போ? எடுத்த உடனே கிடையாது. இதெல்லாம் கரெக்டா நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போதே மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அந்த மனைவிக்குரிய மதிப்பை உணர வேண்டும். மதித்ததற்கு பிறகு அவளை நீங்கள் நேசிக்க வேண்டும். நேசித்ததற்கு பிறகு அந்த நேசத்தை வலுப்படுத்துகிற காரியங்களை எல்லாம், அந்த காதலுக்குரிய காரியங்களை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்து கொண்டு அவளுக்கு நீங்கள் கட்டளை போட்டு பாருங்கள் சகோதரர்களே. ஒரு பூனை குட்டியை போல் உங்களுக்கு அவள் கட்டுப்படுவாள். அப்படித்தான் பெருமானார் சல்லாசனுடைய மனைவிமார்களை வைத்தார்கள். எல்லாம் செஞ்சுட்டு தான் ரசூல் சல்லாஹ் செல்லம் கடமைகளை எதிர்பார்த்தார்கள், கட்டளைகளை போட்டார்கள். ஒண்ணுமே செய்யாம அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய அல்லாஹ்வே சொல்லிட்டான், அதனால எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்ற ஆதிக்கத்தை காட்டாதீர்கள். ஆதிக்கத்தை காட்டுவதற்கு இறக்கப்பட்ட வசனம் அல்ல இது, உன் ஆளுமையை காட்டுவதற்குரிய வசனம். உண்மையிலே வசனம் அருளப்பட்டதன் காரணம் என்ன தெரியுமா? அந்த மனைவிக்கு நீ சம்பாதித்து தர வேண்டும் என்கிற உன் கடமையை உனக்கு உணர்த்துவதற்காக, அந்த மனைவிக்குரிய பொறுப்புகளை நீ நிறைவேற்ற வேண்டும், நீதான் அவளை நிர்வாகம் செய்ய வேண்டும், வேற யார் அவளை நிர்வாகம் பண்ணணும் நீ எதிர்பார்க்க கூடாது என்று சொல்வதற்காக. கல்யாணமாய் வந்துட்டாளா, அவளுக்குரிய தேவைகளை அவளுக்குரிய சேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவள் தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், சகோதரன் இருக்கிறான் என்கிற எண்ணத்திற்கு நீ வரக்கூடாது. அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆணாகி நீதான் உன் மனைவியை நிர்வாகம் செய்யணும், காரணம் நீதான் அவளுக்குரிய தேவைகள் நிறைவேற்ற வேண்டும். நம்ம குர்ஆனுடைய நிறைய வசனங்களை இப்படித்தான் சகோதரர்களை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுங்கள்னு வசனம். இந்த வசனம் உண்மையிலேயே அர்த்தம் என்ன தெரியுமா? முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுங்கள்னு அதுக்கு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் என்னது? உயிர் மட்டும்தான் இருக்கு. நான் இந்த விஷயத்தை செய்யணும்னு நினைச்சா என் உயிர் போயிடும். இதுதான் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, உயிர் போகுங்கிற நிலைமை வந்துருச்சா ரைட் விடுங்க, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? ஜஸ்ட் அந்த வெர்பல் வேர்ட் அப்படியே தூக்கிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் பயப்படுங்க நல்லாவே சொல்லிட்டான், அதனால எப்போ 9 மணிக்கு தான் சுபு தொழுகிறது? ஏன் பா டெய்லி பள்ளி பக்கமே வர்றதில்ல? அல்லாவே சொல்லிட்டா முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் பயப்படுங்க, எனக்கு இவ்வளவு தான் முடியும். இதுவாங்க, இதுக்காக தாங்க இந்த வசனம் இறங்கியது. இப்படி நிறைய வசனங்களை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் அது அதுக்கு கொடுக்க வேண்டிய கணப்பரிமாணத்தை, அது அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை கொடுக்காமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள், நிர்வாகம் செய்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அதற்கு காரணம் அவள் உழைத்து உன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தாதே, அவளுடைய தேவையை கூட அவள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற தேவையை ஏற்படுத்தாதே, அவளுடைய தேவைகளுக்கும் சேர்த்து நீதான் உழைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது என்பதை புரிய வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இன்னொரு நபிமொழி கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ் வ தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரக்பத்தின் வ தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீன் வ தீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக் அஅஸமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக. அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள், தீர்க்கமாக சொன்னார்கள், நீ ஒரு காசை, ஒரு ரூபாயை, ஒரு பொருளாதாரத்தை நீ அல்லாஹ்வின் வழியில் ஜிஹாதுக்காக செலவிட்டிருக்கிறாய், இன்னொரு பொருளை நீ ஒரு அடிமையை விடுவிப்பதற்காக செலவிட்டிருக்கிறாய், இன்னொரு ரூபாயை ஒரு ஏழையின் பசி போக்க செலவிட்டிருக்கிறாய், இன்னொரு காசை, இன்னொரு ரூபாயை உன் மனைவியின் சந்தோஷத்திற்காக செலவிட்டிருக்கிறாய், உன் குடும்பத்திற்காக செலவிட்டிருக்கிறாய் என்றால் அபமுக அஜரன், நீ செலவு செய்த 4 ரூபாய்களிலும் 4 பொருள்களிலும் ஆக பெரிய நற்கூலியை வாங்கி தருவது தீனாருன். உன் குடும்பத்திற்காக நீ செலவு செய்தாயே, அதுதான் உனக்கு பெரும் கூலியை பெற்றுத்தரும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குடும்பத்தை எப்படி பார்க்கணும், அந்த குடும்பத்தை எப்படி உணர வேண்டும், ருக்ஷா நாக்கள் வழி தவறி போவதற்கு காரணம் என்ன, இப்படியெல்லாம் குடும்ப அமைப்பு இருக்கிறது என்பதை அவள் தெரியாமல் இருந்துவிட்டால் அவளுடைய குடும்ப சூழ்நிலை அவளுக்கு உணர்த்தாமல் போய்விட்டது. மிகப்பெரிய கொடூரங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். மிக மோசமான சூழ்நிலைகள் நம்முடைய பெண் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் மகள் கல்லூரியிலே படிக்கிறாள், என் மகள் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறாள், என் மகள் டாக்டருக்கு படிக்கிறாள், என் மகள் இன்ஜினியருக்கு படிக்கிறான் என்று பெருமை பேசுகிற நேரம் அல்ல இது. இன்ஜினியரிங் படிக்கும் போதே சேர்த்தவனுக்கு மார்க்கத்தையும் கொடுங்கள், அதவையும் கொடுங்கள், மரபையும் கொடுங்கள், அதவை கொடுக்காவிட்டால் சகோதரா அவன் அதாவை தேடிக்கொண்டு வந்து விடுவான். அதபுக்கும் அதாபுக்கும் சின்ன வித்தியாசம், அதவென்றால் ஒழுக்கம், அதாப் என்றால் அல்லாஹ்வின் வேதனை. ஆக குடும்பம் என்பது மிக உயர்வான ஒரு விஷயம், குடும்பம் என்பது ஆக உயர்வான விஷயம். இறுதியாக ஒரே ஒரு நபிமொழியை என் அன்பு சகோதரிகளுக்கு சொல்லி இந்த உரைக்கு திரையிடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து கம்சஹா, ஒரு பெண் தன் 5 கால தொழுகையை சரியாக தொழுது, வசாமத் ஷஹ்ரஹா, தன் ரமதான் மாத நோன்பை மிகச் சரியாக வைத்து, வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்து, தன் கணவனுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தாள். ஏதோடு அல்லாஹ் எதை சேர்க்கிறான் பாருங்க, தொழுகை, நோன்பு, கற்பு என்று எதுவெல்லாம் அவளுடைய வாழ்வின் மிக மிக உன்னதமான விஷயமோ அதோடு சேர்த்து உன் கணவனுக்கு கட்டுப்படுவதையும் இணைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி செய்தால் உத்குலி அல் ஜன்னத்த மீன் ஐ அபுவாபில் ஜன்னத்தி ஷிக்தி, சொர்க்கத்தின் வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ போகலாம். இப்படி ஒரு வாய்ப்பை ஆணுக்கு கூட ஒரு கணவனுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை.

0: குடும்ப வாழ்க்கைக்கு எல்லாவித ஒத்துழைப்பையும் தருவது தானுக்கு கடமை. இப்படி கணவனும் மனைவியும் இஸ்லாமிய சூழலில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாரிசுகள் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சொத்துக்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் உங்களிடத்திலே நல்ல குடும்பத்தை, நல்ல குடும்ப அமைப்பை, நல்ல குடும்ப சூழலை உங்கள் பிள்ளைகள் கண்ணால் கண்டு வளராவிட்டால் நாளைக்கு அவர்கள் இந்த தேசத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த கலாச்சாரத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வருவார்கள் என்பதை மனதில் வைத்து ஒரு நிம்மதியான ஆனந்தமான குடும்ப அமைப்பை உருவாக்குவதற்குரிய லட்சியத்தை பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் இன்றே எடுப்போம். இஸ்லாம் குடும்ப அமைப்பிற்கு கொடுக்கக்கூடிய கணப்பரிமாணத்தை முழுமையாக உணர்வோம். அல்லாஹ், ரசூல், மார்க்கம் என்பதற்கு பிறகு ஆக உயர்ந்த இடத்தில் குடும்பத்தை வைப்போம், குடும்பத்தை வைப்போம் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை தருவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய விசேட ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimvanoli.com.
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 545. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எவருக்கு தம் பொருளை விட தம் வாரிசின் பொருள் மிக விருப்பமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, தம் பொருளை தவிர வேறு எதையும் எங்களில் எவரும் தனக்கு விருப்பமானதாக ஆக்கிக் கொள்வதில்லை என நபி தோழர்கள் கூறினார்கள். அப்போது ஒருவரின் பொருள் என்பது அவர் முன்பு செய்திட்டவை, அதாவது நன்மையான வழியில் அவர் செலவு செய்தவையாகும். வாரிசின் பொருள் என்பது அவர் தம் வாரிசுகளுக்கு விட்டு செல்லும் பொருளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6442.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு உண்மையான முஸ்லிம் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
5: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين இது ஒரு பயானா கொண்டு போக நான் விரும்பல. சரியா, எவ்வளவு பயான்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளவு அறிஞர்களுடைய உரைகளை கேட்டிருப்பீங்க. இது ஒரு பயானா இல்ல, நமக்குள்ள பேசுவோம் சில விஷயங்களை. பேசுறதன் மூலியமா நமக்கு சில தெளிவுகள் கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை, ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது. அப்படியா இல்லையா? நம்ம நினைச்சா தொழுவலாமா இல்லையா? நினைச்சா தொழுவலாம், நினைச்சா குரான் ஓதலாம், நினைச்சா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பது, அல்லாஹ் கொடுத்த அருள் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை சுதந்திரமாக அல்லாஹ் நமக்கு பின்பற்றுவதற்கு வாய்ப்பை தந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அதற்கு ஒரு ஒரு சமூகம் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான பங்கு யார் யார்கிட்டிருந்து வரணும்? ஒரு சமூகம் வெற்றியுடைய சமூகமாக, ஒரு சமூகம் நேரான பாதையுடைய சமூகமாக மாற வேண்டும் என்றால் சமூகத்துடைய பங்கு யாரிடத்திலிருந்து வரணும்? பிறக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட இருந்தா? யார்கிட்ட இருந்து? வாலிபர்கள்ட்ட இருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின்னாலும் சரி, இந்த மார்க்கம் மேலோங்கியதற்கு மிக முக்கியமாக பங்காற்றியது யார் தான்? சமூகத்துடைய வாலிபர்கள் தான். இப்ப எந்த ஒரு வாலிபர் சமூகம் நேரான பாதையில் பயணிக்குமோ அந்த சமூகம் நேராக இருக்கும். எந்த ஒரு சமூகத்துடைய வாலிபர்களுடைய சமூகம் தவறான பாதையில் செல்லுமோ அந்த சமூகம் வெற்றி பெறாது.

0: அதனால் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமென்றால், ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் சீர்குலைக்க வேண்டுமென்றால், சமூகத்துடைய வாலிபர்களை சீர்குலைத்தால் போதும். சமூகத்திற்கு நோக்கம் இருக்காது, குறிக்கோள் இருக்காது, லட்சியம் இருக்காது. கீழே விழுந்தாலும் மேலே கொண்டு செல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பருவம் மிக முக்கியமான பருவம். அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான். ஒன் ஷபாபிஹி ஃபீ மா அப்லா, எல்லா விசாரணையும் மறுமையில் உண்டு. அல்லாஹ் எல்லாவற்றையும் குறித்து விசாரிப்பான். எதையும் அல்லாஹ் மறக்க மாட்டான். கொடுக்கப்பட்ட எல்லா அருள்கொடையும் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், என்ன செய்யப்படும்? நம்பிக்கை இருக்கா இல்லையா மறுமையை பத்தி? மறுமையில் அல்லாஹ் நம்மை எழுப்புவான் நம்பிக்கை இருக்கா இல்லையா? பல பேருக்கு இல்லாத மாதிரி இருக்க, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம்மை எழுப்புவான், நம்மை விசாரணை செய்வான். அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையில் மிக முக்கியமான விசாரணை, வன் ஷபாபி ஹிஃபி மாபுலா, உன் வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய்? அல்லாஹை குறித்து கேட்டு தீருவாய். மிக முக்கியமான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழ வைத்திருக்கிறான். இந்த பருவத்தில் மிக முக்கியமானது ஒரு மனிதன் கல்லூரிக்குள் நுழையக்கூடிய அந்த பருவம், காலேஜில் போகக்கூடிய அந்த பருவம் மிக முக்கியமானது. ஏன்? அந்த வருடத்தில் அவன் எப்படி தன்னை வளர்க்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும். எதை அங்கே சேகரிக்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த அம்சமும். வாலிப பருவத்தை கல்லூரியுடைய வாழ்க்கையில் சீர்குலைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள், அதை பத்தி முதல்ல பார்த்துருவோம். ரெண்டு மிகப்பெரிய பயங்கரமான டேஞ்சரான விஷயம். இது ஒருவனுக்கு சரியாக அமைந்தால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பருவத்திற்கு பிறகு நேராக அமையும். இது ஒருவனுக்கு கெட்டுவிட்டால் இதற்கு பிறகு வரக்கூடிய எல்லாம் கெட்டுவிடும். கல்லூரிக்குள்ள போகும் போன பிறகு, எல்லாரும் காலேஜ் படிக்கிறீங்கல்ல, இப்ப நாங்களும் காலேஜ் படிச்சிருக்கோம். காலேஜுக்குள்ள நுழையும் போது ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? கல்லூரிகளை போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? வீட்டில இருந்து பாப்பா அம்மா கூட்டு வந்து காலேஜில் ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. ஹாஸ்டல் தானே எல்லாமே, பக்கம் ஃபர்ஸ்ட் போவோம், அல்லது டே ஸ்காலரா இருந்தா கிளாஸ் ரூமுக்கு போவோம். போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? எக்கனாமிக்ஸ் படிப்பீங்களா, பிசிக்ஸ் படிக்க போறீங்களா, எது கிடைக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப், அஸ்ஸஹ்பா ஸாலிஹா, அஸ்ஸஹ்பா ஸய்யா. ஒருவனுக்கு நல்ல நண்பன் அமையலாம், அல்லது தீய நண்பன் அமையலாம். ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை யாரை குறித்து சொல்லலாம்? தன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவன் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பேர் கேட்ட என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலி, ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான். ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான். فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِي رسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள், فَلْيَنْظُرْ. رسول الله ஒரு விஷயத்தை கட்டாயமாக்கினால் அது கட்டாயம் தான். رسول الله உன்ன கட்டாயமா செய்கின்னு சொன்னா என்ன அர்த்தம்? செஞ்சுதாகும். فَلْيَنْظُرْ, நீங்கள் பாருங்கள். فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِي, நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள், நட்பை வைத்துக் கொள்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள். அதுதான் உங்களை சொல்லும். நீ யார், உன்னுடைய வழி என்ன, நீ எப்படி இருப்பாய் என்பதை அதுதான் தெளிவுபடுத்து. ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நட்பு தவறான நட்பாக அமைந்தால் என்னாகும்? அவன் என்ன ஆவான்? தவறான மனிதனாகத்தான் ஆறுவான். சிகரெட் பிடிக்கிறது ஹராமாகலாலா? ஹராமாகலாலா? ஹராமாகலாலா? சந்தேகம் இருக்கா? இருக்காது. சிகரெட் ஹலாம் ஹராம் இல்ல, ஹலால் தான் சொல்லி யாராவது சொல்றீங்களா? ஹராம் தானே. ஸ்மோக்கிங் கில்ஸ். அது அருந்தினாலே என்ன ஆகும்? அவன் இறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக் கொள்கிறான். ட்ரக் அடிக்கிறது ஹராமாகலாலா? ஹராமாகலாலா? சொல்லுங்க, நாவால சொல்லுங்க. ஹராம் இறைவனால் தடுக்கப்பட்டது. அது அவனை என்ன ஆக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டு வரும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு என்ன செய்யறான்? ட்ரக் அடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். அவனுக்கு தெரியும் அதனால் என்ன பாதிப்பு வரும் சொல்லி. இருந்தாலும் அவனுக்கு தேவை ஒரு இன்பம், ஒரு போதை. இப்படி பழக்கத்தில் உள்ளவர்களோடு நட்பு வைத்தால் என்ன ஆகும்? சிகரெட் பிடிக்காதவன் கூட என்ன செய்வான், என்ன செய்வான் பேசுங்க, சிகரெட் பிடிப்பான். அல்லது நான் சிகரெட் பிடிக்கிறவங்களோட தான் பழக, ஆனா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லையே, அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அந்த சிகரெட் பிடிக்கிற தப்பா வாங்க மாட்டான், அவ்வளவுதான். அந்த நட்பு அவனுக்கு எதை கொடுக்கும்? ஒன்று அந்த பழக்கத்தை கொடுக்கும், அல்லது அந்த பழக்கத்தின் மீது உள்ள வெறுப்பை நீக்கும். சொல்றது புரியுதா இல்லையா? தீய நட்பு ஒருவனுக்கு கிடைத்தால் ஒன்று அவன் தீயவனாக மாறுவான், அல்லது அந்த தீயதை பற்றிய கவலை அவனுக்கு இருக்காது. சிகரெட் தானே சொல்லிடுவான், ட்ரக் தானே சொல்லிடுவான், இதெல்லாம் அடிச்சு அந்த காலத்தில் இதெல்லாம் அடிக்காம இந்த காலத்தில் வாழ முடியுமான்னு சொல்லிடுவான். சொன்னார்கள், ஒரு நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம், ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கும் ஒரு தீய ஃப்ரெண்டுக்கும் உள்ள உதாரணம் என்ன? நறுமணத்தை விற்கக்கூடியவனுக்கும் ஒரு பெர்ஃபியூம் செல்லருக்கும் ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் உள்ள உதாரணத்தை போன்று. பெர்ஃபியூம் செல்லரோடு ஒருவன் நட்பு வைத்தால் என்ன ஆகும்? ஒன்று, அவனோடு இருப்பதால் ஒரு பெர்ஃபியூம் கடைக்கு போறோம், என்ன கிடைக்கும்? உள்ள போனாலே நம்ம ஷர்ட்லயும் என்ன வரும்? ஸ்மெல் வரும், நல்ல நறுமணம் வரும். அல்லது போனா டெஸ்ட் கொடுப்பான், பல பேர் அதுக்கு போறோம், உள்ள டெஸ்ட் கொடுப்பாங்க, அதை டெஸ்ட் எடுக்கலாம், அல்லது அதை விலைக்கு எமக்கு விற்பான், அதை நம்ம வாங்கிப்போம். ஒன்னு உள்ள போறதுனால நறுமணம் கிடைக்கும், அல்லது அவன் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அங்க போய் ஏதாவது வாங்கலாம். இந்த மூணுல தான் ஒண்ணு நடக்கும். ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒருவன் அவனோடு பழகின என்ன ஆகும்? அங்க போறதுனால கொஞ்சம் பேட் ஸ்மெல் நமக்கு உள்ள ஒட்டிக்கும். அல்லது அவன் இரும்பை எடுக்கும் போது வரக்கூடிய தீ கதிர்கள் அது எம் மீது படும், அது எம்முடைய ஆடையை எம்முடைய உடலை அது தாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்குள்ள உதாரணம் பெர்ஃபியூம் செல்லற போல, தீய நண்பனுக்குள்ள உதாரணம் இரும்பு பட்டறையில் வேலை செய்பவனுக்கு அவனோடு இருப்பவனை போல. என்ன அர்த்தம்? நல்ல நறுமணத்தோடு பழகினால் நல்ல நறுமணத்தில் ஏதாவது ஒரு பங்கு உன் மீது வீசும், அல்லது தீய நண்பனோடு பழகினால் அவன் தீயதில் ஏதாவது ஒன்று உன்னை தொற்றிக்கொள்ளும். ஃபலயன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனால் ஒரு மனிதன் பார்க்கட்டும் அவன் யாரோடு பழகுகிறான் என்று. காலேஜுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியது, குறிப்பாக ஒரு முஸ்லீம் தேர்ந்தெடுக்க வேண்டியது எதைத்தான்? நல்ல நட்பை தான். ஃபஜ்ரை தொழக்கூடியவர்கள் அந்த அறையில் இருந்தால், அந்த ரூம்ல இருந்தால் இவன் என்ன செய்வான்? ஃபஜ்ர தொழுவான். ஃபஜ்ர தொழாதவர்கள் அந்த ரூம்ல இருந்தா என்ன ஆகும்? சுட்டு போட்டாலும் இவன் ஃபஜ்ர தொழப்ப மாட்டான் இல்லையா? அல்லது ஒரு நாள் தொழுவான், இரண்டு நாள் தொழுவான், மூன்று நாள் தொழுவான், நான்காவது நாள் அவனுக்கு அந்த தொழுகையில் கொஞ்சம் ஈடுபாடு குறையும். ஏன்? அவனோடு இருப்பவர்கள் அதை செய்யவில்லை, அல்லது அவர்கள் விடுவதை பாவமாக கருதவில்லை, இவனும் அப்படியே கருத ஆரம்பிப்பான். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும், இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நண்பனாக என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவன் தான் நீங்கள், நீங்கள் தான் அவன். அவன் உங்களில் பிரதிபலிப்பான், நீங்கள் அவனில் பிரதிபலிப்பீர்கள். நல்ல நட்பு என்பது, தீய நட்பு என்பது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை இந்த உலகத்திலும் கபரிலும் மறுமையிலும் சொர்க்கம் நரகத்திலும் அவனை பாதிக்கும். இந்த உலகத்தோட மட்டும் அந்த நட்பு முடியாது, கபரோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, மறுமையோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, சொர்க்கம் நரகத்திலும் அவனை அந்த தீய நட்பும் நல்ல நட்பும் பாதிக்கும். இந்த உலகத்தில் எப்படி நல்ல நண்பனோடு பழகினா நல்லவனாக மாறுவான், பாவியோடு பழகினால் பாவியாக அவன் மாறுவான், அல்லது பாவத்தை வெறுக்க மாட்டான். கபூரில் அவனுக்கு அந்த நல்ல நண்பன் துணை கொள்ள முடியாது. மறுமையில் என்ன ஆவான்? நல்ல நண்பனாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரிசி நிழலில் அல்லாஹ் ஒருவருக்கு இடம் கொடுப்பான், ரஜுலுன் தஹாபா ஃபில்லாஹ் இஜ்தமா அலைஹி வதஃபர்ரக்கா அலைஹி, அல்லாவிற்காக நேசம் கொண்ட இரண்டு தோழர்கள், அல்லாவிற்காக வெறுத்த இரண்டு தோழர்கள், இவர்கள் இருவரையும் அல்லாஹ் அரிசி நிழலில் என்ன செய்வான்? நிழல் கொடுப்பான். சூரியன் ஒரு மைல் தூரம் இருக்கும் போது, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் போது, இந்த இரண்டு நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உலகத்தில் அவர்கள் நேசித்ததால் மறுமையிலும் அவர்களை நேசர்களாக மாற்றுவான். நல்ல நண்பனாக இருந்தால், பாவியாக இருந்தால் எல்லோரும் எதிரியாக மாறி விடுவார்கள். ஒருவர் ஒருவனை எதிரியாக்குவான், இன்னொருவனை எதிரியாக்குவான். அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் தான் என்னை வழிகெடுத்தான், இவன் தான் எனக்கு தொழுகை விடுவதற்கு காரணமாக இருந்தான், இவன் தான் எனக்கு சிகரெட் பிடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் ட்ரக் அடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் தப்பான பழக்கத்திற்கு வழிகாட்டினான் என்று அவன் அவனை குறை சொல்லுவான். யா அல்லாஹ் இவனுக்கு இரண்டு மடங்கு வேதனையை கொடு என்று எதிரியாகுவான். நான் இருக்கண்டா உனக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லுவான். என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நிக்கிறம்மா, நாளைக்கு வறுமையில் எப்படி ஆயிருவான், என்ன ஆயிருவாய், எதிரி ஆயிருவாய். இல்லல் முத்தகும், அல்லாஹ்வை அஞ்சி நட்பை வைத்தவர்களை தவிர எதுல இருந்தாலும் சரி இந்த நட்பு. இன்னைக்கு காலத்தில் நண்பர்களோடு பழகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. எதுல தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, போன் கனெக்ஷன்ல தான், வாட்ஸ்அப்ல தான், பேஸ்புக்ல தான், அதுல தான் நம்ம ஃப்ரெண்டா பழகிறோம். நேரில் பார்த்து பேசி பழகிறதெல்லாம் அந்த காலம் தவறான விஷயங்கள் வந்தால் நாமும் அதில் ஈடுபடுவோம். மார்க்க நிகழ்ச்சிகளை போஸ்ட் பண்றவரோட லைக் வச்சிருந்தா என்ன ஆகும், அவர் பேஜ் லைக் பண்ணிருந்தா ஒருவேளை உள்ள போட நம்ம தவறு தத்தி தவறு ஏதாவது பார்த்துருவோம். சினிமாவையே தொழிலாக கொண்டிருப்பவரை லைக் பண்ண என்ன ஆகும், அதைத்தான் நம்முடைய கண் தேடி உள்ளே போகும். பலந்துருக்கும் யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய பிரசன்ஸ்லையும் பாருங்க, உங்க மீடியாலையும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, இது ஒருவனுக்கு நேரான பாதையில் அமைந்தால் அவனுடைய வாழ்க்கை நேராக இருக்கும், இது ஒருவனை வழிதவர செய்துவிட்டால் எல்லாம் வழிதவரை விடும். அல்லாஹுவை விட்டு கல்லூரியுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை திருப்புவதற்கு முதல் அளவுகோல் என்ன, தீய நட்பு. அது அவனுக்கு அமையவில்லை என்றால் அவன் நேரான பாதையில் பயணிப்பான். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வை அஞ்சியவர்களோடு அவன் பயணித்தால் அவனுடைய வாழ்க்கை அந்த முழு பருவமும் இதே பாதையில் தான் பயணிக்கும். புரியுதா? இப்ப நட்பு என்பது யாருடைய யாரோடுதான், யாருடைய யாரோடுதான், ஆண் ஒரு ஆணோடுதான், பெண் ஒரு பெண்ணோடுதான். இப்ப அந்த கேள்வி வரும், எந்த கேள்வி வரும் நமக்கு, எந்த கேள்வி வரும், பாய் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட், ஒரு நல்ல மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணோடு பழகினால் எனக்கும் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பழக்கம் உருவாகும் என்று சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? அது ஹராம், அல்லாஹ் தடுத்தது. அடுத்த அடுத்ததான் மெயின் சாப்டர், அங்க போவோம். இது இந்த நட்பு அல்ல நான் பேசுவது, ஆணும் ஒரு ஆணும் பழகக்கூடிய நட்பு, ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் பழகக்கூடிய நட்பு. இது சரியாக இருந்தால் அவன் வாழ்க்கை சரியாகும், இது கெட்டுவிட்டால் இந்த பருவமும் கெடும், அவன் வாழ்க்கையும் கெட்டுவிடும். இரண்டாவது, கல்லூரியுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பெரிய விஷயத்தை அவன் எதிர்கொள்வான், அவனுடைய ஈமானுக்கு, அவனுடைய அவன் கொண்டுள்ள இறை நம்பிக்கைக்கு என்றால் அது யார்தான், நட்புக்கு பிறகு யார்தான், யார், பெண். ஸுய்யினல்லின்நாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன்-நிஸா, அல்லாஹ் சொல்கிறான் மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. ஸுய்யினல்லின்நாஸ், மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. ஹுப்பு ஷஹவாத், எது ஷஹவாத், ஆசைகளை விரும்புவது. ஷஹ்வா ஆசை, ஷஹவாத் ஆசைகள், எல்லா ஆசைகளையும் மனது விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் நேசிப்பது அவனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அத்துணை உலகத்துடைய அந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது மினன்-நிஸா, பெண்தான். அவனுடைய உள்ளம் எதை தேடும் முதலாவது?
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்பொருள் தூர உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன், இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில், நேர்த்தியான அறைகளுடன், முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள், உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிக்கும் 0777-34-0565. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: என்ன செய்கிறது? தடை செய்கிறது. ஹராமா இல்லையா? கேர்ள் ஃபிரெண்ட் ஹராமா இல்லையா? ஹராமா இல்லையா? ஒரு பெண்ணோடு பழகுவது ஹராமா இல்லையா? தேவையில்லாத விஷயத்திற்கு, அவசியம் இல்லாத விஷயத்திற்கு. இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு பழகுகிறான் என்றால் அவன் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். நான் ஒரு ஹோம்வொர்க் கேட்கறதுக்காக பேசுறேன், அல்லது அவங்களுடைய நோட்ஸ் வாங்கறதுக்காக பேசுறேன், கிளாஸ்ல டவுட் இருக்குன்னு பேசுறேன், அல்லது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகிறோம். என்ன தப்பு இருக்கு? ஹராமா இது? ஹோம்வொர்க் கேட்கறது ஹராமா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டா பழகிறது ஹராமா? எங்க உள்ளத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படித்தானே சொல்றாங்க. இன்னைக்கு ஏன் ஒரு பெண்ணோட பேசுறீங்கன்னு சொல்லுவானே, என் ஹார்ட்ல ரொம்ப, என் ஹார்ட் ரொம்ப பியூரா இருக்கு, என் உள்ளத்துல எந்த தவறும் இல்லை, எந்த சஞ்சலமும் இல்லை. அது உண்மையாவே அப்படியா இருக்கும்? ஒரு பெண்ணோடு அவன் ஈர்க்கப்படாமல், அந்த பெண்ணுடைய அழகிலோ, அந்த பெண்ணுடைய குணத்திலோ, பேச்சிலோ, எதிலோ ஈர்க்கப்படாமல் ஒருவன் ஒருவரோடு பேச மாட்டான், பழக மாட்டான். உதாரணமா சொல்றேன், தப்பா சொல்லல. அந்த கிளாஸ்லயே கொஞ்சம் கலர் கம்மியா, அல்லது அவன் வேற மாதிரி, அவன் அவன் அவன் பார்க்கக்கூடிய விஷயத்திலே வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தா, அந்த பொண்ணுடைய போய் ஹோம்வொர்க் கேட்பாடா? அந்த பொண்ணோட பழகிறத விரும்புவானா? இயற்கையா, நேச்சரா? விரும்பட்டான். ஏன் ஒரு பெண்ணோடு பழகுகிறான்? அந்த அழகு அவனால் ஈர்க்கப்படுகிறது, அந்த குணம் அவனால் ஈர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதை தடை செய்கிறது. எப்படி தடை செய்கிறது? வலா தஃஅலு ஸினா சொல்லல குர்ஆன். விபச்சாரம் செய்யாதே என்று குர்ஆன் தடுக்கல. எப்படி தடுக்குது? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே. விபச்சாரம் செய்யறது கடைசி. வலா தக்ரபு ஸினா, அதை இழுத்து போகக்கூடிய பாதையில் நெருங்காது. எது இருக்கும்? பார்வை முதலாவது இருக்கும். எது இருக்கும்? பேச்சு இருக்கும். எது இருக்கும்? செயல்பாடுகள் இருக்கும். எது இருக்கும்? மொபைல் நம்பரை வாங்குறது இருக்கும். எது இருக்கும்? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது இருக்கும். அதற்கு பிறகு இப்படியே தொடரும், தொடரும், தொடரும், தொடரும். எங்க போகும்? என்ன எங்க போகும்? ஜினால போய் முடியும். சாதாரணம். காலேஜ் படிக்கிற முஸ்லீம் பசங்க இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர லிவிங் டுகெதர் வாழ்றாங்க. இருக்கா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இருக்கு. திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பெண்ணோட சேர்றது இன்னைக்கு சாதாரண விஷயம். அது ஒரு கல்ச்சரே இல்லை. அப்படியா இல்லையா? அப்படி ஆயிடுச்சு உலகம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடுக்கிறது. வலா தக்ரபுஸ்ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே. முதல்ல பார்த்தா தானே, பேசினா தானே, அதன் பக்கம் நெருங்காதே, விலகிக்கொள். உன்னை அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதித்த முறையில் உன்னை பாதுகாத்துக்கொள். உடனே கேட்பாங்க, ஒரு பெண்ணை விரும்புறது தவறா? ஒரு பெண்ணை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுற தவறா? மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. கேள்வி இருக்கா இல்ல? எல்லாத்துக்கும் யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? இருக்கா இல்லையா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? நீங்களே சொல்லுங்க, ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? விரும்புறத நேசிக்கிறது மட்டும், பேசுறது பழகிறதெல்லாம் பேசல. இப்ப கல்லூரிய வாழ்க்கைக்கு போன உடனே முதல்ல உள்ள வரது என்ன? அவருக்கு ஸ்கூல்ல ஏற்கனவே ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. ரெண்டாவது காதல். ஒரு பெண் மீது நேசம் உருவாகும், ஒரு பெண் மீது விருப்பம் உண்டாகும். இந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆண் விரும்புவாள். அது போல் பெண்ணும், பெண் வெளிப்படுத்த மாட்டாள். பெண்ணா போய் யாருக்கும் முதல்ல சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஆணாக வந்து சொல்லும் வரை அது பெண்ணுடைய இயல்பு, ஆணுடைய இயல்பு. இது இது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஹலால். ஆனால் எந்த முறையில்? அங்கதான் இருக்கு கேள்வி. யார் மூலியமாக, யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை எடுத்து, யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணி அந்த பெண்ணோட வாழ போறோம், அதான் ஹலால். இங்க இருக்கக்கூடிய பலருக்கு நீங்க ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணோடு பழகலாம், பேசலாம், லவ் பண்ணலாம், இங்க இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் இல்ல? மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அது ஹராம். அல்லாஹ் தடுத்தது. உனக்கு ஒரு பெண்ணை இந்த பருவத்தில் நேசிப்பது சாதாரணம். காலேஜ் உள்ள என்ட்ரா வர்றீங்க, ஒரு பெண்ணு பிடிக்குது, லவ் பண்றீங்க, அந்த பெண்ணை விரும்பணும்னு ஆசைப்படுறீங்க, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க. அது இயற்கை, உருவாகும் மனதில். ஆனால் இந்த பருவத்தில் ஏற்படுவது ஆபத்து. அதற்கு காலம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு துணையை தேடுவதற்கு. இந்த நேரத்தில் இந்த பெண் உனக்கு சரியான உறவாக தெரியலாம். நாளை காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெண் வரும்போது அது சிறந்ததாக தெரியலாம். அவசரப்படாதீங்க. கல்யாணம் பண்ண தான் போறோம், யாரும் கல்யாணம் பண்ணாம சன்னியாசியா வாழ போறதில்லை. அவசரப்படாதீங்க. ஆரம்ப பருவத்தில், கல்லூரி பருவத்தில் வரக்கூடிய காதல் இன்னைக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுது? கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு பெண், அதற்கு பிறகு வேறொரு பெண் என்று ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லீமை தள்ளுகிறது. ஒரு முஸ்லீம் மாணவன் எனக்கு கால் பண்ணான், ஜி ஒரு சந்தேகம் எனக்கு, சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணேன் காலேஜில், அவங்களோட பழகின, பேசின, வாட்ஸ்அப், பேஸ்புக், இந்த மாதிரி எல்லா தொடர்புமே எனக்கு இருந்துச்சு. கல்லூரியுடைய பருவத்திலே ரொம்ப இணக்கமா ஈடுபட்டு ரெண்டு பேருக்கும் தவறான பழக்கமும் முடிஞ்சிருச்சு. இப்ப காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டோம், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறோம். அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேக்குறாங்க. அப்பா அம்மா சம்மந்தத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல, அப்பா அம்மா சம்மந்தத்தோட அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு விருப்பம் இருந்துச்சா உனக்கு? இப்ப இன்னைக்கு சர்வ சாதாரணம் இது. அப்படியா? ஒருவன் ஒருவனை ஏமாற்றினால் அவன் நின்று சார்ந்தவன் அல்ல. அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேரும். அப்படி ஹராமான உறவை ஹலாலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்போதே திருமணம் செய்ய முடியுமா? மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, அப்போதே திருமணம் செய்ய. ஹராமை செய்து வாழ்வை துளைக்காது. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய சம்பந்தத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தரப்பில் அந்த பெண் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அனுமதித்தால் ஹராமை நிறுத்தி ஹலாலை செய், தவறில்லை. ஆனால் ஹராமை செய்து கொண்டு பின்னால் ஹலாலாக்கலாம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை வரும். நாங்க பழகுறோம், இது ஹராம் தான், ஆனா இதை ஹலால் ஆக்கிடுவோம். அப்படிலாம் ஆக்க முடியாது. ஒருபோதும் ஹலாலாக மாறாது. ஹராம நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அது ஹலாலா மாத்திர முடியாது. அந்த ஹராம் ஹராம் தான். ஹலால செஞ்சு ஒரு பெண்ணை லவ் பண்றீங்க, விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, பேஸ்புக்ல பேசுறீங்க, அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? கழியுமா? நான் சொல்ல ஒரு புரியுதா இல்லையா? இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? இது பாவம் தான், இது ஹராம் தான், இதற்கு தௌபா செய்து ஆக வேண்டும். யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கிறது என்று? ஒரு பெண்ணை பேசி பழகி அந்த பெண்ணோடு இருக்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடவில்லை, எவ்வளவோ முட்டுகிறேன், மோதுகிறேன், அந்த பெண் கிடைக்கவில்லை, என்ன ஆகும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகும், என் வாழ்க்கை வீணாகும். அகமாகாதா? அகமாகாதா? இன்னைக்கு சர்வசாதாரணம் அதல்ல. ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய மோசடி. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை விரும்பினால் அவங்க அப்பா அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போ. பெண்கள், உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார். அந்த பெண்ணை, பெண்ணோடு வாழ்வதற்கு, அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுவதற்கு இடத்துல இரண்டு தகுதியை சொல்கிறது, ஒன்று தீன், இன்னொன்று குலு. காசு பணம் இல்லை, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இரண்டு தான், ஒன்று மார்க்கம், இன்னொன்று குணம். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டளையிடும். உங்களிடத்திலே ஒருவன் பெண் கேட்டு வருகிறான், அவனுக்கு குணம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, திருமணம் முடித்து கொடுங்கள். இல்லை என்றால் குழப்பம் ஏற்படும். ஒரு ஆணாக இருந்தால் இதை அவன் கடைபிடித்து ஒரு பெண்ணை கேட்பதற்கு தன்னை தகுதி ஏற்படுத்தினால் அவன் கேட்கலாம். இப்போ ஒரு ஆணை வழிகெடுப்பது கல்லூரியுடைய வாழ்க்கையில் முதலாவது, நட்புக்கு பிறகு. இந்த இரண்டையும் பாதுகாத்தவன் வெற்றி பெறுவான், இந்த இரண்டிலும் தோற்றவன் தோல்வி அடைவான். குறிப்பா அந்த பெண்ணுடைய விஷயத்தில் தோத்துட்டான் சொன்னா அவன் வெற்றியடைய செய்யவே முடியாது. ஒரு பெண்ணிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் ரெண்டு வேணும். நல்ல கவனிச்சுக்கோ, வேணுமா சொல்லவா? அந்த ரெண்டு என்ன? ஒரு பெண்ணிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு இரண்டு வேணும். இந்த ரெண்டு இருந்தா எவ்வளவு பெரிய அழகான பெண் இருந்தாலும் சரி, எனக்கு அந்த பெண்ணின் மீது தவறான எண்ணமோ தவறான ஆசைகளோ ஏற்படாது. முதலாவது அல்லாஹ்வுடைய அச்சம். தந்தை பார்க்கிறார், தாய் பார்க்கிறார், நண்பன் பார்க்கிறான், உறவு பார்க்கிறது, இதுவெல்லாம் பார்வையே கிடையாது. யாருடைய பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது? அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அவன் பார்க்கிறான். இந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் வெற்றி பெறுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருமதி இல்லையா? அந்த யூசுப் யார், யாருடைய மகன்? யாருடைய மகன்? நபியா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களை பல வழிகளில் சோதிக்கிறான். அதிலே ஒரு வழி என்ன? ஒரு பெண்ணை கொண்டு, அதுவும் தார் யாரை தாயாக பார்த்தார்களோ அதே பெண்ணை கொண்டு. கதவு அடைக்கப்படுகிறது, யாரும் இல்லை. அந்த பெண் அழைக்கிறாள், ஹை சலக், என்னோடு வந்து சேர்ந்து கொள் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை என்ன? கால மஅதல்லாஹ், அல்லாஹ் உன்னிலிருந்து என்னை பாதுகாக்கட்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய. இரண்டாவது, முதலாவது ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒருவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை அல்லாஹ்வுடைய அச்சம். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குடிகொள்கிறதோ அவன் பயப்படுவான். ஒரு பெண்ணோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு, வாட்ஸ்அப்பில் பேசுவதற்கு, மொபைலில் பேசுவதற்கு பயப்படுவான். யாரை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் எஜமானன் என்னை கண்ணியத்தோடு வாழ வைத்திருக்கிறார். எந்த எஜமானன்? உன் கணவன். அந்த மதிப்பு, அந்த பெண்ணின் மீது மரியாதை, ஒரு கண்ணியம் உருவானால் அந்த பெண்ணை நெருங்குவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அந்த பெண் யாருக்கு பிறந்த குழந்தை? ஒரு தந்தைக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு குடும்பத்திற்கு. அந்த பெண்ணுக்கு என்று உணர்வு இருக்கிறது. அந்த பெண் ஒன்றும் சடலம் அல்ல, அப்படியே இல்லையா? ஒரு உருவம் அல்ல, கவர்ச்சி பொருள் அல்ல, கடையில் வச்சிருக்கிற மாதிரி. அது ஒரு உயிர். அதை தாயாக, சகோதரியாக, தன்னோடு பிறந்த ஒரு பெண்ணாக யார் மதிக்கிறானோ அவன் அந்த பெண்ணை பாதுகாப்பான். அந்த பெண்ணிடத்திலிருந்து நெருங்குவதிலிருந்து தன்னை தூரமாக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் என்னை கண்ணியமான முறையில் வைத்திருக்கிறார். அநீதம் செய்பவர் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார். யாருக்கு? உன் கணவனுக்கு நான் அநீதம் செய்ய முடியாது. உன் பெற்றோருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. உன் சகோதரனுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. என் சகோதரியிடத்தில், என் தாயிடத்தில், என் உறவிடத்தில் ஒருவன் எப்படி நடந்து கொள்ளக் கூடாது என்று நான் விரும்புகிறேனோ அது போன்று நானும் உன்னோடு நடக்கக்கூடாது. ஒரு பெண்ணை சகோதரியாக, தாயாக அந்த கண்ணியமுடைய பார்வையில் யார் பார்க்கிறானோ அவன் அந்த பெண்ணோடு பழகுவதிலிருந்து தன்னை நிறுத்திக் கொள்வான். ஒரு கவர்ச்சி பொருளாக, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய உறவாக மதித்தால் அந்த பெண்ணை நெருங்குவான். ஏதாவது வழியில் அந்த பெண்ணோடு தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவான். அந்த தொடர்பு என்னதான் காரணம் சொன்னாலும் உன் அழகுக்கா இருக்கும் அல்லது குணத்துக்கா இருக்கும் அல்லது ஒரு ஒரு ஒரு கண்ணியம் அவனுக்கு. இந்த காலத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கண்ணியம், அது இல்லாம இருந்தா ஏதோ அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி. அவன் தான் பழகிறான், எனக்கு கிடைக்கலையம்மா. இரண்டு என்ன சொல்லுங்க? உன் அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொரு பெண்ணை மதிப்பது, பெண்ணை ஒரு உயிராக பார்ப்பது, பெண்ணை உறவாக பார்ப்பது, தாயாக சகோதரியாக பார்த்தால் தவறான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாது. இரண்டும் தான் இந்த காலத்தில் ஒரு மாணவனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து பின்னோக்கி தள்ளுவது. இரண்டும் சரியானால் அவன் சரியாக இருப்பான். மூணாவது மிக முக்கியமானது, கல்லூரிய வாழ்க்கையில் ஒரு முஸ்லிம் மாணவன், ஒரு முஸ்லிம் மாணவி செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, தான் யார் என்பதை முதல்ல உணரணும். தான் யார்? நான் அப்துல்லா முஹம்மது, அப்துல் பாசித், ஃபாத்திமா, ஆயிஷா உணரணுமா? அதான் சின்ன பிள்ளையில உணர்த்திட்டாங்களா? யாரு? நான் எதை உணரணும்? நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். புதிதாக கல்லூரிக்குள் நுழைவோ, முஸ்லிம்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். கல்லூரி அவர்களுடைய பள்ளிப்படும் பருவத்தில் ஸ்கூல்ல படிக்கும் போது முஸ்லீம் யாருமே தெரியாது அவங்களுக்கு. காலேஜில் வருவாங்க, ஒரு முஸ்லீம் பையனோ ஒரு முஸ்லீம் பொண்ணோ அவங்களுக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. இப்ப நான் யார்? அவர்கள் இஸ்லாமை யாரிலிருந்து படிக்க போகிறார்கள்? அந்த நாலு வருஷம் யாரிலிருந்து படிக்க போறாங்க? யாரிலிருந்து படிக்க போறாங்க? என்ன பார்த்தா நான் எப்படி நடக்கிறேனோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். எப்படி செயல்படுகிறேனோ அதுதான் இஸ்லாம். அதை யாராலும் மாற்ற முடியாது. அது ஒன்று பதிந்தால் பதிந்ததுதான். எம்மோடு வாழக்கூடிய பிரமதத்தார்கள் எம்மை எப்படி பார்த்து உணர்ந்தார்களோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். ஆயிரம் புக்கு கொடுங்க, ஆயிரம் சிடி கொடுங்க, ஆயிரம் பயானம் கொடுங்க, அதெல்லாம் இஸ்லாம் இல்லை அவங்களுக்கு. இதுல இருக்கிற மாதிரி இவர் இல்லையம்மா. நான் முஸ்லீம், எனக்கென்று ஒரு தனி பார்வை இருக்கிறது. ஒரு முஸ்லீம் உலகத்தை விட்டு வித்தியாசமா பார்ப்பான். எல்லாரும் உலகத்தை எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்ப்பாங்க. ஒரு முஸ்லீம் எப்படி பார்ப்பான்? இது இறைவன் அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதுன்னு பார்ப்பான். அவனுடைய பார்வை வித்தியாசமானது, அவனுடைய சிந்தனை வித்தியாசமானது. நிறைய பேர் கேட்கலாம், இது ஹலாலா, இது ஹலாலா, டப்மாஸ் டப்மாஷா, என்னது டப்மாஷா, இது ஹலாலா, இது ஹராமா. இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு இங்க நேரம் இல்லை. இதுல உன்னுடைய சிந்தனையை செலுத்துவதற்கு நேரம் இது இல்லை. உன் சுத்தி நடக்கக்கூடிய எதிர்ப்புகள், உன் ஈமானை பறிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், உன் சமூகம் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம் நினைத்துப்பார். இது இல்ல இந்த டப்மாசி பண்றது, ஹலாமா ஹலாமான் பேசுறதுக்குள்ள இது இல்லை. இது நேரம் இல்லையா? நிறைய பேர் கேட்கலாம், ஏன் சிரியாவை பத்தி நீங்க பேசல, ஏன் இலங்கையை பத்தி நீங்க பேசல, ஏன் மியான்மரை பத்தி பேசல, பேஸ்புக்ல மற்றதெல்லாம் பத்தி பேசுறீங்க, இதை பத்தி எல்லாம் பேசல, ஏன் பேசணும்? ஏன் பேசணும்? சிரியால அவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க, ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் ரோ டிக்கெட்டுக்காக தியேட்டர் வாசல நிக்கிறோமா இல்லையா? இல்ல மஷாலா சமூக நிக்குதா இல்லையா? ஒரு ரெண்டு நாள் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுவீங்களா? மூணு நாள் போடுவீங்களா? நாலாவது நாள் ஐ எம் வாட்சிங் பிலிம் இன் தி தியேட்டர்னு போடுவீங்க ஸ்டேட்டஸ்ல. அப்படியே இல்லை, அதான் சமூகம். மூணு நாள் சிரியாவை மறந்துடுவீங்க, மூணு நாள் மியான்மரை மறந்துடுவீங்க, மூணு நாள்ல உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் மூணு நாள் ஸ்டேட்டஸ் போட்டு அன்னைக்கே போர் கிளம்புற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவாரு. நாலாவது நாள் படத்துக்கு போறதுக்காக தயாராகிட்டு இருப்பாரு. இந்த மறதி எம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியல. நம்ம அழிக்கிறதுக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கான்னு தெரியல. இந்த மார்க்கத்தில் நம்ம திசை திருப்புறதற்காக என்ன என்ன கல்வி திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது தெரியல நமக்கு. அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில், அவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம். டப்மாஷ் ஹலாலா ஹராமான் பேசுவோம். உனக்கு நேரம் இல்லை அதை பற்றி சிந்திப்பதற்கு. சமூகமும் கரத்தில் ஒப்படைக்கப்பட போகக்கூடிய காலம் வரப்போகிறது. அதை ஏந்தி வாழ்வதற்கு, அதை ஏந்தி சுமப்பதற்கு நீ தயாரா என்று தான் நீ உன்னை பார்க்க வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டிய முயற்சி ஏராளம், அதற்காக நீ தயாராக வேண்டிய தயாரிப்புகள் ஏராளம், அதற்காக நீ போக வேண்டிய பாதை தூரம். நீ தலைவனாக, வழிகாட்டக்கூடியவனாக, ஒரு சிறந்தவனாக, ஒரு கண்ணியம் உள்ளவனாக நீ மாற வேண்டிய நேரம் இது. அதுதான் உன் தலைமுறையை உருவாக்கும். இல்லை என்றால் உன்னோடு இந்த தலைமுறை அழியும். உணர்ந்து கொள். நீ வாழ் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. உன்னை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் இப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று. எத்தனை பேர் நான் முஸ்லீம்கள் குர்ஆன் கொடுத்திருப்பீங்க? உங்களோட படிக்கக்கூடிய பிரமந்த சகோதரர்களுக்கு எத்தனை பேர் குர்ஆன் கொடுத்திருப்பீங்க? அதாவது அட்லீஸ்ட் ஒரு இஸ்லாத்தை பத்தி சொல்லியிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு பயான ஷேர் பண்ணிருப்பீங்க, அட்லீஸ்ட் இஸ்லாம்னா இதன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? கொடுத்தவங்க சொன்னவங்க எல்லாம் கை வச்சு பாருங்க. நான் தான் முஸ்லீம், இப்படித்தான் இஸ்லாம் இருக்கும் சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லியிருக்கோமா? அதுதான் தாவா. குர்ஆன் கொடுக்கிறதோ, பேம்ப்ளெட் கொடுக்கிறதோ, பயான் ஷேர் பண்றதோ, இது தாவா தான். ஆனால் இது மட்டும் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாமை கொண்டு போய் சேர்க்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் கொடுத்தோ, பேம்ப்ளெட் கொடுத்தோ, சீடிகளை கொடுத்தோ, தான் பயான் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோ இஸ்லாம வளர்க்கல. அது முறைதான், அப்படி பண்ணலாம், தவறில்லை. அது இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சது முதல் தாவா என்ன? மலைக்கு மேல ஏறினாங்க, கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் என்னை தாக்க வருகிறது, உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புவீர்களான்? அந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? முஹம்மது சொன்னா நம்புவோம். ஏன் முஹம்மது போய் சொல்ல மாட்டார் மேலே? ரசூலுல்லாஹ் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும், இஸ்லாமை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகும், ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமானிதத்தை கொடுத்தான், பாதுகாத்துக்கோங்க சொல்லி. எதிரிகள் அலி நபி தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது எதுக்கு வச்சாங்க? என் படுக்கையில படுன்னு எதுக்கு சொன்னாங்க? அமானிதத்தை திருப்பி கொடுத்துட்டு வர்றதுக்கு. ஏன் கொடுத்தாங்க? முஹம்மது என்ன சொன்னாலும் அமானிதத்தை பேணுவதிலிருந்து தன்னை விளக்க மாட்டார் என்று நினைத்தேன். இதுதான் அவர்களை ஈர்த்தது இஸ்லாமின் பக்கம். முதலில் நாம் வாழ்ந்து காட்டினால் அதுதான் தாழ்வா. என் பேச்சு தாழ்வா, என் பார்வை தாழ்வா, என் நடை தாழ்வா, என் ஆடை தாழ்வா, எல்லாம் தாழ்வா. இந்த தாழ்வாதான் பலனளிக்கும். இந்த தாழ்வாதான் அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்து வரும். நரகத்திலிருந்து உங்கள் நண்பனை, உங்களோடு படிக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொர்க்கவாதியா மாறுங்க. முதல்ல உங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துங்க. ஒரு முஸ்லீம் போய் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லீம் புறம் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லீம் பிறருடைய மானத்தை கலங்கப்படுத்த மாட்டான், உணர்த்துங்கள். ஒரு முஸ்லீம் ஏமாற்ற மாட்டான். ஒரு முஸ்லீம் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்த மாட்டான். இந்த தன்மைகளை எல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்தால் அது போதும். ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் கிடையாது, ஒரு குறிக்கோள் கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எதுக்காக வாழ்றீங்கன்னு சொல்லி, எதுக்காக படிக்கிறீங்கன்னு கேளுங்க, தெரியாது. பில்கேட்ஸ் ஆகலாம் பாங்க, மைக்ரோசாப்ட்ல ஒர்க் பண்ணலாம் பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? சம்பாதிச்சுட்டு குழந்தை குட்டிகளை பெற்றுட்டு மால்டீவ்ஸோ ஸ்ரீலங்காவோ போய் எங்கேயாவது வயசானவங்க வாழக்கூடிய இடங்களுக்கு போய் ஹனிமூன் பீரியட் மாதிரி வாழ்ந்துட்டு மௌத்தாயிரணும், அவ்வளவுதான். அதான் அவங்க நோக்கமா இருக்கும், அப்படியா இல்லையா? அவங்கள்ட்ட கேளுங்க, 60 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தை திரும்பி பாருங்க, என்ன இருக்கும்? ஒன்னும் இருக்காது. பெத்த புள்ள கூட இருக்க மாட்டான், சொத்துக்கு அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க பிள்ளைங்க, எதுவுமே இருக்காது. அப்ப எதுக்காக வாழ்ந்தீங்க தெரியாது. நம்மள்கிட்ட கேட்டா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, போகக்கூடிய பாதைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, எடுத்து வைக்கக்கூடிய நடைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எதை நோக்கி போறோம்? வாழ்க்கையுடைய நோக்கத்தை நோக்கி போறோம், அப்படியா இல்லையா? எதற்காக ஒரு மனிதன் பிறந்தானோ அதை நோக்கி போறோம். எதற்காக சூரியன் உதிக்கிறதோ, எதற்காக இந்த உலகம் இயங்குகிறதோ, அதை நோக்கி ஒரு முஸ்லீம் நடக்கிறான். இந்த நடைக்கு கண்ணியம் கொடுத்தால், இந்த வாழ்க்கைக்கு கண்ணியம் கொடுத்தால், என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தால், இந்த உலகம் என் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக பார்க்கும், இதை தேடுவதற்காக ஏங்கி நிற்கும். அது இல்லை நம்மள்ட்ட. ரெஸ்பான்சிபிள் முஸ்லீம், கடமை உணர்வு உள்ள ஒரு முஸ்லீமாக என் சமூகத்தை ஏந்தி தாங்கி நிற்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்த முஸ்லிமாக, சுற்றி வாழக்கூடிய மக்களை நேசித்து அரவணைத்து என் வாழ்க்கையில் இஸ்லாமை வெளிப்படுத்தக்கூடிய முஸ்லிமாக நாம் இருந்தால் சமூகம் நேரான பாதையில் பயணிக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தூசி மாறி பறந்துடும். தொழுகை முஸ்லிம் சரியா தொழுவான், அவனை எதுவும் தடுக்க முடியாது. காலேஜோ எக்ஸாமோ எதுவுமே அவனை தடுக்க முடியாது. நோன்பா அவன் கரெக்டா வைப்பா. இன்று எல்லாவற்றையும் சரியாக பேணி பாதுகாத்து செய்யக்கூடிய கடமை உணர்வு உள்ள முஸ்லிம் மாணவனாக நம் கல்லூரியில் நாம் வாழ்ந்தால் நம்மை சுற்றி வாழக்கூடிய எல்லோரும் எம்மை நேசிப்பார்கள். எமக்கு ஒரு பிரச்சனைனா பாதுகாப்பார். முதல் அல்லாஹ் எம்மை பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை சீர்படுத்தணும். தவறா சொன்னா, தப்பா தோணுச்சா சொன்னது, ஏதாவது தவறா ஏதாச்சும் சொன்னா, மனசு காயப்புறம் வரை ஏதாவது பேசிட்டேனா இல்லையா, ஏதா சந்தேகம் இருக்கா நான் சொன்னதுல, சந்தேகம் ஏதாவது சந்தேகம்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? முடிச்சுக்கலாமா? போதுங்க, முடிச்சுக்கங்கிறீங்களா? முடிச்சுக்கலாமா? ஃபாலோ பண்ணலாமா? சொன்ன விஷயத்தை முடிஞ்ச அளவு, முடிஞ்ச அளவு. தீய நண்பன் இருந்தால் உதவுங்க. முதல் ரூம் மட்டும் வந்து சரியில்லைன்னா ரூமை காலி பண்ணுங்க. தொழக்கூடிய மக்கள் உங்களோட இல்லையா, தொழுகையுடைய மக்களோட போய் சேருங்க. அது உங்களை மாத்தும். இன்னைக்கு தொழாம இருப்பீங்க, நாளை தொழாம இருப்பீங்க, இயற்கையாவே மனசுல வந்துடும். பேஸ்புக்ல முதற்கொண்டு அன்லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும். டெலிட் பண்ணுங்க மொபைல் நம்பரை. யாருடைய நம்பரை? அவங்க கஷ்டப்படுவாங்களே, இவ்வளால் பழகிட்டமே, என்ன பண்றது, பேசாம இருந்தா அவ்வளவுதான், ஏமாத்துற மாதிரி ஆயிருமே. இதெல்லாம் இந்த ரீசன் எல்லாம் செல்லுபடியாகாது. எல்லா இடத்துல வாழ்மா ஹலாலா வாழ், யாரையும் பயப்படாது. ஹலால் செய், அவ்வளவு அனுமதி இருக்கு மார்க்கத்தில். அனுமதி இருக்கும்போதே ஹராம். அப்ப என்ன அர்த்தம்? ஏமாத்தணும் நினைக்கிற அர்த்தம். காலம் மாறி போச்சுன்னா ஏமாத்தணும் நினைக்கிற அர்த்தம். ஹலாலா வாழ், ஹலால் அவ்வளவு சுகம் இருக்கு, ஹலால் அவ்வளவு நிம்மதி இருக்கு, வாழ்ந்து பாருங்க. சரி, ஹராம செய்யறதுல இன்பம் கிடையாது. இன்னைக்கு இன்பமா இருக்கும், நாளைக்கு அது பெரிய ஆபத்தா வந்து நிற்கும். அல்லாவே தடுத்துருவான். ஹராம் அல்லாஹ் இடத்துல ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. ஒரு கண்ணியம் உள்ள முஸ்லிமா வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீர்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். எம்எஸ்எம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்எஸ்எம் யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க? எல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு சொல்றவங்களா யார்? எம்எஸ்எம் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் 2018, முஸ்லீம் மாணவர்களால மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எந்த ஒரு இயக்கமும் இல்லாம, எந்த ஒரு தனி குரூப்பும் இல்லாம, யாருடைய லீடர்ஷிப்பும் இல்லாம, மாணவர்களை மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன். நம்ம போனதுக்கு பிறகு அடுத்தடுத்த மாணவர்கள் அதை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். எதற்காக இது? நம்முடைய பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதை நோக்கி போறோம், எங்க போய் சுகம், நம்ம சுத்தி என்ன நடக்குது, எதனா எது நோக்கி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்றதுக்காக. எல்லா தரப்புல இருந்தும், மார்க்கம் மட்டும் இல்ல, தொழில்துறை சார்பா, ஆண்டர்பிரினர்ஷிப்ல, பொலிட்டிக்கல்ல, மீடியால, ஜேர்னலிசம்ல, எஜுகேஷன்ல, இப்படி எல்லா செயலையும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நம்ம காலத்தில் இருக்கு. அதுவும் அந்த டாப், அதுல இருக்கக்கூடிய டாப் பொசிஷன்ல உள்ளவங்க சொன்னா அது நமக்கு பெரிய கைடன்ஸா இருக்கும். ஐஏஎஸ் அதிகாரிகளோ, ஐபிஎஸ் அதிகாரிகளோ, டாக்டர்ஸோ, லாயர்ஸோ, ஜேர்னலிஸ்ட்.
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மார்னிங் 8 மணி, சரியா? கரெக்டா வந்துருங்க. வாலண்டியரா நீங்க பண்ணி, அதுக்கு வாலண்டியரிங் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, பேஸ்புக்ல முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் 2018 அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ் இருக்கு, அதுல போய் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க எந்த காலேஜ் எதுக்காக வாலண்டியர் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பை பயன்படுத்திங்க. இன்ஷால்லா இது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதனால நாம் பயன்படுத்திக் கொள்வோமா? இன்ஷால்லா இன்ஷால்லா. ஜஸாகுமுல்லாஹு ஃபை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹதுல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வதுப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.
0: நேர்கள், இதுவரை ஒரு உண்மையான முஸ்லிம் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம் காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: இந்த மார்க்கம் என்பது பார்ப்பதற்கு கால் இல்லாத ஒரு நிலையில் ஆரம்பித்தது, மீண்டும் அதே ஒரு நிலைக்கு திரும்பும். அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு நற்சோக சுபசோகனம் உண்டாகட்டுமாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீண்டும் ஜாகிலியத்தில் நம்முடைய சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹதீஸும் வழங்கப்படுத்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனித நாகரிகத்தில் உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சிட்டான். கல்வி என்கிறது எங்கேயோ போய் நின்றுக்கு. புது புது கண்டுபிடிப்புகள் எல்லா மக்களையும் வந்து மூடிக்கிட்டுது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு இயந்திர வாழ்க்கை முறையாக வித்தியாசமாக இருக்குது. கீழத்தைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொகுசுக்காக மேலத்தைய நாடுகளை எல்லாம் போய் வாழத் தொடங்குறாங்க. ஆனால் அவங்களோடு சேர்ந்து கூடவே இந்த ஒரு அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்குது. அதே மாதிரி நாகரீகமற்ற பண்டைய காலத்தில் மூடத்தனம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஜாகிரிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் என்று திரும்பவும் இலையாலையா மக்களிடத்துல வந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதா இருக்குது. ஏன் இதுக்கு சான்றாக நீங்க அண்மையில நடந்த ஒரு சம்பவத்தை எல்லா மீடியாக்களும் பரபரப்பாக பேசினதை நீங்க பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் அங்க போய் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு பெண்ணு, அதாவது ஒரு ஆதிலா நஸ்ரீன்ங்கிற ஒரு பெண்மணி, அதே மாதிரி ஃபாத்திமா நூரா என்கிற ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குறாங்க. என்னடா இது புதுசா போச்சு, பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறாங்களே, இவங்க இப்படி லவர்ஸ் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா நூராவினுடைய ஃபேமிலி உடனே அவங்களை தூக்கி கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா கொஞ்சம் கூட அந்த பெண்ணு தயங்கல. அந்த பெண்ணு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கேரளாவுக்கு வந்து அங்க கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி, இது என்னுடைய காதலி, அதை பிரிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஓர்டர் கொடுத்து நீங்க அவங்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் ஒன்று செய்யறாங்க. இதை மீடியாக்கள் எல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் ஆசை ஊற்ற மாதிரி பரபரப்பான நியூஸா போட்டு அவங்க போன்ல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வானவில்ல வந்து என்ன செய்வாங்க, அடையாளமா வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு பேக்லயோ ஷூலயோ வானவில் அப்படி இருக்குதுன்னா, நான் ஒரு லெஸ்பியன், நான் ஒரு பெண்ணை தான் நேசிப்பேன், எனக்கு ஒரு பெண் தான் தேவை அப்படின்னு இன்னொரு பெண் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தான் இது. மேலத்தைய நாடுகள் அமெரிக்கா கனடா அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வானவில தான் வந்து என்ன செய்வாங்க, போட்டுக்குவாங்க. இதே மாதிரி ஆண் ஆணு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அவர் தன்னையே ஒரு பெண்ணாக என்ன செய்யறாரு, கற்பனை பண்றாரு, அவருக்கு இன்னொரு ஆண் தான் துணையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பரவலாக இந்த விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய மூளையில சில தூண்டல் துலங்குகளால ஏற்படுது. வாழ்க்கையில சிறுபிராயத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் அல்லது திரைப்படங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல், இதனால் அவங்களுடைய மனநிலை அப்படி மாறுதுங்க. இறைவன் மனிதனை படைக்கும் போது ஒரு ஆணா ஆணாகவும் பெண்ண பெண்ணாகவும் தான் படைச்சிருக்கிறான். ஆனா சூழ்நிலைகள் என்ன செய்தன்னு சொன்னா, அவனுக்கு இன்னொன்றுல ஆசையை உண்டாக்குதுங்க. ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேல ஆசை உண்டாகிறதுக்கு காரணமே அவங்க சிறு வயதுல ஏற்பட்ட சில பாலியல் துஷ்பிரயோகங்களும், அவனோட பழகினவர்களுடைய சில சில்மிஷங்களும், அவன் பார்க்கக்கூடிய கதைகள், கேட்கக்கூடிய கதைகள், அவன் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள், இதெல்லாம் வந்து அவனுக்கு என்ன செய்தன்னு சொன்னா, அவனுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குது. உண்டாக்கி அவன் என்ன செய்யறான், ஒரு ஆண் மேல ஆசைப்படுறான். அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து நான் இன்னொரு பெண்ணோட வாழப்போறேன் அப்படி என்று ஆசைப்படுறாங்க. இது இயற்கைக்கு மாற்றமானது, இது இறைவனுடைய சாபத்துக்குரியது. அல்லாஹ் கடுமையாக தண்டித்த ஒரு குற்றமான ஒரு செயல் பாருங்க. இந்த ஒரு நாகரிகமற்ற இந்த செயல் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, மனிதனிடத்தில் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இதை மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்குது. இப்ப பெற்றோர்கள் நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கிறது, யார் யாரோட பழகுறா அப்படிங்கிறது தெரியாமலே பெற்றோர்களும் போன்லையும் டிவியிலையும் ஒதுங்கி இருக்கிறது பெரிய ஒரு குற்றங்கள். நம்ம பிள்ளை யாரோட பழகுறா, எந்த அளவு பழகுறா, அவ பெண் தானே, பெண்ணோட பேசிட்டு இருக்கிறா, அவ இன்னொரு கேர்ள் ஃபிரெண்டோட தான் கேட்டுட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் உணவு முடியாத நண்பிகள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவங்களுடைய நட்பு எந்த வகையில் போயிட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி எதை பார்க்கறாங்க, எதை பேசிக்கிறாங்க, எதை சியா பண்றாங்க, அவங்க முத்தங்களை பரிமாறுங்களாங்களா, அவங்க ஆளுக்கள் வாழ்த்து செய்தி சொல்றாங்களா, அவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு தடிக்கிறாங்களா, அதை கொஞ்சம் பாருங்க. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மீடியாக்களும் இந்த போனும் இன்டர்நெட்டும் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் என்ன நினைக்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும், எதை ரசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் எங்கோ இருந்து ஒருவன் திணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை குளோபலைசேஷன் என்று சொல்லுவோம். இந்த உலகமயமாக்கல் ஊடாக, இந்த குளோபலைசேஷன் ஊடாக ஒரு மனிதனுடைய மனநிலை மாற்றப்படுது. இது மிகப்பெரிய ஒரு ஜாகிரியத்து. இஸ்லாம் எதையெல்லாம் வெறுக்கிறதோ, இதே இஸ்லாம் எதையெல்லாம் தடுக்கிறதோ, அதையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக, ஒரு சுகமாக, ஒரு ஒரு நாகரிகமாக, அது ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இன்னைக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஷைத்தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் சிறுபிராயத்தில் யாரோட பழகிறாங்க, ஏன் அந்த வானவில்லைங்கிற அந்த படத்தை பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்குது, அதை ஏன் அதை வந்து பேட்டில் போட்டுட்டு இருக்குது, ஷூவில் போட்டுட்டு இருக்குது, அதை உடனடியாக கண்டிக்கணும். சிறுபிராயத்திலிருந்து நம்ம எல்லா உணர்வுகளையும் சரியாக இருக்கிறாங்கிறத பிள்ளைகளுக்கிட்ட கவனிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். எனவே இது பெற்றோர்களின் பொறுப்பு. வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனநிலையில் நாம் தாக்கம் செலுத்த முடியாது என்றால் நாம் என்ன பெற்றோர்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு பிள்ளை வளருதுங்க, அந்த பிள்ளை கையில் போனை மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இன்டர்நெட்டின் ஊடாக உலகத்தின் எங்கேயோ ஒரு கண்காணாத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய எண்ணங்கள் இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள்ள பூண்டு அவனுடைய மனநிலையை மாற்றுது என்றால் ஏன் பெற்றோர்களுக்கு முடியாது? நம்ம பிள்ளைகளுடைய மனநிலையை நாம் ஏன் தீர்மானிக்க கூடாது? நம்முடைய கலாச்சாரத்தை மீறக்கூடாது, நம்முடைய மார்க்கத்துக்கு வெளியில போகக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணுங்க. பலரும் போதே குழந்தைகளுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, இஸ்லாம் இதை வெறுக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இஸ்லாம் பத்தி பேசுறதே இல்லையே நம்ம. நம்ம ஆங்கிலம் படிச்சு கொடுக்கிறோம், மேற்கத்தியத்தை படிச்சு கொடுக்கிறோம், நாகரிகத்தை படிச்சு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏளனமா போச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கேவலமா போச்சு, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால நம்முடைய குழந்தைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் சொன்ன எப்படி ஏத்துக்குவாங்க, பார்த்த பர்தா போட்டுக்கிட்டு தலையை மறைச்சிக்கிட்டு ஒழுங்கா உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள், அந்த ஆதிலா அந்த ஃபாத்திமா ஒன்று செய்றாங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க என்னங்க இஸ்லாத்துல வளர்ந்திருக்காங்க, அதை என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க மார்க்கத்தை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? நான் சொல்வதாக இருந்தால் அவர்களை வளர்த்தெடுத்த பெற்றோர்களையும் கூட இருந்த சுற்றார்களையும் தான், உற்றார்களையும் தான் நாம் குறை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட சரியான தீன் போய் சேரலைங்க, இஸ்லாம் போய் சேரலை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வது எவ்வளவு ஒரு மாறு செய்யக்கூடாது, கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் நம்ம சிறுபிராயத்திலேயே கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை கொடுத்து வளங்க. நம்ம பிள்ளைகளை மேற்கத்திய உலகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த பிள்ளை வழிதவரை பார்க்குது, ஏதோ லெஸ்பியனா மாறப்போகுது, இந்த பிள்ளை பரதாவை வெறுக்குது, டிஷர்ட் போட பார்க்குது, கலாச்சாரத்தை தூக்கி மிதிக்குது, தொழுகை அதுக்கு சுமையாகுது அப்படின்னு சொன்னால் அந்த நாடு தேவையில்ல, அவன் தாய் நாட்டுக்கு வா. அந்த இடம் தேவையில்லை, காரணம் நாம போக வேண்டிய இடம் மறுமையில் சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்தில் தலையாக இங்கு தங்கங்கள் இருந்தாலும் வைரங்கள் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போய் கேட்போம் என்றால் அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு முன்னால் பொறுமதியற்றது. பிள்ளைகளை சொர்க்கவாதியாக வளர்க்க பாருங்க. நமக்கு சுகமாக சுகமாக இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்க. மேற்கத்திய நாடுகளிலும் ஈமான் நல்லா இருக்குதுங்க, இஸ்லாத்தோடு இருக்கிறாங்க, நல்ல மனிதாபிமானம் இருக்குது. ஆனா அங்க கொஞ்சம் தவறு என்றால் உங்களோட தவறு. அங்கேயே நல்லா இருக்க பாருங்க, முடியலையா உங்க இடத்துக்கே வந்துருங்க. தவறி போகுது என்றால் ரொம்ப கவலைப்படுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹான தஆலா மனிதனை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹ்ரு தஹவானா அல்ஹம்துலில்லாஹ்.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். முஸ்லிம் வானொலி. மலையாளியில் மலையாளியில் முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி .com. முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி .com.

எல்லாம் உருவாக்கிய பிறகு இறுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போவதாக மலக்குமார்களிடம் தெரிவித்தார் இறைவன். இந்த பூமியில் எனக்கு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்றார்கள். அதற்கு மலக்குகள், குழப்பத்தை விளைவிக்கின்றவனை படைக்கப் போகின்றீரா? உங்களை துதிக்க நாங்கள் இருக்கும் பொழுது ஏன் இவர்களை படைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று கூறி மலக்குகளை அனுப்பி பூமியில் எல்லா பகுதியில் இருக்கும் மண்ணை எடுத்து வரச் சொன்னார்கள். உடனே மலக்குகள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றினார்கள். பூமியில் பல்வேறு பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மண்ணை வைத்து களிமண்ணாக்கி மனித உருவில் ஒரு பொம்மை செய்தான் இறைவன். அன்பார்ந்தவர்களே, இவ்விடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பூமியில் பல்வேறு இடங்களில் எடுத்து வரப்பட்ட மண்ணால் மனிதன் படைக்கப்பட்டதால் தான் மனிதரில் பல நிறங்கள் காணப்படுகின்றன. படைக்கப்பட்ட அந்த களிமண் பொம்மையை சுமார் 40 ஆண்டுகள் காய வைக்கப்பட்டது. தட்டினால் கின்கின் என்ற சப்தம் வரும். மலக்குகள் அந்த பொம்மையை கடந்து செல்லும் பொழுது மிகவும் பயந்தனர். ஆனால் இபுலிஸ் அந்த பொம்மையை கண்டு பயப்படவில்லை. அதனை தட்டி பார்த்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொம்மை வாய் வெளியே சென்று பின்தோரத்தில் வெளியே வந்து உடலிலற்ற நிலையில் இருந்ததால் மலக்குகளிடம், உள்ளே ஒன்றும் கிடையாது, இதை படைத்தால் நான் சமாளித்துக் கொள்வேன் என்று கூறினான். ஒரு வெள்ளிக்கிழமை இறைவன் அவன் தனது உருகுவை ஊதி ஆதமை படைத்தான். இறைவன் மிக அழகானவன். அவனது ரூகுவால் படைத்ததால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகவும் அழகாக காணப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரம் 60 முழம், அகலம் 7 முழமாக இருந்தது. அதாவது சரியாகச் சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் சுமார் 70 முதல் 80 அடியாக இருக்கும், அகலம் 10 அடியாக இருக்கும். மிக பிரம்மாண்டமாக காணப்பட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் மலக்குகள் இறைவனிடம், இவ்வளவு மிகப்பெரிய தோற்றத்தில் இவர்களை அதிக அளவில் உலகில் படைத்தால் இடப்பற்றாக்குறை ஏற்படுமே என்றார்கள். அதற்கு இறைவன், கொஞ்ச நாட்களிலேயே அவர்களுக்கு இறப்பு என்ற ஒன்றை உருவாக்குவேன் என்று கூறினார். அதற்கு மலக்குகள், நீர் அவர்களுக்கு இறப்பை உருவாக்குவது அவர்கள் அறிவார்களா என்றார்கள். இறைவன், தெரியும் என்று பதிலளித்தார். உடனே மலக்குகள், தான் இறந்து விடுவோம் என்று தெரிந்தால் அவர்களால் எப்படி வாழ முடியும், இவ்வுலகை எப்படி ரசிப்பார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இறைவன், மனிதர்களுக்கு ஆசை என்ற ஒன்றை வைப்பேன். அந்த ஆசை நாளை ஒரு நாள்தான் வாழ்க்கை என்றாலும் அதை ரசிக்க உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் அறிந்து கொள்ளுங்கள், நமக்கு பல ரூபத்தில் ஆசைகள் என்ற ஒன்று இருப்பதால் தான் வாழ்வை ரசனையுடன் கடக்கின்றோம். பிறகு இறைவன் அறிவை கொடுத்தான். அதாவது இவ்வுலகில் படைக்கப்பட்ட சகல பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். மரம், செடி, கொடிகள், உயிரினங்கள், நிலம், நீர், காற்று என அனைத்து பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்தான். இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுவார்கள், இவ்வுலகில் இருக்கும் மொத்த மனித குலத்தின் அறிவை அன்றைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகில் மட்டுமல்லாது அறிவிலும் மிக உயர்ந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். பின்னர் மலக்குமார்களை அழைத்து உலகின் சகல பொருட்களின் பெயரை கேட்டார்கள் இறைவன். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்ட பொழுது சகலத்தின் பெயர்களையும் சரளமாக கூறினார்கள். மலக்குமார்கள் திகைத்து போயினர். காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னரே மலக்குமார்களை படைத்தான் இறைவன். மலக்குகளை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னரே உலகின் சகலத்தையும் இறைவன் படைத்தான். ஆனால் மலக்குகளுக்கு இறைவன் அனைத்து பெயர்களையும் கற்றுத்தரவில்லை. அதனால் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக பிரமிப்பாகவும் அதிசயமாகவும் கண்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது, படைப்பதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று இறைவன் கூறியது விளங்கிற்று. பின்னர் அனைத்து மலக்குகளையும் நோக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம்பறிய கூறினார் இறைவன். அனைத்து மலக்குமார்களும் அவ்வாறு செய்தனர்.

0: ஆனால் சினம் பணிய வேண்டிய இபிலிஸ் அப்படி செய்யவில்லை, மறுத்தான். உடனே இபிலிஸை பார்த்து, இறைவன் என் கைகளால் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஏன் சினம் பணியவில்லை என்று. அதற்கு இபிலிஸ், நான் அவனை விட உயர்ந்தவன் என்று பதிலளித்தான். மேலும், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், நெருப்பு மேல் நோக்கி போகக்கூடியது, உயர்ந்தது. அவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய், மண் கீழ் நோக்கி விழக்கூடியது, தாழ்ந்தது. எனவே நான் தான் அவரை விட உயர்ந்தவன், நான் சினம் பணிய மாட்டேன் என்று இறைவனிடம் இபிலிஸ் கூறினான். அன்பார்ந்தவர்களே, இவ்விடத்தில்தான் படைப்பின் முதல் கெட்ட குணம் வெளிப்பட்டது. உடனே இறைவன், இந்த தற்பெருமை யாரிடம் இருக்கின்றதோ அவருக்கு இந்த சொர்க்கத்தில் இடமில்லை. நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று இபிலிஸை சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான் இறைவன். அப்பொழுது இறைவனிடம் அவன் கெஞ்சினான். அது என்னவென்றால், உன்னுடைய கண்ணியத்தின் பெயரால் எல்லா நல்ல வழிகளிலும் நான் உட்கார்ந்து மனிதர்களை திசை திருப்புவேன், அதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று வேண்டினான். இறைவன் கூறினார், உனக்கு அனுமதி தருகின்றேன், ஆனால் என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் தன்னந்தனியே சுற்றித் திரிந்தார்கள். இறைவன் அவர்களை தூங்க வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார்கள் இறைவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழித்து பார்க்கும் பொழுது அருகில் ஒரு பெண் இருந்தாள். பார்த்தவுடனே யார் என்று கேட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அந்த பெண், நான் ஒரு பெண் என்றார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எதற்காக உன்னை இறைவன் படைத்தார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என்னிடத்தில் நீ அமைதி பெறுவதற்காக நான் படைக்கப்பட்டேன் என்று பதிலளித்தார்கள். இதனை கண்ட மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யார் இவர்கள், இவர்களுக்கு என்ன பெயர் என்று கேட்டபொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு மலக்குமார்கள், எதற்காக இந்த பெயரை கூறுகிறீர்கள், பெயருக்கான காரணம் என்ன என்று கேட்டபொழுது, உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து இது படைக்கப்பட்டதால் ஹவ்வா என்று பெயர் சூட்டினேன் என்றார்கள். இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அறிவு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருந்தது என்று. இருவரையும் படைத்த இறைவன் அவர்களை நோக்கி, நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வசியுங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், என்ன வேண்டுமானாலும் உண்ணுங்கள், ஆனால் ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்றார்கள். இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது, சூரியனின் சூடும் படாது என்றார்கள். மேலும் அவர்களின் உடலில் வெளிச்சத்தினால் ஆன ஆடையை அல்லாஹ் அணிவித்திருந்தான். இவர்கள் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்றாக இருந்தனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இபிலிஸ் அவர்களுக்கு குழப்பத்தை விளைவிக்க ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். ஒரு மெல்லிய சம்பவத்தில் ஹவ்வா அம்மாவிடம் இபிலிஸ் பேசினான். அப்பொழுது, இந்த சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் விரும்பி உண்ணுகிறீர்கள், ஏன் அந்த ஒரு மரத்து கனியை மட்டும் சாப்பிடுவது கிடையாது என்று இறைவன் நெருங்கக்கூடாது என்று சொன்ன மரத்தை சுட்டிக்காட்டினான். மேலும், அம்மரத்து கனியை நீங்கள் உண்டால் சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழலாம் என்று சூழ்ச்சி செய்தான். ஹவ்வா அம்மாவிற்கு அந்த மரத்துக்கனியை சாப்பிடலாம் என்று தோன்றியது. எனவே கணவரிடம் அதை சாப்பிடலாம் என்று கூறினார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வேண்டாம் என்று சொன்ன மரம் நினைவில் இல்லாததால் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் அந்த மரத்தில் உள்ள கனியை உண்டார்கள். உண்டு முடித்த பின்பு அவர்களுக்கு ஒளியிலால் ஆன ஆடை விலகிற்று. அவர்களின் உடல் வெளிப்படையாய் தெரிந்ததால் அவர்கள் வெக்கப்பட்டு போனார்கள். அப்பொழுது அவர்கள் சொர்க்கத்தின் இலைகளை எடுத்து தங்கள் உடல் பாகங்களை மறைக்க முற்பட்டார்கள். எல்லாம் அறிந்தவன் இறைவன், அவனிடத்தில் எதுவும் மறைக்க முடியாது. இறைவன், என்னிடத்திலிருந்து நீங்கள் எதுவும் மறைக்க முடியாது என்று கூறினான். உடனே அவர்கள் இருவரும் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள் அறியாமல் இதை செய்துவிட்டோம், உண்டால் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் சூழ்ச்சி அறியாமல் தவறிழித்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மிக அதிகமாக வேண்டினார்கள். அல்லாஹ்வும் அவர்களது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு பின் வருமாறு கூறினான். நீங்கள் பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது, எனவே நீங்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்கிவிடுங்கள் என்று கூறினான் இறைவன். இவ்விடத்தில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ததால் பூமிக்கு அனுப்பப்படவில்லை. அவர்கள் மறந்து ஒரு செயலை செய்ததாலும் இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடியதாலும் அவர்களை மன்னித்து பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று கூறி பூமிக்கு செல்லுங்கள் என்று இறைவன் கூறினார். ஏனென்றால் நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போல மலக்குகளிடம் இறைவன் எனக்கு பூமியில் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன் என்று கூறினார். எனவே படைக்கும் பொழுதே பூமிக்கு அவர்களை அனுப்பும் நோக்கத்தில்தான் இறைவன் படைத்தார். அதன்படி அவைகளை பூமிக்கு அனுப்பினான் இறைவன். மலக்குமார்கள் அவர்களை பூமியில் கொண்டு வந்து இறக்கியதாக குறிப்பிடப்படுகின்றன. மேலும் அவர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் இறக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையிலும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலும் இறக்கிவிடப்பட்டார்கள். காரணம், பிரிவின் வழியை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் அவ்வாறு செய்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் அவர்களும் அவரது மனைவியும் பூமியில் வந்து இறங்கியது வரை மிக விரிவாக கண்டோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் பாடம் என்னவென்றால், படைப்பின் காரணம் இல்லாமல் எதுவும் நிகழ்வது கிடையாது. எல்லாம் அறிந்தவன் இறைவன். என்றும் நாம் செய்த பாவத்திற்காக இறைவனிடம் இறைஞ்சி மன்றாட தயங்கக்கூடாது. இறைவன், என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இபுலிஸிடம் கூறியதை நாம் தான் மெய்ப்பித்து காண்பிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள் வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimwanuli.com
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
3: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقال الله تعالى الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من النور ما بين الجمعتين أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை மனித சமூகம் எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸவஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள் கொடையாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரா சூரத்துல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, அல்லாஹ் அலஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹ்ஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்மாத்தைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக ஜோதியாக ஒளியாக அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள், இனி ஒரு அறிவிப்பில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்திருப்பாரோ, உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனனம் செய்தவர் அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தோன்றக்கூடிய குழப்பங்களிலேயே ஆக பெரிய குழப்பம்
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார மாதிர முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
6: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
7: நாங்கள் வீடுகளில் ஓதும் பொழுது அல்லாஹுவின் அருள் வடிவானவர்களை, அருளின் வானவர்களை, ஜோதியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அத்தியாயம், நமது வாழ்வினுடைய வழிகாட்டி, நமது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒளியாக நின்று வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட ஒரு பெரிய குழப்பம் இல்லை. அந்த குழப்பத்திற்கும் விடுதலையை, ஈடேற்றத்தை வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பை நல்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று சொன்னால், அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார்கள். ஏன் இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்துவமிக்கது? கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு நாம் பயணப்படுவோமே ஆனால், ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய 5 சோதனைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடும். யாராக இருக்கட்டும், இந்த 5 சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனைக்கு மனிதன் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அத்தியாயமே வழிகாட்டி இருக்கிறது. ஒரு 5 சோதனைகளை பதிவு செய்யும். அந்த சோதனைகளோடு அதற்கான தீர்வையும் இந்த அத்தியாயம் நமக்கு காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதே ரொம்ப அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறைமறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள். எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், இறைவனின் தூதர் என்பதாக தன்னை வாதாடுகிறார் என்று சொன்ன பொழுது அந்த வேதக்காரர்கள் சொன்னார்கள், ஒருவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு 3 கேள்விகளை கேட்கிறோம், அந்த கேள்வியை நீங்கள் பதில் கேளுங்கள். அவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். கேள்விகளை சொல்லி அனுப்புகிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே தூங்கிய குகைவாசிகளினுடைய வரலாறு என்ன? யார் அந்த ஹதிர்? மூசாவினுடைய ஆசிரியராக பயணப்பட்ட அந்த ஹதிர் யார், ஹிதிர் யார்? உலகத்தையே சுத்தி வந்த துல்கர்னைன் என்பவர் யார் என்ற 3 கேள்விகளை இறைமறுப்பாளர்கள் ரசூலிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை சொல்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹுவின் தூதர் செல்கிறார்கள். காரணம், சுயமாக நபியால் ஏதோ புத்தகத்தை பார்த்து அல்லது சுயமாக யோசித்து பேசக்கூடியவர் அல்ல அவர். அல்லாஹுவினுடைய வேத வெளிப்பாடுகளை கொண்டு பேசப்படக்கூடியவர். சொன்னது தாமதம், மறுநாள் அந்த மக்கள் வந்து நிற்கிறார்கள், ரசூலுக்கு வகி வரவில்லை. ஒரு நாள் கழிகிறது, 2 நாட்கள் கழிகிறது, இப்படி ஒரு சூழலை ரசூல் சந்தித்ததே இல்லை. தினமும் 1 பல முறை ஜிப்ரீல் நேரடியாக ரசூலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது, வகியை இறக்குவது, ரசூலோடு உரையாடுவது, திடீர் என்பதாக ஒரு நாள் முழுவதும் ஜிப்ரீலை காணவில்லை, மறுநாளும் காணவில்லை, வாரம் கடக்குகிறது, 1 கடக்குகிறது, ஜிப்ரீலை காணவில்லை. நேரடியாக அல்லாஹுவோடி வகையின் தொடர்பில் இருக்கக்கூடிய ரசூல் அந்த சூழலில் அமர்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும், எவ்வளவு பதற்றம். நாம் என்ன தவறு செய்தோம்? இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. ஜிப்ரீல் வருவதே தாமதம், வரவே இல்லை. வாரங்கள், 10 நாட்களை கடந்தது, 12 நாட்களை கடந்தது, மொத்தம் 15 நாட்கள், 15 நாட்களுக்கு பிறகு 16வது நாளில் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் வஹியை இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் ஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. அந்த இறக்கிய வார்த்தையே அற்புதமானது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இந்த வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். நபியினுடைய தேட்டத்தின் விடிவு இந்த சூரத்துல் கஹ்ஃப். நபியினுடைய ஏக்கத்திற்கு விடிவாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினார். நபியினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நபியினுடைய முதுகுத்தண்டை நிமிர்த்தி வைப்பதற்கு அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ், அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த வேதத்தை தனது அடிமையான முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்கிறான். வலம் யஜ்அல் லஹு உஜ்வஜா, எந்த கோணலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த மாறுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த சருகுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது. கோணல் இல்லாத, சருகுதல் இல்லாத தெளிவான வேதத்தை தனது அடிமையின் மீது அல்லாஹ் இறக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ரசூலினுடைய விடியலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் வைத்துக் கொடுத்தார். இந்த அத்தியாயத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த் ஜீனத்தன் லஹா. இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம். லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் நாம் உங்களை படைத்திருப்பது உங்களில் யார் செயலால் நல்லவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அதிலே அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது ஜீனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அலங்காரம், அழகுக்கும் அழகு அலங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அலங்காரம் என்பது சந்தர்ப்பத்திற்காக இருக்கக்கூடியது. நாம் ஒரு 5 சோதனைகளை கொண்டு மனித சமூகமே உங்களை நாம் சோதிப்போம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 5 சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்ற அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு முன்பாக முதலில் ஒரு துணுக்கு செய்தியை பதிவு செய்கிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தன் லஹா, இந்த உலகம் என்பது அழகு அல்ல, இது ஒரு அலங்காரம், ஒரு கவர்ச்சி. நேரம் செல்ல செல்ல உண்மை முகம் தெரிய வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு அழகு சாதனத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அழகுபடுத்துகிறேன் என்று சொன்னால், சில மணி தியாலங்களை நான் கடக்கும் பொழுது என்னுடைய முகத்தினுடைய உண்மை தன்மையை பிரதிபலித்துவிடும். இது அழகு அல்ல, இந்த உலகம் ஒரு அலங்காரம். ஏன் இந்த அலங்காரத்தோடு இந்த உலகத்தை நாம் படைத்தோமே ஆனால், ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் செயலால் மிக நல்லவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய அழகிலே மூழ்குவதற்காக உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் 5 சோதனைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் 5 சோதனையாக கொடுப்பான். அது என்ன சோதனை? அந்த சோதனையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும், எப்படி நமக்கான விடிவு, எல்லாவற்றையும் இந்த அத்தியாயம் பேசியிருக்கும். அதுதான் மிக அற்புதம். வெறும் இந்த சோதனை வரும் என்று அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். இந்த சோதனை வரும், இந்த சோதனையில் இவர்கள் எல்லாம் மாட்டினார்கள், இந்த மாற்றுதலில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், தப்பித்தவர்களினுடைய உயர்வு என்ன, தப்பிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தில் மூழ்கி கிடந்தவர்களினுடைய விளைவு என்ன என்று இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். முதல் சோதனை யாராக இருந்தாலும் தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கான ஒரு சோதனை ஏற்படும். நாம் ஒரு கொள்கையின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கையினுடைய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நம்மில் யார் கொள்கையில் உறுதியானவர்கள், உறுதியற்றவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவார். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்தினுடைய இழப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொஞ்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கால்களை அசைத்து பார்ப்பான், நம்முடைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் நாம் எதை தேர்வு செய்கிறோம்? நாம் சுமந்திருக்கக்கூடிய உண்மையான கொள்கைக்காக உறுதியோடு இருக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய அலங்காரத்திற்காக, உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடுகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்கள் அல்ல, நல்லடியார்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தோன்றிய வாலிபர்கள், அரசவையில் அவர்களினுடைய தகப்பன்கள் எல்லாம் அரசவையினுடைய ஆளுநர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள். அதிலே சில வாலிபர்கள் அன்றைய நாட்டு அரசன் தன்னையே கடவுளாக பாவிக்குமாறு கட்டளையிட்டு நிர்பந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நானே கடவுள் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு மனிதர்களை அடக்கி ஒடுக்கி ஒரு அராஜகத்தோடி தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கியிருந்த காலகட்டத்தில் இந்த வாலிபர்கள் எழுந்தார்கள். அல்லாஹுதான் எங்களினுடைய இறைவன் என்பதாக முழங்கினார்கள். முழங்கியதற்காக சோதனை ஏற்படுகிறது. தங்களது கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இழப்புகள், சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 300 காலம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா காரணம் இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக உம்ரா செய்வார்கள். இன்னைக்கு உம்ரா செஞ்சிருப்பாரு, திருப்பி நாளைக்கு போய் உம்ரா செய்வாரு. உம்ராவினுடைய ஃபருதுல கடைசி ஃபருது என்னன்னா தலைமுடியை களைய வேண்டும். இன்னைக்கு முட்டை அடிச்சிருப்பாரு, நாளைக்கும் போய் உம்ரா செஞ்சாருன்னா முட்டை அடிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், முடி எப்படி வளரும்? அப்போ நீண்ட காலம் அந்த துறையிலே பயிற்சி பெற்ற அந்த அழகான அந்த தொழிலாளிகள் சொல்வார்கள், தலைமுடியை இறக்கி 4 மணி நேரத்திற்குள்ளாக 1000 புதிய முடிகள் வளர ஆரம்பித்து விடுமா. ஆனால் 300 காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய முடிகள் வளரவில்லை. 300 காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய நகங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 300 காலம் ஒரு சமூகம் உறங்க வைத்தான் அல்லாஹ் அஸ்ஸவஜல், அவர்களினுடைய தோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி உறங்கினார்களோ 300 பிறகு அந்த ஈமானை சுமந்ததற்காக. இது யதார்த்தம். உலகத்தில் கடல் என்பது மூழ்கடிக்கக்கூடியது, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது, இதுதான் யதார்த்தம். காரணம் காரியம். ஒரு மனிதர் நெருப்பிலே கை வைப்பார் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பிலே கை வைப்பது ஒரு காரியம், அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சுடு என்பது ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் இறை தூதர்கள் அல்ல, வாலிபர்கள், நம்மை போன்ற சக மனிதர்கள், நல்லடியார்கள், ஈமானை சுமந்ததற்காக, நேரான சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அவர்களை காத்தான். கொள்கையில் சில நேரங்களில் பிடிப்போடி இருக்கும் பொழுது இழப்புகளை போன்று நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அல்லாஹு அஸ்ஸவஜல் எந்த காரணமும் இல்லாமல், ஒரு மனிதர் 300 காலம் அவரினுடைய தோற்றம் எப்படி மாறி இருக்க வேண்டும், அவரினுடைய முடிகள், அவரினுடைய நகங்கள், அவரினுடைய உடல் அமைப்புகள் எதுவுமே இல்லை, உறங்கியதை போன்றே அல்லாஹ் அஸ்ஸவஜல் எழுப்பி காட்டினான். எழுப்பியதற்கு பிறகு தங்களோடு பேசினார்கள், எவ்வளவு நேரம் உறங்கினோம்? பகலிலே சிறிது நேரம் உறங்கி இருக்கக்கூடும். சில நேரங்களில் மதிய உணவை உண்டதற்கு பிறகு அசர் வரை உறங்குவோம் அல்லவா அவர்கள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அதுவரைத்தான் நாம் உறங்கி இருக்கக்கூடும். அல்லாஹ் உணர்த்தினான், அவர்கள் கையிலே இருந்த சாப்பிடுவதற்கு பசி எடுக்குகிறது, கைகளிலே சில நாணயங்கள் இருந்ததல்லவா, குகையிலே தஞ்சமடைவதற்கு முன்பாக அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் கடைக்கு வருகிறார். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடையிலே கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார், வரலாற்றில் இப்படி ஒரு நாணயம் தற்பொழுது உலகத்திலேயே இல்லை. திருப்பி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் வந்து பார்க்கிறார்கள், 300 வருடத்திற்கு முன்பாக கோலாட்சிய ஒரு மன்னனினுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நாணயம். அவர்கள் சொல்ல அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த நாணயம் எங்கிருந்தது? எங்கள் பாக்கெட்டில் இருந்தது. எப்பொழுது இருந்தது? சில நேரத்திற்கு முன்பாக உறங்கினோம். உறங்குவதற்கு முன்பாக பாக்கெட்டில் வைத்திருந்தோம். இப்பொழுது பசிக்குகிறது. இல்லை, நீங்கள் உறங்கிய காலம் 300 வருடங்கள் என்று அந்த வாலிபர்களுக்கு பிறர் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் தோற்று போக மாட்டோம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த கொள்கையை கொண்டு நம்மை சோதிப்பான். ஜீனா அலங்காரம் என்று சொன்னானே, இந்த ஒரு அலங்காரம் வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நாம் எதை கைப்பற்றுகிறோம்? அந்த வாலிபர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். அந்த வாலிபர்களை மீட்டெடுத்தான். அந்த மன்னனை அல்லாஹ் தோல்விப்படுத்தினான். இரண்டாவதாக செல்வம், பொருளாதாரம் ஒரு அலங்காரம். இந்த உலகம் ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, செல்வம் ஒரு அலங்காரம். இந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பார். ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 மகன்கள். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறார், ஒருவனுக்கு 2 பேருக்கு தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு பாக பங்கீடு கிடைக்குகிறது. ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு கிடைத்த அந்த பாக பங்கை 3 பிரிக்குகிறார். 1, ஒரு பங்கை கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார், மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார். இனி ஒரு பங்கை ஏழைகளுக்கு சதக்கா செய்கிறார். இனி ஒரு பங்கு கொஞ்சம் மிக குறுகிய அந்த தொகையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிறார், விவசாயம் செய்கிறார். ஆனால் இவரினுடைய அண்ணனுமோ முழு பங்கையும் வியாபாரத்தில் போடுகிறார், விவசாயத்தில் போடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஓதுரி பிலகும் மசலர் ரஜுலை, இருவரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறார். லிஅஹதிஹிமா ஜன்னதைனி மின் அய்னாபிம், அந்த 2 ஒருத்தர் இருக்கிறானே செல்வம் முழுவதையும் அப்படி தன்னுடைய விவசாயத்தில் போட்டான், 1 2 மாறியது. திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்கினான். அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் 6 அல்லாஹ் உருவாக்கினான். மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். தன்னுடன் பிறந்தவன் 1/3 மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடித்தான், இனி 1 ஏழைக்கு கொடுத்து சதக்கா செய்து விட்டான். கொஞ்ச பங்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுகிறான். ஆனால் இந்த மொத்த பங்கையும் செல்வத்தில் போட்டு செழித்தான் அல்லவா, கொடித்தான் அல்லவா, அல்லாஹ் அவனுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறான். தன்னுடன் பிறந்தவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கேலியடிப்பது, பிழைக்க தெரியாதவன், ஒரு ஏமாளினி. உனக்கும் தகப்பனினுடைய பங்கு வந்தது, என்னுடைய பங்கை பார்த்தாயா, எத்தனை மடங்கு நான் பெருக்கி இருக்கிறேன். இதுதான் பிழைப்பதற்கான காரணம். அப்போ அந்த தம்பி சொல்றான், உடன் பிறந்தவன் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன்னை படைத்தான், அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். நீ எப்பொழுது தோட்டத்திற்குள்ளே நுழைந்தாலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்து. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது என்று சொல், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று அல்லாஹுவை மகிமைப்படுத்து. உனது முயற்சி அல்ல, உன்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய உழைப்பு அல்ல, ரப்புல் இஸ்ஸத் உனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆதலால் நீ தோட்டத்திற்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று படைத்தவனை பெருமைப்படுத்து என்று அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கிறான். காலலி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மால வஅஸ்ஸு நஃபரா, நீ என்ன செல்வத்தை வைத்திருக்கிறாய், பார் நான் எவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறேன், உன்னை விட அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவன் நினைத்துக் கொண்டான் செல்வம் என்பது கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டான். இல்லை, ஜீனா அது ஒரு அலங்காரம். குர்ஆன்ல சில வார்த்தைகள் ஜோடியாகவே வரும், அல் ஹாஃபிர் அர் ராஃபி அல் முஇஸ் அல் முஸில், தாழ்த்துபவன் உயர்த்துபவன். அல் ஹாஃபிர் தாழ்த்துபவன், உயர்த்துபவன், அல் முஇஸ் கண்ணியத்தை கொடுப்பவன், அல் முதில் இழிவை கொடுப்பவன். சிலருக்கு கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான், சிலருக்கு அல்லாஹ் எடுத்து தாழ்த்துவான். இரண்டுமே சோதனை தான். அதைத்தான் அந்த மனிதன் சொன்னான், قال لصاحبه وهو يحاوره انا اكثر منك مالا وعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما اظن ان تبيد هذه ابدا وما اظن الساعه இப்படி தன்னை பெருமைப்படுத்துகிறார். என்னுடைய உழைப்பால் என்னுடைய இதால் என்னை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அப்ப தோழன் சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை அல்லாஹுவை மகிமைப்படுத்து. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா இன் தரணி அனா கல்ல மின் கமால ஓவலதா. அல்லாஹுவை மகிமைப்படுத்து, அல்லாஹுவை பெருமைப்படுத்து. இல்லை எனது முயற்சி, எனது திட்டம், எனது அர்ப்பணிப்புகள் என்ற அந்த உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி கிடந்த பொழுது அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஒரு நாள் அதே இரண்டு தோட்டங்களுக்குள்ளாக அந்த மனிதன் வந்தான். தோட்டத்தினுடைய அத்தனை பயிர்களும் மஞ்சள் அடித்ததாக கரிந்து நாசமாய் போய்விட்டது என்று அல்லாஹ் அந்த வரலாறை நிறைவு செய்யும். அல்லாஹு கொடுப்பான், நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனை, அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருவருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், அதில் யார் என்னை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நான் பாதுகாத்தேன், காலம் உள்ளவரை அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக நான் உலகத்தில் மாற்றி காட்டினேன், என்னை எவன் புறக்கணித்தானோ எனது அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டு எனக்கு எதிராகவே எவன் பயணப்பட்டானோ எனது அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு எனது நன்றியை எனக்கு நன்றி செலுத்துவதை யார் மறுத்தானோ அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வரலாறோடு நிறைவு செய்கிறார். அப்ப செல்வம் என்பது அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு அலங்காரம். அந்த சோதனையில் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அல் ஹாஃபிஸ் தாழ்த்துவான், அர் ராஃபிஅ உயர்த்துவான். எல்லா நேரத்திலும் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. உயர்ந்த கட்டிடத்திற்குள்ளாக, தோட்டம் துறவுகளுக்குள்ளாக, மகா பெரிய நம்முடைய வீடுகளுக்குள்ளாக நுழையும் பொழுது மக்கள் நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது இல்லை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அலா உஹ்பிருக்கும் பி குனூஸில் ஜன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்து பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா? அல்லாஹுவின் தூதரே, சொர்க்கத்து பொக்கிஷம் கற்றுக்கொடுங்கள். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, சொர்க்கத்து பொக்கிஷம் என்பதாக. இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவனை நாம் அழித்தோம், அவன் செல்வத்தை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மூன்றாவதாக கல்வியை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அறிவுரிக்குகிறதே மகத்துவம், மகத்துவமிக்கது, மனோகரமானது, உன்னதமானது அறிவு. ஆனால் அந்த அறிவை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த நேரத்தில் நமது அறிவு நமக்கு பணிவை தர வேண்டுமே தவிர, எங்கேனும் நமது அறிவு நமக்கு கொஞ்சம் மிதப்பை கொடுக்குமையானால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. ஒரு இஸ்ரவேலர் கேட்குறான், இந்த உலகத்திலே ரொம்ப தெளிவான அறிவாளி யார், ரொம்ப பெரிய அறிவாளி யார்? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தத்தோடு யோசிக்கிறாங்க. அன்றைக்கு அவர் தான் இறை தூதர், அவர் தான் அந்த இஸ்ரவேலர்களினுடைய வழிகாட்டி, இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். இப்போ சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் உலகத்தில் நான் தான் இப்போ பெரிய அறிவாளி. இந்த வார்த்தை மூசா யதார்த்தமாக பயன்படுத்தியது, ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, இல்லை மூசா நீங்கள் இல்லை. இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்த அல்லாஹ் சுட்டி காட்டுறான், அவர் வரமாட்டார், நீ போ, நீ போனால் உணர்ந்து கொள்வாய் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணரக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், உன்னை விட அவர் தான் மிகச்சிறந்த அறிவாளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவை தேடி பயணப்படுகிறார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். ரொம்பலாம் கேள்வியே கிடையாது, மொத்தமே மூணே மூணு கேள்வி. மூணு கேள்விக்கும் பதிலையும் சொல்லி கொடுக்கிறார். உன்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி மொத்தம் மூணு தான், பதில் ஒன்று தான் இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாது. கேள்வியையும் சொல்லி கொடுத்தார், பதிலையும் சொல்லி கொடுத்தார். நீ அறிவாளின்னு சொன்னில்ல, அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், ஹிதரை போய் சந்திக்கணும். போன உடனே சொல்கிறாரு மூசா, இப்படி அல்ல நான் வந்திருக்கிறேன், மூசா வந்திருக்கிறேன், யார் இஸ்ரவேலர்களினுடைய இறைத்துதராமா, உங்கள் கூட கல்வி கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுறேன், உங்கள்கிட்ட இருந்து நான் அறிவை எடுத்து கற்றுக்கொள்வதற்கு, உங்கள் அறிவிலே கொஞ்சம் பயனடைவதற்கு வந்திருக்கிறேன் சொன்னார். எடுத்த உடனே நீங்கள் பய முடியாது, உங்களால் எல்லாம் என் கூடலாம் பயணிக்க முடியாது. இல்லை இல்லை என்ன நடந்தாலும் உங்க கூட உட்கார்ந்து நான் கல்வியை கற்றுக்கொள்ளணும். பதிலை சொல்லி கொடுக்கிறார். உலகத்தில் இது போன்ற ஆசிரியர் எங்கேனும் கண்டதுண்டா? மூசாவே, நான் எதை செய்தாலும் பதில் எதுவாக இருக்க வேண்டுமேயானால் நீ ஏன் எதற்கு என்று கேட்கவே கூடாது. முதல்லயே பதிலையும் சொல்லிட்டாரு. நீ பேசாட்டு உட்கார்ந்து இருக்கணும், போதும். அமைதியாக வருவதுதான் கல்வி. அல்லாஹ் உயர்ந்த கல்வியை கொடுத்து மூசாவை சோதிக்கவில்லை. நீ உன்னை அறிவாளின்னு சொன்னில்ல, போ இங்கே. ஆசிரியர் சொல்கிறார், உனக்கான கேள்வி எது நடந்தாலும் பதில் அமைதியாக இருக்க வேண்டும், ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது. தலையாட்டுகிறார் மூசா. மூன்று கேள்விகளை தாண்ட முடியவில்லை மூசாவால். வெறும் மூன்றே மூன்று கேள்விகள். பதிலையும் சொன்னாரே ஹிதர், கேட்கக்கூடாது என்பதாக. அந்த பதிலையும் கூட அவரால் சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை விட்டு விடைபெறும் பொழுது மூசாவினுடைய கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை. கப்பலில் ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க. ஒரு சின்ன குருவி அந்த கப்பலில் வந்து அமர்கிறது. அமர்ந்து அந்த கடலினுடைய நீரை தனது அழகால் கொத்துகிறது. ஹிதர் மூசாவை தட்டுகிறார். மூசா, அந்த பறவையை பார், அந்த பறவையை பார். இப்பொழுது அதனுடைய அழகால் அந்த கடலிலே முக்கி எடுத்ததே கடலிலே எவ்வளவு குறைந்திருக்கும்? மூசா சொன்னார், எதுவும் குறைந்திருக்காது. உனது அறிவும் எனது அறிவும் அல்லாஹுவின் அறிவுக்கு முன்பாக இந்த பறவையினுடைய அழகிலே கொத்தி மிச்சம் இருக்கக்கூடிய நீருக்கு கூட சமம் இல்லை. நாம் யாரும் அறிவாளி இல்லை, உணர்ந்து கொள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய இறை தூதரை அல்லாஹ் கல்வி தான் அறிந்தவன் என்ற யதார்த்தமாக மூசாவினுடைய குணம் அதுதான். ஆனாலும் ஒரு இறை தூதர் இப்படி பேசக்கூடாது. ஒரு இறை தூதரினுடைய நாவிலிருந்து, மூசாவை போன்று உன்னதமானவர்களினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருப்பது சமூகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு தானே தவிர, நான் கல்வியாளன், நீங்கள் எல்லாம் முட்டாள்கள், எனக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதற்காக பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, கல்வி என்பதும் ஒரு அலங்காரம், அதை கொண்டும் நாம் சோதிப்போம். மூசா தோற்று போனார், ஹிதர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். நான்காவதாக அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதிகாரம் என்பது நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவருமே அதிகாரம் உடையவர்கள்தான். உறவுகளால், முதலாளியாக, தொழில்களிலே, ஊர்களிலே, பள்ளிவையினுடைய நிர்வாகத்திலே, இப்படி அல்லாஹ் நமது கையில் அதிகாரத்தை கொடுப்பான். அந்த அதிகாரமும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அலங்காரம். கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி நடக்குகிறோம்? எஸ் அலூன கந்தில் கர்ணை, துல்கர்ணைன்னு ஒருத்தர் இருந்தார் கிமூல. அவர் என்ன செய்கிறாருன்னா, உலகத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். உலகம் முழுவதும் சுற்றுவார், முழு தேசமும் அவருக்கு அல்லாஹ் கட்டுப்பட கொடுத்தான். அப்போ ஒரு ஊருக்குள்ள போறாரு. போனாங்கன்னா அங்க உள்ள மக்கள் வந்து இவட்ட வந்து கையை கட்டி முறையிடுறாங்க. நீங்க எங்களுடைய மன்னர், இதோ இந்த பகுதி ஒரு இடத்தை சுத்தி காட்டுறாங்க, இந்த காட்டை சுத்தி காட்டுறாங்க. இந்த காட்டில் சில கொள்ளக்கார கூட்டம் இருக்கிறது. இரவு நேரங்களில் எங்கள் கால்நடைகளை எல்லாம் திருடுகிறார்கள், நாங்கள் சேமிப்பதை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள், கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட அவங்க பேசுறாங்க, துல்கர்ணனுக்கு புரியலை. ஏன்னா பல மொழிகளை எல்லோராலும் எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள முடியாது அல்லவா, சைகையிலேயே பேசுறாங்க. அதற்கு முன்பாக, துல்கர்ணனுக்கு முன்பாக எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், எல்லோரிடத்திலும் சொன்னார்கள், ஆனா கேட்கல, யாருமே நின்று கேட்கல. ஆகப்பெரிய உலகத்தையே கெட்டி காத்தவர். ஒரு சின்ன கூட்டம் வந்து முறையிடுகிறார்கள் துல்கர்ணன் என்ற சொல்லும் பொழுது சொல்றாங்க, நீங்க சம்மதிச்சீங்கன்னா எங்கள்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்கு, அதையும் கூட நாங்க தாரோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்கள். எங்கள் கால்நடைகளை திருடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், கொள்ளைக்கார கூட்டம் அது. அந்த கொள்ளைக்கார கூட்டத்துக்கு பெயர் யஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படுகிறது, குர்ஆன் சொல்லும். அந்த கூட்டத்திலிருந்து எங்களை நீங்க காக்கணும் அப்படின்னு சைகையிலேயே பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய மொழியில பேசி காட்டுறாங்க, பக்கத்தில் இருந்து தெளிவுபடுத்துறாங்க, கொஞ்சம் வார்த்தையை சைகையில சொல்றாங்க, கடைசியா எல்லாரும் கையை கட்டி சொல்றாங்க.
2: நீங்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
8: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
9: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: எழுப்புகிறார் உலகம் கண்டிராத சுவர் அது. இதுவரை அவ்வளவு மகா பிரம்மாண்டமான சுவரை உலகம் இதுவரை சந்தித்ததில்லை. மாபெரும் ஒரு சுவர் இரும்புகளை கொண்டும் அப்படி நெருப்பை ஊத வைத்து வெள்ளிகளையும் உருக்குக வைத்து அப்படி என்ன செய்கிறார், எல்லோரினுடைய முயற்சியினால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்களே, ஆனால் தனக்கு கீழ் உள்ளவர்களினுடைய தேவையை நிறைவேற்றுகிறார். எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த மக்கள் கண்ணீரோடி துல்கர்னைனுக்கு நன்றி செலுத்துகிறார். எத்தனையோ மன்னர்கள் எங்களை ஆண்டும் யாரும் எங்களை கண்டுகொள்ளாத பொழுது, இதற்கு முன்பு உங்களை நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் கோரிக்கையை வைத்தவுடன் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினீர்களே என்று கண்ணீரோடி அவர்கள் நன்றி செலுத்தும் பொழுது, துல்கர்னைனை புகழும் பொழுது குரான் சொல்லும், துல்கர்னைன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்வார், ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, இது என்னுடைய புகழ் அல்ல, இது என்னுடைய ரப்பினுடைய கருணை, அல்லாஹுவை துதி, எங்கள் அல்லாஹுவை மகிமைப்படுத்து. அல்லாஹு ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, இந்த ஆற்றலை எனக்கு கருணையாளன் கொடுத்தான், அந்த கருணையாளனினுடைய கருணை தான் இவை தானே தவிர என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல. ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, சுலைமான் சொன்னார் அல்லவா, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடை. அதே வார்த்தை மாறாமல் சொன்னார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த சுவர் அல்லாஹ் என்னை கொண்டு வந்தது, அல்லாஹுவின் கருணை உங்களுக்கு உதவுவது, அல்லாஹ் என் மீது செய்திருக்கக்கூடிய பாக்கியம். நமக்கு கீழே வேலையாளாக இருப்பார்கள், கடைகளில் நாம் முதலாளியாக அமர்ந்திருப்போம். கருணை காட்ட வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை வைத்து அவர்களினுடைய கண்ணீரை வடிப்பதற்கல்ல, நமது அதிகாரம் அவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அதிகாரம் ஒரு அலங்காரம், அதைத்தான் அல்லாஹ் சொல்லி முடிக்குகிறான். அந்த அலங்காரத்தை வைத்து நாம் சோதித்தோம், அந்த சோதனையில் துல்கர்னைன் வெற்றி பெற்றார். ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, இது எனது ரப்பினுடைய கருணை என்பதாக தனது அதிகாரத்தை வைத்து தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நலவு செய்தாரே, இப்படி யார் செய்வீர்களோ அந்த அதிகாரம் உங்களுக்கும் நலவாக இருக்கும், பிறருக்கும் நலவாக இருக்கும். இல்லை, அந்த அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரேகம் செய்வீர்களே ஆனால். இதுதான் சந்தர்ப்பம், நம்மளை எவன் கேள்வி கேட்க முடியும், என்னை கேட்டுட்டு இல்லை வெளியே போன, நீ யார் என்னை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு, உனக்கு என்ன உரிமை இருக்குகிறது, என் முன்னாடியே கையை நீட்டிட்டு இல்லை, போனா போகட்டும், உன்னை வேலைக்கு வச்சோம்னா ஏன் குற்றத்தையே நீ ஆய்வு செய்கிறாயா? இல்லை, ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, துல்கர்னைனாக நாங்கள் பாசமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃப், அல்லாஹ் அலஹு நூர், வழிகாட்டக்கூடிய ஒளி அது. வாழ்க்கையில் வாழும் காலகட்டத்தில் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதி அது. ரசூல் சொன்னார்கள், அந்த அத்தியாயம் மிக அற்புதமானது. மனித சமூகம் முகம் கொடுக்கக்கூடிய சோதனைகளை பேசுகிறது. அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனா, இந்த உலகம் ஒரு அலங்காரம், இந்த அலங்காரத்தின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அந்த அலங்காரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஒரு ஐந்து விதமான அலங்காரங்களை மார்க்கம் பதிவு செய்கிறது. ஒன்று, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான ஒரு போராட்டத்திற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, செல்வங்களை அல்லாஹ் கொடுப்பான் அலங்காரமாக, அந்த செல்வம் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். மூன்றாவதாக, கல்வியை அல்லாஹ் சிலருக்கு அறிவை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், நமது அறிவு எதை உணர்த்த வேண்டும். நான்காவதாக, அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான், அந்த அதிகாரம் சமூகத்திற்கும் மனிதர்களுக்கும் நமக்கு கீழுள்ளவர்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அதிகாரம் பயனடைய வேண்டுமே தவிர, நமது அதிகாரமே பிறரை கண் கலங்குவதற்காக மாற்றிவிடக்கூடாது. இறுதியாக அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வான், பண்புகளை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். குணங்கள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குணங்கள் ஒரு அலங்காரம், அந்த அலங்காரம் அந்த அற்புதமான குணங்களை நாம் எப்படி மெருகூட்டி கொண்டிருக்கிறோமா, அல்லது குணத்தால் நாம் கெட்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். ஆதமை அல்லாஹ் படைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்கிறார், ஒத்துரு ஆலி நபியை ஓதி காட்டுங்கள், ஆதமை நாம் படைத்தோம், முழு வானவர்களுக்கும் நாம் கட்டளையிட்டோம், ஆதமிற்கு சிரம் பணியுமாறு நாம் கட்டளையிட்டோம். இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர அத்தனை நபர்களும் நமது கட்டளையை ஏற்றார்கள். காலமினல் ஜின்னி ஃபஃபஸகான் அம்பி ரப்பிஹி அஃபதத்தஹிதூனஹு வதுர்ரியத்தஹு. ஆனால் அந்த இபிலீஸ் மாத்திரம் ஜின்னினத்தை சார்ந்தவன், அதனால் நமது கட்டளையை அவன் புறக்கணித்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இபிலீஸை ஏழாவது வானத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி வானவர்களோடு அல்லாஹ் உறவாட வைத்தான். ஒரு கட்டத்தில் இவன் வானவனாகவே இருக்கக்கூடுமோ, வானவர்களின் ஆசிரியரோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்த்தினான். ஆனால் அல்லாஹ் பண்பு ரீதியாக யதார்த்த முகத்தோடு அல்லாஹ் அவனை சோதிக்க விரும்பிய பொழுது அவனினுடைய குணத்தை அவன் வெளிக்கொண்டு வந்து விட்டான். ஆதமை அல்லாஹ் படைத்து இபிலீஸை விட உயர்ந்தவர்கள் வானவர்கள், நெருப்பால் ஜோதியால் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஒட்டுமொத்த மாணவர்களும் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. அல்லாஹ் அஸ்ஸவஜல் கட்டளையிடுவது மகத்துவமிக்க மாட்சியமிக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் இபிலீஸ் மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து கேட்டான், இது ஒரு மண், நானுமோ நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஹலக்தனி மின்னார், நெருப்பால் படைக்கப்பட்டவன் எப்படி ஒரு மண்ணுக்கு பணிந்து செல்வது தகும் என்பதாக தன்னுடைய பெருமை, தன்னுடைய போராமை, தன்னுடைய ஆணவத்தை வெளிக்கொண்டு வந்தான். அதற்கு முன்பு வரை அவன் நடித்துக் கொண்டிருந்தான் வானவர்களுக்கு மத்தியில். நல்லவனை போன்று, வானவர்களுக்கு ஆசிரியரை போன்று அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். அதுவரை அவன் நடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் ஜீனா, அல்லாஹ் சொன்னான் அல்லவா, சோதிப்போம், உலகம் ஒரு சோதனை என்பதாக அல்லாஹ் சோதித்த பொழுது அவனினுடைய முகத்திரையை அல்லாஹ் கிழித்தான். அவனினுடைய முகமூடி கலந்து விட்டது. வாழ்க்கையில நமக்கும் ஏற்படும். சும்மா சமூகத்திற்கு முன்பாக நறுமணம் தடவியவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக கவர்ச்சியானவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக அழகிய இலகிய மனம் படைத்தவர்களாக இல்லை, இல்லை, நமக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த அந்தரங்கத்தில் நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கிறது? நெருக்கத்திற்குரியவர்களிடத்தில், மனைவியிடத்தில், குழந்தையிடத்தில், உறவுகளிடத்தில், இரத்த பந்தத்திடத்தில் யார் நமக்கு மிக நெருக்கத்திற்குரியவராக இருக்கிறாரோ, நம்முடைய நண்பர்களிடத்தில் நம்முடைய குணத்தால் எப்படி இருக்கிறோம்? உலகம் சொல்லட்டும் இவர் குணத்தால் உயர்ந்தவர் என்பதாக, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனக்கு நெருக்கத்திற்குரியவர்கள் சொல்ல வேண்டும், நான் குணத்தால் எப்படிப்பட்டவன். முகத்திரையை கிழித்தான், ஷைத்தான் அடித்துக் கொண்டிருந்தான் ஏழாவது வானத்தில். ஆனால் ஒரு சோதனை வந்த பொழுது, அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்த பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டு விழுந்ததா இல்லையா? அதுபோன்று அல்லாஹ் நம்மையும் சோதிப்பான். எல்லா நேரத்திலும் நம்முடைய முகங்கள் ஒற்றையாக இருக்க வேண்டும். எதுவும் நடக்கட்டும், எவ்வளவு அவமானங்களை நாம் சந்தித்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருக்க வேண்டும். நம்முடைய குணத்தை நாம் இழந்துவிடக்கூடாது, நம்முடைய பண்புகளை நாம் இழந்துவிடக்கூடாது. யாராக இருக்கட்டும், எவ்வளவு கோபம் இருக்கட்டும், எவ்வளவு குரோதம் இருக்கட்டும், எந்த நேரத்திலும் நமக்கான குணம் சிதைந்து விடக்கூடாது. ஷைத்தானுக்கு சிதைந்ததல்லவா? சந்தர்ப்பம் சூழல்கள் கொஞ்சம் மாறும் பொழுது, அவனினுடைய பிடரி நரம்பை கொஞ்சம் உலுக்க ஆரம்பித்த பொழுது, அவனினுடைய தன்மானத்தை கொஞ்சம் உரசிய பொழுது அவனினுடைய யதார்த்த குணம் வெளியே வந்ததல்லவா? அப்படி ஒரு குணம் நமக்கு இருக்கவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஒற்றை குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். குணங்களை கொண்டு நாம் சோதிப்போம். ஷைத்தான் தோற்றுப்போனான், வானவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஷைத்தான் தோற்றுப்போனான் குணத்தை கொண்டு சோதிக்கும் பொழுது. சந்தர்ப்பவாதியாக இருந்தான், ஆனால் கொஞ்சம் நாம் பிடிக்கும் பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டதல்லவா? ஆம். ஆனால் வானவர்கள் எல்லா நேரத்திலும் ஒற்றை முகமுடையவர்களாக இருந்தார்கள். நீங்கள் வானவர்களின் குணமுடையவர்களாக இருப்பீர்களா, அல்லது ஷைத்தானின் முகமூடியாக கலடப்போகிறீர்களா என்பதனுடைய சோதனை குணத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நன்பு உறவுகளே, சூரத்துல் கஹ்ஃப் மிக அற்புதமானது. ஒரு முறை ஜும்மாவில் நாம் ஓதினால் அந்த வாரம் முழுவதும் நமக்கு ஒளியாக இருக்கும். வெறும் மந்திரத்தினால் அல்ல, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தனிமையில் அமர்ந்து சூரா கஹ்ஃபை திறப்பீர்கள், அருளின் வானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வருவார்கள். அந்த அத்தியாயத்திற்குள்ளாகவே அல்லாஹ் விடுதலையை வைத்திருப்பான், ஒரு விடியலை வைத்திருப்பான். எப்படி வெளியேற வேண்டும், சோதனையிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் ரசூல் சொன்னார்கள், யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, ஜும்மாவினுடைய தினம் என்று சொன்னால் வியாழக்கிழமையினுடைய இரவிலிருந்து வெள்ளிக்கிழமையினுடைய சூரியன் மறையக்கூடிய வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்பொழுது வேண்டுமையானாலும் இந்த அத்தியாயத்தை நாம் ஓதலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அரபியில் ஓத வேண்டும். ஓதியதற்கு பிறகு ஒரு 10 வசனத்திற்கேனும் தமிழ் மொழிபெயர்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்கள். இந்த அத்தியாயம் நம்ம மோடி கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்க. இந்த அத்தியாயம் நம்ம மோடி

0: ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.
1: اللهم صل على محمد.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குதுபா பிரசங்கம் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிக்தாத். தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபியும் கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்ல அந்த எலிதான் எனக்கு குழந்தை சேர்த்துச்சு. யார தக்வாவை கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாவுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான். சபப்பே இல்ல, ஒன்றுமே இல்ல, மரம் இல்ல, கனி இல்ல, தோட்டம் இல்ல, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் காணியை கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ் தால கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்திலிருந்து அல்லாஹ் தால கொடுப்பான். தயவு செய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க. மரியம் அலை சலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூம் இல்லுக்கும். அன்னாலைக்கு ஹாதா, இங்க மரம் இல்ல, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்ல, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லா தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா அன்னாலைக்கு ஹாதா காலத்து ஓமின் இந்தில்லா அல்லாடுபுரத்திலிருந்து கிடைச்சு. அல்லாடுபுரத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன். இதுதான் குர்ஆன் மரியம் அலை சலாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு? அல்லா தாலா எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஒரு நாள் ரசல்லா அலி செல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா பார்த்து சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. நபிக்கும் பசி, அவங்களுக்கும் பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலே ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க, அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபியவங்க கேட்டாங்க, மகளே எங்காலம்மா? இது அல்லாடுபுரத்திலிருந்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, ஏந்த மகளையும் அந்த மரியம் அலை சலாத்தை போல அல்லாஹ் ஆக்கிட்டான் சந்தோஷப்பட்டான். ஏந்த மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கையுள்ள பெண்ணாக அல்லாஹால ஆக்கிட்டான் சந்தோஷம். அப்ப இது மனிதனுக்கு மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம, மரம் இல்ல, தோட்டம் இல்ல, கொண்டு வர்றதுக்கு யாரும் இல்ல, ரூம் உள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறான், அங்க அல்லாஹ் தஆலா கனி கொடுத்திருக்கிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹியான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா திராட்சைகளை, இந்த கிரேப்ஸ்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப முதலாவது எந்த சபபும் இல்லாம அல்லாஹ் தஆலா கொடுப்பான், சபபோட கொடுப்பான். அலி ரழியல்லாஹு அன்ஹு வந்து கஷ்டத்துல இருந்தாங்க, வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, 6 திர்ஹம் வீட்டில் இருந்துச்சு. மிஸ்கீன் வந்து கேட்டாரு, கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. மகன்கிட்ட சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கன்னு. ஃபாத்திமா சொன்னாங்க, இது மட்டும்தானே இருக்குது, இல்லை கொண்டு வர சொல்லுங்க. கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு. எவ்வளோன்னு கேட்டோன்னே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும்பொழுது அவர் கேட்கிறார், எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 200 திர்ஹம் தாங்க, வாங்கிக்கோங்க. 140 வாங்கினாங்க, 200க்கு விற்றாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க. 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மல்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்னைக்கு 6 அல்லாட பாதையில் கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்கு கொடுக்கறத கொண்டும் சம்பாதி.

0: வாசிக்கலாம். அல்லாட பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறது கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இருக்குது. இந்த சைடு மறக்கடிக்கப்பட்டிருக்குது. அல்லாட்ட கொடுத்து எடுக்கிறது சஹாபாக்கள். இத பழைய சஹாபி சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. நபியவங்க கேட்பாங்க தபூக்கு, நபியவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபியவங்க கேட்பாங்க உஹதுக்கு, ஏதோ கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா நான் இப்படிதான் கொடுப்பேன். அன்றைக்கு ஒரு புடி கொடுத்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மௌத்தாகிறார், மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார், அப்துல்லா மகனே இங்க வா, உக்தல் மதுலூமன், இன்னைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன், அநியாயமாக கொல்லப்பட போறேன், ஆனா ஹம்மி தைனி, என் கவலையோட கடன், நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என் காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காசி ஹையன் வ மையதன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல். அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான், அவருடைய வாழ்நாள்ல அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே. இது என்ன நடந்துச்சு, அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 1/8 பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும், இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 1/8 பங்கு 48 லட்சம், 48 லட்சத்தை 8 பெருக்கினா சுமார் 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார். ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தான். என்ன அவர் நம்பிக்கை, நான் கொடுக்கறேன் எடுக்கிறதுக்கு, யாருகிட்ட எடுப்ப, அல்லாஹ் கிட்ட. அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிகிட்ட கொடுக்கறேன், அவருக்கு கொடுக்கறேன், இவருக்கு கொடுக்கறேன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அல்லாஹ் தல கொடுப்பான். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அனாதைகள், குமர் புள்ளைகள், வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமரிகள், 3வது பக்கம் வாப்பாட கடன், இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே என்ற கவலையில இவர்கள் இருக்கிறாங்க. அதுல அல்லாட பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது, அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கக்குள்ள நபிக்கிட்ட வந்து சொன்னாங்க, அரசு நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம் இல்ல, நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன், நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன், அபிக்கிரன் செய்யும் யார முடிச்சா, கண்ணிய பெண்ணை முடிச்சியா, விதவைய முடிச்சியா? அரசு இல்ல, விதவை தான் முடிச்சேன். அல்ல அபிக்கிரன் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதுதான் சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா, ஏண்ட வீட்டுல வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்துல குமருகள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி, ஏண்ட அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் அரசுல்லா அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க, ஒரு 6 மாசம் போகுது, நபிக்கிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உஹதுல நாங்க அடக்கிற நேரம் உன்னத்துறை சேர்த்துதான் அரசுல அடைக்கணும், என் மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனியா அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களான்னு கேட்டாங்க. தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபரை தோண்டினா பல பலண்டு மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோட மட்டும். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு அனுமதி கொடுத்தான். இப்ப இந்த கடனை நீக்கணும், யகூதிகள்கிட்ட போயிட்டு சொன்னா யகூதிகள் பல நிபந்தனையை போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல, அந்த பேரிச்சப்பழத்தை அப்படியே குமிச்சு வைங்க, நான் வந்து பங்குடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தார். எல்லா கடனாளிகளோட கடனையும் அல்லாஹு தஆலா நீக்க வச்சார். அப்ப அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான், காரணத்தோட கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபபம் கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் எங்க இருந்து தருவான்னு தெரியாது. மூணாவது, கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபூ ஹுரைரா ஒரு கிளாஸ் பால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்க தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது அபூ பக்கர் ரழியல்லாஹு வீட்டில், விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க இல்ல, பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதுபுறம் அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பரக்க செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி இருக்குது எவ்வளவு பேருக்கு, ஒரு 10 பேருக்கு. மாமிசம் இருக்குது ஒரு 10 பேருக்கு. சட்டிய துறக்கமானாண்டுங்க, ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன். அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாக்கி கொடுத்தாங்க. கொஞ்சத்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக்குவான். கண்ணியமானவர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பாங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மனிதன் சிந்திக்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்மாற்றமான இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உதவி செய்ய நாடும் பொழுது அப்படியும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த குகையை சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல. அப்ப அல்லாஹ்ட உதவி, அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கும் பொழுதே அல்லாஹ் எனக்கு இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும். அல்லாஹ்ட உதவி. அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது. அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தஆலா இதை செய்ய போகிறான்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நபியுடைய சுன்னாக்களை பேணி அல்லாஹ் சொன்ன விதத்துல நடக்கும் பொழுதே அல்லாஹ் இந்த உதவி கிடைக்கும்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இஸ்லாத்திற்காகவும் இறைவனுக்காகவும் செய்த தியாகங்கள் பற்றி நினைவு கூறுகின்ற மாதமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தவர்கள் சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்களின் குடும்பங்களின் அடையாளங்கள் புனித கபத்துல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நபியாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருக்கின்ற உர்ஃபா என்ற நகரில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்ஃபா நகரில் பிறந்த போது அந்த ஊரை நம்ரூத் என்ற மன்னன் ஆர்ந்து கொண்டிருந்தான். நம்ரூத் அல்லது நிம்ரூத் என்று இந்த மன்னன் அழைக்கப்படுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர், அதாவது தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு தயாராக இருந்த பொழுது, நம்ரூத் மன்னனின் அமைச்சரவை ஆலோசகர்களும் சோதிடர்களும் ஒரு விடயத்தை நம்ரூத் மன்னனுக்கு அறிவித்தான். அதாவது, இந்த ஆண்டில் பிறக்கின்ற குழந்தைகளால் உங்களது ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம், அதாவது உங்களை மன்னர் பதவியிலிருந்து விரட்டக்கூடிய ஒரு குழந்தை இந்த வருடத்தில் பிறக்க உள்ளது, எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சோதரக்காரர்களும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் நம்ரூத் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நம்ரூத் மன்னன் அந்த வருடத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தமது ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டான். இதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த ஆசருடைய மனைவி அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் நம்ரூது மன்னனின் படைகளில் இருந்து தமது குழந்தையை பாதுகாப்பதற்காக உருஃபா நகரில் அமைந்துள்ள குகைக்கு சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் எவரது கண்களுக்கும் தெரியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகையில் பிறந்தார்கள். அந்த குகை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த குகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பான முறையில் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தி அவரது தாயாரும் தந்தையாரும் மாத்திரமே அறிந்து வைத்திருந்தார்கள். இதனால் எவருக்கும் தெரியாதவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் வீட்டில் இருந்து மறைமுகமாக இந்த குகைக்கு சென்று தமது குழந்தைக்கு பாலூட்டிவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 அல்லது 10 ஆண்டுகள் பாலூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பான முறையில் வளர்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளி உலகுக்கு தனது தாயாரால் அழைத்து வரப்பட்டதாகவும் பின்னரே அல் குர்ஆனில் வருகின்ற தனது தந்தையாரிடம் சென்று ஏன் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதை நாம் வரலாற்றின் ஊடாக கண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இந்த குகையானது துருக்கி நாட்டின் உர்ஃபா நகரில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த குகைக்கு அருகில் மெவ்லித் ஏ ஹலீல் என்ற பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மெவ்லித் ஏ ஹலீல் என்பதன் அர்த்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் என்பதாகும். மெவ்லித் என்பது பிறப்பை குறிப்பிடுகின்றது. ஹலீல் என்பது தோழர், அதாவது இறைவனின் தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றது. இந்த பள்ளிவாசலை நூர்தீன் ஜங்கி அவர்களே நிர்மாணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்று அல்லாஹு தஆலா தனது மக்களுக்காக இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இந்த குகைக்கு அடிக்கடி அதிகளவிலான முஸ்லிம் பெண்கள் சென்று வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இடங்கள் முன்னைய நபிமார்களின் வரலாற்றை கூறும் விதத்தில் எமக்கு ஓர் படிப்பினையாகவே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
4: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغلم بغلچيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஇ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசா 48வது வசனத்திலே இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. நிச்சயமாக அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு தௌபா செய்யாமலே மன்னிக்கக்கூடியவன். மேலும் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொய்யையே இட்டி கட்டிவிட்டார், அது உண்மை கிடையாது என்கிற இந்த செய்தி சூரத்து நிசாவினுடைய 48வது வசனமாக இருக்கும். ஆக நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா செஞ்சுட்டா மன்னிச்சிடுவான், அதை விட்டுட்டு இனிமேல் நான் அல்லாஹ் உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன், உன்னையே நான் வணங்குறேன் என்று சொன்னோன்னே நம்ம தௌபா செஞ்சு அந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியே அந்த நிலையில் மரணிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது, சொர்க்கம் நுழைய முடியாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறாரோ அவங்க நரகம் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சொல்லி காட்டுறாங்க. மற்ற பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யணும். தௌபா செய்யாமல் ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அல்லாஹ் விரும்பி தான் அவரை மன்னிப்பான். தௌபா செய்யலை, பாவம் செஞ்சுக்கிறாரு, ஆனால் இணை மட்டும் வைக்கலை அப்படி எங்கும்போது அந்த மற்ற பாவங்களை அல்லாஹ் தான் நாடியோருக்கும் மன்னிக்கிறான். ஆனால் தௌபா செய்யணும், நாங்கள் அதை நம்பிக்கிட்டு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது. தௌபா செய்யணும், அதில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்றால், அல்லாஹ் விரும்பினால் மாதூனதாலிக்கல் இமையஷா, அந்த இணை வைத்தல் அல்லாத அவன் விரும்பினா மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ இந்த இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோன்ன, நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டிருக்கிறோம்னு சொன்னால், சிலையை வணங்குறது அதான் நல்லா இணை வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மட்டும் இணை வைத்தல் கிடையாது. இப்போ பொதுவாக இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால், அல்லாஹ்வையும் நம்பி அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருத்தரை வச்சிட்டோம்ன்றால் அதான் இணை வைத்தல். ஒரு விஷயத்தை வழங்கணும், இணை வைத்தல் என்றால் துணைக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா. ஒன்று இப்போ நான் இதுக்கு ஒன்றை இணை வைக்கிறேன் என்றால், இதை எடுத்துக்கிட்டு தான் இன்னொன்று இணை வைக்கணும். இதை மொத்தமாக நிராகரிச்சுட்டு ஒன்று எடுத்தால் அது நிராகரிப்பு, குஃபுரு. அல்லாஹ்வையே மொத்தமாக நிராகரிச்சிட்டால் அது குஃபுரு. அல்லாஹ்வை நம்பி போட்டு அல்லாஹ் பார்க்குற மாதிரி இவர் பார்ப்பார், அல்லாஹ் படைக்கிற மாதிரி அவர் படைப்பார், அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி இந்த மகான் மன்னிப்பார், அல்லாஹ் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இந்த பெரியார் நோயை குணப்படுத்துவார் என்றால், நாம் அல்லாஹ்க்கு இணையாக்கிறோம். இணை வைத்தலுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்குறேன்னு சொன்னால், சூரா லுக்மான்ல 25வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே உலகின் சயல் தகும் அன் ஹலக்க சமாவாத்தி வல்லாறு. அந்த முஷிரிக்கிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் படைத்தது யாரு என்று நபியே அவர்களிடம் கேளுங்க. குலில் ஹம்துலில்லா அல்ல யகூலுன்னல்லா, அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் படைச்சேன்னு சொல்லுவாங்க. இது சூரத்து லுக்மான்ல 25வது வசனம். சூரத்து ஜுமர்ல 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலயின் சஅல்தஹும் மன் ஹலக்க சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று அவர்களிடம் கேட்டால், ல யகூலுன்னல்லா, அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல், நபியே அவங்கள்ட்ட இப்போ திருப்பி கேளுங்க, அஃபரஅய்தும் மா தத்உன மின் தூனில்லா, அப்போ அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே, அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாதுல் லுர்ஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கிவிடுமா? அவங்க வணங்குறது யாரை? லாத்தி யகூது சுவாய் நசுரு வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க. அல்லாண்டு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள். அதை இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த லாத்தி யகுது சுவாய் நசுரு வத்தி என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை, நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 37வது வசனத்தில் சொல்கிறான், இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல் லுர்ஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நல்லடியார்கள் அந்த கெடுதிகளை நீக்கி விடுவார்களா? அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு கருணையை நாடிவிட்டால், ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை இவர்கள் தடுத்து விடுவார்களா? குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அலஹி யதவக்கலுல் முதவக்கிலூன், அது அவன் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள் அப்படிங்கிறான். சூரத்து ஸுஹ்ரஃப் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலயின் சயல்தஹும் மன் ஹலக்க சமாவாத்தி வல் அர், வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால், ல யகூலுன்ன, அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அஸீஸ் அலீம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தான் அவர்களை படைத்தது, வானங்கள் பூமியை படைத்தது என்று சொல்வார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த முஷரிக்கீங்கள் அல்லாஹ் தான் படைச்சன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வசனத்தில் ஓமம் பியதிஹி மலக்குத்து சமாவாத்தி வல்லாறு, அல்லாஹ் வானங்கள் பூமிகள் ஆறினுடைய ஆட்சி அதிகாரங்கள் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய கையில் என்று சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய கையில் என்று சொல்லுவாங்க. அது பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுமர் 3வது வசனத்தில் சொல்றானால, லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கே இந்த பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரித்தன்னதல்லவா, والذين اتخذوا من دونه اولياء, அல்லாஹ் அல்லாமல் அவுலியாக்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களே, அவர்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா, இவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வது இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் அல்லாஹ்னு சொல்லலங்கிறோம். அந்த மகான்கள் லாத்தி யகுது சுவாய் நசுரு வத்து போன்ற மகான்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்களே, இப்போ சிலையாக வச்சுருந்தாங்க, இப்போ வளர்த்தாட்டி கபருக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மகான்கள் என்று தான் அவங்க சொன்னாங்க. அவங்கள வணங்குறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, வணங்குற என்றால் பிரார்த்தனை செய்தல், அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர்ல 3வது வசனத்தில் சொல்கிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் அல்லாவிடத்தில் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் நாங்கள் வணங்குகிறோம். இப்போவும் அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், நாதாக்கள், தங்கள்மார்கள் என்று கபர்களிலே தர்காக்களிலே ஓடக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அல்லான்னு சொன்னோமா, மகான்கள். இவங்க அல்லா கிட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க, அல்லாவிடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க, அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரியாக பாருங்க, அல்லாஹ் சூரா யூனுஸ்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் அல்லாமல் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத, கெடுதியும் செய்யாதவர்களிடம் இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட போய் துவா கேட்குறாங்க, யார்கிட்ட போய் நோய் நிவாரணம் தேடுகிறாங்களோ அவங்களால இவங்களுக்கு கெடுதியும் வராது, நல்லதும் கிடைக்காது. அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்லுவாங்க, ஐயா கூலூன்னு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வணங்குறாங்க தெரியுமா, ஹாவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹானத்தால நேரான் சொல்லி காட்டுறான். அப்போ இணை வைக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாவை மொத்தமாக நிராகரிக்கலை, அல்லாவை நம்பிக்கிட்டு நாங்கள் நல்லடியார்கள் மூலமாக அல்லாஹ்கிட்ட நெருங்குறோம், அல்லாஹ்கிட்ட தான் நெருங்க போகிறாங்க. யார் மூலமாக? இன்னொரு ஆள் மூலமாக. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று நம்ம சொல்கிறோம். ஆமுல் ஃபீல், ஆமுல் ஃபீல் என்று ஏன் பேர் வந்துச்சு? நபி அவர்கள் பிறந்த ஆண்டில் யானை படை கொண்டு கஅபத்துல்லாவை ஒருத்தன் அழிக்க வந்தான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நஜ்ஜா மன்னன், நஜ்ஜாசி மன்னனுடைய ஒரு பெரும் ஒரு படை தளபதியான ஒரு பெரிய ஒரு வீரனாக அப்ரஹா என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அந்த அப்ரஹாம் என்ன சொல்கிறான், என்ன செஞ்சான்னு சொன்னால், எல்லா மக்களும் கஅபத்துல்லாவை நோக்கி போகிறாங்க, கஅபத்துல்லாங்கிற அந்த ஆலயத்தில் சிலை இருந்துச்சு, 360 சிலைகள் இருந்துச்சு, அது பராமரிக்கக்கூடிய நிர்வாக தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பட பாப்பா அப்துல் முத்தலிப், அவர் தான் நிர்வாக தலைவர். அவர் மகன் பேர் என்ன, ரசூல்லாவுடைய வாப்பட பேர் என்ன, அப்துல்லா, அல்லாவின் அடிமை. அல்லாவை நம்பியிருந்தாங்க, ஆனால் சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கஅபத்துல்லா புனிதமாக மதிக்கப்பட்டது, சிலையும் இருந்தது. இப்ராஹிம் நபியுடைய மதத்திலிருந்து சாயம் போய் அந்த கஅபத்துல்லாவை ஹஜ்ஜி மாதத்தில் வந்து வலம் பெறக்கூடிய வழக்கமும் பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யமன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கஅபத்துல்லாவோட பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறான் அப்ரஹாம், அவருடைய படை தளபதி. கட்டிட்டு இனி மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்றான். இது கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன், இது இவன் என்ன இப்படி புதுசாக ஒரு கௌபாவை கட்டிக்கிறேன் ஆத்திரப்பட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னால், அதில் போய் மலம் கழிச்சிட்டு வந்துட்டான். அதில் மலம் கழிச்சோன்னு ஒரு தெய்வீக சிந்தனை கொண்ட ஒரு பூர்வீக கட்டடமாக நாம் கட்டியிருக்கிறதுல மலம் கழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி, இது யார் செஞ்சேன்னா அரபியர்கள் தான் செஞ்சிட்டாங்க. இந்த கௌபத்துல்லாவுக்கு நிகராக நாம் கட்டினோன்னா பொறாமையில் பண்ணிட்டாங்க அப்படின்றோன்னு மன்னன் அந்த படைத்தளபதி என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் நஜ்ஜாசி மன்னனுக்கு கடிதம் போகிறான், நான் கௌபத்துல்லாவை உடைக்க போகிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி மஹ்மூத் என்கிற பெரிய ஒரு ஆணை இருந்துச்சு, பலம் பெரும் பெருத்த பெரிய ஆணை அவர்கிட்ட இருந்துச்சு, அந்த ஆணையை தரணும் நீங்கள் அப்படின்னா, அந்த ஆணை இன்னும் சில ஆணை படைகளையும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், வாரான் கௌபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு வந்துகிட்டிக்கிறான். வந்துட்டிக்கும் போது ரெண்டு இடத்துல ரெண்டு யுத்தம் நடந்து அதில் எல்லாம் வெற்றி கொண்டு வந்து இறங்குறான். வந்து இறங்கி கௌபத்துல்லாவுக்கு பக்கத்துலேருக்கு ஒரு ஒரு இடத்துல முகாமிட்டு, அந்த இடத்துல வெட்ட வெளியில் மேஞ்சிட்டு இருந்த அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகத்தை பிடிச்சி அடைச்சிட்டான், 200 ஒட்டகத்தை அடைச்சிட்டான். அடைச்சிட்டு ஒரு ஆளை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறான், கௌபத்துல்லாவை உடைக்க வந்திருக்கோம், உங்களோடு யுத்தம் செய்ய வரலை, இங்கே இருக்கிற மக்களை கொல்ல வரலை, எங்களோட நோக்கம் கௌபாவை உடைக்கிற மட்டும்தான், பேசாமல் இருந்தால் உடைச்சிட்டு போயிட்டுருவோம், சண்டை கண்டு வந்தால் கொண்டுட்டு தான் உடைப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறான். கொடுத்தோன்னே அப்துல் முத்தலிபு வந்து என்ன செய்கிறாரு, கௌபா உடைக்க வந்தேன், உடைச்சிட்டு போட்டும் அப்படின்ட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் அவனை சந்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி எடுத்தாங்கங்கிறாங்க. அப்போ அவரை கூட்டிட்டு வந்து கௌபாவினுடைய தளபதி, அதனுடைய தலைவர் அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறாரு, உங்களோட பேச்சுவார்த்தை வைக்கணுமா அப்படின்றோன்னு இவர் போகிறார். வரலாற்றில் என்ன எழுதிக்கிறானோ, அப்துல் முத்தலிப் நபி அவர்களுடைய உம்மா அப்பா வாப்பட வாப்பா எப்படி இருப்பாருன்னு சொன்னால், உயர்ந்த திடகாத்திரமான உடம்புள்ளவராக இருப்பாராம். அவரை பார்த்தாலே ஒரு பெரிய தளபதியாக இருக்கும். அவர் ஊர் தலைவர் வந்தவனைய மேடையில் மேலே இருந்தவன் ஆபிரகாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், கீழே அப்படியே இறங்கி அவருக்கு சமனான சேரில் அப்படியே உட்கார்ந்து பேச்சுவார்த்தையை தொடங்குறான். அவர் என்ன நினச்சிட்டு வராண்டா, கௌபத்துல்லா உடைக்க வராங்க, உடைக்காதீங்கன்ட்டு காலை விழுவாங்க கெஞ்சுவாங்க, அதைத்தான் வாரான்னு நினச்சிக்கிட்டான். நினச்சிக்கிட்டு வந்து என்ன அப்படின்னொன்னே, என்ற 200 ஒட்டகத்தை நீங்கள் பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிறீங்க, உடனடியாக அதை திறனுங்கிறாரு. அவர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு, என்னடா இது, நான் பெரிய படையை எடுத்துக்கிட்டு ஆணையை கூட்டிக்கிட்டு பெரும் பட்டாளத்தோடு வந்திக்கிறேன், கௌபத்துல்லா உடைக்க வந்திருக்கேன், உங்களுக்கு ரோஷம் இல்லையா, உங்கள் கௌபாவை உடைக்க போகிறேன், அது சம்மந்தமாக பேச வரலையா அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அப்துல் முத்தலிபு, ஒட்டகத்துக்கு எஜமான் நான், என்ற பொறுப்பில் இருக்கிறது ஒட்டகம், அதை கேட்டு வந்திருக்கிறேன், கௌபாவுக்கு எஜமான் அல்லாஹ், நீயும் அல்லாவும் போங்க, அல்லாஹ் உன்னை விட்டா உடைச்சிட்டு வா, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒட்டகத்தாகண்டார், ஒட்டகத்தை வாங்கினார், அவர் பைத்தார். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாவில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்திருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொன்னவர்கள் எப்படி நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், கௌபத்துல்லாவை நீங்கள் உடைக்க முடியுமா, நெருங்க முடியுமா, அது அல்லாட அல்லாவோட யுத்தம் செய்யலாமா, நீங்கள் 7 மண்டா உடங்க பார்ப்போம், அப்படி என்று அல்லாஹ்வுல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க முஷ்ரிக்கு, சிலையை வச்சுட்டு இருந்தாங்க, அவங்க தான் முஷ்ரிக்குகள். அப்போ இவன் படையெடுத்துட்டு போகிறான், போகும்போது அது பெரிய வரலாறு, கௌபத்துல்லாவினுடைய எல்லைக்கு போகும்போது யானை மாட்டேன்ட்டு படுத்துட்டு, அதை எழுப்புறதுக்கு வாழை முறைக்கிறாங்க, வீட்டியால் குத்துறாங்க, அசைய மாட்டேன்ட்டு, திருப்பி இந்த பக்கம் வச்சோன்னா உஷாராக வந்துச்சு, மறுபடி பாட்டி மொத்த கௌபத்துல்லா பக்கம் வேணா அப்படியே படுத்துட்டு, அப்படி அவங்க கௌபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு அந்த ஆணையை தண்டிச்சு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் போது அபாபில் பறவை வருது. அந்த மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆணைப்படையோட கௌபாவை உடைக்க வாரான்னு அவங்களுடைய ஈமான் எப்படி பவராக இருந்துச்சு தெரியுமா, தேன்கூட்டில் கல்லறியிறாங்க, நான் சொல்கிறேன், தேன்குருவியில் கூட்டில் கல்லறியிறாங்க, இவங்களை விரட்ட போகுது என்று நாம் நினைக்கிற மாதிரி கௌபாவை உடைக்க வந்திருக்கிறாங்க, அழிய போகிறாங்க, தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம், தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்று கௌபாவினுடைய பலைச்சு சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் மீது ஏறி நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி நடக்குது. அபாபிலுங்கிற பறவை, ஒவ்வொரு பறவைகளும் 3 கற்களை கொண்டு வந்தது, 2 கால 2 சொண்டில் உண்டு, 3 ஒவ்வொரு பறவைகளும் அந்த 3 கற்களை கொண்டு வந்து விரட்டி விரட்டி அவங்க மேலே போட்டுச்சு. கல், சின்ன கல் தான், விழுந்தோடனே சப்பி துப்பப்பட்ட வைக்கலை போல் ஆனாங்க அப்படின்னு சொல்லி அலம் தர கைஃப ஃபால ரப்புக்க பி அஸ்ஹாபில் ஃபீலுங்கிற அந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாவுக்கு இணை வைத்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாவையே நிராகரிச்சுட்டு போகிறதில்லை, அது குஃபுரு. அல்லாவையும் நம்பிட்டு அல்லா மாதிரி இவர் பார்ப்பார், இவர்கிட்ட நோய் நிவாரணம் தேடலாம், அவர்கிட்ட நம்ம உணவு தேடலாம், இவர் வந்து நோயை உயிரை காப்பாற்றுவார் என்று நாம் நினச்சிட்டோம்னு சொன்னால், அவன் தான் முஷ்ரிக்கு. அல்லாஹ் பார்ப்பவன் நம்ம பார்க்குற மாதிரியா, அல்லாஹ் கேட்பவன் நாம் கேட்குற மாதிரியா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம், லைஸ கமிதலிஹி ஷயுன், அல்லாஹ்வை போன்று என்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவன் பார்ப்பவன் அவன் கேட்பவன் அவன் பார்ப்பவன் அல்லாஹ். அப்போ கேட்பவன் அவளும் கேட்பன் தானே, நம்மளை மாதிரி அல்லாஹ் கேட்பானா, நான் முழிச்சுக்கிட்டு இருந்தால் தான் கேட்க முடியும், எனக்கு தெரிஞ்ச பாஷையை தான் என்னால் கேட்க முடியும், நான் தள்ளி நின்றா கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் மனசுக்குள்ளால துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான். இப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன, இங்கே ஒருத்தன் கீழே விழப்புறான், யா முஹைதீன் அப்படிங்கிறான், பக்தாதில் ஈராக்கில் அடங்கப்பட்ட உயிரோடு இருந்தாலே கேட்காது, அவர் மௌத்தா போய்த்தார், உயிரோடு இருந்தாலே ஈராக் கேட்குமா, கேட்காது, அவர் மௌத்தா போய்த்தார், மௌத்தா போனவர் கேட்டு காதில் விழுந்து அவர் கீழே விழுகிறதுக்கு இடையில் ஒரு செகண்டில் உடனே வந்து தாங்கி பிடிச்சிடுவார் அப்படி என்று நீங்கள் நினைச்சா அல்லாஹ் இணையாக்குறீங்களா இல்லையா, மஹிதீன் அப்துல் கலீலா நீ இணையாக்குறீங்களா இல்லையா. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பழைய ஜாஹிலிய கால திரும்பிட்டாங்க, அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பினாங்க, அனுப்பப்பட்டார்கள் நபியர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் தூதர்களும் எப்படி அனுப்பப்பட்டாங்கண்டா, அல்லாவை மட்டும் மட்டும்தான் வணங்க, வஅபுதுல்லாஹ வஜ்தனிபு, நீங்கள் அல்லாவை மட்டுமே வணங்குங்க, மற்றது என்ன, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவே எல்லாத்தையும் கைவிட்டு விடுங்க, வஜ்தனிபு தாகூத், இந்த தாகூத்துக்களை விட்டு விடுங்கள், அப்படித்தான் எல்லா தூதர்மார்களும் அனுப்பப்பட்டாங்க. இதைத்தான் பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொரு மனிதர் சமுதாயம் பின்பற்றி வந்துச்சு. இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறுதியாக அதைத்தான் சொன்னார், இறுதியாக அதைத்தான் சொன்னார். இன்னைக்கு அந்த காலம் அப்படியே மருகி பழையபடி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அல்லாஹ்வை வணங்குறோம், மகான்கள் பெரியார்கள்ட்டையும் போய் துவா கேட்குறோம், அவர்கள் மூலம் நாங்கள் உதவி எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்படி இருக்குது. இன்னைக்கு பார்க்கலாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்யப்படுதுன்னா, மகான்கள் பெரியார்கள் என்று கபறுகளை கட்டுறாங்க, பச்சை கொடி ஏற்றுறாங்க, குத்துவிளக்கு ஏற்றுறாங்க, தவாபு நடக்குது, அவங்கள்ட்ட போய் கண்ணில் ஒத்துறாங்க, அவங்கள்ட்ட போய் தேவைகளை கேட்குறாங்க, அவர்களிடம் உதவிகள் தேடப்படுகிறது. அதனால தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ரப்பி லா தஜ்அல் கப்ரி வதன யுஅபத், யா அல்லாஹ் சக்கராத்துடைய நிலையில் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படும் சிலையாக ஆக்காதே அப்படின்னு சக்கராத்துடைய நிலையில் சொன்னார்கள். மக்களே, உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் சவிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டார்கள். நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க. நல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள். நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள். கபர் இருக்கிற பள்ளியில் தொழக்கூடாதுங்கிறது அதுதான். இப்போ கபர்கள் இருக்குது, அந்த கபரில் பிரார்த்தனை நடக்குது, பெரிய பள்ளியாக இருக்குது, ஒன்றுக்கு போகலாம், தொழ புகையில் மைய தொழுகைக்கு போகலாம். ஏன்னா மைய தொழுகிறது கபர்ஸ்தானத்துலேயும் தொழலாம், அல்லாவை சுஜுதி செய்கிற இடம், அல்லாவுக்கு மாறு செய்கிற இடத்துல அல்லாவுக்கு சுஜுதி செய்ய முடியுமா? கபர் இருக்கிற பள்ளியில் தொழலாமா? கூடாது. அல்லாவை மட்டும் வணங்கணும். ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சூரியன் உதிக்கும் நேரத்தில் தொழுவது தடை, சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுவது தடை. ஏன் அது தடை? சூரியனை வணங்கக்கூடியவர்களுடைய நேரத்தில் அல்லாவை வணங்காதீங்க, நேரத்தில் கூட அல்லாவை வணங்காதீங்க என்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படும் இடத்தில் அல்லாஹ் வணங்கலாமா? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கப்படும் இடம் என்றால் என்ன? ஃபீசவுலியப்பாவே, சின்ன மௌலானப்பாவே, இப்போ பள்ளிகள் இருக்குது, சின்ன மௌலானப்பா ஒரு பள்ளியில், ஃபீசவுல் அவுலியா ஒரு பள்ளியில், அந்த பள்ளியை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜும்மா முடிய பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் பைக் எடுத்து ஒரே மிரி மிரிச்சா பார்க்கலாம், ஜும்மா முடிய கபரை சுற்றி கொஞ்சம் பேர் கையேந்திக்கு நிற்பாங்க, சின்ன மௌலானப்பாவே பிள்ளைகளை பாவத்தை பண்ணிச்சு, பிள்ளைய பா எக்ஸாம் எழுதுகிறான் பாஸ் ஆக்கிடு அப்படிங்கிறான், எக்ஸாம் எழுதுகிறோம் பிள்ளைய பாஸ் ஆக்கிடுங்கிறான். அப்போ ஆறு செய்யணும், இது அல்லாஹ் தானே செய்யணும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்கின்றார்களே, அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் அல்லாவிடம் கேட்கக்கூடிய தொழுகை தொழுவது தல்லா அல்லாஹ் தாவுடைய தூதர் தடுத்தார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய இடத்தில் அல்லாவை வணங்குவதை தடுத்தார்கள். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், பவானா என்கிற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேற்றை வைத்திருந்தேன், இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இப்போ அந்த நேற்றையை நிறைவேற்றலாமான்னு கேட்குறார். இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னே அல்லாவுக்காக ஒரு ஒட்டகத்தை பலியிடுறேன், அதுவும் பவானாங்கிற இடத்துல பலியிடுறேன்னு கேட்டுட்டாங்க, நேற்றை வச்சுட்டாங்க. இப்போ ரசூல்லா கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த இடத்துல நேற்றையை நிறைவேற்றலாமா அப்படின்னு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை கேட்டார்கள், அந்த பவானாங்கிற இடத்துல ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் ஏதாவது அங்கே உண்றா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் அல்லாமல் ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் அந்த இடத்துல எப்பவும் இருக்குதான்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படியான இடம் இல்லாது, அப்போ நீங்கள் நேற்றையை நிறைவேற்றுங்கண்டாங்க. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கும் இடத்தில் அல்லாவுக்காக வைத்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடாது, அப்போ கபர் வைக்கிற பள்ளியில் தொழக்கூடாது. இன்னைக்கு கபரை வச்சே பள்ளி பிரபல்யமாகுது, கபரை வச்சே பள்ளி என்ன செய்யப்படுது, பிரபல்யமாகுது. என்ன கொடியேற்றமா? போன திங்கக்கிழமை கொடியேற்றுறாங்க. கொடியேற்றம் என்றால் என்ன, எப்படி வந்துச்சு இந்த கொடியேற்றம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கல்முனை கொடியேற்ற பள்ளி இருக்குதானே, இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன், கொஞ்சம் நெட்டில் கூகுளில் போய் வரலாறு புரட்டி பாருங்க. இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்டா, ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா, அவர் இந்தியாவில் தர்கா நாகூர் தர்காவில் அடக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா இருக்கார் இல்லையா, அவரை கபர் எங்கே இருக்குது, அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் இந்தியாவில் அவரை பற்றிய சிறப்புகள் எழுதுகிறாங்க, பச்சை பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்லாம் எழுதுகிறாங்க. தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அற்புதம் காட்டினார், தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். தாயில் வகுத்துக்குள்ளே மூணு மாதமாக இருக்கும்போது அவள் கிணற்றில் தண்ணி எல்லாம் குனிஞ்சாவான், கையில் இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சிதான். அவரை பற்றி வரலாறு எழுதுகிறாங்க, தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். அவர் பிறக்கும்போது அந்த பிறக்கிற ரூமில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹுதுர் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம். ஹுதுர் அலி இஸ்லாம் காதில் பாங்கு சொன்னாராம், இலியாஸ் நபி அந்த குழந்தையை அப்படியே தூக்கி தாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் அவர் பேரில் இருக்கிற அற்புதம் ஹியாவுல் அஹமதி வலியுல்லா. அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது, அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து போனதாக வரலாற்று குறிப்பு இருக்குது. இந்த இடத்துல கல்முனையில் முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர், முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருந்தாராம். அப்படி செல்வந்தராக இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு. அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில் குளிக்கணும். அப்போ இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சு அவடத்தை இருந்துக்கிட்டு, அவர் பெரிய ஒரு பக்தி உள்ள ஒருத்தர், அஞ்சு நேரம் தொழக்கூட தொழுறத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு, அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு, அந்த கடலில் குளிச்சுக்கிட்டு, உடம்புல மஞ்சள் பூசிக்கிட்டு அந்த கடற்கரையில் பெரிய நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த, ஒரு வெள்ளை தோற்றமுள்ள, பச்சை தலப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி, உனக்கு பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன், அந்த இடத்தை அடையாளமிட்டுக்கொள், என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு, இன்றோடு உன் பணி நீங்கி உன்னுடைய பிணி நீங்கி விடுகிறது, நான் ஷாகுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரான். கண்ணை முழிச்சாராம், விடிஞ்சு போச்சான். கனவு வந்துச்சு, கண்ணு முழிச்ச அவர் உடம்பெல்லாம் நோய் இல்லாமல் போச்சு. அப்படியே நடந்துக்கு போனாராம். ஒரு இடத்துல மண் குவிஞ்சிருந்துதான். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை, அன்றைய பள்ளியில் கல்முனையில் இருந்த ஒரு பள்ளியில் ஜும்மாவில் போய் இவர், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம். மக்களெல்லாம் வந்தார்களாம், கம்புகள் வெட்டப்பட்டது, மட்டைகள் எடுக்கப்பட்டது, அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுறாங்க. நான் கேட்குறேன், கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் பெறுமா? கனவின் மூலம் சரி. அவர் ஷாவுல் அமீதுன்னு சொன்னா, உலகத்தில் எவ்வளோ ஷாவுல் அமீது இருக்குது? நாகூர் தர்காவில் அடங்கப்பட்ட ஷாவுல் அமீதா. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாவுல் அமீதர கபுரு. அவருக்கு அங்கே ஒரு கபுரு, இங்கே ஒரு கபுரு. நீங்கள் எல்லாம் முடிவெடுத்துக்கோங்க என்னென்று. அங்கே ஒரு கபுரு, அங்கே அவருடைய உடம்பு இருந்த கபுரு, இங்கே அவர் கனவில் வந்த கபுரு. மண்ணை கூட்டி வச்சுக்க இங்கே ஒரு கபுரு. ஒரு ஆளுக்கு 2 மனைவி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 பொண்டாட்டி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 கபுரு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது இந்த ஷாவுல் ஹமீது வலியுல்லாக்கு 2 கபுரு, அதே மாதிரி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு 2 கபுரு, ஜெயிலானில் எங்கே ஈராக்கில் 1 கபுரு, இலங்கையில் ஜெயிலானில் 1 கபுரு. அவர் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காராம், ஆனால் இலங்கையில் கல்முனைக்கு வந்ததுக்கு 1 கபுரு அவர் அடையாளம். அந்த இடத்துல கொடியேற்றப்படும். கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றி வைக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் வஹி வருமா? கனவின் மூலமாக ஷைத்தான் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி ஃபஇன் ஷைத்தான லா யதமஸலு பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை கனவில் உண்மையாக என்னுடைய தோற்றத்தில் கண்டு விட்டால் நீங்கள் என்னை கனவில் கண்டு விட்டீர்கள், வேறு எந்த தோற்றத்திலும் ஷைத்தான் வருவான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை தவிர வேற எந்த தோற்றம் எடுத்தும் ஷைத்தான் கனவில் வருவானாம். அப்புறம் கபரு வணக்கத்தை உருவாக்கி இணை வைத்தலை பிரபல்யமாக்குறதுக்கு ஷைத்தான் எடுத்துக்கிட்ட யுக்தி கனவுதான். இன்றைக்கு இல்லை இந்த கனவு வந்தது, அன்றைக்கே இந்த சிலை வணக்கம் வந்ததே இந்த கனவின் மூலமாகத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நூஹு நபியினுடைய காலத்துக்கு முன்னால் மக்கள் வணங்கிட்டு இருந்த சிலைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு தகர்பட்டு மண்ணில் புதை உண்டு போய்விட்டது. மீண்டும் ஷைத்தான் அந்த சிலைகளை எப்படி கிளப்பினான் தெரியுமா? எங்கெங்க அந்த சிலைகள் மண்ணில் புதையப்பட்டிருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கனவுல ஷைத்தான் வர தொடங்கிட்டான். பாப்பட கனவுலையும் வந்து, உம்மட கனவுலையும் வந்து, புள்ளட கனவுலையும் வந்து, எல்லார கனவுலையும் வந்து, உங்களோட வீட்டுக்கு வாசலில் ஒரு மகான்ற உருவம் புதைக்கப்பட்டிருக்குது, சில புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல சொல்ல என்னடா எல்லாருக்கும் கனவாக கிடக்கணும் தோணுனாங்க. சில எல்லாருக்கும் கனவு இருந்தது நடந்தோன்னா நிஜமன் நம்பிக்கிட்டாங்க, இது ஷைத்தானின் வேலை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலமாக மார்க்கம் உருவாகுமான்னு கேட்டால் இல்லை ஷைத்தான் என்றார்கள். அப்போ ஒரு ஷிர்க்க ஒரு பச்சை தலப்பாவோட ஒரு ஆள் வந்து அண்ணா மண் குமிக்கப்பட்ட இடத்தில் இல்லம் அமைத்துக்கொள், நான் தான் ஷாவுல் அமைதி சொல்லி இந்த வணக்கம் உருவாகிச்சான். அடிப்படையே ஆடி ஆடி போகுது, அடிப்படையே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம். அப்போ இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு கொடியேற்ற நடக்கக்கூடிய ஒரு காரியமாக 203வது கொடியேற்றமா. இப்போ 200 வருடங்களுக்கு முன்னால் தான் இந்த முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தருக்கு கனவுல வந்தது என்ற வரலாற்று எழுதி வச்சுக்கிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? அல்லாஹ் வணங்குற இடத்துல கபுரு இருக்கக்கூடாதுங்கிற கபுரை வச்சுட்டே வணக்கம் வருகுதே, அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துவாவை இன்னொருத்தர் கேட்க முடியுமா? அப்போ என்ன இதுக்கு ஆதாரம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்தெடுக்க இல்லையா, கஷ்டமண்டு வரக்குள்ள ஒரு ஆளுக்கிட்ட போய் உதவி தேட இல்லையா, அப்போ மனுஷனுக்கிட்ட போய் உதவி தேடலாம் என்றால் மகான்களிடம் போய் உதவி தேடுவது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்புக்குரியவர்களே, மனிதர்களிடம் உதவி தேடலாம், மனிதர்களுக்கு முடியுமான உதவியை தான் மனிதர்கிட்ட கேட்கணும். நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, திண்டு கழிச்சவன்ட்டா போகணும் சோத்து பிச்சைக்கு, உடுத்து கழிச்சவன்ட்ட போகணுமா உடுப்பு பிச்சைக்கு பண்ணணும். அவனுக்கே தின்ன வழி இல்லாமக்காம் போய் சோத்துக்கு போய் கையை நட்டலாமா? நம்ம சாதாரணமாக மனுஷன்கிட்ட கேட்குறேன்டாலும், உயிரோடு இருந்துட்டு போய் கேட்குறேன்டாலும், இருக்கிறவன்டானு போய் கேட்போம், தாங்க வாப்பாண்டு அவனு வாப்பா பகலே நான் சாப்பாடு ஆக்கலை நீ என்னடான்னு கேட்குறேன்னு சொன்னால் நம்ம எப்படி அதை எடுத்துக்குவோமா? கேட்க மாட்டோமே. அப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல தானே நம்ம போய் கேட்போம். நோய் நிவாரணம் மனுஷனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? நான் கேட்க என்ன மகான்கள் ரெண்டு ஓடுறீங்க, சின்னம்மாவில் நான் பாண்டு ஓடுறீங்க, பீஸ் அவுலாவிலியா பாண்டு ஓடுறீங்க, ஷாவுல் ஹமீது வலியுல்லான்னு ஓடுறீங்க, சரி அவங்கள்ட்ட ஏன் ஓடுறீங்க? கபூரில் இடிக்காங்கன்னு ஓடுறோம். ஏன் கபூருக்கு போனாங்க? ஏன் கபூருக்கு போனாங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே? மவுத்தாக போயிட்டாங்க, அதுக்கு தான் கபூர் கட்டிக்கும். ஏன் மவுத்தாங்க? சின்ன ஒரு லஜிக் தான், அவரை வருத்தத்தை அவருக்கே குணப்படுத்த இயலாமல் தான் மவுத்தாகிருக்கார். அப்புறம் எப்படி நம்ம வருத்தத்தை அவர் லேசாக்கிற கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டோமா? அவரை வருத்தத்தையே அவருக்கு லேசாக்க இயலாமல் தான் மவுத்தாகிருக்கிறார். மவுத்தானத்தால் தான் கபூர் உயிரோடு இருக்கிறவன புதப்பமா? மவுத்தானத்தாலான கபூர் அவரையே அவர் காப்பாற்ற முடியலை, உன்னை எப்படி காப்பாற்றுவாரு? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், நாளை மஹ்ஷர் வழியிலே மக்கள் எல்லாம் எழும்பி கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லி ஒவ்வொரு நபிமார்களாய் ஓடுவோம். அந்த நபிமார்கள் எல்லாம் யார் நஃப்ஸி யார் நஃப்ஸி எம்பாங்க, எங்களால் முடியாது முடியாது எம்பாங்க. நபிமார்களுக்கே முடியாதான் மகான்கள் கையப்பிடிப்பாங்களாம். இவன் சொல்கிறான், இவன் பயானில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஷேக் நாயகம் அவங்க வருவாங்க, அவங்களோட முரீதுகளை பிடிச்சி அப்படியே கரையேற்றுவாங்களா? அவர் நிலைமையே அல்லாஹ் ஆலம். நபிமார்களே யார் நஃப்ஸி யார் நஃப்ஸிங்கிறாங்க, அந்த மஷர் வழியில் ஷேக் நாயகத்தை எங்கே போய் பார்க்க, எந்த தொங்கலில் நிற்பார் அவங்க தங்கள், அந்த மஷர் வழியில் உங்களோட தங்கள் எங்கே நிற்பார், எந்த தொங்கலை? முடியுமா அவரால்? இயலாத. அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய அரசியல் அவன் தலையை வச்சு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி தருமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற ஹதீதையில் நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க கரையேற்றுவாங்களாம். இதில் இந்த சூபி மனசில் பைய செஞ்சவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு சில்சிலா கொடுப்பாங்க. சில்சிலாண்டா என்ன, இப்போ இருக்கிற ஷேகு அவருக்கு பையத்து கொடுத்த ஷேக், ஷேக் ஷேகண்டு வந்து அலி அலி அல்லா தலான் போய் ரசூல்லா வரைக்கும் ஒரு பட்டியல் பேர் பட்டியல்.
3: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நபிமார்கள், மலக்குமார்கள், மகான்கள், பெரியார்கள் நம்ம சொல்றோம். ஆக பெருசு மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் பேரை கேட்டால் நம்ம என்ன சொல்றோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்படித்தான் மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, அதுக்கு அடுத்த பெரியார்கள் யாரு? நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள் பேரை கேட்டாலே நபிமார்களுக்காக துவா கேட்கணும். அந்த நபிமார்கள்லேயே தலைவர் முஹம்மது நபி, அவர் பேரை கேட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக, அதுவும் துவா தான். அந்த நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மகான்கள் பெரியார்கள் இருக்கிறாங்க. துல்கர்னைன், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியுடைய தாய், இவங்களுக்கெல்லாம் ஒஹி வந்துச்சு. அவங்களோட பேரை கேட்டால் என்ன சொல்லலாம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம், அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகும். அதுக்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு என்ன? ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. சஹாபாக்களுக்கு பிறகு யாரு? தாபியீன் ரஹிமஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. தாபீன்களுக்கு பிறகு இமாம்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ், இந்த இமாம்கள், அதுக்கு புற உள்ள பெரிய பெரிய தஃப்ஸீர் அறிஞர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்காக துவா கேட்குறோம். அப்போ மலக்குமார்கள்ட்ட இருந்து நல்லடியார்கள் வரை அவர்கள் பெயரை கேட்டால் அவங்களுக்கு தான் துவா. எங்கேயாவது அவர்கள்ட்ட போய் நாம துவா கேட்ட வரலாறுகள் உண்டா? ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோங்கன்ட்டு எங்கேயாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேரில் கந்தூரி கொடுத்துருக்கானா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பேரில் வெட்டுக்குத்து ராத்திரி நடந்திருக்குதா? நபிமார்கள் பேரில் துவாக்கள் நடக்குதா? நபிக்கிட்ட போய் எங்கேயாவது துவா கேட்டிருக்குமா? எல்லாருக்காகவும் நாங்கள் தான் துவா கேட்கணும். ஏனென்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான் துவாவை அங்கீகரிப்பவன், அல்லாஹ் தான் கொடுப்பவன், அல்லாஹ்விடம் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ் தான் நோயை கொடுப்பவன், அல்லாஹ் தான் நோயை தீர்ப்பவன், அல்லாஹ் தான் உணவு விஸ்திரம் செய்பவன், அல்லாஹ் தான் உயிர் காப்பவன். அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்டால் அவன் முஷ்ரிக்கி. அப்போ அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியதை யா மஹிதீன் ஆண்டவரேங்கிறோமே. இங்கே கடற்கர பள்ளிக்கு போய் காணிக்க போட்டுட்டு பிள்ளையோட பாஸ் வாங்கணும், ஏ லெவலில் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும், ஓலையை எடுக்கணும்ன்ட்டு காணிக்க போட்டேன். அப்போ அல்லாஹ் எதுக்கு இருக்கிறான்? அல்லாஹ் எதுக்கு இருக்கான்? இப்போ ஒருத்தன் குமெண்ட் எழுதுறான், இந்த ஹுப்புக்காரன் ஒருத்தன் பேர் முஜாஹிதான், குமெண்ட் எழுதுறான், எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவனிடம் கேட்பதை விட எங்கள் மகான்கள் பெரியார்களிடம் கேட்பது சிறந்தது என்று அழைக்கும். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கணும். அவர் நிலைமையே என்னவோன்றது கிடக்குது, அவர்கிட்ட போய் துவா கேட்கணுமா? அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துவா கேட்க முடியுமா? அப்போ இந்த கொடியேற்ற பள்ளி என்று சொல்லி இன்றைக்கு கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல். அங்கே என்னத்துக்கு மக்கள் போகிறாங்க? எதுக்கு போகிறாங்க? அங்கே பெரிய ஒரு ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, தக்குவாவை பற்றி பேசுகிறாங்க, விவாதத்து நடக்குது, அதுவா? ஒன்றும் கிடையாது. கடை வச்சிருக்கிறாங்க, கலர் கலராக உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளையில் வரும். அப்போ இங்கேருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தாவை கொண்டு இறக்கி விட்டு போட்டு அங்கே எவனோ இறக்கி விட்டத்தை உரச போகிறாங்க, அல்லது கடையில் கொஞ்சம் சீப்பாக சாமாம்பங்கள்லாம் வந்து போகிறாங்க, கலர் கலராக பல்பு போட்டிருக்குங்கிறத பார்க்க போகிறாங்க. அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல சுணங்கக்கூடாது. அல்லாவோட சாபம் எப்போ வேணுமென்றாலும் பெரு. அப்போ இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா? போகக்கூடாது. அங்கே போனால் வியாபாரம் வைப்ப, நான் முட்டாசு கடை வச்சுக்கிறேன், நான் வந்து பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன், நான் இந்த பொருளை நான் பேக்கு வச்சுக்கிறேன், லேடி செருப்பு வச்சுக்கிறேன், எல்லா ஐட்டமும் அங்கே வரும். இப்போ செருப்பு வரும், பேக்கு வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க, விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போகிறது சமம். அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போகிற மாதிரி ஒரு செயல் இது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது. கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அதுக்கு ஹையர் போகக்கூடாது. நம்ம ஆட்டோ வச்சுக்கோம், வாகனம் வச்சுக்கோம், கார் வச்சுக்கோம், வேன் வச்சுக்கோம், கொடியேற்ற பள்ளிக்கு அயர் வருது, 100,000 ரூபா தந்தாலும் செய்யாதீங்க. அந்த சோறு நம்முடைய பிள்ளைகளுக்கு செமிக்கக்கூடாது, அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது. அயர் போகாதீங்க, பொருள் விற்க போகாதீங்க, பொருள் வாங்க போகாதீங்க, முஸ்பத்தி பார்க்க போகாதீங்க. அல்லாவுக்கு மாறு செய்கிற இடம் முடியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள், அங்கே போகாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த கொடியேற்ற பள்ளி போன்ற இடங்களுக்கோ அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வேறு சில ஆலயங்கள், கோயில்கள், ஆலயங்கள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் முட்டாசி விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது. ஏன் ஹராமானது என்றால், அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்களில், அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் விற்கப்படுறோம்னா அதுக்கு உதவி செய்கிறோம். பாவத்துக்கு நாம் துணையாக இருக்கக்கூடாது. நல்ல வியாபாரம், நல்ல சம்பாத்தியம் செய்யாதீங்க. அது மாதிரி தான் உள்ளூருக்குள்ளே கடையை வச்சுக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பொருளை விற்கிற கடையை வச்சிருக்கிறாங்க. எப்படி? அறக்கூடு நாடாக விற்கிறோம். அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யார் தாயத்து தகடு கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. நான் விற்கிறேன், நான் கட்டலையே, நான் விற்கிறேன். இதை எந்த கோர்ட்டில் போய் இந்த வழக்கை ஜெயிக்கிறான்? அல்லாஹ் கேள்வி எனக்கு கூட இதை சொல்லலாமா? இப்போ நம்ம விவாதம் பண்ணலாம். நாங்கள் அஞ்சு நேரம் தொழுறோம், நாங்கள் வணங்கல்ல, நாங்கள் பூஜை செய்யலை, ஆனால் பூஜைக்குரிய சாமானை விற்கும், நாங்கள் அறக்கூடு விற்கும், நாங்கள் கட்டலை, நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற? நீ விற்க போய்த்தானே ஒருத்தன் வாங்க வரான், நீ ஏன் விற்கிற? யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு வாழ்விப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வாழ்த்தான், கத்தி தான், கத்தி தான் யுத்த நேரம் நமக்கு எதிராக பயன்படுத்த போகிறான். விற்காத, சீனி ஹலால் தான், வாங்குறவன் சாராயங்காய்ச்சவான்னு தெரிஞ்சால் விற்காத, ஹராம். அப்போ சீனி ஹலாலையே சாராயங்காய்ச்ச பொருணண்டா கொடுக்கக்கூடாதுண்டா? தாயது தகடு எனத்துக்கு, தாயத்தை விட எனக்கு எதுக்கு அந்த நூல் பண்ணுறான்? கொடி கட்டுறதுக்கா? ஆட அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு தாயத்தை பூஜாரிக்கிட்ட போகிறான், நம்மளோட மௌலவி சாப்பிட்டு போய் நூல் கட்ட போகிறான். விற்கக்கூடாது. அதில் ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான், நீங்கள் பூஜையோட பேரை வச்சனாலே சாமான் லிஸ்ட்டு நாங்கள் தருவோம். நெய், தேன், குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இது சாமிக்கு படைக்கிறது, இதெல்லாத்தையும் விற்று பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா? இதை விற்று நம்ம கொண்டாட்டு வேலையை சொல்லணுமா? சொர்க்கம் போகிறோம் இல்லையா நாம? ஹராத்தை திண்டு தான் அந்த உடம்பை வளர்க்கணுமா? அது விற்றா தான் இருக்கிற மற்ற சாமான் விற்கும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கலை. நாம் ஈமான் கொண்ட 6 அம்சம், அல்லாஹ்வை கொண்டு ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகர் வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா. அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசுமார்களை கொண்டு, மறுமை கொண்டு, விதியை கொண்டு, விதியை கொண்டு நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோமே, விதியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கும். சூரா ஹூத் 6 வசனம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்கிறான். சூரத்தில் அண்ணா 59 வசனம், வமா தஸ்குத்து மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதங்கிறான். சூரா ஹதீத் 22 வசனம், உங்களையும் இந்த வானம் பூமியையும் படைப்பதற்கு முன்னாலும் உங்களுக்குள் என்ன நடக்கும் என்கிறத இல்லா ஃபி கிதாபி மின் கபிலிய நபுரஹா, நம்ம எழுதிக்கோம் என்கிறான். சூரா பக்ரா 216 வாசனம், நீங்கள் வாசா தக்ரஹு ஷையன் வஹுவ கைரு லக்கும், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அது நல்லதாக இருக்கும், நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க அது கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாங்கிறான். அப்போ கல்லா கதிர நம்பியிருக்கிறோம், இதை விற்றா தான் மற்றது யாவாரம் நடக்க வேண்டாம். நீ கல்லா கதிர நம்பல, அல்லாஹ் உனக்கு எழுதின ரிசுக்கு நீ அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியானாலும் கிடைக்கும், எழுதாட்டி கிடைக்காது. உனக்கு எழுதப்படாதது கிடைக்காது, நீ அமெரிக்காவுக்கு போனாலும் கிடைக்காது. நீ சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் உனக்கு எழுதப்பட்டது காலாடியை வந்து கிடக்கும். அல்லாவை நம்பணும், இதை விற்றா தான் வியாபாரம், இல்லை அதை விற்க மாட்டேன். எப்படி அல்லாவை நம்பினேன் நான், அல்லாவுக்கு மாறு செய்கிற, அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு சாமானை நான் என்ற கையால் தூக்கி விற்று அதில் லாபம் கண்டு எந்த ஒன்றாட்டி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து நான் ரோட்டில் காரோடி ஜீப்போடி, சுபஹானல்லாஹ், நியாயம் நல்லா இருக்குமா? இது மறுமையில் நாம் தப்பலாமா? அல்லாக்கிட்ட இதுக்கு பதில் சொல்லலாமா? புரிஞ்சுக்கோங்க, இதில் பெருமை வேறு. அல்லாவுக்காக சில்லற கடை வச்சுக்கிறவங்க, தாயத்து தகடு, இசின் தகடு, அந்த இசின் தகடை கண்டுபிடிச்சதே ரேசருக்கு அடார் வைக்கத்தான், அதை கிரேச்சி காரம் வேண்டுவேன், நீ விடு, நமக்கு தேவையில்லை. இசும் எழுதுறதுக்கு தகடு, தாயத்து, குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இந்த கோயிலுக்கு விற்கிற என்ன அது வேறு, அதுக்கு விற்கிற நெய் வேறு, வேறு ரேட்டில் தேன், இந்த பூஜாரியில் லிஸ்டண்டா அதுக்கு இப்படி சாமான், அந்த பூஜாரியில் லிஸ்டண்டா அதுக்கு இந்த சாமான், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அத்தையாது பாடமானு தெரியல, அவருக்கு பூஜையிட சாமான் எல்லாம் பாடமா அத்தகைய அது பாடமானு தெரியல. இதை வேற ஃபேஸ்புக்கில் வேற விளம்பரம் ஹராம். அப்படி சாமான் அல்லாவுக்கு மாறு செய்த சாமான் விற்கிறவன் கடையில் எள்ளு கூட வேண்ட போகக்கூடாது. நாமளும் அதை நாம் புறக்கணிக்கணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொலிக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அம்மன் யுஜீபு அல்முத்தர் இதா தஆஹு வயக்ஷிஃபு அஸ்ஸூ வயஜ்அலுகும் குலஃபா அல்அர்த் அஇலாஹும்மா அல்லாஹ். கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அல்லாஹுவை தவிர வேறொரு இலாஹா இருக்கிறார், கடவுளா இருக்கிறார், அந்த ஒரே இறைவன் அல்லவா? உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன், உங்களுடைய கடனை நீக்குபவன், உங்களுடைய நோயை நீக்குபவன், உங்களுடைய இழிவை நீக்குபவன், உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். மனிதர்கள் எல்லோரும் திட்டம் தீட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. இந்த அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம்? அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம்? மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி அழைத்தார்கள், இன்னால முத்ரகூன். மூசாவின் சமூகம் சொன்னது, மூசா எங்களை கைவிட்டு விட்டீர், முன்னால் கடல் பின்னால் ஃபிரௌன், அழிந்து விட்டோம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீதுள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அல்லாஹு அக்பர், என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள்.

0: இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது. கல்லா இன்னமைய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான். அவனுக்கு வழிகாட்டுவான். மூசா, உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிள அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால். இப்ராஹிம், நெருப்பு வீசப்பட போகிறது, நெருப்பு சுட்டரித்து அழித்துவிடும், பயந்தார்களா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நெருப்பை படைத்தவன் அவன், அந்த நெருப்புடைய ஆற்றல் அவனிடத்தில் இல்லையா? அல்லாஹ் மாற்றினான் அந்த நெருப்பை குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம். யார் யூனுஸை பாதுகாத்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார். அல்லாஹுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்களைத்து விடாது என்று. அல்லன் நக்தீர் அலைஹி கதர், அல்லாஹுடைய கதர் என்ற, அல்லாஹுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை? அல்லாஹுடைய விதி அல்லன் நக்தீர் அலைஹி, அதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் தனக்கு தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில். அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார், அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார் யூனுஸ், அல்லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன், யா அல்லாஹ், நான் பலஹீனமானவன், அநீதம் செய்து விட்டேன், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், எனக்கு உதவி செய் என்று. ஃபஸ்தஜபனா லஹு, அவருடைய அழைப்பை அல்லாஹ் செவிமடுத்தான். அந்த சோதனையில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹுவை அழைத்ததால் அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்திலிருந்தும், அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால். ஏன், மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல. அல்லாஹ் அந்த சோதனையில் இருந்து யூனுஸை பாதுகாத்தான். நற்செய்தி சொல்கிறான் அல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அழையுங்கள் என்னை, எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை, எனக்கு முன்னால் பணியுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கல்லாஹ் இறங்கி வருகிறான், என்னை அழைப்பவர்கள் உண்டா, அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர், யார் நஷ்டவாளிகள், ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம்? யார் அய்யூபை குணப்படுத்தியது நோயிலிருந்து? வஅய்யூப இஸ்னாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியத்துர், ஆண்டுகள் ஆண்டுகளாக அய்யூப் மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார். ஒரு நபி, நோய் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான். எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான்? அளவற்ற அருளாளனே, நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார். அல்லாஹ் அதை நீக்கிறான். இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால், மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால், அவ்வளவுதான், நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவான் அவன் நாளினால். உலகத்திலே கொடிய நோய் கேன்சர், அதனுடைய 4வது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால், நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால் நம்பிக்கையோடு அழையுங்கள், உறுதியோடு அழையுங்கள், என் ரப்பு குணப்படுத்துவான், வற்புறுத்துங்கள் அவனை, என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று. அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது, உங்களுடைய ரப்பு அவன். என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார்? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், நபி யூசுஃபை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த வரலாற்றை சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும். அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார்? அல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், யாரை அழைத்தார்கள்? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், மக்காவிலே உள்ளவரிடத்திலே முஹம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே, அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து, பல ஆயிரம் ஆண்டுகள், பல 2000 ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோபலட்ச மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பியிருப்பார்களா? ரசூலுல்லா யாரை நம்பினார்கள், யாரை நம்பினார்கள்? தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கணிக்கிறார்கள், தாயிஃபாசிகள் நோவி நோ கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள், சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வதென்று தெரியாமல் வரும்போது ஜெய்தவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் விடத்திலே, யா ரசூலல்லா, மக்காவில் உள்ளா மறுபடியும் நுழைய போகிறீர்கள், உங்களை அவர்கள் தானே வெளியாக்கினார்கள். யா ஜெய்த், இன்னல்லாஹ ஜாயிலுன் லிமா தரா ஃபர்ஜன் வ மஹ்ரஜன் வ இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், வெற்றி அளிப்பான், இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான். செய்தே ஹந்தக்குடைய யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பாறையை எங்களால் உடைக்க முடியவில்லை, பசி அவர்களை வாட்டுகிறது, ரசூலுல்லாஹ் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், 2 கற்களை பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அழைத்து அடித்தார்கள் அந்த அந்த அந்த கல்லை, அந்த பாறையை அடைக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாதிஹ் ஷாம், ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். இரண்டாவது முறை அடித்தார்கள், உஅதீது மஃபாதிஹ் ஃபாரிஸ், ஃபாரிஸ் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். மூன்றாவது அடி அடித்தார்கள், எல்லாம் உடைந்தது. சொன்னார்கள், யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். முனாஃபிக்குகள் சிரித்தார்கள், கல்லை கட்டிக்கொண்டு வயிற்றிலே பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர். யமன் தேசத்து, ஃபாரிஸ் தேசத்து, ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார், கேலியாக இல்லையா என்று கேலி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத் ரசூலிடத்திலே ஓடி வந்தார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? ஹப்பாப், இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்காக. ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள், இரண்டாக பிளந்து விடுவார்கள். ஹப்பாப், ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள், எலும்புகள், தோள்கள், சதைகள் தீர்ந்துவிடும். ஹப்பாப், அவர் அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து விலக மாட்டார். வல்லாஹி லயுத்திம்மன்ன ஹாதல் அம்ர், ஹப்பாபே, அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளை, அவனுடைய காரியங்களை முழுமையாக்கியே தீர்வான். ஹப்பாப், அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஹப்பாப், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராகா ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது சுராகா துரத்தி வருகிறார். சுராகா இப்னு மாலிக் துரத்தி வருகிறார், ரசூலை நெருங்க முடியாது என்று அந்த காஃபிர் உணர்ந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள், ஆனால் ஏதாவது செய்தியை அவர்களிடத்தில் கொண்டு சென்றால் நம்புவார்கள். உனக்கு கிஸ்ராவுடைய கவசங்கள், காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும். கிஸ்ரா சாஹிப் ஃபாரிஸ், ஃபாரிஸுடைய அரசன் கிஸ்ராவுடைய கவசங்களா காப்புகளா எனக்கு அணிய வைக்கப்படும். நீங்கள் இவ்விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி. அல்லாஹு அக்பர். உமர் அழைத்தார், உமருடைய ஆட்சி காலத்தில் எங்கே சுராகா? ரசூலுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது, கிஸ்ராவுடைய காப்புகளை அணிவித்தார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், அன்தும்ல் அலௌன், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், முஃமின்களாக வாழ்ந்தார்கள். நீங்கள் மூமின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல. எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீது உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். யார் பயப்படுகிறார்கள்? யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு? அல்லாஹ் அக்பர். ஹுவல் காதிர். சுப்ஹானல்லாஹ். எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். குழந்தைகள் இல்லாமல் இன்று பலர் தவிக்கிறார்கள். எத்துணை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்ற இழிவால் சிரமத்திலே வாழி அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரை அழைத்தார்கள்? யா அல்லாஹ், வயதாகிவிட்டது, என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடுயா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தான் யஹ்யாவை. கேட்டார் யா அல்லாஹ் எப்படி? கால கதாலிக் கால ரப்புக ஹு அலைய ஹய்யின். அப்படித்தான் ஏற்படும். அல்லாவிற்கு அந்த காரியம் எளிதானது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு நோக்கி பயணமாகி திரையை மறைத்துக் கொண்டதற்கு பிறகு ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்பி சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான், தூய்மையான குழந்தை என்று. மரியம் கேட்டார்கள், எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? என்னை யாரும் தொடவில்லை, எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்திலே இல்லை. கால கதாலிக்கி கால ரப்புக்கி ஹு அலைய ஹய்யின். அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துவது அவனுக்கு எளிது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை, அல்லாஹ் மலக்குகளை அனுப்பினான் வீட்டுக்கு விருந்துக்காக. உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகி கொண்டார்கள், நீங்கள் பயப்படாதே.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: அல்லாஹு அலீம், அல்லாஹு கதீர். ஏன் கவலை? அறிந்திருக்கிறான் பிரச்சனையை. இதை அவன்தான் நீக்க முடியும், வேறு யாரும் நீக்கிவிட முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால் அவன்தான் நீக்க முடியும் என்றால் நீ யாரிடத்திலே சொல்ல வேண்டும்? அவனிடத்திலே. அவனிடத்திலே சொல்லிவிட்டாயா, கூறினாயா, முறையிட்டாயா, அழுதாயா? மண்டியிட்டாயா, பணிந்தாயா? லா தஹஃப் லா தஹ்சன் இன் அல்லாஹ் மஅனா மா தன்னுக பித்னைனி அல்லாஹு தாலிதுஹுமா. இரண்டாம் அவரா நாம் இருக்கிறோம், இவர்கள் குடிந்தால் எம்மை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயமா? இவர்களுடைய ஆற்றல் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுடைய பார்வை கீழே குடியாது, முடியாது அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு. அல்லாஹு தாலிதுஹுமா. உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை. உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே, யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே. ஆம், இந்த உலகம் பொய், இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது. எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள், யாரும் இல்லை என்ற நிலை வரும். அப்போது உணர்ந்து கொள்வீர்கள், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவர், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள். அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களை அரவணைப்பான். எதுவாயினும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், திருமணமா அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், குடும்ப பிரச்சனையா அல்லாஹுவை அழையுங்கள். வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். கடனா நிறைவேற்ற வேண்டுமா, கோடிகள் கடனா, வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். எல்லாவற்றின் மீது ஆற்றல் உள்ளவன், அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை, நாடியவர்களுக்கு கொடுப்பான். உலகமே இழிவை தர காக்கிறதா, உலகமே உங்களை எதிர்க்கிறதா? வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர், வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். இறுதியாக ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய சுமக்கக்கூடிய சுமையில் மிகப்பெரிய சுமை அவனுடைய பாவங்கள். அவனுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுவிட முடியாது, அல்லாஹுடைய அருளை கொண்டு மட்டும். அல்லாஹுடைய ஆற்றல் அதற்கு தேவை. அவன் நாடினால்தான் மன்னிப்பான், அவன் நாடினால்தான் தண்டிப்பான். அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாவங்களை மன்னிப்பதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனால்தான், அவன்தான் படைத்தான், அவன்தான் நேர்வழி காட்டுகிறான், அவன்தான் உணவளிக்கிறான், அவன்தான் பானம் புகட்டுகிறான், அவன்தான் நோயை ஏற்படுத்துகிறான், அவன்தான் குணப்படுத்துகிறான், அவன்தான் உயிர் உள்ளவருக்கு உயிர் கொடுக்கிறான், உயிரெடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறித்து பேசி வரும்போது சூரத்து ஷுஅராவுடைய வசனத்தில் வல்லதி அத்மஉ அய்யஃபிர லி கதீஅத்தி மின் யௌமத்தீன், அந்த தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி பேசி வரும்பொழுது சொன்னார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்கிறான் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ் இந்த பாவத்தை அவனுடைய ரஹ்மத்தோடு மன்னிப்பான் என்பதோடு மட்டுமல்லாமல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தால் இந்த பாவங்களை நீக்குவான். அவன் நாடினால்தான் இந்த பாவங்களை மன்னிக்க முடியும், அவன் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இரண்டும் சேர்ந்தால்தான், அவன் நாடினால்தான் இந்த பாவங்களின் இடமிருந்து நீக்குவான், மறைப்பான் என்ற அவனுடைய ஆற்றலின் மீது பணிவை வெளிப்படுத்தினால்தான், அல்லாஹும்ம இன்னி ஜலம்து நஃப்ஸி ஜுல்மன் கஸீரன் ஃபலா யக்ஃபிரு ஸ்னூப இல்லா அந்த், யா அல்லாஹ் ஜுல்மன் கஸீரன், அதிகமான அநீதம் செய்து விட்டேன் நஃப்ஸுக்கு, இந்த பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக்க வர் ஹம்னி இன்னக்க அந்தல் கஃபூர் ரஹீம், உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது என்ற அந்த குதிரத்தை அவனுக்கு வெளிப்படுத்துமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு சொன்னார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் சொன்னார்கள், மன் அலிம மின்கும் உங்களில் நான் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் என்று அறிந்து என்னை அழைக்கிறாரோ, எனக்கு இணை வைக்காத வரை அவர்களை நான் மன்னிப்பேன். நான் அறிந்தவன், நான் ஆற்றல் உள்ளவன் என்பதை அறிந்து என்னிடத்திலே மன்னிப்பை தேடினால். நாம் பலம் உள்ளவர்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பலகீனமானவர்கள் அல்ல. இம்மூடு அல்லாஹ் இருக்கிறான், அவனல் காதிர், எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன், என் மீதும் ஆற்றல் உள்ளவன், என் உடல் உறுப்புகளின் மீது ஆற்றல் உள்ளவன். அவனுடைய ஆற்றலால் தான் என் இதயம் துடிக்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் நாவு அசைகிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் மூளை சிந்திக்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் கரங்கள் நகழ்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் நான் உறங்குகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் சிரிக்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் மரணிப்பேன், அவனுடைய ஆற்றலால் தான் மரணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் விசாரிக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம், பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் சொர்க்கம் நுழைவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நாளை மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ், அவனுடைய ஆற்றல் தான் என் நோயை நீக்க முடியும், அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும், அவனுடைய ஆற்றல் தான் என் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன். அல் கதீரை அறிந்து கொள்ளுங்கள், அல் காதிரை அறிந்து கொள்ளுங்கள், அல் முக்கதிரை அறிந்து கொள்ளுங்கள், அழையுங்கள் அல் காதிர், யா அல் காதிர் என்று அல்லாஹுவை அழையுங்கள், எனக்கு ஆற்றலை கொடு, என்னை பலப்படுத்து, இந்த நோயிலிருந்து குணமாக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு என்று அல்லாஹுவை அழையுங்கள். எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை, எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை, அல்லாஹ் தடுத்து கொண்டால் நிறுத்தி கொண்டால் தன் உதவியை, எம்முடைய பாவங்களால் எம்முடைய பிரச்சனை எம்முடைய அநீதத்தால் அல்லாஹுவை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது, அந்த காதிரை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அறிஞர்களுடைய கூற்றை கொண்டு முடிக்கிறேன், இந்த உலகத்தில் பலமான மனிதனாக நீ மாற வேண்டும் என்றால் ஃபதவக்கல் அல அல்லாஹ், அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள், பலமுள்ள மனிதனாக நீ இருப்பாய். இந்த உலகத்திலே செல்வந்தவனாக நீ மாற வேண்டும் என்றால் உன் கரத்தில் இருப்பதை பற்றி பிடித்துக் கொள், அதை போதுமாக்கிக் கொள், அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து நீ செல்வந்தவனாக இருப்பாய். இந்த உலகத்திலே சிறந்த கண்ணியமுள்ள மனிதனாக நீ வாழ வேண்டுமென்றால் ஃபத்தக்கில்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக்கொள், கண்ணியமுள்ள மனிதனாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவான. அல்லாஹுவை அறிந்து அவனுக்கு முன்னால் பணியக்கூடிய, சுஜூதில் விழும்போது அந்த அல் காதிர் அந்த ஆற்றல் உள்ளவனுக்கு முன்னால் விழும்போது அவனை உணர்ந்து விழக்கூடிய, அவனை புரிந்து விழக்கூடிய இந்த ரூஹுக்கு, இந்த உயிருக்கு அவனுடைய பணிவை கற்றுக் கொடுத்து விழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஆலா, அல்லாஹ்வே நீ பரிசுத்தமான உயர்ந்தவன், நீ பரிசுத்தமானவன், நீ புகழுக்குரியவன், நீ உயர்ந்தவன், நீ மகத்துவமிக்கவன் என்று அல்லாஹ்வை அழைக்கும் போது அல் கதீர் என்ற தன்மையை நினையுங்கள், அல் காதிர் என்ற தன்மையை நினையுங்கள், அல் முக்கதிர் என்ற தன்மையை நினையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த இல்மை அல்லாஹ் பலனுள்ள இல்மாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹுவின் மீது அதிகம் நேசம் கொண்டு அவனை அதிகம் பயப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். ஜஸாகுமுல்லாஹு ஹைர். இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு, இந்த கல்வியை தேடுவதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு அல்லாஹ் இதனை சொர்க்கம் இந்த செயலுக்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு ஆக்கட்டும், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்விடத்திலே நானும் துஆ செய்து கொள்கிறேன், நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க போதுமானவன், அல்லாஹ் எம்முடைய சிரமங்களை நீக்குவதற்கு போதுமானவன். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகுஃபிருல்லாஹ லி வலகும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை வான்மறை தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சோதனைகள் சூழ்கின்றதா என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். 24 மணி நேரமும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
5: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்போது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஹம் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குமுரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு செவிக்கு சுவையாய் சிந்தைக்கு விருந்தாய் கருத்துரைகளை அளித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விடுமுறை தினத்திலே உங்களுடைய சொந்த அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மத்தியில் பரஸ்பர புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் மொழி ரீதியான ஒற்றுமை பிணப்பும் ஏற்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சிறப்பானதொரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பது இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். தமிழ் என்பது நாம் அனைவரும் பேசுகிற ஒரு மொழி. மொழி என்பதோடு மாத்திரம் இதை சுருக்கிவிடாமல் ஒரு உணர்வாய், உறவாய், உயிராய் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிற, பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சம் என்றே இந்த சம்பவத்தை நாம் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள், குறிப்பாக நான் பேசப்போகிற தலைப்பை பற்றி சொன்னவர்கள் எல்லாம் இடியும் மின்னலும் என்று திரும்பி சொன்னார்கள். இடியும் மின்னலும் என்கிற இந்த தலைப்பை இங்கே தந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையினுடைய அறிகுறி. மழை என்பது அனைவரும் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, குறிப்பாக விவசாயிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஒரு உயிர் துளிதான் இந்த மழை துளி. இந்த மழை துளிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிற, இந்த அறிவிக்கிற அறிவு பொருளாக இருக்கிற ஒன்றுதான் இந்த இடியும் மின்னலும். ஆனால் நாம் இங்கே பேச வரப்போவது வசந்த காலத்திலேயோ அல்லது விவசாயிகள் எந்த காலத்தில் மழை பொழிந்தால் நன்றாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பார்களோ அந்த காலத்தினுடைய மழையை குறித்து அல்ல. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக சென்னை வாழ் மக்கள், கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்கள், இலங்கை உட்பட கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் வந்துவிட்டால் ஒரு பெருமழையை தொடர்ந்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி துவங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவின் போதும் அல்லது புதிய வருடத்தினுடைய துவக்கத்தின் போதும் புயல் காற்றோடு கூடிய பெருமழை பெய்து ஊரில் இருக்கிற இயற்கை வளங்களையெல்லாம் நாசம் செய்து பெருவாரியான உயிரிழப்பும் பெருவாரியான பொருளாதார இழப்பையும் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்கள் நாம் கண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சமும் சளைக்காத அல்லது அதைவிட மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிரித்தாளும் சூழ்ச்சிகளை மையமாக வைத்து சமூக மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் வாஞ்சை வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நாட்டை எப்போதுமே ஒரு பரபரப்பாய் கலவர சூழலில் வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்தியா இலங்கையில் இப்போது குறிப்பான முறையில் இனவாத கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு மாற்று சமூக சகோதரர்களுடைய ஒரு மனநல்லிணக்க பயணமாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால்தான் இடியும் மின்னலும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தமிழனுக்கென்று இயற்கையாய் ஒரு குணம் இருக்கிறது. யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்குவம் இவனுக்குத்தான் இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமி என்று சும்மாவா சொன்னார்கள்? யாரும் இந்த ஊருக்குள் வந்து முதலமைச்சராகி விடலாம், யார் இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் சினிமா நடிகையாகவே இருந்தாலும் அவளுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். அதனால்தான் 65 வயது வரை சினிமாவிலே ஹீரோவாக நடித்து எல்லா விதமான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டுவிட்டு சிஸ்டம் பார்ட்டி என்று நம்மால் அறியப்படுபவர்கள் கூட பெயரே அறிவிக்காத அரசியல் கட்சியை ஆரம்பித்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போடுகிற, மோரை பீராக்குகிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடலிலே ஏற்படுகிற கொந்தளிப்பை உஷ்ணத்தை தெர்மாகோல் வைத்து சரி செய்துவிடலாம் என்கிற அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த தேசத்தின் முதலமைச்சராக ஆவாரா என்று அவரே கூட கடவல்ல கற்பனை கூட செய்து பார்த்திராதவர் இன்றைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டால் இவர்தான் கல்வி அமைச்சர், இவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த அமைச்சர்களெல்லாம் நெஞ்சிலேயும் நெஞ்சத்திலேயும் சிந்தனையிலேயும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்டவர்களை பார்த்து கொண்டிருந்த நாம் எல்லாம் இப்போது யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் என்றே தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒருவர் சொன்னாலும் சொன்னார், ஒருத்தர் ஆன்மீக அரசியலே ஆரம்பிச்சிட்டார். யார் அவரு? யாருங்க அவர்? இப்போ புதுசா இன்னொரு ஆன்மீகம், மொத ஆன்மீகம் கிடையாது, இன்னொரு ஆன்மீகம், நித்யானந்த சேனை. அவரெல்லாம் என்ன செய்து விட்டார்? இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை மாறிக்கொண்டே செல்கிறது. சகோதரர்கள், இந்த புனிதங்கள், இந்த ஆளுமைகள் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு காட்டுவாசிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரமான சூழலில் குறிப்பாக இந்தியர்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே அப்பாவி சிறுமி கோயிலிலே வைத்து கற்பழிக்கப்பட்டதனுடைய கொடுமையை கூட நம்மால் தாங்க முடியாது. ஆனால் அதைவிட கொடுமை கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த சிறுமியை யாரெல்லாம் கபலீகரம் செய்தார்களோ அவர்களை கைது செய்யக்கூடாது என்று கோஷம் எழுப்பி ஒரு மாநிலத்தின் அமைச்சரே ஊர்வலம் செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வுகள் கொஞ்சமாவது இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறதா? உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள மனிதர்கள் தான் இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று யோசிக்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை சமுதாய மக்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பெண்மணியை ஒரு எம்எல்ஏ ஒருவர் கற்பழிக்கிறார். கற்பழித்த எம்எல்ஏவுக்கு எதிராக அவருடைய தந்தை காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுப்பதற்கு செல்கிறார். அதே எம்எல்ஏவினால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்திலேயே வைத்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கந்தக பூமியும் அனல் பூமியும் பெட்ரோலியத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற பூமிகள் எல்லாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, விவசாயத்தை வளர்ப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை போட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விவசாய நிலங்களை எல்லாம் பண முதலைகளுக்கு தாரை வார்த்து விட்டு
7: வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்ய வந்த பண பெருச்சாளிகளுக்கு தாரை வாழ்த்து விட்டு ஊரிலே இருக்கிற விவசாயிகளை எல்லாம் அரை நிர்வாணம் அல்ல முழு நிர்வாணத்தோடு பிச்சைக்காரர்களாய் அலையை விட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இடியும் மின்னலும். இந்த வருத்தத்தை, இந்த கவலையை நம்முடைய சமுதாய மக்கள், நம் சமூக மக்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த சின்ன சிந்தனையை போடுவதற்காகத்தான் இடியும் மின்னலும். அதிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் என்னதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாய் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியில் வந்திருக்கிற பல மதங்களை சார்ந்த தமிழ் சகோதரர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருந்தாலும், இதை நடத்துபவர்கள் என்னவோ முஸ்லீம்கள் அப்படிதானே, நாம் அனைவரும் தமிழர்கள் என்று பொதுவாக ஒரு கோஷத்தை எழுப்பி பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்து ஒட்டுமொத்த அல்லஹாவால் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி இங்கே இருந்தாலும், இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஏன் முஸ்லீம்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை இப்படி பிரமாதப்படுத்தி பிரதானப்படுத்தி தமிழ் மக்களை அழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தமிழுக்காக சேவை செய்த முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிய தமிழ் சேவை இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்கிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தில் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டரை கொண்டு வந்தாலே எப்படி காட்டுவாங்க அவர் என்ன தீவிர. அது இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி தெரியுமா வருவார், அவர் வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு கைலி அவருக்கு கொடுப்பாங்க. அந்த கைலி கட்டை நீங்கள் இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு முஸ்லீம் பாயை ஒரு கதாபாத்திரமாக காட்டிவிட்டால் அவர் கட்டுகிற கைலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் போடக்கூடிய ஆடை, யாரு பஞ்சாபு தேசத்திலேயும் வடநாட்டிலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் போடக்கூடிய ஆடையை தமிழ்நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு காட்சியை காட்டுவார்கள். அவர் வாயில தமிழே வராது, நிம்பல் எங்கே போனேன் நம்பல் எங்கே எப்படிதான் அவனை காட்டுவாங்க. இப்படிதானே ஒரு முஸ்லீம் கேரக்டரை, ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சினிமாவிலே காட்டுவதாக இருந்தாலும் அவர் எப்படி காட்டுவாங்க, நிம்பல்கு எந்த ஊரு நம்பல்கு எந்த ஊரு சேட்டு வர்றான் போறான் இப்படி, ஏன் முஸ்லீம்கள் வாயில தமிழே வராது என்கிற ஒரு காட்சியை காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் பிரித்தாளும் சூழ்ச்சிகள், வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்த கள்ள குழந்தைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஒரு சமய பிரிவுகள் ஏற்பட்டு சமுதாய பிளவுகள் ஏற்பட்டு முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டு முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பிளவும் ஒரு பிரிவும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற முயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கூட்டத்திற்கு மத்தியில் தான் நாம் இங்கே தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏன் இந்த முஸ்லீம்களின் வாயில் தமிழ் வராதா, ராணா என்கிற அந்த எழுத்தை கூட அழகிய முறையில் உச்சரிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். உலக மொழிகளிலேயே ரா என்கிற சிறப்புக்குரிய ஒரு எழுத்து உச்சரிப்பை மிக சாதாரணமாக உச்சரிக்க பழக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் தமிழுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இலங்கையில் பி ஹெச் அப்துல் ஹமீத் என்கிற பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்வில் அவர் ஒரு முக்கியமான ஒரு சபதத்தோடு இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன தெரியுமா சபதம், அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் பேசியவர் இலங்கையை சார்ந்த பி ஹெச் அப்துல் ஹமீத். எப்படி அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்கிற சபதத்தை இறுதி வரைக்கும் நிலைநாட்டியவர். ஏன் அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்றைக்கு அறிவியல் சொற்றொடர்கள், கணினி சார்ந்த சொற்றொடர்கள், அதற்கென்று என்சைக்ளோபீடியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, அதை கல்வி கலை களஞ்சியம் என்கிற பெயரில் கணிதத்திலே பயன்படுத்தப்படுகிற அறிவியல் மொழியிலே பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி தந்தவர் மனவை முஸ்தபா. அவர் ஒரு இஸ்லாமியர். ஏன் தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதற்கு தமிழ் வார்த்தை கேட்டால் டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்படிதானே பிளாஸ்டிக்கு தமிழ் கேட்டாங்க, அதிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம தமிழ் நிலைமை எங்கே இருக்குதுன்னு. அப்படிதானே பிளாஸ்டிக்கிற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று கேட்ட கேள்வியில் பதில் சொல்வதற்கு நாம் திக்கினோமே திணறினோமே, அதிலேயே தமிழில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மனவை முஸ்தபா என்கிற தமிழ் பேராசிரியர், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழறிஞர், அறிவியல் துறையிலும் மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழ் அந்த மருத்துவ துறைகளிலும் அறிவியல் துறைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் பயன்படுத்தக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி போட்டு கொடுத்தவர். இதை இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒத்துக்குதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாதாரணமானவரா? தமிழ் சமுதாயம் மரபு கவிதையே பார்த்து கொண்டிருக்கும் போது மரபு கவிதை கவிதைக்கு புது கவிதை என்கிற அந்த உயிரோட்டத்தை பாய்ச்சி இறுதி வரைக்கும் மரபு கவிதையை தழுவையாக வைத்து புது கவிதையை சமூகத்திற்கு படைத்து கொடுத்து தமிழுலகத்தின் கலில் ஜிவரான் என்று கண்ணதாசனே சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மொழிக்கு சேவையாற்றியவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்த இந்த தமிழ் மொழியை உலகத்திலே முஸ்லிம்கள் குறிப்பாக தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனார்களோ அப்படி போகிற இடங்களிலெல்லாம் தமிழ் சங்கம் போட்டு தமிழை வளர்த்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இவ்வளவு ஏன்? நம்முடைய இலங்கை நாட்டிலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தமிழர்கள் என்கிற பிரிவில் ஒரு சமூகம் இருந்தாலும் அங்கே இருவருக்கும் இடைப்பட்ட சமூகமாக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கிற யாரும் தங்களுடைய தாய்மொழியை சிங்களம் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இலங்கையில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்போ தமிழுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையா? இதையெல்லாம் இங்கே கூட்டம் போட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமையை நமக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்குரிய சக்திகள் மிக தெளிவான முறையில் செய்து கொண்டிருப்பதனால் தான் என் அருமை சகோதரர்களே, இப்படி நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற ஒரு தலைப்பிட்டு நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறதே என்று எண்ணுகிற போது உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்குரியவர்கள் என்கிற செய்தியையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் என்னதான் தமிழ் மொழி என்கிற மொழி ரீதியாக நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டாலும் இஸ்லாமியர்கள் என்கிற ரீதியில் மதத்தால் இந்த முஸ்லிம்கள் ஏன் பிரிந்தார்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களோ வேற்று கிரகத்திலிருந்து உள்ளே வந்தவர்களோ அல்ல. நீங்கள் எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து தமிழகம் என்கிற பூமியிலே பிறந்து தமிழ் மொழி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ இதே போன்றுதான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் தேசத்தால் இந்தியர்களாகவோ அல்லது இலங்கையர்களாகவோ மொழியால் தமிழர்களாக மார்க்கத்தால் முஸ்லிம்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த ஊடக உலகம் எப்படி காண்பிக்கிறது? எப்படி காண்பித்துக் கொண்டிருந்தது? முஸ்லிம்களா அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ தெரியாதவர்கள், முஸ்லிம்களா அவர்கள் பிடிவாதக்காரர்கள், முஸ்லிம்களா அவர்கள் அடிப்படைவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பெண்ணடிமையை பேணுபவர்கள் என்று சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி முஸ்லிம்களுக்கும் இந்த சகஜ வாழ்க்கைக்கும் இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை தள்ளி வைக்கிற அத்துணை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற மிக கடுமையான முறையில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் முஸ்லிம்களை தனியாக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிக்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், உலக அளவில் அருமை சகோதரர்களை ஆய்வு செய்து பாருங்கள், வேகமாக வளர்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் இருக்கிறது.
1: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
8: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
9: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இஸ்லாம் ஏன் வித்தியாசப்படுகிறது? முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல் வேற்று நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களோ, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்களோ, அல்லது வானத்தில் இருந்து திடீரென்று பிளந்து கொண்டு கீழே வந்து விழுந்தவர்களோ அல்ல. எல்லாரும் ஒரே மண்ணிலே பிறந்தவர்கள், எல்லாரும் ஒரே மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, இதே அரேபிய தீபகற்பத்தில் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து எம்புகிறார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தவர் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தது யார் என்றால், உங்களுக்கு விஞ்ஞான வகுப்பிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, யாதும் ஊரே யாவரும் கேலிர், யாரும் ஊரே யாதரும் யாவரும் கேலிர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்று தரப்பட்டது. என்ன விளக்கம்? உலகத்தில் இருக்கிற இனங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு, கலாச்சார நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற பலதரப்பட்ட மனிதர்களின் அந்த டிஎன்ஏ என்கிற அந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்க்கிற போது, அவர்கள் எல்லோருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள் என்கிற விஷயம் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அந்த ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனுக்கு துணைவியாக படைக்கப்பட்டவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதம்தான் இஸ்லாம் என்று நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். அதற்குண்டான ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் சொல்லுகிற போது, இது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடிந்தால் நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒரே மார்க்கமாக, படைத்த இறைவனை வணங்க சொல்லுகிற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லுகிறது. என்ன அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லுகிறது? எப்படி ஒரு மனிதனை பெற்றெடுத்த தாய் ஒருத்தியாக இருக்க முடியுமோ, அந்த தாய்க்கு இவன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தை ஒருவராக இருக்க முடியுமோ, அதே போன்று வானத்தை பூமியை அண்ட சராசரங்களை அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்கவன் ஒரே இறைவனாகத்தான் இருக்க முடியும் என்கிற அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை இங்கிருந்து வாணிபம் செய்ய வந்தவர்கள், இங்கிருந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு அந்த வணிகத்தோடு இந்த உண்மையை சொன்ன போது நம்முடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்குத்தான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார், அல்லது 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார்? அந்த நாட்டிலே, நம்முடைய இந்திய நாட்டிலே, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே இன்றைக்கு எப்படி பல பிரிவுகளாக, பல சாதி அமைப்புகளாக சமூக மக்கள் இருக்கிறார்களோ, இதே போன்று ஏதோ ஒரு சாதி அமைப்பை பின்னணியை சார்ந்தவர்களாகத்தான் எங்களுடைய முன்னோர்களும் இருந்தார்கள். வாணிபத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு வணிகத்தோடு சேர்த்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை சொன்ன போது, படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு என்கிற அந்த ஒற்றை தத்துவத்தை சொன்ன போது, இது அறிவுபூர்வமாக இருக்கிறது, இது உண்மையாக இருக்கிறது, இது நம்முடைய அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் முரண்படாமல் இருக்கிறது என்று அவர்களாக ஏற்றுக்கொண்டதன் பின்னணியில் தான் முஸ்லிம்கள். இப்படித்தானே முஸ்லிம்கள், இப்படித்தானே இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இப்படித்தானே இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சமூகத்திலே பிறந்தவன் அவன் விரும்பிய அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பதைப் போல், அல்லது படிக்கிற ஒரு மாணவன் 12 வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் விரும்பிய ஒரு கோர்ஸை அவன் தேர்ந்தெடுப்பதை போல், படித்து முடித்தவன் அவன் விரும்பிய ஒரு துறையில் வேலையை தேடுவதை போல், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்தவன், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்த எத்தனையோ பேர் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கை தழுவலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமை தவிர நாங்கள் வந்தேரிகள் அல்ல, எங்கிருந்தோ வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவுபூர்வமான காரணம். இன்றைக்குத்தானே தேசத்தின் எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்குத்தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்குத்தானே மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, ஒரு 50-60-70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய தேசத்தின் அண்டை நாடுகளாக, தனி அரசாங்கம் கொண்ட நாடுகளாக ஆட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு அகண்ட பாரதமாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ அன்றைக்கு எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாகாணத்திற்கு ஒரு கடவுள் என்று கடவுளர்களை பிரிக்க முடியாது. ஏன் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு மொழி என்று சொன்னாலே அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரே கேந்திரமாக இருந்த ஆந்திர மாநிலத்தை நம் கண் முன்னால் நீ சீமாந்திரா நான் தெலுங்கானா என்று பிரிக்கவில்லையா? அப்போ தெலுங்கானாவிற்கு ஒரு கடவுள், சீமாந்திராவிற்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் என்றால், ஆந்திர தேசத்திலே பிறந்த ஒருவன் கேரள தேசத்திலே பிறந்த ஒருத்தியை திருமணம் செய்துவிட்டு கர்நாடகாவிலே போய் குடிபெயர்ந்து விட்டு அங்கே குழந்தை பிறந்து விட்டு பிறகு இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற ஒரு நாட்டிலே வேலை தேடி அவன் போய் அங்கே குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லது அவருடைய மனைவி, அவனுக்கு பிறந்த குழந்தை, இவர்கள் குடியேறிய புதிய சூழல், யாரை இவர்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்க முடியும்? யாரை இவர்கள் கடவுளாக வணங்க முடியும்? இப்படி அவர்களுடைய அறிவை உரசி பார்க்கிற, அவர்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்புகிற, அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக பல கேள்விகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் விடையாக இருந்ததனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம். ஒருவன் இஸ்லாத்தை தழுவியதனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகள், கட்டளைகள் பிற சமூகத்திற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இல்லை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். காலம் காலமாக தேசம் பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டு குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை இந்தியா என்கிற ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்து இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? அனைவரையும் இஸ்லாம் சமம் என்று சொல்லுகிறது. கருப்பன் வெள்ளை என்கிற பாகுபாடு இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. நீ வேற்று இனம், நீ இந்த இனம், நீ மேலே இருந்தவன், நீ கீழே இருந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி அரேபியா என்கிற இந்த மாகாணத்திற்கு, இந்த நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே என்றைக்கு நீங்கள் வேலைக்காக வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய பிழைப்பை தேடி, உங்களுடைய உழைப்பை தேடி வந்தீர்களோ, நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். இதே இந்த சவுதி அரேபியாவில் காபத்துல்லா என்கிற காபா ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படாதவர்கள் இல்லை. அந்த கருப்பு கல்லாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய முஸ்லிம்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். கருப்பினத்திலே உள்ளவனங்கே இருக்கிறான், வெள்ளை வெளையர் என்கிற இனத்திலே உள்ளவன் இருக்கிறான், செம்மை நிறத்திலே இருப்பவன் இருக்கிறான், இந்தியா போன்ற மாநிலத்தை கொண்டவன் இருக்கிறான், பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எந்த சூழலிலே பார்த்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் உயர்ந்த இனம், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த இனம் என்றவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, நீ எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், நீ எல்லாம் கோயிலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன், நீ எல்லாம் கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்றவன் அடிமைப்படுத்தப்பட்ட போது, என்னை சகோதரனே என்று கட்டி தழுவுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்றவன் தேடினான். என்னை சகோதரனே என்று ஆற தழுவி என் பக்கத்தில் நின்று நீயும் இறைவனை தொடு, நீயும் இறைவனுக்காக தொழுகை நடத்து என்று சொல்லுகிற ஒரு சமத்துவம் கிடைக்குமா என்று ஏங்கினான், எதிர்பார்த்தான். அவனுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்த போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தான். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர, நறுமை சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கிடையில் பிரிவினைகளை உண்டுபடுத்துவதற்காக, நமக்கிடையில் இருக்கிற ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் என்னெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த பொய்களில் எதுவும் உண்மை இல்லை. இந்த மார்க்கத்திலே மட்டும் உண்மை இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் என்று இருந்தால், இப்படி பகிரங்கமாக கூட்டம் போட்டு எங்கள் மார்க்கத்தை பற்றி என்ன விமர்சனம் இருந்தாலும் பகிரங்கமாக அதை கேளுங்கள், நாங்கள் பணிவோடு அதற்குரிய பதிலை கனிவோடு சொல்லுகிறோம் என்று அப்படி பகிரங்கமாக சொல்லுகிறோம் என்றால், யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்திலே உண்மை இருக்க போய்தான், எங்களுக்கு கிடைத்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க போய்தான் உரிமையோடு உங்களை அழைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் பிற மக்களை புண்படுத்துகிற, பிற சமூக மக்களை புண்படுத்துகிற, அவர்களுக்கு காயப்பு ஏற்படுத்துகிற ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த மார்க்கத்திலே இருப்பதெல்லாம் உண்மை, இந்த மார்க்கம் சொல்லுவதெல்லாம் சத்தியம், இந்த மார்க்கம் நிலைநாட்டுவதெல்லாம் சமநீதி, இந்த மார்க்கத்திலே இருப்பதெல்லாம் அனைவரும் சமம் என்கிற கொள்கை. அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதைத்தானே பாரம்பரிய மிக்க நம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த தலைவர்கள் சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தத்துவமாகத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அது ஒரு மதத்தின் அடையாளம் என்று, அது ஒரு மார்க்கத்தின் கொள்கை என்று இஸ்லாம் அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட போது, பிரச்சாரம் செய்யப்பட்ட போது, நம்முடைய முன்னோர்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். நம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கிற இந்திய அளவில் இருந்த பிரபலங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிக அடிப்படையான நியாயமான காரணங்கள் நிறைய இருந்தது. யாரும் காசை கொடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள

அவன் காயப்படுத்தப்பட வேண்டும். நான் ஒரு தாழ்ந்த குலத்திலே பிறந்து விட்டேனே என்பதனால் என்னை நான் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும். இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை கண்டு பல கலவரங்களுக்கு அவன் ஆட்படுத்தப்பட்டு பல்வேறு விதமான கஷ்டகாலங்களை அவன் அனுபவித்து, எனக்கு எதிலே சமத்துவம் இருக்கிறது, எனக்கு எதிலே சமநீதி இருக்கிறது, நான் எங்கே போனால் சமமாக நடத்தப்படுவேன், நான் எங்கே போனால் கடவுளை கும்பிடுவதற்கு எனக்கு சுதந்திரம் பறிக்கப்படாது, நான் எங்கே போனால் நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற சிந்தனைக்கு அவன் தள்ளப்படும் போது அவன் எதிர்பார்த்த அளவிற்கு சிந்தனைக்குரிய ஒரு களம், ஒரு தளம் அவனுக்கு மதமாக கிடைக்கும் போதுதான் மதம் மாற முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமை சகோதரர்களே, முதன் முதலாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் முகமது நபி இதே அரேபிய மண்ணில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கினார், எடுத்து எம்ப துவங்கினார் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். முதன் முதலில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது யார்? முதன் முதலில் பெருமகனாரின் கையை பிடித்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். நான் சிலைகளை வணங்க மாட்டேன், சிற்பங்களை வணங்க மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, மனிதர்களால் படைக்கப்பட்ட எவைகளையும் நான் வணங்க மாட்டேன், மனிதர்கள் உட்பட எல்லாரையும் எவன் படைத்தானோ அவனைத்தான் வணங்குவேன் என்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறியவர் அபூபக்கர் என்கிற பெயருடைய ஒருவர். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவரிடத்திலே இல்லாத காசா? அவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வத்தின் செழிப்பை பின்னணியாக கொண்டவர், அரேபிய தீபகற்பத்தில் அன்றைய தேதியில் மிகப்பெரிய வணிக பின்புலம் கொண்டவர். அவர் இஸ்லாத்தை எதற்காக ஏற்கிறார்? இறை தூதரை பார்த்தார், இறை தூதரின் நன்னடத்தையை பார்த்தார், இறை தூதரிடத்திலே இருக்கிற பணிவை கண்டார், இறை தூதர் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லை, அவர் உண்மையின் பிறப்பிடமாயிருப்பதை பார்த்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு அந்த இறை தூதரால் அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றார். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி வாழப்போகிற எந்த தலைவராக இருந்தாலும், எந்த புரட்சியாளராக இருந்தாலும், நான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள், அல்லது இவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்லுகிற தத்துவத்தின்படி வாழுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, இவர் வாழ்ந்ததை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாழ்ந்ததை போலவே வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு துணிவு கொண்ட, அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தகுதி படைத்த ஒரே மனிதராக, மனிதரில் புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இறை தூதர் முகமது நபி. மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணனாக இருந்தாலும், ஏன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆளுமை கொண்ட தலைவனாக, தளபதியாக இருந்தாலும், மனிதன் என்கிற ரீதியில் எல்லோருக்கும் மறுபக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கங்களில் எல்லாம் புனிதங்களை மட்டுமே கொண்டிருக்கிற, ஒரு பக்கத்தோடு வாழ்ந்த ஒரு உயர்ந்த மனிதர் தான் இறை தூதர் நபிகள் நாயகம். அவருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு, அவர் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிறதே என்று அந்த உணர்வோடு இஸ்லாத்தை ஏற்றவர் தான் அபூபக்கர். அவருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிரபலங்கள் யார்? கலீஃபா உமர். அவரை பற்றி நீங்கள் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். முஸ்லிம்களின் எதிரி என்று அறியப்பட்டவர்கள் கூட, இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்குவதே தங்களுடைய கொள்கையின் முதல் கட்டம் என்று சொல்பவர்கள் கூட, இந்த பூமியில் கலீஃபா உமருடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மையின் சிகரமாய் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு இரும்பாய் விளங்கிய உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? உறுதிமிக்க ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எதையாவது கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக அவரை விலைக்கு வாங்குவதற்குண்டான நோட்டுகள் அச்சடிக்கப்படவும் இல்லை, அச்சடிக்கப்படவுமே முடியாது. அப்படிப்பட்ட உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? அவருடைய தங்கை அவருக்கே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். தங்கை இஸ்லாத்தை ஏற்றதற்குரிய காரணம் தங்கையின் கணவர் தான் என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. உடனே தன் கூட உடன் பிறந்த தங்கையையும் அந்த தங்கையின் கணவரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி போகிறார் உமர். ஆனால் அவர் இல்லம் போகும்போது அந்த இல்லத்தில் அவருடைய சொந்த தங்கை, அவருடைய உடன் பிறந்த தங்கை, இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தங்கை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆன் என்கிற வேதத்தின் சில வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் அவருடைய செவியில் இடியாய் வந்து விழுகிறது. இடியாய் விழுந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களின் பிரதிபலிப்பாய் அடுத்த கணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் காரணம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் சமூக மக்களை பிரிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு சொல்லப்பட்டது.
ஏன் சிலைகளை

0: வணங்காதீர்கள், சிற்களை வணங்க சிற்பங்களை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், உங்களை போன்றும் சக மனிதர்களாய் மலங்களையும் ஜலங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள்களாக ஆக்காதீர்கள் என்கிற விஞ்ஞான ரீதியான கடவுள் கொள்கையை சொன்ன போது பலர் அவரை எதிர்த்தார்கள். இவர் சமூகத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதனால் இறை தூதரை பார்க்காமலேயே, இறை தூதரின் முகத்தை தன் வாழ்வில் ஒரு நாள் கூட பார்க்காமலேயே இறை தூதரின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு வருகிறது. எந்த அளவிற்கு வெறுப்பு வருகிறது என்றால், வேற்று நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், யமன் என்கிற பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இந்த இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி வருகிறார் மதீனா மாநகருக்கு. அதுவும் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு கத்தியோடு வருகிறார், இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற முடிவோடு. ஆனால் மதீனாவிற்குள் வந்தவுடன் அவர் வித்தியாசமாக வருகிறார், ஆயுதம் தாங்கி வருகிறார் என்கிற செய்தி இறை தூதரின் இராணுவத்தினருக்கு தெரிந்தவுடன் அவரை அப்படியே குண்டு கட்டாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். இறை தூதர் என்பவர் இறை மார்க்கத்தை மட்டும் எடுத்து எம்புகிற பிரச்சாரகர் மட்டுமல்ல, அன்றைய தேசத்தில் மதீனா என்கிற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அரசர். எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்? அருமை சகோதரர்களே, ஆய்வு செய்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம், இந்த உலகம் எப்படி இருந்தது? எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் மாபெரும் நாகரிகங்களாய் கருதப்பட்ட ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இந்திய நாகரிகம், இதே அரபு நாகரிகம், எல்லா வரலாறுகளையும் படித்து பாருங்கள். எல்லா நாகரிகங்களும் அந்தந்த தேசத்தில் அந்தந்த தேசத்தின் இனங்களாக கருதப்பட்டவர்கள் மட்டும்தான் குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். வேற்று தேசத்திலிருந்து, வேற்று இனத்திலிருந்து யார் அந்த தேசத்திற்கு குடிபெயர்ந்து வந்தாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக என்று சொல்வதை விட அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இதே அரேபிய தீபகற்பத்தில், இதே அரபு மண்ணில், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறை தூதர் சொன்ன பிரச்சாரம் மிக சரியான அளவில் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு முன்பு வரை இந்த தேசத்திலும் அரபுகள், அரபுகள் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. ரோம தேசத்தில் ரோமர்கள், ரோமன் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. பாரசீகத்தில் பாரசீகர்கள், பாரசீகன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. ஏன், நம்முடைய இந்தியாவிலே கூட பிராமணன், பிராமணன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. அவன் எந்த இனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ, அந்த இனத்தை தாண்டி அந்த இனத்திற்கு வெளியே இருக்கிற யார் இவன் ஆட்சிக்குட்பட்ட இடங்களுக்கு வந்தாலும் அவன் அடிமைகளாக நடத்தப்பட்டதைத்தான் இந்த உலகத்தின் வரலாறு கண்டது. ஆனால் இறை தூதர் முகமது நபி மதீனாவில் நிறுவிய இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகுதான் ஒரே குடையின் கீழ் பல்லின மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். மதீனா என்கிற அந்த நாட்டில் இன்றைக்குத்தான் மதீனா என்பது ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு மதீனா என்பது ஒரு தேசம், அன்றைக்கு மதீனா என்பது ஒரு அரசாட்சி. அந்த மதீனமா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை இறை தூதர் முகமது நிறுவிய போது அந்த இறை தூதரின் ஆட்சி எனும் குடையிலே நிழல் பெற்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சாபியின்கள் என்கிற பெயரிலே இருந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஆராப் என்று கருதப்பட்ட கிராமவாசிகள், இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்ட, பல்வேறு மதங்களை கொண்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்தில் வாழலாம் என்கிற சமூக புரட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவரே இறை தூதர் முகமது தான். அதை மையமாக வைத்துத்தான் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பல மதங்களை சார்ந்த எல்லோரும் இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்ற நம்முடைய நாட்டிற்கு ஏன் பேர் தெரியுமா? மதத்திற்கு எதிரான நாடு என்கிற அர்த்தத்தில் அல்ல, எந்த மதத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை என்கிற அர்த்தத்தில், அதுதான் மதச்சார்பற்ற நாடு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் இன்னொரு மதத்திற்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்பதனால் தான் நம்முடைய தேசத்தின் சட்டங்களை வடிவமைத்து கொடுத்த சட்ட வல்லுநர்கள் அன்றைக்கே இந்தியாவிற்கு ஒரு தலைப்பிடும் போது மதச்சார்பற்ற நாடு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி வாழ முடிந்தது? ஒரே குடையின் கீழ் பல மதங்களை சார்ந்தவர்கள், பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்திலே வாழ்வதற்குரிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? இறை தூதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்படி அப்படிப்பட்ட இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று உள்ளே வருகிறார். அவருடைய பெயர் சுமாமா. உள்ள வந்து கட்டி போடுறாங்க. இறை தூதர் அவரிடத்தில், என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. அவரிடத்திலே இறை தூதர் கேட்கிறார், மா இந்த கையா சுமாமா, சுமாமாவே நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். சுமாமா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று குசலம் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் குற்றவாளியாக வந்த ஒருவராக இருந்தாலும் அவரை விசாரிப்பதற்கு முன்பு அவரை அவருடைய அந்த குற்றம் என்கிற ரீதியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் குசலம் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய நலன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற மரபை அன்றை கிறைத்துதர் உருவாக்கியதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரேபிய நாடுகளில் சிறை குற்றத்திற்கு சிறைச்சாலைக்கே உள்ள போகக்கூடிய குற்றவாளியை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வந்தால் முதலில் கே ஃபஹாலுக நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பான். அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அது வேற. ஆனா முதல்ல ஜெயிலுக்குள்ள போனா, ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது பெருமைக்குரியதே அல்லாது. ஆனா சிறைச்சாலைக்கு உள்ளே போனாலும் அவன் செய்த குற்றத்தை விசாரிப்பதற்கு முன்பு அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் முதல்ல அவனுடைய நலனை விசாரிக்க வேண்டும் என்கிற மரபை முதன் முதலில் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் இறைத்தூதர் முகமது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மாற்றியது, அந்த ஒரே ஒரு சம்பவம் அவருடைய நெஞ்சத்தில் இடியாய் நுழைந்தது. அடுத்த கணம் சொல்கிறார் இறைத்தூதரே, முகமதே நான் உங்களை கொல்வதற்காக வந்தேன், இப்படிப்பட்ட குற்றம் செய்வதற்காக வந்த என்னை நீங்கள் கொன்றாலும் அது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த சம்பாஷணையை முடித்து விட்டு இறைத்தூதர் போகிறார். இப்படியே 3 தினங்கள் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு 3 தினங்களும் இறைத்தூதர் அவரை பார்த்து நீர் எப்படி இருக்கிறீர் என்கிற நலனை விசாரித்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? முகமது, நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேராக இருந்தது முகமது, ஆனால் இன்று முதல் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் வந்து முகமது. நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத நிலைமை இந்த மதீனா, ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இடமே மதீனா என்று சொல்லி மார்க்கத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஊருக்கு சென்று தன் ஊரிலே இருக்கிற எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைத்தால் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது, இப்படித்தான் மனமாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, இதே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அபிசீனியா என்று சொல்ல எத்தியோப்பியா என்று சொல்கிறோம், இன்றைக்குத்தான் இது வறுமையிலே இருக்கிற நாடு. எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே நமக்கு சிந்தனைகளில் சில உருவங்கள் வரும். கருத்த நிறத்தில், உடல் மெலிந்த தேகத்தில், கண்களெல்லாம் உள்ளே போய், கண்ணங்களெல்லாம் ஒட்டி வாடிய வயிறோடு உலர்ந்த ஒரு நிலையோடுதான் உதடுகள் தடித்த உருவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே வறண்ட நிலத்தை காண்பிப்பார்கள். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே பசியால் இறந்த பிஞ்சுக்களை சிசுக்களை காட்டுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய எத்தியோப்பியா எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருபெரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ அதுபோன்று இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்ட ஒரு தேசங்கள் தான் ரோமாபுரியும் பாரசீகமும். வல்லரசு என்று அந்த நேரத்தில் ஒரு நாட்டிற்கு எப்படி அடையாளம் வரும் என்றால் ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். நேரடியாக அந்த நாடு ஆட்சி செய்யாவிட்டாலும் அந்த நாடு இருக்கிற அரசியல் கொள்கைக்கு எதிராக எந்த நாடும் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தின் தேசங்களெல்லாம் ஒன்று பாரசீகத்தை சார்ந்தோ அல்லது ரஷ்யா அது ரோமாபுரியை சார்ந்தோ இருக்கும். இன்றைக்கு கூட பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள், எல்லை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேசங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையை பாருங்கள். ஒன்று அவன் அமெரிக்கன் சப்போர்ட்டராக இருப்பான், இல்லை என்றால் ரஷ்யாவின் சப்போர்ட்டராக இருப்பான். சிங்கப்பூர் மலேசியா என்பது இரண்டுக்கும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய தேசங்களாக இருந்தாலும், சிங்கப்பூர் மலேசியா என்று சொன்னாலே ஒரே மாதிரியான தேசங்கள் என்று நான் நினைத்தாலும் இன்று வரைக்கும் அந்த தேசங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கொள்கை. ஒரு தேசம் அமெரிக்காவின் ஒத்துழை சப்போர்ட்டனாக இருப்பான், அமெரிக்காவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், இன்னொரு தேசம் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மரபுதான் இந்த உலகத்தில் இருந்தது, இந்த மரபுதான் அன்றைக்கும் இருந்தது. இப்படி பாரசீகத்தை சார்ந்தோ ரோமாபுரியை சார்ந்தோ இருந்த தேசங்கள் இருந்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் எடுக்கிற முடிவோடு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்த ஒரு அபிசீனிய மன்னர், அவருக்கு பேர் நஜ்ஜாஷி என்று சொல்லுவார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அபிசீனிய மன்னர். ஒரு கட்டத்திலே இறைத்தூதருடைய தோழர்களுக்கு நெருக்கடி வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது கடுமையான முறையில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். பக்கத்திலே இருக்கிற அண்டதேசமாக இருந்த எத்தியோப்பாவிலே புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், உதவி கேட்டு செல்கிறார்கள், அகதிகளாக செல்கிறார்கள். அகதிகளாக சென்றாலும் இவர்களை உயிரோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகிற மக்கா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தது. நாட்டின் மிக பெரும் புள்ளிகளை ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பிரதிநிதிகளாக அந்த அபிசீனிய மண்ணிற்கு அனுப்பி அங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீங்கள் தந்துவிடக் கூடாது என்கிற செய்தியை சொல்லி மிகப்பெரிய அன்பளிப்புகளோடு அனுப்பப்படுகிறார்கள் மக்காவின் பிரதிநிதிகள். போய் நஜாஷி மன்னர், அவரை தவிர அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லோரும் அந்த அன்பளிப்புகளுக்கு ஆசைப்பட்டு, அவரை தவிர அங்கு அசாக்கிஃபாகல் என்கிற பெயரில் அறியப்பட்ட மதகுருமார்கள் கூட இவர்கள் தந்த அன்பளிப்புகளால் கவரப்பட்டு எல்லாரும் இந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த அகதிகளை பற்றி தப்பும் தவறுமாக அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய மன்னராக தனிப்பெரும் செல்வாக்கோடு ரோமாபுரிக்கும் பாரசீகத்திற்கும் கூட அஞ்சாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த நஜாஷி மன்னர் நேரடியாக இருவர்களையும் விசாரிக்கிறார். இந்த பக்கம் மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இவரிடத்திலே உதவி கேட்டு ஒத்துழைப்பு கேட்டு அகதிகளைப் போல் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். இருவரையும் உரையாட விடுகிறார், இருவரையும் பேச விடுகிறார். இவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவர்களிடத்திலே கேட்கிறார், அப்படி நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அவர்கள் துணிவோடு அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னரே, இறை தூதர் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் மதுவிலே தெளித்துக் கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தோம், அண்டை விட்டு காரவே என்று கூட பார்க்காமல் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறை தூதர் வந்தார், ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது குடிக்க கூடாது என்று சொன்னார், திருடக்கூடாது என்று சொன்னார், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார், அந்நிய பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது வருகிறார். பணமும் புகழையும் தேடிதான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தால் மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழமா பணமா, மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழா, அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு கட்டத்தில் மைக் டைசன் போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிக்கிறார், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறையிலே போய் நின்றவுடன் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது, ஒரு இலக்கில்லாமல் ஏன் நாம் போய்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை இருப்பதைப் போலவே மரணமும் இருக்கிறதே என்கிற உண்மையை அவர் சிந்திக்கிறார். சிறையில் இருந்தபடியே அப்ப உண்மையான மதம் எது என்கிற ஆய்விலே இறங்குகிறார். இறுதியில் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுகிறது. அந்த தத்துவம் உண்மை என்பதை அவர் உணரும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். மரியம் ஜமீலா அமெரிக்க உலகில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய பத்திரிகை துறையை சார்ந்தவர். நான் எதற்காக இவர்களுடைய சரித்திர குறிப்பை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு திட்டமிட்டு அவதூறு சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று சத்தியமாக நிச்சயமாக அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற அரசியல் கட்சியிலே இணைவதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறை சேர்ந்து படிப்பதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறையிலே வேலை பார்ப்பதைப் போல், நம்முடைய முன்னோர்கள் அவரவர்கள் விரும்புகிற மதத்தை அவரவர்கள் விரும்பக்கூடிய மார்க்கத்தை தேட ஆரம்பித்தார்கள். எப்படி படைத்தவன் படைக்கப்பட்டவன் சக மனிதனை எப்படி வணங்க முடியும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது. எப்படி ஒரே மனிதனாக ஒரே நிறம் கொண்டவனாக ஒரே உலகத்தில் ஒரே போன்ற உருவ அமைப்பை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் இவன் எப்படி உயர்ந்தவன் இவன் எப்படி தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். அதற்கு விடை தேடி அவர்கள் அலைந்த போது அந்த விடை இஸ்லாத்தில் இருந்தது என்பதை பார்த்த போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மால்கம் எக்ஸ் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எப்படி லெனின் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, இந்திய சமூகத்தில் அண்ணல் அம்பேத்கர் எப்படி மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்பட்டார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய காரணம் என்ன? அவர் வெள்ளை இன மக்களால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார். கருப்பினத்தை சார்ந்தவராக அவர் இருந்ததனால் அவர் மிகப்பெரிய துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டார். சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடினார், சமத்துவம் எந்த மதத்திலே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார். கடைசியில் இஸ்லாத்திற்கு வந்து சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாம் எல்லாம் வளர்ந்த ஒரு கால சூழ்நிலைகளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் சண்டையிட்டால் தீர்த்து வைப்பதற்கு பேரளவில் ஐநா சபை எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உலக யுத்தங்கள் எல்லாம் முடிந்த ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இதே போன்றுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் அல்லது 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலங்கள் இல்லை. அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம், அவரை கேட்டவுடனேயே நாம் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறோம். அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் பல டாக்டர் பட்டங்களை வாழ்ந்தவர், எந்த அளவிற்கு அறிவுசாலி என்றார், எந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அறிவுஜீவி என்றால், அன்றைய நேரத்தில் ஒரு மாகாணத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மகாராஜா, எனக்கு தனிப்பட்ட முறையில் காரியதரிசியாக அம்பேத்கர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கரை தன்னோடு வைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அறிவு கொண்டவர். ஆனால் அவர் சாதாரணமாக அந்த இடத்தை அடையவில்லை. எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா? சமூகத்திலே சமநிலையையும் சமத்துவத்தையும் காணாததால் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலே அவர் பிறந்து விட்டவரால், இத்தனைக்கும் கல்விமான், சிந்தனைவாதி, மிகப்பெரிய அறிவு சிற்பி, ஒரு தேசத்தின் சட்டத்தையே வடிவமைக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல் தலைவராக அவர், ஒரு சமூகத்திற்கே ஒரு விடிவெள்ளியை உண்டாக்கி கொடுத்த மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்திருப்பார். ஆனால் சமநிலையை அவருக்கு கிடைக்காமல், சமத்துவத்தை அவர் அனுபவிக்காமல், அவர் அடைந்த அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் சொல்லி மேல்தட்டு மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு கரும்பலகையில், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கரும்பலகையை அம்பேத்கர் அந்த சாக்பீஸை வைத்து கரும்பலகையை தொட்டு விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த வகுப்பிலே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து துவைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவமதிப்புக்கு ஆளாக்கப்பட்டவர் அம்பேத்கர். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மாபெரும் மன்னருக்கு, மிகப்பெரிய ராஜாவுக்கு காரியதரிசி அம்பேத்கர். அப்படி அந்த மன்னர் போகும்போது பின்னாடியே அந்த கோப்புகளை, ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் போவார். இந்த காலத்திலே ஒரு நடைமுறை இருந்தது. ஒரு ராஜா ஒரு இடத்திலே வருகிறார் என்றால், நடந்து வருகிறார் என்றால், அவரை சாதாரண தரையில் நடக்க விட மாட்டார்கள், சிகப்பு கம்பளத்தை விரிவிப்பார்கள். ஆனால் இந்த ராஜா அவனுடைய ஒரு தனிப்பட்ட கட்டளை, தான் போகும்போது தனக்கு பின்னால் அம்பேத்கர் கோப்புகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு கீழ்த்தட்டு சமூகத்திலே பிறந்தவன், அறிவாளியாகவே இருந்தாலும் கூட, மன்னர் நடக்கிற சிகப்பு கம்பளத்தில் அவன் பாதம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த மன்னர் அப்படி நடந்து போக போக அந்த சிகப்பு கம்பளத்தை ஒருவன் அப்படி சுருட்டி கொண்டே வருவான். என்ன, அம்பேத்கர் காலத்தில் பற்றக்கூடாது. இப்படியெல்லாம் சமூகத்தில் பல பேர் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, இப்படியெல்லாம் சமூகத்திலே பல பேர் அந்த சமத்துவ நிலை அனுபவிக்காமல் கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டதன் விளைவு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த மால்கம் எக்ஸ், அவருடைய பெற்றோர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய சமூகத்திலே பிறந்த எத்தனையோ பேர் வெள்ளை இனத்தவர்கள், இந்த தேசம், இந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம், கருப்பனே உனக்கு என்னடா இங்கே உரிமை என்கிற அந்த கோஷத்தை எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்ட போது, அந்த புரட்சியை விளிம்பாக அவர் சமத்துவம் எங்கே இருக்கிறது என்கிற தேடலில் இறங்குகிறார். இறுதியில் இஸ்லாம் அவருக்கு கிடைத்த போது இஸ்லாத்தை இருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இவ்வளவு ஏன், தமிழ் சமூகத்திலே பெரியாரிய சிந்தனையை ஏற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பெரியாரிய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் பெரியாரை தெரியுமோ இல்லையோ, ஆனால் அந்த பெரியாரிய சிந்தனையை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்த பெரியார் தாசனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிதானே? ஏன்னா நம்முடைய வயதிற்கு, நம்முடைய அனுபவத்திற்கு நாம் எல்லாம் பெரியாரின் காலத்தில் வாழ்ந்ததில்லை. அந்த பெரியாரின் சிந்தனையை, பெரியாரின் தத்துவத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார் தாசன். அவருடைய இயற்பெயர் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் பெரியார் மீது இருக்கிற மோகத்தினால் அவர் தனக்கு பேர் எப்படி வச்சுக்கிட்டாரு, பெரியார் தாசன் என்று வைத்துக் கொண்டார். திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார், பல மதங்களை விமர்சித்துக் கொண்டே பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், இந்த பெரியாரிய கொள்கையை சார்ந்திருக்கிற எங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும்தான் பேசுகிறோம், இஸ்லாமிய மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. அந்த குற்றச்சாட்டை உடைப்பதற்காக இதோ நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லா மதங்களும் போலிதான் என்று சொல்லி அவருடைய வாதத்தை உறுதிப்படுத்துவதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் திருச்சியில் அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலே சொன்னார், அல்லாவாவது குல்லாவாவது. என்ன சொன்னாரு? அல்லாவாவது குல்லாவாவது. ஆனால் அவருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது? வாழ்க்கையின் பெரும்பகுதியை பெரியாருக்கு தாசனாக கடித்தவர் தன் வாழ்வின் கடைசி பகுதி வரும்போது அல் குரானை படிக்க ஆரம்பிக்கிறார். 7 ஆண்டுகள் ஆய்விலே இறங்குகிறார். திரும்ப திரும்ப அல் குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறார். அதில் இருக்கிற எந்த கருத்தையும் அவரால் பொய்ப்பிக்க முடியவில்லை. காரணம், அவர் ஒரு தத்துவ பேரறிஞர். தர்க்கத்தில், தர்க்க ரீதியாக அவருடைய சிந்தனையில் வருகிற அத்துணை கேள்விகளுக்கும் விடை அந்த குரானில் இருக்கும் போது, இத்தனை காலம் தான் கட்டி காத்த, இத்தனை காலம் தான் பிரச்சாரம் செய்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கி எறிந்து விட்டு, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, அந்த கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி, அப்துல்லா என்று அல்லாவின் அடிமைன்னு தனக்கு பேர் மாத்தி கடைசியில் மறைந்து போனாரே, அவர் பார்க்காத புகழா, அவருக்கு கிடைக்காத பணமா, அவர் எந்த துறையில் இல்லாமல் இருந்தார், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு பேராசிரியர், அமெரிக்க பல்கலைக்கழகத்திலேயே விசிட்டிங் ப்ரொஃபசர் என்கிற அளவிற்கு புகழ் பெற்றவர் தான், திரைப்படங்களிலே கூட நடித்திருக்கிறார். அவருக்கு தெரியாத அரசியல் கட்சி தலைவர்களே இல்லை. எந்த அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் பேச வேண்டும் நினைத்தால் அரை மணி நேரத்தில் அவரால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியும். அப்படித்தான் ஒரு செல்வாக்கோடு இருந்தார். ஏன் கடைசியில் இஸ்லாத்திற்கு வருகிறார்? அல்குரானை படிக்கிறார். அதில் இருக்கிற உண்மை அவருக்கு புலப்படுகிறது. தர்க்க ரீதியாக அவருக்கு எழக்கூடிய அத்துணை சிந்தனைகளுக்கும் கேள்விகளுக்கும் இடை அதிலே இருக்கிறது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை கேட்டார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சினிமா நடிகை மோனிகா கவர்ச்சி பெண்ணாக கூட, கவர்ச்சி நடிகையாக கூட பல படங்களில் நடித்திருக்கிறார் என்கிற செய்தி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு கிடைக்காத புகழா, அல்லது அவருக்கு கிடைத்திருக்காத பிரபலம் தான்? இன்னைக்கு தான் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியல. இன்னைக்கு நடிகை மோனிகா ரஹீமாவாக மாறியதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியல. ஆனா அந்த அம்மா சினிமா நடிகையா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் நாங்கள் அந்நியர்கள் அல்ல, முஸ்லிம்கள் நாங்கள் உங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல. இந்த இஸ்லாத்தில் இருக்கிற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு எப்படி எங்களுடைய முன்னோர்கள் ஏற்றார்களோ, இன்றைக்கு சமகாலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்பட்டவர்களில் பல சிந்தனைவாதிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்களோ, இப்படி ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர இது யாரிடத்திலும் திணிக்கப்படவில்லை, இது யாரிடத்திலும் பகிரங்க அதாவது வற்புறுத்தப்படவில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். நிர்பந்திக்கப்பட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய இஸ்லாமே செல்லாது என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை. யார் விரும்புகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும், யார் விரும்பவில்லையோ அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. என்ன அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மரண நேரத்தை யாரால் சொல்ல முடியுமா? நம்மோடு சென்றவரிடம் வந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? நம்மிலே பல பேர் நமக்கு பெற்றோர்கள் இல்லை, எங்கே போனார்கள்? அந்த பெற்றோர்களை பெற்றெடுத்த நம்முடைய தாத்தன்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இறந்து போனார்களே, எங்கே போனார்கள்? நாமும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம், நாமும் ஒரு கட்டத்திலே போகத்தான் போகிறோம். அது எப்படி நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கை என்றதை நாம் நம்புகிறோமோ, அதே போன்று நிச்சயமான ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம், தீயவர்களாக வாழ்ந்தால் நரகம். இறைவனை மட்டுமே வணங்கினால் உங்களுக்கு சொர்க்கம், இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நரகம் என்கிற கொள்கை இதில் சொல்லப்பட்டதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாரும் இருக்கிறார்கள். இல்லை என்றால் சமூகத்திலே கருத்து வேறுபாடு இல்லாமல் யாரெல்லாம் தலைவர்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அப்படிப்பட்ட யாரும் இஸ்லாத்திற்கு எதிராக விமர்சனம் சொல்ல சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். தேசத்தின் பிதா என்று காந்தியை எப்படி நாம் மதிக்கிறோமோ, அதே அளவிற்கு இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவின் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்ன சொன்னார், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன? அவர் சொல்கிறார், அரசியல் சக்தியாக பாரதத்திற்குள் நுழைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்ற நிலையில் இந்திய நாட்டின் தென்பகுதியை அடைந்து விட்டது. முகமது நபி அவர்களின் இஸ்லாத்தை பரப்பும் துணிவால் அவர் தம்மீதும் தமது கொள்கை மீதும் எத்துணை உறுதி போட்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்தி பார்க்க தெளிவு. இத்தகைய உறுதியான மனோபாவத்தை அன்றைய சூழ்நிலையில் அவர் உண்டாக்கி கொண்டது ஆச்சரியப்படத்தக்கது. இத்தகைய ஒரு உறுதியால் தான் மனித வாழ்க்கைக்கு புறம்பான நிலையில் இருந்த காட்டரபிகளை கொண்டு உலகில் சரிபாதி பகுதியிலே வெற்றி கொடி நாட்டினார். இத்தகைய வெற்றிக்கு காரணம் முதலாவதாக முகமது நபி கொண்டிருந்த உறுதி ஊக்கம், இரண்டாவதாக இஸ்லாம் போதிக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் என்று சொன்னார். வாங்க முடியட்டும். கடைசியா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? கடைசியா நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்? நேரு பத்தி சொன்னேன். நேரு பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? சினிமா நடிகையா அவங்க இஸ்லாத்தை ஏத்தது சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அம்பேத்கரை பத்தி சொன்னேன். அம்பேத்கரை சொன்னதுக்கு அப்புறம் யாரை பத்தி சொன்னேன்? பெரியதாசனை பத்தி சொன்னேன். அம்பேத்கருக்கு முன்னாடி யாரை பத்தி சொன்னேன்? மால்கம் எக்ஸ். அவருக்கு முன்னாடி யாரை சொன்னேன்? மைக்கேல் ஜாக்சனா. மஷாலா, அப்போ ரொம்ப தெளிவாக கவனிச்சிருக்கிறீங்க. இந்தியா வல்லரசு ஆகிடும். ஆயிடுச்சு, அவங்க ஆயிடுச்சு. இப்போ இப்படி சகோதரர்களே, யாரெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சமயச்சார்பு இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களாலும் அறிவுஜீவிகள் என்றும் சிந்தனை சிற்பிகள் என்றும் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட மாபெரும் தலைவர்கள் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அங்கீகரிக்கப்பட்டார்களோ, அவர்கள் எல்லோருடைய பார்வையும் இஸ்லாம் என்று வரும்போது அதற்கு சார்பு கருத்துக்களை தான் சொன்னார்கள். இதை எதை பற்றியும் படிக்காமல் ஒண்ணுமே புரியாம இருக்கிற ஃபேக்ட் என்னன்னே தெரியாம முஸ்லிம்களா அவர்கள் குண்டு வைக்கக்கூடியவர்கள். எங்கடா வச்சா, எந்த முஸ்லீம் குண்டு வச்சா? குண்டு வைப்பவர்களை தொண்டு போட்டு வளர்ந்த மார்க்கம் இது. குண்டு போட்டு வளர்ந்த மார்க்கம் இல்ல, உண்மை அதுதான். தொண்டு செய்து வளர்ந்த மார்க்கம் தான் இஸ்லாமை தவிர குண்டு செய்த வளர்ந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். யார் தீவிரவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்முடைய இந்திய சமூகம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரியோ, முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிரியோ அல்ல. ஆனால் இந்துத்துவா என்கிற பேரில் இந்த இரண்டு சமூகமும் ஒன்றாகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் இந்த இரண்டு சமூகத்திற்குமே எதிரிகள். உண்மையிலேயே இந்த இந்துத்துவாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாளர்கள் என்று சொன்னால், தலித்துகள் என்று அறியப்படுபவர்கள் இந்துக்கள் தானே, ஏன் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் ஏன் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும், மாட்டு சாணத்தை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட ஊரில் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் நிர்பந்திக்கப்பட்ட வரலாறை பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? பாக சகோதரர்களே, அவர்கள் இம்முஸ்லிம்களுக்கு எதிரிகள், இந்துக்களுக்கு நண்பர்கள் என்கிற மாயையை உருவாக்க முயற்சிக்கிறார்களே தவிர, உண்மையிலே அவர்கள் யாருக்குமே நண்பர்கள் அல்ல, மாறாக அவர்கள் அவர்களுக்குரிய நண்பர்கள் அவ்வளவுதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பரசியலை இவர்கள் நடத்துவதனால் தான் உண்மையிலேயே இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது என்கிற செய்தியை சொல்வதற்கு நாம் நிர்பந்திக்கப்பட்டு இந்த கருத்துக்களை சொல்வதற்குரிய களமாக இதை நாம் ஆக்கிக் கொள்கிறோமே தவிர, தயவு செய்து இதை ஒரு மதமாற்ற முயற்சி என்று நினைக்காதீர்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இவ்வளவு சீக்கிரம் மதத்தை மாற்ற முடியாது, இவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாதுங்க. ஒவ்வொருத்தனுடைய பார்வையிலும் ஒவ்வொன்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். என்னுடைய பார்வைக்கு வலதுபுறமாக தெரிவது உங்களுடைய பார்வைக்கு என்னது, அதுதான் உண்மை, இதுதான் உலகம். ஒரே கட்டிலே உறங்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் இருவருக்கும் உணவு பழக்க வழக்கம் ஒரே மாதிரி இருக்கிறதா, இருவருடைய வாழ்க்கை நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதா, இருவரும் விரும்புவது ஒன்றேயா, இருவரும் வெறுப்பது ஒன்றா, ஒரே வீட்டில் வாழ்பவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சுவைகள் இருக்கிறது, வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, வித்தியாசமான இயக்கங்கள் இருக்கிறது. இப்படித்தான் உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை பணத்தை காட்டியோ புகழை காட்டியோ நிச்சயமாக யாரையும் விலைக்கு வாங்கிவிட முடியாது. அதனால் தான் சிந்தனை சிற்பிகள் என்று கருதப்பட்டவர்கள், மாபெரும் அரசியல் தலைவர்கள் என்று கருதப்பட்ட எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கம் என்று வரும்போது அதற்கு சார்பு நிலை கருத்துக்களை எடுத்தார்கள். பெர்னார்ட் ஷா மிகப்பெரிய தத்துவ ஞானி, மிகப்பெரிய சிந்தனை சிற்பி, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்லாத்தை குறித்து, முகமது நபியின் நற்பண்புகள் எனக்கு பிடித்திருக்கின்றன, மனித வாழ்க்கையை பற்றி அவருடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன், இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பிரிட்டன் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு விடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என் சொன்னார். அவர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக எந்த இஸ்லாமிய நாடாவது அவருக்கு பரிசு அறிவித்ததா, அவர் கிடைத்த அவருக்கு கிடைக்காத புகழா, அவர் பார்க்காத பரிசா? இப்படி எல்ல சகோதரர்களே ஆய்வு செய்கிறார்கள், குரானில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். சமத்துவத்தை சொல்லுகிறது இஸ்லாம், சகோதரத்தை சொல்லுகிறது இஸ்லாம் எனும் போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். புரியாத காரணத்தினால் இந்த இஸ்லாம் பெண்ணடிமையை வைத்துக் கொண்டிருக்கிறது, இந்த இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. யார் பெண்களை அடிமைப்படுத்தினா, யார் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா? நறுமை சகோதரர்களே, குறிப்பாக மத நம்பிக்கை கொண்ட சகோதரர்களே, நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி மனிதன் யார் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆதாம் என்று சொல்லுவோம். அந்த ஆதி மனிதனுக்குரிய மனைவி துணைவி யாருன்னு கேட்டால் இன்னைக்கு அப்படிலாம் சொல்லணும், ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மனைவி துணைவி இணைவிலாம் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஆகணும். மனைவி துணைவி இணைவி எல்லாம் ஒரு ஆள் தான். சரி, அவங்க யாரு, ஏவாள் அப்படிங்கிறோம். இவங்க ரெண்டு பேரையும் கடவுள் படைச்சு எங்க விட்டாரு, முதல்ல எங்க, சொர்க்கத்தில் விட்டாங்க, பூமியில பின்னாடி விட்டாங்க, முதல் அவங்களை எங்க வச்சாங்க, ஓகே, அந்த தோட்டத்தில் விட்டாங்க. இந்த தோட்டத்தில் இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவதற்கு யார் காரணம், யார் காரணம் சொல்லுங்க, என்ன சொல்லுது மதங்கள், சாத்தான் காரணம். சாத்தான் வந்து என்ன சொல்லிச்சு, யார முதல்ல அது பிரெயின் வாஷ் பண்ணிச்சு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பெண், யாரே, அந்த ஆதத்தினுடைய, அந்த ஆதாமுடைய மனைவி. அந்த ஆதாமுடைய மனைவியை வந்து சாத்தான் என்ன செய்து, பிரெயின் வாஷ் பண்ணுது, மூளைச்சலவை பண்ணுது. உடனே அந்த மனைவி என்ன செய்யறாங்க, கணவரை மூளைச்சலவை செய்யறாங்க. செஞ்சு ரெண்டு பேரும் அந்த சாத்தான் சொன்னதை கேட்டு அந்த என்னது சபிக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை பூசித்ததனால் அவர்கள் சாபமிடப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்றுதான் எல்லா இசங்களின் மதங்களின் கருத்துக்கள் சொல்லுகிறது. பழியை தூக்கி யார் மேல போடுது, சைத்தான், சைத்தான் தானே கெட்டவன், அவன் மேல பழியை போட வேண்டியது இல்லை, கெட்டவன் மேல பழி கிடையாது. பழி வந்து யார் மேல போடப்படும்னா அந்த பெண்மணி மேல போடப்படுது. ஆனா அல்குரான் என்ன தெரியுமா சொல்லுது, அந்த சாத்தானின், அந்த சாத்தானுடைய கபட பேச்சிற்கு இரண்டு பேருமே கட்டுப்பட்டு, இரண்டு பேருமே ஏமாந்து, இரண்டு பேருமே தவறு செய்து, அதனால் இரண்டு பேருமே தண்டிக்கப்பட்டார்கள் என்று இந்த உலகத்திலே மனித படைப்பு துவக்கப்பட்ட போது நடைபெற்ற முதல் குற்றத்தில் இரு பாலினத்தையும் சமநிலையில் வைத்து சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்க எல்லா மதங்களுடைய வரலாறுகளையும் படிங்க. ஆதி தவறு, இந்த உலகத்திலே நடைபெற்ற ஆதி தவறு, அந்த சபிக்கப்பட்ட மரத்தின் கனியை பூசித்ததனால் தான் அந்த ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்டார்கள் என்கிற இந்த நம்பிக்கை மதத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருக்கிறது. இப்படி எந்த மதங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்கிறதோ அந்த எல்லா மதங்களும் அந்த பழியை தூக்கி ஏவாள் என்கிற பெண்ணின் மீது போடுகிறது. ஆனா அல் குர்ஆன் மட்டும்தான் அந்த தவறில் இருவருக்கும் சமநிலை பங்கிருக்கிறது, இருவரும் அந்த தவறை செய்தார்கள் என்று இந்த உலகத்திலே நடைபெற்ற முதல் தவறனுடைய தீர்ப்பை சொல்லுகிற போது அங்கே பாலினங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் காட்டாத இஸ்லாமா பெண்களை கொடுமைப்படுத்தும்? அப்படிப்பட்ட இஸ்லாமா பெண்களை கொடுமைப்படுத்துகிறது? இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமிய பெண் நாங்கள் வந்து அதை வாங்கி தரப்போகிறோம், இதை வாங்கி தரப்போகிறோம் என்று கட்டிய மனைவியை ரெண்டே மாசத்திலே விட்டு விட்டு போன பாரத பிரதமர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை பற்றி பேசுகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானங்க, புண்டாட்டி புள்ளன் இருந்தால் தானே மக்கள் படக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அது பாட்டுக்கு ஊர் ஊரா சுத்த வேண்டியது. உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்குரிய வெளிநாட்டு வாழ் பிரதமராக இருக்கக்கூடியவர் நம்முடைய பாரத நாட்டில் மட்டும்தான். உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்குரிய வெளிநாட்டு வாழ் தூதரகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? வெளிநாட்டு வாழ் சங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, வெளிநாட்டு வாழ் இந்த முன்னேற்றத்திற்குரிய அந்த அமைச்சு அப்படிலாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு வெளிநாட்டு வாழ் பிரதமரை பெற்ற ஒரே பாக்கியம் பெற்ற பாரத நாடு நம்முடைய நாடு மட்டும்தான். இன்னைக்கு இந்த நாட்டில், நாளைக்கு அந்த நாட்டில், நாளைக்கு அந்த நாட்டில் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் ஒரு கேட்குறாரு, ஒரு மீம்ஸ் கூட போட்டப்பட்டுச்சு, டேய் அதோ இருக்குதே அது எந்த நாடு? சுடுகாடு. அதோ இருக்குது அது எந்த நாடு? நீ போகாத ஒரே நாடு சுடுகாடு, அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது வாட்டு எங்கிட்டாவது போக வேண்டியது, எந்த நாட்டுடைய ஏர்போர்ட்லயாவது பார்க்க வேண்டியது. உடனே அடுத்த நாள் அது இந்திய சட்டமாக மசோதாவாக தாக்கல் செய்யப்படும். பெரும்பான்மை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால் ஒரு தேசத்தின் மக்களை எல்லாம் பிச்சைக்காரர்களாக தெரு தெருவாக நிற்க வைத்த ஒரே பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு தான் போய் சேரும். இதுவரைக்கும் இருக்கிற எல்லா பிரதமர்களுக்கும் என்ன இருக்குது? கல்வி தகுதி இருக்கு, அவருடைய கல்வி தகுதி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எத்தனை இன்ச்சு மார்பு அவருக்கு? 56 இன்ச்சு மார்பு கொண்ட நம்முடைய பாரத பிரதமருடைய கல்வி தகுதியை மட்டும் கேட்டா நீங்க யாரு? ஆன்டி இந்தியன். உங்களுக்கு பட்டம் அப்படியே காத்துக்கிட்டு ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு. அட்மின்களை வைத்துக் கொண்டு என்ன மாதிரியான பிரச்சனைகளை இன்றைக்கு சமூகத்திலே நடந்து, ஆசிஃபாவின் கொலை வழக்கை பற்றி, ஆசிஃபா ஒரு அதாவது இஸ்லாமிய சிறுமி என்பதை தாண்டி ஒரு இந்திய தேசத்தின் சிறுமி என்கிற அளவிற்கு ஒட்டுமொத்த மக்களாலும் அந்த சிறுமியின் அந்த சிதைவுக்கு கண்ணீர் விடாத சமூகமே இருக்க முடியாது. அதை பத்தி கூட மோசமான முறையில் கருத்து சொல்லி, அதுக்கு கூட அவர் சொன்னாராம் கருத்து, எனக்கும் இரண்டு மகள்கள் இருக்கிறது. அதுக்கு கமெண்ட் என்ன போட்டாங்க? அதுக்கும் காரணம் அட்மின்னு சொல்லிடாதா அப்படின்னு. இந்த அளவிற்கு சமூகத்திலே பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய கலவரக்காரர்களும் கலகக்காரர்களும் நிறைந்திருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சூசகமாக சொல்வதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு இடியும் மின்னலும் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ இப்படி டிசம்பர் மாதம், அதுவும் மிகப்பெரிய ஆழிப்பேரைகளை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய இடியையும் மின்னலையும் வசந்த கால வாழ்விற்குரிய அடிப்படைகளாக நாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய மனங்கள் ஒத்துப்போக வேண்டும். நம்முடைய மனங்கள், மத நல்லிணக்கம் என்பது போலியான வார்த்தை சகோதரர்களே, அது வந்து உண்மையிலேயே போலியான வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எப்படிப்பா மதங்களுக்கு மத்தியில் இணக்க வரும்? ஒரு மதம் படைத்தவனை மட்டுமே வணங்க சொல்லுகிறது, இன்னொரு மதம் படைப்புகளை வணங்க சொல்லுகிறது என்ற போது மதங்களுக்கு இடையில் இணக்க வராது. எதுக்கு தான் இணக்க வரணும்? மனங்களுக்கு மத்தியில் தான் இணக்க பெற வேண்டும். நானும் மனிதன், நீயும் மனிதன். எனக்கு எப்படி அடி விழுந்தால் வலிக்குமோ அதே போன்றுதான் உனக்கும் அடி விழுந்தால் வலிக்கும். எனக்கு எப்படி ரத்தம் சிகந்த நிலையில் சிவப்பு நிறத்திலே இருக்கிறதோ அதே போன்றுதான் உனக்கும் ரத்தம் சிவப்பு நிறத்திலே இருக்கிறது என்கிற அந்த உணர்வு ரீதியான ஒற்றுமை நம் மனங்களுக்கு மத்தியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பில் அடிக்குறிப்பு போடும்போது மன நல்லிணக்கத்திற்கான ஒரு பயணம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டோம். ஆக நறுமை சகோதரர்களே, இஸ்லாம் என்பது திணிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல, இஸ்லாம் என்பது புகுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கொள்கைகளை, இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைகளை, உயர்ந்த தத்துவங்களை நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு ரீதியாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததை தவிர நிச்சயமாக இது ஒரு தீவிரவாதத்தை மையமாக வைத்தோ பயங்கரவாதத்தை மையமாக வைத்தோ குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு மதம் இது இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நான் அடுக்கடுக்காக எவ்வளவோ சான்றுகளை சொல்ல முடியும். முத்தாய்ப்பாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வழிவிடுகிறேன். நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் இறை தூதரை பெற்றெடுத்த பெற்றோர்களை இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை என்று சொல்லுகிற முகமது ரபியை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இஸ்லாமிய கொள்கைப்படி யார்? அவங்க முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுடைய இறப்பிற்கு பிறகு அனாதை சிறுவராக வளர்கிறார் இறை தூதர் முகமது நபி. அப்படி அனாதை சிறுவராக வளர்ந்த இறை தூதர் முகமது நபிக்கு தான் ஒரு அனாதை என்கிற சிந்தனையே வராத அளவிற்கு ஆதரவு கரம் நீட்டி அரவணைத்து அவரை வளர்த்தெடுத்தவர் அவருடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப். அவர் ஒரு நான் முஸ்லீம். அவர் யாரு? அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். இறை தூதர் இறுதி கட்டத்தில் வறுமையில் வாடுகிறார். உலகமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டாடினாலும் தன்னுடைய தன்மானத்தோடு தான் இறுதி வரைக்கும் அவர் வாழ வேண்டும் என்பதனால் முகமதாகிய நானும் எனது குடும்பத்தினர்களும் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இறுதி வரைக்கும் தர்மம் கொடுத்த ஒரு தலைவராகத்தான் இருந்தாரே தவிர தர்மத்தை வாங்கிய தலைவராக அவர் இல்லை. ஒரு கட்டத்தில் வறுமையில் வாடுகிறதவருடைய குடும்பம் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறது. அவர் நினைத்திருந்தால் தான் வறுமையில் வாடுவதை வாயால் கூட சொல்ல வேண்டாம், வார்த்தையால் கூட சொல்ல வேண்டாம், தன் முகத்தின் ரேகையில் காட்டியிருந்தால் போதும் அவருக்காக உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருந்த தோழர்கள் செல்வத்தை கொண்டு வந்தவர் காலிலே கொட்டியிருப்பார்கள். ஆனா என்னோடு என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட யாருக்கும் நான் சிரமம் கொடுத்து விடக்கூடாது என்பதனால் இறுதி கட்டத்தில் தன் உணவு தேவைக்காக தான் வைத்திருந்த ஒரு கேடயத்தை அவர் அடகு வைத்தது ஒரு யூதன் என்கிற ஒரு நான் முஸ்லீம் இடத்தில். அப்புறம் எப்படி வந்து இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரிகளாக இருக்க முடியும்? நறுமை சகோதரர்களே, இன்னொன்றை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இறை மறையின் ஒரு வசனம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? யார் உங்களோடு போரிடவில்லையோ, யார் உங்களை உங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேற்றவில்லையோ அப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் சகோதரத்துவம் வைத்துக் கொள்வதில் மட்டுமல்ல அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதும் தவறல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு மதம் ஒரு மார்க்கம் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரியாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். சுமார் 800 ஆண்டு காலம் இந்தியாவை முகலாயர்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. நிர்பந்தப்படுத்தி ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருக்கிறதை அவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அன்றைக்கு இருந்த முகலாய மன்னர்கள் அன்றைக்கு இருந்த அந்த இஸ்லாமிய மன்னர்கள் மதத்தை திணித்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்களால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் முஸ்லீம்களாக ஆக்கியிருக்க முடியுமா? முடியாதா? என்ன இந்த மார்க்கம் சொல்லுகிறது? ஆட்சியை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ உங்களிடத்தில் இருக்கிற ஆளுமையை வைத்து திணிக்கப்படுவதல்லப்பா மார்க்கம். சிந்தனை ரீதியாக அவனை வென்றடு, இன்டலெக்சுவலாக அவரை வென்றடு, அவனுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்கிற அந்த அறிவியல் ரீதியான உண்மையை சொல்லி அவனை வென்றடு என்று சொன்னதன் விளைவுதான் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக மக்கள் தொகையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி நான்கில் ஒருவன் இன்றைக்கு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் மீது இருக்கிற பாசத்திலும் நேசத்திலும் தான் இந்த கருத்துக்களை சொல்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு எப்படி சகோதரத்துவ வாஞ்சையோடு சம நிலையோடு எல்லாரும் இப்படி ஒற்றுமையாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமோ இதே போன்று மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையிலும் அந்த பூர்வ ஜென்ம பூமியிலும் அந்த பரலோக ராஜ்யத்திலும் அந்த சுவனபதியிலும் நீங்கள் இறைவனுடைய அடியார்களாக அந்த நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் இந்த மார்க்கம் உங்களிடத்திலே சொல்லப்படுகிறதே தவிர தயவு செய்து இது ஒரு மதமாற்ற முயற்சி என்று சொல்லி இதற்குரிய சாயத்தை பூசிவிடாதீர்கள். இது ஒரு மன மாற்றத்திற்கான முயற்சி. இது உண்மையிலேயே படைத்த இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்கான முயற்சி. நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பது அத்தனையும் உண்மை என்கிற விஷயத்தில் துளி அளவு கூட எங்களுக்கு சந்தேகம் இல்லாத காரணத்தினால் தான் இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தைரியமாக தரப்படுகிறது. இதை படித்து பார்த்து இதில் எந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கேளுங்கள், அதற்கு பதிலை நாங்கள் சொல்லுகிறோம் என்கிற அளவிற்கு வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு மார்க்கம் தானே தவிர இந்த மார்க்கத்திற்கு தயவு செய்து வேறு விதமான மதச்சாயம் பூசாதீர்கள். ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதனால் அவனால் அவனுக்கோ அவனை சார்ந்த சக மனிதனுக்கோ எந்த துன்பமும் இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான வாழ்வை கற்றுக் கொடுப்பது இஸ்லாம். இஸ்லாம் படைத்த இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதே போன்று மனிதர்கள் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நிலைநாட்ட சொல்கிறது. விபச்சாரம் செய்யாத என்று சொல்லுகிறது, மது குடிக்காதே என்று சொல்லுகிறது, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாதே என்று சொல்லுகிறது. இறைவனை வணங்குவதற்காக போய் நீ நிற்கும் போது என்ன ஓதுகிறாய் என்பதை நீ உணர்ந்து படிக்க வேண்டும். அதனால் போதை பழக்க வழக்கத்திற்கு நீ அடிமையே ஆகக்கூடாது என்று சொல்லுகிறது. மார்க்கம் வியாபாரம் செய்வதற்கு கூட ஹலால் ஹராம் என்கிற மரபுகளை போட்டு அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற எந்த வகையிலும் உன்னுடைய பொருளாதார ஈட்டல் இருக்கக்கூடாது. பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாகத்தான் நீ இருக்க வேண்டும், உபத்திரம் செய்பவனாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் எப்படி தீவிரவாதத்தை போதிக்கும், எப்படி பயங்கரவாதத்தை போதிக்கும். மார்க்கம் ஒருவனை ஒருவன் பார்க்கும் போது முகமலர்ச்சியோடு பார் என்று சொல்லுகிறது. கோல் சொல்லாதே, குறை சொல்லாதே, புறம் பேசாதே, அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதே என்று தத்துவங்களையும் அழகிய உபதேசங்களையும் அழகிய உபன்யாசங்களையும் அகவுரையாய் பொருளுரையாய் தகவுரையாய் கொண்டிருக்கிற ஒரு அற்புத அருளுரை தான் இந்த திருமறை குரான் என்பதை உணருங்கள். அதனால் நறுமை சகோதரர்களே, இவ்வளவு நேரம் பேசிய இந்த பேச்சினுடைய ஒரு இறுதி வார்த்தையாக நாங்கள் சொல்ல விரும்புவது, இஸ்லாம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளாக கருதப்படுகிற கடவுள் கொள்கையாக இருந்தாலும், இறை தூதர் என்று வந்தாலும், இறை வேதம் என்று வந்தாலும், இந்த மூன்று விஷயங்களை திருக்குறான் சொல்கிற போது முஸ்லிம்களுக்குரியவர்கள் என்கிற வார்த்தை திருக்குறானில் எங்கேயுமே இல்லை. கடவுளை அறிமுகப்படுத்துகிற போது கடவுள் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கான இறைவன், ரப்புல் முஸ்லிமீன் என்கிற வார்த்தை திருமறை குரானிலே எங்குமே இல்லை. இறை தூதர் என்று வரும்போது ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகில மக்கள் அனைவருக்கும் அருட்கொடை, ரஹ்மத்துல்லில் முஸ்லிமீன், ரசூலுல்லில் முஸ்லிமீன் என்கிற வார்த்தை குரானிலே எங்குமே இல்லை. வேதத்தை பற்றி சொல்லும் போது திக்ருன் ஆலமீன், இது அகில மக்களுக்கான நினைவூட்டல் என்றுதான் வருகிறதே தவிர, இது முஸ்லிம்களுக்குரிய வேதம் என்கிற வார்த்தை திருமறை குரான் நெடுகிலும் எங்குமே இல்லை. ஆக இது ஒரு பொதுமறை, அனைவரும் படித்ததில் இருக்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு சின்ன ஒரு ஒரு பின்னூட்டமாக, ஒரு சின்ன ஒரு திறவுகோளாக, வாசலாக இது இருக்க வேண்டும் என்கிற அந்த அவாவில் தான் இந்த கூட்டம் போடப்பட்டு இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட கருத்துக்களில் நிச்சயம் உங்களை எதுவும் காயப்படுத்தியிருக்காது என்று நான் உளம்பார நம்புகிறேன். அப்படி ஏதேனும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு காயப்பட்டிருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. இணைந்திருங்கள் சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில். அகாடமி என்
2: பயோமேக்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
1: தொடர்புகளுக்கு 0777496061.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலக கவர்ச்சியால் மக்கள் மதிமயங்கக்கூடிய நேரத்தில், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை எல்லாம் மனிதன் மறந்து உலகத்திலே நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அநியாயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் முன்னே வருகிறான். இந்த காரணத்துக்காக வேண்டிதான் உலக மோகம் என்றால் என்ன, ஏன் மனிதர்கள் மறுமையை மறக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன்ட்ட கொண்டு போய் ஒரு அழகான ஒரு வீடை காட்டி இது டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் உங்களுக்கு இதில் தங்கி கொள்ளலாம் என்று காட்டி, அதை விட அற்புதமான பளிங்கு கற்கள் பிடிக்கப்பட்ட ஒரு மாளிகையை காட்டி இது நிரந்தரமாக உங்களுக்கு இது வாழலாம், ரெண்டில் எதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க என்று ஒரு மனுஷனுக்கு சொன்னால், பொதுவாக அதாவது தற்காலிகமாக வாழக்கூடிய அதை காட்டி அது கொஞ்சம் பெரிய ஒரு மாளிகை, அழகான மாளிகை, தற்காலிகம், நிரந்தரமாக வாழ்கிற ஒரு குடிசையாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான், தற்காலிகமாக இதில் இருப்போமா இல்லை நிரந்தரமாக குடிசையில் இருந்துருவோமா, இது நிரந்தரமாக கிடைக்கும், இது ஒரு வருஷத்தில் தள்ளிடுவாங்க வெளியே, அதுக்கு மேலே என்ன வழின்னு தெரியாது, அப்புறம் சம்பாதிச்சா ஒரு வீடு கிடைக்கும், கிடைக்காம போகும், இந்த வீடை எடுப்போமா அந்த வீடை எடுப்போமான்னு யோசிச்சா ஒரு வாஸ்தவம் நியாயம், ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான், ஆமாம் தற்காலிகத்துக்கு போகுமா நிரந்தரத்துக்கு போகுமா, நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம் வாஸ்தவம். ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமாக ஒரு மாளிகையை கொடுத்தா நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை, தற்காலிகமாக இருக்கலாம் ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமாக வேணுமா இந்த மாளிகை இருக்கலாம், யாராவது யோசிப்பார்களா, புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான், என்ன எதுக்கு அவ்வளோ சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் கல்பு நேரடியாக சொல்லும் நிரந்தரமாக எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிசை ரெண்டையும் பார்த்தோன்னா அதுதான் பெருசு, மாளிகையில் தான் வசதி இருக்குது, அடுத்தது பார்த்தோண்டா இது ரெண்ட்டு கொஞ்ச காலம்தான், அது பெர்மனன்ட் நிரந்தரமாக வாழலாம், சாதாரணமாக இதை விளக்க வைப்பதுக்கு எந்த தேவையும் இருக்காது, இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணுமா, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல், அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுன்னா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமான்னு கேட்டா இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னா இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இது தற்காலிகம் தான், இது குடிசைத்தான், அது மாளிகைத்தான், அது நிரந்தரம் தான், மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல, அது மாளிகைகள், இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துணியா, இது தற்காலிகமா போயிருவோம், இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா பலங்கொடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்ன்பாங்க, அது வேணுமெண்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணுமெண்டா இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும், ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாரு, அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா, அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறேன்னு எடுத்து காட்டுது. ஓரால் கோடீஸ்வரர் ஆனமென்றார் வாயாலே, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரர் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதை மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கோட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கோடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டார வேலை சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணிக்கு ரெண்டும் மோதி கொள்ளும் என்றார், ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும் என்றார். அதுல நம்ப பிளேட் இதுதான், அப்படி யாருமே இல்லை. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்ப பிளேட் என்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்ப பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார் என்றார். எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிருவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அடடா, இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனமும் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம், 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா. ஒரு 25 என்ன பண்ணுவாங்கன்னா, 25 டவுட் படுவாங்க, இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25% சந்தேகம் வரும், 75% நம்பிடுவாங்களா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா, அப்படி என்ன, சனிக்கிழமை, சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு, 11 மணி இல்ல 10:58 இல்ல 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா, பழங்குடையே நடுங்கி நிக்குது பூமி குலுக்கத்துல 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25% சந்தேகப்பட்டாங்களே, அவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சுதாகரிச்சுட்டு இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, ஏ பூமியை பிடிச்சி ஆட்டுவாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா. அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவர் எப்படி நம்புவாங்க, அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவரு, செல்லமா பேசுறவரு, அந்த சொன்னவரு ஆக்சிடென்ட் ஆகமாட்டாரு, பூமி குலுக்கம் வரமாட்டாரு, அவர் சொல்றாரு உங்க குழந்தைய பார்த்து இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 3 வயசு, 6.5 வயசுல உங்க குழந்தை மௌத்தா போகமாட்டாரு, 6.5 வயசு பிப்ரவரி 10 மௌத்தா போகமாட்டாரு, இன்னொரு 3.5 வருஷம் இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்ச பாக்குறீங்க நீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுக வருமா, வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரோ சொல்லுவீங்களா மறப்பீங்களா, வந்துடும் என்னமோ மாறி இருப்பீங்க, மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி நிக்கிறீங்க, உங்க வாயில இருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும், ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க, குழந்தை தூங்கின புறம் பெட்ல போய் மோந்து கொள்வீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்குது, 3.5 வருஷம், 3.5 நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும், ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும், எங்க மகன் மௌத்தாயிருவார் என்றாரே பிப்ரவரி 10 அவர் சொல்றார் 2025 அல்லது 2023 என்னாச்சு, 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க, உங்களால சாப்பிட முடியாம இருக்கும், ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும், நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க, குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க, குழந்தை உளுந்த அதை விட உங்களுக்கு வலிக்கும், ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியால நீங்க நம்பிட்டீங்க. குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது என்ன சொன்னவர் எப்படி சொன்னார்? ரெண்டு விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார். இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாம் தானே யாரும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமி குலுக்க வரும்ண்டார். சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்வி 99.99 உங்க கல்வி என்ன சொல்லும்ண்டா? சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும். ஆனால் அதை எதிர்பார்க்கிறவங்க கல்பு அதை தாங்க முடியல, கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க. ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம். லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா, கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால். வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல. தலாயிலு நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 ஒலியம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேன், பலங்கடு டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டது என்று வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் திடீர் என்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதருக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு ஐயோ அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார். நாங்க ரசூலுல்லாஹ் நஜ்ஜாஷி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லாஹ், எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது. அப்துல் சாலிஹன் நாங்க ரசூலுல்லாஹ், சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸ் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார். அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள். நாங்க ரசூலுல்லாஹ் நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லாஹ், அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? அவருடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்?

நியாயமூர்த்தது. பார்த்தீர்களா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பா என்று நிரூபிப்பதற்கு சூரா ஆலே இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லாஹ் தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறார்கள். பெருமானர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுகிற நேரம் உடையுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோம்பு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக் என்றா எங்களோட பள்ளியில முனாஃபிக் கேட்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எல்லா இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலுல்லாஹ்வை சீண்டி பார்த்தார். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய. உமர் பின் கத்தாப் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு தோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குறைசிகள் சும்மா பகை இல்லை, சும்மா பகை இல்லை, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்லை. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமாக பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம். அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமா திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 கிலோமீட்டர் கங்காள உள்ள நஜ்ஜாஷியுடைய மரண செய்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாரு விட்டுவாங்களா? நஜ் அபிசீனியாவுக்கு இவங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு பிரயாண கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு? கவனமா நிற்கிறார்கள் அந்த விஷயத்துல. அல்லாஹு அக்பர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாள் என்று தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம். இது யௌமுல் ஜும்மா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். யௌமுல் சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுது ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேத்து தான் ஜும்மா, பரவாயில்ல இந்த ஜும்மா தொழுது காட்டுக்கு பார்ப்போம். இல்ல, காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யௌமுல் அஹத் இது சொன்னார்கள், இது யௌமுல் ஜும்மா, கவனமா நாட்கள் தெரியும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷா வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம் டைமை பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க, சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரிபன்வாங்க, சுபஹான்வாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன டைம்ல சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாருண்டாங்க, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. இதுல அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது? நஜ்ஜாஷி மன்னன் இறக்குறார், ரசூலுல்லாஹ் இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல்ல சரிப்பா, எத்தியோப்பியால இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும், அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்குது, பக்கத்து நாடு இந்தியா அங்கிருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஃபிளைட்டா வச்சிருந்தாங்க, குதிரையில வந்தாலும் எவ்வளவு நாள் பிடிக்கும்? பெருமானர் சொன்னது காலை நேரம், வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம், மன்னர் செத்து போனது காலை நேரம், ரசூலுல்லாஹ் சொன்ன டைம் மேட்ச் ஆகுது, சொன்ன டேட் மேட்ச் ஆகுது. பிடிக்க பார்த்தார்கள், அசந்து போனார்கள். என்ன கேட்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ரசூலுல்லாஹ் சும்மா அனுப்பி மர்மையை சொல்லுங்கப்பா, மர்மை வீடு இந்த மாதிரி, நீ என்ன பயது வீடு, அப்படி இஸ்லாம் பேசவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புறார்கள். எப்படி நம்புறாங்க தெரியுமா? மர்மையா அதெல்லாம் இருக்குதான், வயசாளி நாளைக்கு மூத்தா போயிருவாங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் ஏனா அல்லாஹ் பாக்குறான், விட்டுருங்க இது பிள்ளை என்று சொன்னா.

0: அப்ப பாப்பமே மறுமைய, அப்ப பாப்பமேனா என்ன அர்த்தம்? அது வருமா? டவுட்ல தான் நிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் தாண்டி புகாரில ஒரு பகுதி வருகுது, மத்த நினைக்கிறேன் அபூ தாவூத்ல அஹ்மதுல வருகுது இந்த ஹதீஸ். ரசூல்ல மீராஜ் போறாங்களே, மீராஜ் டவுட் எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூல்லா கேலி பண்ணாங்க, இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே, அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான், அல்லாஹ் ஒரு சான்ற வச்சான். ரசூல்லா சொல்றாங்க, நான் ஹிஜ்ரல்ல, ஹிஜ்ரன்னா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும், ஹிஜ்ர், நான் ஹிஜ்ரல்ல போய் நிக்கேன். என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள், எல்லா காபிர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சா? கையும் காலுமா மாட்டிட்டார். எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா? ரசூலா சொல்றாங்க, என்னை நெருக்கி கொண்டார்கள், நான் ஹிஜ்ரல்ல நின்றேன், ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார்கள். என்னடா ஒரு பிரயாண கூட்டம்! ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு இன்னைக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா? அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க, ஷாமில் இங்க வருவாங்க, பிரயாண கூட்டம் வருகுது. வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா? அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறிய ஆட்கள், சஹியான சனதோட வர செய்தி என்னண்டா? பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம். ரசூலா சொல்றாங்க, என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன், என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள். இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம். கேளுங்கள் கேள்வியை, இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம், இல்லை என்றால் பிழை என்போம். என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி? எத்தனை கலவன் கேட்டான் பைத்துல் மக்தஸுக்கு, எத்தனை கலவன் கேட்டான். நான் பழங்கூட பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போனா எத்தனை ஜனலன்னு கேட்டா சொல்லுவானா? அது ரசூலா போனது நைட்ல, அதையும் அவர் மனுஷன் என்னவா? ரசூலா சொன்னாங்க, வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கு அவன் மீது ஆணையாக. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது பதில். ஜிப்ரீல் என் முன்னாடி காட்சி அளித்தார், ரப்புல் இஸ்ஸத் அனுப்பினார், அவர் பைத்துல் மக்தஸ் எனக்கு காட்டினார், என் பக்கத்தில் அப்படியே விரித்து காட்டினார், நான் அதை பார்த்து கொண்டே பதில் கொடுத்தேன். வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார், அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியாளர் ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமின்கள் இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கம்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி, நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போறோம், வல்லாஹி நான் சொல்கிறேன் என்னுடைய உணர்வை, வல்லாஹி இவ்வளவு போய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம், வல்லாஹி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு! அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிருப்பார்கள், போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க, அவ்வளவு செலவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வசூல் போய் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெருமாநாடு, அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு, ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம், இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான் எது நபி, இது எப்படி நம்பணும், உட்கார வச்சு இல்லாத புல்லாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கி விட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கி விட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏண்டைக்கு இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள், ஏன் போதையில் நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு, இப்படியா நபி, நாங்க பாப்பா நபி என்றார் நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா? அதனாலதான் பைஹக்கி எழுதுறார், தலாயில் நுபுவா, ஆயிரமா, ஆயிரத்துக்கு மேல சான்று, நபி என்ன என்னெல்லாம் செய்தார், சும்மா இல்ல, சரியான செய்திகள், சரியான செய்திகள் எவ்வளவு, ஒன்று ரெண்டு எல்லாம் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும்? உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது, இது அற்பமான வாழ்க்கை, ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறான், என்ன மறைச்சிட்டான் தெரியுமா? மவுத் ஆகிற டேட்டை தந்தான்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம், இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்டுன்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்கிறேன். அல்லாஹ் நான் மறைச்சிட்டான், ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா, இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள், மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஆதி மனிதனை இந்த பலங்கொடையில் தான் கண்டுபிடித்தார்கள், பலங்கொடமானவை என்று சொல்வார்களே, ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தார்களா, இங்கே தான் மனுஷ ஆரம்பத்தில் வந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எத்தனையோ ஜெனரேஷன்களை தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் மேலே நிற்கிறோம்,
1: நாங்கள் டெம்பரரி என்பது எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி, ரசூலுல்லாஹ் மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். வா ஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். நீண்ட உரை அல்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். வத்தக்கு துனியா வத்தக்கு நிசாண்டாக, துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நிலையில் ஒரு பொம்புல எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ ஜினா நடந்துரும், அதே பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து ரசூலுல்லாஹ் துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ்வை மறந்துடுவீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரி என்று மறந்துடுவீங்க. நீங்க காலையில் இருந்து தாவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவை கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்ற ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்து எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க. ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிஷா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க, டைல் பிடிக்க வேணாம்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கும் துனியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான், அதுலயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க, அது என்ன டிசைனிங் எப்படி, அதுலயே கல்வி ஓடும், அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மோமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லி தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை, துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது, புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பேசினால், அவர் தான் பேசினார். நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசின ரசூலுல்லாஹ், பைத்துல் மக்தசுடைய கதவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபிரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள், செலுவுலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துஆ செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லாஹ். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கும் உடைய ரப்பு வருவான், வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார், மக்காம மஹ்மூத் என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உயர்வான இடத்தில், யாருக்கும் பேச இயலாது, ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அரிஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், இந்த கண்ணு பாக்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம், ஹார்ட்டை செய்ய இயலாது, டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண இயலாது, இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டும் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான், யா முஹம்மத் முஹம்மத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் பெயரை சொல்லுவான், என் பெயரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்விடம் அப்படியே சஜதாவிலே விழுந்து, யா அல்லாஹ் அவர்களை மன்னிங்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் அந்த கூட்டத்தை மன்னித்து விடு, நான் சஜதாவிலே விழுந்து விடுவேன், என்னுடைய ரப்புல் இஸ்ஸத் நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம் தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான், அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன், மக்காம மஹமூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன், என் ரப்பு என்னை எழுப்பி முஹம்மத் அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகளை எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு மோமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய இது சற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இப்படித்தான் ஆரம்பிக்கப்படும். ரப்புல் இஸ்ஸத் திறந்து கொடுப்பான், அடியார்களோடு பேச ஆரம்பிப்பான், யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களை அல்லாஹ் பார்ப்பான், அவர்களோடு அல்லாஹ் பேசுவான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான், இன்பமான வாழ்க்கை. இந்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் படைத்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எவ்வளவு இன்பமாக இருக்கு, அதுதான் கால்குலேஷன். அல்லாஹ்வுடைய இல்லையார்லே, துனியாவுடைய ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா இப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்தார்கள் ஜசீரத்துல் அரபில் ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்த மக்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார். அவர் யார்? ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு. ஷஹீஹுல் முஸ்லிம், திர்மிதி, இந்த ரெண்டிலையும் சேர்ந்த ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 077-101-0043.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலும் ஒரு மனைவி இருக்கிறார். இந்த உலகத்திலையும் மறுமையிலும் நபி சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு நாளும் அது மாறாது. பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க, இவர் நபியாண்டு சந்தேகம் வந்துடும். வஹி, ரசூலுல்லாஹ் பேசுவது வஹி. என்னாச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்சாரிகளுடைய வீட்டை காட்டினார். அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறார், போய் பெண் கேளுங்க, அவங்க தருவாங்கண்ணா. அவர் போறார் ஆசை ஆசையோடு. இவ்வளவு ஆசை இருக்கும் ஒரு பொடி எனக்கு சொன்னால், உலகத்தில் அந்த ஆசை ஹலால் ஆக்குவதற்கு ஹராத்திலே இருப்பது கஷ்டம், ஹராத்தில் போகாம இருப்பது அதை விட கஷ்டம். அல்லாஹ்வுடைய ஹலாலாக்கிக் கொள்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான். அவர் ஓடி போய் கேட்கிற, அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க கல்யாணம் பேச. உங்களுக்கு ஜுலைபி இல்லைன்ட்டாங்க. இல்லை ஜுலைபி, நீங்கள் போய் ஷஹீஹுல் முஸ்லிம், திர்மிதி, இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஹதீஸை படித்தால் விளங்க. நீண்ட ஹதீஸ் இல்லைன்ட்டாங்க. அவர் ரசூலாட்ட வந்தார், யார் ரசூலுல்லாஹ் ஏலான்ட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், இது வளமையானது. அவருக்கு யாரும் அவ்வளோ அலங்கோலம் என்றா அர்த்தம், அவ்வளோ அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டேங்க. இந்த ஹதீஸை பேசுகிற நேரத்தில் வல்லாஹி ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன? அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய அதாவது அல்லாஹை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால், அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா? அல்லாஹா அல்லாஹுக்கு என்ன நடக்கிறது? அல்லாஹுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் இல்லை என்றார். எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம் அருமை அலைஹி சலாத்து வஸ்ஸலாம். நான் போகிறேன் ஜுலைபி பண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேச எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கு வாழ்கிற ரசூலுல்லா இதுதான் மைக்கேல் சாட் அசந்து போகிறான். இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால் சில தினார்களுக்கு, ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம், சில டாலர்களுக்கு சலாம் சொல்லலாம், சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் பே அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம். உலகத்தில் யாரும் கணக்கெடுக்கான மனிதரோடு ஒரு தலைவர், ஒரு தலைவர் நிப்பாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜுலைபி அவரோடு தோழமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன குரோம பாரசீக தலைவர்களோடைய தோழமை கொண்டிருக்கிறார். யார் இவர்? யாருமே பேசாத ஒரு மனிதர். ஜுலைபி உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் போனார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிறேன், உங்களுடைய மகளுக்கு திருமணம். சந்தோஷப்பட்ட அல்ஹம்துலில்லா யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எங்க பிள்ளையா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழு ஜசீரத்துல அரபிலே மதீனாவிலே மூமின்கள் தயாராக இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு. அவர் சொன்னார் இல்லை. ஜுலைபீவுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு கேளான்னு சொல்லல, என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா யார் ரசூலுல்லாஹ். வீட்டுக்குள்ள போறாரு, மாப்பிள்ளைக்கு ஏழாண்டா என்ன சொல்லுவார், சொல்லு ஏழாட்டி, கொஞ்சம் இருங்க வைஃபோட பேசிட்டு வரும். அவர் மஷூராவுக்கு போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுவதி அங்க நிக்கிறார், கணவனும் மனைவியும் பேசுறார்கள். எவ்வளவெல்லாம் வந்துச்சு, ஜுலைபிப்புக்கு எங்க புள்ளைய கொடுக்கறது, அது நியாயமான பேச்சு, அது நேர்மையான பேச்சு. எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள், இவருக்கு கொடுப்பதா? அவங்க ஒரு தாயின் தகப்பன் அப்படி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த யுவதி கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்ட உம்மாவையும் பாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு பொன் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபீபு ரதியல்லாஹு ஜுலைபீபுக்கு ரசூலுல்லாஹ் கேட்டு வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஏழாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டார். சுபஹானல்லாஹ், அழகாக பாசமாக வளர்த்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம், நாங்க சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்க ஊட்டி விடுறோம், அழகா நல்ல பாடசாலைகளுக்கு அனுப்புறோம், நல்ல கல்விகளை எல்லாம் கொடுக்கிறோம். ஒரு பருவம் வருகுது, அந்த நேரத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது புள்ள, தப்பான ஒரு மாற்று அன்பரோடு சில வாப்பா மார்கள் அழுகிறார்கள், சில உமா மார்கள் துடிக்கிறார்கள். அந்த பிள்ளையிடம் சொன்னா, விட்டுட்டு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் மாற்றும் இஸ்லாத்தையும் விட்டு மாற்று மத அன்பர்களோடு ஓடி அவர்களை எக்கச்சக்கமாக பார்க்கலாம். காதல் காதலிலே சிக்கி கொண்டா, உம்மா அழுது சொன்னாலும் வேணாம், அவன் கெட்டவன் என்று சொன்னாலும், இவன் சரியில்லைன்னு சொன்னாலும், இந்த திருமண பந்தத்தை உடைக்காத பிள்ளைகளை வேணுமானால் உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க, அதன் குடும்பம் குடும்பமாக பார்த்திருப்பீங்க. ஒரு அன்சார் யுவதி ஜசீரத்துல் அரப், என்ன நடந்தது தெரியுமா மதீனாவில்? அவர்கள் கல்விலே சுமந்தது உலகத்தை அல்ல, துனியாவை அல்ல, ஆகிராவை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய கல்வி பறிப்போய் இருந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அந்த கல்விலே பெரிய இடம், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. அந்த பெண் சொன்னா, வல்லாஹி நான் ஜுலைபீபை திருமணம் முடிக்க போகிறேன், ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்தார், ரசூலுல்லாஹ் கேளாண்டு சொல்ல இயலாது. இப்படி யுவதிகளை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் உலகத்துள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும் வல்லாஹி இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜசீரத்துல் அரப் நடுங்கி நின்றது, ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது, அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்துத்தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி, உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபீபை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கிறார்? அல்லாஹ் ரப்பல் இஜ்ஜத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை, அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு, குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம், குழந்தை வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், மனைவி வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை கொடுத்தான், அற்புதமான மனைவியை கொடுத்தான், கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான், வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஜிஹாதுக்கு மட்டும் வேணா, துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோடு இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜிஹாதை மறந்துடுவோம், ஜிஹாது வேணாம் என்று ஜுலைபீப் ரதியல்லாஹு வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான், ஜுலைபீப் சுதாகரித்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதைகளை போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஜுலைபீப் ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானார் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யாரும் மரணித்தாங்க, ஐன ஜுலைபீப்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எங்கே, ஜுலைபீப் எங்கே? ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாக்குறாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்துட்டு ஜுலைபி பெங்கன்னு கேட்கிறாரு. வகி வந்திருக்கு, ஜுலைபி மரணித்து விட்டார் நம்புறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு எப்படி ஹதீஸில் வருகிறது? قتل جليب قتل سبعة من قتل جليب سبعة من المشركين وقتل يل مشركين களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருந்தார். ஏழு பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார். அவர் ஏழு பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹை அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், கத்தல ஜுலைபீபு சபஅத்து மினல் முஷ்ரிகீன் வக்குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேரை அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதை அல்ல, இது கதை அல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதை அல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள். அனுப்பிவிட்டு அப்படியே அடவணைத்து கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தையை அரவணைப்பாங்களே, நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ. சிரியாவுல பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது, ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா. அப்படியே இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு விடந்து வாப்பட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க. சுபஹானல்லாஹ், அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போகல, எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ. குழந்தையுடைய கடைசி பயணம் என்றா, நீங்க சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த புள்ளே திடீரென்று உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கும்? அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க, அவ்வளவு எவ்வளவு மோந்து கொள்வீங்க. இதுக்கு மேல இந்த துனியாவில் உங்க புள்ள உங்களோட பேசாது. அப்படி சிரியாவிலே நாங்க பார்த்தோம், பஷார் அல்அசாதுடைய இந்த வார்ல ஒரு வாப்பா மோந்து கொண்டு அழுகிறார். ஜனாசா மீட்பு படை படை கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த துனியாவில் என்னுடைய பிள்ளையோட என்னை விடுங்களே. அவர் இப்பொழுது பேசவில்லை, ஆனால் அவருடைய உருவம் என் முன்னாடி இருக்கிறது. அவரை கொஞ்சம் மோந்து அவருடைய அரவணைப்பது கொஞ்சம் விடுங்களே. இது ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகிற நேரம் ஏற்படுகிற உணர்வு. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை பாருங்கள். ஜுலைபி ரலியல்லாஹுடைய அந்த ஜனாசாவை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கி கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நெசுக்கி கொண்டு நெருக்கி கொண்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், உலகமே உங்களை கைவிரிக்கிற நேரம் ஜுலைபி, உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து உங்க நீங்க நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள் அப்படி நடக்கிறாங்க. நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் ஜுலைபி. பெருமான சல்லாவுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்திலே இந்த ஜுஹாதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்கக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. துனியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார், தப்பினோம், இன்னொரு நாள் போய் குடும்பத்தோட வாழலாமே, இன்னொரு நாள் வாழலாமே. யா ரசூலல்லாஹ், ஜுலைபீபை தூக்கிய மாதிரி உமரை, உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் ஷஹீதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கி கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? அது இந்த உமருக்கு நடக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? உமர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? உமர் ரதியல்லாஹு ஒரு பக்கத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு என்னமோ ஒரு தூரத்தை பார்க்கிறது போன்று பார்த்த ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், புன்முறுவல் புகுத்தார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது, இப்பொழுது நீங்கள் சிரித்தீர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாள் ஜுலைபி பிரதன் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜுலைபி எப்படி? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் எங்களை வைத்திருப்பான். சொல்லாமல் சொன்னார், இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் ரசூலல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள், பாருங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், ரசூலல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபீபுடைய மாளிகையை கண்டேன், அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான். ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹவுருலீனை பார்த்தேன், அவருடைய கால் தெரிய பார்த்து நான் தலையை திருப்பி கொண்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், முஅ்மின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் பிரதனுடைய ஜனாசா கையிலே அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹவுருலீன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், இந்த துனியா என்ன, ஆகிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றல் புரிவான கோசம். அல்ஹம்துலில்லாஹ், إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. الله உடைய நல்லடியார்களே, உலக மோகம் மறுமையை மறந்த முஸ்லிம்கள் உலகத்தில் எவ்வளோ மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவுறது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளோ அல்லாஹ்வை நெருங்குறானோ, அல்லாஹ் எவ்வளோ அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறானோ, அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உஹது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். மெசேஜ் எப்படி போகுது என்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீனை விட்டும் அவளுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்கல். அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார்கள். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உஹதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண் கேட்குறாங்க, ரசூலுல்லாவுக்கு எப்படி, ரசூலுல்லாவுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி, அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற, யுத்தம் முடிச்சு உங்கள் வாப்பா மௌத்தாயிட்டார், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாவுக்கு எப்படி அந்த கல்பு, எப்படி ரசூலுல்லாவை நேசித்திருக்கேன்னு பாருங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, துனியா ஆகிரா, ஆகிராவை போதித்தவரை நேசித்தால் ஆகிராவை நேசிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்க வாப்பா மௌத்து ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி? அவங்க கேட்கிற கேள்வி என்ன, அந்நபி அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்க மாப்பிள்ள மௌத்து, உங்க மா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி? உங்க புள்ள மௌத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நான் சொல்லுவது கதையாக கேட்காதீங்க. அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா, சர்வசாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க. ஒரு பெண்ணை காட்டுகிறேன், ஜசீரத்துல் அரபுல ஒரு பெண்ணை, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுகமாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முசீபத்தி பஅது ஜலன், எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நார்மல் ஆகிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லா நல்லமா, ரசூலுல்லா நல்லமா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர்கள் சும்மா ரசூலுல்லாவை நேசிக்கவில்லை. மறுமை அவர்கள் நேசிப்பதற்கு காரணம் என்ன? ரபியா இப்னு, அதாவது காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ரபியா இப்னு காபல் அஸ்லமி ரழியல்லாஹு, ஒரு நாள் ரசூலுல்லாவுடைய நைட் தங்குறாங்க. தங்கினா தஹஜ்ஜத் வேளை ரசூலுல்லா எழும்பிட்டாங்க. எழும்பினா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாவுக்கு உதவி எடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லா கேட்கறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அவ்வளவு நேசிக்குது, அவரிடம் கேட்கிறார், ரபியா இப்னு காபில் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன வேணும், ஸஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா, யா ரசூலுல்லாஹ், ஒரு நபி கேட்டா, எனக்கு வீடு வேணும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தோட்டம் வேணும், எதுவும் அல்லாஹ் கபூலாக்குவான். நபி, நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா, துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது. தஹஜ்ஜத்துடைய வேலை, நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன கேட்டார், யா ரசூலல்லா உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், எப்படி மறுமையமாக கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் முஸ்லிம் ஹதீஸை பரட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ் அதோட நிக்கல நிக்கலாம், ரபியா வேற எதையாவது கேளுங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வேற ஒன்றை எதிர்பார்ப்பில். அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், ரபியா தஹஜ்ஜத்துடைய வேலை முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான், நபி கேட்கிறார், எல்லாம் திறந்து கொடுக்கப்படும், ரபியா வேற எதையாவது கேளுங்கள், ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க ஆப்ஷன். அதுதான் என்றார், அதுதான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்றார். ரபியா எனக்கு உதவி செய்யுங்க என்னன்னு கேட்டார். அதிகமாக சுஜூது செஞ்சு மறுமையில் எனக்குரிய பாக்கி என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள். ரபி ஆண்டார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் நீங்கள் ஜசீரத்துல் அரபில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள். வல்லாஹி எந்த பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாசறையில் வளர்த்த மனிதர்கள். சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு நான் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருகிறார்கள். முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. சௌபான், என்ன சோமில்லையா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வேறு எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யார சொல்லலாம். ஏன் வாடி போயிருக்கிறது முகம் யார சொல்ல? எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்து விட்டது, நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன். என்ன சௌபான்? வல்லாஹி யார சொல்லலாம், வல்லாஹி யார சொல்லலாம், உங்களோட இருந்தால் எனக்கு அமர்களமாக இருக்கும், நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யார சொல்லலாம், எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யார சொல்லலாம், எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யார சொல்ல. வல்லாஹி என் நிலைமை யார சொல்லலாம், உங்களோட இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி, நான் அப்படியே உங்களை விட்டும் கொஞ்சம் நகர்ந்து போனால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யார சொல்லலாம். இது கல்வி ஒருவரை நேசித்தால் அப்படித்தான் இருக்கும். காதலன் காதலிக்குள் இப்படி பேசிக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. காதலன் காதலிக்குள் ஜசீரத்துல் அரபில் மதீனாவில் இது நடந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. யார சொல்லல, எனக்கு திடீரென்று சிந்தனை வந்து விட்டது. என்ன சிந்தனை தெரியுமா? இந்த துனியாவிலே எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் யார சொல்லலாம். இவர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் வேண்டும் என்றால் உங்களை வந்து பார்த்து விடுவேன் யார சொல்லலாம். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி எனக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கினால் யார சொல்லலாம். சொர்க்கத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் யார சொல்லலாம். சௌபான் நபிமார்களுடைய அந்தஸ்தோடு இருக்க முடியாது, நான் சாதாரண ஆள் யார சொல்லலாம். அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை தந்தால் நீங்கள் நபிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த சௌபான் உங்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால், யார சொல்லலாம் உங்களோடு பேசணும் என்று ஆசைப்பட்டால், எப்படி யார சொல்லலாம் உங்களை வந்து பார்ப்பது, எப்படி யார சொல்லலாம் உங்களோடு பேசுவது, இந்த சௌபானுக்கு எப்படி யார சொல்லலாம் அது முடியும்? ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், ஏழு வானத்துக்கு மேல இருந்து வகை வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சுஹதாக்களோடு சாலியன்களோடு யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா என்ன ஆகிரா என்ன நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மோமின்கள் ஆகிராவுடைய வாழ்க்கை இன்னும் முஸ்லிம்கள் அதிகமான முஸ்லிம்கள் நம்பவில்லை. இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் சொர்க்கத்திலே வீடா, சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா, ஹூருல் ஈன்களா, அப்ப பாப்பமே. இது முஸ்லிம்களுடைய சிந்தனை, இது மாற்றப்பட வேண்டும். மறுமையை நேசிக்கக்கூடிய மோமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றிட புரிவானா.
2: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையெடுக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோரில் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக
6: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
7: www.muslimvanoli.com
6: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
2: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி
8: அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أعطيت مكان التوراة السبع ومكان الزبور المئين ومكان الإنجيل المثاني وفضلت بالمفصل. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, குர்ஆனுடைய ஐந்தாவது சூறாவாகிய சூரத்துல் மாஇதா தொடர்ந்து நாம் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது ஐந்தாவது சூறாவாக வரக்கூடிய சூறா தான் சூரத்துல் மாஇதா. இந்த சூரத்துல் மாஇதா, இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 120 ஆயத்துகளை இந்த சூரா மாயிதாலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த 120 ஆயத்துகளும் இவைகளுக்குள் அல்லாஹ் 147 தடவை அல்லாஹுடைய பெயர் எடுத்திருக்கிறது. அல்லாஹுடைய உயர்ந்த பெயர் 147 தடவை இந்த சூராவில் 120 ஆயத்துகளுக்குள் அமைந்திருக்கின்றது. இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்ஸிலத் அலா ரசூலில்லாஹ், அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வாகனம் அதை சுமக்க முடியாமல் போனதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி விட்டார்கள். என்றால் வஹியுடைய பாரம் என்பது அது மிக பாரமானதுதான் வஹி. அதனால் இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வாகனத்தில் இருந்தார்கள், வாகனம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து இறங்கி விட்டார்கள். இந்த சூராவில் மிக விசேடமாக அமையக்கூடிய ஒரு ஆயத்து தான் நீங்கள் ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது சூரா மாயிதாவுடைய மூன்றாவது ஆயத்தை கொஞ்சம் பாருங்கள். மூன்றாவது ஆயத்தை பார்க்கும் பொழுது اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا. சூரா மாயிதாவுடைய மூன்றாவது வசனம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது இறக்கப்பட்ட ஆயத் இந்த ஆயத்து தான். அதாவது ஒரு யஹூதி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கேட்டார், இந்த ஆயத் மாத்திரம், இந்த அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இன்றைய நாள் நாம் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்தேன். அல்லாஹ் சொல்கிறார், அல் யௌம, இன்றைய நாள், அக்ம உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன். மூன்றாவது இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விடயங்களை பற்றி பேசி இருக்கிறான் இந்த ஆயத்திலே. முதலாவது அக்மல்து, இரண்டாவது அத்மம்து, மூன்றாவது ரதீது. இந்த ஆயத் இறங்கிய நாள் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால், அந்த யஹூதி சொன்னார், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக தேர்ந்தெடுப்போம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த யஹூதியை பார்த்து சொன்னார்கள், இன்னி லஅலமு ஐய யௌமின் நஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத் இறங்கிய அந்த நாளை நான் அறிவேன். நஸலத் யௌம அரஃபா, இந்த ஆயத்து இறங்கியது எப்பொழுது தெரியுமா? அரஃபாவுடைய நாளையில். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளையில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினார். சகோதர சகோதரிகளே, சூரத்துல் மாயிதாவை நீங்கள் ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த ஆயத் மூன்றாவது ஆயத்தாக.
7: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
9: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: தக்வா, நல்ல விடயம் தக்வாவுடைய விடயங்களுக்கு உதவி செய்யுங்கள், கெட்ட விடயம் பாவத்துக்கு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இமாம் அபு மைசரா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த சூரத்துல் மாயிதாவில் சகோதரர்களே 18 ஃபர்துகள் இருக்கிறது. இந்த சூரா மாயிதாவில் மாத்திரம் 18 வகையான ஃபர்துகள் இருக்கிறது. என்னென்ன ஃபர்துகள் இருக்கிறது? உதாரணமாக முதலாக அறுப்பதுடைய சட்டதிட்டம். ஏனென்றால் இந்த சூரா மாயிதாவை ஓதும் பொழுது கொஞ்சமாவது எங்களுக்கு விளங்க வேண்டும். முதலாவது என்ன சட்டதிட்டம்? அறுப்பது, அறுத்து சாப்பிடுவது, தபாய. இரண்டாவது சட்டமாக, அதாவது யூத கிறிஸ்தவ பெண்களை ஒரு முஸ்லிம் திருமணம் செய்ய முடியுமா? இரண்டாவதாக. மூன்றாவதாக வுதுவுடைய சட்டம். நான்காவதாக குளிப்புடைய சட்டம். ஐந்தாவதாக தயம்மத்துடைய சட்டம். ஆறாவது தீர்ப்பு வழங்கும் பொழுது நீதமாக நடக்க வேண்டும் என்ற விடயம். ஏழாவதாக களவெடுத்தால், கொள்ளையடித்தால் அவர்களுக்கு கை வெட்டப்பட வேண்டும் என்ற சட்டம் இந்த சூராதான் பேசுகிறது. அடுத்தது 9வது, 8வது கொள்ளையடித்தது, 9வது களவெடுத்தது, 10வது சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன கஃபாரா கொடுக்க வேண்டும், சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய சட்டதிட்டங்கள் என்ன என்பதையும் இந்த சூரா தான் பேசுகின்றது. அல்லாஹ் இந்த சூரா மாயிதாவில் தான் ஒருவர் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதாவது 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அல்லது அவர் ஆடை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது 3 நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற சட்டதிட்டம் இந்த சூறாவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 11வது சட்டமாக, இஹ்ராம் உடுத்திருக்கும் பொழுது வேட்டையாடுவது கூடாது. 12வது சட்டமாக, சாராயம் ஹராம் என்ற சட்டம். 13வது சட்டமாக, மௌத்தின் பொழுது வசிய செய்யக்கூடிய சட்டம். இந்த கிட்டத்தட்ட 18 ஃபர்துகளை பேசிய சூரா சூரத்துல் மாயிதா. அதனாலதான் சூரா மாயிதாவுடைய முதல் ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஔஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள், உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த 18 ஃபர்துகளையும் நிறைவேற்றுங்கள். சூரா மாயிதாவை ஓதுவது மாத்திரமல்ல அவசியம் சகோதரர்களே, அந்த சூரா மாயிதாவில் இருக்கக்கூடிய ஹலாலை ஹலாலாகவும் ஹராமை ஹராமாகவும் தெரிந்து வாழ வேண்டும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், தஅல்லமு சூரத்தல் பக்ரா, சூரா பக்ராவை படியுங்கள், சூரத்துல் நிசாவை படியுங்கள், சூரத்துல் மாயிதாவை படியுங்கள், சூரத்துல் ஹஜ்ஜை படியுங்கள், சூரத்துல் நூரை படியுங்கள், இவைகளில் ஃபர்துகள் இருக்கிறது. சூரா பக்ரா, சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் ஹஜ், சூரத்துல் நூர், இந்த 5 சூராக்களையும் படியுங்கள். இதில் ஃபர்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த சூரா மாயிதாவுடைய 44வது ஆயத், 45வது ஆயத், 47வது ஆயத், இந்த 3 ஆயத்தையும் ஓதும் பொழுது அப்படியே மார்க் பண்ணு. ஏன் தெரியுமா? இந்த 3 ஆயத்துடைய கடைசியிலையும் பாருங்கள். முதலாவது 44வது ஆயத்தில் வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாஇக ஹுமுல் காஃபிரூன். 45வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க, وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهِ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ. நாற்பத்தி ஏழாவது ஆயத்துடைய கடைசியை பாருங்க. ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாஇக ஹுமுல் ஃபாஸிகூன். மூன்று இடத்திலையும் அல்லாஹ் ஒரே விடயத்தை தான் சொல்கிறார். அல்லாஹ் சொல்றார், யார் அல்லாஹுடைய தீர்ப்பை அல்லாஹ் இறக்கிய ஒன்றின் பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் காஃபிர். திரும்ப, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் பாலிம், அநியாயக்காரன். மூன்றாவதாக, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் ஃபாசிக், பாவி. இந்த மூன்று ஆயத்திலும் அல்லாஹ் சொல்கிறார். இந்த பதினெட்டு ஃபர்லுகள், சட்டதிட்டங்கள் இந்த சூராவில் இருக்கிறது. நீங்கள் இதன்படி தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் நீங்கள் காஃபிர்கள், நீங்கள் வாலிம்கள், நீங்கள் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விதமாக அல்லாஹுடைய தீர்ப்பை தீர்ப்பாக வழங்காதவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சூரத்துல் மாயிதாவிலே சகோதர சகோதரிகளே ஓதும் பொழுது இன்பம் வரும் அப்பொழுதுதான். இந்த சூரத்துல் மாயிதாவிலே பதினாறு தடவை அல்லாஹ் மூமீன்களை அழைக்கின்றார். யா ஐயுஹல்லதீன ஆமனூ, பாருங்க சூராவுடைய தொடக்கத்தையும் பாருங்க எடுத்து. யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அழைக்கிறான் அல்லாஹ். இவ்வாறு பதினாறு தடவை அல்லாஹ் அழைக்கிறான். மொத்தம் குர்ஆனில் அல்லாஹ் தொண்ணூறு தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனூ, எத்தனை தடவை? தொண்ணூறு தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் தொண்ணூறு தடவை குர்ஆனில் அழைக்கும் பொழுது இந்த சூரத்துல் மாயிதாவில் மாத்திரம் அல்லாஹ் பதினாறு தடவை அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று அல்லாஹ் ஐந்து தடவை அழைக்கின்றார். வேதம் கொடுக்கப்பட்டவங்க என்று இருக்கிறாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களையும் அல்லாஹ் சூரா மாயிதாவில் ஐந்து தடவை யா அஹ்லல் கிதாப் என்றும் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று பதினாறு தடவையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யா ஐயுஹர் ரசூல் என்று இரண்டு தடவையும் அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த சூராவுடைய விசேடம் இதுதான். பதினாறு தடவை ஓதும் பொழுது பாருங்கள், அவைகளை மார்க் பண்ணுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த குர்ஆன் இன்பம் அளிக்கும், இந்த குர்ஆன் இன்பமாக மாறும். பதினாறு தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று ஐந்து தடவை, யா ஐயுஹர் ரசூல் என்று இரண்டு தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் அழைத்து இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் பேசுகிறார். சகோதர சகோதரிகளே, இந்த சூராவுடைய நூத்தி இருபது ஆயத்துகளில் நூத்தி பதினெட்டாவது ஆயத்து இருக்கிறது, விசேடமான ஒரு ஆயத். அதாவது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். காலையாகும் வரை ஒரே ஒரு ஆயத்தை மீட்டி மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காலையாகும் வரை மீட்டி மீட்டி ஒரு ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு ருக்கு செய்தார்கள், சுஜூ செய்தார்கள். அது என்ன ஆயத் தெரியுமா? நூத்தி பதினெட்டாவது ஆயத், அவர்களை நீ வேதனை செய்தால் அவர்கள் உனது அடியார்களே, அவர்களை மன்னித்தால் நீ அவற்றையும் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய். காலையான பொழுது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இரவு காலையாகும் வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதினீர்களே, கடைசியில ருக்கு சுஜூத் செய்தீர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி சஅல்து ரப்பி அஸ் வஜல் அஷ்ஷஃபாஅத லி உம்மதி, இந்த ஆயத்தை ஓதி ஓதி என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாத்த தா என்று அல்லாஹுடம் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான், ஷிர்க் வைக்காத அனைவர்களுக்கும் நான் ஷஃபா செய்வேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத்து தான் 118வது ஆயத். நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியது போன்று நாங்களும் ஓத வேண்டும். இந்த சூராவில் அமைந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்ப்போம் சகோதரர்களே. காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலை சலாத்துடைய பிள்ளைகள் காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது 26வது ஆயத்திலிருந்து 26வது ஆயத்திலிருந்து காபீல் ஹாபீலுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆதமுடைய ரெண்டு பிள்ளைகளின் செய்திகள், இது கர்ரபா குர்பானன், ரெண்டு பேரும் குர்பானை முன்வைத்தார்கள். ஒருவருடைய
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
4: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: محمد الله فارمسي اند جروسري கல்முனை.
3: இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பை எந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவில் எல்லோரையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு ஊரிலே இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் வழித்தவறிய செயற்பாடுகள் செய்கிற நேரம் நிறைய இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். இந்த பொடிமார்கள் பார்த்தீங்களா அப்படின்ட்டு இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். ஆனால் உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்கள் என்ற அந்த பருவம், இளமை பருவம் என்ற அந்த பருவத்திலே எப்படி உடல் ரீதியான அமைப்பு இருக்குது, உண்மையாக அவர்கள் ஏன் அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள், அவர்கள் மூளையில் என்ன நடக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற நேரம் பெரியவர்கள் ஜமாத்து தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிழை அவர்களுடையது மட்டுமல்ல, எல்லோரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற விஷயத்தை கவனமாக நீங்கள் செவிமடுத்தால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரை எப்படி மாற்றலாம், ஒரு ஊரை மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அற்புதமான இளைஞர் சமுதாயம், அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த விதத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அந்த வகையில் நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் உண்மையாக பெரியவர்களும் அவருடைய பங்களிப்புகளை இந்த விஷயத்தில் செலுத்தியாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலு அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லலாம். இளமை, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இதை வந்து 12க்கு புறவ ஆரம்பிப்பார்கள், 13, 14, 15. இந்த டீன் என்று வருவதை வைத்து டீனேஜர்ஸ், இந்த பருவம் தான் உண்மையாக எதையும் செய்ய முடியுமான பருவம் என்றுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு, அதுலேருந்து ஒரு ஆரம்பிக்கும் ஒரு வேகம், இந்த துடிப்பும் வேகத்துக்கும் உலகம் ஆசைப்படும். இவர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் என்று உலகம் திட்டம் போட்டு அந்த மாதிரி உங்களுடைய சக்திகளை, எனர்ஜியை உறிஞ்சி எடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிஜமாக இளமை பருவத்தில் உள்ள அதிகமானவர்கள் இருக்கிறீங்க, இந்த பருவத்தில் உண்மையாக என்ன நடக்குது, எப்படி உலகம் உங்களை பயன்படுத்துது, இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்தால் மட்டும்தான் எந்த திசையில் கால் வைக்கலாம். துனியா உங்களை அழைக்கிறது, இஸ்லாம் உங்களை அழைக்கிறது, அதாவது இந்த உலக மக்கள் உங்களை அழைக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பாளர்கள் உங்களை அழைக்கிறாங்க. நிஜமா நீங்க சும்மா முடிவெடுக்க கூடாது, எது லாபம் கொண்டு பார்க்கணும். இஸ்லாத்துக்கு போனா நன்மையா, அங்க போனா நன்மையா,

0: சும்மா உட்கார்ந்து நீங்க முடிவெடுக்க கூடாது. சரியாக ஆய்வு பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்தால் தான் ஒன்றே இஸ்லாம் உங்களை ஏமாத்தணும், இல்ல இந்த உலகத்துல மத்தவங்க உங்களை ஏமாத்தணும். எந்த எது சரி என்பதை தீர்மானித்து எடுத்தால் மட்டும்தான் வெளிகமையில எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னாடி போய் நெஞ்ச நிமிர்த்தி நான் சரி என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த கொள்கையை புரிய வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள சொல்லுவாங்க, அவங்களையா கொஞ்சம் வந்துட்டாரு பயான் பண்ண. இப்ப ஒரு படத்தை பார்க்காம இந்த நேரத்தில் இதான் முக்கியம். நீங்க அசந்து போயிருவீங்க, மனசு உடைச்சு போட்டான், நாலு பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. அதனால சொல்றவர் சொல்லுவது சரி என்று புரிந்திருக்க வேண்டும், சொல்லக்கூடியது நியாயமானது என்று தெரியணும், அந்த சைத்தானியத்து முட்டாள்தனம் என்று புரியணும். அப்பதான் ஒரு வீரியம் வரும், அப்பதான் எலும்பி நின்று அந்த சமூகத்தை காக்கும் உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாலு பேர் போனாங்க, நாலு பேரை கூப்பிட்டாங்க, நானு அந்த கூட்டத்தில் சேர்றேன்னு வரக்கூடாது. ஒழுங்க புரிந்து வெளிகமையில அதை அன்றைய பிரதேசங்கள் ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தையும் தைரியத்தையும் அல்லாஹு ஜல்லஷானு கொடுத்தாலா இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நம்பர் ஒன், நாலு அம்சங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். இளமை என்று வந்த உடனேயே மூளையில சில மாற்றங்கள் உண்டாகுது இந்த இளமை பருவத்தில். எல்லாரும் சொல்லுவாங்க இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க வந்து வேண்டியது செய்வாங்க, ரிஸ்க் டேக்கிங், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. எதனாலும் முன்னாடி போட்ட இளைஞரை போடுவான், குத்திட்டு வா வெட்டிட்டு வா, அந்த வேர்ல்டுன்னு ஒரு கூட்டம் உருவாக்கினாங்க. பின்னாடி பெரிய பெரிய ஆக்களை இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. யாரும் முன்னாடி போறது டோக்கு எடுத்துட்டு 18, 19, 20 இப்படிதான் போவாங்க. எதுக்கு? அவர்களை வச்சு வேண்டியது சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய ரிஸ்க், ரிஸ்க் என்றால் எங்களுக்கு ரஸ்க் என்றுவாங்க. இளமை பருவத்தில் வேண்டியது செய்யலாம். நிஜமா அப்படி செய்வதற்கான காரணம் என்ன? அந்த நேரத்தில் உங்களை நிறைய பேர் மீனுக்கு கொக்கையை போட்டு இன்னொரு சின்ன மீனை போடுவாங்க, அல்லது ஒரு புழுவை போட்டு தான் மீனை பிடிக்கிறது. உங்களை எப்படி பிடிக்கிறாங்க என்பதை நான் சொல்லி காட்டுவேன். இந்த ரிஸ்கை வச்சே எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் உருளுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த தீபாவளிக்கு பார்த்தோம், கொழும்புல தீபாவளி அண்டி ஓஃப் பஜார் எல்லாம், ஆனா சில இடங்களில் டிராஃபிக். எங்கடா டிராஃபிக் என்று பார்த்தா படம் மோல்கிட்ட தியேட்டர்களுக்கு எல்லாம் டிராஃபிக், முஸ்லீம்களும் சேர்ந்து போறாங்க. என்ன உங்களெல்லாம் பிடிக்கிறாங்க கேட்டா சொல்லுவார்கள், திரைப்படம், மனித அபிமானம், அவர் வந்து பாஞ்சு குத்தி அநியாயத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார். கொஞ்சம் போய் சென்னையில இறங்கி ஒரே ஒரு நாள் பாத்தீங்கன்னா விளங்கிடும். சைக்கிளில் ஒருத்தன் முட்டிட்டு போமா, உளுந்திருப்பான் ஒருத்தன, அவனை தூக்குறதுக்கே நாதி வராது. எங்கடா உங்க பதம் கடா படம் எல்லாம் செஞ்ச கதாநாயகர் எங்க ரஜினிகாந்த்? அந்த கூத்து போட்டு இந்த கூத்து போட்டு தமிழகத்தில் நாங்கள் அத்தனையும் முடித்து விட்டோம். எதை ஒழிச்சிங்க? உங்க படத்தால ஒன்றையும் ஒசைக்க முடியல. கீழே உளுந்திருப்பான், கைப்பற்றிக்கும், கையை தடாவிட்டாவது இலங்கையில போமா, சாரி சார் ரெண்டாவது சொல்லுவான். அங்க அவனுக்கு பாக்குறதுக்கே நேரம் இல்லை. கேட்டு பாருங்க, போனவங்கள்ட்ட சும்மா சத்தமில்லாம போயிட்டு இருப்பாங்க. மனிதாபிமானத்துக்கு எக்கச்சக்கமான திரைப்படம். அந்த திரைப்படம் உலகத்தை மாத்திருக்கிறதா இருந்தா இன்றைக்கு புனித நகரம் தமிழ்நாடு. விளக்குச்சா? இந்தியாவில தான் திரைப்படத்துக்கு அப்படி அலைவாங்க, ஓஹோ ஆகோண்டு. அதுல காட்டுறதெல்லாம் நிஜமா இருந்தா உலகத்தில் மிகப்பெரும் புனித ஸ்தலங்கள் தான் அந்த இந்தியாவாக மாறிருக்கும். பொம்பாய் சிட்டியை பார்த்தா காரி துப்பணம் பண்ணுவார்கள், அவ்வளவு மோசம் பண்ணுவார்கள். எனக்கு பல கதைகளை சொல்லியிருக்கிறார்கள், அருவறுப்புக்கு மேல் அருவறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே உலகத்தை மாத்தி இருந்தா மனித புனிதர்கள் தான் உலகம் எங்கு நடக்கணும். அதனால உங்களை எல்லாம் எப்படி கவர்றார்கள் திரை உலகம் என்று திரைப்படம் என்று வச்சு, யார்கிட்ட டிக்கெட் உடைக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளணும். அதனால ஒன்னாவது ரிஸ்க் டேக், அதுல எல்லாம் நிறைய ரிஸ்கை காட்டுவாங்க. எல்லாம் நீங்க தான் கவருவீங்க. ஒரு டிஷர்ட்டை போட்ட எல்லாரும் அதே டிஷர்ட், மார்க்கெட்ல டிஷர்ட் போயிடும். கொஞ்சம் வெட்டி போட்டான்னா இதே நீங்க வெட்டுருவீங்க, செலவுனுக்கு வியாபாரம் நடந்துடும். எல்லாம் வேண்டிய மாதிரி மார்க்கெட் பண்ணுவான். அதுக்குள்ள இருந்து உங்களை பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள், அவையெல்லாம் சொல்லுவதற்காக நான் இங்கே வரவில்லை. ஆனால் உங்களுடைய திறமையும் சக்தியும் என்னன்னு நீங்க புரிஞ்சுங்க, அதை நான் சொல்லி காட்டுவேன். அதனால பாருங்க, அடுத்தது உங்கள்கிட்ட உள்ள விஷயம் என்னன்னா மூளைகளை. ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா உங்களோட பிரெயின்ல இருக்குது வந்து பியர் ப்ரெஷர். மூளையில ஒரு இடம் இருக்குது, அதாவது ரிவார்டிங் சென்டர். எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுந்தா, இதுல ஒரு பவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர்னு சொல்ற ஏரியால ஒரு பவர் இருக்குது. இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே, எல்லாம் முதியவர்களும் கவனிங்க, இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே இந்த ரிவார்டிங் சென்டர் கட்டும் பவர்ஃபுல் ஆகும். எப்போ பவர்ஃபுல் ஆகும் தெரியுமா? பியர் பிரஷர். அதாவது அவர் ஏதாவது செய்யற டைம்ல ஒரு பெரியவர் முன்னாடி நின்றா மூளையில ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகாது பெருசா. யார் இருக்குன்னு தெரியுமா? பக்கத்தில் அவர் மாதிரி ஆட்கள் இருந்தா இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணுவார், அங்கிருந்து இங்க குத்துவார், என்னமும் பண்ணுவார். எப்படி பண்றார்? ஒரு முதியவருக்கு அது நடக்கலையே, எப்படி பண்றாருண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரெயின்ல உள்ள அந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுமெண்டா, இளமையில இளைஞர்கள் இருக்கிறாங்க, பத்து பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கடா, ஆட்டோமேட்டிக்கா பத்து பேருடைய பிரெயின்லயும் அது ஆக்டிவ் ஆகிரும். எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் அதை தடுக்க இயலாது. மூளையில சிலது ஆக்டிவ் ஆன உடனே அந்த ஆக்டிவேஷனுக்கு பிறகு வேண்டியதுல குதிப்பாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. ரெண்டு, மூளையில என்ன இருக்குது? ரிவார்டிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இளைஞர்களுக்கு. இந்த ரிவார்டிங் என்ன செய்யறாங்க, திரைப்படங்கள் என்ன நடக்குது, உலகத்தில் எப்படி உங்களை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டரை யாரெல்லாம் ஒழுங்கா இளைஞர் கூட்டத்தை வச்சு பயன்படுத்த இயலுமோ அவங்க கட்டாயமா எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கலாம். பிரெயின்ல உள்ள ரிவார்டிங் சென்டர் உங்களை வேண்டிய கூட்டத்துக்கு அழைக்கலாம், வேண்டிய மாதிரி உங்கள்ட்ட வேலை வாங்கலாம். ஒரு யானைட்ட எவ்வளவும் வேலை வாங்கலாம் தானே, யானையை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா அது எத்தனை மரத்தையும் உடைக்கும், எவ்வளோத்தையும் கிளியர் பண்ணும், அவங்கள அந்த மாதிரி முட்டாளாக்கிடுவான். சிம்பிளா எப்படி முட்டாளாக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரெயினில் இன்னொரு ஏரியா இருக்குது, அதுதான் மூளையில் முதியவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் நல்லா கொடுத்து வச்சிருக்கிறான். வயசு போக போக பிரெயினில் டிசிஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒரு சாக்லேட் நல்ல க்ரீம் வடிகுதி, சாக்லேட் கேக் கொண்டு வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரியவர் அதை கண்ட உடனே எடுத்து டக்குன்னு வாயில போட மாட்டார். போட்டா இந்த கிழட்டுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இளைஞர் அதை வாயில போடுவார். பெரியவர் கிட்ட போன உடனே அந்த கேக்கு கையில் எடுக்கிற டைம்ல அவர் யோசிப்பார், ஆஹா சுகர் இருக்குதே, ப்ராப்ளம் ஆயிருமே, சரி ஆசை இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு வருவார். இளைஞர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அதை பத்தி எந்த கவலை இல்லை, எதிர்காலத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை, இதெல்லாம் சிம்பிள் விஷயம்ப்பா. 100 கேக்கையும் ஒரே அடி அடிப்பார். என்ன நடக்குதுண்டா கிட்ட, அதாவது விஞ்ஞானிகள் சொல்றாங்க 170 மில்லி செகண்ட், 170 மில்லி செகண்டுகள் முதியவரை விட இளைஞருக்கு மெசேஜ் போறது தாமதமாகிடும். நல்லா புரிஞ்சா உங்களுக்கு? முன்ன கனெக்ஷன் நடக்கல, கனெக்ஷன் பாதிதான் நடந்திருக்குது. அல்லாஹ் அப்படி எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க. இந்த கனெக்ஷன், பிரெயின் உள்ள கனெக்ஷன் 170 மில்லி செகண்ட் லேட். அதனால இளைஞர்களை பொறுத்தவரை சொன்ன உடனே எழுப்பிடுவாங்க. ஜிஹாத் என்று சொன்னா வயசாளி இப்படி தூக்க போக்கல இளைஞ முடிஞ்சு கதையை முடிச்சிருவார். ஏண்டா 170 மில்லி செகண்ட், அந்த 170 மில்லி செகண்ட்ல தான் ஒரு வயசாளி அப்படியே நின்று முடிவெடுப்பார். லேட்டா இளைஞருக்கு சொல்லிட்டு போக போக்கல அவர் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. ஏனண்டா அந்த போய் சேர முன்னாடி நிறைய சாய்ஸ் மூளை கொடுத்துரும், இன்னும் போய் பூரணமா டிசிஷன் எடுக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைன்னா என்ன. நீங்க எக்கச்சக்கமான புத்தகங்களை படிச்சு முடிங்க. ஃபைனலி உங்களுக்கு வேர்ல்ட் சொல்லி தரும் வாழ்க்கை என்ன தெரியுமா? டிசிஷன் மேக்கிங். அகார்டிங் டு சோசியோலஜி, சோசியோலஜி படி வாழ்க்கை என்றால் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுத்தல், அவ்வளவுதான். உங்க அம்மா உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு? உங்க வாப்பா உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு? நீங்கெல்லாம் பட்டப்படிப்பு படிங்கன்னு சொன்னது எதுக்கு? பணம் சம்பாதிக்கவா? இல்லை. உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளிகள், எக்கச்சக்கமான பணம் சம்பாதித்தவர்கள், அவங்க புள்ளைய ஸ்கூல் அனுப்ப தேவையே இல்லை. நான் சம்பாதித்தது உனக்கு நல்லாவே போதும், 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீ எதுக்குடா ஸ்கூல் போகணும்? இல்லை, படித்தவர்கள் தம் புள்ளை இன்னும் படிப்பிப்பார்கள், அதை விட படித்தவர்கள் இன்னும் படிப்பிப்பார்கள், பணக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் சொல்லுவார்கள் படிங்க, அதை மாதிரி ஆகுங்க. ஏன் தெரியுமா? கோடி கணக்கில் சொத்து கொடுக்கலாம், பில்லியன் கணக்கில் கொடுக்கலாம், அது கொஞ்ச நாளே அழிச்சு முடிச்சிடலாம், உண்டாக்கிய மேலும் அழிக்கிய மேலும். ஆனால் ஒரு வாப்பா உமாவுக்கும் ஒன்றை கொடுக்கல. உளவியல் சொல்லுது, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை வரும். இன்னைக்கு வெளிகாமையில் இருக்கிறோமா? வெளிகாமையிலிருந்து உங்களுக்கு மாத்திரைக்கு போகணும், வர வர வர சனப்பெருக்கம் கூடிட்டு கடுமையான டிராஃபிக். வெளிகாமையில் ஒரு ஆளுக்கு இப்போ புதிய பிரச்சனை, எப்படி இந்த டிராஃபிக்கை மீறி மாத்திரைக்கு போறது? சிம்பிளா பறக்கிற காரை பண்ணி பிடிச்சிருவாரு. சொல்யூஷன், அதாவது பிரச்சனை வந்த டிசிஷன் மேக்கிங், பிரச்சனைக்கு தான் ஓண்டா கண்டுபிடிச்சது. லெட்டர் அனுப்பினா ஆரம்பத்தில் பறவை வர காட்டிருப்பான், காலில் கட்டி அனுப்புவான், அந்த மெசேஜை கொடுத்துரு, ஒரு நெருப்பு பற்ற வைப்பான், தூரத்துக்கு போக போகுமா அங்கேருந்து புரிஞ்சு கொள்வாங்க, ஓ அங்கே ஆல்ரிக்கிறான் போல, அங்கே பறவைகள் வரும், தண்ணியில் கிணறு ஒன்று தோன்றுவானா பறவை சுத்திட்டே இருக்கும், மனிதர்கள் இருப்பதை மனிதர்கள் இப்படி கண்டுபிடிப்பாங்க, அங்கேருந்து மெசேஜ் அனுப்பணுமா பறவை கால்களில் கட்டி அனுப்பிடுவாங்க, தூது செய்திகள் அனுப்புவாங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு குதிரைக்கு மேலே ஏறி ஒரு ஆளை மெசேஜ் அனுப்பிடுவாங்க. காலப்போக்கில் பார்த்து இந்த மெசேஜ் எப்படி அனுப்புறது, உலகத்தில் ரொம்ப முக்கியம் அது மெசேஜ் தானே, இங்கிருந்து அமெரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்ப முன்னாடி ஆள் செத்து போகிறான், வேகமாக எப்படிடா அனுப்புறது, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமான ஒரு இடம் ஃபேக்ஸ் மெஷின், கண்டுபிடிச்சான், அடித்து அனுப்பினா சலாம் வந்து அமெரிக்காவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு சலாம் வந்து சேர்ந்துட்டு பிரிண்டில் எப்படா வந்துச்சு. இந்த மாதிரி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு தான் மொபைல் ஃபோனில் இருந்து எல்லாம் இன்டர்நெட்லேருந்து அத்தனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவசரமா ஒரு மெசேஜ் அனுப்புறது எப்படி, சுகம் இல்லைன்னு அனுப்புறது எப்படி, நான் சுகமா சுகமா இருக்கிறேன்னு அனுப்புறது எப்படி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற டைம்ல தான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி எந்த உமாவும் வாப்பாவும் இந்த உலகத்துல 100க்கு 100% ஒரு புள்ளைக்கு செஞ்சுட்டு போக இயலாது. ஒரு உமா வாப்பாக்கு 4 புள்ளை இருந்தால், 3 புள்ளை இருந்தா 100க்கு 100% நான் எல்லா சொத்தையும் சேகரிச்சிட்டேன், இந்த மகனுக்கு அந்த பிராடோ, இந்த மகனுக்கு இந்த கார், அந்த மகனுக்கு அது, இவருக்கு இந்த தோட்டம், இவருக்கு இந்த தோட்டம். பிள்ளைகளே இப்ப என்ன குறை உங்களுக்கு, ஒரே ஒரு குறை, என்ன குறை தெரியுமா, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு தீர்மானம் கொடு, அதாவது தீர்ப்பு கொடுக்கறது எப்படி, வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே இருக்கும், பாப்பா எல்லா சொத்தையும் கொடுத்த உடனே அந்த வீட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் உள்ள எல்லா பெரிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, பிரச்சனைகள் ஓயாது, கடல் அலைகள் நிற்குமா, அதை மாதிரி பிரச்சனைகள் ஓடாது, அதனால டிசிஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கு குடும்ப பிரச்சனை வரும், நாளைக்கு வியாபார பிரச்சனை வரும், இனத்தோட தகராறு வரும், பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக வர்ற நேரத்தில் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கணும். வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைண்டா என்ன, தீர்மானம் எடுத்தல். நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், என் லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்க, உங்க லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். எல்லாரும் எடுத்திருக்க மாட்டீங்க, சில பேர் வீட்டுல அனுப்பியிருப்பாங்க போயிட்டு வாண்டு, சில பேர் வாப்பா கூட்டி வந்திருப்பாரு, சில பேர் ஃப்ரெண்ட் போறாரு தானே, அவர் போய் உட்காரத்தோட நாங்களும் சேர்ந்து உட்கார்ந்துருவோமே, சில பேர் ஏதாவது சாப்பாடு கொடுக்கறவங்க தெரியாது, அதுக்கெல்லாம் கேள்விப்பட்டு வருவாங்க சா, அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக வருவார்கள். ஆரம்பத்தில் நாங்களும் பயன் கேட்க போனது ஒரு ஃபலூடாக்க வேண்டிதான் அவனுக்கு சா, ஆரம்பத்தில் அந்த மாதிரி தருவாங்க, இதை குடிக்கலாமே போய் கேட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ பல நோக்கங்களுக்கு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வர்ற டைம்ல எல்லாரும் ஒவ்வொரு நோக்கத்தில் இங்க வந்து அமர்ந்திருப்பீங்க. இப்ப பிரச்சனை என்ன, வாழ்க்கையில இன்றைக்கு எடுத்த தீர்மானம் இது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், சரியான தீர்மானம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்க அம்மா அப்பா ஸ்கூல் அனுப்பினாங்க, எதுக்கு ஸ்கூல் அனுப்பினாங்க, மூளை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரியா மூளையை நீங்க பார்க்கணும்டா, இப்படி புரிஞ்சுக்கோங்க, முட்டி இருக்கு பாருங்க, முட்டி சல்லி போடுவாங்களே முட்டி, அது மாதிரி சல்லி நிறைய போட்டா முட்டி பாரமா இருக்கும், ஒரு ஓம் போடாம 10 வருஷமா வச்சிருந்தா முட்டி காத்தா இருக்குமா, அதே மாதிரி தகவல் எந்த மூளையில நல்லா போடப்படுகுதோ, தகவல் வெறும் டேட்டாஸ், தகவல் போடப்படுதோ அந்த மூளை நல்ல டெவலப் ஆகி இன்டெலிஜென்ஸ்வாங்க, எந்த மூளையில தகவலே இல்லையோ அந்த மூளை வெத்து மூளை, எல்லாருக்கும் எல்லாம் மூளையை படைச்சிருவான். அதனால ஏன் தகவல் நிறைய போடணும், கடுமையான பிரச்சனைகள் வரும், வராம இருக்கவே இருக்காது, மூமினுக்கு வரும், காஃபிருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். மாப்பிள்ளைமார்கள் கையில் ஹெரோயின் கொடுத்தாங்க, எல்லாரும் தூளடிக்க ஆரம்பிச்சாங்க, பிள்ளைகள் அந்த வாப்பா இருந்தும் அனாதை என்ற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு, உம்மாமார்கள் கேவலமான நிலைமைக்கு போனாங்க, வீட்டில் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அந்த மாதிரியான நிலைமைகளை ஹெரோயின் வித்து சிலர்கள் ஹாஜியார் என்ற பெயர் எடுத்துக்கொண்டார்கள். சமூகத்துக்கு வெளி உலகத்துக்கு அவர் பெரிய நல்லவர். அவருடைய வியாபாரம் தூள் வியாபாரம். அவருடைய பணத்தை வச்சு அவர் டீம் செஞ்சார். எந்த மாதிரி டீம் செஞ்சாங்க? அண்ட வேர்ல்ட். என்ன பண்ணாங்க? இளைஞர்லாம் விலக்கி வாங்கினாங்க. இவனை சுட்டால் இவ்வளவு, இப்படி பண்ணினால் இவ்வளவு, என் கீழே இருந்தால் இவ்வளவு. எந்த சிந்தனையும் இல்லாமல் கையில் இரும்ப டோக்க தூக்கினவர்கள். கண்ணு முன்னாடி பார்த்தோம், நடு சந்தியில கொசி மொக்க எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு விலகி போனாங்க, மொத்தாகி போனாங்க. அவன் சுட்டானாம், இவர் சுட்டாராம், அவன் சுட்டானாம் என்று வாழக்கூடிய வயதில் எக்கச்சக்கமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பருவத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்துவாங்க. லைஃப்ல டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கணும்டா, தீர்மானம் சரியா எடுக்கணும்டா, நல்லா படிக்கணும்டுவாங்க. விஞ்ஞானம் படிப்பது விஞ்ஞானியாக இல்லை, கணிதம் படிப்பது ஒரு கணித ஆசிரியராக இல்லை. இதெல்லாம் உள்ளுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணினா வெளியே வரும் தீர்மானம். டயர் பச்சாகிட்டு என்ன பண்றது? ஏதாவது நடந்து ஒப்பாரி வச்சு அழுகிறதா? என்ன பண்றது? டிசிஷன் மேக்கிங். படித்தவன் நின்று தீர்மானம் எடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இளைஞர்கள்ட்ட வர்றேன். இந்த தீர்மானத்துக்காக வேண்டி பில் கேட்ஸ் தன் பிள்ளைக்கு, உலகத்திலேயே முதல் தர பணக்காரன், அவர் பிள்ளை எதுக்கு படிக்கணும்? ஆசிக்க படுக்க வேண்டியதானே. நீ படுவாப்பா, அவன்லாம் ஸ்கூல் போட்டோம், நீ படு, உன்னை எல்லாம் தீத்தி விடுறேன், அதுக்கு உள்ளோட்டு தோது பிள்ளைன்னுவாங்க. எல்லாம் வளர்ந்து வருவான், உடம்பு மட்டும்தான் வளர்ந்துருக்கும், மூளையில் ஒன்றையும் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி ஒரு புள்ளையை வளர்க்குற நேரம் பிரெயினை வளர்த்தெடுத்து ஒரு வாப்பா, எப்பயுமே பிரச்சனை வராமல் இருக்காது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு படிப்பை கொடுப்பாங்க, கல்வியை கொடுப்பாங்க. படிச்சிட்டீங்களா? இப்ப தீர்மானம் எடுக்க போக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இளமை பருவத்தில் உள்ள எல்லாருக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறது உண்டு. என்ன தெரியுமா? நீங்க சரிய தீர்மானம் எடுக்க கொஞ்சம் லேட்டா, உங்களுக்கு முதி கொஞ்சம் வயசு போக போகலாம் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, பிழைய செஞ்சிட்டோமோ, பிழைய எடுத்துட்டோமோ. அது இயல்பிலே உங்களுக்கு அது குணமா தரப்பட்டிருக்குது. 170 மில்லி செகண்டு தான் தாமதம், ஜஸ்ட் அவ்வளவுதான். அந்த தாமதமாக மெசேஜ் போ சேர முன்னாடி நீங்கள் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. கூட்டாளி வந்து சொன்ன உடனேயே கத்தியை தூக்கி முடிஞ்சாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஃபர்ஸ்ட் விஷயம், பெரியவர்களும் புரிஞ்சு கொள்ளணும் இவங்க பிரெயினில் என்ன நடக்குது. இந்த மாதிரி அவங்க ரிஸ்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க பிரெயின் காரணம், பிரெயினுக்குள்ள விஷயம் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அவர்களை பிடிச்சு கொண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இளைஞர்களோட ரிஸ்க் வேண்டியதுக்கு முடிவெடுக்கிறாங்களே, இதை மாத்தவே இயலாது. கத்தி மாத்த இயலுமா? சத்தமா சொல்லி மாத்த இயலுமா? இயலாது. அதுக்கு சைக்காலஜி சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? பியர் பிரஷர். அதாவது இளைஞர்கள்ட்ட உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், அவர்கள்ட்ட உள்ள பிரஷர். உள்ளுக்குள்ள ரிவார்டிங் என்ற ஒரு இடம் இருக்குது பிரெயின்ல, ரிவார்டிங் சென்டர். இந்த ரிவார்டிங் சென்டரை வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமா ஒரு இளைஞர் கூட்டத்தை உண்டாக்கினாங்க. சகோதர் இம்தியாஸ் அலஃபி அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ரசூலுல்லா, அதாவது ஊருக்கு வந்து கேட்டவருக்கு இல்ம படிக்கணும், எங்க ஊருக்கு தேவண்ட உடனே 70 இளைஞர்கள் அனுப்பினாங்க. குர்ராக்கள், காரிமார்கள், 70 பேர் குர்ஆனை படித்தவர்கள், 70 இளைஞர்களை தேட எடுக்கிற, இப்படி எடுக்கிறாங்கடா. சுபஹானல்லாஹ், நான் கேட்கிறேன், எனக்கு 70 டீனேஜர்ஸ் இப்ப எடுக்கணும்டா. நான் எவ்வளவு டீனேஜர்ஸோட இருக்கணும்? எத்தனை பேர் ஒரு போன்ல நீங்க 10 70 கொண்டு வா எடுக்கிறதா இருந்தா அவர் கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவரமா அந்த ஹதீஸ் சொன்னதனால நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேரை அனுப்பி வைக்கிறார்கள், போற வழியில தான் கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 70 பேர் இளைஞர்களை சேர்க்கிறதாக இருந்தால் அதுவும் இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பெருமானார் எப்படி இளைஞர்களோட பழகிருப்பாங்க? இதுதான் பிய பிரஷர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே, இளைஞர்களை வழி நடத்துவதற்கு பெரியவர்கள் சில டெக்னிக் யூஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக டெக்னிக்கல் அவருடைய வாழ்க்கைக்கு நலவுக்கு இளைஞர்களுக்கு போய் நீங்கள் உபதேசம் பண்ணினால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, எங்களுக்கு எதுவும் செய்யலாமே, இவர் சொல்லுவதை கேட்கிறதா, செஞ்சு முடிச்சுட்டு வரனே, இங்கே நாங்கள் நீந்தலாமா? முதல் இருக்குது 4 பொடியமார்கள் பார்க்க, 8 பொடியமார்கள் பாய்வாங்க, யார் ஃபர்ஸ்ட் என்று பாருங்க. இதுதான் பிய பிரஷர். பிய பிரஷர் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவம், அதாவது அவர்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் அவர்களை மறந்து விடுவார்கள், மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்ட் ஆக்டிவ் ஆகிவிடும். பெரியவர்களுக்கும் இது உண்டு, ஆனா அவர்களுக்கு ஆக்டிவ் ஆகிற விதத்தை விட இது வித்தியாசமா ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆன உடனே எல்லா இளைஞர்களும் பார்க்க, தன் நண்பர்கள் பார்க்க வேண்டியது செய்கிறோம் என்று மரத்தில் இருந்து குதிக்கணுமான்னு கேட்பார்கள், அங்கிருந்து பாயணுமான்னு கேட்பார்கள், அந்த பொம்பளையை தூக்கிட்டு வரவான்னு கேட்பார்கள். வேண்டியதை செஞ்சு காட்டுவோம். ஏண்டா பிரெயின் ஃபீல், அதாவது மூளை அந்த நேரத்தில் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். இவ்வளவுதான் அவங்க முடிவரைக்க சொல்றாங்க. அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, இளைஞர்களை வந்து தனியா வச்சு பாக்குறாங்க, அவன் அந்த எந்த பவரும் வெளியே வருது இல்ல, சும்மா நோஞ்சா மாதிரியே உட்காறான். பஸ்ல போனாலும் சும்மா தான் போவான், கத்தி பாட்டு படிப்பான். தனியா போனா அதே நாலு பத்து பேரோட போனா 50 பேர் பஸ்ல உட்காந்து கத்தி பாட்டு படிப்பான். ஏன் திரும்பி பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல, தனியா போற நேரம் இப்படி பிடிச்சிட்டு கத்தி பாட்டு படிப்பானா? அவனுக்கு அப்ப வெக்கம் வரும். இளைஞனுக்கு வெக்கம் இல்லாம இல்ல, பயம் இல்லாம இல்ல, எல்லாமே இருக்குது. ஆனா எப்ப அது மறக்குது தெரியுமா? அவன் 8 பேர் பஸ்ல சேர்ந்துட்டான் வைங்க, ஃபுட்போர்ட்ல தட்டணுமா குத்தணுமா அடிக்கணுமா எந்த விளையாட்டும் போடுவாங்க. ஏன் பியர் பிரஷர்? இளைஞர்கள்ட்ட உள்ள ஆக்டிவேஷன் எங்க ஆக்டிவ் ஆகுது? ரிவார்டிங் சென்டர். அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் பழகினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட பிஸியானவர் யார் என்று கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுக்கு தலைவர், அந்த மதீனமா நகரத்தின் தலைவர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நீதி கேட்டுக்கொண்டு எக்கச்சக்கமாக வருவார்கள். உங்க வீட்டு கதவை எப்பயும் தட்டினா எங்களுக்கு நிம்மதியா தூங்கவும் நேரம் இல்லையான்னு கேட்பீங்களே. ரசூலுல்லாஹ் நீதி அரசர், அல்லாஹ்வுடைய தூதர் ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுக்கு கணவர், அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்கள் கடமையை நிறைவேற்றியவர், தன்னுடைய பேர குழந்தைக்கு அப்பா, தம் பிள்ளைக்கு வாப்பா, பள்ளிவாசலில் ஜமாத்து நடத்தக்கூடிய இமாமத்து செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தில் குதித்து போராடக்கூடிய போர் தளபதி. எவ்வளவு எக்கச்சக்கமான பணிகள். இந்த பணிகளுக்கு மத்தியில இளைஞர் கூட்டமைப்பையும் ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. எக்கச்சக்கமான கூட்டமைப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை முதியவர்கள் மட்டுமே இருப்பாங்க, சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை இளைஞர்கள் சில ஊர்களில் கணக்கே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களை சேர்க்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் அவர்களுக்கும் செய்த பெரியார்கள்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் செஞ்சார்கள் தெரியுமா? பிரயாணம் முடித்து வருகிறார்கள், கட்டம் கட்டமாக பெருமானர் பேசி பேசி வருவார். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு தட்டி கேட்கிறார், ஜாபிர் எப்படி கல்யாணம் எல்லாம்? சுபஹானல்லாஹ், இளைஞரோட பேசுற நேரம் அவரோட போயிட்டு அதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. எப்படி கல்யாணம் முடிச்சிட்டியா, புள்ளலாம் உண்டா, எந்த மாதிரி, ஓ லவ்வா, அப்படி அந்த ஃபீல்ல போனால் மட்டும்தான் அவர்களை திருத்தலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது சரி எது பிழை, இளமையோட போனால் அந்த பல்சை தான் பிடிக்க வேண்டியிருக்கிறது தெரியுமா? இந்த மாதிரி தெரியுமா ஜிஹாதுக்கு வருவார்கள், வேண்டிய பணி புரிவார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் கேட்கலாம், ஜாபீர் எப்படி அவருடைய இளமையில் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். என்னாச்சு அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணம் ஆச்சு யார் ரசூலுல்லாஹ், யாரை முடிச்சிங்க, அயோதி, அதாவது விதவையா இளமை, யுவதியை முடிச்சிட்டீங்களா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதை முடிச்சாரா அவரு, அவர் விதவையை முடிச்சார். அல்லாஹ்வுடைய தூதர், ஏண்டா ஒரு ஒரு ஒரு யுவதியை முடிச்ச விளையாடலாமே நிறைய. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள், இதை நான் சொன்னால், நான் இப்படி பேசுவேன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள், என்ன இவர் இப்படி சொல்கிறார், பெருமானார் எப்படி பேசினார் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, அதைத்தான் உங்களுக்கு கேட்கிறேன். நல்லா உடனடியார்களே, ஏனப்பா கொஞ்சம் விளையாடலாமே, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு சின்ன தங்கச்சிமார்கள், சின்ன தங்கச்சிமார்கள், நான் அப்படி போட்டு ஒரு யுவதியை முடிச்சா இவவும் அவங்களோட சேர்ந்து விளையாடிடுவா யார் ரசூலுல்லாஹ், அது விதவையை முடிச்சா கொஞ்சம் பராமரிக்க மாட்டாவா யார் ரசூலுல்லாஹ், அதனால் அப்படி பண்ணினேன் யார் ரசூலுல்லாஹ் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் எதுக்கு கேட்கிறேன் தெரியுமா, கொஞ்சம் தலைமை சேர்ல உட்கார்ந்தா இந்த இளைஞரோட எனக்கு என்ன பேச்சுவார்த்தைன்னு நினைப்பா பெரியவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் எங்கே இந்த பியர் பிரஷரை டச் பண்றார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை கூட்டமைப்புகளை பிடிக்க வேண்டுமாக இருந்தால், இளைஞர்களை கவர வேண்டுமாக இருந்தால், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு முறை உண்டு. அந்த முறையிலே பெரியவர் இறங்கி ஆக வேண்டும். அவர்கள் கூட்டமைப்பை எடுக்கணும், அவர்கள் கம்பெனி, அதாவது அவர்கள் குரூப்பாக நிற்பார்கள். குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர்களை பயன்படுத்த முடியும், அப்பதான் வேண்டியது செய்வார்கள். அல்லாஹ்வுடைய அவர்களுக்கு எழுமை கொடுத்தார்கள். மையுருதுல்லாஹ் பி ஹைரன், அல்லாஹ் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யார் அல்லாஹ்வுக்கு நலவை நாடினானோ அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கொடுப்பான் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அப்பாஸ்ல வந்த மகன், யாரு அவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் காலத்தில் எக்கச்சக்கமான சஹாபாக்களுடைய பிள்ளைகள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு, இப்படி எக்கச்சக்கமான தோழர்கள். எல்லாருடைய பேரும் அப்துல்லா. எல்லா பாப்பாமார்களும் பேர் வைத்தார்கள். அல்லாஹ்வுக்கு அப்துல்லா பிரியமாமே, உன் பேர் அப்துல்லா, என் பேர் அப்துல்லா, பாப்பா பேரோட கூப்பிடுப்பா அப்படின்னு பேரை வச்சாங்க. மொடனா இல்லையே, பிரச்சனை இல்லை. அப்துல்லா ஓகே, எல்லாரும் பேரை வச்சாச்சு. சுபஹானல்லாஹ். சின்னவர் இஸாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ஆயத்துடைய விளக்கம் கேட்கிற நேரம் அற்புதமா விளக்கம் சொன்னார். இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை குறித்து பேசுகிறது. பெரிய பெரிய வயோதிபர்கள் உள்ள சபையில அற்புதமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னார் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. நன்றாக புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் கிட்ட வச்சாங்க? இளைஞர்கள். பாப்பா தான் ரசூலுல்லாஹ் ஃப்ரெண்ட். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட். ரசூலுல்லாஹ் யாரோட எல்லாம் பழகினார்கள் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உமரோட பழகினார்கள். உமர் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட், பக்கத்திலே உள்ளவர். அவருடைய மகனோடு ரசூலுல்லாஹ் தோளுமை வைத்தார்கள். அவர் எந்த அளவு ரசூலுல்லாஹ்வை நேசித்தார். ஒரு இடத்துக்கு போகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தாண்டி போகணும், திடீர் என்று இறங்குறார். இறங்கி போய் கொஞ்ச நேரத்திலே மரத்துக்கடியில் குந்துறார். குந்தி விட்டு வருகிறார். என்னப்பா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் பிரயாணம் செய்கிறேன். பிரயாணம் செய்கிற நேரம் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு தேவை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் போய் இருந்தார்கள், எனக்கு எந்த தேவையும் இல்லை, முஹப்பத் ரசூலுல்லாஹ்வோடு. ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து விட்டது, நானும் அவர் குந்தி இடத்தில் குந்த வேண்டுமே என்ற உணர்வு, அப்படி உட்கார வேண்டுமே என்ற உணர்வோடு உட்கார்ந்தாரே. அவருடைய கரெக்டர், அவர் யாரை பார்த்து நடந்தார், பிய பிரஷர். இளைஞர் கூட்டமைப்பு இருக்க வேண்டும், ரிவார்டிங் சென்டர் ஒன்னாகிற நேரம், மாடல் ஒரு கதாநாயகர் இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊரில் உள்ள பெரியவர்களும் ஜமாத் தலைவர்களும் முதலில் என்னுடைய உரை உங்களுக்காக வேண்டி தன்றிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, இந்த இளைஞர்கள் மீது மட்டும் நாம் பழியை சுமத்த முடியாது. அவர்களை திருத்த வேண்டுமாக இருந்தால், இந்த உண்மையாக எப்படி உலகம் அவர்களை கவர்ந்து கெட்ட பாதைகளை போடுதோ, அவர்களை நாம் நல்ல பாதையில் போடுவதற்கு ஆக்சுவலா அவர்கள் பயன்படுத்துவதை நாம் எப்படி பயன்படுத்துவது, எதை எதை டெக்னிக்கா எதை பயன்படுத்துறாங்க, பிரெயின்ல எந்த செல்ஸ்களை பயன்படுத்துறாங்க, இதை நாங்க செய்யணும். சும்மா இல்ல, ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டிருக்கிறார்கள். நான் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தருவேன். நல்லா அப்படி இல்லையார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சார்கள்? அவர்கள் கதாநாயகர். ஒரு இளைஞர் கூட்டமைப்பு செய்தார்கள், அந்த இளைஞர் கூட்டமைப்புக்கு வேலை கொடுத்தார்கள், இல்ம கொடுத்தாங்க. அதனால தான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். நிறைய சஹாபாக்கள் சின்ன சின்னவர்கள், அவர்களுக்கெல்லாம் துஆ செய்தார்கள் ரசூலுல்லாஹ். முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அவர்கள், அவருக்கு துஆ செய்தாங்க ரசூலுல்லாஹ். கிட்ட வைத்து கொண்டு இறை தூதர் அவர்கள் அவர்களை பாராட்டி பேசுவார்கள், நெருக்கமாக பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரிவார்டிங் சென்டர் இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க கூட்டமாக இருந்தால் மட்டும்தான் ஒன்றா, அது நல்ல ஒன்றானா வேண்டிய வேலை வாங்கலாம் என்பதை இங்கே புரிஞ்சிருப்பீங்க. பிரெயினில் உள்ள இந்த ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகணும். இப்போ ஒன்று, ரெண்டாவது அவர்கள் பணிபுரிவதற்கு மாடல், ஒரு கேரக்டர் தேவை, அவருக்கு முன்மாதிரியாக லீட் பண்ணுற ஒரு ஆள் தேவை. இளைஞர் கூட்டமைப்பை ஒரு பெரியவர் லீட் பண்ணுவார். இப்போ உள்ளவங்களை யார் லீட் பண்ணுவாங்க? படம் பார்க்குறாங்க, அஜித் என்றுவான், விஜய் என்றுவான், அவன் எல்லாம் இளைஞரா கிழவனா இருப்பான், ரஜினிகாந்த் இளைஞனா பச்சை கிழவனா நிற்பான். அவன் போடுற நாடகமும் ஆட்டமும் தான் இவனை ரன் பண்ண வைக்கும். ஒரு மாடல் வேணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடலா நின்றார்கள். இளைஞர்கள்லாம் கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்கிற வேலையை அவங்க சிம்பிளா செய்தார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு தடவை உரை நிகழ்த்துறார். உரை நிகழ்த்துற நேரம் ஒரு பெண் எழும்பி கேள்வி கேட்கிறாங்க, நீங்கள் பேசுகிறீங்களே, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும், பிள்ளையை வளர்க்குறத பற்றி கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு கேட்குறாங்க. அவர் நீண்ட உரை ஒன்றும் சொல்லலை, ஒரே ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எங்கள் உமா அப்பா, எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர் தானே, அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர் தான். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் உமா எனக்கு ஒரு சேலஞ்ச் தந்தாங்க, ஆப்ரேஷனை கண்டுபிடிச்ச ஒரு டாக்டருக்கே எனக்கு பேர் வருவதில்லை, அந்த பேரை சொல்லி இவரை மாதிரி நீ மாறணும். சும்மா டாக்டர் ஆகி வேலை, அவரும் டாக்டர், இவரும் டாக்டர், நீனும் டாக்டர் ஆகி வேலை, எல்லாரும் டாக்டர்டா வீட்டில், இவரை மாதிரி ஆகணும், வேர்ல்டில் ஃபேமஸ் ஆகணும், அப்படி ஆகணும் அப்படின்னு சேலஞ்ச் தருவாங்களாம். இந்த சேலஞ்சை தான் இவர் செஞ்சாரான்னு பார்த்தா, சுபஹானல்லாஹ், எப்படி சைக்காலஜிக்கலி எந்த ஃபேமிலியில் யார் படித்தாலும் உண்மையாக ஆக்டிவேட் ஆக போது ரோல் மாடல். அவருக்கு முன்னாடி ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். அப்போதான் இளைஞர்கள் அவங்க கூட்டணி சேர்ந்து அவர் சொல்வதை தான் சொல்லு செய்வாங்க. அவர் வெட்டினா அவர் மாதிரி கொண்டே வெட்டுறது, எப்போ போய் பாருங்க, என்னுடைய ஆள் அவர், இவருடைய ஆள் இவரு. ஸ்கூலுக்குள்ள போனா யாருக்கு சண்டை? அப்துல்லாக்கும் அப்துல் ரஹ்மானுக்கு சண்டை. ஏன்? அவர் அஜித் ஆளா, இவர் விஜயட் ஆளாம், பச்சை காபிர் ஆகலாம். இவருக்கு அஜித் தான் வீரமா, அவருக்கு விஜய் தான் வீரமா. உன் மேல இருந்து ஜம்ப் பண்ணண்டா, ஜம்பே பண்ண மாட்டான், பயந்தான் கோழி. விளங்குதா? மேல படத்துக்கு எடுக்கிறத நடிச்சு யார் ரெண்டு பேரும் சண்டை எதுக்கு பிடிக்கிறான்? முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள எதுக்கு சண்டை பிடிக்கிறான்? இது அது ரோல் மாடல் இல்லாம இளைஞர்களை எடுக்க இயலாது. கட்டாயம் ரோல் மாடல். ஜாக்கிர் நாயக் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லுவார், எங்க உமா வாப்பா இதை படிச்சு தந்து நான் டாக்டர் ஆனன்னு சொல்லல. அவர் ஒரே ஒரு வார்த்தை போய் உமாட்ட கேட்டாராம். வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெரிய பிரச்சாரகரான பிறகு கேட்டாராம், உமா இப்ப நான் ஆபரேஷனை கண்டுபிடிச்ச அந்த டாக்டரா இருக்கிறது நல்லம்மா.
1: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் சொல்லி கொண்டு வந்தது என்னென்னா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குற வேலையில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வருவார். எப்படி வருவார்ண்டா, பொம்பையில் அவர் வெளிநாட்டுக்காரர், பொம்பைக்கு வந்தால் எங்கள் வாப்பா அவரோடய இருப்பார். எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூட்டி வருவார். நாங்கள் சின்ன பருவத்தில் எட்டி பார்ப்போம். அவர் யாரண்டா? அகமது டீடார். அகமது டீடாரை பொறுத்தளவில் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய, அதாவது நிறைய யூரோப்ஸில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிகளில் நிறைய வீரமாக பிரச்சாரம் பண்ணியவர், திருக்குர்ஆனை எடுத்து காட்டி பைபிள் உள்ள பிழைகளை சுட்டு காட்டி பேசியவர். அதனால் அகமது டீடாரால் கவரப்பட்டவர் டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா. டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா அகமது டீடாரை பொம்பைக்கு அழைப்பிச்சு, பெரிய ஃபேமிலி, உங்கள் நாயக் ஃபேமிலி, அழைப்பிச்சு அவர் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நடத்துவார். சின்ன பையன் வீட்டில் இருந்து பாப்பா இவ்வளோ அக்கறையோட இவ்வளோ பாசத்தோடு ஒருவரோட நடக்கிறாரு, அவர் யார் என்ற கியூரியோசிட்டி அடிக்கடி டாக்டர் ஜாக்கிர் நாயக் சின்ன பருவத்தில் உண்டு, அவர் மனசில் எழும்புறது உண்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்னத்தில் வீட்டில் வந்து சாப்பாடு வச்சா எட்டி பார்க்கறது, பாப்பா ஏன் இந்த பெரியவரோடு இப்படி நடத்துகிறாரு, அவர் ஏன் இவ்வளோ அருமையாக நடத்துகிறாரு. சின்ன மகனுடைய மனசில் பாப்பாவோட இருக்கிற அந்த பெரியவர் கதாநாயகராக உள்ளக்குள்ளே பூந்துட்டார். டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய ஆரம்ப பிரச்சாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் போட்டுலாம் பேசுவார், ஆரம்ப பிரச்சாரம் யூடியூப்ல இருக்கும். அவர் திக்குவாய், ரப்பி ஷஹலி சதரி வயசுகளி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, ஃபிரௌன்ட்ட போய் பேசுன்னு அல்லாஹ் சொல்ற நேரம், இதஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தா, மூசா ஃபிரௌனோட போய் பேசுங்கள், அவன் வழிகட்டி நிற்கிறான் என்று சொல்ற நேரம், அல் மூசா நபி என்ன கேட்டார், யார் அல்லாஹ் ஹாரூனையும் கொஞ்சம் தந்துறியா அல்லாஹ், ஏன்னா வாக்குல ஒரு முடிச்சு பேசுற டைம்ல ரப்பி ஸ்தஹலி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய சதுரை, என்னுடைய கல்பை விரிச்சு விடு யா அல்லாஹ், வயஸ்ஸிர்லி அம்ரி என் காரியத்தை இலகுவாக்கி விடு யா அல்லாஹ், வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி என்னுடைய நாக்கில் ஏற்பட்ட முடிச்சு அவிழ்த்து விடு யா அல்லாஹ், யஃப்கஹு கௌலி இலகுவாக நான் சொல்லுவதற்கு யா அல்லாஹ் அவர் கேட்கிறார். இது மாதிரி ஜாக்கிர் நாயக் இன்றைக்கு பேசினாலும் உரையை ஆரம்பிக்கிறன நன்றாக பாருங்க, ரப்பி ஸஹலி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி என்று சொல்லிக்கொண்டே ஆரம்பிப்பார் திருக்குறளுடைய வசனம். ஏன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பத்தில் உள்ள திக்கை இப்பொழுது காணவே இல்லை. டாக்டர் ஜாக்கிர் நாயக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்திருக்கிறான். எப்படி என்றால், ஆரம்பத்தில் அவர் திக்கினதை இப்பொழுது காணவே இல்லை, அற்புதமாக பேசிக்கொண்டு போகிறார். திக்காக இருக்கிற நேரமும் அவர் திக்கு திக்கு பேசுகிற ஒரு குடும்பத்து, அவருடைய குடும்பத்தில் அவர் திக்கு பேசக்கூடிய ஒரு மகனாக இருந்தும் அவர் கல்வியில் அகமது டீடார் இடம் பெற்றார். அவருடைய அகமது டீடார் அவர் சொல்றாரு, என் உம்மாட்ட நான் கேட்டேன், உம்மா நான் இப்ப அகமது டீடார் மாதிரி ஆகணுமா, நான் இந்த ஆபரேஷனை கண்டுபிடிச்ச டாக்டர் மாதிரி இருக்கணுமா. அவங்க உமா சொன்னாங்களே, இதுவே நல்லண்டா, இதுவே நல்லோம், தவா களத்துல குதி என்று அவர் அவருடைய வரலாறு சுருக்கம், அவருடைய கதையை சுருக்கமாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு இளைஞர் ஒரு இடத்துக்கு வரணுமாக இருந்தால் கட்டாயமா ரோல் மாடல் ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். வாப்பா வீட்டுக்கு யாரை கொண்டு வரீங்களோ, எவருக்கு கண்ணியம் கொடுக்குறீங்களோ, உங்க வீட்டுக்குள்ள யார் அதிகமா பேசப்படுகிறாரோ, சின்ன பிஞ்சு மனசுக்குள்ள அது ஆழகமா வளர ஆரம்பிக்கும். அகமது டீடார் ஒரு மேடையில் சொன்னார், டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்னை மாறி 1000 மடங்கு என்று சொன்னார். அகமது டீடாரை பார்த்து டாக்டர் ஜாக்கிர் நாயக் உலகத்துக்கு உருவாகிறார். அகமது டீடார் தன்னுடைய வயோதிபத்தில் சொல்றார், ஒரு ஸ்பீச்சில், ஜாக்கிர் நாயக் உருவாக இருக்கிறாரு, அவர் என்னை போன்ற 1000 மடங்கு என்கிறார். சுபஹானல்லாஹ், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ரோல் மாடல்.
0: அப்ப நல்ல விளங்கிக்கோங்க, இளைஞர்களை எப்பயுமே கூட்டணி தான் சேருவார்கள். ஏனென்று சொன்னா அந்த இளமை பருவத்துல ஒரு ஹோமோன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இளைஞர்களுக்கு திட்டி எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்து ஓடுறான், பேச்சை கேட்கிறான், இல்ல பள்ளிவாசலுக்கு வாரானே இல்லைன்னு. நாங்கள் பிழையான அணுகுமுறைகளை செய்து அவர்களை மட்டும் குறை சொல்லி இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுடைய சைக்காலஜியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பள்ளிவாசலுக்கு எடுக்கலாம் அவர்களை, அவருடைய உளவியல் அடிப்படைகள், இந்த உண்மையாக அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, இவையெல்லாம் கவனத்தில் வைத்துத்தான் அவர்களை கவர வேண்டும் என்று பெரியவர்களுக்கு மெசேஜ் சொல்லி என் உரையில் அடுத்த பகுதி நான் இளைஞர்களுக்கு பேசலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவத்தில் அவர்களுக்கு தாட்ஸ் லெவல் சிந்தனை அதிகமா மூளையில, ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 60,000 தாட்ஸ், 60,000 சிந்தனைகள் வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் 12,000 சிந்தனை, 12,000 தாட்ஸ், 12,000 சிந்தனைகள். 12,000 சிந்தனைடா, அதாவது சாப்பிடணும், குளிக்கணும், போகணும், அப்படி நினைச்சிட்டே இருப்பாங்க. இங்க யாராவது நினைக்காத ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். நினைக்காத ஒரு ஆள் இல்லை, நினைக்கலன்னா மூத்தாயிட்டன்னு அர்த்தம். நினப்பு உண்டாயிட்டே இருக்கும். பேசுறது பேசாதது வேற, கண்ணை பொத்துறது பொத்தாம இருக்கிறது வேற, நினைச்சிட்டு இருப்பார், எதையாவது ஒண்ணு நினைப்பார். இந்த நினப்பு 12,000 கீழே இருந்தா பைத்தியம் அர்த்தம். சைக்காலஜில நினப்பு வருகுதே இல்லையா, செத்துட்டான், முடிச்சு, அவன் மூளை சாக போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்ல எல்லாத்துக்கும் லெவல் போட்டு வச்சிருக்கிறான். பிளட் பிரஷர் பாத்தீங்கன்னா லெவலா இருக்கும், எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு லெவல் இருக்கு. கூடினா இப்படி என்னவான், குறைஞ்சா இப்படி என்னவான், ஹை லோன்னு போட்டிருப்பாங்க. எல்லாத்துலயும் லெவல் மாறி ஒரு நாளைக்கு ஒருவர் 60,000, 12,000 முதல் 60,000 வரைக்கும் சிந்தனை லெவல் இருக்குது. இளைஞர்களை பொறுத்தளவுல அவங்க சிந்தனை லெவல் பேசணும். ஏன்டா, அவங்க ஸ்பீட் கூட, சிந்தனை லெவல் கூட. ஏன் கூடண்டா, மூளையில கிரே மேட்டர்னு இருக்குது. வயசு போக போக மூளை அந்த கிரே மேட்டரை அப்படியே அழிக்கும், அழிச்சிட்டு வரப்போக்கில் அந்த மாதிரி சிந்தனைகள் குறையும். ஆனால் நார்மலி இளைஞர்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆர்வமும் சிந்தனையும் கூட கூடுற டைமில் 60,000 70,000 மாறிடும், 80,000 மாறிடும். மாறினா 70,000 மாறினா ஸ்ட்ரெஸ், எப்போ பார்த்தாலும் உமா பேசினா மோத்தில் பாஞ்சிட்டே இருப்பார் பையன். ஏன் ஸ்ட்ரெஸ் அடிக்கிறாரு, சிந்தனை வெளியே வர்ற நேரத்தில் வாயால வேர்ட்ஸ் 25,000 வேர்ட்ஸ் வெளியே கக்கணும். அண்ணளவா நான் சொல்வது அவரேஜ் 25,000 வார்த்தைகள் வெளியே கக்கணும். ஒருவர் கக்காம சிந்தனை மட்டும் உருவாகுது. நல்லா தண்ணி குடிக்கிறாரு, டொய்லெட்டுக்கு போகவே இல்லைண்டா, அடக்கி அடக்கி இருந்தா வேதனை தானே வரும். இதே மாதிரி இளமையில தாட்ஸ் கூடிட்டே வருகுது, கூடிட்டே வர்ற டைம்ல வாயால பேசணும், பேசாம விட்டாரண்டா ஸ்ட்ரெஸ் முதல்ல பதறுவார். எப்ப பார்த்தாலும் ஏசுவார், வீட்டுக்குள்ளே இதாக இருக்கும். மெல்ல மெல்ல 3 மாசமா அந்த நிலைமை கூடிட்டே வந்துட்டா டிப்ரெஷன். 3 மாசம் தான் எக்ஸ்பயர்ட் டேட். சைக்காலஜியில ஒரு சிந்தனை ஸ்ட்ரெஸ் பதட்டம் மாதிரி இருந்தா பதட்டத்துக்கு இப்பொழுதே இது பண்ணணும். 3 மாசமா அந்த பதட்டத்தை அழிக்க எந்த முயற்சியும் எடுக்காட்டி டிப்ரெஷன். டிப்ரெஷனை தாண்டி போனா மெனிக் அசிசோபேனியாண்டி பைத்தியம் பண்ற லெவலுக்கு போயிடுவாங்க. சிந்தனை கூடினாலும், அப்ப சிந்தனை கூறுறவனை பார்த்துருப்பீங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி கண்ணாடியை பார்த்து பேசுவான், கையை பார்த்து பேசுவான், சுவரை பார்த்து பேசுவான். இந்த சிந்தனை யாருக்கு நல்ல கூடுது, இளைஞர்களுக்கு கூடுது. ஏனண்டா யுவதிகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு ஹோமோன், இளைஞர்கள் ஆண்களுக்கு ஒரு ஹோமோன் சுரப்புது, டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹோமோன் பொடியமார்களுக்கு சுரப்புது. பொம்பளை பிள்ளைகளுக்கு, அதாவது இளம யுவதிகளுக்கு ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் சுரப்புது. இந்த ஹோமோனை வந்து இந்த ஹோமோன் அந்த பருவத்தில் சுரப்ப போக்கில் நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். எக்கச்சக்கமா அவர்களுக்கு வேற வேற சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அதனாலதான் ராத்திரிக்கு தனிய ஒரு பையன் பிறண்டு பிறண்டு பிறண்டு தனிமையில் படுக்க விடக்கூடாது. அவர் தூக்கம் வரப்போக்கில் பெட்டுக்கு போறதுக்கு அந்த வயசுல உள்ள உமா பாப்பா விளங்கிருக்கணும். இந்த டைம்ல பொடிய நிறைய பிறண்டு பிறண்டு சுண்டு சுண்டு இருக்கிறாருன்னா ஹோமோன் அவருக்கு நிறைய தோட்சை கொடுத்து தூக்கத்தை இல்லாமல் ஆக்கிட்டு அவர் நிறைய தப்பு செய்வதற்கு திட்டம் போடுவார் அவரை அறியாமல். நல்ல புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறான். எங்க தப்பு, இந்த ஹோமோன் சுரப்புற டைம்ல ஆபாசமான காட்சிகள் அந்த படங்கள் கொடுக்கிற டைம்ல பிரெயின் அப்படியே சூனாக ஆரம்பிக்கும், அந்த ஹோமோன்ஸுக்கு இதாக ஆரம்பிக்கும். இப்ப அவர்களுக்கு நிறைய பேசாட்டி கக்காட்டி அவர்கள் நிலைமை மோசமாகும். அதனால ஆட்டோமேட்டிக்லி வீட்டில் உள்ள 11 ஆண்டு பையன் வந்து 10 நிமிஷத்துல வெளியே ஓடுவான். ஏன் வெளியே ஓடுறான், இதை விளக்கமா சொல்றேன், அப்பதான் நீங்க புரிந்து கொள்வீங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கு பிறகுதான் எனக்கு சொல்யூஷன் சொல்லலாம். ஏன் வெளியே ஓடுறான் தெரியுமா? வெளியே ஓடி போய் கக்கணும், அவர் கொட்டணும். பெரிய பிசினஸ்யா பேசுவார், உட்கார்ந்து மணித்தியால கணக்கு உட்கார்ந்து பேசுறது. போயானால் வந்துட்டா, வெளியே போனவர் பகல் சாப்பாடுக்கு வந்து ஓடினவர் ராத்திரி 9 மணி வரைக்கும் வீட்டுல பெரிய பட்ஜெட்டே கீத்துட்டாரா. ரவி கருணாநாயக்கு உட்கார்ந்து மங்கள சமரவீரர் உட்கார்ந்து பேசுவான் பார்லிமெண்ட்ல, அதாவது பட்ஜெட் பேசி பேசி முடிச்சிருப்பான். ஒரே டாபிக் தான், எல்லாம் சுத்தி சுத்தி ஒரே டாபிக்ல வரும். ஆனா ஏன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சிந்தனையை வெளியாகாட்டி அந்த பையன் ஸ்ட்ரெஸ் ஆகிருவான். சிந்தனை வெளி
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 4:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நாங்க வாசலை பூட்டி நீ பேசக்கூடாது ராஜான்னு சொன்னா இந்த நாட்டில் சிலர்களுக்கு நடந்ததுதான் நடக்கும். திருமணமே முடிக்க கூடாதண்டா, வாரவங்க போறவங்களோட எல்லாம் திருமணம் முடித்து கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக அந்த இந்தியாவில் நடக்குது. சாமியார் என்ற பேரில் எக்கச்சக்கமான மோசடிகள் நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண இயலாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால என்ன நடக்கணும், பேசணுமாக இருந்தா, ஒருவருக்கு சிறுநீர் கழிக்கணுமா இருந்தா டாய்லெட்டுக்கு கூட்டி போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உட்கார்ந்து கழிப்பா, மறைச்சு கழிப்பா, ஒழுங்கா கழிப்பா, சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஆசை வருகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்தத்தா மின்குமுல் பா ஃபலியத்தஸவ்வுஜ், ஏ வாலிப சமுதாயமே, உங்களில் யார் சக்தி பெறுகிறீர்களோ கல்யாணம் முடிங்க. சி, கல்யாணத்தை பத்தி இப்ப நினைச்சு பாக்குறதா? இல்ல, அது 30 பிறகு முடிஞ்சு போயிடும். சமுதாயம் சக்தி வந்துட்டா ஓடுவான் சக்திக்காக. சக்தியை எடுத்துக்கொண்டு வந்து திருமணத்தை முடித்துக்கொள். ஏன் தெரியுமா, அது உன் பார்வை பாதுகாக்கும் என்றாங்க சுபஹானல்லாஹ். இப்ப சொல்றேன் கேளுங்க, உலகம் உங்களுக்கு என்ன சொல்லும் தெரியுமா, உலகம் உங்களை பாதுகாக்கிற பேர்ல கெட்டிட்டியா, கூட செஞ்சுட்டே அவரத்தை இங்கால ஒரு பக்கத்துல நாசமாவே போயிருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இஸ்லாம் அழக எல்லாத்தையும் செட் பண்ணது. உணர்வு வர்ற நேரம் வெளியாக்கு, ஹலாலா திருமணம் முடி, அல்லாஹ்வுடைய துரு தடுக்கல. இதுக்கு மத்த மாதங்கள் என்ன சொல்லுவாங்க, திருமணம் அசிங்கம். அதாவது பாத்தீங்களா, மதகுரு, அவர் ஏன் மதகுருவானார் தெரியுமா, திருமணமே முடிக்கல, அடக்கியே வச்சு கொண்டிருந்தாராம், அதனால திருமணமே முடிக்கலையாம், அவர் மதகுரு ஆயிட்டாராம். எத்தனை பேர் அப்படி அடக்கினாங்கன்னு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் எல்லாத்துக்கும் வாசலை திறந்து தந்திருக்குது. ஏண்டா அந்த உணர்வு அந்த நாள் வெளியாகணும். இளைஞர்களுக்கு அப்படி பேசணுமா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இளைஞர் கூட்டமைப்பு செஞ்சாங்க, எல்லா இளைஞரையும் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மொட்டலாங்க நின்றாங்க, பேசுறதுக்கு டாபிக் கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு, அவர்களுக்கு வேலை கொடுத்தாங்க, திருக்குர்ஆன் ஓதுறதுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூர் கூட்டமாக இருந்து இது பண்ணினார்கள். எக்கச்சக்கமான செய்திகள். அப்படி நடக்காமல் 70 குர்ஆக்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்ப முடியாது. அப்படி நடக்காமல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல மாட்டார்கள். இந்த உலகத்திலே இந்த முஸ்லிம் உம்மத்திலே இன்றைக்கு பெரும் பெரும் அறிஞர்களாக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பாராட்டுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பேசுகிறார்கள். ஏன், அவர்கள் எல்லாத்துக்கும் இல்ம்ல வேலை இருந்துச்சு. வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு பேசுறதுக்கு டாபிக் கொடுக்கணும். இளைஞர்கள் ஒண்டி காமத்தை பேசுவார்கள், இல்ல ஹலால பேசணுமாக இருந்தா அவங்க கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு டாபிக்கள் கொடுக்கப்பட்டு ஒரு மாடல் உருவாக்கப்படணும். டாக்டர் ஜாகிர் நாயக்குக்கு அகமது டி டாட் மாடல் ஆகினார். உலகத்துக்கு அவர் எங்கேயும் போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு, வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றது என்னண்டா, பிய பிரஷர், இளமை ஒன்று சேர்ற நேரம் மாடல் உண்டாக்கணும். இப்ப ரிஸ்க ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, இதை பாடமாக்குங்க, இதை செய்யுங்க, குர்ஆனை இப்படி பண்ணுங்க. அவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ், முன்னிலைப்படுத்தி அவர்களை கௌரவிப்பாங்க. ரசூலுல்லாஹ் போய் பேசுவாங்க, சின்னவர்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க, அபு, அதாவது ஒரு பையன் இப்படி களத்துல கை வச்சுட்டு நிக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமை உன் உமையர் எங்கப்பான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த பொடி ஒரு பறவையை வளர்க்குறான் ரசூலுல்லாஹ், எவ்வளோ பிஸி, அதுல போய் இவர் கவலைப்படுற நேரம், செத்து போயிட்டா உமையர், உன் உமையர் செத்து போனால கவலை நிக்கிறியா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எவ்வளவு கவனமாக ஒரு சமூகத்தை எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இவருக்கு இதை பேசினாதான் இவரை எடுக்கலாம், இவருக்கு இதை பேசினாதான் இதை எடுக்கலாம். பெரியவர்களே, இன்றைக்கு ஒரு இளைஞர் கூட்டமைப்பு நீங்க செய்ய போறீங்க, அவர்கள் பேசித்தான் ஆகுவார்கள். உமா வந்து என்று சொன்னாங்கடா, ஒரு உமா, என் பையன் 11 வீட்டுக்கு வந்த என்னோட பேசுறானே இல்ல, பாஞ்சு ஓடுறான்டா. நான் சொல்லுவேன், அதான் நடக்கும், அது நடக்காம இருக்காது. வீட்டுல என்ன பண்ணணும் தெரியுமா, வீட்டு வாசல்ல நீங்க செட்டியில கொண்டு வந்து புள்ளையில உட்கார வச்சு, உள்ளுக்குள்ள ஜூஸ கரைச்சு, ஏதாவது சம்சாவை பொறிச்சு, பேசுறாஜான்னு கொண்டு வந்து கொடுத்தா பாவத்துல இருந்து புள்ளைய பாதுகாக்கலாம், இல்லைண்டா புள்ளைய பாதுகாக்கலாம். உங்கள்ட்ட வந்து அட்வைஸ் கேட்ட இதை சொல்றீங்களேன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புள்ளைய வீட்டுல இருந்து விட்டா போக்குக்கு மேலையும் காட்டிலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இருட்டுல இருந்து தப்பான சிந்தனை இருட்டு வருகிற நேரம், தனிமை வருகிற நேரம், அல்லது கூட்டமைப்பு இருக்கிற இந்த ஹோமோன் சுரப்புற நேரம், தப்பான சிந்தனைகள் எக்கச்சக்கமா பறக்கும். அதனால தான் வெளிச்சத்தில் வச்சு வீட்டு உமா முன்னுக்கு இருந்தால் தப்பான பேச்சு பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும் பேச, இடத்துக்கு இடம் பேசுகிற டாபிக் மாறும். யாரும் இல்லாத நேரம் டாபிக் மாறும், டாபிக் மாறும். உங்கள் புள்ள வெளியே போனால் உள்ளா பிள்ளையிலும் ஆசை அவங்கள கௌரவிக்கிறதுக்கு. இந்தாண்டி நல்லமே, எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கிடைக்குது, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு உட்காருவார்கள், எல்லாரும் பேசுவார்கள். பேசுகிற நேரம் வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிறாங்க, தப்பான பேச்சு வராது, தப்பை அடக்கி கொள்வார்கள், நல்ல பேச்சுவார்த்தை வரும். அந்த நேரத்தில் சில ஐடியாக்களை அவர்களுக்கு கொடுக்கலாம், அவர்களுடைய பேச்சை நிப்பாட்ட முடியாது. இப்படிதான் காப்பாற்றலாம். இன்றைக்கு ஒரு வீடு நாளைக்கு அந்த வீடு, போக்கு கடியில் உட்காந்து பேசாது, எங்கேயாவது யாரும் இல்லாத ஒரு வாசப்படியில், யாரும் இல்லாத பாலடைஞ்ச இடத்துல போய் பேசாது. பேச்சையே நிப்பாட்டி வீட்டு கதவை பூட்டினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இளைஞர்கள் எப்படியோ பாஞ்சு வழிகட்டு போயிடுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் பிரெயின் ஒர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்பொழுது நான் இந்த அடிப்படைகளை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது லேக் ஆஃப் கன்சென்ட்ரேஷன், அதாவது நல்லா பாருங்க. சரி, அடுத்தது கன்சென்ட்ரேஷன். இளைஞர்களை பொறுத்தளவில் ஒன்றாவது நான் சொன்னேன், அவங்களுக்கு குரூப்பாக இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன், ரிஸ்க், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. மூணாவது வேண்டிய வேலை செய்வாங்க, டயர்ட் வராது, காலையில் உண்டு மாலையில் உண்டு ராத்திரி உண்டு நிறைய வேலை செய்வாங்க. ஏன் செய்வாங்க தெரியுமா? அதுவும் மூளையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கிரே மேட்டர். வயசு போக போக அழிஞ்சு கொண்டே போகும். நாலாவது இமோஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வழித்தவரக்கூடிய இந்த நாலு ஐட்டத்தில் வச்சு தான் உலகம் உங்களை விலைக்கு வாங்குறாங்க. இந்த ஃபேஸை கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டீங்கன்னா சாதாரணமா இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது, இவர் என்ன நினைக்கிறாரு, சும்மா சொல்லுங்க, என்ன நினைக்கிறாரா இக்கும் என்ன என்ன சொல்கிறாங்க, கோபப்படுறாங்களா? சரி, உங்களுக்கு என்ன விளங்குது, இதில் விளங்குதா? என்ன நினைக்கிறாங்க, விளங்குதில்ல, கவலையோடு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இதுக்கு சைக்காலஜிக்கு எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ எங்களுக்கு போடலைன்னா, ஒரு பிக்சர் வரைஞ்சிருந்தாங்க, அந்த ஃபோட்டோ எனக்கு போடலாது, அது ஒரு லேடியுடைய முகத்தில் இதுதான் வருகுது, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும். இதை வச்சு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க சைக்காலஜிக்கலி. அதாவது அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இளைஞர்கள் வயோதிபர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. உடனே பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுண்டா, எல்லா வயோதிபர்களும் அங்கே உட்கார்ந்த, அதாவது இளமையை தாண்டினவர்கள் எல்லாருமே அந்த ஃபோட்டோ, இது ஒரு சாதாரண உங்களுக்கு போட்டு காட்டுறது சும்மா, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்த உடனே அந்த பொம்பளுடைய மூஞ்சை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பயந்து இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய புருவம் உயர்ந்திருக்குது, வரைஞ்ச உருவம் அது, பெண்ணுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு, அதாவது புருவம் உயர்ந்து கண்ணு பெருசாகி லேசாக பல்லு தெரியுது, வாய் இப்படி திறந்து இப்படி இருக்கிறத பார்த்து பயந்துட்டாங்கன்ட்டு எல்லா வயோதிபர்களும் முடிவு கொடுத்துட்டாங்க. எனக்கு இதை பார்த்தா இதுதான் தோணுது. அப்படியே இளைஞர்கள் எடுத்தாச்சு அதே ரிப்போர்ட்டில், அவங்க இது பண்ணுற டைமில் எடுத்தால் அதிகமான இளைஞர்கள் அதை பார்த்துட்டு பயந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. எல்லா இளைஞர்களும் ஒரு கருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் சிலர்கள் கோபப்படுற மாதிரியும் சைட்டாக தெரியுது, இன்னும் சிலர்கள் பயந்த மாதிரியும் தெரியுது தான், இப்படி மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இளமை பருவத்தை பொறுத்தளவில் ஒரு வயோதிபர் கொஞ்சம் வயசு போனால் அவர் பார்த்து நிதானமாக முகத்தை பார்த்து புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இளைஞனுக்கு புரிய இயலாது, டக்குன்னு ஏமாறுவார். ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து ஒரு ஆள் கவலை என்று சொல்கிற நேரம் இன்னொரு ஆள் இல்லை பயம் என்றுவார், இன்னொரு ஆள் இன்னொரு மாதிரி சொல்லுவார். இந்த ரியாக்ஷனை பொறுத்தளவில் ஒரு இளைஞனை விட, அதாவது சில நேரம் இளைஞன் சரியாகவும் சொல்லுவார் இல்லாமல் இருக்கும், ஆனால் பிரெயின் லெவலை பொறுத்தளவில், அதாவது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க அமைக்டலான்னு இருக்குது பிரெயினில், இதை என்ன பண்ணமெண்டா அதிகமாக இளைஞர்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. வயோதிபர்கள் அப்படி இல்லை, குடும்ப பிரச்சனை அது இது எல்லாத்தையும் பார்த்ததுனால அவங்க நிறைய யோசிப்பாங்க, லாஜிக் நிறைய யூஸ் ஆகும். அதாவது இந்த அமைக்டலான்ற பகுதி இளைஞர்கள் யூஸ் பண்ணுறதுனால இமோஷன் டைப், பாஞ்சு குத்துறது வெட்டுறதெல்லாம் டக்குன்னு கவரப்படுறது ஒரு இளைஞர். இளைஞர்களுக்கு தான் ஃபைட் போடுவாங்க, இளைஞர்களுக்கு தான் அழுக வைப்பாங்க. இந்த காதல் கதை அது இது ஃபைட் எல்லாம் படத்தில் போடுறானே, வயோதிபர் இப்படி பார்த்ததுக்கு அவரை எடுத்து கத்தியை தூக்கி குத்த போறதே இல்லை. மே அப்படியே பார்த்துட்டு நானும் பாய போறேன் படிகளை இருந்து ஒரு வயோதிபர் பாரத்தை கண்டிருக்கிறீங்களா? ஆனா இளைஞன் படத்தை பார்த்து முடிஞ்ச பிறகு அவனே அறியாம படியிலிருந்து ஜம்ப் பண்ணிருப்பான். அவன் மனசுல கதாநாயகன் வாழ்றான், இப்பதானே ஓப்பன்ட்டு வந்திருப்பாரு, தெரியாம பாஞ்சு முடிச்சிருப்பாரு. நட மாறிக்கும். வயோதிபர் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுல நடந்த மாதிரி இப்படி இப்படி போட்டு நடப்பாரா? ரோட்ல காண மாட்டீங்க. அவர் பாட்டுக்கு பள்ளிக்கு போயிட்டு வருவாரு. இளைஞன் நட இன்றைக்கு மாறிக்கும். என்ன மாறிக்கும்? உள்ளுக்குள்ள நடக்கிறது அவர் இல்லை, கதாநாயகராச்சே. கதாநாயகர் ரோட்ல நடந்துட்டு போறாரு. அதனால இமோஷனல் டைப், குயிக் இமோஷன், இந்த இவைகளை வச்சு தான் அதுவும் மூளையில் அமிக்டலான்ற பகுதியால் இளைஞர்கள் இது பண்ணப்படுறாங்க. இந்த எல்லாத்தையும் வச்சு தான் உங்களை வேர்ல்டு கவ போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இமோஷன், நீங்கள் வேண்டியது பிரச்சனை கையை வச்சுட்டான்டா ஃப்ரெண்டுக்கு நாலு பேர் போய் நீதி நியாயம் எல்லாம் உங்களுக்கு வராது. என் ஃப்ரெண்டுக்கு ஏவன்டா கை வச்சது? என் ஃப்ரெண்டு நீதியா நியாயமா அது தெரியாது. நாலு பேர் போய் ஃபைட் பண்ண பார்ப்பாங்க, நாலு இடங்களில் பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும். ரிஸ்க், வேண்டிய ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி கூட்டமைப்போடு நீங்கள் நிற்பீங்க, வேண்டிய வேலை ராத்திரி பகலாமல் செய்வீங்க. இது எல்லாம் தான் உங்கள் பண்புகள். இப்போ சொல்லியாச்சு அல்லாஹ்வுடைய நிலடியாரிலே. இப்போ நான் வர்றேன், துன்யா இந்த உலகம் இளைஞர்களுக்கு என்ன செய்யுது, நாம் என்ன பண்ணணும்? பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நிலடியாரிலே, இந்த சபையில் உள்ளவங்க ஒழுங்கான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகணும். இளமை பருவத்தில் நல்ல விதத்தில் பயன்படுத்தி உலகத்தில் நல்லதுக்கு என்று பயன்படுத்துவங்க ரொம்ப கம்மி. அன்பானவர்களே, அதாவது இளமையில் தான் பெரிய பெரிய கல்லன்களை எல்லாம் பிடிச்சி உலகத்துக்கு தோளுரிச்சு காட்டினவர்கள் இளைஞர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு உண்டு. சிவராத்திரி அன்று புட்டபார்த்தி என்ற ஊர், சாய்பாபா. சாய்பாபாவை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க தெரியுமா? உலகமே சேர்ந்திருக்குது. போஸ்டன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஊர், பெரிய பெரிய டாக்டர்ஸ் மார்க்கள் அவர்களும் சாய்பாபாவுடைய சீடர்கள். நீங்கள் நினச்சிடாதீங்க வெறும் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் மட்டும் இருக்கிறாங்கன்னு. ஐரோப்பா நாடுகளும் சாய்பாபாவுக்கு அப்போ சீடர்கள் இருந்தாங்க. சாய்பாபா சாக முன்னாடி புட்டபார்த்தியில் உள்ள சாய்பாபாவுடைய சாய் ஆசிரமத்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்க சிவராத்திரி அன்று. சாய்பாபா அன்றைக்கு செய்ய போகிறது என்ன? இந்தியாவுடைய பிரதமர் சாய்பாபாவுடைய காலில் விழுவார். அவ்வளவுக்கு சாய்பாபா ஒரு கடவுளாக இந்தியாவில் மதிக்கப்பட்டவர். 25 வயது யுவதி சாய்பாபாட தோளுரிச்சி காட்டுறது பிபிசி உடைய வெறும் 25 இயர்ஸ். ஒரு சாதாரண ஒரு யுவதி வீடியோ கேமராவோட சாய்பாபாவுடைய மிகப்பெரும் அரங்கம் ராத்திரி சாய், அதாவது சாய் ராத்திரி அன்றைக்கு சாய்பாபா அது தங்க கலர் முட்டை மாதிரி லிங்கத்தை உழுங்க போறாராம். எல்லோரும் அதுக்கு சாய்பாபா கடவுள் அவதரிக்க போகிற நேரம், சாய்பாபாக்குள்ள கடவுள் வந்து அவர் அப்படியே லிங்கத்தை உள்ள போறதும் நிறைய ஆச்சரியம் சாய்பாபா செஞ்சாராம். இப்படியே சுத்தி போடுவானா, விபூதி கையில இருந்து கொட்டி கொண்டே போகுமா. ஜனாதிபதி அதாவது இந்தியாவுடைய பிரதமர் வர்றாரு, இப்படியே சுத்தி எடுத்தார சாய்பாபா கையில் தங்க மாலை, இந்தியாவுடைய பிரதமருக்கு அப்படியே கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆச்சரியம் இந்தியாவுடைய எல்லா மீடியாக்களும் வீடியோ பண்ணி கொண்டு படங்களை எல்லாம் வீடியோக்கள் மூலமாக ஒளிபரப்புற நேரம், பிபிசியை சேர்ந்த சாதாரண ஒரு யுவதி சாய்பாபாவுடைய உண்மையான ரூபத்தை கண்டுபிடிக்க எல்லா சீடர்களுக்கும் மத்தியில நுழைகிற நேரம் சாய் ஆசிரமத்தில் ஒரு சட்டம் போடப்பட்டிருந்துச்சு. எல்லா வயோதிபர்களுக்கும் அந்த மாதிரி பணிபுரிய முடியாது. இளைஞர்களே, இந்த உலகத்தில் எந்த மீடியாக்கள் சில விஷயங்கள் வெளியானது அந்த செய்திகள் உங்களை வரிசைப்படுத்துற உங்க திறமைகள் என்ன, நீங்கள் யார், உங்களை எப்படியெல்லாம் நாசமாக்கான்னு புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். என்ன நடந்தது மீடியாக்களுக்கு சொல்கிறேன், என்ன நடந்தது மீடியாக்களுக்கு

சின்ன கேமரா உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ரெடியா நிக்கிறான். இந்த உலகமே அந்த உலகத்தில், அதாவது இந்தியாவுல புட்ட பார்த்திகளை கடவுளே என்று அழைக்கக்கூடியவர் பொய்யர் என்று நிரூபிக்க அந்த சபையில ஒரு பொம்பளை புள்ளைக்கு தைரியம் கிடைக்குதுண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை என்பது எப்படியும் குதிக்கேளமான ஒரு பருவம். அந்த மாதிரி குதிப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நீங்கள் வரலாறு நெடுகிலும் படித்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எங்க வைத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், கந்தக்கூடிய போர்க்களம். அந்த போர்க்களம் இந்த உம்மத்தில் நடந்த மிக பயங்கரமான போர்க்களம், அஹ்சாப் யுத்த களம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குழி தோண்டுகிறார்கள் ரசூலுல்லாஹ். பத்ர் 300,000, பத்ர்ல 300-320 உட்பட்ட சஹாபாக்கள், அந்த பக்கம் 1000 பேர். இது பத்ருடைய யுத்த களம். அஹ்சாபுடைய யுத்த களம் எவ்வளவு தெரியுமா? 3000-10000, 10 மடங்கு. நீங்கள் பெருக்கி பார்த்தால் தெரியும், 3000 பேர் இந்த பக்கம், 10 ஜசீரத்துல் ஆரம் முழுக்க கிளம்பி விட்டது ரசூலுல்லாஹ்வுடைய படையை அழிப்பதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு இரவு நடந்த சம்பவம், கடுமையான இருள். நீங்கள் முஸ்லீம் சஹீஹ் முஸ்லீம்களை பெரட்டி பார்க்கலாம். கடுமையாக காத்து வீசுது, கட்டும் கூதல் மதீனாவிலே. அவர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க. எங்க வந்தாங்க தெரியுமா? மதீனாவுடைய எண்ணிக்கை, வெளிகமையில எத்தனை பேர் நிக்கிறீங்க எண்ணி சொல்லலாம் உங்களுக்கு. அதே மாதிரி மதீனாவுடைய பாப்புலேஷன் முழுக்க அழிக்கப்படணும். ஜசீரத்துல் அரபு ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஃபைனல் வார், பிரபாகரன் சொன்ன மாதிரி இது ஃபைனல் வார், இது கடைசி யுத்தம் என்று சொன்னான். எதுக்கு? இராணுவத்தோட முடிச்சிருவான்டா, அவன் முடிஞ்சு போனான். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபைனல் வார்க்கு படையெடுத்து வர்ற நேரம், கட்டுமையாக எல்லோரும் கம்பளி போர்த்திருக்கிறாங்க. மதீனாவுடைய காத்து வீசுகிற இரவுகள் கட்டும் கூதலாக இருக்கும். இன்றைக்கு மதீனாவுடைய கூதலை அனுபவித்தவர்களுக்கு தெரியும், அது பயங்கரமான கூதல். அந்த சூடும் அப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் எழும்பி பேசினார்கள். என்ன பேசினாங்க? குழியெல்லாம் தோண்டியாச்சு. அந்த குழி 10 நாள் தோண்டப்பட்ட வரலாறுகள் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வயிறில் கல்லு தொங்குறது, சஹாபா ஐஷா இல்லா ஐஷுலாஹிரா, சஹாபாக்கள் களைப்பாகிறாங்க, ரசூலுல்லாஹ் மண்ணை தூக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சிலே மண் படுகுது. அல்லாஹ்வுடைய தூதரும் சேர்ந்து குழி தோன்றாங்க. 10 நாள் மதீனாவுடைய பட்டினி, மதீனா கடும் சோகத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கவிதை படிக்கிறாங்க, லா ஐஷா இல்லா ஐஷுலாஹிரா, இது என்னப்பா வாழ்க்கை? அது வாழ்க்கை. சஹாபாக்கள் உற்சாகப்படுத்துறாங்க, இங்க அப்படித்தான் என்கிறாங்க. எல்லாம் தோண்டி முடித்து உதயமாக போகிறது இரவு. போருக்காக வந்து அவர்கள் நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை காத்து அதிபயங்கரமாக வீசுது. பெருமானார் எழும்பி கேட்டார்கள், எல்லோரும் அமர்ந்திருக்க அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், எனக்கு அந்த பக்கமா உள்ள அபு சுஃபியான் அவர்கள் இருக்கிறாங்க, அங்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, 10,000 பேர் படையெடுத்து வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ரகசிய திட்டங்கள் எனக்கு வேணும் என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். யாராவது எனக்கு அதை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அறிவிப்பு என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் எழும்பி போய் இந்த இதெல்லாம் கடந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ராத்திரி கேட்டு நின்று எனக்கு சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்தில் என்னோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு கொடுப்பானண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்தால் பாஞ்சு உளுந்து கொண்டு எல்லாத்தையும் இழந்து வர்றவங்க. உங்களுக்கு தெரியும் பத்ருடைய களம். ஷவாத் இப்னு கஸ்யார் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அப்படியே ஷஃபை செய்து கொண்டு வர்றாங்க. ஷஃபில் ஒரே ஒரு ஆள் முன்னாடி வந்துட்டார். பெருமானார் அம்பை எடுத்து ஷவாத் ரழியல்லாஹு அன்ஹு வயிற்றில் குத்தி ஷவாத் லேசை தட்டி ஷவாத் வரிசையில் ஷவாதண்டாங்க. யார சுழல்லா, யார சுழல்லா, நீங்கள் என்னை நோவித்து விட்டீர்கள் யார சுழல்லா, எனக்கு பழி தீர்க்க வேண்டும் யார சுழல்லா என்கிறார். அல்லாஹுடைய தூதர் அப்படியே திறந்து கொடுக்கிறார் வயிறை. ஷவாத் ரழியல்லாஹுவின் கையில் அம்பை கொடுக்கிறார்கள். அம்பை எடுத்து குத்துவாரான்னு பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வயிறை கெட்டு பிடித்து மோந்து கொண்டார். அல்லாஹுடைய தூதர் அவரை பிடித்து கேட்டார், ஷவாத் என்னப்பான்னு கேட்டார். யார சுழல்லா, இது எந்த நேரம் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லையா? அல்லாஹுடைய தூதரே, இது எந்த நேரம் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லையே. மரணம் தெட்டி பார்க்கிறது என்ற உணர்வோடு அவர் பேசுகிறார். 300,000, இதுக்கு மேல் என்ன பேச? ரமலானுடைய 17வது இரவு கடந்த காலையில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, கடைசியாக என்னுடைய மேனியும் உங்களுடைய மேனியும் முத்தம் கொடுக்கட்டுமே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து துவா செய்கிறார்கள். அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னார்கள் என்று சொன்னால், ஜிஹாது களத்தில் குதிப்போம் என்று சொன்னால் அவர்கள் குதிக்கக்கூடியவர்கள். ஆச்சரியமான

0: நாள் மதீனாவிலே அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்க போகிறார். அந்த இரவிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் அதை போய் எடுத்து வருகிறாரோ அந்த தகவலை கொண்டு வருவர் என்னோட சுவர்க்கத்தில் இருப்பார், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்றார். சபையில யாரும் பேசவில்லை, எல்லோரும் மௌனம். அதிபயங்கரமான காத்து வீசுது, அதிபயங்கரமான கூதல். திருக்குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அனுப்புற அந்த காஃபிர்களுக்கு சோதனையாகும். சஹாபாக்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த கூதல் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெருமானார் ரெண்டாவது முறை சொல்கிறார்கள், யாராவது அடுத்த திசையில் போய் எனக்கு தகவலை கொண்டு வந்து சொல்வீர்களா, அவருக்கு இந்த அந்தஸ்து உண்டு. சபையில எல்லோரும் வளமையாக பேசி போட்டி போட்டு முன்னாடி வந்து நான் யார சொல்லலாம்னு பேசுவார்கள், இன்றைக்கு பேசவே இல்லை. மூன்றாவது முறை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரப்பா இந்த இரவிலே காத்து வீசிக்கொண்டிருக்கிறது, கட்டுமையான கூதல், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவரை தேர்ந்தெடுக்க போகிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எவருமே பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், என்னோட சொர்க்கத்தில் உள்ள பாக்கியம் யார் போய் எடுத்து வருவது. பேசாமல் இருந்ததும் அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் பேச வைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் எக்கச்சக்கமான தோழர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே பெரும் பெரும் சஹாபாக்கள், பெரிய பெரியவர்கள் எல்லாம் இருக்க ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய வஹி வருகிறது, கும்யா உதைஃபா என்கிறார்கள். உதைஃபத்துல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் நிறைய ரகசியங்கள் சொன்ன ஒரு சஹாபி, கும்யா உதைஃபா. அவருக்கு எத்தனை வயசு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூத்தவர்கள் பலர்கள் இருக்க இளைஞர் அவரு, இளைஞர் அவரு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எக்கச்சக்கமான போராட்டங்களில் கலந்து கொண்டவர் அவரு. என்ன சொன்னார்? கும்யா உதைஃபா, உதைஃபா எலும்பங்கள் என்றார் ரசூலுல்லாஹ். சிரித்து கொண்டு சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை தேர்ந்தெடுத்தான்? இளமை பருவத்தில் ஒருவர் தான் அங்கே போவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் என் பெயரை மட்டும் சொல்லாவிட்டால் நான் எலும்பியே இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் என்னை சொல்லிவிட்டார்கள், எலும்பாமல் இருக்க இயலாது. சுபஹானல்லாஹ். இளைஞர்கள் எப்படி நின்றார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கும்யா உதைஃபாண்டார்கள். நான் கம்பளி அப்படி கஷ்டமான ஒரு கூதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதருக்கு ஒரு லேசான மலையை கொடுத்தான், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை கொடுப்பான். இந்த கூதல் தான் அவர்களை அனுப்ப போகிற கூதல். இந்த கூதல் தாங்க முடியாதது. உதைஃபத்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார், நான் எழும்பி நின்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போய் கேட்டு வாருங்கள் உதைஃபா, நான் போவதற்கு முற்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் தட்டி சொன்னார், உதைஃபா போவது சரி, அந்த படை என் பக்கம் திருப்பக்கூடாது. உதைஃபா பைத்து கிண்டிட்டு வரக்கூடாது. போவது சரி, மெசேஜ் மட்டும்தான், என் பக்கம் திசை திருப்பக்கூடாது. உதைஃபா போங்க என்றார்கள். அவர் சொன்னார் திரும்பி வந்து, வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தினுடைய ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் என்னை போங்கள் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ் மீது ஆணையாக சூடு காத்தில் பறந்தால் எப்படி இருக்குமோ அந்த கூதல் வல்லாஹி என்னிடம் இருந்து நீங்கி விட்டது. நான் நடந்து போனேன், சுபஹானல்லாஹ். ஒரு நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது, அந்த நெருப்புக்கு முன்னாடி அபூ சுஃபியான் இருந்தார். எனக்கு வந்த ஆத்திரத்தில் அம்பை எடுத்தேன், ஒரே அடி பின்னாடி குத்தினால் கதை முடிந்து விட்டது. இதுக்கு முன்னாடி சகோதரர் இம்தியாஸ் ஷலபி அவர்கள் சொல்லி காட்டினார்களே, மாது மோவிதுடைய கதையை எங்க சொன்னார்கள், பத்ர் களத்தில் நிற்கிற நேரம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், சின்ன ரெண்டு பொடியமார்கள், உங்களுக்கு சொல்லி காட்டினார் வரலாறு. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று வந்து கேட்கிறார்கள், அபூ ஜஹல் யார்? சுபஹானல்லாஹ். அபூ ஜஹலே தெரியாமல் போராட்டத்துக்கு வந்து நீ எதுக்குடா கேட்கிறான் கேட்டிருப்பார் இல்லையா? அபூ ஜஹலே தெரியாதா? பெரிய வந்துட்டார்களாம் கேட்க. அப்படி நாங்கள் கேட்போம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக இவர்கள் ரெண்டு பேரும் என் பக்கத்திலே வந்து கொண்டு அபூ ஜஹல் யார் என்று கேட்டார். உண்மையாக இவர்கள் என்னிடம் கேட்பதற்கு நான் என்ன காட்டினேன், அதா பாருங்கள் ஒட்டகத்திலே பலத்த பாதுகாப்போடு ஒருத்தன் நிற்கிறானே, இப்படி நிமிர்ந்து நிற்கிறானே, அவன் தான் அபூ ஜஹல் என்று காட்டினேன். அல்லாஹ் மீது ஆணையாக இவர்கள் இவ்வளவு வேகமாக பாய்வார்கள் என்று தெரியாது, பாய்ந்தார்கள் வேகமாக, எடுத்தோரால் வெட்டினார்கள். அபூ ஜஹலுடைய பலத்த பாதுகாப்பு செதறி பாஞ்சு வெட்டினது, கண்டை கால் வீசிப்பட்டு போனது. எடுத்து பக்கத்துள்ளவன் பாஞ்சவருடைய கையை வெட்டினான், கையை தூக்கி முதுவில் போட்டுக்கொண்டு அபூ ஜஹலை விட்டார். யார்? இந்த ரெண்டு இளைஞர்கள் ஓடி வந்தார்கள். யார சுழல்லா? அபூ ஜஹலை கொண்டு விட்டோம் யார சுழல்லா, உங்களுக்கு கொண்டேன்டா. அதை தாங்க முடியாது, கை தொங்குது பின்னாடி. சுபஹானல்லாஹ். அந்த இளைஞருடைய கை தொங்குது பின்னாடி. அல்லாஹ்வுடைய நல்லடி அதிகாரிகளை முதுவில் போட்டு கொண்டு வந்தார். என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? இமோஷனலி இமோஷனாக சரியாக பயன்படுத்த முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களை தெரிவு செய்து வைத்திருந்தார்கள். இளைஞர்களுக்கு சொன்னார்கள், இதே மாதிரித்தான் எக்கச்சக்கமான இளைஞருடைய சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். என்ன சொன்னார் போங்கள் என்றார். இதே மாதிரி இளைஞர்கள் ஆத்திரப்படுவார்கள் வேகமாக. ஏன் நான் சொன்னேன், அமைக்டலா என்ற பகுதி அவசரமாக புதியவர்களுக்கு அது ஒன்னில் இருந்தாலும் அப்படி டியூன் ஆகாது. இளைஞர்களுக்கு அமைக்டலா எனி டைம் டியூன் ஆகும். இமோஷன் அழுதாலும் மிஸ்கின் வந்தாலும் வேகமாக கொடுப்பது ஒரு இளைஞன். வயோதிபரை விட அவருடைய மனசு ஊசண்டாகிவிடும். அடிப்பதும் இளைஞன், காயப்படுத்துவதும் இளைஞன், எல்லா பக்கமும் அவரிடம் இருக்கும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பிழையாக டிசிஷன் எடுத்து விடுவார்கள் இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே இவர் இளைஞராச்சே ரசூலுல்லா, எப்படி சுபஹானல்லாஹ் இமோஷனல் டைப். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை வர வேண்டுமே. போனால் அபு கண்டால் இளைஞருக்கு தூர நோக்கின்ற ஒன்று வராது. எடுத்தால் முடித்து விடுவோம், நான் முடிந்தால் பரவாயில்லை என்று நினைப்பாரு. அபு சுஃபியானுக்கு பின்னாடி அல்லாஹ் கொண்டு போய் வைத்தானே, சூடு காத்தில் பறந்து கொண்டு போன மாதிரி இருந்தது. நான் போய் அப்படியே நின்றேன். என் அம்பை எடுத்து குறிப்பார்ப்பதற்கு சரியா நெருப்புக்கு பின்னாடி இருந்து கொண்டிருக்கிறான். பேசி அவனுடைய ஆட்களோடு இருக்கிறான். நான் பின்னாடி நிற்கிறேன். எடுத்து சரியா பதம் பார்த்து குத்தலாம். நான் தான் இப்போ உன் தலைவன் போயிருவானே. உடனே நான் அம்பை எடுத்த உடனே ரசூலுல்லா எனக்கு சொல்லி அனுப்பினாங்க. என்ன அனுப்பினாங்க? மெசேஜ் மட்டும்தான், கிளப்பி எடுத்துட்டு வந்துடக்கூடாது. நான் அடித்தால் அவர்கள் கிளம்பி விடுவார்களோ. அப்படியே போட்டுக்கொண்டேன், வேண்டாம். நான் அப்படியே வந்தேன், ரசூலுல்லாவிடம் வந்தேன். அவர்கள் பேசியதை எல்லாம் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் நான் பேசினேன். அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் பேசினேன். ரசூலுல்லாவிடம் மெட்டரை எல்லாம் சொன்னேன். யா ரசூலுல்லாஹ், கூதல் தாங்க இயலாதான் போக போறார்களாம். மஷூரா முடிவு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சிம்பிளா அறிவித்துக் கொடுப்பான். ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இரவு ஒரு இளைஞன் ரசூலுல்லாஹ்வுடைய வாழப் போகிறார் என்ற மெசேஜ் கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு அந்த வகையை சிம்பிளாக அறிவிக்க முடியாதா? அவர் வந்து அத்தனையுமே சொன்னார். யா ரசூலல்லாஹ், அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, வல்லாஹி என் ரப்பின் மீது ஆணையாக நான் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க பழைய கூதல் என்னை தொட்டு விட்டது. கூதல் எனக்கு அதுக்கு பிறகு வந்து விட்டது. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணினாருடைய கம்பளியை தந்து என்னை போத்தி தூங்குங்கள் என்றார்கள். அவர் தொழ ஆரம்பித்து விட்டார். அவர் அல்லாஹ்வை நிறைய புகழ ஆரம்பித்து விட்டார். காலையில் என்னை எப்படி எழுப்பினார் தெரியுமா? தூக்க மூஞ்சே எலும்பப்பா, சுபத்துல தூக்க மூஞ்சே எலும்பு. அவர் அந்த வாசகத்தை அப்படியே சொல்கிறார். இளைஞனோட எந்த வாசகத்தில் பேச வேண்டுமோ ரசூலுல்லாஹ் தூக்க மூஞ்சே எலும்பப்பா, அவரோட அந்த வாசகத்தில் பேசிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தில் நானும் நீனும் இப்படி என்றால் இந்த உலகத்தில் எப்படி பேச வேண்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அறிவிப்பு என்ன? உதைஃபா எலும்புங்கள், நீங்கள் போங்கள் என்றால் சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் அவரும் எப்படி என்ற அர்த்தம். அப்படி என்றால் தூக்க மூஞ்சே என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இளைஞர்களை கவர்ந்து எடுத்தார்கள், அவருடைய உணர்வை, அல்லாஹ்வுடைய துருக்கத்தை. ஏன் எவ்வளவு பேர் இருக்கேன், உமர் போய் கேட்டுட்டு வாங்க, அலி பின் அபி தாலிப் போய் கேட்டு, அலி பின் அபி தாலிப் அவரும் இளைஞர், அவரும் இளைஞர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எக்கச்சக்கமாக இருக்கிறது. இன்னொரு களத்திலே ஹைபருடைய கோட்டை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், நாளைக்கு நான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் கையிலே தான்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777 101 0843.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட வேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: நாங்கள் இளைஞர்களுக்கு நலவு செய்ய போகிறோம். நாங்கள் வீரியத்தை கொடுக்கிறோம், விவேகத்தை கொடுக்கிறோம். இதுக்கு தான் யூஎன், இதுக்கு தான் அது, இதுக்கு தான் இது. எக்கச்சக்கமாக பேசுறாங்களே, அவங்க எப்படி தப்புறாங்க தெரியுமா? சிகரெட்டு குடிச்சா கேன்சர் வரும்னு தெரியும். சிகரெட்டை எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இளைஞர்கள் இன்றைக்கு சிகரெட்டை குடித்தா ஒரு மணித்தியாக உலகத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்க நன்றாக கணக்கு போடுங்க. டொபாக்கோ கம்பெனிக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இருக்க 7 மனிதர்கள் நினைக்கிறேன், என் ஞாபகம் சரி என்றால். அப்படியே உலகத்தில் சிகரெட்டுக்காக வேண்டி மட்டும் அவர்கள் ஆய்வுகள் சொல்லுது, ஒரு உலகம் முழுக்க ஒரு நிமிடம் அல்லது எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, 7 பேர் இல்லாமல் போகிறாங்கண்டா. டொபாக்கோ கம்பெனிக்கு 7 கஸ்டமர் இல்லாமல் போயிட்டாங்க. 7 கஸ்டமர் நிமிடத்துக்கு நிமிடம், நிமிடத்துக்கு நிமிடம் சாகிறார்கள். சத்து செத்து போகிற நேரம், அந்த கஸ்டமர்கள் இல்லாமல் ஆகிற நேரம், டொபாக்கோ கம்பெனி பூட்டணுமா இல்லையா? 7 பேர் போகிற நேரம் 70 பேர் உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை திட்டம் போடுறார்கள், கோடி கணக்கில் செலவழிக்கிறார்கள். படத்திலையும் அட்வர்டைஸ்மெண்ட்லையும் அவர்கள் துலாம்பரமாக தெரியாமல் மறைமுகமாக வந்து இளைஞருடைய இமோஷன்களை டச் பண்ணுவார்கள். எப்படி டச் பண்ணுவார்கள்? உங்களை கவர முடியுமான சிம்பிளான ஒரு வழிமுறை இருக்கிறது. முதல்ல உங்க பிரெயின்ல இருக்கு பர்னிங் டிசையர், பர்னிங் டிசையர், எரிகிற ஆசை. இது ஒன் பண்ணினால் வேண்டி இளைஞர்களை களத்தில் குதிக்க வைக்கலாம். எப்படி ஒன் பண்ணலாம் பர்னிங் டிசையர் என்றால், முதல்ல ட்ரீமிங், உங்களுக்கு ஒரு கனவு காட்டுறது. கனவு, சும்மா கனவு காணணும் நீங்க. ரெண்டாவது ட்ரீமிங், அது அடுத்ததாக ஆசையாக மாறும். கனவாக காணுவீங்க, அது ஆசையாக மாறும். மூணாவது பர்னிங் டிசையர், எரிகிற ஆசை, எரிகிற ஆசை. அந்த அளவுக்கு அது மாற்றப்படும். என்ன செய்யணுன்ற ஒரே விஷயத்தை கதாநாயகர் மூலமாக செய்ய வச்சா அது உங்களுக்கு எரிகிற ஆசை. பல தடவைகள் காட்டினால் எரிகிற ஆசை. ஒரு படத்தில் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் படம் எடுப்பார்கள். கோடிக்கணக்கு டீலிங் நடத்தப்படுகிறது, பெரிய பெரிய கம்பெனிகளோட டீலிங் நடத்தப்படுகிறது. யாரை கவ தெரியுமா? உங்களை மாதிரி இளைஞர்களை கௌரத்துக்காக வேண்டி எக்கச்சக்கமாக திட்டம் கீர்த்தப்படுகிற நேரம். வெளிகமைகள் மகரிப் தொழுகை, அசர் தொழுகைக்கு பிறகு நாமெல்லாம் உட்கார்ந்து ஒரு திட்டம் கீர்த்த போகிறோம். இந்த உலகத்தில் எவனெல்லாம் திட்டம் போடுறார்களோ அந்த திட்டத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த ஊர் மக்கள், இந்த நாட்டு மக்களை காக்கும் திட்டத்தை இந்த இளைஞர்கள் போட போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக பிரீஃப் கேஸ்கள், அக்கவுண்ட் நம்பர்ஸ்கள் பரிமாறப்படுகிறது. அவர் ஒரு தடவை இப்படி சிகரெட் குடித்தால், அவர் ஒரு தடவை டேபிளில் வைக்கிற வாட்டருக்கும் அடித்து வைத்திருப்பார்கள் பிராண்டை. அடிக்கிற டிஷர்ட்லையும் அவர்கள் பிராண்டை போட்டு வைத்திருப்பார்கள். எல்லாம் பிசினஸ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் பிசினஸ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உம்மாவுக்கு ஒரு நாள் வைத்தானே மதர்ஸ் டே என்று, எவ்வளவு இரக்கத்தில் உம்மாவுக்கு ஒரு நாள் ஒதுக்கினான் என்று நினைக்கிறீர்களா? உம்மாவுக்கு என்று சில பிசினஸ் ஐட்டம் செஞ்சு வச்சிருவான், அது உம்மாவுக்கு என்று வாங்கிட்டு போய் கூடு. இது டீச்சருக்கு டீச்சர்ஸ் டே, டீச்சருக்கு என்று வாங்கிட்டு கூடு. எல்லாம் பிசினஸ் பிசினஸ் பிளானிங். அந்த பிசினஸ் சரிப்பிலை நான் பேச வரவில்லை. இந்த பிசினஸ்ல உங்களை எங்கே கொண்டு வந்தான் தெரியுமா? வாயிலே பாபுளை யாருக்கு கொடுக்கலாம்? சிம்பிளாக பீடாவை யாருக்கு கொடுக்கலாம்? மாவாவை யாருக்கு கொடுக்கலாம்? இதுல என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு இதை கொடுக்கறான், பிரஷர் பண்றான். 70 பேர் சாகிற நேரம் 800 பேர் உள்ளே வருகிறான் டொபேக்கோ கம்பெனிக்கு. இப்ப தப்பணுமா உலகம் சாகுறானா? தப்புறதுக்காக வேண்டி நாங்க தான் பெட்டியில போட்டுட்டோமே. கேன்சர் வருமண்டி, உன் ஹெல்த்துக்கு பாதிப்புண்டி, நாங்கள் செய்கிற நனவு தெரியாதா? ஏன்டா உங்களுக்கு நிப்பாட்ட முடியாது? நீங்க தாண்டா கேன்சர் ஹாஸ்பிட்டல் உண்டாக்குறீங்க. நீங்க தாண்டா கஷ்டப்பட்டு அங்கிருந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் கொண்டாந்து இதை செய்தால்தான் இந்த கேன்சரை அழிக்கலாம், அதை செஞ்சாதான் கேன்சர் அழிக்கலாம்ன்றீங்களே, ஏன் உங்களால் இதை நிப்பாட்ட முடியாது? இத்தனை பில்லியன் டீலிங்கை எப்படி நிப்பாட்டுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மருந்து கொடுக்கிறோம், வருவனுக்கு மருந்து கொடுக்கிறோம். இதுதான் துனியா. உலகத்துள்ள இளைஞர்கள் மதிமயங்கி போறார்களே, அவர்களுக்கு நீதி செலுத்தப்படுவதாக நினைக்கிறார்களே, அவர்கள் ஓடி போகிற பாதை எப்படி தெரியுமா? கூப்பிட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலா ஃப்ரீயா வச்சிருக்கிறோமே அப்பா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி அவர்களை மதிமயங்கி எடுப்பார்கள். கதாநாயகர்களாக யாரெல்லாம் அவர்களுக்கு பார்த்தார்களோ அவர்கள் சொல்லிக் கொடுத்தது விபச்சாரம், அவர்கள் சொல்லிக் கொடுத்தது குடும்பத்தை நல்ல ஒரு குடும்பம் வாழுது. புள்ள எல்லாம் இருக்கிறாங்க, ரெண்டு புள்ள சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல இமோஷன் வேலை செய்யும் இளைஞர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. ரெண்டு புள்ள, ஒரு வாப்பா ஒரு உம்மா, அமர்களமா அந்த குடும்பம் ஓடுது, அமர்களமா அந்த குடும்பம் ஓடுது. ஓடுற நேரம் அந்த வாப்பாவை யாராவது வழிக்கெடுத்து அந்த வாப்பாக்கு புள்ள மேல உள்ள அன்பை இல்லாமலாக்கி, உமா மேல உள்ள அன்பை இல்லாமலாக்கி உங்க குடும்பத்துல செஞ்சா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? உங்க வாப்பா உங்களை பாக்காட்டி நீங்க அந்த பேசுற பருவம் வளர்ற பருவமா இருக்கிற நேரம் உங்க வாப்பாக்கு ஒரு ஆள் தூளை கொடுத்து நடு சந்தியில உங்க வாப்பாவை சீரழிக்க விட்டு உங்க உமா உங்க மேலையும் உங்க உமா மேலே அன்பு இல்லாமலாக்கினா எவ்வளவு கோபப்படுவீங்க? எல்லாவுடைய நல்லடியார்களே, செஞ்சவன் மீது நீங்க படிச்சு வந்தப்புறம் ஆத்திரப்பட மாட்டீங்களா? இந்த படங்களும் கூத்துகளும் என்ன செய்து தெரியுமா? அரைக்குறை ஆடைகளை ஃபேஷனாக மாத்துது, உலகத்துக்கு கொடுக்குது. கொடுத்த உடனே நிறைய பாதைகளை அசிங்கமா உடுக்குறாங்க. நல்லதான் போறாங்க வாப்பாமார்கள், அவருக்கும் அவர் பிள்ளையோட சிந்தனையில் போறாங்க. அறக்குறையாக ஆடை அணிந்து நாலு பெண்கள் போகிற நேரம் திசை திரும்பப்படுகிறார்கள் சில பேர். அவருக்கு குடும்பம் மறந்து அந்த பெண்ணோட ஒரு தேவை உண்டாக்கப்படுகிறது, உறவு உருவாகிறது. அந்த உறவில் அவர் கெட்டு போகிறார், பிள்ளைகள் தத்தளிக்குது. என் வாப்பா தூக்கி கெஞ்சி கொஞ்சுவாரே, செல்லமாக பேசுவாரே. எக்கச்சக்கமான குடும்பங்கள் நான் பார்த்திருக்கிறேன். நல்லா உடைய நல்லடியார்களே, வெள்ள வத்தையிலே ஒரு குடும்பம் அழுது கொண்டு என்னோட அந்த உமா பேசினார்கள். எங்களுக்கெல்லாம் பணம் இல்லாத ஒரு காலம் இருந்தது. எங்க கணவர் எப்படி இருந்தார் தெரியுமா? எப்படி பார்த்தார் தெரியுமா? அல்லாஹ் நிறைய பணத்தை தந்தான், நிறைய தந்தான். வாகனங்கள் வாங்கினோம், வெள்ளவத்தில் வீடு வாங்கினோம், எல்லாம் செய்தோம். ஏன் என்று இன்றைக்கு நான் நினைக்கிறேன், அழுகிறாள். என் பிள்ளைக்கு வாப்பா வேணுமே, எனக்கு கணவர் வேணுமே. எங்க மாப்பிள்ள இருந்த அடக்கம் ஒழுக்கம் எல்லாம் முடிஞ்சு கிளப் வழியில் போகிறார், அசிங்கமாக உறவு வைக்கிறார். அவருக்கு பெண்ணோட இரக்கம் இல்லை என்று அழுகிற முஸ்லிம் தாய்மார்கள் உண்டு. இளைஞர்களை அந்த மாதிரி நிலைமைக்கு உங்க வெளிகமை தள்ளப்படுவதற்கு விடுவீர்களா? அப்படி நீங்கள் விடுவதற்கு தயாரா? உங்கள் இளமை பருவம் நீங்கள் எப்படி கழிக்க வேண்டும் தெரியுமா? சைத்தானுக்கு எதிரான கூட்டணி உருவாக்கப்பட்டு அப்படிப்பட்டவர்களை அவர்கள் யாரெல்லாம் அப்படி எடுக்கிறார்களோ குடும்பங்களை சீரழிக்கிறார்கள். அப்படி களம் இறங்க வேண்டும். அப்படி நான் களம் இறங்கியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னும் எக்கச்சக்கமான இளைஞர்கள் களம் இறங்கியிருக்கிறார்கள். யாரை காப்பாத்த? குடும்பம் குடும்பமாக காப்பாற்றுவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் யார் டேப்லெட் விற்பது, யார் தூள் விற்பது, யார் கேஜி விற்பது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பருவத்திலே தான் அங்கே சாமணம் இருக்கிறது, இங்கே வருகிறது. நாக்கு கடியில் வைக்கணுமா, மூக்குக்குள்ள வைக்கணுமா, எல்லாம் இங்கே என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டம் போட வேண்டும். இந்த ஊர்ல யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பெரியவர்களை வச்சு நீங்கள் அவர்களை அழிக்க, அதாவது அந்த அந்த இல்லாமலாக்கணும், அந்த விஷயங்களை அழிக்கணும். அவர்களுக்குரிய உரிய நடவடிக்கை சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்துக்கு முன்னாடி அவர்களை நிரப்ப நிப்பாட்டுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு உங்க நேரத்தை பிஸியாக்குங்க. அதுக்கு உங்க நேரத்தை பிஸியாக்குங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்காக வேண்டி சொல்றேன், எக்கச்சக்கமான குடும்பம், நல்ல வாழ்ந்த குடும்பம். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பெண்களை நீங்கள் வெளியில போறீங்களா, அடக்கமா உடுங்க, ஒழுக்கமா உடுங்க, எல்லாத்தையும் மறைங்க, அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போதனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது யாரு சொன்ன போதனை? ரசூலுல்லாஹ் சொன்ன போதனை. இந்த உலகத்தில் ஃபேஷன் ஆட்கள் என்ன சொன்னாங்க, பொம்பளையா, பொம்பளையில வச்சு பேச விட்டாங்க, பெண்கள் அமைப்பு என்று பேசினாங்க, மனித உரிமை என்று பேசினாங்க. முஸ்லீம் பெண்களை பார்த்தீர்களா, அடக்குமுறை செய்கிறார்கள் முஸ்லீம்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் முஸ்லீம்கள், நாங்கள் இப்படி திறந்து கொடுத்து கொண்டு போகிறோம், அவர்கள் முழுக்க கருப்பு கருப்பாக மறைக்க வைத்து மறைக்க மறைச்சு அவர்களை வைக்கிறார்களே, அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று பெண் உரிமைகள் கத்துது தெரியுமா என்னமோ, நாங்க எங்க பொம்பளைகளுக்கு போய் நீங்க தான் கட்டுப்படுத்தி கொடுக்கணும், இல்ல அவங்க புரிஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்க பொடியமார்களும் சேர்ந்து சைத்தானோட சேர்ந்து அவர்களுக்கு பின்னாடி போய் இந்த பொம்பளை பிள்ளைகள் போகிற நேரம் இவர்களுக்கு கேள்விப்படுத்துறது, எது இந்த எல்லாம் தேவையா, இவங்க ரொம்ப உச்சகட்டம்தான், இப்படியெல்லாம் மறைக்க வேண்டிய தேவை இருக்குதா, இவங்கன்னு பேசாமலே ஒதுங்கியிருக்கிறாங்க, இது தேவையா என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் எப்படி பார்க்கணும், இந்த உலகம் உங்களை ஏமாத்துது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் உங்களை ஏமாத்துது, இளைஞர்களை ஏமாத்துது, அவர்களை கண்ணை போய் தெளிவாக திறந்து காட்டுங்க. இந்த உலகம் அறக்குறை ஆடையோட பெண்கள் அனுப்புதே, முஸ்லீம் பெண்கள் இப்படி இருந்தாங்கன்னா என்ன உலகம் பேசிருக்கணும் தெரியுமா? முஹம்மது நபி என்ற ஒரு ஆள் வந்தார், உலகத்தில் எத்தனையோ மதம் வந்துச்சு, உடுக்க சொல்லிக் கொடுக்கவே இல்லை, எத்தனையோ மதம் வந்துச்சு, சிறுநீர் கழிக்க சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நாங்கள் நிறைய பாடசாலைகளுக்கு போனோம், டாப் டென்னுக்குள்ள போனோம், ஸ்ரீலங்காவில் மாத்திரை மாவட்டத்தில் எது நம்ப வண்ண அதுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க, காலையில் எது நம்ப வண்ணோ அதுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க, கொழும்புல எது நம்ப வண்ணோ அதுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்துருப்பீங்க, டொய்லெட்டுக்கு போனால் முக்காடு போட்டு வெளியே வரணும், மூக்கை வச்சுட்டு இருக்கிறாரு, கண்ணு எரியும், எசிட் அடித்த மாதிரி. படித்த இலங்கையில் நம்ப ஒன் பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் சிறுநீர் கழிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த ரூமில், இருக்குதா, கழுவ தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது, இது அவனுடைய படிப்புல லட்சணம். நாங்க என்ன படிச்சிருக்கோம் தெரியுமா, மறைச்சி உட்கார்ந்து அழக கழுகி சுத்தப்படுத்துறமே, இது எங்க கொள்கை? இளைஞர்களே, எது உங்களுக்கு பிடிக்கும், எங்களை கேவலப்படுத்துறானே, இவன் டெரரிஸ்ட் என்றானே, இப்படி என்றானே, பொம்பளைக்கு கருப்பை மறைச்சு அனுப்புறானே, இதுக்கு எதிராக யாரு கிளம்பணும், யாரு கை சத்தியத்தை எடுக்கணும், யாரடா கேவலம், நாங்க கேவலமா, நீங்க கேவலமா, உங்களுக்கு சிறுநீர் கழிக்க தெரியுதா, அது சிறுநீர் சுத்தப்படுத்த தெரியுதா, வந்து பாரு, இங்க பழைய பாரு, இங்க கண்ணு காந்துதா, இது பண்ணுதா உனக்கு, நீங்க தானே டாப் 10 ஸ்கூல், நீங்க தானே பல்கலைக்கழகம், உங்களுக்கு அது கூட தெரியாதா, எதுவும் தெரியாது, எல்லாம் சைத்தான் மறுபக்கம் தான், என்ன கவர்ச்சி தெரியுமா, உலகத்தில் அதைதான் கவர்ச்சி மாதிரி பேசுவார்கள், அந்த ஒன்று தான் கவர்ச்சி, அதுல எந்த நிஜமும் இல்லை. இந்த நிஜத்தை யாரு பேசணும் தெரியுமா, நீங்க பேசணும். இன்றைக்கு வந்திருக்கிறீங்களே, பொடிய மக்களை கூப்பிட்டு உங்களை அவுளியா குஞ்சு என்று சொன்னா, யாரா அவுளியா குஞ்சு, எதா அவுளியா குஞ்சு, மூளை இல்லை, விளக்கமா நீங்க உங்க பாணியில சொல்லுவீங்களே, அப்பதான் மூளைக்கு மண்டைக்கு படும், உங்களை கேவலப்படுத்துவானே, நீ என்னடா இந்த மாதிரி உடுத்துட்டு போற ஆடைய கட்டையா, கரண்டிக்கு மேல உடுத்துட்டு போறான்டா, விளக்கத்தை விட்டு கொடுத்தா அவன் அசந்து போகணும், வழி இல்லாம, பதில் இல்லாமல் துண்டக்கான துணியக்கான நிக்கணும், நாளைக்கு உங்க கூட்டணிக்கு ஆள் சேருவான், அப்படி நாலு பேருக்கு முக்காடு போடுற இளைஞர்களா நீங்க மாறணும், எங்களுக்கு தானே போடுறாங்க, உலகமே சேர்ந்து எங்களுக்கே தான் நடக்கிறாங்க. என்ன சொல்லணும்னாடா, ஒரு மனிதர் வந்தாரு அமெரிக்காவில் பார்த்தோம், பில் கிளின்டன் பார்த்தோம் அவன் சொல்லல, ஒபாமாவை பார்த்தோம் அவன் சொல்லல, ட்ரம்ப்பை பார்த்தோம் அவன் சொல்லல, நாட்டு மக்களே மறைச்சிட்டு போங்க, நிறைய பிரச்சனை வருது, நிறைய இப்போ பார்த்தா விபச்சார கேஸாகவே இருக்குது, மறைங்கன்னு சொல்லல, ஒரே ஒரு ஆள் சொன்னார் உலகத்தில், அவர் மட்டும்தான் ஒழுக்கமாக போக சொன்னார், அந்த மதத்தில் பார்க்குறேன், அவன் மரியம் அலைஸ்லான்னு ஒரு சிலையை படித்து அவக்கு முக்காடு போட்டு எல்லாம் வச்சிருக்கிறான், போற பொம்பளை கிறிஸ்டியன் பொம்பளை தொடையும் காட்டிட்டு போறான், அவன் அது சிலைக்கு மட்டும்தான் முக்காடு போட்டு வச்சிருக்கிறான், மத்தவ முக்காடு போட்ட கேவலமா பாக்குறான், இவனை பாக்குறேன் அவன் வேணுமாண்டா அதை பார்த்து இதை காட்டிட்டு போறான், இவனை பாக்குறேன் அவன் அப்படி போறான், எவனுமே உங்க மதாலயத்து கூட மறைக்க மாட்டீங்களா, கட்டையா கொடுக்குறீங்க, இதா கொடுக்குறீங்க, அதா கொடுக்குறீங்க. ஒரே ஒரு தூதர், ஒரு மனிதர் வந்தார், அவர் என்ன சொன்னாரு, பொம்பளையே நீ வந்து என்ன பண்ண, பார்வையை தாழ்த்து, மாப்பிள்ளைக்கு எப்படி அழகு காட்டு, அடுத்த ஆம்பளை காட்டாத மாற. இப்படி சொன்னதுனால என்ன நடக்குது தெரியுமா இளைஞர்களே? அப்படி ஏன் சொன்னாங்க தெரியுமா? உங்க வாப்பா ரோட்ல போற நேரம் இன்னொரு பொம்பளை அசிங்கமாக உடுத்து போய் அவர் கவரப்பட்டால், நீங்கள் நடு சந்தியில் தத்தளித்தால் உங்களுக்கு எவ்வளவு வேதனை வரும், எவ்வளவு வேதனை வரும்! எத்தனை ஆண்கள் வழி தவறி போகிறார்கள் இந்த அசிங்க ஆடையால தானே, இந்த அசிங்கத்தால தானே. இதை சொன்னாங்க ரசூல, வேணா உன் மாப்பிள்ளைக்கு மட்டும் காட்டு, இதுக்குத்தாண்டா எங்க பொம்பளை ஒழுக்கமா ஒடுக்கிறா, கேட்கிற பொடியண்ட கண்ணால கண்ணீர் பாயணும். உங்க வாப்பாவை சீராக்க போறியா? இந்த ட்ரெயின்ல பாத்தீங்களா, நாலு பேர் வேலைக்கு போயிட்டு வர்ற லட்சணத்தை பாத்தீங்களா? இவ வேற, அவ வேற, யாருடைய பொண்டாட்டி இது, யாருடைய மாப்பிள்ளை? ரெண்டு பேரும் அரைக்குற ட்ரெஸ்ல எதுல கவரப்படுவான்? ஒரு கூட்டாளி எதுல கவலைப்படுவான்? ரெண்டு பேரும் வேலை செய்யறத பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி வரும், பக்கத்து ஊடு இந்த ஊடு அந்த மாதிரின்னு வரும். காதல் எப்படி வரும் தெரியுமா? அது பக்கத்துடல பசங்கள தான் வரும், காதல் கவர்ச்சியில தான் வரும், அந்த மாதிரி கவர்ச்சி தான் வரும். நீ கவர்ச்சி வேணுமென்றே அறக்குறையா போனா, ஆம்பளையிட முட்டு தெரிஞ்சா கவர்ச்சி இல்ல, அதை எவனும் பார்க்க மாட்டான். இந்த கொழும்பு பஜார்ல வெளிக்காமைகள எத்தனையோ பேர் பெரிய கண்டெய்னர் வரும், சாரத்தை மடிச்சிட்டு மூட்டை மூட்டையா தூக்கி வைப்பான். எவனா உட்காந்து பார்த்தானா கை கட்டி, முட்டு தெரியுதான் பாரு, நாட்டாப்பட முட்டு தெரியுது, தொட தெரியுது, பார்த்தானா? எவனும் பார்க்க மாட்டான். அதனால பொம்புல அங்காரம் நடந்தா பார்க்காம இருப்பானா? உலகம் எழுதப்படாத சட்டம், உலகத்துல என்ன எழுதப்படாத சட்டம் தெரியுமா? எல்லாரும் உட்கார வைங்க, எல்லா மதத்தையும் கேளுங்க, ஆம்பளை கூட மறைக்கணுமா பொம்பளை கூட மறைக்கணுமா? வணக்குதா பொம்பளைன்றவான் எல்லாரும் சொல்லுவான், யோசிச்சு பார்த்து பொம்பளை தானே கூட மறைக்கணும், ஆம்பளை குறைய தானே மறைக்கணும், ஆம்பளை சாரம் கொடுத்தா போதுமே, பொம்பளை ரெண்டா மறைக்கணுமே அப்படின்னுவான். அவன்கிட்ட திரும்பி கேளுங்க, உங்க வீட்டுல உங்க உமா கூட மறைக்கிறாங்களா வாப்பா கூட மறைக்கிறாங்களா? யோசிச்சுட்டு சொல்லுவான், ஓஹோ வாப்பா தான் கூட மறைக்கிறாரு அப்படின்னுவான். சாரம் கீழே விட்டு விட்டாரு, எங்க வாப்பா கட்ட சாரம் இல்லையே விக்கிறதுக்கு, உமாக்கு சாயம் இருக்கு, கட்ட சாயம் இருக்குதா, வாப்பாக்கு முட்டு வரைக்கும் சாரம் விற்கிறானா அவனா? அது பாதி சாரம், சாரத்தை வாங்கினா ஃபுல்லா தானே கொடுக்கறான். அது என்ன, பொம்பளைக்கு தான் வேணும்ன்ட்டு எவ்வளவு கட்டையாக்கணுமோ அப்படி கொடுக்கறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், இதுதான் இவங்க சைத்தானுடைய பக்கம். இளைஞர்கள் இன்றைக்கு எதுக்கு இந்த அமைப்பு உருவாக்கப்படுவது தெரியுமா? நீங்க முடிவெடுக்கணும், இந்த சைத்தானுக்கு இப்படியே வாழ விட போறீங்களா? எங்களை கேவலப்படுத்துறான் பாத்தீங்களா? அவங்க தூதர எத்தனை மனைவி, பதினோரு மனைவியா, பதினோரு புண்டாட்டியா உங்க நபிக்கு? எங்க நபிய காமுகர சித்த இது பண்றான், காமுகர அவன் வரைஞ்சு காட்டுறான். நீங்க உங்களுக்கு எப்ப உணர்வு வரும்? அஜித் பின்னாடி, விஜய் பின்னாடி வருமா? அவனே காமுக, அவனுக்கு பின்னாடி வருமா? எப்ப வரும் தெரியுமா? வரலாறு புத்தகத்தில் எழுதி வச்சாங்க, உங்களுக்கு படிச்சு தந்த அவ்வளவு பேரும் காமுகர். நான் சுத்த அடிச்சு சொல்லுவேன், எனக்கு படிச்சு தந்த காமுகர். எங்க நபிய கொண்டு வரவே இல்லை வரலாறு புத்தகத்துல, திட்டமிட்டு அழிக்கிறான். நீங்க இனம்புங்க களத்துல, நான் படிச்ச வரலாறுல என்ன படிச்சு தந்தான் தெரியுமா? இப்படி ஒரு ராஜா இருந்தாரு, ராஜாக்கு ஒரு பொண்டாட்டி இருப்பாங்க, அலெக்சாண்டர் ராஜா பேரு, ஹெர்குலிஸ் ராஜா பேரு, ரோமாபுரியில இந்த ராஜா, பாரசீகத்தில் எம்பையர் ஆஃப் பெர்ஷியா, எம்பையர் ஆஃப் ரோம் படிச்சு தந்தாங்க. நாங்களும் கேட்டு படித்தோம், என்ன படிச்சு தந்தான்னு புறதான் யோசிச்சு பார்க்கணும். அட படிச்சுட்டே போனமே, இந்த உலகத்தில் எல்லாரையும் தாண்டி ஒரு மனிதர் இருந்தாரு, அவர் எவனும் காலில் விழுறது கூட உடலையே, அவர் தானே மனித புனிதராயிருப்பாரு. மற்ற அம்பிட்டு பேரும் காலில் விழுந்தாங்களே, இவர் டோட்டல் டிஃபரண்ட். ஜாபிரன் வந்து கேட்டாங்களே, யாரும் சொல்ல காலில் விழுட்டுமாண்டு பரல பரல ஆசிரியர் போனாரா, வில வேணாண்டாரு. அவர் ஒரே ஒரு பக்கத்தில் முகமது நபின்னு ஒரு ஆள் இருந்தாரு, இப்படி இருந்தாரு. அவர் வரலாறுல வராதா? அவர் வாழலையா? 130 கோடி மக்கள் அவரை இன்றைக்கு பின்பற்றுகிறார்களே. எந்த வரலாறு புத்தகத்தில் அவர் வந்தார்? ஏன் வரவில்லை? ஏன் வரல? யார் கொண்டு வர போறீங்க? நீங்க வெளியே கக்கி கொண்டு வர திட்டம் போட்டார்கள் முஸ்லிம்கள், டெரரிஸ்ட், ஜிஹாதண்டா டெரரிசம். அவர்கள் வரக்கூடாது, அவங்க தலைவரை காட்டக்கூடாது. அவங்க வாழ்ந்தாங்களே மதியனால வாழ்க்கை, அது குருட்டுத்தனம், பேத்தனம், மடத்தனம், அழிகிடாத, அதை போட்டு இருட்டாக்குங்க. டார்க்னஸ் ஏஜ் மறைச்சார்கள், இருட்டு உலகம் என்றார்கள். அதை பத்தி கேளுங்கள். நாங்கள் படிக்கிற நேரம் எங்களுக்கு படித்து தந்தார்கள் கிமு இந்த 1570 பிறகு. டாக் டாக் உலகம் தின்ன தெரியாது, உடுக்க தெரியாது, நடக்க தெரியாது. அதை பத்தி என்ன படிக்கிறது? சிவிலைசான சொசைட்டி, ரோம் எம்பயர் ஆஃப் ரோம், ரோம பேரரசு, அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு ஆயுதம். அரபஸ் பத்தி மிடில் ஈஸ்ட் வாழ்ந்த மன்னர், கடைசி சீசருடைய பேர் ஹெர்க்யூலிஸ், ஹிர்கல் மன்னர். ரசூலுல்லா மூணு கடிதம் எழுதினாங்களே, சைனாக்கு, ரோமுக்கு, பர்ஷியாவுக்கு, அதாவது பாரசீகத்துக்கு. கடைசி மன்னர் யாரு? ஹெர்க்யூலிஸ். ரசூலுல்லா கடிதம் எழுதுறாங்களே, ஹிர்கல் மன்னர். புகாரில் வருகுது, அந்த ஹெர்க்யூலிஸ் பத்தி வரலாறு புத்தகத்தில், பாட புத்தகத்தில் படிச்சு கொடுப்பீங்க. சீசரை பத்தி படிச்சு கொடுப்பீங்க. நான் உட்கார்ந்து படிச்சிருக்கிறேன் வரலாறுல, வரலாறு படிக்கிற நேரம் ஒரு இடத்துல சீசர் என்னடா செஞ்சா, என்ன பண்ணா, சிங்களத்தில் எப்படி படிச்சு கொடுப்பாங்க தெரியுமா? நான் நிறைய சிங்களம் படிக்கிறாங்க, அதனால சொல்றேன். இந்த காலி இதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் விளங்கும். எப்படி படிச்சு கொடுப்பாங்க தெரியுமா? ராஜா படிச்சு கொடுக்குற நேரம், ராஜா அவருக்கு ஒரு பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு என்ன சொல்லுவாங்க? அகபிசவ. பொண்டாட்டி என்ன? அகபிசவன் என்ன விளங்குதா? மூத்தவ. சட்டத்துல ரெண்டு இல்லையடா, எங்களை என்ன சொல்லுங்க, ஏழு ஏழு உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஏழு முடிப்பான், ஏழுங்கடா நான் அடுத்தான். அதையும் பொய்யா ஏழண்டாக்குறீங்களே. சரி நான் கேட்கிறேன், உங்க எங்களுக்கு படிச்சு தந்த வரலாறு அகபிஷேகம்னு போடுவீங்க, மூத்த மனைவி. அப்ப இளைய மனைவி யாரு? ரெண்டாவது சட்டத்துல இல்லையே, ரெண்டா இருக்குது, 150. நான் சொல்லல, நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அந்தப்புரிய. சுத்தி வளைச்சு ராஜாவுக்கு எப்பயும் சுத்தி வளைச்சிருப்பாங்களே இந்த நாட்டுல. சீகிரிய போய் பார்த்தா விளங்கும் உங்களுக்கு, விளங்கச்சா? அசிங்க பிரச்சனை வரைஞ்சி வச்சிருப்பான், ராஜாக்கு பணி புரியுறவங்க. அட பாவிகளா, இந்த உலகத்துல எத்தனையோ ராஜாமார்கள் வந்தா, அவ்வளவு பேரை நீ நல்லவன் ஆக்கினியே, நல்லவன் பாத்தீங்களா? எங்க நம்பி ஏண்டா கெட்டவன் ஆயினாரு? ஏன் அவர் 11 முடிச்சாரு, அட சைன் வச்சு விதவைகளை முடிச்சு வாழ்வு கொடுத்து ஒன்ன மாதிரி சின்ன வீடு வச்சாரா, பப்பாட்டி வச்சாரா, இது மாதிரி நடத்தின அந்தப்புரின்னு பேர் வச்சாரா? அதையெல்லாம் எங்களுக்கு உட்கார வச்சு படிச்சு தந்தீங்களே, நாட்டு மன்னர்கள் இப்படி அப்படி கும்முட்டவாறு அதையும் உட்கார்ந்து படிச்சோம், அப்படியா கேட்டோம், தலையாட்டினோம், அதைத்தான் தலையில தட்டினீர்கள். எல்லாம் செஞ்ச போற எங்க நம்பிக்கை? கடைசியில் என்ன சொன்னீங்க தெரியுமா? காமுகர் பெண்ணண்டா இப்படி சட்டமா 11 வைத்தார், அவருக்கு 100 வைக்கலாம், அவர் பக்கத்தில் வந்து விடுவார்கள் பெண்கள். அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள், மற்றவர்களை மாறி புட்டிச்சு இழுத்து, எனக்கு இன்றைக்கு நீ நாளைக்கு நீ என்று ராஜாமார்கள் போட்ட சட்டத்தை போடாத ஒரு மனிதர். அவர் மேல கலங்கத்தை உண்டாக்கினா, இளைஞர்களே நீங்கள் கூட்டமைப்பு உண்டாக்கி இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் முன்னுக்கு வரணுமா? இல்லைன்னா அவன் பேசட்டும், நாங்களும் அஜித்து, நாங்களும் விஜய், நீ அஜித்தா நான் அஜித்தா, நீ அந்த மாதிரி போட்டு இந்த விளையாட்டு தான் வேணுமா? எது வேணும் புரிங்க? உங்களை கூமுட்டி ஆக்குறானே பள்ளிவாசல் உங்களை புத்திசாலி ஆக்குது. அல்லாஹ்வுடைய பாங்க அசான், அல்லாஹ் அக்பர் என்று பள்ளிவாசலுடைய அழைப்பு உங்களை சிந்திக்க வைக்குது. ஏண்டா ஏமாறுறீங்க? ஆனா எங்க பிறந்து அப்துர்ரஹ்மான் பேரை வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு விஜய் ஸ்டைல் பள்ளிக்கு போக இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குஷ்பு முஸ்லீம், அவன் முஸ்லீம், அவட்ட பேட்டி கேட்கிறாங்க எங்க முஸ்லீம்கள். எப்படி பேட்டி தெரியுமா? இஃப்தார் வைபவத்துக்கு குஷ்புவை கூட்டி வந்தாச்சு இந்தியாவில், நோம்பு துறக்க. ஆனா ஆளே கிடைக்கலையாட உனக்கு, குஷ்பு முஸ்லீம் தானே அப்பா, அவட்ட கூட்டி வந்து இஃப்தார் வைபவம். யார எல்லாம் பெருமை, அந்த வீரியமும் துணிச்சலும் இளைஞர்களுக்கு வரும். என்னடா பண்றீங்க நீங்க, மறக்க வச்சு விளாடுறீங்களா? யாருக்கு வரும் அந்த வீரியம்? இளைஞர்களுக்கு வரும். ஆனா வரம்பு மீறக்கூடாது, எப்பயும் சட்டம் எதுவோ சட்டத்தை தாண்டக்கூடாது, தைரியம் இருக்கணும், வீரியம் இருக்கணும், சட்டத்துக்கு கட்டுப்படணும். அந்த ஒரு முடிவோட வரணும். சேக நாயகம் அது இது இதுன்னு வந்தா இளைஞர் கூட்டம் வழிய வரணும். நாங்க தான் முதல்ல வருவோம். அது வரலாறு காட்டுது. முகமது பின் காசிம் பிரான்சுடைய போர்டரை துறக்கிற நேரம் அவருக்கு 17 வயசு. எங்க போனார் தெரியுமா? ஐரோப்பாட கதவை தட்டினார், இஸ்லாம் அந்த போர்டர் வரைக்கும் போச்சு. 17 முகமது பின் காசிம், படிச்சு பாருங்க வரலாறு. இந்தியா வரைக்கும் யாரு கொண்டு வந்தது எல்லாம் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே. அதனால சொல்றேன், அந்த யங் சத்தியத்துக்கு வரணும். சேகநாயகத்துக்கு குனிஞ்சி பண்ணி இது பண்ணா பாப்போமா நாங்க. ரசூலுல்லா காலுக்கு அனஸ் பின் மாலிக் என்ன பண்றார், அன ஹதிம் தாஷர சினின், 10 வருஷம் ரசூலுல்லாட்ட நான் இருந்தேன். எங்க வளர்த்தாங்க என்ன ரசூலுல்லா, ரசூலுக்கு பணி புரிஞ்சேன். அல்லாஹ்வுடைய தூர் பள்ளிவாசல வருவாங்க, வர்றாங்கன்னு நாங்க யாரும் எழும்ப மாட்டோமே. எலும்பினா மோ சோத்துன்னு ரசூல்லாக்கு வன்மையா கண்டிப்பாங்க, சோத்து போயிரும். எனக்கு எலும்புறீங்களா, நான் ஒரு மனுஷன்பா, எனக்கு எலும்பாத. அல்லாஹ்க்கு மட்டும் பண்ணாங்களே, அந்த அளவுக்கு ரசூல்லா வளர்த்தாங்களே. அனஸ் பின் மாலிக் அவர்களே, எனக்காக எந்த மரியாதையும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த எல்லாம் படிக்கிற மார்க்கத்துல நாங்க என்ன பாக்குறோம், சேகநாயகத்துக்கு வந்தா முன்னாடி நடந்தா இப்படி திரும்பி போக கூடாதான், பெக்சைட் விளங்கிருமே, இப்படியே போனோம் பின்னாடி. என்னடா சட்டம், ரசூல்லா நடந்து போற நேரம் எலும்பினா ரசூல்லா சொல்றாங்க எனக்கு எலும்ப கூடாது, நான் மனுஷன், அல்லாஹ்க்கு மட்டும். கௌரவத்தை கொஞ்சம் கூட எட்டி பார்க்காத ஒரு இறை தூதர், அவர் வம்சத்தில இருந்து வந்த நாங்க, எவனாவது கௌரவ பிச்சை கேட்டா காரித்துப்போம். அவன் காலம் மோக்குறதும் கைய மோக்குறதும் யாருனாவன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி வெளியே வரணும் இளைஞர்கள், இளமைகள் ஒன்று சேர்ந்து ஊரே இளைஞர்கள் சேர்ந்தா உள்ளவெல்லாம் பின்னாடி போவான் கூட்டணி அங்க பெருசு. இளமைகள் அது சேர்ந்துட்டு அது பிரச்சனை தான், வெளியே வந்துடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சேருங்க, அநியாயத்துக்கு இடம் தரமாட்டோம், எந்த கட்டத்தையும் தரமாட்டோம். அதுக்கு முன்னாடி வரணுமா, உங்க டைம் காலத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி விஜய் அஜித் ரஜினி உங்களை குந்த வச்சு வாய்க்குள்ளையும் மூக்குக்குள்ளையும் போட விட்டு உங்களை ஏமாத்துறேன், அந்த கூட்டணி வேணுமா இந்த கூட்டணி வேணுமா முடிவு செய்யுங்க. உங்க நண்பர்களை காப்பாத்த போறீங்களா இல்லையா, இன்றைக்கு நீங்க எடுக்கிற முடிவு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத்து செய்தால், உங்க தாடிகள் வெள்ளையாகும் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து செய்தால், நீங்கள் இந்த பணியில் பள்ளிவாசலுக்குள் இருப்பீர்கள், எக்கச்சக்கமான பணியில் இருப்பீர்கள். இன்றைக்கு நீங்க பிழையா முடிவு எடுத்தால், எத்தனை பேர் இங்க இருக்கிறீர்கள், எத்தனை இளைஞர்கள் வெளியே நிற்கிறாங்க, 10 வீதம் வருவானா பள்ளிக்கு, 90 வெளியே, எவ்வளவு வேலை இருக்கு எங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க பிக்சர் எப்படிப்பட்ட பிக்சர், அவங்க எப்படிப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உண்மையாக சொல்லப்போனால் தலைப்பு ரொம்ப பெருசு, அண்ட் ஃபஸ்ட்டுக்கு ஒரு சைக்காலஜி போக்ஷனை காட்டிட்டு அதாவது ஒரு விளக்க உரை வைத்திருந்தேன். உண்மையாக இன்னொரு 5 நிமிடம் என்றார்கள், நான் நினைத்தேன் 9 மணி என்று வரைக்கும் செய்யலாம் என்று. சரி, உங்களுக்கு ஒரு நேரம் தந்திருப்பார்கள் அந்த அடிப்படையில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இளைஞர்களே, அதாவது நான் பலதாக பிரித்து தான் இந்த உரையை ஆரம்பித்து, முதலாவதாக இளைஞர்கள் மீதே இந்த பழியை சுமத்தக்கூடாது என்பது, இரண்டாவது இளைஞர்களை ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் கவர்ந்தார்கள், மூன்றாவது இங்கே வந்தவர்கள் வெளியே போகிற நேரம் நீங்கள் எந்த கெப்பை போட்டு போக வேண்டும், உங்களுக்குரிய பவர் என்ன, நீங்கள் எப்படி இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். பரவாயில்லையா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ன விஷயம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது 8:30 மணி வரைக்கும் சரி செய்வோம்டா, நீங்கள் உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க, அதாவது கூட டைம் தந்திருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாவை அந்த மாதிரி சித்தரிக்கிறார்கள் காமுகர்களாக, நீங்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சைன் வைத்து மனைவி என்று கொடுத்தா அவங்க புள்ளைய பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், உலகம் எப்படி பேசணும் தெரியுமா. ரசூலுல்லாஹ் பத்தி நான் எக்கச்சக்கமான ஃபேமிலி சைக்காலஜி புத்தகம் வாசிச்சிருக்கிறேன், அதை பேசினவர்களுடைய உரைகள் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை என்னை அசத்தி போட்ட வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, 4 இந்த உலகத்துடைய கடைசி 4
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவங்கள் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான என்ன தெரியுமா, அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது, அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்ற அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழை விடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கே ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் தத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர, அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான். அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிடுகின்ற நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது, அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடமும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்று அர்த்தமல்ல, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனையீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது ஒன்றும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயதானதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொலாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது, குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய்விடலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் நபீன முஹம்மது வஅல ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅல ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅல ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅல ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅல ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், இந்த 3 சூராக்களுடைய விளக்க உரையை முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய சூரத்துல் அலக், சூரத்துல் கதர், சூரத்துல் பையினா, இந்த மூன்றும் நிறைய விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூரா. அதனால் இந்த பெரிய சூராக்களை எல்லாம் கொஞ்சம் பின்னால் வைத்துவிட்டு சூரத்துல் துஹாவிலிருந்து நாஸ் வரை வரக்கூடிய அதிகமாக நாம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய சூராவுடைய விளக்க உரையை முதலில் பார்த்தால் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய சூரா சூரத்துல் ஜல்ஜலா அல்லது சூரத்துல் ஜில்ஜால், குர்ஆனுடைய 99வது சூரா, வெறும் 8 வசனங்களை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும். ஆனால் மறுமையில் நடக்க இருக்கின்ற அத்துணை செய்திகளையும் ஒரே சூராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கியிருப்பான். இந்த சூராவுடைய தொடக்கம் முதல் அடுத்தடுத்த சூராக்கள் எல்லாம் மறுமையை பற்றி எம்மிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் மனிதர்களின் நிலையை எப்படியெல்லாம் மாற்றுவான் என்ற செய்திகளை இந்த சூராக்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதுவும் இந்த சூரா மிக முக்கியமாக மறுமையுடைய செய்திகளை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. இதா என்றால் அந்த நேரத்தில் அல்லது அப்போது, இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மறுமை நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் என்ற செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அல்லது எப்போதென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக மறுமையை உறுதிப்படுத்துகிறான், மறுமை ஏற்பட்டே தீரும். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, ஜல்ஜலா என்றால் ஜல்லா, சில அறிஞர்களை பொறுத்தவரை ஜல்லா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது, நடக்கும் போது கால் தடுக்கும் அல்லவா, அதற்குத்தான் ஜல்லா என்று சொல்வார்கள் அரபியில். இப்ப ஜல்ஜலா என்றால் தொடர்ச்சியாக தடுக்குதல் அல்லது தொடர்ச்சியாக நடுக்கம் ஏற்படுதல், இதற்குத்தான் ஜல்ஜலா என்று சொல்லுவார்கள். பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, பூமி தொடர்ச்சியாக நடுங்கும் போது. எப்படி நடுங்கும் பூமி, அந்த நடுக்கத்தை விவரிக்க முடியாது, அதனுடைய அளவை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் சொல்கிறது வேறொரு வசனத்தில், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹ் முஃமின்களை மட்டும் அழைக்கவில்லை, மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஜல்ஜலத் ஸாஅதி ஷைஉன் அஸீம், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்கிறான் மிக பயங்கரமானது, அது மிக மகத்தானது. அந்த செய்தி மறுமையின் நடுக்கம் ஏற்படும் போது மிக பயங்கரமாக அது இருக்கும், அந்த செய்தியை விவரிக்க முடியாது, அவ்வளவு மகத்துவமானது. அந்த நடுக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒரு தாய்க்கு தன் குழந்தை அதிகமான தேவையுடைய நேரம் அந்த பருவம்தான். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட தாய் மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் தன் நிலைமை மட்டுமே அந்த அவளுக்கு முன்னால் தெரியும், தன் குழந்தையோ தன் உறவுகளோ வேறு யாருமோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிய மாட்டார்கள். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வத்தத்உ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா, வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும் பயத்தால், பயம் ஏற்பட்டு குட்டி அது அதுவாகவே வெளியேறிவிடும், அதற்கு எந்த சிரமத்தையும் அந்த தாய் எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பதை போன்று மாறிவிடுவார்கள். போதையில் இருந்தால் என்றால் அவனுக்கு என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியாது, அது போன்று மனிதர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள். தெளிவாக சொல்கிறான், அது குடிபோதை அல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால் தான் மறுமை ஏற்படும். பாவங்கள் அதிகமாகி குற்றங்கள் அதிகமாகி பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத அந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்துவான். வலாக்கின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அதனால் அல்லாஹுடைய தண்டனை மிக பயங்கரமானதாக மாறும், நடுக்கங்கள் ஏற்படும். இதா ஜுல்ஸிலத்தில் அர்து, பூமி நடுக்கத்தை வெளிப்படுத்தும் போது அல்லது பூமி நடுங்கும் போது எப்படி, ஜில்ஸாலஹா, அல்லாஹ் மேலும் அதே வார்த்தையை சொல்கிறான், மஃஉல் முத்லக் என்று சொல்லுவார்கள். இதை அரபி இலக்கணத்தில் ஒரு செயலைத்தான் மீண்டும் அதே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான். ஏன், அதனுடைய மகத்துவத்தை விவரிப்பதற்காக, அதனுடைய ஆழத்தை புரிய வைப்பதற்காக, அந்த செய்தி மிக மிக பயங்கரமானது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. பூமி நடுக்கத்திலும் நடுக்கத்தை வெளிப்படுத்தும், ஜில்ஸாலஹா லஹா ஹா என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைப்பதன் மூலமாக சொல்கிறான். அந்த நடுக்கத்தை அளவிட முடியாது, அந்த நடுக்கம் பூமியுடைய எந்த பகுதியையும் விடாது. இன்று பூமியில் நடுக்கங்கள் ஏற்படலாம், ஒரு இடத்தில் ஏற்படும், இன்னொரு இடத்தில் ஏற்படாமல் இருக்கும், ஒரு இடம் குலுங்கும், இன்னொரு இடம் குலுங்காமல் இருக்கும். ஆனால் அந்த நேரம் வந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு இடம் விடாமல் அளவிட முடியாத அளவிற்கு, இன்று இருக்கக்கூடிய அளவை போன்று 5.6 என்றெல்லாம் அளவிட முடியாது. அந்த அளவே இட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களும், இதா ஜுல்ஸிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா, பூமி முழுக்க நடுங்க ஆரம்பிக்கும், நடுக்கம் பயங்கரமாக மாறும்போது எப்போது ஏற்படும் இந்த செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் அதையும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்

யாராக இருந்தாலும் இந்த பூமியில் எல்லோரும் மரணித்தே தீருவார்கள். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக்கல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அது போன்று இந்த பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் இந்த பூமி எப்படி அழிப்பான்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹ. போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய நேரத்தில் இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும். சூரை ஊத வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமி பயங்கரமான நடுக்கத்தில் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த பூமியில் மேலுள்ள எல்லாம் சாய்ந்துவிடும். மரங்கள் சாய்ந்துவிடும், கட்டிடங்கள் சாய்ந்துவிடும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜிங்கள் என எல்லோரும் அழியக்கூடிய நிலைமை நடுக்கத்தால் ஏற்பட ஆரம்பிக்கும். பூமி சமதளமாக மாறிவிடும். அதனால் அல்லாஹ் அக்பர், இவ்வளவு பெரிய மலைகள், எவ்வளவு பெரிய கடல்கள், எவ்வளவு தூரம் தூரமான எவ்வளவு எண்ணிக்கையுடைய மரங்கள், எவ்வளவு பெரிய கட்டிடங்களை பார்க்கிறோம், இதுவெல்லாம் தரைமட்டமாக மாறிவிடும். அல்லாஹ் மிகப்பெரிய எச்சரிக்கையை செய்கிறான். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹ. ஆனால் இது எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சூரிய எப்போது ஊதப்படும், இந்த நடுக்கம் எப்போது ஏற்படும், அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். என்ன அர்த்தம்? நான் வந்துவிட்டேன், எனக்கு பிறகு மறுமை வரும். மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களோ அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை என்று பேசப்பட்டால் அழுவார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை நெருங்குகிறது என்று சொன்னால் அழுவார்கள். ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அதனுடைய எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏன்? அது வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இன்றைய தினத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாழ்கிறேன், அதற்காக வாழ்கிறேன் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் நேசர். அவரை போன்ற ஒரு படைப்பில்லை இந்த பூமியில். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்தில் அவர்கள் நுழையாமல் யாரும் நுழைய முடியாது. மறுமையில் முதல் முதலாக எழுப்பப்படுபவர்கள், அவர்கள் பேசாமல் அல்லாஹ் ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப அன்அம், கைஃப அன்அம், நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது இந்த பூமியில். சூரை ஊதக்கூடிய மலக் சூரை தன்னுடைய ஊதக்கூடிய இடத்தில் வைத்து பார்வையை நிலைகொத்தியவராக வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் எப்போது கட்டளையிடுவான் என்று கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது, இன்னும் சில அறிவிப்புகளில் அவர் பார்வையை விழித்தே வைத்திருப்பார். அவருடைய பார்வை ஒரு கண் சிமிட்டல் கூட மூடாது. ஏன்? அல்லாஹ்வின் கட்டளையை அவர் தவறிவிடக் கூடாது என்பதற்காக. அவ்வளவு பார்வையை விசாலமாக்கி சூரை வாயின் நுனியில் வைத்து வானத்தையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் சூரை ஊதக்கூடிய மலக். இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் போது நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. இப்படி ஒரு நிலைமை வந்தால், நடுக்கங்களால், பயங்கரமான நடுக்கத்தால், திடுக்கத்தால் பூமி நடுங்க ஆரம்பித்தால், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. ஹரஜ என்றால் வெளியேறுதல் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஹரஜ் அல் ஃபுலான், அவன் வெளியேறினான் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஒன்றை எடுத்தல் என்றும் அர்த்தம். ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்தலுக்கும் அதை வெளியில் எடுத்தலுக்கும் ஹரஜ என்று சொல்லலாம். அஹ்ரஜ வஅஹ்ரஜத்தில் அர்து, பூமி வெளிப்படுத்தும் போது, பூமி வெளியாக்கும் போது, எதை, அஸ்காலஹா, அதனுடைய சுமைகளை, சக்கீல் என்றால் சுமை, பலமானது, சுமையானது. வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் போது. என்ன சுமைகளை பூமி வெளிப்படுத்தும்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், மா ஃபீஹா மினல் மௌதா, மரணித்தவர்களை அடக்கம் செய்திருப்போமே அந்த பூமியில், அந்த கபர்களுடைய ஜனாசாக்களை எல்லாம் பூமி வெளிப்படுத்திவிடும்.

0: அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமியில் மரணித்தவர்கள், பூமியில் அடக்கம் செய்த எல்லா கபர்களும் அந்த நடுக்கம் ஏற்பட்டால் வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமையாக அதை மாற்றியிருக்கும். ஏன்? அது பூமியுடைய இயற்கை கிடையாதவர்கள், அவர்கள் பூமிக்கு மேல் பிறந்தவர்கள். அது சுமை, அது அந்த பூமிக்கு அந்த சுமையை காத்திருக்கும் அந்த நாள் வரை அந்த நாள் வந்தால் வெளிப்படுத்திவிடும். அல்லது இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமியுடைய சுமை என்று அல்லாஹ் சொல்லுவது அந்த பூமியில் மறைந்திருக்கக்கூடிய கஜானாக்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், பெட்ரோலியம் என எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பூமி வெளியாக்கிவிடும். இதிலிருந்து இதை படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், பூமி அந்த நடுக்கம் ஏற்படும் போது அஃலாத கபிதிஹா, அதனுடைய ஈரலை வெளிப்படுத்திவிடும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஈரல் முக்கியமோ அது போன்ற அந்த பூமி அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈரல்களை எல்லாம் வெளிப்படுத்திவிடும், கஜானாக்களை வெளிப்படுத்திவிடும். அது எப்படி வெளிப்படுத்தியதற்கு பிறகு மாறும் என்றால், அம்சால் உஸ்துவானி மின தஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளிகளுடைய தூண்கள், பலமான தூண்களை போன்று பூமி அதை வெளிப்படுத்தி இருக்கும். தங்கம் வெள்ளிகளாக பூமி தன்னுடைய கஜானாக்களை வெளிப்படுத்தி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸை கவனியுங்கள். ஃபயஜி உல் காத்தில், கொலையாளி அந்த நேரத்திலே அதை பார்ப்பான், கொலை செய்தவன், இதற்காக தானே நான் கொலை செய்தேன் என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி, உறவை துண்டித்து வாழ்ந்தவன் சொல்லுவான், இதற்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன் என்று. எதற்காக? இந்த தங்கம் வெள்ளி இந்த செல்வத்திற்காகத்தான், இந்த காசுக்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன், இதோ எனக்கு முன்னால் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், திருடியவன் சொல்லுவான், கரம் இதற்காகத்தான் வெட்டப்பட்டது என்று. இப்ப பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமி வெளியாக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து மனிதன் இதற்காகத்தான் என்று ஏங்குவான். ஆனால் எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது, எதுவும் அவனுக்கு அந்த நேரத்தில் பலன் அளிக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுவான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், மூன்றாவது வசனம், வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், எல்லா மனிதர்களும் கேட்பார்கள். ஏனென்றால் திடீரென்று ஏற்படக்கூடிய நடுக்கம் அது, முஃமினுக்கு தெரியாது இது மறுமை என்று, அல்லாஹை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாது. காஃபிருக்கும் தெரியாது என்ன ஆகிறது என்று. மாலஹா, என்ன கேடு உண்டாகிவிட்டது என்று கேட்பான். இந்த பூமி ஏன் இப்படி எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது? ஏன் இந்த நடுக்கங்கள் ஏற்படுகிறது? என்ன நடக்கிறது எம்மை சுற்றி என்று மனிதன் திக்கித்து நிற்பான். மறுமையில் எம் நிலையை அல்லாஹ் சொல்கிறான். யாரோ நிற்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, நான் நிற்பதை, நீங்கள் நிற்பதை அல்லாஹ் சொல்கிறான். மாலஹா, மனிதன் கேட்பான், என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியில்? அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், அந்த நாளில் துஹத்திசு அஹ்பாரஹா, ஹதஸ என்றால் ஒரு செய்தியை பற்றிய நினைவை எமக்கு தருதல், ஒரு செய்தியை பற்றிய நினைவை தருதல். அஹ்பாரஹா, அந்த செய்திகளை அது வெளிப்படுத்தும், அதை நினைவுபடுத்தும். வஹ்ரஜத்தில் யௌமைதின் துஹத்திசு அஹ்பாரஹா, அந்த நாளில் செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்படும். எது அறிவிக்கும்? அஹ்பாரஹா, அந்த பூமி அறிவிக்கும். எந்த பூமி? எந்த பூமியில் நாம் வாழ்ந்தோமோ, எந்த பூமியின் மேல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த பூமியில் நம்முடைய வருமானத்தை நாம் ஈட்டுகிறோமோ, இந்த பூமி செய்தியை அறிவிக்கும். யாருக்கு செய்தி அறிவிக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதினார்கள் ஒரு முறை. யௌமைதின் துஹத்திசு அஹ்பாரஹா, ஓதிவிட்டு சொன்னார்கள், அத்தத்ருன மா அஹ்பாருஹா, உங்களுக்கு தெரியுமா அந்த பூமியுடைய செய்தி என்னவென்று, எதை அறிவிக்கும் அந்த பூமி என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு ரசூலுஹு அலம். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான், அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். فَإِنَّ أَخْبَارَهَا أَن تَشْهَدَ عَلَى كُلِّ عَبْدٍ أَوْ أَمَةٍ بِمَا عَمِلَ عَلَى ظَهْرِهَا. அந்த பூமியுடைய செய்தி, அதன் மீது வாழ்ந்த ஒவ்வொரு அடிமையான ஆணும் ஒவ்வொரு அடிமையான பெண்ணும் எதை செய்தார்களோ அதை அந்த பூமி அறிவிக்கும். ஒவ்வொரு மனிதனும் அந்த பூமியின் மீது செய்த காரியங்களை அந்த பூமி பேசி அறிவிக்கும். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த இடத்திலே வாழ்ந்தான், இந்த இடத்தில் வாழும் போது இவன் இதை செய்தான், சுப்ஹானல்லாஹ், இவன் இந்த இடத்தில் நடந்தான், இந்த நடை இதற்காகத்தான், யா அல்லாஹ், இந்த இடத்தில் இவன் சம்பாதித்தான், இதுதான் அந்த சம்பாத்தியத்துடைய நிலைமை, யா அல்லாஹ், இந்த தவறான செயலை இந்த இடத்தில் செய்தான், அதுதான் இந்த செயல், யா அல்லாஹ் என்று பூமி ஒவ்வொரு அடியானும் செய்த செயல்களை பற்றி அதுவே சாட்சி சொல்லும். பூமிக்கு அல்லாஹ் நாவை கொடுப்பான், அந்த நாவை கொண்டு பூமி ஒவ்வொரு அடியானுடைய செயலையும் அல்லாஹ்விடத்திலே சாட்சிக்காக வைக்கும். சாட்சிகள் நிற்கக்கூடிய நாள் அது, கண்ணியத்துக்குரியவர்களே. எல்லாவற்றையும் அல்லாஹ் சாட்சியாக மாற்றுவான். அல்லாஹ் எதிலும் அநீதம் செய்ய மாட்டான் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் சாட்சியாக மாற்றுவான். நாம் நடந்த பூமி சாட்சியாக மாறும், எம்முடைய தோள்கள் சாட்சியாக மாறும், எம்முடைய பார்வை சாட்சியாக மாறும், என்னுடைய கரம் சாட்சியாக மாறும், எம்முடைய நாவுகள், எம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சாட்சியாக மாறும். லிம ஷஹித்து மலைனா, தோலை பார்த்து அவன் கேட்பான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய்? அந்த தோல் சொல்லும், காலு அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்லஷை. யார் இந்த பூமியில் எல்லாவற்றையும் பேச வைத்தானோ அவன்தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் பூமிக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். பூமி பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும். இந்த மனிதன் இதன் மீது செய்யக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்துவதற்காக பூமி காத்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் எதுவும் யாரும் பேச முடியாது. ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா. யௌம யகூமு ர்ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபல் லா யதகல்லமூன். யாரும் பேசிவிட முடியாது. இல்லா மன் அதின லஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் பேசுவார்கள். மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் தன் நாவை கொண்டு பேச முடியும், வேறு யாரும் பேச முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிராத்துடைய பாலத்தை நபிமார்கள் கடப்பார்கள், அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஆனால் நபிமார்களும் பேசுவார்கள், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு. இதை தவிர நபிமார்கள் எதையும் பேச மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். பூமி பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை கிடைத்தவுடன் அதன் செய்திகளை எல்லாம் பூமி அறிவித்து விடும். அக்பாராஹா, அந்த செய்திகள் எல்லாம் நடந்தவை, புதிய செய்திகளை அறிவிக்காத பூமி. எது நடந்ததோ அந்த செய்திகளை எல்லாவற்றையும் அறிவித்து விடும். எதையும் யாரும் மறைத்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், யௌமைதி யஸ்துரு அன்னாசு அஷ்டாதா லியுரவு அமாலஹும். யௌமைதின் அதே, மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறான். அந்த நாளில் யஸ்துரு அன்னாஸ், மனிதர்கள் திருப்பப்படுவார்கள். இரண்டு கருத்தை சொல்கிறார்கள் அறிஞர்கள். எதன் பக்கம் திருப்பப்படுவார்கள்? விசாரணை முடிந்ததற்கு பிறகு ஒன்று சொர்க்கமா அல்லது நரகமா என்று திருப்பப்படுவார்கள், அல்லது அவன் வாழ்ந்த பூமி மீண்டும் அவன் மஹ்ஷரில் எழுப்பப்பட்டு அந்த பூமியில் திருப்ப கொண்டு வரப்படுவான். யௌமயஸ்துருன்னாஸ், மனிதர்கள் எல்லோரும் திருப்ப கொண்டு வரப்படுவார்கள், அல்லது விரண்டு செல்ல ஆரம்பிப்பார்கள். சூர் ஊதப்பட்டவுடன், மஹ்ஷரில் மனிதர்கள் எழுந்தவுடன் அவரவர்களின் நிலைமைகளை நோக்கி விரண்டு செல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் ஃபலா அன்ஸாப பைனஹும், சூர் ஊதப்பட்டால் எந்த உறவுகளும் இருக்காது. தந்தை என்றோ தாய் என்றோ மனைவி என்றோ கணவர் என்றோ பிள்ளைகள் என்றோ யாரும் உறவுகளை கொண்டாட முடியாது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய நிலைமை, மற்றவர்கள் எல்லோரும் அவரவர்களின் நிலைமைகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம் மகளுக்கு நம்முடைய பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் எம்மால் தாங்க முடியாது. என் மனைவிக்கு ஏதாவது சோதனை என்றால், வேதனை என்றால் எம்மால் தாங்க முடியாது. அந்த நாளில் யாரும் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று மனிதர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள், என்னை மட்டும் பாதுகாத்து விடு போதும். என் மனைவியை வைத்துக்கொள், என் பிள்ளைகளை வைத்துக்கொள், அவர்களை நீ என்ன வேண்டுமானாலும் செய்துகொள், என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லுவான் மனிதன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், யௌமைது யஸ்துருன்னாஸு அஷ்டாதா யஅனி முதஃபர்ரிகா, மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள், ஒன்று கூட்டப்பட்டு மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள். இரண்டு கூட்டம் தான், ஒன்று வலதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம், இடதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம் என்று பிரிக்கப்படுவார்கள் மனிதன். ஒருவன் ஷக்கை, இன்னொருவன் சயீத், ஒருவன் மகிழ்ச்சியானவன், இன்னொருவன் துர்பாக்கியசாலி, ஒருவர் சொர்க்கவாதி, இன்னொருவர் நரகவாதி என்று மக்கள் அணி அணியாக பிரிக்கப்படுவார்கள். அங்கு ஏழை என்றோ பணக்காரன் என்றோ அதிபதி என்றோ ராஜா என்றோ மந்திரி என்றோ செல்வந்தவன் என்றோ பிரிவுகள் கிடையாது. ஒரே பிரிவு தான், ஒன்று சொர்க்கவாதி அல்லது நரகவாதி, வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டம். ஏன் பிரிக்கப்படுகிறது? லியுரவ் அமாலஹும், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பதற்காக. மனிதனுடைய எல்லா அமல்களும் காண்பிக்கப்படும். எப்படி காண்பிக்கப்படும்? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபி உனுக்கிஹி வநுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த நன்மை தீமைகளை பதியப்பட்ட ஏடு அவர் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். கரத்தில் கொடுக்கப்பட்டு சொல்லப்படும், இக்ர கிதாபக், என்ன சொல்லப்படும், என்ன சொல்லப்படும், இக்ர கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். அல்லாஹு அக்பர். எந்த புத்தகத்தை? நான் வாழ்க்கையில் செய்த பாவங்களை, நான் வாழ்க்கையில் செய்த நன்மைகளின் புத்தகங்களை எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்படும். இக்ர கிதாபக், நீ செய்த நன்மை படி, நீ செய்த பாவம் படி என்று சொல்லப்படும். மனிதன் படிப்பான், வலதுகரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டால். எந்த கரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான்? வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான். அவன் மட்டும் படிக்க மாட்டான், உலக மக்கள் எல்லோருக்கும் அறிவிப்பான், இதோ என் புத்தகம் படித்து பாருங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ், இதோ என் தௌஹீத், இதோ என் தொழுகை, இதோ நான் செய்த நல்ல அமல்கள், இதோ நான் நடந்த நேர்மையான செயல்பாடுகள், யாருக்கும் இந்த பூமியில் அநீதம் அளிக்காத நன்மைகள், இதோ படித்து பாருங்கள் என்று அறிவிப்பான். யாருடைய கரத்தில், இடது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான், இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று. வரா அவ்வஹரிஹி, தனக்கு பின்னால் மறைத்துக் கொள்ளுவான். இந்த நேரத்தில் எமது புத்தகம் கொடுக்கப்பட்டால் படிக்க கொடுப்போமா மறைப்போமா? மனைவிக்கு சென்று இதோ என் புத்தகம் படித்து பார் என்று கொடுக்க முடியுமா? நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அமல்களை காட்டி நம்முடைய பிள்ளைக்கு போய் உன்னுடைய வாப்பாவாகிய நான் செய்த அமல்கள் இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த கூலி என்று காட்ட முடியுமா? அந்த புத்தகம் இறக்கப்பட்டால் இக்ரா கிதாபக், நீ படி, நீயே தீர்ப்பு செய்து கொள். அல்லாஹ் சொல்லி விடுவார், நீ படிச்சு பார்த்து, நீயே உனக்கு தீர்ப்பு செஞ்சு கொண்டுருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை சொல்கிறான், உதியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அதில் உள்ளவற்றை பார்த்து பாவி பயந்து நடுங்குவான். சொல்லுவான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, நான் செய்த சிறிய பெரிய எல்லாவற்றையும் இது விடாமல் பதிவு செய்திருக்கிறதே. வஜது மா அமிலு ஹாதிரா, நீ என்ன செய்தாயோ அதை பெற்றுக் கொள்வாய். وَلَا يَظْلِمُ رَبُّكَ أَحَدًا, அல்லாஹ் உனக்கு அநீதம் இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாம் செய்த நன்மை தீமைகளுடைய ஏடுகள் எமக்கு கொடுக்கப்படும். அதில் நாம் செய்த பெரிய நன்மையாக எமக்கு நாளை மறுமையில் தெரியும். எதுதான்? எதுதான்? தொழுகைக்கு முன்னால் தௌஹீத், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மனிதர்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை, சமூகத்தார்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவான். அவன் செய்த நன்மை பாவங்களுடைய ஏடுகள் 99 ஏடுகளாக மாற்றப்படும். சிஜில்லாத், 99 சிஜில்லாத்துகளாக, ஏடுகளாக அவையெல்லாம் மாற்றப்படும். ஒரு ஏட்டுடைய தூரம் ஒரு பார்வை இருக்கக்கூடிய தூரம் வரை, அவ்வளவு தூரம் அவனுடைய ஏடுகள் வைக்கப்படும். அல்லாஹ் கேட்பான, துன்கிரு மின் ஹாதா, இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா என்று கேட்பான். நீ செய்த அமல்கள் தானே, எதையாவது மறுக்கிறாயா, அல்லது உனக்கு பதிவு செய்த அந்த மலக்குகள் எதையாவது அநீதமாக பதிவு செய்தார்களா என்று கேட்பான். தப்பா ஏதாவது மலக்குகள் பதிவு செஞ்சிட்டாங்களப்பா, இது நீ செய்த அமல்கள் தானே என்று கேட்பான். அவன் சொல்லுவான், ஆமா யா அல்லாஹ், இது நான் செய்த அமல்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உனக்கு அநீதம் இழைக்கப்படாது, நீ கவலைப்படாதே என்று கூறி அந்த 99 ஏட்டில் ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துமாறு சொல்லுவான். ஒரே ஒரு ஆவணம், அந்த 99 ஏட்டில் அந்த ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், தராசை நிறுத்துங்கள் என்று. தராசை நிறுத்துங்கள் என்று 99 ஏட்டுடைய அமல்களும் ஒரு தராசில் வைக்கப்படும். அந்த ஒரே ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல் ஒரு தட்டில் வைக்கப்படும். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், 99 பாவங்கள் நான் செய்த ஏட்டில் இருக்கிறது, இதை நீ எனக்கு அநீதம் செய்யப்படாது என்று ஒரே ஒரு ஆவணத்தை வெளிப்படுத்தி இன்னொரு ஏட்டில் வைக்கிறாய், இன்னொரு தராசில். இந்த ஒரு ஆவணம் இவ்வளவு பெரிய பாவங்களின் நன்மைகளையும் என்ன செய்ய போகிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு அநீதம் அளிக்கப்படாது என்று. அந்த ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான் அவனுக்கு இருந்த தௌஹீத், அது எழுதப்பட்டிருக்கும். அந்த தராசு நிறுத்தப்பட்டவுடன் அந்த அத்துணை நன்மைகள் பாவங்களையும் இந்த இரண்டு வார்த்தை மிகைத்துவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் வார்த்தையை எதுவும் மிகைக்க முடியாது. தௌஹீத் எம்மை பாதுகாக்கும், அதற்கு பிறகு தொழுகை பாதுகாக்கும். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும், அது சரியாக இல்லை என்றால் மற்ற அமல்கள் கெட்டுவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் சொல்கிறான், யூரவ் அமாலஹும், அவர் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பான், அல்லது அதற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக முடிக்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை குறிக்கும்போது சொன்னார்கள், இந்த இரண்டு வசனமும் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் உள்ளடக்கியது, ஒட்டுமொத்தத்தையும் அடக்கியது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மறுமையில் வெற்றி. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஒரு அணு அளவு, அளக்க முடியாத ஒரு அணு அளவு ஒருவன் நன்மையை செய்தாலும், அந்த நன்மைக்கு அதுதான் கூலி என்றாலும், அதையும் மறுமையில் பெற்றுக் கொள்வான், கூலியாக பார்ப்பான். ஒரு அணு அளவு அவன் தீமை செய்திருந்தாலும் அந்த தீமையையும் அவன் பெற்றுக் கொள்வான். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த நன்மையையும் நீங்கள் எந்த நன்மையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். ஒரு சகோதரனை பார்த்து புன் சிரிப்பு சிரிப்பதும் சதக்காதான் என்று சொன்னார்கள். அழகிய வார்த்தை பேசுவதும் சதக்காதான். அந்த நன்மையும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நாளை மறுமையில் மனிதன் எழுந்து நிற்பான், அவன் வலதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், இடதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், முன்னால் பார்ப்பான், நரகத்தை பெற்றுக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், ஒரு பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தையீபா, அழகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அழகிய வார்த்தையும் ஒருவேளை நாளை மறுமையில் உங்களின் நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். அந்த அழகிய வார்த்தையுடைய கூலியையும் மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். கெட்ட வார்த்தை பேசினால் அந்த கூலியையும் மறுமையில் பார்ப்பீர்கள். நீங்கள் செய்த எதுவும் கூலி கொடுக்கப்படாமல் இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வரான். நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலும் அந்த பார்வையும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நீங்கள் உள்ளத்தில் ஒரு கருத்தை நினைத்தாலும் அந்த கருத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அது நன்மையா தீமையா என்று பிரித்தறியப்பட்டு அது அணு அளவு இருந்தாலும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அது அணு அளவு இருந்தாலும் அதனுடைய நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தின் மூலமாக, இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் நீதமளிக்க மாட்டான். அவன் செய்த நன்மை அணுகளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை கொடுப்பான். அவன் செய்த பாவம் அணுகளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். மறுமையை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான சூராக்களில் சூரத்து ஜில்ஜால் மிக முக்கியமானது. பூமி நடுக்கத்தால் பயங்கரமான நடுக்கத்தை கொண்டு நடுங்கக்கூடிய நேரத்தில் பூமி அதனுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்திவிடும். அதனுடைய சுமைகள் என்றால் அதில் மரணமானவர்கள் அல்லது அதனுடைய கஜானாக்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிடும். வஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ வகாலல் இன்சானு மாலஹ, மனிதன் கேட்பான் என்ன ஆகிவிட்டது என்று. யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹ, அந்த நாளில் செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹ பி அன்ன ரப்பக அவுஹாலஹ, ஏன் அந்த பூமி செய்திகளை அறிவிக்கும்? அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு, அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு, அல்லாஹ் அதற்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையின் மூலமாக அந்த பூமி செய்திகளை அறிவிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் அது நடக்காது. பி அன்ன ரப்பக அவுஹாலஹா, மனிதர்கள் எல்லோரும் பிரிவாக ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள், பிரிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்? லியூரவ் அமாலகும், அவரவர்களுடைய அமல்களை அல்லாஹ் காண்பிப்பதற்காக, கூலி கொடுப்பதற்காக. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் விசாரணையை விட்டு எம்மை பாதுகாப்பானாக, மறுமையின் தண்டனைகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எம்முடைய ஏட்டை வலதுகரத்தில் தருவானாக. அல்லாஹ் மறுமையில் வரக்கூடிய எல்லா இழிவுகளை விட்டும் கேவலங்களை விட்டும் அல்லாஹ் எம்மை தூரமாக்குவானாக. அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
3: முஸ்லிம் வானொலி .com.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது
5: முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி,
3: உங்கள் முஸ்லிம் வானொலி
2: சிந்தனை.
6: ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, ஓ மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால் நம் எத்தனை தடவை செய்ய வேண்டும்? இப்போ தௌபாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. தௌபாவை அல்லாஹுக்காக செய்யணும், ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது. ரைட், தௌபாவை அல்லாஹுக்காக செய்யணும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க, பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது, இதெல்லாம் பித்யாத்திகள். ரமலான் 27 அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஹ்லாஸான தௌபா கிடையாது. அவர் இருந்து என்ன செய்வார் இமாம்? யா அல்லாஹ், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் எல்லாம் ஒத்தகரத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார். இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்றது. ரைட், அந்த தௌபா அல்ல. தௌபாவுடைய முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்ய போகிறோம் என்ன, செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்போ இனி பர்ஃபெக்டாக தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து, இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளவு காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், என் மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்ப அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனோட பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்திய ஆட்டுக்கு அல்லாஹ் பழி தீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும், அதில் நோ டவுட். 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், தி பேங்க்ரப்ட் ஆனவன், திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழில் நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலகு வலா திர்ஹம், யாருக்கு தீனாரும் திருகமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தீனார் திருகம் இல்லாமல் போனால், இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளைக்கு கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாலே நோன்பாளி, இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும்போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யார்? எல்லாம் லாஸ்ட். அவர தொழுகு, அவர நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா, அவர் செய்த திக்ருகள், ஓதிய குர்ஆன்கள், லா ஹவுலா வலா குவ்வத்த இல்லா பில்லா, எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் ஜீரோ, ஒன்றுமில்லை. அடுத்தது என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான். யார? இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை. ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார். இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ சின்ன விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹுடைய ராஹிக்குல் மக்தூம் என்ற ஹதீஸ், அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கடைசி பகுதி எடுத்து வாசிச்சு பாருங்கள், கொஞ்சம் உருக்கமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள், அந்த கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு, மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து, பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், அநியாயங்கள் செய்திருந்தால், ஃபல் யத்தஹல்லல் ஹு மின்ஹு, அவரிடம் போய் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திருஹம் என்ற பேச்சு கிடையாது. அங்கே என்ன இருக்கும்? ஹசனாத் செய்ய ஆத்து தான் இருக்கும், நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில். எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திருஹம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள், சேட்டை தூக்கி சொன்னார்கள், என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்போ சின்ன விஷயம் அல்ல. இப்போ தௌபாவினுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன? யாருக்காவது, நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இனபந்துக்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம், ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பழி தீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய்விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சிருந்து துவா கேட்டுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலரை ஸ்டைல், பொழுதுபோக்கு என்னென்னா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேறு பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவன் குறைய தேர்றது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லஹவுல வலா குவத் இல்லா பில்லா, அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள், ஆனா எதிரா கைதூக்க பயப்படுவாங்க. என்னென்ன அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்கள அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி வாரன் என்றால், இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க, இப்போ அவங்களோட கான்டாக்ட்ஸ் இல்லை நமக்கு, இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க? இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க என்றால், இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல, உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுன்னு வைங்க, ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க, ஆள் இல்லை, இப்போ என்ன சொல்யூஷன்? அந்த பணத்தை அவருடைய பேரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரெண்டாவது அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள். அந்த பேரை வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்தும், சக்திக்குட்பட்டவரை அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள்ங்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப, இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை, ரைட்? வேறு பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி, இப்போ என்ன செய்கிறது? அவர் இல்லை உயிரோடு, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை, இப்போ என்ன செய்கிறார்? இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் நல்லா பேசுங்கள். எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ, அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி. இப்போ தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கிறேன்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
2: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் பெறக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸ், யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லதாலி சொல்லுகிறார்கள், அவுரத்தை தொடர்றது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே என்கக்கூடிய ஹதீஸை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி சொன்ன விஷயம் அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டை ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது ஒன்று, ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறதுங்கிறது அல்ல, அவர் எப்படியோ தன் தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாகவும் ஒது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்டென்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டுவிட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொழப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது தச்சேலா படுதல் என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும். அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதை பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்கும் என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொது ஆணுறுப்பு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஓது முறையும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரித்தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஓது முறையும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஓது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
0: முஸ்லிம் வானொலி சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
3: இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الا والله اللهவினுடைய பேரருளால் நமது ஜம்இய்யத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் சார்பாக படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி என்கிற தலைப்பில் மாநில மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அமைப்பு துவங்கப்பட்ட காலத்திலிருந்து எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ கருத்தரங்குகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கொள்கைவாதிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டு மார்க்கத்திற்கு முரணான காரியங்களிலிருந்து மக்களை தடுக்கும் விதத்தில் படைத்த இறைவனுக்கு படைப்பாளர்களை இணையாக்கக்கூடிய, படைக்கப்பட்டவர்களை இணையாக்கக்கூடிய மாபாதக காரியத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, படைத்தவனின் விசாரணை, அந்த விசாரணையை பற்றி அவசியம் நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். படைத்தவனுடைய விசாரணையில் நாம் தப்பித்தால், தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டால் மறுமையில் நமக்கு ஒரு மகத்தான வெற்றி என்பதின் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏனென்றால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதிலும் கடத்துவதிலும் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாகி, பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைவிட சிரமமான, இதைவிட கஷ்டங்கள் அதிகம் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் மறுமையின் நரக வாழ்க்கை. அந்த நரக வாழ்க்கையில் இருந்து தப்பித்து அல்லாஹுவினுடைய மகத்தான பரிசாக அமைந்திருக்கிற சொர்க்கத்திற்குள் நாம் நுழைய வேண்டுமானால் அல்லாஹுவினுடைய விசாரணையில் இருந்து நாம் தப்பித்தாக கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த விசாரணை எப்படிப்பட்ட விசாரணை? படைத்தவனின் விசாரணை இந்த உலகத்தில் படைப்புகள் செய்கிற விசாரணைக்கு இணையானதா? படைத்தவனுடைய நீதிமன்றம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் வைத்திருக்கிற நீதிமன்றங்களுக்கு இணையானதா? நாளைக்கு மறுமையில் படைத்தவனின் விசாரணைக்காக, படைத்தவனுடைய அந்த விசாரணைக்காக வரவழைக்கக்கூடிய சாட்சிகள் சான்றுகள் இந்த உலகத்தின் சாட்சிகளுக்கு ஒப்பானதா? நாளைய படைத்தவனின் விசாரணையில் எடுத்து வைக்கப்படக்கூடிய வழக்குகள், அந்த வழக்கிற்காக சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரங்கள், உலகத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரங்களுக்கு இணையானதா என்கிற விஷயங்களை எல்லாம் தெரிய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான் அல்காஷியா என்கிற அத்தியாயத்தின் 25 மற்றும் 26 வசனத்தில், இன்ன இலைனா இயாபஹும் ثم இன்ன அலைனா ஹிசாபஹும். மனிதர்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது, மீண்ட பிறகு அவர்களுடைய விசாரணையும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய விசாரணையை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது அந்த படைத்தவனின் விசாரணை என்கிற அந்த ஒரு மகத்துவமான விஷயத்தை மனிதர்களுடைய உள் மனதை ஆக்குவதற்கு இறைவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான இலக்கணம், இன்ன இலைனா இயாபஹும், உன்னுடைய மீளுதல் என்னிடம் தான் உண்டு. சும்மா இன்ன அலைனா ஹிசாபஹும், உன்னுடைய கேள்வி கணக்கும் என்னிடம் தான் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்விடத்தில் மனிதர்கள் மீண்டதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மனிதன் எப்படி செலவிட்டான்? 50 ஆண்டு காலமோ அல்லது 60 ஆண்டு காலமோ அல்லது 70 ஆண்டு காலமோ ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலத்தை எப்படி கடித்தான், எப்படி கடத்தினான், எப்படி வாழ்ந்தான், எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவிட்டான் உட்பட அனைத்து விஷயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படுகிற விசாரணை படைத்தவனின் விசாரணை. உன்னுடைய உள்ளம் என்ன நினைத்தது, உன்னுடைய செயல்பாடுகள் என்ன செய்தது, உன்னுடைய சிந்தனை எப்படி அமைந்தது, உன்னுடைய கொடுக்கல் வாக்கல் எப்படி இருந்தது என்பன போன்ற எல்லா விஷயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை படைத்தவனின் விசாரணை. எப்படி அல்லாஹ் விசாரிக்கிறான்? யௌமஹும் பாரிசூன், அந்த படைத்தவனின் விசாரணைக்காக மக்கள் எல்லாம் வெட்ட வெளியில் எல்லாரும் வந்து வெளிப்படையாக நிற்பார்கள். யாரும் மறைந்து நிற்க முடியாது, யாரும் ஒளிந்து நிற்க முடியாது. எனக்கு பதில் என் தம்பி வருவான், தம்பி உடையான், படைக்கு அஞ்சான், என்னை யார் என்ன செய்ய வந்தாலும் என் தம்பி பார்த்துக் கொள்வான் என்று தம்பியை அனுப்பி வைக்கிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. என் கட்சிக்காரன் எனக்கு பதில் வருவான் என்று சொல்லுகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. யௌமஹும் பாரிசூன், எல்லாரும் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, யாரும் மனிதர்களில் எதையும் மறைத்து விட முடியாத விசாரணை அந்த விசாரணை. படைத்தவனின் விசாரணை எப்படிப்பட்ட விசாரணை என்றால், எந்த மனிதனும் தனக்கு பதிலாக இன்னொருவனை அனுப்பி வைக்கிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. தன்னிடத்தில் இருக்கிற குற்றத்தை மறைத்துவிடக்கூடிய விசாரணை அல்ல அந்த விசாரணை. தான் செய்த விஷயங்களை மாற்றியோ திருத்தியோ ஏற்றியோ இறக்கியோ வெளிப்படுத்துகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. எல்லாரும் வெளிப்படையாக அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும் போது அந்த விசாரணையை இறைவன் துவங்கும் போது ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டுதான் ஆரம்பிப்பான் அந்த விசாரணை. மாநில அரசாங்கத்திற்கு சொந்தமான விசாரணை அல்லாது, மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான விசாரணை அல்லாது, ஐநா சபைக்கு சொந்தமான விசாரணை அல்லாது, எனக்கு மட்டுமே சொந்தமான விசாரணை என்று சொல்லுகிறான் அல்லாஹ். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் விசாரணை, இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்பான். எல்லாரும் ஒட்டுமொத்த குரலில் கோரசாக சொல்லுவார்கள், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளுகிற ஆற்றல் படைத்த அல்லாஹ் உனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அந்த நாளில், அந்த விசாரணை நடக்கின்ற நாளில், அல்யௌமத்துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொரு நப்சும் ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன சம்பாதித்ததோ அதற்கு கூலி வழங்கப்படுகிற விசாரணை அந்த விசாரணை. லாகுல் மல்யோம், இன்றைய நாளின் விசாரணையில் எந்த அநியாயமும் யாருக்கும் கிடையாது. இன்னல்லாஹ சரியுல் ஹிசாப், அல்லாஹ்வினுடைய விசாரணை மிகவும் விரைவானதாக அமைந்திருக்கும்.
4: எப்படி உலகத்தினுடைய வழக்குகள் போல தேங்கி கிடக்கிற வழக்குகள் அல்ல மறுமையின் வழக்கு, உலகத்தில் நடைபெறக்கூடிய வழக்குகளைப் போல இழுத்தடிக்கின்ற வழக்குகள் அல்ல மறுமையின் வழக்கு. உலகத்தில் இருப்பதை போல பத்தாண்டுகளுக்கு முன்னர் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற கலவரங்களுக்கு நடைபெற்ற பிரச்சனைகளுக்கு இன்று வரைக்கும் தீர்ப்பு தராமல் எனது தள்ளிக்கொண்டே போகிற வாய்தாக்கள் வாங்கிக் கொண்டே போகிற வழக்குகள் அல்ல அந்த விசாரணை. இன்னல்லாஹ சரியுல் ஹிசாப், உடனுக்குடன் பைசல் பண்ணுகிற விசாரணை அந்த விசாரணை, உடனுக்குடனாக விசாரணையை முடிக்கின்ற விசாரணை அந்த விசாரணை. அன்னஹு தஆலா யத்வி ஸமாவாத்தி வல் அர்த பியதி, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் இன்றைக்கு சுருட்டி வைத்துவிட்டு பிறகு சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கி ஆள்பவன், அனல் முத்தகப்பிர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலுகுல் அர்த், பூமியில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எங்கே, ஐனல் ஜப்பாரூன், பூமியில் அகங்காரம் செய்த அகங்காரக்காரர்கள் எங்கே, லிமனில் முல்குல்யோ, இன்றைய நாளின் விசாரணை ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம், லிமனில் முல்குல்யோ, லிமனில் முல்குல்யோ என்று 3 நாள் அல்லாஹ் 3 தடவை அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம். பிறகு அல்லாஹ் அவனே பதில் கொடுக்கிறான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைவரையும் அடக்கி ஆளுகிற ஒரே சர்வ வல்லமை கொண்ட அல்லாஹுவுக்கே சொந்தம். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை, சாதாரண விசாரணை அல்ல படைத்தவனின் விசாரணை, உலகத்தில் நடைபெறுகின்ற விசாரணை அல்ல படைத்தவனின் விசாரணை. அதி இப்னு ஹாத்திம் என்கிற நபி தோழர் வாயிலாக அறிவிக்கப்படுகிற செய்தி, அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்தவனின் விசாரணை எப்படி அமையும் என்பதை விளக்குகிறார்கள். சகோதரர்களே, அன்றாடம் நினைத்து பார்க்க வேண்டிய சகோதரர்களே, அன்றாடம் நினைத்து பார்க்க வேண்டிய

0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: أصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
1: திறமை எடுத்து வைப்பதற்கோ, வேறு ஆட்களை காட்டிவிட்டு நகர்வதற்கோ, வேறு விதமான மூளைகளை பயன்படுத்திவிட்டு சட்டங்களின் ஓட்டைகளை பயன்படுத்துவதற்கோ வாய்ப்பில்லாத விசாரணை அந்த விசாரணை. காரணம், அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான், ஓ மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எல்லோருமே தேவை உடையவர்கள். அல்லாஹ்விடத்தில் எல்லோருமே தேவை உடையவர்கள். இருப்பவன் கொடுத்து சமாளிப்பான், ஆனால் மறுமையிலோ எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் இல்லாத நிலையில் தான் வருவார்கள். ஃபக்கீர் என்கிற வார்த்தைக்கு தெளிவான அர்த்தம் வேண்டுமானால் பிச்சைக்காரன் என்று பொருள், யாசகம் கேட்பவன் என்று பொருள், வறுமையில் இருப்பவன் என்று பொருள், ஒன்றுமே இல்லாதவன் என்று பொருள். அப்படி வரக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அந்த நேரத்தில் விசாரிக்கக்கூடிய அந்த நீதிபதிக்கு, அந்த விசாரணையை நடத்துகின்ற இறைவனுக்கு, அல்லாஹுவிற்கு, இந்த உலகத்தில் இருக்கிற நீதிமன்றங்களில் இருக்கிற அந்த நீதியை எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமோ பயமோ படபடப்போ, அடுத்து என்ன ஆகும், இப்படிப்பட்ட தீர்வை எழுதிவிட்டால், இப்படிப்பட்ட தீர்ப்பை தந்துவிட்டால் நம்முடைய குடும்பம் என்ன ஆகும் என்கிற அந்த பயத்திற்கு வாய்ப்பில்லாத விசாரணை அந்த விசாரணை. வாய்ப்பில்லாத விசாரணை அந்த விசாரணை. சாட்சியாளர்கள் யார்? அந்த மறுமையில் படைத்தவனின் விசாரணைக்கு சாட்சிகளாக வைப்பவர்கள் யார்? இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண சாட்சிகளை போன்ற சாட்சிகளா அது? சாட்சியை கலைப்பதோ, சாட்சிகளை மறக்கடிப்பதோ, சாட்சிகளை மாற்றுவதோ, சாட்சிகளை கொலை செய்வதோ, சாட்சிகளை காசு கொடுத்து சமாளிப்பதோ, அன்று ஒன்று சொல்லி இன்று ஒன்று சொல்ல வைக்கக்கூடிய சாட்சிகளா அது? இல்லை சகோதரர்களே. படைத்தவனின் விசாரணையின் போது அந்த விசாரணையை நிரூபிப்பதற்காக இறைவன் வைத்திருக்கிற சாட்சிகள் இருக்கிறது. சாதாரண சாட்சிகள் அல்ல அந்த சாட்சி. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் மீண்டு வருவீர்கள். அந்த படைத்தவனின் விசாரணைக்காக நீங்கள் வருவீர்கள். இந்த அடியார்கள் செய்த எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹுவே சாட்சியாக இருக்கிற விசாரணை அந்த விசாரணை. உலகத்தினுடைய சாட்சியாளர்கள் என்றால் சமாளித்து விடலாம் சகோதரர்களே, ஆனால் அந்த படைத்தவனின் விசாரணை நடைபெறக்கூடிய நீதிமன்ற நாளில், நியாய தீர்ப்பு நாளில், தராசுகள் எடை போடப்படுகிற நாளில் சாட்சியாக இருக்கிற முதல் சாட்சி படைத்த இறைவன் எனும் போது என்ன செய்து விட முடியும்? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அன்றைய படைத்தவனின் விசாரணையின் போது முதல் சாட்சி அல்லாஹுவினுடைய சாட்சி, முதல் சாட்சி அல்லாஹுவினுடைய சாட்சி என்று 10:46 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த சாட்சி யார்? காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாத அளவிற்கு மனிதர்களின் புனிதர்களாக இருக்கிற இறை தூதர்கள் சாட்சியாக இருக்கிற விசாரணை அந்த விசாரணை. எப்படி? படைத்த இறைவனுக்கு அடுத்து படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளில் சாட்சியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற இரண்டாம் கட்ட சாட்சியார் தெரியுமா? மறுத்து பேசுகிற சாட்சிகள் அல்ல அவர்கள், மறந்து பேசுகிற சாட்சிகள் அல்ல அவர்கள், ஒளிந்து பேசுகிற சாட்சிகள் அல்ல அவர்கள். படபடப்போடு, பதட்டத்தோடு, பயத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு பேசுகிற சாட்சிகள் அல்ல அவர்கள். சாட்சி அது புனிதமான சாட்சி, உண்மையை மட்டுமே பேசுகிற சாட்சி, இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனுக்காகவே மரணித்த ஒப்பற்ற சாட்சி அந்த சாட்சி. அது இறை தூதர்களுடைய சாட்சி. அவரிடத்திலும் கேள்வி உண்டு, நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்களா? படைத்தவனின் விசாரணையை கவனியுங்கள். சாட்சி இல்லாமல் இறைவன் விசாரிக்கவில்லை. உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு உம்மத்தையும், ஒவ்வொரு கூட்டத்தையும், ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் நிப்பாட்டி வைத்து அந்த சமுதாயத்திற்கு சாட்சியாளராக அனுப்பப்பட்ட தூதர்களை கொண்டு வந்து நூஹு நபியை கொண்டு வருகிறார். நூஹின் கூட்டங்கள் எல்லாம் அங்கே உண்டு. நூஹு நபி வருகிறார், நூஹு நபியின் உம்மத்துகள் எல்லாம் அங்கே உண்டு. 950 ஆண்டு காலம் எந்த உம்மத்தை அவர் சந்தித்தாரோ, 950 ஆண்டு காலம் எந்த உம்மத்தை நோக்கி அல்லாஹுவை வணங்குங்கள், படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி வாருங்கள் என்று சொன்னாரோ, அந்த நூஹை கூப்பிட்டு வைத்து விட்டு அல்லாஹ் கேட்கிறான், அஹல் பல்லகு தயானு, நூஹே நீங்கள் இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னீர்களா? அவர் சொல்லிவிடுவார், நாம் ஆமாம் யா அல்லாஹ், நான் எடுத்து சொன்னேன். உலகத்தில் இருக்கிற சாட்சிகள் வேண்டுமானால், ஒரு தகப்பன் மகனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவானா? பெத்த பாசம் அவனை தடுத்து விடும். ஒரு தாய் தன் மகனுக்கு எதிராக சாட்சி சொல்லி விடுவானா? பெத்த பாசம் அவனை தடுத்து விடும். ஒரு மகன் தந்தைக்கு எதிராக சாட்சி சொல்லி விடுவானா? வளர்த்த பாசம் அவனை தடுக்கும். ஆனால் பாசத்திற்கு இடம் இல்லாத, நேசத்திற்கு இடம் இல்லாத, குட்டியோ குறைத்தோ மாற்றி சொல்வதற்கு இடம் இல்லாதவர்களுக்கு நேருக்கு நேராக என்ன நடந்ததோ அதை அப்படியே ஒப்புவிக்கிற விசாரணை அந்த விசாரணை. நூஹு நபி சொல்லிவிடுவார், பிராங்காக சொல்லிவிடுவார், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நான் எத்தி வைத்தேன், இந்த மக்களுக்கு நான் உன்னை பற்றி சொன்னேன் என்ற அந்த விசாரணையின் போது இறை தூதர்கள் சொல்லுகிற சாட்சி முதல் சாட்சியாக எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்து அந்த இறை தூதர் நூஹ் அவர் சொல்லுகிற சாட்சியை கேட்டுவிட்டு அல்லாஹ் அப்படியே எந்த மக்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொன்னாரோ அந்த மக்களை நோக்கி கேட்கிறான், இவர் உங்களுக்கு எத்தி வைத்தாரா? என்னை பற்றி எடுத்து சொன்னாரா? படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தாரா? உடனே அவர்கள் எல்லாம் சொல்லிவிடுவார்கள், சாட்சிகளை அந்த சாட்சிகளை மறைத்துவிடும் நோக்கில், சாட்சிகளை மறுத்துவிடும் நோக்கில், யாருமே எங்களிடத்தில் வரவில்லை, யாழ்லா இவர் எங்களிடத்திலே வரவில்லை, யாழ்லா இவர் எங்களிடத்திலே சொல்லவில்லை என்று அந்த சாட்சியை மறுக்க, அந்த சாட்சியை திரிக்க, அந்த சாட்சியின் சாட்சியத்தை ஒழிக்க முனையும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டுகிறான். என்ன சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், நூஹே, நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த மக்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் என்று, ஆனால் இந்த மக்களோ நீங்கள் எடுத்து சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள்.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-843.
4: எலோலன் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: விசாரணை அது மட்டுமா? அல்லாஹ் அவனை சாட்சியாக ஆக்கி, அவனுடைய தூதர்களை சாட்சியாக ஆக்கி, வானவர்களை சாட்சியாக ஆக்கி, அதற்கடுத்து யாரை சாட்சியாக்குறாங்க தெரியுமா? ஒவ்வொரு மனிதனையும் அவனுக்கு எதிராக அவனையே அல்லாஹ் சாட்சியாக ஆக்குகிறான். அவனுடைய உப்புகளை சாட்சியாக ஆக்குகிறான். அவனுடைய கண், அவனுடைய செவி, அவனுடைய கரம், அவனுடைய பாதம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அன்றைக்கு சாட்சி. அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை, அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. அல்யோம் நக்திமு அலா அஃவாஹிஹிம், அவர்களுடைய நாவுகளுக்கு சீல் வைக்கிற விசாரணை அந்த விசாரணை. வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசுகிற விசாரணை அந்த விசாரணை. அவர்களுடைய பாதங்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. பிமா கானு யக்ஸிபூன், என்னவெல்லாம் அவர்கள் சம்பாதித்தார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் போனார்களோ, என்னவெல்லாம் செய்தார்களோ, என்னென்ன தவறுகளிலும் பாவங்களில் ஈடுபட்டார்களோ, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு உறுப்பும் அன்றைக்கு சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அப்போது பாருங்கள், அந்த ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எதிராக அந்த விசாரணையின் போது தன்னுடைய உடல் உறுப்புகள் சொல்லுகிற சாட்சியை, அப்போது கூட பாருங்கள், மனிதனுடைய போதாத புத்தியை அந்த உறுப்புகளை கரெக்ட் பண்ணுவதற்கு அவன் முயற்சி செய்வான், அவனுடைய உறுப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்வான். என்ன சொல்லுவான் தெரியுமா? வகாலு லி ஜுலூதிஹிம் அல்லி மஷஹித்தும் அலைனா, தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து, ஏன் எனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்லுகிறாய், கேட்பானா கேட்க மாட்டானா? ஒரு தந்தையும் மகனும் நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்து தந்தைக்கு எதிராக மகனோ, மகனுக்கு எதிராக தந்தையோ சாட்சி சொல்லுகிற நிலை ஏற்பட்டால், கஞ்சாடையை காட்டியாவது அவனை எப்படியாவது கமுக்கமாக அமுக்க வேண்டும் என்கிற நிலை என்ன வருமா? வராதா? அதே மாதிரி ட்ரை பண்ணுவான். எனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்லுகிறாயே, இது நியாயமா என்றவன் கேட்ட போது, காலு அந்த உடல் உறுப்புகள் என்றைக்கு சொல்லும், அந்த கனல்லாஹுல்லதி அந்த குலசை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான், நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. சகோதரர்களே, சாதாரண விசாரணை அல்ல. இந்த செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு விளக்கும் போது, மறுமை நாளில் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், யா ரப்பி அலம் தஜுர்னி மினல் துல், யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்வதற்கு என்னை தடுப்பதற்கு ஏற்பாடு உலகத்தில் இல்லையா? யா அல்லாஹ், மறுமையில் நான் செய்த தவறுக்கு சாட்சி ஒன்றும் இல்லையா என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்லுகிறான், பலா, இருக்கிறது மனிதா. ஃபயகுலு இன்னி லா உஜீஸுல் யௌமா அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி, இன்றைக்கு நான் செய்த தவறுக்கு என்னிடமிருந்தே ஒரு சாட்சி வந்தால்தான் நான் இருப்பேன் என்பதை போன்ற ஒரு கேள்வி அவன் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஷஹீதா, மனிதா, நீ செய்த பாவத்திற்கு இன்றைக்கு உனக்கு நீயே சாட்சி என்று அல்லாஹ் சொல்லுவான். வல் கிராமல் காத்திபீன் ஷுஹூதா, நீ மட்டுமல்ல, கிராமுன் காத்திபீன் என்கிற எழுத்தராக இருக்கக்கூடிய வானவர்கள் சாட்சி. அப்போது அல்லாஹ் ஃபயஹ்திமு அலா ஃபி, அவருடைய நாவிற்கு பூட்டு போட்டுவிட்டு, வயகூலுனி அர்கானிஹி, ஏனைய உடல் உறுப்புகளுக்கு கட்டளையிடுவான், இன்திகி, உறுப்பே நீ பேச ஆரம்பி, தலையே பேசு, கண்ணே பேசு, செவியே பேசு, வாயை தவிர அந்த மனிதனுடைய உடலில் இருக்கிற, அவனுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் பேசுகிற விசாரணை அந்த விசாரணை. அவனுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவன் செய்த காரியங்களை பிட்டு புட்டு வைக்கிற விசாரணை அந்த விசாரணை. அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற அவனுடைய சரீரத்தின் அத்தனை பாகங்களும் சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. இடையில் பேசுமாறு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான். அவன் சொல்லுவான், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், என்னோடவே இருந்து எனக்கே குடிபறித்து விட்டீர்களே என்று பேசுகிற விசாரணை அந்த விசாரணை. உன் கையில் ஒரு அடிபட்டு விட்டால் சும்மா இருந்துருவாயா? எத்தனை மருத்துவம்! ஒரு கண்ணில் பிரச்சனை என்றால் சும்மா இருந்துருவாமா? எத்தனை மருத்துவம்! எந்த தலையில், எந்த கண்ணில், எந்த காதில், எந்த கழுத்தில், எந்த உறுப்பில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று பார்த்து பார்த்து மனிதன் நடந்தானோ, அந்த உறுப்புகள் அவனுக்கே எதிராக மறுமையில் சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அது மட்டுமா? அது மட்டுமா? இறைவன், இறைவனுடைய தூதர்கள், வானவர்கள், மனிதன், அவனுடைய உறுப்புகள் போக இன்னொரு பெரிய சாட்சியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். என்ன சாட்சி தெரியுமா? இந்த பூமியின் ஒவ்வொரு பகுதியும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற விசாரணை. எந்த விசாரணை? கோயம்புத்தூருக்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால் இந்த கோயம்புத்தூர் நாளைக்கு வறுமையில் சாட்சியாக வருகிற விசாரணை. எந்த விசாரணை? நாளைக்கு நாம் சென்னைக்கு போனால் அந்த சென்னை நாளைக்கு வறுமையில் நமக்காக வாதிடுகிற அல்லது சாட்சி சொல்லுகிற விசாரணை. எந்த விசாரணை? அல்லாஹ் சொல்லுகிறான், பூமி தன்னுடைய செய்திகளை மறுமையில் எடுத்து சொல்லும். சகோதரா, உன்னுடைய ஊர் உன்னை பற்றி சொல்லும். எந்த ஊரை பற்றி பெருமை பேசினாயோ, என்னுடைய ஊர் பாரம்பரிய மிக்க ஊர், என்னுடைய ஊர் குலப்பெருமை கொண்ட ஊர், என்னுடைய ஊரில் தான் அது இல்லை, என்னுடைய ஊரில் தான் இது இருக்கிறது என்று எந்த ஊரை பற்றி பக்கம் பக்கமாக பெருமை பேசினாயோ அந்த ஊர் மறுமையில் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜில்ஸால் என்கிற அத்தியாயத்தில் பூமி தன்னுடைய செய்தியை சொல்லும் என்கிற செய்தியை அந்த சஹாபா பெருமக்களுக்கு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறார்கள், அத்ததுரூனமா அக்பாருஹா, இந்த பூமியின் செய்திகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உடனே சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அல்லாஹுவினுடைய தூதருமே அறிவர். நபிகள் நாயகம் தொடர்கிறார்கள், ஃபைன் அக்பாரஹா, அந்த பூமியின் செய்திகள் என்பது அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் அவ் அமத்தின், எந்த ஆணோ எந்த பெண்ணோ யாராக இருந்தாலும், பிமா அமில அலா தஹ்ரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் சாட்சி சொல்லுகிற விசாரணை. எந்த விசாரணை? அந்த பூமி சொல்லும், யா அல்லாஹ் அமில கதா வ கதா யௌம கதா வ கதா, யா அல்லாஹ் இந்த நாளில் இதை செய்தான், யா அல்லாஹ் இந்த நாளில் இங்கே இதை செய்தான், யா அல்லாஹ் இந்த நாளில் இந்த இடத்தில் இந்த காரியத்தை செய்தான் என்று இந்த பூமி உன்னை புட்டு புட்டு உன்னை பற்றி அக்கு வேறாக ஆணி வேறாக எடுத்து சொல்லுகிற விசாரணை. அந்த விசாரணை இத்தனை சாட்சிகளுக்கு மத்தியில் நிராயுதபாணியாக நிருகதியானவனாக ஆதரவு இல்லாமல் அடைக்கலம் தருகிற ஆள் இல்லாமல் பரிந்து பேசுகிற ஆள் இல்லாமல் படை இல்லாமல் பரிவாரங்கள் இல்லாமல் பட்டங்கள் இல்லாமல் பெற்றெடுத்த தாய் தந்தை இல்லாமல் கட்டியடித்து வாழ்ந்த முண்டாட்டி இல்லாமல் பெற்றெடுத்த பிள்ளைகள் இல்லாமல் அங்கே தனிமரமாக நிற்பவன் யார் தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும். சகோதரர்களே, இது கதை அல்ல, கற்பனை அல்ல, காவியம் அல்ல, ஏதோ ஒரு புத்தகத்திலே வடித்து வைத்திருக்கிற எடுத்து சொல்லுகிற நாவல் கதைகள் அல்ல இது. இத்தனை சாட்சிகளை எல்லாம் நிப்பாட்டி வைத்து விட்டு யாரை விசாரிக்க போகிறான்? அமெரிக்காவில் இருக்கிற ஒபாமாவை பற்றியா? அவனை மட்டுமா அல்லது அன்றைக்கு வாழ்ந்த நூஹ் நபியின் உம்மத்தை மட்டுமா? ஒவ்வொருவனுக்கும் இந்த நிலைதான், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நிலைதான். இந்த நேரங்களில் அந்த மனிதன் நிராயுதபாணியாக இருக்கும் போது அல்லாஹு கேட்கிற விசாரணை, அலம் ஆஹது இலைக்கும் யா பனி ஆதம், ஆதமின் பிள்ளைகளே, ஆதமின் மக்களே, உங்களிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை எடுக்கவில்லையா? அல்லாஹ் தாபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்க கூடாது, ஷைத்தானுக்கு வழிபட கூடாது, ஷைத்தானுக்கு கட்டுப்பட கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? இன்னஹும் லகு அதுவும் முபீன், இன்னஹுலக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று சொல்லவில்லையா? என்னை வணங்குங்கள் என்று சொல்லவில்லையா? ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை என்று சொல்லவில்லையா என்று கேட்கிற விசாரணை. அந்த விசாரணை ஒவ்வொன்றை குறித்தும் அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொரு காரியத்தை பற்றும் அல்லாஹ் விசாரிப்பான். ஏ மனிதா, என்னிடத்திலே நீ உடன்படிக்கை செய்தவன் தானே, என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நான் சொன்னேனே, யாரையும் வணங்க கூடாது என்று சொன்னேனே, நேரான பாதையில் நடைபோடு என்று சொன்னேனே என்று அல்லாஹ் விசாரிக்கிற விசாரணை. அந்த விசாரணை ஸும்மா அவரஸ்னல் கிதாப் அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா, பிறகு அந்த விசாரணையின் போது படைத்த இறைவன் அவனால் படைக்கப்பட்ட அந்த படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட அந்த பட்டோலைகளை வணங்குகிற விசாரணை. அந்த விசாரணை அப்போது பாருங்கள், படைத்தவனின் விசாரணையினுடைய டைப், விசாரணையினுடைய டைப்னு சொன்னா விஐபி டைப்லாம் நினைச்சிடாதீங்க, பெரிய பெரிய தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய வேறு விதமான நீதிமன்ற விசாரணை என்று நினைத்து விடாதீர்கள். அந்த படைத்தவனுடைய விசாரணை எப்படி தெரியுமா? விசாரணையின் வகைகள் எப்படி தெரியுமா? ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த விசாரணைக்காக வருகின்ற மனிதர்களில் தனக்குத்தானே அநியாயம் செய்த பாவிகளும் உண்டு. விசாரணையில் வித்தியாசம் என்றால் விசாரிப்பவனிடத்தில் வித்தியாசம் அல்ல, விசாரிக்கப்படுகிற மக்களிடத்தில் தான் வித்தியாசம் என்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வேண்டுமானால் நிலம் சம்பந்தப்பட்ட விசாரணையை விசாரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றம், கொலை குற்றத்தை விசாரிப்பதற்கு வேறு குறிப்பிட்ட நீதிமன்றம். ஆனால் மறுமையில் ஒரே நீதிமன்றம், ஒரே நீதி, அந்த நீதி பகவான், அந்த நீதியை அளிக்கக்கூடிய அந்த இறைவன் ஒரே ஒருவன் தான். ஆனால் விசாரிப்பதற்காக, விசாரணைக்காக வருகின்ற மக்கள் தான் பரிதாபம் பல வகையினர்களாக வருவார்கள். அதில் ஒரு கூட்டமோ தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட கூட்டம், இன்னும் சிலரோ நடுநிலைத்தன்மையோடு வருவார்கள். இன்னும் ஒருவரோ அதிகமான நன்மைகளை செய்து படைத்த இறைவனை நோக்கி வந்த கூட்டம், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு கபீர். இப்படி யார் வருகிறானோ அவன் தான் மேலான பாக்கியம் பெற்றவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த செய்தியை ரசூலுல்லா விவரிக்கிறார்கள். எப்படி படைத்தவனின் விசாரணைக்காக அந்த நீதிமன்றத்தை நோக்கி விசாரணைக்காக வருகின்ற மக்கள் வகையினர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் வகைப்படுத்தினான் அல்லவா, அந்த வகையினர்கள் யார்? ஃபம்மல்லதீன சபகு ஃபில் கைராத், நன்மையான காரியங்களில் போட்டி போட்டு கொண்டு போனவர்கள். வெயிலை பொருட்படுத்தாமல், குளிரை பொருட்படுத்தாமல், குடும்பத்தை பொருட்படுத்தாமல், பொருளாதார சிக்கலை பொருட்படுத்தாமல், அல்லாஹுவிற்காக, அல்லாஹுவினுடைய தூதருக்காக, அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக தன் இளமையை தியாகம் செய்தவன், அல்லாஹ்வினுடைய மார்க்கம் மலர்வதற்காக அரும்பாடுபட்டவன், சொகுசாக வாழ்வதற்கு, உல்லாசமாக வாழ்வதற்கு, ஆடம்பரமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் வந்த போதெல்லாம் அதை தூர எறிந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊர் ஊராக போனார்களே, அமல்கள் செய்தார்களே, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களே, மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொன்னார்களே, படைத்த இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தார்களே, அவர்களெல்லாம் நன்மையில் முன்னேறி வந்த மக்கள். ஃபவுலாயிகல் லதீன, அவர்கள் தான் யத்குலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாப், விசாரணை இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள். அதனால் அந்த கேட்டகரியில் நாம் இருக்க வேண்டும். வஅம்மல் லதீன இக்தஸது, நடுநிலை தன்மையோடு வரக்கூடியவர்கள் யார்? ஃபவுலாயிக யுஹாஸபூன ஹிசாபன் யஸீரா, சாதாரண கேள்வி கணக்கு கேட்டுவிட்டு பிறகு அனுப்பப்படுபவர்கள். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு படைத்தவனை நோக்கி வராமல், படைப்புகளை விட்டு விலகாமல், உலகமே உலக வாழ்க்கையே என்று மூழ்கிக் கொண்டிருந்தானே அந்த மனிதன், அந்த விசாரணைக்காக வரும்போது அவர்கள் தான் அந்த மஹ்ஷர் மைதானத்தில், விசாரணை மன்றத்தில் நீண்ட நேரம் நிப்பாட்டி வைக்கப்படுவார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா புகழும் அவனே, கவலையில் இருந்து எங்களை காப்பாற்றினான், அவன் புகழுக்குரியவன், அவன் மன்னிப்பவன், அவன் நன்றிக்குரியவன் என்றெல்லாம் அல்லாஹுவை புகழ்கின்ற விசாரணை அந்த விசாரணை. இப்படி நன்மையான முறையில் நம்முடைய விசாரணை இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை சகோதரர்களே. அதே நேரத்தில் அல்லாஹ் விவரிக்கிறான் பாருங்கள், 13 அத்தியாயத்தின் 18 வசனம், லில்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம் அல்ஹுஸ்னா, யாரெல்லாம் தங்கள் இறைவனுக்கு பதில் அளித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மையான நிலை உண்டு. அவனுக்கு சொந்தமாக இருந்தால், அதை போன்று இன்னொரு மடங்கு இருந்தால், அந்த விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்கு அவன் அங்கே ஹராமாவாக, அங்கே ஈட்டு தொகையாக தருவதற்கு தயாரான நிலையிலே இருப்பான் அந்த மனிதன். பயங்கரமான கெட்ட கேள்வி கணக்கு விசாரணை அவனுக்குத்தான் உண்டு. கெட்ட கேள்வி கணக்கு என்றால் சாதாரண கேள்வி அல்ல. யாருக்கு இந்த கெட்ட விசாரணையோ, யாருக்கு மோசமான விசாரணையோ, யாருக்கு அதிபயங்கரமான விசாரணையோ, ஜஹன்னம், அவன் போகிற இடம் நரகம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். நரகம் என்று சொன்னால் எப்படி? சும்மா 4 அரை, 6 அரை, திகார் ஜெயிலி பீகார் ஜெயிலு நினைக்காதீங்க. அது தங்குதளங்களில் எல்லாம் மிக மிக மோசமானது. விஐபி கிளாஸ் இல்லாத விசாரணை எந்த விசாரணை? அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பு கருதி தனிப்பட்ட செல்லை தருகிறோம் என்று சொல்லுகிற விசாரணை அல்ல அந்த விசாரணை. எவனாக இருந்தாலும், ஆண்டானாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், படைத்தவன் முன் சமம் என்கிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே இந்த விசாரணையை கண்டு அஞ்சி இருக்கிறார்கள். இறை தூதர்களே விசாரணையை கண்டு அஞ்சி இருக்கிறார்கள். இறை தூது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்கிறார், ரப்பனா இக்ஃபிர் லி வலி வாலிதை, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என் பெற்றோரை மன்னித்து விடு, வலில் முஃமினீன் ஏனைய நம்பிக்கையாளர்களை மன்னித்து விடு, யௌம யகுமுல் ஹிஸாப் விசாரணை நடைபெறுகின்ற நாளில் என்று அந்த விசாரணையை குறித்து அஞ்சுகின்ற அளவிற்கு பதி பயங்கரமாக இருக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அப்போது பாருங்கள், அல்லாஹ் ஒரு மூமினை ஒரு இறை நம்பிக்கையாளனை அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்த ஒருவனை எப்படி விசாரிக்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மறுபையில் ஒரு மனிதனிடத்திலே வருகிறான், தனியாக வருகிறான், யாருக்கும் தெரியாமல் யாருமே அறியாத விதத்தில் அவனிடத்திலே சென்று, அத்தாரிஃபு தன்பகதா அத்தாரிஃபு தன்பகதா, மனிதா இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த பாவத்தை செய்தாயே நினைவிருக்கிறதா? அவன் சொல்லுவான், ஆமாம் யா அல்லாஹ், ஆமாம் யா அல்லாஹ் என்று அவனுடைய பாவத்தை அவன் ஒப்புக்கொண்டு விட்டு இனி நம்முடைய கதை முடிந்தது என்கிற நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், சத்தர்துஹா அலைக ஃபி துன்யா, ஏ அடியான், மறுமையில் இவ்வுலகத்திலே நீ வாழும் போது அந்த பாவத்தை நான் மறைத்தேன், அதனால் இன்றைக்கும் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி அவனுக்கு நன்மையான அடித்தட்டை நன்மையான தரஜாக்களை கொடுத்து சொர்க்கத்தை அனுப்புகின்ற சொர்க்கத்திற்கு அனுப்புகின்ற விசாரணையும் உண்டு அந்த விசாரணையில். இன்னொரு கேள்வி, எப்படி அந்த மறுமையின் விசாரணையின் போது படைத்தவனின் விசாரணையின் போது படைத்தவன் முன்னால் அணி அணியாக தனித்தனியாக வெட்ட வெளிச்சத்திலே எல்லாரும் யாரு இடைத்தரகர்கள் இல்லாமல் வந்து நின்ற போது முதல் கேள்வி அல்லாஹ் கேட்கிற கேள்வி, உன் தொழுகை எப்படி அமைந்தது? அந்த தொழுகை சரியாக அமைந்தால் வெற்றி கிடைக்கும், அந்த தொழுகை சரியாக இல்லை என்றால் தோல்வி கிடைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களுடைய விசாரணை அவர்களுக்கு நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த விசாரணையை குறித்து சொல்கிறான். அதனால்தான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, மனிதர்களே விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களையே விசாரித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த நீதிமன்றத்தில் விசாரணை உனக்கு எப்படி இருக்கிறது? சாதாரண விசாரணை அல்ல, அந்த விசாரணையின் போது இறைவன் கேட்கிற இன்னொரு விசாரணை, வக்கீல் அலஹும், அன்றைக்கு அவர்களிடத்தில் விசாரிக்கப்படும், ஐநமா குந்தும் தாபதூன், நீங்கள் இந்த உலகத்தில் வணங்கி வழிபட்டு வந்த கடவுளர்கள் எல்லாம் எங்கே? லாத்து உஸ்ஸா மனாத்து யவுசு யவுசு நசரு ஹவல் என்கிற பெயரிலும் இன்னும் கற்சிலைகளையும் வேறு விஷயங்களையும் கடவுளர்களாக வணங்கி வழிபட்டீர்கள் அல்லவா? அந்த கடவுளர்கள் அந்த இணையாக கருதப்பட்ட அவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் விசாரிக்கிற விசாரணை அந்த விசாரணை. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பற்றி கேட்கிறான்? மனிதனுடைய ஆயுட்காலத்தை பற்றி கேட்கிறான், அவனுடைய செவிப்புலனை பற்றி கேசுகிறான், அவனுடைய பார்வை புலனை பற்றி விசாரிக்கிறான், அவனுக்கு தந்த அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கிறான். அல்லாஹ் எந்த அளவிற்கு அந்த விசாரணை உண்டு தெரியுமா? இன்ன அவ்வலமா யுஹாசபு பிஹில் அபது யௌமல் கியாமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அந்த படைத்தவனின் விசாரணையின் போது ஒரு மனிதனுக்கு விசாரணை அல்லாஹ் கேட்கிறான், அலம் அலம் உஸ்ஹலக ஜிஸ்மக், மனிதா உன்னுடைய உடலை நான் உனக்கு ஆரோக்கியமாக தரவில்லையா? வஅர்வக மினல் மாஇல் பாரித், குளிர்ந்த நீரை வாழ்க்கை நான் தரவில்லையா என்று விசாரிக்கிற விசாரணை அந்த விசாரணை. எத்தனை மதுரமான நீரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், சிறுவாணி தண்ணீரை குடிக்கிறோமே கோயம்புத்தூர் மக்களே, எங்கள் ஊரு தண்ணிக்கு இணையே தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைன்னு பெருமை பேசுறோமே, இந்த தண்ணீரை குறித்து மறுமையில் விசாரணை உண்டு. திருச்சி மக்களாக இருந்தால் காவேரி தண்ணீரை பற்றி விசாரணை உண்டு, திருநெல்வேலி மக்களாக இருந்தால் என்னது தாமிரபரணியை பற்றி விசாரணை உண்டு, சென்னையில இருந்தால் கூவத்தை பத்தி உண்டான்னு கேட்காதீங்க, அந்த தண்ணியை குடிக்க முடியாது, இருந்தாலும் அங்கே நாம் குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் முதல் கொண்டு எல்லாவற்றை பற்றியும் விசாரணை இருக்கிற விசாரணை அந்த விசாரணை. அல்லாஹ் கேட்கிறான் இன்னொரு விசாரணையில், நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அலம் உக்ரிமுக, மனிதா உன்னை நான் கண்ணியப்படுத்தவில்லையா? வா உஸவ்விதுக, உன்னை நான் வளப்படுத்தவில்லையா? வா உஸவ்விதுக, உனக்கு நான் மனைவியை தரவில்லையா? வா உஸஹிருலகல் கைல், குதிரையை தரவில்லையா? வல் இபல், ஒட்டகத்தை தரவில்லையா? இதை பற்றியும் விசாரணை இருக்கிற விசாரணை அந்த விசாரணை. அன்றைக்கு குதிரையும் ஒட்டகமும் வாகனமாக பயன்படுத்தப்பட்டது, அதை குறித்து நபிகள் நாயகம் சொல்லும் போது அல்லாஹு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதே போன்றுதான் இன்றைக்கு மோட்டார் ரக வாகனங்கள் நமக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கிறது. எடுக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றோம், சுபஹானல்லதி சஹ்ஹரலனாஹாதா, எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழுங்கிறோம். இந்த வசப்படுத்தி தரப்பட்ட வாகனங்களை பற்றி கூட விசாரணை இருக்கிற விசாரணை அந்த விசாரணை. இறைவனுக்கு இணை வைத்த மக்கள், இறைவனுக்கு யாரையெல்லாம் இணை கற்பித்தார்களோ அவர்களிடத்தில் இருந்து ஒரு பங்கை நாம் அல்லாதவர்களுக்கு இவர்கள் படைத்து வழிபட்டு வந்தார்களே. தல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் இட்டு கட்டி அறியாத விதத்தில் வழிபட்டு வந்தீர்கள், பார்த்தீர்களா? இந்த வழிபாட்டை பற்றி கூட நீங்கள் விசாரிக்கப்படுகின்ற விசாரணை அந்த விசாரணை. அல்லாஹுவின் சங்கைக்குரிய அடியார்களாக இருக்கிற வானவர்களை பெண்களாக ஆக்கி அவர்களை இறைவனுக்கு இணையாளர்களாக ஆக்கினார்களே, அவர்களிடத்தில் விசாரணை உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் படைக்கப்படும் போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? அவர்களுடைய சாட்சிகளும் எழுதப்பட்டு மறுமையில் அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். இன்னும் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மறுமையின் விசாரணை ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மட்டுமல்ல, இந்த சமுதாய வாழ்க்கையை பற்றி விசாரணை உண்டு. எப்படி? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் இன்னல்லாஹ லயஸ்அலு அபத யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஒரு மனிதனிடத்தில் இறைவன் விசாரிக்கிறார், மா மனஅக இத ரஐதல் முன்கர அன் துன்கிரஹு, மனிதா உன் கண்ணுக்கு முன்னால் தவறு நடக்கும் போது அந்த தவறை தடுக்காமல் உன்னை தடுத்தது எது என்றும் விசாரணை உண்டு. அல்லாஹ் அல்லாதவர்களை இந்த மக்கள் வணங்கினார்களே, அல்லாஹ் இவருக்கிடையாக எத்தனையோ இணை விஷயங்களை இந்த மக்கள் உருவாக்கினார்களே, அதை கண்டும் காணாமல் போனால் அதற்கும் விசாரணை இருக்கின்ற விசாரணை அந்த விசாரணை. அந்த விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் இத்தனை பொருட்செலவோடு, இத்தனை கஷ்டப்பட்டு, இத்தனை தியாகங்கள் செய்து, பல சகோதரர்களுடைய வியர்வையினால், உழைப்பினால், தியாகத்தினால் அல்லாஹ்வினுடைய பேரூரால் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான் மறுமையில், மனிதா உன் கண் முன்னால் தவறு நடக்கும் போது அதை தடுக்காமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஃபைதா லக்கன அல்லாஹ் அப்தன் ஹஜ்ஜதஹு قال يا ربي رجوتك وفرقت من الناس, இப்படியெல்லாம் அல்லாஹ்வனை கேள்வி கேட்டு துளைக்கும் போது அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், தெரியாமல் செய்து விட்டேன், யா அல்லாஹ், எனக்கு வாய்ப்பை கொடு, யா அல்லாஹ், பூமியில் வந்து ஏதாவது செய்து விடுகிறேன் என்று கெஞ்சுகின்ற, கூப்பாடு போடுகின்ற, கோஷம் எழுப்புகின்ற விசாரணை அந்த விசாரணை. அது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் யாரெல்லாம் பொறுப்பாளிகளாக வந்தார்களோ அவர்கள் பொறுப்பை குறித்து மறுமையில் விசாரணை உண்டு என்று சொல்லுகிறான் அல்லாஹ். ஒரு தாய் தன் மகனை பற்றி, ஒரு தந்தை தன் பிள்ளைகளை பற்றி, ஒரு குடும்ப தலைவன் அவனுடைய குடும்பத்தை பற்றியும் விசாரிக்கப்படுகின்ற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அன்பிற்கினைய சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த விசாரணையை குறித்து நாம் ஒவ்வொருவரும் அஞ்ச வேண்டும். உலகத்தின் விசாரணை பெரிய விசாரணை அல்ல, படைத்தவனின் விசாரணையே பயங்கரமான விசாரணை என்கிற எண்ணத்தை மனதில் நாம் ஆழப்பதிய வேண்டும். அதை மட்டுமல்ல, அல்லாஹு மறுமையில் முகஸ்துதிக்காக அமல்கள் செய்தவர்களை பற்றி விசாரிக்கிறான், பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்த அமல்களை விசாரிக்கிறான், பிறர் பிரமிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியங்களையும் விசாரிக்கிறான். அடியார்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, நான் நோயிட்டிருந்தேனே என்னை நீ நலம் விசாரிக்கவில்லையே, நான் தண்ணீர் கேட்டேனே எனக்கு நீ தண்ணீர் தரவில்லையே, நான் உணவை கேட்டேனே எனக்கு உணவு தரவில்லையே என்றெல்லாம் அல்லாஹ் அடியார்களின் பிரச்சனையை தன் பிரச்சனையை போல விசாரிக்கிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அன்பிற்கினைய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, எல்லா வடிவங்களிலும் நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை விட்டு வடிகெடுப்பதற்குண்டான அத்தனை சாதனங்களும் உலகத்தில் சாதாரணமாக ஆகிவிட்ட இந்த சூழ்நிலையில் படைத்தவனின் விசாரணையை அஞ்சி வாழ்ந்தால் மட்டும்தான் படைத்தவனின் அருளையும் கருணையும் பெற முடியும் என்கிற விஷயத்தை உங்கள் மனதில் ஆழ பதியுங்கள். படைத்தவனின் விசாரணைக்கு நாம் அஞ்சி வாழ்ந்து விடுவோம் என்கிற ஒரு சபதத்தை நமக்கு நாமே எடுத்துக்கொண்டால் இந்த மாநாடு கட்டாயம் வெற்றி மாநாடு என்பதில் சந்தேகம் இல்லை என்கிற விஷயத்தில் நீங்கள் ஆழமாக பதித்து வைத்துக் கொண்டு, நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நம்மிடத்தில் ஏற்பட்ட அனுபவமின்மையின் காரணத்தினாலோ அல்லது அறிவின்மையின் காரணத்தினாலோ நம்மிடத்தில் நிகழ்ந்த எல்லா காரியங்களையும் அல்லாஹ் மன்னித்து, நாம் செய்த எல்லா காரியங்களையும் அவனுடைய ஊப்பிற்குரியதாக ஆக்கி அந்த மறுமையின் விசாரணையில் நம் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.
2: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.

0: முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: ஹதீஸ் 549. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவு செய்வாயாக, அப்போது உனக்கு என் மூலம் நற்கூலி வழங்கப்படும் என அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5352, முஸ்லிம் 993.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: வயல் வழியின் வாசத்தோடு வலம் பெறுகிறது. முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com, வாட்ஸ்அப் 0704-777-16-16-70.
3: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தின்
0: தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
3: www.muslimwanoli.com
4: அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
5: நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك
6: له. தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்,
1: மிஹ்ராஜ். மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம் வெற்றி, மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். ரெண்டு, நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் நவவியும் இமாம் குர்தூபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். மூன்று, நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது. நான்கு, ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 12வது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. ஐந்து, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டு 2.5 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. ஆறு, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் மூன்று கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில் தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் மூன்று கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த மூன்று கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில் தான் நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம். இப்னுல் கையீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள். ஜிப்ரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புராக் என்னும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். குதிரையை விட சிறிய, கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது. இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானுலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதே பைத்துல் முஹ்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான். பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யஹ்யா, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை சந்தித்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள். அங்கிருந்து மூன்றாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள். அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு நான்காவது வானத்திற்கு சென்று இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஐந்தாவது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்வ செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற பதில் கூறி நபி அவர்களை வரவேற்றார்கள். ஏழு வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஒரு வகை இலந்தை மரமாகும். அதன் பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகளைப் போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளைப் போன்றும் இருந்தன. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஏழாவது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹுவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதைப் போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள தனா ஃபததல்லா என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது, இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாகச் செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்து கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹதஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முல் பைத்துல் முஹதஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மையென்றும் சத்தியமென்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை சித்தீக் வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முஹதஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்து சென்றான். அவ்வாறு அழைத்து சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்து சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6:75. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20:23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் ரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் ரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மெஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரம்பு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத்தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும், அதாவது

0: மற்றவர்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன். மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனங்கள் 16-17. இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான். ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது. மேலும் வெகு விரைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது. இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம். அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: www.muslimvanoli.com.
3: இது உங்கள் முஸ்லிம் வானொலி.
4: உங்கள் முஸ்லிம் வானொலி
3: சிந்தனை
5: எல்லா விஷயங்களையும் தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்து வச்சு. 2018 எண்டிங்கில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஹஜ் சர்வீஸ்க்காக வேண்டிய ஒரு மக்கள் ஹாஜிகளை எல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி பணங்கள் எல்லாத்தையும் வாங்கி கிட்டத்தட்ட 98 லட்சம் ரூபா, 1 கோடிக்கு 2 லட்சம் ரூபா கம்மி. பாம்பேயில் போய் ஒரு ஏஜென்ட்டை பேசி எனக்கு இத்தனை விசாரணும் கேட்டு பணம் கட்டிட்டார். 98 லட்சம் ரூபா கட்டிட்டார். அதுக்கப்புறம் இவர் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குரூப், அந்த கேங் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. ஹாஜிகள் எல்லாம் இவரை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 98 லட்சம் ரூபா கடன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே உங்கள்கிட்ட வாங்கி இங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி எங்கே கூட சொல்லி கடன் கூடுதல் குறைவாக கிடச்சில 70 லட்சம் ரூபாய்கிட்ட வந்துருச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், 70 லட்சம் அவர் கொடுக்க வேண்டியிருக்கு, அல்லாஹ் அவரை அழைச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? நாமன்னா நாம் இல்லை, இந்த சமுதாயம் என்ன செய்யணும்? குறிப்பாக ஏகத்துவ சமுதாயம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு இணைவிக்க மாட்டேன்னு சொன்ன சமுதாயம் என்ன செய்யணும்னா, அவர் கடத்துக்கு நாம் என்ன செய்யணும்? பொறுப்பேற்று கொண்டு அதை அடைக்கணும். இப்போ இந்த இடத்துல யாருக்கா பழிச்சுன்னு வரும், 1-2 எவ்வளோ 68 லட்சம் ரூபாயில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து ஒரு ஆச்சரியமிக்க செய்தி சொல்லுதேன். சமீபத்தில் ஒரு மலையாளி ஒரு எதேச்சியாக ஒரு பெண் குழந்தை இறந்ததுக்கு பொறுப்பேற்று மரண தண்டனை அளிக்கப்பட்டு, மரண தண்டனைக்கான தேதியும் கடந்த மாதம் 14ஆம் தேதி குறிக்கப்பட்டு, அதுக்குள்ளே நீங்கள் விடுதலை ஆகணும்னு சொன்னால் 34 கோடி ரூபா கட்டியாச்சுன்னு சொன்னால் பிணையமாக சித்தா அதை நீங்கள் செஞ்சிடலாம், அதில் விடுபடலாம்னு சொன்ன உடனே கேரளா மொத்தமும் சேர்ந்து அவருக்கு 34 கோடியை கிட்டத்தட்ட 10 நாட்களில் கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு மெசேஜ் வந்துச்சு தெரியுமா? இனிமேல் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம், தேவைக்கு போக 1 கோடி அதிகமாக இருக்குது, அவன் குடும்பத்தை நான் கொடுத்துருவோம், அவர் உள்ளூர்லேயே தொழில் பார்த்துக்கிடுவார், நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லி என்ன செய்த மக்கள் சொல்கிறாங்க. 35 கோடி ரூபாய்க்கு மேலே பெருஞ்சிச்சு. இங்கே எவ்வளோ கடன்? 68 ரூபா. நம்மளால் என்ன செய்கிறோம் தெரியுமா? அவர் இறந்த உடனே நான் சொன்னல முதல்ல மறுபடியும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நான் ஐயோ போட்டு நிற்கிற வச்சுக்கணுமே, அவர் போட்டால் அதையோ எவர் அவர் நானும் இப்படி அவருக்கு போட்டால் அவர் பண்ண பயானில் 1.5 நிமிஷம் கிளிப்பாக போட்டு ஐயப்பனுடைய பயானை பாருங்க, ஐயோ பயானை அழிப்பா. உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன்னுடைய பங்களிப்பு என்ன? சொல்ல போச்சுன்னா ஏகத்துவ எழுச்சி என்பது அவருடைய உரையில் தான் அதிகமாக இருந்தது. எவ்வளவோ மக்கள் இஸ்லாத்தை தெளிவதற்கு அவர் சொன்ன ஒரு அந்த விளக்கம், அந்த உணர்ச்சி மிக்க உரையும் தெளிவான விஷயமும், எந்த அமைப்பையும் எந்த தலைவரையும் யாரையும் எந்த காலத்தில் முரட்சலம் பண்ணாத மிக சிறந்த தாய். 35 ஒரு இடம் இல்லாமல் சொந்தமாக இடம் கிடையாது, வாடகை வீடு தான். அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன், ரொம்ப சின்ன வீடு தான். நான் போனால் என்ன செய்வது தெரியுமில்ல, சின்ன ரொம்ப தான், என்ன பெட்டில் முடிஞ்சோ தரையில் விட போகிறேன், சத்தம் போடுவேன், நீங்கள் படுங்க சும்மா இருங்க, நீங்கள் நம்ம இங்கே நம்ம கெஸ்ட்டு அப்படிம்பார். அப்படி அவர் சொல்லும் பொழுதே அவர் அவர் பூரிப்பாக சொல்வார். அப்படி ஒரு அழகு அழகு பார்ப்பார் எடுத்தால்.

0: யார்கிட்ட கையாந்த மாட்டார். அப்பேர் சிறந்த மனிதன், இன்னைக்கு கடன் ஆயிடுச்சு. ஆனால் எல்லோரும் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த ரெண்டாவது கிளிப்பை மட்டும் நான் இந்த நிஷயம் வந்து அமுருக்கு மேலே அதை கட் பண்ணி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி நான் செய்ய போகிறேன், இட்டுகள் போட போகிறேன், சில குத்துவங்களை குத்துட்டு அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவரை பணத்தை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அப்போ என்ன இவனே ஒன்று தான், எவ்வளோ உரிமையாக கொடுக்கணும். இப்போ நான் அவரை கொடுக்கறதுக்காக என்கிட்ட போய் எவ்வளோ தெரியுமா, 25,000 வச்சுருக்கேன். எவ்வளோ வச்சுருக்கிறேன்? 25,000 வச்சுருக்கிறேன். என் காலையில் மர்மவன்ட்ட ஃபோன் பேசினேன், ஃபோன் பேசி சொன்னேன். இப்போ என்கிட்ட இப்போ கையில் 25,000 இருக்குது. இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுதேன். சவர்கள் தந்தாங்கன்னு சேர்த்து அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நான் எவ்வளோ முடியுமோ ஒன்று ஒரு வாரத்துக்குள்ளே நான் மீண்டும் ஒரு லைனில் வரேன், என்னால் முடிஞ்ச செய்வோம் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படி ஏன் இதை சொல்லு தெரியுமா? கண்டிப்பாக செய்யும். அல்லாஹ்வோட தூதர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜனாசா கொண்டா வைக்கும் பொழுது சஹாபி, இவர் கடம்பு இருக்காப்பா அப்படின்னாங்க. அல்லாஹ் தூதர், அவர் கடம்பு இருக்கு அப்படியா? சரி, உங்களில் யாராவது இவருக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்களாப்பா? எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ ஒரு குரல், அல்லாஹ் தூதர், அவர் கடனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னா ரைட். அப்போ நான் தொலை வைக்கன்னு தொலை வச்சாங்க. தொலை வைக்க மறந்து விட்டார்கள். இன்னொரு ஒரு மையத்து வருது, அவரும் ரொம்ப நெருக்கமான உள்ளவர். அந்த நேரத்தில் அந்த கடனை யாரும் ஏற்றுக்கிட முடியாத சூழல் வருது. அப்போ அல்லாஹ் ஒருத்தர் செஞ்சாங்க தெரியுமா? அப்போ கொஞ்சம் ஜமா அவங்களுடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கு, இதில் மதினாவெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பில் இருக்கிறாங்க, இதை ஜமாத்து பொறுப்பேற்றுக்கிட்டான், தொலை வச்சாங்க. இன்னும் ஒரு மனிதருக்கு யாரும் பொறுப்பேற்கல, ஜமாத்தும் பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, நான் தொலை வைக்கல, நீங்கள் யாரும் தொலைவைங்கன்ட்டான். அப்போ ஜனாசா தொழுகை கூட தொலை வைப்பதற்கு தடையாக இருப்பது எது? கடன். இன்னும் அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ஷஹீத் அவனுக்கு ஃபர்ஸ்டுக்கு மன்னர் வாழ்க்கையே கிடையாது, மரணித்த அதே நிலையில் அவன் பச்சை நிற பறவையிலே அவன் ரூகு புகுத்தப்பட்டு சோனத்தில் சுற்றித் திரிவான். மறுமை நாளின் போது இரண்டாவது சூரியன் போது மாசர் மைதானத்தில் எந்த நிலையில் மரணித்தானோ, எத்தனை வெட்டு காயங்களோடு மரணித்தானோ, எப்படி ரத்தம் வழிந்ததோ, அந்த ரத்தமும் புழுதியும் பிறல பிறல மறுமை நாளில் அவ்வாறே வந்து நிற்பான். அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். அவர் கடன்பட்டதை தவிர உயிரை கொடுத்தவங்களுக்கு நிலைமைங்க இது என்ன தெரியுமா நம்ம மேல எவ்வளவு சோதனை. ஆனால் இன்ஷால்லா அவர் கடன் இன்ஷால்லா அல்லாஹ் பொறுப்பேற்றுங்க, அடைஞ்சே தீரும், எந்த ரூபத்தில் அடைஞ்சிடும். அல்லாஹ் ஒரு காலம் அவர் அந்த கடனை அவருக்கு தடையாக்க மாட்டான். அதில் உறுதியாக கே தெரியுமா, அவர் பெர்சனல் லைஃப்பு நமக்கு தெரியும். கடன் வாங்கி உல்லாசம் ஆனவர் கிடையாது, ஏசி ரூம் போட்டு ஜாலி பண்ணவர் கிடையாது. சும்மா அவர் பார்க்கத்தான் அப்படி இருப்பார் வழியா, அவர் குழந்தை அப்படி வாங்கினா வருவார், போகினா போவார். அப்பே பண்ணுவார் குழந்தை மனசு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், சூரத்து ஜல்ஜலா, சூரத்து ஆதியத், அஞ்சு சூராக்கள். கேள்வி கேட்ட பதில் சொல்லுவீங்களா? கேள்வி கேட்ட பதில் சொல்லுவீங்களா? அஞ்சு சூராக்கள்ல முடியுமா? இன்னைக்கு வச்சு போமா, நாளைக்கு வச்சு போமா? சூரத்துல் காரியா, أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துல் காரியா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் மிக முக்கியமான சூரா. சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரியா. இந்த மூன்றும் வார்த்தை அமைப்பிலும் சரி, நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் சரி, ஒரு சேர கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கும். சூரத்து தக்காசுர் அடுத்து வரக்கூடிய சூரா. இந்த நான்கு சூராக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் காரியா உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியா, அல் காரியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை மின் அஸ்மா யௌமில் கியாமா, மறுமையுடைய பெயர்களில் ஒன்று அல் காரியா. எப்படி குர்ஆனிலே அல் ஹாக்கா, அஸ்ஸாஹா, அல் காஷியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பல பெயரிட்டு அழைக்கிறானோ அது போன்று அல் காரியா என்பது மறுமையுடைய ஒரு பெயராகும். வமஅலூம் அன்ன ஷைஅ இதா அஅதும கதருஹு கஸ்ரத் அஸ்மாஉ. அறியப்பட்டது என்னவென்றால், எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்களும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதனுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பல பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் காரியா என்றால். அல் காரியா கரஅ என்ற வார்த்தையை உள்ளடக்கியது. கரஅ என்றால் இரண்டு பெரிய பொருட்களை ஒன்றோடு ஒன்றாக மோதும் போது வரக்கூடிய சப்தம், எரிச்சலை ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் அந்த சப்தத்தை. ஆனால் திடீரென்ற அந்த சப்தம் வரும், ஒரு எரிச்சலை எம்முடைய காதில் அந்த சப்தம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அதுபோல்தான் அல் காரியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தங்கள் ஏற்படும், அந்த சப்தம் எம்முடைய காதுகளை, அந்த சப்தம் எம்முடைய காதுகளில் எரிச்சலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கூறும் போது குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை எமக்கு விவரிக்கிறது. இத ஷம்சு குவிரத் வ இத நுஜூமுல் கதரத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இத ஸமாஉன் ஃபதரத் இத ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹ வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ வ கால் அல் இன்ஸானு மாலஹ. சூரியன் அப்படியே சூரியனுடைய ஒளிகள் அப்படியே பறிக்கப்பட்டுவிடும், சூரியன் உதிர்ந்து விடும், நட்சத்திரங்கள் அப்படியே வானத்திலிருந்து உதிர்ந்து பூமியோடு ஒன்றாக ஒன்றாக மோதும், மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றோடு ஒன்றாக மோத வைப்பான், சந்திரனும் சூரியனும் வானங்களும் அது அது அதனுடைய திசைகளோடு சென்று மோதி கொண்டிருக்கும், பூமி நிலநடுக்கத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும். அல் காரியா, அப்போது இது போன்ற சப்தங்கள் எல்லாம் மனிதனுடைய காதில் எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த சப்தங்களை அவனால் கேட்க முடியாது, பிளந்து விடும் காதுகள் எல்லாம். அல் காரியா. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கரா என்றால் உள்ளங்களை நடுக்க வைக்கக்கூடிய, திடுக்கிடக்கூடிய செய்திகள். உள்ளத்தில் அந்த செய்தியை கேட்டால் உள்ளம் அப்படியே என்ன ஆகும்? நடுங்கிவிடும். நடுங்கக்கூடிய செய்திகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாள் அந்த அந்த காரியா என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அல் காரியா, திடுக்கிடக்கூடிய செய்திகள் ஏற்பட்டுவிடும் அந்த நாளில், அல்லது காதுகளை பிளக்கக்கூடிய, எரிச்சலூட்டக்கூடிய சப்தங்களுடைய நிகழ்வுகள் அங்கே நடக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்பட்டால், அந்த சப்தம், சூருடைய சப்தம் வெளிப்பட்டால், கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். قَالُوا يَا وَيْلَنَا மன் பஅதனா மின் மர்கதினா. அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது? உறங்கிக் கொண்டிருந்த எம்மை, உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்று அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன். இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி எமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை, தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள்? மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும். மனிதன் திடுக்கிட்டு விடுவான். நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா கும்பி சுகாரா, அது என்ன அல்ல? என்ன போதை அல்ல? மதுவின் போதை அல்ல. வலக்கின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து வல் யௌம துபத்தலுல் அர்து, பூமியின் அமைப்பு மாற்றப்படும். வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான். சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். அல்லாஹு அக்பர். பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்ன பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால், அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷரு நாஸு யௌமல் கியாமா, மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஃபஃபாதன் உராதன் ஹுர்லன், செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, குழந்தை பிறந்தவுடன் ஆண்களுக்கு ஹத்னா செய்வார்கள். அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக மனிதன் எழுந்து வருவான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒரு அமையில் ஒரு இடத்தில் இருக்கும் போது நிர்வாணமாக இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கிற நேரிடுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அய்யந்துர பஅதுஹும் இலா பஅத், ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ், கண்ணுக்கு முன்னால் நிர்வாணமாக ஒரு பெண்ணும் ஆணும் நிற்பார்கள். ஆனால் ஒருவருடைய பார்வை இன்னொருவரை பார்க்க முடியாது. திடுக்கிட்டு நிற்கும் கண்கள் எல்லாம், ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் அதை விவரிக்கிறான். எமக்கு பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து விடும். அல்லாஹுடைய அந்த அச்சத்தால், அல் காரியா ஏற்பட்டு விட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் நிலைமையை மட்டுமே கணக்கிட்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அல் காரியா என்று சொல்கிறான். அல் காரியா என்றால் திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் அல்லது செதிகளை எரிச்சலூட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய சப்தங்கள். அல் காரியா, மல் காரியா, உமா அதுராக மல் காரியா. சுப்ஹானல்லாஹ், மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படியா இல்லையா? மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் அல் காரியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மல் காரியா, காரியா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த காரியா என்றால் என்னவென்று அல்லாஹ் சொல்ல வேண்டும். மனிதனுடைய இயற்கை அதை கேட்கும். அப்படியா இல்லையா? அல் காரியா என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி என்றால் என்ன? காரியா என்றால் என்ன? மல் காரியா, காரியா என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அவனே கேள்வியாக அதை கேட்கிறான். அந்த கேள்விக்குரிய பதிலை அவன் சொல்ல வருகிறான். கொஞ்சம் காத்திருங்கள். அந்த பதிலை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்டுச் சொல்கிறான். மல் காரியா, காரியா என்றால் என்ன? வமா அத்ராக மல் காரியா. மூன்றாவது நபியை பார்த்து அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான், நபியே, அந்த காரியா என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? குர்ஆனில் அல்லாஹ் இப்படி கேட்பதற்கு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவான். வமா அத்ராக என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்டான் என்றால் அதனுடைய பதிலை அல்லாஹ் கொடுப்பான். ஒமா யுத்ரீக என்றால் அந்த பதிலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது அல்லாஹ் தான் அறிந்தவன். நபியே, அதனுடைய செய்தி எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஒமா யுத்ரீக, நாளை மறுமையை பற்றி எந்த செய்தியும் உங்களுக்கு நபியே, அது எப்போது ஏற்படும் என்ற கல்வி எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்பதற்கு ஒமா யுத்ரீக என்றெல்லாம் சொல்லுவான். ஒமா அத்ராக என்றால் அதனுடைய முழுமை உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அதை விவரிப்பான். நபியே, காரியா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்ல வருகிறான். இப்ப மூன்று முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரியா காரியா காரியா என்ற வார்த்தையை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மகத்துவத்தின் மேல் எம்முடைய பார்வை செல்ல வேண்டும் என்பதற்காக, அதை பற்றிய கவனம் எம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறான். அந்த அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், يوم يكون الناس كالفراش المبثوث. يوم يكون الناس மனிதர்கள் மனிதர்கள் அந்த நாளில் ஆகிவிடுவார்கள். கல் ஃபராஷ், ஃபராஷ் என்றால் ஈசல்கள். மபுசூஸ், சிதறப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட ஈசல்களைப் போல் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒப்பிடுகிறான் எதோடு? ஈசல்களோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஏன்? ஈசல்களை பார்த்தால் அது ஒரு திசையில் பறக்காது, ஒரு நோக்கத்தோடு எல்லாம் அது செல்லாது. உயிர் கொடுத்து அதனுடைய இறக்கை வந்து விட்டால் அது செல்லக்கூடிய திசையும் அதற்கு தெரியாது, எதை நோக்கி செல்கிறோம் என்றும் அதற்கு தெரியாது. அது வெளிச்சமா நெருப்பா என்று கூட அதற்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தால் அதை நோக்கி அது சென்று என்ன ஆகும்? விழுந்துவிடும். நெருப்பிலும் ஈசல் எரியும், அதற்கு தெரியாது நெருப்பு சுடும் என்று. அது வெளிச்சம் என்றுதான் அது எண்ணும். அது போல் அல்லாஹ் ஒப்பிடுகிறான் பாருங்கள், சுப்ஹான் அல்லாஹ். அது போல் மஹ்ஷரில் எழுந்து வரும்போது அவனுக்கு எதுவும் தெரியாது, எதை பற்றியும் அவன் கணக்கிட மாட்டான். யௌம யக்கூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், மனிதர்கள் எல்லோரும் ரப்புக்கு முன்னால் நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் கேட்பான், யௌம யக்கூலுல் இன்ஸானு யௌமைதின் ஐனல் மஃபர், எங்கே தங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம் எங்கே, எல்லாம் சமதளமாக இருக்கும், எங்கே ஓட முடியும், எங்கே ஒளிய முடியும் என்று மனிதன் கேட்பான். எந்த நிகழ்வை பற்றியும் கவலை அவனுக்கு இருக்காது. ஈசல்கள் எப்படி தன்னுடைய திசை தெரியாமல் ஓடுமோ, எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஓடுமோ, அது போன்று மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுந்து வருவான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மறுமையை பற்றி பேசுகிறோம், கவனத்தோடு கேளுங்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகி, சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்த்து பிள்ளை விரண்டு ஓடுவான். இப்படிப்பட்ட நாளாக இருக்கும். ஸாஹிபத்திஹி வ பனீஹி, அவனுடைய மனைவியை விட்டு அவனுடைய குழந்தைகளை விட்டு பிள்ளை தந்தை விரண்டு ஓடுவான், கணவன் விரண்டு ஓடுவான் மனைவியை பார்த்து. அவரவர்களுக்கு அவரவர்களின் நிலைமைதான், யாரை பற்றியும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஈசல் தன்னோடு பிறந்த ஈசலை பற்றி கவலைப்படாது. அதற்கு தேவை ஏதாவது வெளிச்சம், அதற்கு தேவை எங்கேயாவது பறக்க வேண்டும், அதற்காக பறந்து கொண்டே இருக்கும். அது போல் ஆகிவிடுவான் மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்துவதற்காகத்தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு முறை அழைத்தார்கள். யா ஃபாத்திமா, மகள் ஃபாத்திமாவே, சலீனி பிமா ஷிஃப்தி மின் துன்யா, இந்த உலகத்தில் எதை வேண்டுமோ கேள் தருகிறேன். நான் தந்தை, ரசூலுல்லாஹ் உன்னுடைய தந்தை, எதை வேண்டுமோ கேள் தருகிறேன். நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுடைய தந்தை என்பதால் எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலேயே நான் உன்னை உலகத்திலே பெற்றெடுத்து வளர்க்கலாம், உனக்கு உணவை கொடுக்கலாம், உன் தேவையை நிறைவேற்றலாம், கல்வியை கொடுக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் நீதான் உன்னை பாதுகாக்க வேண்டும், நான் உன்னை பாதுகாக்க முடியாது. நீ நன்மை செய்தால் முன்னேறுவாய், நன்மை செய்யவில்லை என்றால் நரகத்தில் வீழ்வாய். தந்தை என்பதாலோ, தாய் என்பதாலோ, உறவு என்பதாலோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிடும். யௌம யகூனுன் நாஸுகல் ஃபராஷில் மப்தூஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒத்ததுதான். எப்படி தெரியுமா? அவன் இஸ்தௌகத நாரா, நெருப்பை எரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு ஜஅலல் ஃபராஷு, அந்த நெருப்புடைய வெளிச்சம் வெளியே வந்தவுடன் ஈசல்கள் ஃபராஷ் கல் ஃபராஷில் மபுதூத், ஈசல்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. எரிய வைத்தவன் நேசத்தோடு என்ன செய்கிறான், ஈசல்கள் வருகிறது என்று அதை தடுக்கிறான், உள்ளே வரவிடாமல் தடுக்கிறான், நெருப்பில் அது விழுந்து விடக்கூடாது என்று. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதையும் மீறி அது விழுகிறது, அதற்கு தெரியாது அது நெருப்பென்று. அதுபோல்தான் நான் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன், ஆனால் என்னுடைய கரத்தையும் தாண்டி நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களை குர்ஆன் சுன்னாவுடைய வழியை கூறி உங்களை தடுக்கிறேன் நரகத்தில் இருந்து, ஆனால் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஈசலை போன்று அதை தாண்டியும் விழுந்து விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராஷில் மபுதூத். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரியா ஏற்பட்டால் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், ஒத்தக்கூடுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். மலைதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்பில் உறுதியான படைப்பு, பலமான படைப்பு. மலையை போன்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹுவால் அதை தவிர படைக்கப்படவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான உறுதியான படைப்பு மலைகள். உத்தாதா, பூமியை தாங்கி பிடிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தக்கூடுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். கல் இஹ்னில் மன்ஃபூஷ், இஹ்னென்றால் கம்பளி, பல நிறங்களுடைய கம்பளிக்கு இஹ்ன் என்று சொல்லப்படும். ஒரு நிறமுடைய கம்பளிக்கு வேறு. இஹ்ன் என்றால் பல நிறங்கள், பல நிறங்களுடைய கம்பளி பஞ்சுகளை போல். அல் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து ஒன்று ஒன்று ஒன்று கொடுத்து அதை அதை நன்றாக தைத்து மென்று பஞ்சுகளாக மாற்றுவோமா இல்லையா, அதற்குத்தான் நஃபஸ் என்று சொல்லப்படும். கல் மன்ஃபூஷ், கல் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து அதை லேசாக்கி அதை வைத்தால் எப்படி ஃபூ என்று ஊதினால் பறந்து விடுமோ, அது போன்று பல மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து ஒன்றாக்கி என்னாக்கி விடுவான், பஞ்சுகளை போல் அல்லாஹ் மாற்றி பறக்க விட்டு விடுவான். ஏன் அல்லாஹ் மலைகளை சொல்கிறான், உறுதியான மலைகளுடைய நிலைமையே அப்படி மாறும் என்றால் வேறு என்ன, அதான் இல்லை. அந்த உறுதியான மலைகளே பஞ்சுகளை போல் பறக்க விடப்படும் என்றால் நீ எல்லாம் யார், மற்ற படைப்புகள் எல்லாம் என்னாகும். அந்த வறுமையில் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய தன்மைகளை பறக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தில், வயஸ் அலூனக அனில் ஜிபால் ஃபகுல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அல்லாஹ் தூசிகளாக அதை மாற்றி பறக்க விட்டு விடுவான். வயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா, பூமி அப்படியே சமதளமாக மாறிவிடும். லா தரா ஃபீஹா ரிவஜௌ வலா அம்தா, அதில் பலமான அதில் பாறைகளையோ அல்லது பள்ளத்தாக்குகளையோ குன்றுகளையோ நீங்கள் அதில் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டி விடுவான் மஹ்ஷரில். மலைகள் எல்லாம் பஞ்சாக மாற்றப்பட்டு விடும். ஏன், உறுதியெல்லாம் பலமெல்லாம் யாரிடத்தில் தான் உண்டு சேர்ந்து விடும், அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அவனை தவிர அந்த உலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளுடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது, பெருமை அடித்தவர்கள் எங்கே, ஐநல் முத்தக்கப்பிரூன் ஐநல் ஜப்பாரூன், ஆட்சி செய்து பெருமை அடித்தவர்கள் எங்கே, அதிகாரம் அடித்தவர்கள் எங்கே, தான் என்று மமதையில் வாழ்ந்தவர்கள் எங்கே, அனல் மலிக், அல்லாஹ் சொல்வான் நான் தான் அரசன். அதற்கு யார் பதிலளிக்க முடியும், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அதிகாரங்கள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்பிடத்திலேயே ஒன்று சேர்ந்து விடும். அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை இந்த வசனங்களில் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், சுப்ஹான் அல்லாஹ், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாசீனு, அங்கே எந்த கணமும் இருக்காது, மறுமையில் எந்த உறுதியும் இருக்காது, எல்லா உறுதிகளும் தளர்ந்து விடும். அல்லாஹ் அதற்கு பிறகு எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாசீனு, மேலும் யாருடைய எடை, யாருடைய எடை கணந்து விடுமோ, கணத்து விடுமோ, மலையெல்லாம் கணம் கிடையாது. அங்கே உண்மையான கணம் எது, உண்மையான உறுதி எது, யாருடைய தராசின் எடை கணக்கியதோ அவர்கள் தான். தராசின் எடை எதை கொண்டு கணக்கப்படும்? எதை கொண்டு? நன்மைகளை கொண்டு கணக்கப்படும். நன்மைகளால் யாருடைய எடை கணந்து விடுகிறதோ, பல விளக்கங்கள் இருக்கிறது, அதனுள் சென்றால் நேரம் பத்தாது. எப்படி தராசு என்றால் என்ன, அது எதை கொண்டு அளக்கப்படும், எதை கொண்டு நிறுக்கப்படும், நன்மைகள் நிறுக்கப்படுமா அல்லது நன்மைகள் ஏட்டுடைய வடிவத்தில் வைத்து நிறுக்கப்படுமா, இதுவெல்லாம் பெரிய கருத்து வேறுபாடுகள். சுருக்கமாக, யாருடைய நன்மையின் எடை தராசில் கணந்து விடுமோ, என்றால் நிம்மதியோடு வாழ்தல். நிம்மதி என்றால் அவருக்கு உணவோ அல்லது தங்குமிடம் பற்றிய கவலையோ எதுவும் இருக்காது, எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கும். பயமே அவருடைய உலக வாழ்க்கையில் இருக்காது. ஐஷ் என்று சொல்லுவார்கள் அந்த வாழ்க்கைக்கு. யார் இப்படி யாருடைய எடை மறுமையில் கணந்து விடுகிறதோ அவர்கள் ஈஷா நிம்மதியுடைய வாழ்க்கையோடு, ராதியன் பொருத்தத்துடைய வாழ்க்கையோடு வாழ்வார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்வை அளிப்பான். பொருந்தக்கூடிய வாழ்வு எங்கு கிடைக்கும்? உலகத்தில் எதை கொடுத்தாலும் மனிதன் பொருந்திக் கொள்ள மாட்டான். அதில் எதையாவது குறையை மனிதன் தேடிக்கொண்டு வருவான், அல்லது அதை விட சிறந்ததை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். எதை கொடுத்தாலும் மனிதன் உலகத்தில் திருப்தி அடைய மாட்டான். மனிதனை திருப்தி அடையக்கூடிய ஒரே செயல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அல் ஜன்னா, சொர்க்கம்தான். அதை கொடுத்தால் மட்டும்தான் யா அல்லாஹ் இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்பான். இந்த துன்யாவில் எதை கொடுத்தாலும் இதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா என்று தேடிச் செல்வான். சொர்க்கத்தில் அவன் என்ன தெரியுமா கேட்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கவாதிகளை அழைப்பான், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், லப்பைக் ரப்பனா வஸ்அதைக், யா அல்லாஹ் ஆஜராகிறோம் ஆஜராகிறோம். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று கேட்பான், பொருந்திக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவளை கேட்கிறான், சொர்க்கம் கொடுக்கப்பட்டதே திருப்தி அடைந்தீர்களா? அவன் சொல்லுவான், மனிதன் ஒமா ஒமா அல்லா நர்பா யாரப், நாங்கள் எப்படி சொர்க்கத்தை பொருந்திக் கொள்ளாமல் இருப்பது என்று கேட்பான். நீ உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய், அதை கொண்டு எப்படி நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்பது என்று கேட்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நீங்கள் திருப்தி அடைந்ததை விடவெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கவா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ மனிதன் சொல்லுவான், அப்படி இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கொடுக்கிறேன் இதை விடவெல்லாம் சிறந்தது. அவன் கேட்பான், இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது? என் பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். அல்லாஹ்விடம் இருந்து இந்த வார்த்தை கேட்டால் அவர் பொருந்தக்கூடிய வாழ்வோடு, நிம்மதியுடைய வாழ்வோடு அவன் மறுமையில் இருப்பான். யாருடைய நன்மையின் எடை கணக்கிறதோ அதுதான், அதுதான் உறுதி, அதுதான் வெற்றி. அல்லாஹ்வுக்கு பிறகு சொல்கிறான், யாருடைய எடை லேசாகி விடுகிறதோ, யானி என் அர்த்தம், நன்மைகள் இல்லாமல் தீமைகள் அதிகரித்து நன்மையின் எடை யாருக்கு லேசாகி விடுகிறதோ, அவனுடைய தாய் ஹாவியாவாகும். உம்முஹு என்றால் தங்குமிடம் என்று கூட வைக்கலாம், அவன் சேரும் இடம் தங்குமிடம் என்று கூட அர்த்தம் வைக்கலாம். ஆனால் ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்த வேண்டும்? ஹாவியா என்றால் நரகம், அது என்ன நரகம் என்று பின்னால் சொல்கிறேன். அவனுடைய தாய் நரகம்.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அவங்களுக்கு அங்கே வேறு வழி கிடையாது, அடைக்கலம் கிடையாது. அல்லாஹ் அடைக்கலம் கொடுக்க மாட்டான், வேறு யார் அடைக்கலம் கொடுக்க முடியும்? அவருடைய தாய் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். அவருடைய தாய் யார்? ஹாவியாவாகும். ஹாவியா என்றால் என்ன? ஹாவியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை இந்த அரபி வார்த்தை பயன்படுத்தப்படும் கடுமையான சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு. கடுமையான சிரமம், அதை விட சிரமம் அவனுக்கு கிடையாது. அதுபோல் சிரமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹாவியா. அவன் அந்த இடத்திலே இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஹாவியா என்றால் நரக கடைசி தலம் அதுதான், அதற்கு கீழ் தலம் கிடையாது, அதான் கடைசி தலம். அப்போ உம்முஹு ஹாவியா என்றால் நரகத்துடைய கடைசி தலம் அதான். நரகம் என்பது கீழிருந்து மூட்டப்படும் நெருப்பு, அதனுடைய ஆழத்தில் அவன் இருப்பான். ஆழம் அவனுக்கு அதுதான். நரகத்துடைய ஆழம் பற்றி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சத்தம் கேட்டது சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் போது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், தத்ரூனமாக அதா சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், ரசூலும் அல்லாஹும் தான் அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா ஹஜருன் ரூமிய பிஹி ஃபின்னார் முந்து சபஈன கரீஃபா, இது ஒரு கல், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தின் மேலே போடப்பட்டது, அது அதனுடைய அடித்தளத்தை இப்போதுதான் அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அது ஒரு பாறையில் மோதும் போது வரக்கூடிய சப்தத்தை போன்று இப்போதுதான் அது அடித்தளத்தை அடையவிருக்கிறது என்று சொன்னார்கள். 70 ஆண்டுகள் போடப்பட்டாலும் அந்த கல் நரகத்துடைய கீழே சென்றடையாது, அவ்வளவு ஆழம். அந்த ஆழம் என்பது முழுக்க நரக நெருப்பால் சூழ்ந்தது. அந்த நெருப்பில் அடித்தட்டில் ஹாவியா என்ற நரகம் இருக்கும். யாருடைய நன்மையின் எடை குறைந்து லேசாகி விடுகிறது அவனுடைய தராசு, அவன் ஹாவியா என்ற நரகத்தை சென்றடைவான். அல்லாஹ் அதை மேலும் தெளிவுபடுத்துவதற்கு கேட்கிறான், வமா அத்ராக மாஹியா, அந்த ஹாவியா என்ற நரகம் என்றால் என்னவென்று தெரியுமா? மாஹியா, அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல போறா அர்த்தம், அது என்னன்னு சொல்லி அம்மா யுதுரிக்கிறான் அல்லாஹ் சொல்ல மாட்டான்னு அர்த்தம். அம்மா அத்ராக அல்லாஹ் சொல்ல போறான், அது என்ன? நாருன் ஹாமியா, அது நெருப்பு. ஹாமியா என்றால் ஒரு விஷயத்தை சூடு காட்டுதல், அதுக்கு மேல சூடு காட்ட முடியாதது, அப்படி இறுதி எல்லை வரை சூடு காட்டப்பட்ட நரக நெருப்பு. அப்ப அது கீழ்த்தளத்தில் தான் இருக்கணும், அப்படியா இல்லையா? மேல்தளத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட கீழ்த்தளத்திற்குரிய நெருப்பு தான் அதிகமான சூடானது. அதான் அல்லாஹ் சொல்றான், ஹாமியா நரக நெருப்பு எவ்வளவு தூரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் ஹாதிஹி அல்லதி யூக்கிது இப்னு ஆதம் ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ் மின் ஹர்ரி ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்பு உலக நெருப்பில், உலக நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். உலகத்தில் நாம் எரிக்கக்கூடிய நெருப்பு எதுதான்? நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான், ஒரு பங்குதான் இந்த உலகத்துடைய நெருப்பு. இதையே நம்மால தொட முடியாது ஒரு நிமிஷத்துக்கு மேல, இல்லையா? இதையே நமக்கு ஒரு வெண்ணி சட்டியை சூடு வச்சா கூட துணி இல்லாமல் இறக்க முடியாது. நரக நெருப்பு இதை விட 69 மடங்கு மேலானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இதுவே போதுமானது, உலக நெருப்பே போதுமானது ஒரு மனிதனை அழிப்பதற்கு தண்டிப்பதற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சூடுகாட்டப்பட்டு சூடுகாட்டப்பட்டு சூடுகாட்டப்பட்டு 69 மடங்காக மாறி இருக்கிறது. குல்லுஹா மித்லு ஹர்ரிஹா, அதனுடைய ஒவ்வொரு மடங்கும் இந்த உலக நெருப்பை போன்றிருக்கும். உலகத்துடைய எல்லா நெருப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் எரித்தாலும் அது நரக நெருப்பில் 70 ஒரு மடங்கு தான். அதிலும் அந்த நெருப்பு பயங்கரமாக சூடு காட்டப்பட்டது, அதுதான் ஹாவியா என்ற நரகமாகும், அந்த நரகத்துடைய நெருப்பாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் அழுதார்கள், நபித்தோழர்கள் அழுதார்கள். நரகத்தை பற்றி பேசப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் அவர்கள் நடுங்கினார்கள். நாம் எல்லாம் சாதாரணமாக அதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் பயந்ததை, ரசூல்மார்கள் பயந்ததை நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சிராத்துடைய பாலம், சிராத் என்ற பாலம் நரகத்தின் மேல் அமைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சின்னாகில் நபிமார்கள் அதை கடக்கும் போது அவர்கள் பேசுவார்கள், அவர்களும் பேசுவது யா ரப் சல்லிம் சல்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. யார்? அல்லாஹ்வின் நண்பர் சொல்லுவார். மூசா அல்லாஹ்விடத்திலே பேசிய நபி சொல்லுவார், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா ரப் சல்லிம் சல்லிம். நாம் எல்லாம் யார் எம்மாத்திரோம், எந்த நன்மையை வைத்திருக்கிறோம், எந்த அமளி வைத்திருக்கிறோம் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை தூய்மைப்படுத்துவானா? அல்லாஹும்மா இன்னா நஊது பிக்க மின் அதாபின் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பை தேடுவார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், ஜஹன்னமுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன், யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாத இந்த மறுமை நாளில் என்று. எது கேவலம்? நரகத்துடைய காற்றை ஒருவன் சுவைத்தால் போதும், அவன் நறுமணத்தால் நுகர்ந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய கேவலம். எது இன்பம்? சொர்க்கத்தில் அவன் நுழைந்தால் அதுதான் இன்பம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக. நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு நம்முடைய அமர்வை தொடர்வோம். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
2: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
3: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com bismillahirrahmanirrahim. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நட்சத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை அவர் சேர்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க் அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புகின்றாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை சேர்த்து கொள்ளட்டும். ஆதாரம் முஸ்னத் அஹமத். மீண்டும் ஒரு நாளும் ஒரு நட்சத்திர சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
4: நாளும் ஒரு நட்சத்திரம், நாளும் ஒரு நட்சத்திரம். வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷே அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் கூறல்.
6: இந்த ஒன்லைன் பிசினஸ் இன்னைக்கு எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில சில ஒன்லைன் பிசினஸ் எப்படி சில மஷூரான பிரபல்யமான சில கம்பெனிகளுக்கு பொருளை வித்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, அதுக்கு போய் அதில் உள்ள விற்கிற பொருள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் விலை அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அதில் விலையில் நான் ஒரு விலையை நிர்ணயிக்கிறேன். நிர்ணயிச்சு இப்போ அந்த போட்டோவை நான் சேவ் பண்ணுறேன், இந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ மக்கள் அதை கேட்டோன்னே ரைட், அப்போ உங்களோட காசை அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னா காசை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. போட்டது போகிறது நான் என்ன சொன்னால், இந்த லாபத்தை எடுத்துட்டு பொருளுக்குரிய காசை நான் உரிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவங்க அட்ரஸ் அங்கே கொடுத்துருவேன், அவங்க நேரடியாக இங்கே அனுப்பிவிட்ருவாங்க. அது இலங்கையில் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது, இது ஆன்லைன் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. உடுப்புகள் எடுக்கலாம், மின் உற்பத்தி பொருட்கள் எடுக்கலாம், மருந்துகள், போன், அப்படி இப்படி சேகப்பட்ட பொருள் இன்றைக்கு என்ன செய்யுது, சில கம்பெனிகள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. இலங்கையில் கூட சில சில கடைகளில் வந்து இப்போ டெக்ஸ்டைலில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அபாய் வித்துக்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி சல்வார் கிட்ட வித்துருப்பாங்க, ஷூ, செருப்பு, பெண்களுடைய பாவனை பொருட்கள், அப்படி ஏகப்பட்ட பிசினஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆன்லைன் பிசினஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதனுடைய ஏஜென்ட்களாக ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க குரூப்பில் போட்டு வச்சுட்டு இந்த சாமான் இருக்குது அப்படின்னா அவங்க 100 லாபம் வச்சு 1000 லாபம் வச்சு அவங்க எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஆன்லைன் பிசினஸில் வந்து என்னென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ விற்கக்கூடாது, ஹராம்ங்கிறாங்க. எங்கே எவனுடைய மாடோ மேய்ஞ்சிட்டு இருக்கு, நான் அந்த மாட்டுக்கு எவ்வளோ பார்த்து விற்கலாமா, அது ஹராம் இல்லை, அதை நம்ம விற்க இயலாது. பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை விற்கலாமா, குளத்தில் இருக்கிற மீனை விற்கலாமா, அது எனக்கே சொந்தம் இல்லையே, பிடிச்ச வித்துட்டு போகிறது அது வேறு விஷயம். அது கவர்மெண்ட்டுக்குரிய நிலம், குளம், கடல் இருக்குது, இந்த கடலில் உலகக்குள்ளே நீங்கள் மீன் பிடிக்க காசை தாங்கன்னு வந்துடலாமா. அப்போ உனக்கு பொறுப்பில்லாத ஒன்றை, உன்னுடைய பேரில் இல்லாத ஒன்றை நீ என்ன செய்ய முடியாது, விற்பனை செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பை எடுத்து இல்லை, புரோக்கராக நின்று வியாபாரம் பண்ணுறோம், அந்த வகையில் வந்து என்ன செய்யுது, அனுமதியாகுது. புரோக்கர் பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம், பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வளவை நாம் புரோக்கர் போய் என்ன செய்யணும், இன்னொருத்தர் பேசுகிறோம், வந்து பாதி வளவு இருக்குது அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டேன், 50 லட்சரூபா வளவு, 50 லட்சரூபா நீங்கள் உங்களுக்கு 50 லட்சரூபா கக்கி வேணும், மற்ற நான் பார்த்துக்கிறேங்கிறேன், நான் போய் என்ன 55 லட்சம் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், வளவெல்லாம் கொண்டு காட்டினேன், உறுதி எழுத நடந்தால் அவனுக்கு தெரியுது இவர் தான் வளவன், 50 அங்கே 5 இங்கே, இது புரோக்கர் பீஸ். அந்த புரோக்கர் பீஸாக எடுக்கிறது அனுமதியானு கேட்டால் அது அனுமதி, இந்த புரோக்கர் பீஸ் என்ன இல்லை அனுமதி இல்லை. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இன்னொருத்தர் பொருளை, உரிய பொருள் என்ன இருக்குது இவ்வளோதான், இவ்வளோ காசுன்ற ஒரு ஒப்பந்தம் செஞ்சது, பிறகு பொருளை நான் கொடுக்குறேன், கொடுத்தால் நான் இடையில் புரோக்கரை லாபம் எடுக்கிறேன், இது மார்க்கத்தில் தடை இல்லை, அனுமதி. ஆனால் மோசடி நடக்கக்கூடாது, காட்டின ஒன்று பார்த்த ஒன்று வந்தது ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரடியாக கண்ணால் பார்க்கல, நம்ம ஃபோட்டோவில் காட்டுறோம். இந்த ஃபோட்டோவில் காட்டி வியாபாரம் பண்ணுறதுல இமாம்கள் கூடையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒரு சிலர் உணவுப் பொருட்களை எல்லாம் ஃபோட்டோவில் காட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க, ஏன்னா அது பழுதாகும், போகிறதுக்கு நாள் எடுக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாத மற்ற பொருட்கள் மஷூரான பிரபல்யமானது, அதாவதுங்க சிலதை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், இப்போ சாம்சங் ஃபோன், சாம்சங் ஃபோன் இது தான் உலகத்தில் எங்கே வேணாலும் சாம்சங் ஃபோன் இது தான், அதனத்து பார்க்குறது அந்த நம்பரை சொல்லி இந்த ஃபோனு, இந்த கார் டொயோட்டா கார்னா இந்த கார் தான், இந்த பைக்குன்னா இந்த பைக்கு தான், இந்த பொருள்னா இது தான். அப்போ இது வந்து மஷூரான ஃபேமஸாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது இப்படித்தான். அப்போ கலர் செலக்டிங் காண்டலாம், இந்த என்ன கலர் வேணும், இல்லை என்ன சைஸ் வேணும், எத்தனை பவர், எத்தனை ஹோஸ் பவர் உங்களுக்கு வேணும், இல்லை என்ன அளவு வேணும்ன்ட்டு நம்ம காட்டுறோம், விற்கிறோம். அப்போ அப்படி காட்டும்போது அது அவங்க ஃபோட்டோவில் பார்த்தது சாமான் தான் அவங்களுக்கு போய் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது, வழங்கிட்டு அது மஷூரானது, அதில் மாற்று பேர் வழிகள் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது என்றால், ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனியினுடைய ஒன்றை அதே மாதிரி அதே பெச்சை போட்டு நாங்கள் போட்டு அவங்க கம்பெனிக்கு மோசடி செஞ்சு நாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், அவன் சேட்டுக்கு ஒரு பெச்சை இருக்கும், அவன் பேர் இருக்கும், அவன் குவாலிட்டி வர, அவன் துணி வர, அவன் பட்டன் வர, அவன் அடிச்சுட்டிருக்கான், அதே பேரில் நாம் ஒரு ஷர்ட்டை அதே மாதிரி டிசைன் பண்ணிட்டு அந்த சமம் அறவிலைக்கு நாங்கள் தரம் பண்ணி கொடுத்தா ஒரு கம்பெனிக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடியாக என்ன செய்யுது, அது இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த நுகர்வோர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதில் டெமேஜ் இருக்குது, வேலை செய்யலை, வேக்காகலை, நான் நேரடியாக பார்க்கல, நீங்கள் அனுப்பினது பிறகு ஃபோட்டோ பார்த்தா வேலை இல்லை, அப்படி வேலை செய்யலை அப்படின்றவங்க புகார் கொடுக்கும்போது அவங்க காசு ரிட்டர்ன் கொடுக்கணும், அந்த பொருளை வாங்கிறது அந்த காசை கொடுத்துடணும். அப்படித்தான் பிரபல்யமான இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து செய்யுது. விளங்கிட்டா, இப்போ உதாரணமாக அலி எக்ஸ்பிரஸ் போன்றவைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பொருள் வேலை செய்யலைன்ற ஃபோட்டோவை திரும்ப நீங்கள் ப்ரூஃபாக காட்டினா அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்ணுறது, இன்னைக்கு வேலை செய்யலை அப்படின்னா உடனடியாக 1-24 மணி நேரத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், உங்கள் காசு ரிட்டர்ன் வந்துடும், பொருளை நீங்களே வச்சுக்கோங்க, காசு ரிட்டர்ன் அப்படின்னு சில இதுகள் செய்யுது. அப்போ இன்னைக்கு ஊருக்குள்ளே இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, நீங்கள் காட்டினது இதுதான், நான் நீங்கள் சொன்ன துணி தான், அந்த வந்து பார்த்தா துணி வித்தியாசமாக இருக்குது, இது எனக்கு தேவையில்லைன்னு அந்த நுகர்வோர் திருப்பி சொல்லும்போது அதை திருப்பி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு இந்த பிஸ்னஸ் செய்தால் இந்த வியாபாரம் என்ன செய்யலாம், ஹலால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஃபத்வா தராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷே அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது, பலம் பெறுகிறது. முஸ்லிம் வானொலி,
7: முஸ்லிம் வானொலி,
8: முஸ்லிம் வானொலி .com,
9: முஸ்லிம் வானொலி .com, .com.
5: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
2: நேர்கள் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். ஆயத்துல் குரிஷியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்கின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.
7: சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான், அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குருசி என்ற ஆயத். ஆயத்துல் குருசி என்ற இந்த ஆயத் இருக்குது. இந்த ஒரு ஆயத் அல்லாஹ் தன்னுடைய 10 விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கும் ஒரு ஆயத். அதனால தான் இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், யா அபா முந்திர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக், அபு முந்திரே உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹுடைய ஆயத்துகளில் மிக சிறந்த ஆயத் எது தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனிலே 6666 வசனங்களுக்குள் மிக பிரம்மாண்டமான ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஏன்? அல்லாஹ் தன்னை பற்றி அதிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இரண்டாவதாக அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் அல்லாஹுடைய இஸ்முல் அஅ்ஸம் என்ற பிரம்மாண்டமான பேர் இருக்கிறது. அல்லாஹுடைய இஸ்முல் அஅ்ஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இந்த ஆயத்துல் குர்சிக்குள் தான் இருக்கிறது. மூன்றாவது, யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபி திம்மத்தில்லாஹி இலா ஸலாத்தில் உக்ரா. யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார். ஒரு ஆயத்து தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆயத். நான்காவது சகோதரர்களே, அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான். அவர் மரணித்தால், அவர் மௌத்தானால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆயத்துக்குள் அல்லாஹ் எதையும் பேசவில்லை, அல்லாஹ் தன்னை பற்றி தான் பேசுகிறார். உலகத்திலே ஆகப்பெரிய அறிவு தான் அல்லாஹுவை விளங்குவது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது.

0: ஒரு நாள் இரவு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மனித தோற்றத்திலே வருகிறார். வந்து அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு உடனே அவனை பிடித்தார்கள். பிடித்ததோடு அவன் சொன்னான், நான் பெரிய குடும்பக்காரன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னை விட்டு விடு, நான் திரும்பவும் வரமாட்டேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இறக்கத்திலே விட்டு விட்டார்கள். இவன் போய்விட்டான். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஃபஅல அஸீருகல் பாரிஹா, அபூ ஹுரைரா, கைதியுடைய நிலைமை என்னவாக ஆனது? யா ரசூலல்லாஹ், தன்னுடைய தேவையெல்லாம் முறையிட்டான், இரக்கம் வந்தது, அவனை விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா, அவன் இன்றும் திரும்ப வருவான், இன்றும் திரும்ப வருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாகி விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அவன் வருவான் என்று, நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவன் வந்தான். வந்து சாப்பிடும் பொழுது அவனை பிடித்து கொண்டேன். பிடித்ததோடு அவன் திரும்ப அதே தன்னுடைய கஷ்டங்களை முறையிட்டான். அபூ ஹுரைரா, என்னுடைய பெரிய குடும்பம் அபூ ஹுரைரா என்றெல்லாம் முறையிட்டான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திரும்ப அவனை விட்டு விட்டேன். மூன்றாவது நாளும் வந்தான். மூன்றாவது நாள் அவனை நான் பிடித்து சொன்னேன், இதற்கு பிறகு உன்னை விடமாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம் உன்னை நான் எடுத்து செல்ல போகிறேன். இது மூன்றாவது நாள். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, நான் என்னை விட்டு விடு, தஅனி உஅல்லிமுக கலிமாத், என்னை விட்டு விடு அபூ ஹுரைரா, உனக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத்தருகிறேன், அதை வைத்து அல்லாஹ் உனக்கு பிரயோஜனம் தருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கல்வி தாகமுடையவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். அவனிடம் கேட்டார், என்ன விடயம்? அவன் சொன்னான், இதா அவைத்த இலா ஃபராஷிக் ஃபக்ரா ஆயத்தல் குர்சி, சொன்னான், நீ விரிப்புக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிவா, فَإِنَّهُ لَنْ يَزَالَ عَلَيْكَ مِنَ اللَّهِ حَافِظًا. நீ ஆயத்துல் குர்சியை ஓதினால் உன்னிடம் ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் நியமித்து விடுவார். காலையாகும் வரை ஷைத்தான் உன்னிடம் நெருங்க முடியாது. இதை கற்றுத்தந்ததோடு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொல்கிறார்கள், நான் அவனை விட்டு விட்டேன். விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு சென்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, சிறை கைதியுடைய நிலைமை என்னவாக மாறியது? அபூ ஹுரைரா, யா ரசூலல்லாஹ், அவனை பிடித்தேன். அவன் சொன்னான், உனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தருகிறேன், விட்டு விடு என்று கற்றுத்தந்தான், விட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, அது என்ன விடயம்? சொன்னான், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொன்னார்கள், அவன் ஆயத்துல் குர்சியை ஓதும்படி சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் சதக வஹுவ கதூப, அபூ ஹுரைரா, அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன், அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன். அபூ ஹுரைரா, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஐந்து சிறப்புகளும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆயத்துல் குர்சி.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவில் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை.
4: You are listening to Muslim Vanuri.com.

0: ரமதான் கரீம் ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.
1: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
2: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
1: தொடர்புகளுக்கு 0774960616.
3: You are listening to muslimvanoli.com.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
4: ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஈ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நிம்மதியை இழக்கச் செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலேயும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம் சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்னா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அது சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம்ங்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லைண்டா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் உண்டு இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால், அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
0: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
0: தாங்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
5: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: புலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன ஒரு ஏரியாவை தள்ளி வைப்பாங்க, வீடு இங்கே இருக்கும், அது ரொம்ப தள்ளி இருக்கும். இப்போ அது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அப்படி தள்ளி இருக்கிற இடத்துல போகும்போது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வரும்போது உஃப்ரானக் என்று சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோமாங்க, பாத்ரூம் போகிறது என்ன பாவமா, மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற அந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்களா. அவ்வளவு நேரமும் அல்லாவை நினைக்கலை. அந்த பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் அல்லாவை நினைக்கலை, அல்லாட இருக்கிற செய்யலை. இப்போ பாருங்க, அப்போ கொஞ்ச நேரம் அல்லாவை நினைக்கலைங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, ஒஃப்ரானக்குங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை தொடர்புகளோடு நிறைய இருக்கணும். இதுதான் இஸ்லாம் விளையிட்டா. அப்போ இறை தொடர்புகளோட இருந்தால் அவன் ஒரு மூமினாக இருப்பான். அப்போ ரஹ்மானுடைய நினைவுகள் எங்கே இல்லையோ, நுகையுல்லஹு ஷைத்தானன் ஃபஹுவ கரீன் ஃபஹுவலஹு கரீனன். அப்போ நாம் ஷைத்தானை அவனுக்கு என்ன செய்வோம், சாட்டி விடுவோம். அந்த ஷைத்தான் அவனுக்கு துணையாகி விடுவான். அப்போ இது சடவாதம். இந்த சடவாதம் எதால் வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஆடம்பரங்களால் வரும். அப்போ இந்த ஆடம்பரங்களால் இந்த சடவாதம் வந்தால் ஷைத்தான் துணை ரஹ்மானுடைய திக்ர் இல்லை. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்கள். அல்லாஹ்க்கு சுபஹானு தஆலா சொல்லி காட்டுறான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா. யார் என்னுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து விட்டாரோ, ரஹ்மானை நினைக்கலையோ, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கைங்கிறான். வன்காண்டா ஸ்ட்ரெஸ், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ தலைப்புக்கு வந்தாச்சா, தலைப்பு பாருங்க. ஆடம்பரம்ங்கிறது சடவாதம், சடவாதம்ங்கிறது இறை நினைவுகள் அற்ற வாழ்க்கை. இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடி, நெருக்கடி வந்தால் நிம்மதி இல்லை. எனவே ஆடம்பரம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தலைப்பு எப்படி சரியாகுது பாருங்க, அதை இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைப்பை ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆடம்பரம் வரும்போது மனுஷத்தும் வந்துடும். ஆடம்பரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போகிறது தான். அப்போ யார் இறைவனை நினைக்கலையோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துடுது. எப்படி வந்தது பாருங்க, இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தில் வந்துட்டு பாருங்க. நம்முடைய கையில் இப்போ ஆடம்பரங்கள் நிறைய கூடிட்டு, ஆடம்பரங்கள் கூட கூட நம்முடைய இறை தொடர்பு குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்களா. ஒரு காலத்தில், அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம், நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். மனுஷன் எப்படி வாழ்ந்தான், வண்டியில் மாட்டில், மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு தான் பயணம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, விறகு வெட்டிக்கிடுவாங்க, மரம் வெட்டிக்கிடுவாங்க. விவசாயம் பண்ணுறன்னு சொன்னால் என்ன, வயல் காடு என்று தான் பேர், வயல் காடு. அவங்களுக்கு என்ற சொந்த நிலைமைக்காது, அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி ஒரு பகுதியை, தண்ணீர் தேக்கங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை துப்புரவு பண்ணி அதில் நெல்லை விதைத்து அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தன்னுடைய மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு முளை நெல்லை எடுத்துக்கிட்டு, முளை நெல்லை ஏற்றிக்கிட்டு, நெல்லை ஏற்றிக்கிட்டு போய் காடு வெட்டி விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லோட வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ காலம் போயிருக்கு, ஒரு 3 மாதம் போகுது. அப்போ ஒரு 3 மாதம் அவர் போய் நெல்லை வச்சு விதைச்சி அறுவடை செஞ்சுட்டு வர்றார். அவ்வளோ நாளும் அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி தேவை என்றால் நெல் குத்தணும். மிஷின் வந்தா, நெல் குத்துற மிஷின் வந்தா, இல்லையே நெல் குத்துற, நெல் குத்துறண்டா கட்டாயம் ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடர்பு கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையலாது. அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு, அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும், நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு நான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்கை மாற்ற அவள் வர மாட்டாள். நெல் குத்துறண்டா உலக்கை மாற்றி போடணும், ரெண்டு பேர் போடணும். அப்போ தான், அப்போ அவள் இன்றைக்கு வாடி எண்டை விட்ட நெல் குத்துறண்டா 3 குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள், ஒரு நாளைக்கு நெல் குத்த பெறுவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்தில் கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைகிட்டா. இப்போ அரிசியை தயாரிக்கிறான், அரிசியை நூடுல்ஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான். அரிசி மாதிரி மாவால் ஒன்றை உருவாக்குறாங்க, அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் ஒன்று அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல் இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எந்த வீட்டில் அரிக்குமில்ல அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்கு, எந்த வீட்டில் உரல் உலக இருக்கு, எந்த வீட்டில் சுளகு இருக்குது, எங்கே இருக்குது சுளகு இருக்குதா? இருந்தாலும் இப்போ கலையாக முடிச்சு பிள்ளை குட்டியோடு இருக்கிற நம்மட பொம்பளை பிள்ளையை தந்து சுளகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க முடியாது இல்லை. இப்போ அப்போ இருந்துச்சு. அப்போ நெல் குத்தணும், விறகு வெட்டணும், கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ணுற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போகிறாங்க, கிளினிக்கு 3 மாதமானால் கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதும், அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும் ஊழ்பட்டு டேப்லெட்டை கொடுக்குறோம், உம்பட்டும் செஞ்சு கடைசியாக ஒரு சைன் வைங்க,
6: ஏன் வெட்டணும். அப்போ இவ்வளவு நாள் கிளினிக் போனேன், மருந்து கொடுத்துருந்தேன், என்ன நடந்த எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வெட்டணும். அம்மா அம்புட்டு விட்டமின் சப்ளட் எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு கடைசியாக பால் பொட்டிய வேண்டி கொடுங்கம்மா. ஏ தாய்ப்பால் இல்லைங்க. என்ன நடக்குது? எல்லாம் இருக்கு, ஒன்றும் இல்லையே. அப்போ இருந்த பெண்கள் கொல்லி கொத்துவாங்க, ஓங்கி போட்டு கட்டையில் கொல்லியை செதுக்கி எடுக்க தெரியுது, நெல் குத்த தெரியுது, கொச்சிக்காய் அரைச்சி தான் கறி, கொச்சிக்காய் தூளாக ஆரிச்சு கொச்சிக்காய் அரைக்கிது, காஞ்ச கொச்சிக்காய் ஈக்கியில் சுற்றி குத்தி அடுப்பில் வச்சு லேசாக அப்படி சுட்டு அப்படியே அம்மியிலேயே கலட்டி விட்டு அப்படியே மிளகு வச்சு நச்சிரம் வச்சு அரைக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குன்னு சில அம்மி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கொச்சிக்காய் அரைக்கிறதுக்கு போய் நிற்பாங்க, நீ அரைச்சி முடிஞ்சோன்னா நான் அப்படியான். அப்போ கொச்சிக்காய் அரைச்சி கொல்லி கொத்தி அடுப்பு ஊதி தீவனம் செஞ்சு பயிர் வச்ச செஞ்சு இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனால் இப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உரப்பாக ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உரப்பாக ரெண்டு பழம் ஸ்வீட்டாக ஏதாவது உண்டு, குடிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கிட்டுருந்துச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை, கிச்சன் சுத்தமாக இருக்குது புகை பிடிக்காமல். அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு வாழைக்கோலை வெட்டி மடு வெட்டி, அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு புகை ஊதி தீவனம் செஞ்சு பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கு இருக்கும் வீட்டில், வீட்டில் பானை அடுக்குகள் இருக்கும், அந்த பானை அடுக்குகளில் தீவனங்கள் செஞ்சு இப்படியெல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். அந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் நேரம் இருந்துச்சு. என்ன நேரம் இருக்குது? பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை மதிக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நெருங்கின உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க, மகரி பட்டா ரோட்டில் போனால் வீடுகளை ஓதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும், அப்படி ஓதி கொடுக்குற நேரம் இருந்துச்சு. இப்படி அப்போ இருந்தவங்களுக்கு எல்லா நேரங்களும் இருந்துச்சு, இந்த தீவனங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இதுபோக கலை நிகழ்ச்சிகள் எம்பட்டு, ஒரு மாப்பிள்ளை கூட்டிக்கு போகிறண்டா, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் சுருட்டு வாழ்வீச்சு குதிரை ஊர்வலம், அந்த எங்கள் அம்மாமார் சொல்லுவாங்க, நம்மளாம் அதை காணலை, நம்ம கண்டது சுருட்டு வாழ்வீச்சும் பொல்லடியும் தான். ஆனால் உம்மாமார் சொல்கிறாங்க அதுக்கு முன்னே குதிரையில் மாப்பிள்ளை எடுத்து கூறுவலம், அதில் நாலஞ்சு கலைகள் சீனடி சிலம்படி சுருட்டு வாழ்வீச்சு இதெல்லாம் ஆண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடம்பில் நோய்கள் குறைவு, நேரங்கள் நிறைய இருந்துச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரங்கள் இருந்துச்சா, விளக்கு எரிச்சு வாழ்ந்துக்கிருந்தாங்க. ஆமண மரத்தில் கொட்டையை எடுத்து வீட்டில் தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்களாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆமண மரத்தில் கொட்டையை ஆராத்தி மாதிரி காய் காய்ச்சிருக்கும் இல்லை ஆமணங்கா, அந்த கொட்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருப்பாங்க. பிள்ளைகளை கடைக்கு விட்றண்டா அதான் எங்கள் அம்மா சின்ன பருவத்தில் எங்கள் உம்மா அம்மா கொடுத்து அனுப்புவாங்களாம், ஒரு பச்சை ஈக்கில் ஒரு ஆமண கொட்டையை குத்தி விளக்கில் கொளுத்தி கையில் கொடுத்தா அதான் டோர்ச் லைட், கடைக்கு போயிட்டு வெறும் வரைக்கும் ஒரு கொட்டை போதும் பற்றிக்கிட்டு இருக்கும். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்றது அதனால தான், ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்றது, விளக்கெரிக்கிற எண்ணெய் சொல்றது அதனால தான். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆடம்பரம் இல்லை ஆனால் நோய்கள் இல்லை, இறை தொடர்பு கூட அல்லாஹ்வுடைய நினைவுகள் கூட. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளரோடு பாடமாக்கியிருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை. 100,000 ஹதீஸை நான் பாடமாக்கியிருந்தேன் அறிவிப்பாளர்களோடன்னு சொல்கிறாங்க, விளங்கிட்டா? அப்போ ஒரு ஹதீதை சொல்லி இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ஆயிஷா நாயகி கிட்ட உருவாவுடைய வாப்பா கேட்டாங்க, உருவாவுடைய வாப்பா கிட்ட உருவா கேட்டாங்க, உருவா கிட்ட ஹிஷாம் கேட்டாங்க, ஹிஷாமுக்கிட்ட இப்ராஹிம் கேட்குறாங்க, இப்ராஹிம் கிட்ட இமாம் புகாரி கேட்குறாங்க, அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம ஹதீஸை சொல்கிறோம் இல்லை. அந்த அறிவிப்பாளரை ஒரு ஹதீஸை ரெண்டு ஹதீஸை நினைவு வச்சுக்கலாம், 100,000 ஹதீஸ்களை மனசுக்குள்ளேயே நினைவு வச்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மார்க்க தொடர்புகளும் நினைவாற்றல்களும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நம்மளோட நிலைமை எல்லா மெமோரி சிப்புகளும் ஃபோனில் வந்திருக்குது. இல்லைங்கிட்டா சின்ன ஒரு சிப் 18 GB இவ்வளவு 18 GB அண்ணா இவ்வளவுக்கு இவ்வளவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க், இதுக்குள்ள 2 ஹார்ட் டிஸ்க் வைக்கலாம் இல்லையா, 10,000 GB 1,000 GB வருது. அதுக்குள்ள ஊட்பட்ட பயானம் போடலாம் அவ்வளவு. இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிக்கான். ஆனால் இதுக்குள்ள என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று யாரோ சொன்னாங்க ஆள் மறந்து போச்சு. இதுதான் நிலைமை. நேற்று இன்றைக்கு இல்லை, நேற்று யாரோ சொன்னாங்க ஒரு கதை உண்டு, ஆனால் சரியாக ஆளை சொல்ல முடியலை. இதாண்டே நிலைமை. அன்றைக்கு 1,000,000 லட்சக்கணக்கான அதிசயங்கள் அறிவிப்பாளரோட, ஒவ்வொரு அதிசயக்கும் 4-5 பேர் அறிவிப்பாளர், இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். வார்த்தை மிஸ் ஆகாமல் நினைவு ஆற்றல் இருக்குது, மார்க்க தொடர்புகள் இருக்குது, அவ்வளோ அதிசய தேடி படிச்சிருக்கிறாங்க, நேரம் இருக்குது, காரணம் இறை தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, யார் யாரோ மறந்து வச்சேன், என்னப்பா எங்கே போயிருக்கு நம்ம தொடர்பு? எனவே இறை தொடர்பு ரொம்ப குறைவு, ஆடம்பரம். இப்போ நாம் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்ததுனால நிம்மதிகளை எப்படி இழக்கிறோம்? உண்மையாக பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் பார்க்காம சொல்ல தெரிஞ்சாக்க கை வைத்துங்க. இல்லை, பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி பேரை போட்டு வச்சு கோல் தேவைண்டா மை வைஃப் கோல் போகுது. ஆனால் இந்த ஃபோன் தொலைஞ்சா ஆத்திர அவசரத்துக்கு பொண்டாட்டிக்கு உன் ஃபோனை தான் ஹோல் எடுப்போம்டா எடுக்க ஏலாம், நம்பர் இஞ்சல் இல்லை, இஞ்ச தான் இருக்குது. இந்த நிலைமை அப்படித்தான் இருக்குது நிலம். பொண்டாட்டியில் தான் பொண்டாட்டியில் தங்கச்சிர நம்பர் பாடம். அப்போ இப்படி நிலைமைகள் என்ன மாறிப்போயாச்சு, மாறிப்போயாச்சு. நிம்மதியை இழக்கிறோம். ஆடம்பரம் கூடின உடனே என்ன நடக்குது, இவனுக்குறிக்கிற பவரை அப்படியே இறக்கி வைக்கிறான். அப்போ இப்போ எல்லாம் சுவிட்சை தட்டினா சோறு, எல்லாம் பக்கெட் பக்கெட்டாக வருது, கொச்சிக்கா தூள் இடித்து தம்புது, புரியாணி மிக்சிங் அது வேறையாக வருது. நீங்கள் இறச்சி கறிக்கு ஒரு பக்கெட்டு, மீன் கறிக்கு ஒரு பக்கெட்டு, இறால் கறிக்கு ஒரு பக்கெட்டு வருது. இறச்ச கொட்டுறது இறச்சக்கூடிய பக்கெட்டை கொட்டினா இறச்சி கறி. அதுக்கு நீங்கள் அந்த பழைய பெண்கள்டன் சமையல் ஓடர் ஒன்று இருக்கும் இல்லை, இறச்சி கறி எப்படி ஆக்கிறது, முதல்ல தாளிக்கிறது, மர இறைச்சை கொட்டுறது, மர கொச்சிக்காயை கொட்டுறது, இப்படி அந்த ஓடர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இறைச்சை கொட்டுங்க இந்த பக்கட்டை கொட்டுங்க முடிஞ்சு. அப்போ இப்படி சிம்பிளாக சமைக்க தெரியுது. இந்த புடைக்கிற அரைக்கிற இடிக்கிற குத்துற ஒரு வழக்கமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கி என்ன நடக்குது, வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். அப்போ சிம்பிளாக எல்லாம் செய்யலாமாட்டோம், எவ்வளோ நேரம் மிச்சம் மறிக்கணும், காலையிலேயே ஒழும்பி 8 மணிக்குள்ளே பகலைக்கெல்லாம் சமைச்சிட்டு உட்காந்துடலாம் இல்லை, உட்காந்தா எவ்வளோ நேரம் மிச்சம், அவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கலாம், எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், மார்க்க ரீதியான அமல்கள் எவ்வளவு செய்யலாம். ஆனால் துஹா தொழுக நேரம் இல்லை, முன்பின் சுன்னத்து தொழ நேரம் இல்லை, நேரம் இல்லை. அந்த அந்த அந்த ஒன் அந்த ஒன் குயிக் சமையலுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன நடக்குது, நேரம் இல்லைண்டா என்ன நடந்தது? அப்போ கொல்லி கொத்தி, கொச்சிக்காய் அரைச்சி, நெல் குத்தி, சோறு கறி ஆக்கி, பின்னரம் தீவனம் செஞ்சு, பானைக்கு வச்சு போட்டு ஒரு 4 பேர் அப்படியே பொம்புளையில் உட்கார்ந்து தலை பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சே. அப்பெல்லாம் இந்த பேன் மருந்து வந்தா அப்படியே லைனில் உட்கார்ந்து தலை பார்ப்பாங்க, அப்படியே லைனில் அதுக்கு நேரம் இருக்குது, தலை பார்க்கறது, ஓதி கொடுக்கறது, கல்யாணம் கந்தூரி அவ்வளவு நடந்துச்சே. இன்றைக்கு தலைக்கு கொஞ்சம் கடிக்குதா, கொட்டி தேய்ச்சாச்சு, பேன் மருந்து பாத்தியமா, பேன் மருந்து போடுவோம் முடிஞ்சு. இன்னொரு ஆள் தலைக்கு கை வைக்கிறல்ல, அதுக்குரிய சீப் இருக்குது, பேன் மருந்து போட்டுட்டு ஒரே இழுவே ஷம்பு வருது, ஹலாஸ். அப்போ எங்கே அந்த நேரம், எங்கே எங்கே அந்த நேரம்? இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்துட்டு நம்மளை, இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்ததுனால அப்போ அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தாய்மார்கள் அந்த நேரம், அந்த ரசூலை சொன்னாங்கல்ல கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நேரம் சுருங்குமண்டு. அப்போ நிலாக்கதை, நிலாக்கதைன்றது கேள்விப்பட்டீங்களா, நிலாக்கதை நிலா கதை என்ன, நிலவை காட்டி உம்மா சோறு தீத்துறை பிள்ளைகளுக்கு, நிலவை காட்டி உம்மா சோறு தீத்துற, நிலா கதை சொல்லி சோறு தீத்துற, நிலாவை சொல்லி அந்த கதை சொல்லி நரிக்கதை சொல்லி காகக்கதை சொல்லி இப்படி நீதி கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி உம்மா சோறு தீத்துவான். பாட்டி சொன்ன கதை என்ற சரித்திரமே அதாலாம் வந்துச்சு. அப்போ பாட்டி இருப்பா வீட்டில் உம்மம்மா, அது பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். பாட்டி கதை சொல்லுவா, உம்மா கதை சொல்லுவா, வாப்பா கதை சொல்லுவா, வாப்பா வீட்டை இருப்பார், இப்படி எல்லாரும் சொல்லி ஒரு பிள்ளை அப்படியே வளர்த்து அந்த பாசத்தில் அப்படியே வளருது. இன்னைக்கு எவ்வளவு குயிக்காக வேலை செஞ்சும் நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிஸி. அம்பி காலையில் நேரத்தோட பிள்ளைய எழுப்பின உடனே சும்மா மெஷின் மாதிரி நிற்பாங்க, உம்மா வாப்பா எல்லாம் சும்மா டுர்ன்னு வேலை நடக்கும். ஒரு ஆள் சும்மா கிச்சனில் நின்றுக்கிட்டு கடை கடை கடை நூறு லட்சம் போட்டு பிறட்டி எடுக்கும், ஒரு ஆள் பிள்ளைக்கு ஷூவை போட்டு ஏன்னா டே ஆட்டம் வந்துடும் ஆட்டம் வந்துடும் ஆட்டம் வந்துடும் ஸ்கூல் ஸ்கூல் வேன் வந்துருவேன் டுர்ன்னு அப்படி வேலை நடக்கும். ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூல் வேன் ஹோன் அடிப்பான், சொட்டை கொண்ட பிள்ளையை விட்டாச்சு பாய் அப்படின்ற உம்மா ஒரு வேலைக்கு வாப்பா ஒரு வேலைக்கு போய்த்துருவான். அந்த பிள்ளை ஸ்கூல் கலைஞ்சி வருது, ரெண்டு மணிக்கு வருது, அப்படியே வந்த உடனேயே திரும்ப அடுத்தது டியூஷன் மகன் டியூஷன் டியூஷனுக்கு போயாச்சு, அடுத்தது வருது திரும்ப குருவா மைசா அப்படியே போய் வந்து சரியான களைப்போட வந்து உட்காந்து இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த வீட்டு ஆள் வரும், சரி அவனுக்கிட்டே இங்கிலீஷ் கிளாஸை படிச்சுக்கிட்டு அந்த புத்தகத்திலேயே பொடியம் படுத்துருவான், கொண்டு போய் அப்படியே தூக்கி வேலை தட்டிவிட்டுருவாங்க. உமா பாப்பா தூக்கி வச்சு சந்தோஷமாக கதைச்சி பாசத்தை பகிர்ந்து கதை சொல்லி இல்லை முளைச்சி பிள்ளை பேச தொடங்கினா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்ருவோம். நம்ம படிக்கும் என்னத்தை சாதிச்சிங்க நீங்கள், அந்த பிள்ளைகள்கிட்ட பாசத்தை மட்டும் இழந்திருக்கிறீங்க. கடைசியாக எங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க கவுன்சிலிங் பண்ணுங்க, என்னென்னா உம்மாவோட வாப்பாவோட இவன் பேசுகிறான் இல்லை, உம்மாவோட வெறுப்பு அடிக்கான், பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறான், இவன் வந்து என்னல்ல சமூக தொடர்பாடல் ரொம்ப குறைவு அடிக்குது, கடும் கோபம் வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பாசத்தை சரியாக கொடுக்குற நேரத்தில் கொடுக்கலாட்டி அவன் ஒரு மனித உருவில் பேச தெரிந்த விலங்கு, அவனுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செஞ்சுட்டு போகிறான். அப்போ பருவங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாட்டு சட்டத்தின்படியே இந்த மொண்டசிறிங்கிறாங்கல்ல, இந்த மொண்டசிறிங்கிறது ஒரு பெண்ணுடைய பேரில் வந்தது, மொண்டசிறி மேடம் அவ தான் இந்த ஆரம்ப பாடத்தை ஆரம்பித்தான். அப்போ இந்த ஆரம்ப பாடசாலையில் பேனை கொடுக்கக்கூடாது, அதான் நம்ம நாட்டு சட்டமே, அவங்களுக்கு பேனை பென்சில் கொடுக்கக்கூடாது, எழுதக்கூடாது அவங்க, அவங்களுக்கு விளையாட்டில் கல்வியை கொடுக்கறதான் மொண்டசிறி சிஸ்டமே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, மொண்டசிறி டைமிலேயே மெட்ஸ் படம் படித்து கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு ஓவர்லோடு கூடாதுன்னு நான் சொல்லலை, அந்த ஓவர்லோட் ஆகிறத விளைவுகளை பாருங்கள். அப்போ பிள்ளைகள் பிஸி, இவங்களும் பிஸி, ஒரு தீவனமும் செய்கிறதில்லை, ஒரு வாழைமரம் வச்சு வாழைப்பழத்துக்கு புகை அடிக்கிறதே இல்லை, நம்ம கடையில் காசை கொடுத்து வாழைப்பழத்தை வேண்டும் அவன் மருந்து அடித்ததை வேண்டி திண்டு விட்டு மறுவா மருந்து வேண்டி உள்ளுக்கு அடிப்போம், அது போய் பழுதாக்கி போட்டோம், விளங்கிட்டா நடந்துக்கிட்டு இருக்குது. மருந்தை விருந்தா பாவிச்சா, மருந்தை விருந்தா பாவிக்கிற ஒரு நிலைமை வருது நமக்கு, என்ன எல்லா விருந்துகளும் மருந்தால் உற்பத்தி ஆகுது, ஜிஎம் ஃபுட்ஸ் ஜெனட்டிக்கலி மோடிஃபைல் ஃபுட்ஸ் மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், பெரிய கொச்சிக்காய் பெரிய புடலங்காய் பிரைலர் கோழி இதெல்லாம் என்ன உணவு, மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள் ஜிஎம் ஃபுட்ஸ் ஜெனட்டிக்கலி மோடிஃபைல் ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸ் மருந்தடித்து பழுக்க வைத்தப்பட்ட பழங்கள் இதெல்லாம் என்ன செய்யுது, ஒரு நஞ்சு ஒரு மருந்து. அப்போ நாங்கள் அதை எப்படி சாப்பிட்றோம் மனுஷன்னா விருந்தாக சாப்பிட்றோம். அதனால தான் ஒருத்தன் சொன்னான் விருந்தை மருந்தாக சாப்பிடு, இல்லை என்று மருந்தை விருந்தாக சாப்பிட வேண்டி ஏற்பட்டு, ஏன்னா இப்போ இருக்கிற விருந்தெல்லாம் மருந்து தான், அதை கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டியிருக்குது. அப்போ எல்லாமே இன்றைக்கு நஞ்சாக இருக்குது, அதை சாப்பிட்றோம் மறுபடியும் மருந்து சாப்பிட்றோம், பிஸி நமக்கு நேரம் இல்லை. அப்போ இன்றைக்கு எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்கணும் ஆனால் நேரம் இல்லை, என்ன அது, அதான் சடவாதம். இறைவனை நம்மளோட உள்ளத்திலிருந்து எடுத்துட்டாங்க, எடுத்த உடனே நமக்கு சடவாதம் வந்துட்டு, நமக்கு தயமத்திற சட்டம் தெரியா, குளிப்பாற்ற சட்டம் தெரியா, ஜனாச தொழுக சட்டம் தெரியா, பெருநாள் கொத்துபா சட்டம் தெரியா, எத்தனை தடவை நாம் ஜனாச தொழுக தொழுதுருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சும்மா நீங்க சொல்லுங்க, அப்ப நீங்க எத்தனை ஜனாசா தொழுகையில கலந்திருப்பீர்? சும்மா ஒரு கணக்கு, ஓ ஒரு 15, ஒரு 15 ஜனாசா தொழுகையில அவர் கலந்திருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட 10 மேல நாம ஜனாசா தொழுகையில கலந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மையத்து வந்தா எல்லாரையும் லைன்ல நிப்பாட்டிப்பட்டு அசரத்து சொல்லிக் கொடுக்கணும். ஜனாசா தொழுகை 4 தக்பீர்களை கொண்டது. இந்த ஜனாசா மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்து கிஃபாயாவான தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படும், ஆ ஓ. ரெண்டாவது தக்பீரில் சலவாத்து சொல்லப்படும், ஆமா ஆமா. மூணாவது தக்பீரில் துவா ஓதுற, அந்த துவா அல்லாஹும் அஃபுல்லஹு வரஹம்ஹு ஆஃப். ஆஹா. நாலாவது தக்பீரில் சலாம் கொடுக்கும், கரெக்ட். இப்போ தான் தொடரடி. நான் கேட்குறேன், இமாமு சொல்லலண்டி குழம்புறான மையத்து தொழுக முடிஞ்சாங்க, தொழுக சட்டம் சொல்லல அப்படின்ட்டு. ஆறுக்கு அடிக்கணும், எத்தனை தொழுகையில் கலந்திருக்கோம்? ஒரு தடவை சொன்னால் போதாதா? இந்த ஃபோனை வேண்டினா இந்த ஃபோனில் ஃபோன் புக் எவ்வளவு தெரிக்கி, மெசேஜ் எப்படி அடிக்கிற, எப்படி ஒரு பேரை பதிகிற, எப்படி இதில் இன்டர்நெட்டை கனெக்ஷனை கொடுக்குற, எப்படி இது ப்ளூடூத்தில் எடுக்கிற, இதெல்லாம் ஒவ்வொரு தடவையுமா சொல்லி கொடுக்குறான்? சொல்லிக்கே கொடுக்க மாட்டான், எடுத்தே பழகிடுவோம் நம்ம. அப்போ சடவாதம் சரியாக இருக்குது, இறைவாதம் புழைச்சி போயிடுச்சு நமக்கு. என்ன காரணம்? இது வந்தோடனே அது வைத்திரும். ஒரே போத்தலில் ரெண்டு இருக்காது, ஒரு போத்தலில் தண்ணி இருக்கணும் இல்லாட்டி பழச்சாறு இருக்கணும். பழச்சாறும் தண்ணியும் இருக்கலாமா? சடவாதம் வந்தோடனே இறைவாதம் வெளியில் போகும், இறை நம்பிக்கை வெளியில் போகும். அப்போ ஆடம்பரம் உள்ளுக்கு வந்தால் ஃபைனலாக மைஷத்தல் வன்கா, அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு ஆடம்பரம், அப்பெல்லாம் கடையில் சாமான் வாங்குறது எப்படி? உம்மா சொல்லித்தருவா, நாங்கள்லாம் சின்ன வயசில் உம்மா சொல்லித்தருவா, விளையாடிட்டு இருக்க நம்ம லஞ்சவா, இந்த காசைப்படி நல்லா நினைப்பு வச்சுக்கோ, கொச்சிக்காய் 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, குறுக்கா புளி 5 ரூபாய்க்கு, தேங்காய்ண்ணா 1/2 பாட்டில், சீனி 1/2 கிலோ, தேயில குடிக்கிறதுக்கு முட்டாசி 10 ரூபாய்க்கு, இவ்வளோத்தையும் பாடமாக்கிட்டு ஒரு டயரை உருட்டினமெண்டா கிரண்டு விட வேண்டியதான் கிடைக்கும். இவ்வளவு நினைப்பு ஒரு தடம் சொல்லிட்டா சரி, அப்போ இருக்கிற நினைவு இப்போ இல்லை, ஆனால் அப்போ இருக்கிறவங்களுக்கு படிப்பு வரல, நினைவாட்ட நல்லா தந்துச்சு படிப்பு வரல, என்ன படித்து கொடுக்க தெரியல, அப்போ படித்து கொடுக்க தெரியல அவ்வளோதான். அப்போ இருக்கிற பிள்ளை நல்ல கட்டியாக இருந்துச்சு. அப்படியே கடைக்கு போனால் கடைக்கு வெளியில் நின்று சாமானை கேட்போம், கடை அவன் கடைக்குள்ள என்னென்ன இருக்கு நமக்கு தெரியாது. அவன் கேசிய முன்னுக்கும் இல்லாமல் நல்ல கம்பியை போட்டு கருவாட்டை ஓட்டி எழுத்துடாமல் எல்லாம் கவர் பண்ணிடுவான். முன்னுக்கும் முதல்ல அழி நிற்பான், என்னடா வேணும் சொல்ல சொல்ல எல்லாம் சாமான் எடுத்து போடுவான். உள்ளுக்கு போவான், லாக்கையில் இருக்கும், அவன் பின்னுக்கெல்லாம் இருட்ட தான் இருக்கு, போய் எடுத்து கொண்டு வந்து சாமானை தந்துட்டு கணக்கு எடுத்துட்டு மிச்ச காசு தரு. அப்போ நம்முடைய தேவையை வீட்டிலிருந்தே தயாரிச்சுக்கிட்டு போய் கடைக்காரன்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றிக்கு வந்தோம், நம்மளோட கையில் காசு மிஞ்சுது, மிச்ச காசு வருது. அப்போ நம்ம தேவைகள் எம்பட்டுன்றத்தை அளந்துக்கிட்டு போய் அளவாக சாமானை வேண்டினோம், நிம்மதியாக சாப்பிட்டோம். இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த முதலாளித்துவம் இந்த வியாபார தொழில்நுட்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நுகர்வோருக்கு, நுகர்வோருன்றா கடையில் சாமான் வாங்குற ஆளுக்கு தேவைகளை அதிகரிக்க செய்தல், அதுக்கு சில ட்ரிக்ஸ்களை கொண்டு வராங்க. அது ஒரு கலை, அது ஒரு படிப்பு. கொமர்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், கொமர்ஸ் அதானே, கொமர்ஸில் அதை தன்னாங்க படிக்கிறோம். எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தி ஒரு முதலாளி லாபத்தை அதிகம் எடுக்கிற, முதலாளி லாபம் எடுக்கணும், அதை முதலாளித்துவம். அந்த முதலாளி லாபத்தை எடுக்கிறதா இருந்தால் மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொச்சிக்காயும் வெங்காயமும் குறுக்கா புளியும் உப்பும் தானே தேவைப்படுது, அதனால தானே இந்த கடையில் அவ்வளவு விற்கிது. உங்களுக்கு தேவையை கொஞ்சம் கூட்டினா தான் எனக்கு கடையில் நல்ல சாமான் விற்கும். மக்களுடைய தேவையை அதிகரிக்கிறது, அதிகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, உளவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்? சரி, கடைக்கு வெளியிலேருந்து சாமான் வாங்கினவனை கடையை திறந்து உள்ளுக்குட்டா அவன் சாமானை அதுக்கு வந்து தீர்மானிக்க போகிறான். இப்போ எப்படி கடை? கடைக்கு வெளியில் இல்லை. இப்போ கடையை திறந்து கெஷியர் வெளியில் இருக்கிறான். இப்போ அங்கிராக்கெல்லாம் உள்ள வைத்திருக்க அவன் வெளியில், அவன் வெளியில் துவாதையில் நாம நின்றுடத்த அவன் வந்துட்டான். அவன் மேசையை போட்டு உட்காந்துட்டீங்க, எல்லாம் கமரா சிசிடிவி கமரா போட்டுருக்கு, அங்கே போய் நீங்கள் ஒன்றும் பருப்பு வாக்க போட இயலாது.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்க்கு சுபஹான வ தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள 2 பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த 2 அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 2 சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46 அத்தியாயம், 29 ஆயத்திலிருந்து 31 ஆயத்து வரைக்கும். அதே போல் சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவர்களுடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு. இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால் இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம் என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன்சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுகிற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குர் அல் குர்ஆனு ஃபஸ்தமியு லஹு வ அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். 2 செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா? அல்லாஹு தஆலா சொல்லான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். கொண்டு பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குருவான போது நான் என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குருவானை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குருவான் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாடல பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குருவானை போடுறது, பெரிய மால்களில் குருவானை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குருவானை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குருவானுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குருவானை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குருவானை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது, ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிகிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குருவான் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குருவானில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் ஒன்று, ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கு முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அழைப்பாளரை. அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க, வஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. யஹ்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயிஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பார். இது யார் சொன்னது, ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது, நபி அவங்க தாயிப்பிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குருவான குருவான இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி இது இந்த இந்த இந்த ஆயத்துக்கள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 72 ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இல ருஷ்தி, நேர்வழி நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, நேர்வழியை அது காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுபஹானல்லாஹ், ஜின்களே சொல்லுகிறது அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும். நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காபிர்கள் என்று இருக்கிறார். இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது. தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டு பேர் நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது, இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபுரம் மினல் ஜின் எஸ்ஸமி உன குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் ஓதியதை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல அன்னஹுஸ்தமா குல் ஊஹிய இலைய அன்னஹுஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா ஸமியனா குர்ஆன் அஜபா, ஜின்கள் கேட்டார்கள்னு எனக்கு வஹி வந்திருக்குது நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்துல குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்போ இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல் சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇ அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒலைஸ் லஹு மின் தூனிஹி அவுலியா உலாயிக ஃபீ லலாலி முபீன் வ அன்னா வனன்னா அல்லன் நுஜிஸ் அல்லாஹ் ஃபில் அர்தி வலன் நுஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாதென்றும், அந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல் இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஸைது இப்னு ஹாரிஸா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ளே நுழைய போகிறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்கள். ஊர்லேருந்து விரட்டாங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் மனசையில் அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றி இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளை விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹனஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா? அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், குறை அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்திலே இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது? முத்தயிம் இப்னு அதி. முத்தயிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தயிம் இப்னு அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒன்றும் செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைது பின் ஹாரிதாவோடு என்ன செய்றாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தயிம் இப்னு அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முஹம்மதை முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜல் ரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்ட சுன்னத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தயிம் இப்னு அதி அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தயிம் இப்னு அதி அவர்களும்

0: முத்தியாயிம் இப்னு அதி இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ரு போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த தீனை நம்மிடத்தில் ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கித்தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான், பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், நான் திருந்தணும், நான் முதல்ல திருந்தணும். என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா. அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷால்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷால்லா. எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்ம இடத்துல அது எவ்வளவு ஃப்ரீயாக போயிட்டு இருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
1: நேயர்கள், இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
4: முஸ்லிம் வானொலி .com.
2: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
5: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا

0: الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால். உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால் நாம் கட்டாயம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அதனால் பொருளாதார சரிவு என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, அது வளரும் நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடாகவும் இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் உலக நாடுகள் என்று அறியப்படுகிற நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்பவர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறான். இந்த பொருளாதார சரிவு என்பது வரும்போது, பொருளாதார சுமை என்று வரும்போது, அதை எதிர்க்க முடியாமல், அதை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி நெஞ்சத்திலே இல்லாமல் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தற்கொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களோ, அல்லது நாளைய தேவைக்காக இன்றை என்ன வைத்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. பெரும் பெரும் பணம் முதலைகளாக, மிகப்பெரும் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக, நாட்டிலே உள்ள அத்துணை உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகிற, அறியப்படுகிற அத்துணை விதமான உயர் ரக அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களாக வாழ்ந்தவர்கள், அந்த உல்லாசமான வாழ்க்கை தடைபடுகிற போது, அல்லது தடைபட்டு விடுமோ என்று அஞ்சுகிற போது, இந்த உலகத்தின் எதிர்ப்புதனை எதிர்க்க முடியாமல் கடைசியில் தற்கொலை என்கிற அந்த மாபாதகமான முடிவை எடுத்து விடுகிறார்கள். ஏழைகள், பாழைகள், கஷ்டப்படுபவர்கள், வறுமை கூட்டிற்கு கீழே வாழ்பவர்கள், சிறு குறு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், பின்னலாடை தொழிலே இருப்பவர்கள், சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட, என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் பொருளாதார சரிவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற அந்த தன்னம்பிக்கையோடு, முதுகெலும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள், செல்வத்திலே திளைத்தவர்கள், நாட்டின் தேசத்தின் அத்துணை விதமான வளங்களையும் அனுபவித்தவர்கள், உல்லாசரகமான கார்களில் பவனி வந்தவர்கள், ஊர் ஊராய் சுற்றி வந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்துணை உயர்ந்த இடங்களையெல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள், அவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பெரும் பெரும் காபி எஸ்டேட்டுகளின் அதிபர் என்று சொல்லுகிறார்கள், பெரும் பெரும் கார் கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது, என்னதான் தேசத்தினுடைய நிதி நிலைமை ஒருபுறம் இருந்தாலும், நிதியின் நெருக்கடி என்பது பிரதானமான காரணமாக இருந்தாலும், தேசத்தினுடைய பொருளாதார சரிவு ஒரு பிரமாதமான காரணமாக இருந்தாலும், அதற்கு மேலாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த உலகத்தில் புது பணக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள், அல்லது பரம்பரை பணக்காரர்களாக கூட வாழக்கூடியவர்கள், தங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் என்கிற பேரில் ஒரு கோட்டையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே நினைத்துக் கொண்டு நாம் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய உயர்ந்தவர்கள், இது ஹையர் கிளாஸ் என்று தாங்களாகவே நினைத்துக் கொண்டு, அப்பர் கிளாஸ் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு, அதுவும் அப்பர் கிளாஸிலேயே பல கிளாஸுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் எல்லாம் நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன, ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் தான் நாம் அறிந்து வைத்தது. ஆனால் நன்றாக உள்ளே பூந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த ஹையர் கிளாஸிலேயே 2-3 டிகிரிகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஹையர் அப்பர் கிளாஸ், அப்பர் கிளாஸ்லேயே ஹையர் அப்பர் கிளாஸ் யாருப்பா இவங்கெல்லாம், இவர்களெல்லாம் ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றாலும் கூட 5-star ஹோட்டலுக்கு தான் போவார்கள். சரி, ஒரு கொஞ்ச நேரம் இவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இப்படிப்பட்ட பெரும் பெரும் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். அவர்கள் எல்லாம் சுற்றுலாக்களை பற்றி யோசிக்கும் போது அவர்களுடைய சிந்தனையில் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வராது. ஒரு நாட்டு ஒரு முறை ஒரு தேசத்தை அவர்கள் போய் பார்த்து விட்டு வந்தால் அடுத்த முறை சுற்றுலாவுக்காக அவர்கள் போகக்கூடிய இடமே வேறு. அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், கண்களிலே போடுகிற கண்ணாடிகள் உட்பட எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக, வெளிநாட்டிலிருந்து வரவைக்கப்பட்டதாக, அதுவும் பிரத்யேகமாக இவர்களுக்கென்று தயாரிக்கப்பட்டதாக, பிராண்டட் விஷயங்களாகத்தான் இவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய பங்களாக்கள், அவர்கள் போய் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைல் என்பதை நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமானதாக இருக்காது. சரி, இருக்கிறவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு தடை வந்து விடும் போது இவர்கள் என்ன செய்வதில்லை, தங்களுடைய நிலைகளை கொஞ்சம் இறக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த, நேற்று வரைக்கும் உல்லாசமாக நாம் உற்சாகமாக நாம் உலாவிக் கொண்டிருந்த அவைகளெல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால் இதுதான் என் விதி, பொறுத்துக் கொள்வேன் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் போகாமல், பழைய வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, இந்த சமூகத்தை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பொதுமக்களோடு எப்படி நான் கலந்து வாழ்வேன், என்னுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டால் எப்படி நான் இருப்பேன் என்று எண்ணி, ஆடம்பர வாழ்க்கையை தாண்டி வேறு வாழ்க்கையே இல்லை என்று இவர்களாகவே முடிவு பண்ணி கடைசியில் தற்கொலைகளுக்கு, தற்கொலை என்கிற மாபாதகமான முடிவை எடுக்கிறார்கள். அப்ப இதற்கு அடிப்படை காரணம் என்ன, இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தடுக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தகர்க்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் பந்தா செய்வதையோ, பகட்டாக வாழ்வதையோ, பெருமை கொள்வதையோ, இருப்பவன் பெருமை கொள்வதையும் சரி, இல்லாதவன் பெருமை கொள்வதையும் சரி, அடியோடு இஸ்லாமிய மார்க்கம் அடித்து உடைக்கிறது. பெருமை என்பது மேலாடை, பெருமை என்பது மேலாடை, கௌரவம் என்பது என்னுடைய கீழாடை, அதை யார் எடுக்கிறானோ அவனுக்கு மறுமையில் நரகம் என்கிற கருத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுசியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு நிலைமைகள் எப்படி இருக்கிறது, சர்வ சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சிறுநகரத்திலே பிறந்தவன், ஏதோ தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு நிலபுலன்களை எல்லாம் விற்பனை செய்து வித்து அதிலே வரக்கூடிய காசை மூலதனமாக வைத்து இவனை எப்படியோ படிக்க வைத்து ஒரு டிகிரியை வாங்க வைத்து விட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவோ அல்லது இன்ன பிற துறைகளிலேயோ அவன் உள்ள போய் சம்பாதிப்பதற்குண்டான வாசல்களை, வழிகளை இவர்கள் ஏற்படுத்தி விட்டு அவனையும் இந்த சமூகத்திற்கு ஒரு பட்டதாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவனுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, பெரும்பாலும் மார்க்கம் என்கிற வரையறைக்குள், ஒழுக்கம் என்கிற கட்டுக்கோப்பிற்குள், சுமூகமான வாழ்க்கை என்கிற கட்டமைப்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாத சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது. இப்படியோ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஒரு சாதாரண வேலையில் சேர்கிறார்கள், ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இங்கே நாடு என்று சொல்வதும், 8,000 10,000 என்று சொல்வதும் நமதூர் பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல 8,000 ரியால் 10,000 ரியால்ங்கிற லெவலே வேற. ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இருக்கும் போது இவனுக்கு சென்னை போன்ற பெருநகரத்தில், பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரத்தில் இவனுக்கு என்று ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கே வேலை கிடைத்தவுடன் இவனுடைய சம்பளமே 75,000 85,000 என்று ஆரம்பிக்கிறது. அதனால் வரைக்கும் கையிலே கிடைக்கிற 8,000 ரூபாவை பத்திரமாக பையிலே வைத்து பார்த்து பார்த்து செலவு பண்ணி கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் 75,000, திடீரென்று 1.5 லட்சம் என்று இவனுக்கு பெருவாக சம்பளம் வரும்போது, இந்த நாட்டிலே இவர்களை வழிகெடுப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வங்கிகள் எல்லாம் இவனை குறிவைக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய சேலரி இவ்வளவு, உன்னுடைய சம்பளம் இவ்வளவு, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான காரை வாங்கக்கூடாது, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான பங்களாவை கட்டக்கூடாது, மாசம் நீ 50,000 ரூபாய் கட்டினால் போதும், 75,000 ரூபாய் கட்டினால் போதும், இத்தனை ஆண்டுகளில் இந்த கார் உனக்கு சொந்தம், இந்த பங்களா உனக்கு சொந்தம் என்ற ஆசை வார்த்தைகள் அவனுக்கு இந்த வங்கிகள் காட்டுகிறது. இவனும் உடன் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிறான், அந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களை பார்க்கிறான், அதனால் வரைக்கும் இவனோடு தெருவில் விளையாடிய நண்பர்கள் இவனுக்கு மறந்து போய் விடுகிறார்கள். இவனோடு பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக படித்த நண்பர்கள் இவனுடைய கண்களுக்கு அப்பால் ஆகி விடுகிறார்கள். இவனுடைய சொந்தமாய் பந்தமாய் நட்பாய் ஊராய் உறவாய் உயிராய் வாழ்ந்த எல்லோரையும் இவன் மறந்து விடுகிறான். இவனுக்கென்று ஒரு வட்டத்தை போட ஆரம்பிக்கிறான். அந்த வட்டத்திலே உள்ள வருபவர்கள் எல்லாம் யார்? பெரும் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள், சமூகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், மிக பெரும் வியாபார தனவந்தர்களின் வீட்டு வாரிசுகள். இப்படியாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று இவனாக நினைத்துக் கொண்டு அவர்களோடு தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் வாழ்வதைப் போலவே இவனும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான். பொழுதுபோக்கிற்காக, நேரத்தை கடத்துவதற்காக, உல்லாசமாக இருப்பதற்காக, உற்சாகமாய் வாழ்வதற்காக அந்த பெரும் வீட்டு பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அவன் பின்னால் இவனும் போகிறான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற பொருளாதார நெருக்கடி வரும்போது, தொழில்துறைகள் எல்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, தேசத்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியே இல்லாதவர்களிடத்தில் ஆட்சிகள் காட்சிகளாய் ஒப்படைக்கப்பட்டு அந்த நாடே நாசமாகக்கூடிய ஒரு சூழல்கள் வரும்போது இவன் போன்றவர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள், இவன் போன்றவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் வரைக்கும் 1.5 லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 75,000 வட்டி கட்டுவதோ ஒரு டியூ கொடுப்பதோ அவனுக்கு ஒரு பெரிய காரணமாக தெரிவதில்லை. என்னுடைய சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதி போனாலும் மீதி பகுதியை வைத்து என்னால் உற்சாகமாக வாழ முடியும், உல்லாசமாக வாழ முடியும் என்று இப்படியே சில மாதங்கள் போய்கொண்டிருக்கும் போது எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து அதிலே பெரும் பெரும் முதலைகளே உள்ளே போய் விழும்போது இவனை போன்ற சின்ன மீன் குஞ்சுகள் என்ன செய்யும்? வேலை இல்லை என்று கம்பெனி அறிவிக்கிறது, நிறுவனம் சொல்லிவிடுகிறது, உனக்கு வேலை இல்லை. உடனே அவனுடைய பட்டயங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய பட்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய கரியருக்காக அவன் உருவாக்கி வைத்திருந்த பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இதே போன்ற சம்பளத்திற்கு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தெருத்தெருவாக சுற்றி பார்க்கிறான். வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை தாண்டி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடந்தாலும், பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டத்தில் என்ன செய்கிறான்? வாய்ப்புகளை ஒரு முறைதான் கதவை தட்ட வைக்கிறான். ஆனால் ஏற்கனவே இவன் வாழ்ந்ததை போன்ற சொகுசான வேலை அவனுக்கு கிடைப்பதில்லை, பெரும் நகரத்தில் சம்பளம் கிடைப்பதில்லை. ஆனால் இவனுக்கு சம்பளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இவன் வாங்கி வைத்திருக்கிற காருக்குண்டான வட்டியை டியூவை இவன் கட்டியாக வேண்டும். இவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெரும் பங்களாவிற்கு இவன் செலுத்த வேண்டிய கப்பத்தை வரியை பட்டு கட்டித்தானாக வேண்டும். என்ன செய்கிறான்? இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு வெட்கப்படுகிறான். அட, வீடு போனாலும் பரவாயில்லை, இந்த கார் போனாலும் பரவாயில்லை, என்னால் சாதாரணமாக வாழ முடியும் என்று நினைத்தவன் இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம் என்கிற நெஞ்சுறுதியையும் எதிர்ப்பு சக்தியையும் உள்ளத்தில் ஏற்றி வைத்தவன் சாதாரணமாக நடந்து சென்று விடுவான். ஆனால் இவர்களோ தொட்டில் குழந்தைகளை போல, ஷோகேஸ்களில் இருக்கிற பொம்மைகளை போல, வேறு மாயை உலகத்தை உண்மையான உலகம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, காணல் நீரை சுவையான மதுரமான நீர் என்று எண்ணி ஏமாந்தார்களே, கடைசியில் இவர்கள் தற்கொலைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையே முடித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப என்ன நடக்குது? இந்த ஆடம்பரம் எங்கே நுழைகிறதோ, இந்த பகட்டு எங்கே நுழைகிறதோ, இந்த பந்தா எங்கே நுழைகிறதோ, அந்த வீடும் சரி அந்த நாடும் சரி நிம்மதியாக இருக்கவே செய்யாது. எத்தனை குடும்பங்கள் இந்த ஆடம்பரத்தினால் சீரழிந்திருக்கிறது, எத்தனை குடும்ப வாழ்க்கை இந்த ஆடம்பரத்தினால் சிதைந்திருக்கிறது, எத்தனை மனைவிமார்கள் இந்த ஆடம்பரத்தை விரும்பி தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், எத்தனை கணவன்மார்கள் மனைவி மக்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறார்களே என்பதற்காக தங்களுடைய இளமையை தங்களுடைய வாலிபத்தை இந்த வெந்த பூமியில் நொந்து கழித்திருக்கிறார்கள். பாடம்பரத்தை என்ன செய்யக்கூடாது? நம்மோ அறவே உள்ளே வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை அடித்து உடைக்கிறது. எந்த நிலையிலும் ஆடம்பரம் உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. செலவு குறைந்து நடத்தப்படுகிற திருமணம் தான் இறைவனுடைய அருளில் நிறைந்தது என்று எந்த இடத்தில் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய செல்வமும் செழிப்பும் பந்தாவும் பகட்டும் பெருமையும் காட்சிப்படுத்தப்படுமோ விளம்பரப்படுத்தப்படுமோ அப்படிப்பட்ட திருமண நிகழ்வையே இலகுவாக்க வேண்டும், எளிமையாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சட்டம் போட்டிருக்கிறது. நான் மக்கள் சிந்திக்கிறார்களா? இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சிந்திக்கிறார்களா? எப்படிப்பட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது? கொஞ்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் அதிகமான உடனேயே அவனுடைய சிந்தனை வசதியை எப்படி அதிகப்படுத்தலாம் என்கிற ஒரு யோசனைக்குத்தான் போகிறான். சாதாரணமான ஒரு வீட்டிலே இருந்தவன், சாதாரணமான ஒரு பகுதியில் வீட்டிலே வாடகைக்கு இருந்தவன், சம்பளம் கூடும் போது பொருளாதாரம் பெருகும் போது விஐபிகள் இருக்கிற பகுதிக்கு போகலாம் என்று அவனுடைய சிந்தனை அவனுக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட சின்ன வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நாம் ஏன் ஒரு பிளாட்டிற்கு போகக்கூடாது என்று அவனுடைய சிந்தனை போகிறது.
1: நாம் சாதாரணமான ஒரு டூ வீலர் ஓட்டி கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாது? சாதாரணமான காரை வாங்கி கொண்டிருக்கிற நாம் ஏன் ஒரு வெளிநாட்டு காரை வாங்கக்கூடாது அப்படின்னு வருமானம் வர வர, வசதி வாய்ப்புகள் ஏற ஏற, அவனுடைய வாழ்வினுடைய ஸ்டைலை, லைஃப் ஸ்டைலை அவன் மாற்றிக்கொள்வதற்குத்தான் சிந்திக்கிறானே தவிர, அட வருமானம் கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் நம்ம தர்மத்துல கவனம் செலுத்தறானே சிந்திக்கிறார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு போன மாதம் வரை இப்படி வருமானம் கொடுத்திருந்தான், கொடுத்து கொண்டிருந்தான், போன வருடம் வரை நம்முடைய நம்முடைய வருமானம் இப்படி நிர்ணயிக்கப்பட்டு கொண்டிருந்தது, ஆனால் இதோ நமக்கு வருமானம் கூடுதலாக வந்து விட்டது. அதனால் ஏழைகள் பாழைகளை கண்டெடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்ததில் கொஞ்சம் அவர்களுக்கும் தரலாமா என்று யோசிக்கிறார்களா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வருமானம் பெருகும் போது, பொருளாதாரம் உங்களுடைய வீட்டு கதவை கொஞ்சம் வேகமாக தட்டும் போது, நீங்களே நினைக்காத அளவிற்கு உங்கள் கையிலும் பையிலும் காசும் பணமும் புரளும் போது, உருளும் போது, நீங்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இதோ அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு பாலிசியை மட்டும் கடைபிடித்தால் வருமானம் கூடுபவர்கள் வளமாக வாழலாம். இந்த ஒரே ஒரு பாலிசியை மட்டும் நாம் கையில் எடுத்தால், நம்முடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு வாழ்ந்தால், வசதியும் வாய்ப்பும் பெறுபவர்கள், வசதியும் வாய்ப்பும் பெருகுபவர்கள் உண்மையிலேயே இறைவனிடத்தில் அருளையும் அருட்கொடையும் அதிகம் பெறலாம். என்ன அர்த்தம் இதற்கு? அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. எந்த தூதருக்கு போட்ட கட்டளை? எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்களில் அடுப்பெரியவில்லையோ, எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்கள் வெறுமனே தண்ணீரையும் பேரித்தம்பழத்தை கொண்டும் கழிந்ததோ, எந்த நபி கயிற்றுக்கட்டிலில் படுத்து அந்த கயிற்றுக்கட்டிலுடைய அந்த தடம் அவருடைய முதுகை பதம் பார்த்ததோ, அந்த நபிக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான், நபியே இறைவன் உமக்கு எதை தந்தானோ, இறைவன் உமக்கு எதை அளித்தானோ அதை கொண்டு மறுமையின் இல்லத்தை நாடுங்கள். இதுதான் பாலிசி. அப்ப சகோதரர்களே, உள்ளூரில் கொஞ்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைத்து, அதுவும் நலமான வளமான பலமான சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைத்து விட்டால், உடனே ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி சென்று விடாதீர்கள். உடனே லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நேற்று வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்டு போனை வைத்துக் கொண்டிருந்தவன் உடனே ஐபோனுக்கு ஆர்டர் செய்து விடாதீர்கள். கொஞ்சம் என்ன செய்யணுமோ, நிறுத்தி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நிறுத்தி நிதானமாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால், இறுதியில் அவன் கோழையாக மாறமாட்டான். இறுதியில் ஏழையை விட மோசமாக அவனுடைய வாழ்க்கை இருக்காது. இத்தனை ஏழைகள், இத்தனை பாழைகள், வறுமையிலே வாடுபவர்கள், அன்றாடம் காய்ச்சிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், வறுமையின் கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், உற்சாகமான வாழ்க்கையில் எந்த கட்டத்தையும் அனுபவிக்காதவர்கள், தெரு ஓரங்களில் குடிசைகளை போட்டு தங்களுடைய இரவையும் பகலையும் நடத்துபவர்கள் எவ்வளவு இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்கிறார்கள், கொசுக்கடி என்று எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகஜமாக சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டு வாழ்பவர்களும் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்களா இல்லையா, நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கும் நம்மை போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் உண்டுமா இல்லையா? அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உணர்வுகள் உண்டுமா இல்லையா? அவர்களுக்கும் ஆசைகளும் அபிலாஷைகளும் இருக்கிறதா இல்லையா? அவன் கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் எதையும் சந்தோஷமாக கிடைத்துக் கொண்டு, அடுத்த வேளை சோறு கிடைத்தால் போதும், அடுத்த வேளை உணவு கிடைத்தால் போதும் என்று சர்வ சாதாரணமாக வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு ஏழை தேசத்தில், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு வளரும் தேசத்தில், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், அல்லது பின்னடைவுக்கு போன ஒரு நாட்டிலே, செல்வத்திலும் செழிப்பிலும் கொழிப்பவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி அதிலேயே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நாடிக்கொண்டும் இருந்தால், இறுதியில் அவர்களுடைய நிலை தற்கொலை என்கிற ஒரு கர்ண கொடூரமான ஒரு ஒரு கட்டத்தில் அவர்கள் தள்ளப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்கால வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை வெறுக்கிறது, ஆடம்பரத்தோடு வாழ்பவர்களை வெறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிமார்களுடைய தாவாவிற்கு, நபிமார்களுடைய அழைப்பு பணிக்கு முதன் முதலில் முட்டுக்கட்டை போடுபவர்கள், முதன் முதலில் எதிராக நிற்பவர்கள் அந்த சமூகத்திலே ஆடம்பரத்தில் திளைத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் தரஃப் என்கிற ஒரு வார்த்தை, தரஃப். இந்த தரஃப் என்று சொன்னால் ஆடம்பரம் என்று நாம் அர்த்தம் செய்யலாம், செழிப்பாக வாழுதல் என்றும் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அனுபவிப்பதில் அளவு கடந்து செல்லுதல் என்று உலமாக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தரஃப் என்கிற பகட்டு என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனில் எட்டு இடங்களில் வருகிறதாம். அந்த எட்டு இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த பகட்டுத்தனமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, உல்லாசத்தில் ஊறி திளைப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்தித்தான் அந்த எட்டு வசனங்களையும் சொல்லியிருக்கிறான். அதனால் நர்மையான சகோதரர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலேயே இருந்து இன்பம் கண்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட இன்பத்தையே, அப்படிப்பட்ட சுகத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொத்தாக தந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற பெரும் தவறு அதுதான். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், எங்க வாப்பா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நாங்கெல்லாம் 80 கிட்ஸாக 90 கிட்ஸாக இருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைக அந்த கஷ்டத்தை பார்க்கவே கூடாது என்று இவர்கள் நினைத்து அதை செயல்படுத்துவதில் தான் தவறிழைக்கிறார்கள். நீங்க பட்ட கஷ்டத்தை, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பது தவறில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் அமைத்துக் கொடுக்கிற பாதை தான் தவறு. எந்த வயதில், எந்த வயதை தாண்டிய வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம், வயதை தாண்டிய ஒரு செழிப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம், அவன் விரும்பிய அத்தனை விஷயத்தையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல், அவன் அடம்பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல், குறைந்தபட்சமாக அவன் அழுது ஒரு சொட்டு கண்ணீரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேவைகளை ஏற்படுத்தாமல், அவன் நினைத்ததை அவன் நினைத்தவுடன் அவனுக்கு வாங்கி கொடுத்தே அவனை வசதி பண்ணி விட்டோம். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிட்டோம், அப்படியே ஒரு ஷோகேஸில் இருக்கிற பொம்மைகளை போல் வளர்த்து விட்டோம். ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகோ, அல்லது உங்களிடத்திலே வருமானம் குறையக்கூடிய ஒரு சூழலை வரக்கூடிய அந்த நேரத்திலேயோ அவனுக்கு யார் அந்த வசதிகளை உருவாக்கி கொடுப்பார்கள்? ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் காசு மடமும் நிறைய இருக்கிறது, வாங்கி கொடுத்து அவனை வசதியாக்கி விட்டீர்கள், வாங்கி கொடுத்து அவனுக்கு ஜாலியா இருக்க வச்சிட்டீங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காவிட்டால் உங்களை வெறுத்து விடுவான். வாங்கி கொடுப்பதுதான் தந்தையின் அளவுகோல் என்று நினைத்தே அவன் வளர்ந்து விடுவான். அந்த வசதியும் வாய்ப்பும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு கிடைக்காத போது உங்களை வெறுத்து விடுவது மாத்திரமல்லாமல் பிறரோடு உங்களை அவன் கம்பேர் செய்ய ஆரம்பித்து விடுவான். எவ்வளவு தப்பு செய்யறோமோ யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்தார்கள், நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் போது எப்படி படித்தோம். ஒரு வருடம் முழுவதும் ஒரு பென்சிலை தான் வைத்திருப்போம், அதுவும் அந்த பென்சிலை கூர்மைப்படுத்துவதற்கு நிறைய மாணவர்களிடத்தில் ஷார்ப்னர் கூட இருக்காது. பல்லால் கடித்து பென்சிலை கூர்மை செய்திருக்கிறோம், கூரப்படுத்த முடியாதானே எழுதணு, பல்லால் கடித்து என்ன செய்திருக்கிறோம், அந்த முகப்பு தோலை நீக்கி இருக்கிறோம், அது உடைந்து புலோண்டுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், அதை கூட பென்சிலாக வைத்திருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை தான் நமக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பார்கள், அது எவ்வளவு கிழித்தாலும் சரி, அது எவ்வளவு கிழிந்தாலும் சரி, அதையே ஒட்டு போட்டு தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது, அவர்களுக்கு நாம் தேவைப்படக்கூடிய ஆடைகளை வாங்கி கொடுப்பதோ அணிகலன்களை வாங்கி கொடுப்பதோ தவறில்லை, ஆனால் அந்த பழைய விஷயத்தை இன்றைக்கு நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பழமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஏழ்மையை குறித்தோ, ஏழைகளை குறித்தோ, வறுமைகளை குறித்தோ, கஷ்டத்தை குறித்தோ இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை சகோதரர்களே. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, நிதி நெருக்கடி ஏற்பட்டு, எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான், கொத்து கொத்தாக கடைகளும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த கண்ணீரோடு பார்க்க வேண்டிய சம்பவங்களை மீம்ஸ் போட்டு நம்முடைய இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிறானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் புதிது புதிதாக வரக்கூடிய திரைப்படங்களுக்கு மாலை மரியாதைகள் செய்து கட் அவுட்டுகள் போட்டு, அல்லது இன்னும் விழாக்களை எடுத்து அவர்களை மேலும் மேலும் ஒரு உயர்வான இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நாடே நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்கிறார்கள், விலைவாசி ஏறிவிட்டது என்கிறார்கள், என்னென்னவோ சொல்லுகிறார்கள், ஆனால் பொழுதுபோக்கு இடங்களில் கூட்டம் குறையவில்லையே, மது விற்பனைகளில் தடை ஏதும் ஏற்படவில்லையே, உல்லாசங்களுக்கோ உற்சாக பானங்களுக்கோ தடை ஏதும் இல்லாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதே. எதிலே விளையாடக்கூடாது, எதிலே நாம் சிரிக்கக்கூடாது என்கிற பாகுபாடு இல்லாமல் அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு சிரிப்புக்குள்ளாக்கப்பட்டு, நகைப்புக்குள்ளாக்கப்பட்டு, மீம்ஸுகள் போடப்பட்டு, சமூக வலைதளங்கள் மட்டும்தான் உண்மையான உலகம் என்று நினைத்து கோடான கோடி இளைஞர்களே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன, பழச பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கல. நாம் எப்படி வளர்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய தாயும் தந்தையும் ஒரு நாள் முழுவதும் 3 வேளை உணவு நமக்கு தருவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். மாதம் முடியும் போது அந்த வீட்டு வாடகை 200 ரூபாய் இருந்திருக்கும், 300 ரூபாய் இருந்திருக்கும், ஐயோ நாளைக்கு வீட்டு ஓனர் வந்துருவானே, வாடகை கேட்பானே, எப்படி கொடுக்கிறது என்கிற கவலையில் கஷ்டத்தில் கையில 100 ரூபாய் தான் இருக்கு, இன்னொரு 200 ரூபாய் இல்லையே, அந்த 200 ரூபாவை உருட்டுவதற்கு புரட்டுவதற்கு எத்தனை பேரை போய் பார்த்து எப்படி எல்லாம் அன்னைக்கு வாடகை கொடுத்த நம்முடைய வாப்பாமார்கள் வாழ்ந்தாங்க. எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்ல, எதை பத்தி உனக்கு தெரியறது இல்ல, என்னவோ பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று இவனாகவே இவனை எண்ணிக்கொண்டு, நாங்கெல்லாம் வாய்ப்புகளோடு பிறந்தவர்கள், நாங்கெல்லாம் செல்வத்தோடு பிறந்தவர்கள் என்று இவனாக இவனை நினைத்துக் கொண்டு ஒரு தலைமுறையை இன்றைக்கு வீணாக்கி விட்டோம் சகோதரர்கள். ஒரு தலைமுறையை இன்னைக்கு வீணாயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் எந்த மாணவனிடத்தில் எந்த பையனிடத்தில் ஒரு பென்சில் இருக்கிறது, பென்சில் பாக்ஸ்கள் இருக்கிறது, பென்சில் பவுச்சுகள் இருக்கிறது. ஒரு பவுச் பூரா பென்சில், இன்னொரு பவுச் பூரா கலர் பென்சில், இன்னொரு பவுச் பூரா கிரேயான்ஸ், இன்னொரு பவுச் என்னென்னவோ. அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு ஸ்கூல் பேக் வச்சிருப்போம், அதை பல வருஷங்கள் வச்சு ஓட்டி இருப்போம். பல பேருக்கு ஸ்கூல் பேக் இல்லாம துணி பையிலே பாட புத்தகங்களை கொண்டு போயிருக்கிறோம். துணி பை கூட கிடைக்காதவர்கள் பிளாஸ்டிக் பையில என்ன செஞ்சிருக்காங்க, புத்தகங்களை கொண்டு போனாங்க. இன்றைக்கு கலர் கலரா பேக், ஷூக்கு ஏத்த கலர்ல யூனிஃபார்முக்கு ஏத்த கலர்ல ஷூ, அந்த ஷூக்கு ஏத்த பேக். ஏன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வசதியான, இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு செருப்பு தான் இருக்கு, அந்த செருப்பத்தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும், ஆனா போட்டு போகணும். ஆனா இன்னைக்கு செருப்புகளிலேயே வித்தியாச வித்தியாசமான செருப்புகள், ஷூலேயே வித்தியாச வித்தியாசமான, வாறு வச்ச ஷூ ஒண்ணு, வார் இல்லாத ஷூ ஒண்ணு, அந்த கலர்ல ஒண்ணு, கலர் கலரா ஒண்ணு, கலரே இல்லாம சும்மா ரெண்டு கலர்ல ஒண்ணு, பெல்ட் போடுற மாதிரி ஒண்ணு, பெல்ட் இல்லாத ஒண்ணு, கட் ஷூ ஒண்ணு. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வீட்லயும், வீட்டுல இருக்கிறது மூணு பேரு, ஆனா ஒவ்வொருவருக்கும் செருப்பு ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா பத்து அடுக்குல இருக்கு. நல்லா போய் பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வீட்டிலே இருப்பது மூன்று பேரோ நாலு பேரோ, ஆனா செருப்பு ஸ்டாண்ட் மட்டுமே ஐந்து ரோக்களில் இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிறோமே, தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானத்துல எவ்வளவு எளிமையாக நம்மை வாழச் சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து விட்டு போனார்கள். வே கயிற்று கட்டிலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துறங்கும் போது அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய கயிறு பெருமானாரின் புனித உடலை பதம் பார்க்கிறது, தடம் பதிக்கிறது, கண்ணீரோடு மறுமணகத்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்திலும் தெரிவித்து வைக்கலாமே. அவர்களெல்லாம் உல்லாசமாக உற்சாகமாக வாழும்போது அவர்களை விட தகுதி மிக்க நீங்கள் இப்படி இருக்கணுமா? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரே அவர்களெல்லாம் இந்த உலகத்திற்குரியவர்கள், நாம் எல்லாம் மறுமைக்குரியவர்கள். அதையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. பரீட்சை நேரங்களிலே சகோதரர்களே, பரீட்சை அட்டை இருக்காது நம்மிடத்துல, எக்ஸாமினேஷன் பேட் இருக்காது, அன்னைக்கு தான் அந்த அட்டை காலண்டர் பூரா நமக்கு யூஸ் ஆகும். பெரும்பாலான ஏழை பிள்ளைகளுக்கு பரீட்சை அட்டைகள் எது? இந்த மளிகை கடைகளிலும் துணி கடைகளிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய கேலண்டர் அட்டை அவர்களுக்கு இன்றைக்கு எக்ஸாமினேஷன் பேட். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹு அக்பர். விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் எல்லாம் தேடி தேடி வந்தார்கள் இன்றைக்கு. அவ்வளவு ஏழ்மையிலும் அவ்வளவு வறுமையிலும் சொந்தங்கள் பேணப்பட்டது. இன்னைக்கு விடுமுறை வந்து விட்டா அவன் ஓடுறான். இன்றைக்கு விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் யாரும் வருவதற்குண்டான எந்த சூழல்களையும் உண்டு பண்ணாமல் இன்றைய என்ன செய்து விடுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சகோதரர்களே, பழமைக்கு நாம் போக வேண்டும். கொஞ்சம் அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக வாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு ஆழமான வசனங்கள் இது! அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரத்தில் திளைத்திருக்கவில்லை, ஆடம்பரமான வாழ்வின் ஆமுதல் அக்குவரை எதையுமே பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் பெரும்பகுதி பட்டினியில் போனது, வறுமையில் வாடியது, ஏழ்மையில் ஏங்கியது. இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி மனித தஸ்கியாவை தர்பியாவை தரும்போது எப்படி தருகிறான்? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. முஹம்மதே, உங்களை அல்லாஹ் அனாதையாக கண்டெடுத்து உங்களுக்கு அவன் அடைக்கலம் கொடுக்கவில்லையா? பழச அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான், பழச அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். உலகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொந்தமானவர் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மனித சக்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். எப்படி? ரஃபஅனா லக திக்ரக, உமது திக்ரை, உமது பேரை, உமது புகழை வானலாக உயர்த்திருக்கிறோம் என்று அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்ட அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பழசை ஞாபகப்படுத்துகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக தாலன் ஃபஹதா. உங்களுக்கு நேர்வழி எது என்று தெரியாமல் இருந்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரவில்லையா? 40 வயதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மாறினார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். 40 வயது வரும் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சிலைகளையும் சிற்பங்களையும் இந்த கல்களையும் மண்ணையும் இந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே. ஒழுக்கமில்லை, கட்டுப்பாடில்லை, கட்டமைப்பில்லை, கட்டுக்கோப்பில்லை, பெருமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இனபேதம் நிறபேதம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மொழி வெறியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் ஒருத்தனை அடித்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ட ஏழவர்கள் எல்லாம் நட்போடு உறவோடு இல்லாமல் எதிரிகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலையில் இந்த மக்கள் திருந்த மாட்டாங்களா, இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராதா, ஒரு ஓரிரவை இவர்கள் வணங்கக்கூடிய சூழல் வராதா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை கவலையில் தனிமையில் போய் ஹிரா குகையில் இருந்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான், அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அலம் வஜதக யதீமன் ஃபஆவா வவஜதக தாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே, உம்மை அல்லாஹ் ஏழையாக கண்டெடுக்கவில்லையா, உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தரவில்லையா? இப்ப என்ன அர்த்தம் இதற்கு, என்ன கருத்து இதற்கு? பழமையை நினைத்து பார்க்க வேண்டும், எப்படி நீங்கள் இருந்தீர்கள். ஏறி வந்த ஏணிகை சகோதரர்களே, எண்ணி பார்க்காவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்தபட்சம் எட்டு உதைக்காமல் இருங்கள். இன்னைக்குதான் நிலைமை இருக்கு, ஏறி வந்த ஏணிய யாரும் இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் எட்டி உதைக்காமையாவது இருக்கணுமா இல்லையா? வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், வீட்டு பிள்ளைகளுக்கு ஏழ்மையை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள், வெயில் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். அதுக்காக வெயில போட்டவன வருத்தடுன்னு அர்த்தம் இல்ல, வெயிலின் உஷ்ணம் இப்படி இருக்கும், பசியோடு இருக்கும் போது சாப்பாடு கிடைக்காவிட்டால் எப்படி இருக்கும், அதையும் நாம் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டிலே ஸ்நாக்ஸ் இன்றைக்கு அல்லாஹு அக்பர் சொல்லியே சொல்லப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். யோசித்து பாருங்கள், சிறுபிராயத்தில் நம்முடைய இல்லம் எப்படி இருந்தது, என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய தாய் நமக்கு வடை சுடுவாங்க, ஒரு வடை ரெண்டு வடை தான் கிடைக்கும், அதுல மிச்சம் இல்லாம மீதி இல்லாம அவ்வளவு வடகா சாப்பிட்டோம். இன்னைக்கு வீட்டுல வடை சுடுறான மனைவி, இன்றைக்கு வீட்டிலே வடை சுடுற வயிறு நிரம்பு வரைக்கும் அந்த வடைகளை மட்டுமே கொடுத்தால் அந்த வடையில எப்படி அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஈர்ப்பு வரும், வயிறு நிரம்புற வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸே கொடுத்தா அந்த ஸ்நாக்ஸ் எப்படி அந்த புள்ள பெருசா பாக்கும். நிறைய வீடுகளில் பிள்ளைகள் இன்றைக்கு சோரை சாப்பாடை விரும்புவதில்லை, நிறைய வீட்டில் இன்றைக்கு பிள்ளைகள் சாப்பிடுற சோறுக்கு சாச ஊத்தி சாப்பிடுது. இவ்வளவு ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நம்மளால முடியாதா, இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாதா? இப்ப நம்ம இருக்கிறது 2010, என்னங்க 2010, எந்த 2019 இருந்தாலும் 3019 இருந்தாலும் வாய் வழியா தானே சாப்பிடணும், அதுல மாற்றங்களை ஏற்படுத்தி விட முடியுமா? என் அருமையானவர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற அந்த ஆரம்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய முடிவு வேறு மாதிரியாக மாறிவிடுகிறது, மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விஷயங்களையும் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அனைத்து விஷயங்களிலும் எளிமையை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது. இன்னஹா தீன் யுசுர், இந்த மார்க்கம் எளிமையானது என்று ஏன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மார்க்கத்திலே ஆடம்பரமாக வாழ்வதற்கு எந்த கதவும் திறக்கப்படவில்லை சகோதரர்களே. செல்வம் நிறைய இருக்கிறதா, தர்மம் நிறைய கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா, ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா, அந்த செல்வத்தை அடிமைகளை விடுவிப்பது, ஏழை பாறைகளுக்கு உதவி செய்வது, அனாதைகளை உதவிகளை ஆதரிப்பது, இப்படி எத்தனையோ வகை வகையான வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் செல்வம் வர வர வகை வகையான வசதி வாய்ப்புகளை நோக்கி மட்டுமே நம்முடைய உள்ளம் பயணிக்கிறது. அதனால் அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு எளிமையான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். அதனால் தான் இவ்வளவு பொருளாதார நெருக்கடியிலும் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் தற்கொலை செய்பவர்களுடைய பெயர் பட்டியல்களில் பார்த்தால் அங்கே நீங்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களை பார்ப்பதில்லை. உலக அளவில் தற்கொலை செய்யாதவர்கள் செய்யாதவர்கள் என்கிற பட்டியலில் முதலிடத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலக அளவில் இவ்வளவு நெருக்கடியிலும் தான தர்மங்கள் செய்பவர்கள் பட்டியலில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற தர்பியாக்கள் இஸ்லாமிய இல்லங்களில் தரப்பட வேண்டும். அதனால் நம் வீட்டு செல்வங்களுக்கு, நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தின் ஆடல் பாடல் போன்ற எந்த விஷயங்களுடைய அறிமுகத்தை கூட காட்டாமல் எளிமையோடு அவர்களை வாழ வைப்போம். ஏழைகளாக வாழக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்லியிருக்கிறதே தவிர எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய மொத்த சொத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கலாம் என்று மனமும் வந்து வரும்போது அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள், உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வைத்துக்கொள், அவர்களை பிறரிடத்தில் கையேந்த விட்டு விடாதே என்பதற்கு அர்த்தம் அவர்கள் ஏழைகளாக வாழக்கூடாது என்பதுதானே தவிர எளிமையாக வாழக்கூடாது என்பது இல்லை. அதனால் ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. எளிமை என்பதை பணக்காரர்கள் கூட என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம், கோடீஸ்வரர்கள் கூட செயல்படுத்தலாம், எவ்வளவு பெரிய பில்லியன் ட்ரில்லியன் என்று வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யலாம், எளிமையாக வாழலாம். அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை நாம் நேசிப்போம். ஆடம்பரத்தை அத்துணை வகைகளையும் ஆடம்பரத்தின் அத்துணை வாசல்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மூடி வைத்துவிட்டு இறைவன் விரும்புகிற அந்த எளிமையான ஏற்றமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்லுகிறோமோ எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
1: ஆசைப்படுகிறான், என் பக்கத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள் செய்கிறான். அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கடமையாக்கப்பட்ட தொழுகையை அவன் தொழ வேண்டும். அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்து விட்டு உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வுடைய நேசராக அவர் மாறிவிட்டால் அவருக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் எப்பொழுது வருமாம்? அவன் கடமையான தொழுகையை நிறைவேற்றணுமாம். அப்பொழுது அடியான் அல்லாஹ்வை நேசிப்பானாம். நேசித்துக் கொண்டே இருக்கிற நேரம் உபரியான வணக்க வழிபாடுகளில் அடியான் ஈடுபடுவானாம். தர்மம் கொடுப்பானாம், நினையாது யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுப்பானாம். யாருக்கும் தெரியாமல் அனாதைகளை பார்ப்பானாம். யாருக்கும் தெரியாமல் தொழுவானாம். யாருக்கும் தெரியாமல் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுவானாம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, திடீர் என்று அல்லாஹ்வுடைய நேசம் அவன் பால் வந்து விடுமாம். அல்லாஹ்வை நேசித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திடீர் என்று தான் அல்லாஹ்வுடைய நேசம் வரும். அந்த அடியான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா உஹிப்பு, அல்லாஹ்வை நேசிக்கும் வரைக்கும் அந்த அடியான் அப்படி நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அதற்கு அர்த்தம் இரவு முழுக்க தொழுவதென்றில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நஃபிலான வணக்கம் என்று சொன்னால் தொழுகை மட்டும் என்று நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தார், தாடியிலே தண்ணீர் தட்டினார். சஹாபாக்கள் அமர்ந்திருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாசி என்றார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், என்ன இவர் யார்? முன்ன பின்ன பெருசாக அறிமுகம் இல்லை, ஃபேமஸும் இல்லை, பெரிய இபாதத்து ஆளுகளா, யார் என்று பார்ப்பதற்கு ஒரு தோழர் அவரிடம் வீட்டுக்கு போய் இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமான்னு கேட்டார். தங்க கொடுத்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். வீட்டிலே பார்த்தார், இரவிலே பெரிய அமர்கலமான வணக்கம் எதுவும் இல்லை. என்னப்பா இவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, என்ன என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தகப்பனுக்கு அவர் செய்த பணிவிடை, அற்புதமாக தாயின் தகப்பனையும் அவர் பார்த்த விதம் அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உபரியான விஷயங்கள் என்று சொல்லுவது தொழுகை, சுன்னத்து தொழுகை, நாலு ஜிக்ர் என்றதை மட்டும் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனர்த்தம் வருகிற நேரம், வெள்ளம் வருகிற நேரம், ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம், நீங்கள் சாப்பாடுகிற சாப்பிட்டு ஒரு சாப்பாடு பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய தாய் தகப்பன் வேதனையில் துடிக்கிற நேரம், அவர்கள் ஆசா பாசங்களை நிறைவேற்றுகிற நேரம், அதுவும் உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம், ஒரு அடியான் சிரித்து இன்னொரு அடியானோடு பேசுகிற நேரம், இது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவி செய்வது, கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்பது, தொழுவது, தாஜ்ஜத்தில் தொழுவது, அல்லாஹ்விடம் துஆ கேட்பது, இது அத்தனை உபரியான வணக்கம். இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது எந்த நேரம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. திடீர் என்று அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய நேசம் அந்த அடியானை சூழ்ந்து கொள்ளும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதை டைரக்டாக சொன்னதாக சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என் அடியானை திடீரென்று நேசிக்க ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு நேசம் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அடியான் கையேந்தினால் வெறும் கையாக அல்லாஹ் நிச்சயமாக அனுப்ப மாட்டான். அந்த அடியான் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பான். அந்த அடியானை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பொருத்தமான அல்லாஹ்வுடைய ரப்புக்கு மிக பொருத்தமான அந்த அடியாராக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா என்று கல்வி ஏங்கி தவிக்கும். இந்த துனியா விடாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவோடு தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இறைவனை நெருங்க வேண்டுமென்றால் துனியாவை கொஞ்சம் தூரமாக்கி விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா என்னையும் உங்களையும் பிடித்து கொள்ள பார்க்கும், இந்த துனியாவை விட்டும் சற்று அப்புறமாக்கி அல்லாவின் பக்கம் நெருங்கி துனியாவிலே ஆசாபாசங்களை எங்களை கூப்பிடுகிற நேரம், தப்பான விஷயங்களுக்கு எங்களுடைய மனங்கள் போகிற நேரம், அவைகளை விட்டும் அல்லாவின் பால் நானும் நீங்களும் திரும்பினால், நீங்கள் கரம் ஏந்தினால், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துவாவை உங்கள் கண் முன்னாடி நிறைவேற்றி காட்டுவான் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே. சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்ல போனால் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அவர்கள் கேட்ட துவாக்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி எல்லாம் அங்கீகரித்தான் தெரியுமா? ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கபருக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் கனங்கிறது, கண்ணீர் ஓடுகிறது. அந்த அளவுக்கு நெருக்கமான தோழர் ஸஅத் பின் முஆத். எப்படி முஹாஜிர்கள் அபூபக்கர் அவர்களோ, மக்கா வாசிகளில் அபூபக்கர் எப்படி இருந்தாரோ, அன்சாரிகளில் ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போன்று இரக்கமானவர் தான் ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலத்தில் பத்ர் யுத்தம் நேரம், அன்சாரிகளுக்கு பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகிற நேரம், இந்த யுத்தத்தை நடப்பதான் நடத்துவதா என்று கேட்கிற நேரம், யார் எழும்பி பேசினார் தெரியுமா? இந்த ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு எழும்பி பேசினார்கள். அபூபக்கர் அவர்கள் பேச, உமர் அவர்கள் பேச, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை எனக்கு இன்னும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அன்சாரிகளின் ஸஅத் பின் முஆத் எழும்பி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எங்களிடம் கேட்பது போன்றிருக்கிறதே, அன்சாரிகளிடம் பேசுவது போன்றிருக்கிறதே, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மலைக்கு மேல் ஏறி குதியுங்கள் என்றாலும் இந்த அன்சாரிகள் குதிப்பார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள், உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களை பாதுகாப்போம் என்று. மதீனாவில் மட்டுமல்ல, மதீனாவுக்கு வெளியில் உங்களை பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டோம் யா ரசூலல்லாஹ். இந்த பத்ர் களத்தில் நாங்கள் ஓட மாட்டோம் யா ரசூலல்லாஹ், இந்த களத்தில் நாங்கள் குதிப்போம் யா ரசூலல்லாஹ் என்று பேசியவர் அந்த காலத்தில் மிகவும் இரக்கமாக இருந்தவர். மரணம் வரைக்கும் ரசூலல்லாஹ் அவர் மீது வைத்த இரக்கம் எப்படி தெரியுமா? அஹ்சாப் கந்தக் யுத்தத்தில் அவருடைய கைக்கு அம்பு பட்டு இரத்தம் ஓடுகிறது, அவர் ஒரு துஆ கேட்டார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹோடு நடத்துற யுத்தம் இதனோடு முடிந்து விட்டதாக இருந்தால், இதற்கு பிறகு குரைசிகள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அடிக்க மாட்டார்களாக இருந்தால், இந்த சாதை எடுத்து விடு யா அல்லாஹ், இந்த சாதை இந்த நோயை பெரிதாக்கி இந்த சாதை உன்னிடம் எடுத்து விடு யா அல்லாஹ். மக்கத்து காஃபிர்கள் இதற்கு பிறகும் வருவார்களாக இருந்தால், இந்த சாதுடைய இந்த நோயை சுகமாக்கி இந்த சாதை வாழ வைத்து விடியா அல்லாஹ். கேட்கிற துஆ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், ஸஅத் ரழியல்லாஹு அவர்களுடைய இரத்தம் காயம் பெரிதாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு போறார்கள். போன உமர் பின் கத்தாப் தாடியை பிடித்துக் கொண்டு இப்படியே பார்க்கிறார், கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. அவ்வளோ நெருக்கமான தோழர், வேதனையில் துடிக்கிறார், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரத்துக்கு பக்கத்து கூடாரத்தில் சாதை கொண்டு வந்து வைத்து விடுங்கள், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆ கேட்டார்களே, அதுக்கு பிறகு இன்னொரு துஆ கேட்டார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பாருங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் அத்தனை பாரத்தையும் இறக்கி அல்லாஹ்விடம் சொல்லி விடுவார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த கைபர் போரிலே, பனு குறைலாக்களுடைய போரிலே, பனு குறைலாக்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு பின்னாடி ஒரு கோட்டை இருக்கிறது, யகூதிகளுடைய கோட்டை. அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மோசடி செய்து விட்டார்கள், அது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது அஹ்சாப் அந்த போரிலே வைத்து அந்த மதீனாவுக்கு மூன்று பக்கம், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் அகல், அதனால் யாருக்கும் வரையலாது. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, பெரிய பகுதியில் அகல் தோண்டி குழி தோண்டி இருக்கிறார்கள். பின்னாடி வரலாம், இது அடர்த்தியான ஈச்சப்பற தோட்டம், அங்கே கோட்டைகள் இருக்கிறது. அந்த கோட்டைகளில் யூதர்கள் வாழ்றார்கள், பனு குறைலாக்கள். இந்த யூதர்களோடு ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள், யாரையும் அனுப்பிடாத, இந்த இடத்தில் யுத்தம் நடக்கும், இந்த பக்கத்தால் அனுப்பினால் மதீனாவுக்குள் நுழைந்து விடுவார்கள். ஏனென்றால் 10,000 பேர் வரப்போறார்கள், 3,000 பேர் தான் போராளிகளே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே பதிரைத்தான் 10 மடங்காக பெருக்கி சந்திக்க போறார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 4 ஆண்டுகளுக்கு பிறகு. எந்த பதிரில் 300,000 இப்ப 3,000, 10,000, 10 மடங்கு. 300,000 என்றால் பரவாயில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3,000, 10,000 என்றால் எப்படி இருக்கும்? 300 to 1,000 தான் டிஃபரண்ட், 3,000, 10,000 என்றால் 7,000 டிஃபரண்ட் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த யுத்தம் மிக அதிபயங்கரமான யுத்தம். சல்மானுல் ஃபாரிசி பர்சியாவிலே, பாரிசு நாட்டில் நாங்கள் எப்படி யுத்தத்தை மேற்கொள்வோம் என்ற அந்த தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யா ரசூலல்லாஹ், குழியை தோண்டினால் வர்றவர்கள் குழியில் விழுவார்கள், அடிக்க வேண்டியதுதான். ரசூலல்லாஹும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் அந்த யுத்தத்துக்காக பாடுபடுகிற நேரம், அதில் கூட நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே ஒரு கல்லு குறுக்கிடுகிறது, அந்த கல்லை உடைக்க முடியல, உடைக்க கஷ்டப்படுறாங்க. ரசூல் சல்லா அலைச்சலத்தை பார்க்க போன ரசூல்லா கூட மண்ணெல்லாம் அள்ளி, இங்க எல்லாம் வருத்தம், ரசூல்லாவுக்கும் கடுமையான வருத்தம். மண்கள் அவர்கள் கூட குழியை தோண்டிருக்கிறார்கள். போனவர் பார்த்தார், ரசூல்லா சுருங்கி சூங்கி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் சல்லா அலைச்சலம் அவர்கள் சுருங்கி அப்படி சூம்பி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சொன்னார்கள், யார சொல்லல்லா, ஒரு கல் இருக்கிறது உடைப்படுவதில்லை, யார சொல்லல்லா கொஞ்சம் வாருங்கள் என்றார். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு பிறகு அடித்தார்கள், 3 முறை அடித்தார்கள், கல் உடைந்து விட்டது. அப்பொழுது ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வயிறிலே ஒரு கல் தொங்குது. அந்த அதிசயம் உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு ஓடுகிறார், சாப்பாடு கொடுக்கிறார், எல்லோரும் சாப்பிட்டார்களே, 1000க்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த யுத்தத்திலே 6 பேர் காயம் அடைகிறார்கள். முஸ்லிம்களில் வருகிற நேரத்தில் அம்பு சாது ரலியல்லான் அவர்களுக்கு, சாது பின் முஆத் ரலியல்லான் கையிலே படுகிறது. அந்த நேரத்திலே அந்த யுத்தத்திலே அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். குறைஷிகள் அன்றைக்கு ஓடினவர்கள் வல்லாஹி திரும்ப வரவில்லை, மக்காவிலிருந்து மறுக்க திரும்ப வரவில்லை. அடுத்தது ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சாது ரலியல்லான் அவர்கள் என்ன இதுவா கேட்டிருந்தார்கள், யா அல்லாஹ், குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டால் இந்த சாதை எடுத்து விடு என்று கேட்டிருந்தார். அடுத்தொரு துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், பனு குறைலாக்கள் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த யகூதிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த யுத்தத்தில் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த விஷயத்தில் கண்குறைச்சி ஏற்படுத்தாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த விஷயத்தில் எனக்கு கண்குறைச்சியை தராமல் எனக்கு மரணத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அதிசயமான வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்கு பக்கத்திலே சாது பின் முஆத் இருக்கிறார். அவர் கேட்ட 2 துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் உள்ள மிகப்பெரும் ஆயுதம் இந்த துஆ, மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எதையும் அது முறியடிக்கும். இது இறை நெருக்கத்துக்கு அல்லாஹ்வு தாகிற மிக பெரும் அற்புதமான பரிசு. இந்த துஆவை விட நீங்கள் சம்பாதிக்க கூடிய வேற எந்த சொத்தும் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எந்த சொத்தும் பெரிதாக இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துஆ மிக அற்புதமானது. கேட்டார், கேட்டது போன்ற ஆச்சரியமான வரலாறு. சகோதரர்களே, கோவேரி கழுதைக்கு மேல் ஏறி வருகிறார். ஏன் ஏறி வருகிறார் தெரியுமா? பனு குறைலாக்களை ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள். முற்றுகையிட்டால் அவர்களுடைய கோட்டையில் இருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. வந்தார்கள் சில அன்சாரி தோழர்கள். அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள் என்றால் அடுத்தது கொல்லுவார்கள் என்று தெரியும். துரோகிகளை கொல்ல வேண்டும். அன்சாரிகள் வந்து சொன்னார்கள் சில பேர், யா ரசூலல்லாஹ், பனு குறைலாக்களுக்கு ஒன்றும் செய்து விடாதீர்கள், எங்களோட பிசினஸ் பண்றவர்கள் யா ரசூலல்லாஹ், அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள், எங்களோட நன்றாக நடந்திருக்கிறார், இந்த விஷயத்தில் விட்டு விடுங்கள். அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், 7 வானத்திலிருந்து என்ன வகி ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து பேசுற வார்த்தையை பாருங்கள். அதற்கு முன்னாடி பனு குறைலாக்களுடைய தலைவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அந்த இடத்திலே அன்சாரிகள் சொன்னார்கள், யார சொல்லல்லா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவோம், பேச்சுவார்த்தையிலே எது முடிவுக்கு வருகிறதோ அதை செய்வோம். அவர்கள் ரசூல்லா சொன்னார்கள், இல்லை, கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பனு குறைலாக்களை கொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த கோட்டையிலிருந்து யகூதிகள் ஒளிந்து கொண்டிருக்க தலைவர்களை கூப்பிட்டார்கள். கம்ப்ரமைஸ் பண்ணுற பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன முடிவு வந்தது தெரியுமா? எங்களுடைய தலைவர் அல்லது உங்களுடைய தலைவர், யகூதிகள் சொன்னார்கள், உங்களுடைய தலைவர் சாது பின் முஆத், பெருமானார் பேச வேண்டாம், சாது பின் முஆத் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்று நடப்போம். அன்சாரிகளும் சொன்னார்கள், அது சரி என்றார்கள். அந்த நேரத்தில் கைகளில் இரத்தம் ஓடுகிறது. கோவேரி கழுதைக்கு மேல் சவாரி செய்து கொண்டு அவர் வருகிறார் பள்ளிவாசலுக்கு, ஏனென்றால் தீர்ப்பு கொடுப்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் வேதனையோடு வருகிறார். கோவேரி கழுதையிலிருந்து ரசூல் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவர்களுக்காக, உங்கள் தலைவனுக்காக எழுந்து போய் அவரை எடுத்துட்டு வாங்க. இதை சில பேர் ஆதாரமாக காட்டி ஜனாதிபதிக்கு எழுந்து நிற்கலாம், பிரதமருக்கு எழுந்து நிற்கலாம், ஏனென்றால் பாருங்களேன் கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவனுக்கு எழுந்து நிற்க சொன்னார்களே ரசூலுல்லாஹ். சகோதரர்களை எழுந்து நிற்க சொல்லவில்லை, அவரால் நடக்க இயலாது, கையில் அவ்வளவு வேதனை, அந்த அளவுக்கு இயலாது, அவரை தூக்கி கொண்டு வாருங்கள் என்பதுக்குத்தான் எழுந்து நில்லுங்கள் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தப்பாக சில ஜமாத்தினர்கள் சித்தரித்து எழுந்து நிற்கலாம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் யாரும் எழுந்து நிற்க முடியாது அல்லாஹ்வுக்கு தவிர. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். தீர்ப்பு உங்கள் கையிலே சாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். சாது ரழியல்லாஹு அன்ஹு திரும்பினார்கள் யகூதிகளை பார்த்து, நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று யகூதிகள் தலையாட்டினார்கள். யகூதி தலைவர்கள் அன்சாரிகள் பக்கம் திரும்பினார்கள், கேட்டார்கள், நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம், நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார், யா ரசூலுல்லாஹ், நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா யா ரசூலுல்லாஹ்? ஆம், நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இவர்கள் துரோகிகள் யார சொல்லலாம். அன்சாரிகள் பிசினஸை பத்தி பேசுற நேரம் அன்சாருடைய தலைவர் என்ன பேசினார் தெரியுமா? யார சொல்லலாம், இவர்கள் துரோகிகள் யார சொல்லலாம். உடைய பெண்களை கைதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், உடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இவருடைய ஆண்களை எல்லாம் தலையை அறுத்து சீவுங்கள் யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாது சாது, ஏழு வானத்தில் என்ன தீர்ப்பு வந்ததோ உன் நாவில் இருந்து அந்த தீர்ப்பு வெளிவந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எதுவோ அதை நீ வெளியாக்கி விட்டாய் சாதே என்று சொன்னார்கள். ஹதீஸில் எப்படி வருகிறது தெரியுமா? யகூதி ஒருவர் ஒருவராக மறைத்து மறைத்து கூட்டி வந்து களத்தை அறுக்கப்பட்ட ஒருவர் கேட்கிறார், பக்கத்தில் ஒரு யகூதி, போனவர் திரும்ப வரவில்லை, என்ன நடக்கிறது என்று கேட்டார். சொன்னார்கள், பக்கத்துள்ளவர், என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? போனவர் செத்து தான் எப்படி வருவார்? தலை அறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்தில் சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியை பரட்டி இந்த ஹதீஸ்களை பரட்டி பாருங்கள். உன்னத தோழர்களுடைய வரலாறை நான் ஏன் எடுத்து சொன்னேன் தெரியுமா? இறை நெருக்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண பணத்தால் சாதிக்க முடியுமான விஷயங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தால் இந்த உலகத்தில் அதிசய மனிதர்களாக நானும் நீங்களும் உலா வருவோம் நிச்சயமாக. சாது பின் முஆத் அவர்கள் என்ன துஆ கேட்டார்கள்? யா அல்லாஹ், இந்த புண்ணு இதை பெரிதாக்கி குறைஷிகளோட யுத்தம் முடிந்தது என்றால் மீண்டும் நபிக்கு எதிராக அந்த மக்கத்து காஃபிர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த சாது வாழ வேண்டிய தேவை இல்லை யா அல்லாஹ். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மக்காவில் படாது பாடுபடுகிற நேரம் சாது ரழியல்லாஹு அவர்கள் மதீனாவில் இருந்து அவர்கள் கூப்பிட்டு, யா ரசூலல்லாஹ், உங்களை மதீனா நகரத்தில் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எதுவும் நடக்காமல் உங்களுக்கு இந்த மதீனாவில் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று சொன்னாரே, அவருக்குள்ள ஒரே கோபம். ரசூலுல்லாஹ் மீது யார் கை வைத்தார்களோ அவர்களோடு போர் தொடுக்க வேண்டும், அவர்களோடு சண்டை பிடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய யாரிலே. அந்த யுத்தம் முடிந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் சாதுக்கு எந்த வேலையும் இல்லையா அல்லாஹ்? இப்படி சொன்னவர் சாது. அல்லாஹ் மீது ஆணையாக சாது ரழியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். 10,000 படையோடு 3,000 படை மோதி திரும்ப வர முடியாத மிகப்பெரும் தோல்வியோடு மக்கத்து காஃபிர்கள் திரும்ப ஓடினார்களே, அல்லாஹ் பெரும் வெள்ளமாக இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே சங்கமிக்க வைத்திருக்கிறான். மக்கா வெற்றி, ஃபத்ஹு மக்கா, அஹ்ஸாப் யுத்தம் என்பது மிக தீர்மானமான ஒரு யுத்தம். 3,000 10,000 என்று உலக வரலாறு காணாத ஒரு யுத்தம். புறமுதுகிட்டு ஓடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுனைன் போரின் போது, இந்த அஹ்ஸாப் போரின் போது மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்ததை திருமறை குர்ஆனில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். கண் குருச்சியாக்கி என்னை மௌத்தாகி விடையாளான் ஒரு துவா கேட்டார். பனு குறைலாக்கள் துரோகிகள், ரசூலுல்லாவுக்கு துரோகம் செய்தார்கள், அவர்கள் விஷயத்தில் எனக்கு கண் குருச்சியை தந்துவிடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அவர் கண்ணு முன்னாடியே தலைகள் சீவப்பட்டதை அவர் கண்களால் பார்த்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இறை நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தேவை? இளைஞர்களே, உங்களுக்கு என்ன நெருக்கம் தேவை? காதலியுடைய நெருக்கம் தேவையா? இந்த துனியாவில் உள்ள ஏதாவது ஒரு சொத்தின் நெருக்கம் தேவையா? அந்த நெருக்கத்துக்காக வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் திறந்தீர்கள். இந்த அருமையான இரவுகள் இறைவனுக்காக நீங்கள் திறந்து கொடுத்தால் உங்களுடைய கல்புகள் எல்லாம் அதற்காக திறந்து கொடுத்தால் நிச்சயமாக நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பக்கம் ஓடி வருகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குடும்ப பிரச்சனைகளோடு தலையிலே பாரத்தோடு சுமந்து கொண்டிருக்கிற கூடியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு எப்படி உதவி செய்தானோ அதே உதவி நம்முடைய வீட்டுக்கு வந்து சேரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியை பொறுத்த, அல்லாஹுடைய திருப்பொருத்தை பெற்ற அந்த உதவிகளை எதிர்பார்த்து நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்

0: ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நெருங்குற நேரம் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் சத்தியத்தை உரைத்து கொண்டே.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله

يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة

يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலை கொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது.

0: அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நிறைய கிதாபுகள் மறுமையினருடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதுல கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முகமது அல் அரீஃபி. மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறாரு, சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராப்பு சா, மறுமையினருடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சில ஹதீஸல் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸ்களில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறவு தான் வரும். எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்கிதாயில் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்கள், நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்கு தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அதில் பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்கள் சரியாக என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைமில் அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0043.
3: உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575757560.
5: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம். காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: உங்களை இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்க உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்க ஒரு நல்ல ஒரு முஃமினாக, தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது. குமிஞ்சிராதுன்னு விளங்குதா? விளங்குதானே? ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமாக முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியாக வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்கிறாங்கன்னா, கக்கித்தாயில் லைலில் முதலிமி. இப்போ நீங்கள் இரவை பாருங்கள், சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் போக போகத்தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருதாங்க, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தருது. அப்படியே சூரியன் போக முழுமையாக டக்குன்னு டாக் ஆகுதா? எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமானை பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துரும், உங்களால் அசையலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வந்து, அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கண்டா, விட ஆரம்பிச்சிட்டீங்கண்டா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில், அதிகாலையில், மார்னிங்கில் ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவா உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான். அவ்வளோ பக்குவமாக பேசுவான், ரொம்ப பேணுதலாக பேசுவான். வயும்சி காஃபிரா. அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆயிருச்சுன்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ளை காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட நல்ல இஸ்லாத்தோட ரொம்ப பேணுதலா நல்ல பக்கமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுற நேரத்தில், வெள்ளன் அப்படி சொன்னேன், காலையில அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான், அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சியும் மினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யுமா, அவனுடைய வாயில இருந்து ஈமானுக்கு புறம்பான இஸ்லாத்துக்கு விரோதமான மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையின் நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு வர ஆரம்பிக்கும், பிள்ளையில் வர ஆரம்பிக்கும், மனைவியில் ஏற்பட ஆரம்பிக்கும், கணவனில் ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏண்ட ஈமான ஏண்ட அகீதாவை ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேன்னு யோசிக்க மாட்டான், அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள இயலாது. அதனால என்ன செஞ்சிருவான், வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்ற அதை அவனுக்கு தாங்கிக் கொள்ள இயலாது, ஹராத்தில் போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்திலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தன் பிள்ளைக்கு பாருங்கள், சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே காட்டி பார்ப்பாங்க, இங்கே காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் காட்டி அவர்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு, ஆ ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழும், அவரெல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸெல்லாம் என்ன செஞ்சுக்கிறார் அவரு, கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அக்கீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தண்ட பிள்ளைக்கு சோம் இல்லைண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான், அதில் ஒன்றும் சரி வரலன்னு எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட பிள்ளையை குணப்படுத்தணும், அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும், அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அந்த பேசிக் கருத்து என்ன தெரியுமா, என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃப்சதலஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி. சுனன் திருமிதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்தத் அஹமதில் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமி, ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில் வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃப்சதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா. இதை விட மோசமானது தான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழிலையும் வரக்கூடிய ஆசைக்கு தானே அந்த மோகம், பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமான செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும், என்னாங்க சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால்? என் ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா? ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்காராவை நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, லா தத்தபியூ ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க. ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னும் ஊலக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே. இந்த பச்சை என்றதை தமிழில் பாதிக்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாய்ப்பாங்க. பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு, ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு. அதுக்கு அடித்தாயத்தில் அல்லாஹால சொல்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மீனை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவனோட மார்க்கத்தை விலை வாங்குவான், எப்படி ஒரு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூலுன்னு வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அக்கீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போகிறான், வழிகெடுக்க போகிறான் என்று சொன்னான், சருக வைக்க போறான் என்று சொன்னா, ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றா, மூன்று படித்தரங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். முதலாவது என்ன செய்வனா, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்கள், சு இருக்குதே, ஜையன லஹும் ஷைத்தானு சூஆ அமாலிஹிம் என்று வருது குர்ஆன்ல. பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யஅமுர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது ஒன்று அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது என்ற அர்த்தமும் இருக்குது. என்ன செய்வான்டா, யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு, இப்படி செய். இப்போ நான் சொன்னேனே, என்னது வியாபாரத்தில் நல்ல பெரேத்தத்தனம் என்று, பெரேத்தத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்கிறது, பேராவை, பேராசை, இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்ட் ஆயிடுவார், பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்தாகிடுவார். லொஸ்தாகினதுக்கப்புறம் என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்தாகினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும், என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது வட்டியில் போயிட்டாது எழும்புவார். ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஒரு டீலிங் ஒன்று, இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது, இல்லீகல் தான் நான் சொல்கிறேன், இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமை அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே, இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லைனா எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலை, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, சாயல்லன்னு வைங்க, அவன் வழிகெடுக்கிறதுக்கு போடுற பிளேன், திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்களை என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன் ஈமானை பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்தன் அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது வலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன வலை, அது இயல்பாக எல்லாரும் விழுகிற வலை, எது வல்ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தை காட்டுறது, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்தில் மற்றதெல்லாம் இல்லை, நான் வட்டியில் கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகளில் நான் போக மாட்டேன், அதிலெல்லாம் என்ன செஞ்சிருவார், ரொம்ப பக்குவமாக இருந்துருவார். ஆனால் எதில் மனசை பறிகொடுத்துருவார், இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது, பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்வது மானக்கேடான, அறிவறுக்கத்தக்க, ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள், இதா சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான். எது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும். அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி, அதுலேயும் வளைஞ்சு வராட்டி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதில் ஆசை காட்டி தனிமையில் பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தாரு, இது ரெண்டுலேயுமே என்ன செய்யலை, விழலை, இது ரெண்டுலேயுமே விழையில்லைன்னு வைங்க, எதில் பொதுவான பாவங்களையும் விழுறாரு இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான். அப்படியே என்ன செய்தாரு, ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பேணுதலாக இருக்க முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்டா அல்லாஹு தாலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான், எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, அன் தக்கூலு அலல்லாஹி மாலா தாலமுன், அன் தக்கூலு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது பிதாத்து, என்னது பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், அதனால தான் இந்த ஹதீ இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கதீரில், தஃப்சீர் நாஸ்ர அப்துல் ரஹ்மான் நாஸ்ர சாதி இவங்களோட தஃப்சீர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்பகால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியா உல் பயான் தவீலி ஆயும் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்சீர் தபரின்னு சொல்லி சொல்லுவாங்க, இமாம் தபரி ரஹ்மத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர். இமாம் தபரி ரஹ்மத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியா உல் பயான் தவீலி ஆயும் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபயதுகுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வக்குல்லு முபுத்ததி என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கடைசி சொல்லுங்க எழுதியிருப்பாங்க, என்னது அன் தக்குலு அலல்லாஹி மாலா தாலமுன்ங்கிறது. இதில் யார் வருவா, காஃபிரும் வருவா, இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினச்சிக்கொண்டு, பக்குவம் என்று நினச்சிக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினச்சிக்கொண்டு, அப்பேற்பட்ட பிதத்து காரணம் என்ன செய்வான், இதில் வருவான். ஏன், இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்பட்டுற மாதிரி இல்லை, இவரை வந்து எங்க போட்டு லாக் பண்றது, நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய், அவ மார்க்க இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலேயே என்ன செஞ்சிருவாரு, கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணா போயிரும். இப்படி சைத்தான் என்ன செய்வாங்க, இதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், ஏண்ட மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், ஏன் கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும், கு அம்புசக்கும் வாஹலிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், ஏண்ட மனைவி ஏண்ட பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், எதிரிலிருந்து ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில் சொன்னால் நரகத்திலேருந்து பாதுகாக்கணும். அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவங்களோட வாழ்க்கையில் குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், ஏன் இந்த ஈமானை என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும், நான் படிச்சிருக்கிற குர்ஆன சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்களோட ஈமானை, எங்களோட தக்குவாவை, எங்களோட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்லையும் சொல்லும் பொழுது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான். இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியே நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ, அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ் விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபி ஒளுனி, என்னது, நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹை விரும்புகிறீங்களா இருந்தா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா? ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனாக தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்க சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்க எல்லாரும் அல்லாஹ் விரும்புறீங்களா, கன்ஃபார்மா விரும்புறீங்களா, உறுதியா விரும்புறீங்களா? சரி, அப்ப நீங்க அப்ப என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹை நீங்க விரும்புறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா, சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகீதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னைய முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபி ஒளுனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், என்னையத்தான் முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தான் நீங்கள் பின்பற்றணும். இந்துதான் நீங்கள் அல்லாஹை நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தாலாவே சொல்ல சொன்னார், சூரத்து ஆல இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி, அதே போல இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும், மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி அவற்றை நாம் என்ன செய்யணும், சரியாக செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம் குறுக்கு வழியில் போக பார்க்கக்கூடாது. சரி சரி சரி, இதெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்கக்கூடாது. விளங்குதா? இப்போ ரசூலா பாருங்க, ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் இருந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு இடது கையில் தின்றாரு, இடது கையில் சாப்பிட்றாரு, இடது கையில் சாப்பிட்றாரு. அப்போ அந்த சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் இயாஸுக்கு சொல்கிறார், இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாப்பா மகன் வராங்க, சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் பேர் இயாஸ், இயாஸுங்கிறது மகனுக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ, ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸில் இருக்கிறோம், இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில் சாப்பிட்டாரு, என்ன செஞ்சார், இடது கையில் சாப்பிட்டாரு. வேற வேற ஹதீஸில் வருது, இடது கையால் சாப்பிட்றது, இடது கையால் குடிக்கிறது யாரு, ஷைத்தான் குழு வயசபு பிசிமாலிகி, சஹீஹ் முஸ்லிமோட கூட அறிவிப்பு, ஷைத்தான் என்ன செய்கிறான், இடது கையில் சாப்பிட்றான், இடது கையில் குடிக்கிறான். அப்போ ரசூல் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுது ஹதீஸ், ரியாது சாலிஹின்லாம் வருது தானே, என்ன சொன்னாங்க ரசூல் அந்த மனிதரை பார்த்து, இடது கையில் திண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன சும்மா அப்படி கம் பண்ணியிருக்கிறீங்க, என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேண்ணா, நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போகும், ஏன்னா உற்சாகமாக போகும் அப்போ தானே, சொல்லுங்கள் வெக்கப்படாமல் சொல்லுங்கள், என்ன என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமாக்கள்கிட்ட நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க, ஆ குல்பியமீனி மாஷால்லா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹோட வாழ்க்கையில் பறக்க செய்வானாங்க, என்னது குல்பியமீனிக், ரசூல் அவரை பார்த்து சொன்னாங்க வலது கையில் சாப்பிடலாமே, வலது கையில் சாப்பிடலாமே, நாமளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என்ன தலை திண்டனடா, கால் அலசரி திண்டுட்டு தொலையட்டும், என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை, விட்டு போட்டு வேலையை பாரு, அப்படி தான் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், என்னத்துக்கு இதான் வண்ட வலது கையில் தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சி பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு இந்த வீண் வம்பு, அவன் என்ன தாலையும் திண்டு தொலையட்டும், சாப்பிட்டு தொலையட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை, அப்படி நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்ன, குல்பிய மீனிக் வலது கையில் சாப்பிடலாமே, என்னத்துட்டு அவர் சொன்னார், இல்லை அஸ்தி இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றார், எனக்கு ஏலா நல்ல ஏலும் ஆனால் எனக்கு ஏலா மாமன் அழகு இல்லை கிபிர், இப்போ இவர் சொல்லி நான் டக்குன கையை மாத்தவா, இவர் சொல்லி இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுவும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், ஒரு மனிதன் உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமைனாலும் அவனால் என்ன செய்ய இயலாது சொல்லுங்களே? சொர்க்கம் புக இயலாது. கட்டுகளவாது லாயதுகுலுல் ஜன்னத்த மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கர்தலின் மின் கிபிரின், அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய இயலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாரு, பசந்த நல பசந்த இல்லை இந்த சாரி அழகாக உடுக்கிறது, அழகாக உடுக்கிற ட்ரெஸ் அழகாக உடுக்கிறோம், அழகாக என்ன ஸ்லீப்பை இப்படி நாங்கள் பாதரச்சை நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா? அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை இல்லை இல்லை. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லா அழகானவன் நல்லா அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூல் இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. பெருமை, கிபிர்னா என்னது? ப்ரவுட்டானே, ஆ பெருமை. பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க. அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை. ரெண்டா அல் கிபிர் பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது. இது யாரோட அடிக்கிற பெருமை? அல்லாவோட அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா? அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா? இல்லை. அவ சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது? இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கு, குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கு. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்கல்லண்டா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை? அல்லாவோட அடிக்கிறாங்களா? யாரோட அடிக்கிறாங்க? யாரோட அடிக்கிறாங்க? இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை? மனிதர்களோட அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா? கம் துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்குறது, தாழ்வாக பார்க்குறது, கீழ்த்தரமாக பார்க்குறது, சீப்பாக பார்க்குறது, இதுதான் மனிதர்களோட அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த மனிதரை பார்த்து குல் பியமீனி, வலதுகரை சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏழாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, மாமனாஹு இலல் கிபிர், ரசூல்லா வஹிய சொன்னாங்க வலது கையில தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சே, தின்ன இயலாம சாப்பிட இயலாம. எது பெருமை? சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க வஹியை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து. ரசூல்லா சொன்னாங்க, மஸ்த தாத்த ஏலாவா, சரி ஏலாமலே இருக்கட்டும். என்ன நான் நினைப்போம், அடே சரி வலது கையில தின்ன என்ன, இடது கையில தின்ன, அப்படி இல்லை. சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான். சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும், என்னது சுண்ணா என்கிறது? இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹிடத்தில் அடையிறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது. இந்த வாழ்க்கையில் சுண்ணா தான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹிடத்தில் மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது. அப்போ அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லையே. இன்றைக்கு அப்படி தான் என்ன முடுறி நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வந்துருக்கிற ஒரு தியரி, என்னது செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, செஞ்சாட்டி பாவம் இல்லை, சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது. செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா? அந்த ஹைர் என் வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா? செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உடனே ஒட்டைகள்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் மீண்டும் ஒருமுறை இந்த நாட்டிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு வழங்கினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தையும் இது வந்திருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத நிகழ்வுகள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்தது, இந்த ஜின்களை படைத்தது, அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த கோடான கோடி படைப்புகளை படைத்ததுடைய நோக்கம் எமக்கு தெரியும். அல்லாஹ் கூறுகிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர, ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தவிர, ஒரே ஒரு லட்சியத்திற்காக தவிர. இல்லா லியஅபுதூன், அந்த லட்சியம் அந்த குறிக்கோள் அல்லாஹுவை வணங்குதல், இபாதத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறார். இபாதத் என்றால் என்ன? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இபாதத் என்றால் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வயர்தா மின் அல் அக்வாலி வல் அஃஆலி அல் ظாஹிரா வல் பாத்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் விரும்புவானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் பொருந்திக் கொள்வானோ, சொல்லாலும் செயலாலும், அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும், இவை அனைத்தும் இபாதத்து தான் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இபாதத்திற்குரிய விளக்கத்தை எமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த இபாதத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் மறந்த ஒரு இபாதா, முஸ்லிம் சமூகம் தூரமாகிய ஒரு இபாதா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த முஹம்மது ரசூலின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை தூரமாக்கிய ஒரு இபாதத்து தான் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதல். அழுகை அல்லாஹ்விற்காக அமைந்தால், இஹ்லாஸின் அடிப்படையில் அமைந்தால், இதுவும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இபாதத்து தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியில் செலுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையை அல்லாஹ் கூறுகிறான், முஃமின்கள் யார், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வின் பயத்தால் முகம் குப்புற சுஜூதில் விழுந்து விடுவார்கள். விழுவதோடு மட்டுமல்லாமல் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். அந்த அழுகை அவர்களுக்கு இரையச்சத்தை ஹுஷூஐ அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய 58வது வசனத்தில் கூறுகிறான். இந்த வசனத்திற்கு முன்னால் பெரும்பான்மையான நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் கூறி அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து கூறி அல்லாஹ் கூறுகிறான், உலாஇகல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் மின் ذُرِّيَّةِ ஆதம் வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ் வமின் ذُرِّيَّةِ இப்ராஹிம் வஇஸ்ரائيل வமிம்மன் ஹதைனா வஜ்தபைனா இதா துஸ்லா அலைஹிம் ஆயாதுர் ரஹ்மான் கர்ரு சுஜ்ஜதன் வபுக்கியா. அல்லாஹ் நபிமார்களின் தன்மைகளையும் முஃமின்களின் தன்மைகளையும் அல்லாஹ் எடுத்து கூறுகிறான். இந்த அருள் செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய அருளுடையவர்கள் நபிமார்களிடமிருந்து ஆதமுடைய சந்ததியிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் சுமந்த அந்த கூட்டத்திலிருந்து இப்ராஹிமின் சந்ததியில் இஸ்ராயலின் சந்ததியிலிருந்து இன்னும் அல்லாஹுவால் நேர்வழி கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இதா துஸ்லா அலைஹிம் ஆயாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய வசனங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேத வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நிகழ்வு எப்படி ஆகும் என்றால் தங்களை பணிந்தவர்களாக சுஜூதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று குர்ஆன் முஃமின்களுடைய தன்மையை எடுத்து சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓதும் போது அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர், அல்லாஹுடைய நினைவால் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர். அல்லாஹ் கூறுகிறார், குலூபுகும் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நினைவு காட்டப்பட்டால் அல்லாஹ்வுடைய பெயர் அவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டால் ஒஜிலத் குலூபுகும் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையை எடுத்து கூறுகிறான். இந்த அழுகை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை, குர்ஆனை ஓதும் போது அழுகை, அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய வேதனையை நினைத்து அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து அழக்கூடிய சமூகம் எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தில் எங்கே வாழ்கிறது? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை மறுமையில் சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும் பொழுது நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு மஹ்ஷர் மைதானத்திலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது அந்த வெப்பத்தில் அந்த சூட்டில் அவர் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ரஜுலுன் ஜக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால், தனிமையில் இருந்து அல்லாஹ்வை சிந்தித்த காரணத்தால் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அரிஷின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐனானி, இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அதில் ஒரு கண் ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கூறினார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு முஃமின் அழுவான், அல்லாஹ்வுடைய பயத்தால் ஒரு முஃமின் தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வடிப்பான். ஆனால் இம்முடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள், பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால், குற்றங்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்முடைய சமூகத்தில் மிக குறைவு. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவனிடத்தில் இருந்து தடுத்துவிடும். அது போன்றுதான் இந்த பாவத்தால், இந்த குற்றத்தால் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நினைக்கிறேன் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் பில் கத்தியத்தி அமலுகா, அவன் செய்யக்கூடிய பாவத்தால் தான் என்று அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அலியே, என்னால் இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லை, அதனுடைய காரணம் எனக்கு தெரியவில்லை, ஏன் இரவு வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், இதற்குரிய பதில் எனக்கு இல்லை, உங்களுக்கும் இது போன்ற கேள்வி இருந்தால் ஏன் என்னால் குர்ஆனை ஓதும் போது அழ முடியவில்லை, ஏன் என்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது என் உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவதில்லை, ஏன் நரகத்தை பற்றி பேசப்படும் போது பயம் வருவதில்லை, ஏன் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது ஆசை வருவதில்லை, என்னால் ஏன் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்க முடியவில்லை, என்னால் ஏன் குர்ஆனோடு தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் ஏன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தோடு சென்று தொழ முடியவில்லை, என்னால் ஏன் பள்ளிகளோடு தொடர்பில் இருக்க முடியவில்லை, என்னால் ஏன் மார்க்க கல்வியை கற்று அதை மனனம் செய்ய முடியவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும் எனக்கும் பதில், அந்த ரஜுலுன் கது கையதத் கதுனூபுக், நீ மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பாவங்களால் பிணைக்கப்பட்ட, பாவங்களால் கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். ஆம், பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை குர்ஆனை விட்டு தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை உள்ளத்தின் விழிப்பிலிருந்து தூரமாக்கி ஒவ்வொரு நாளும் அந்த கல்பை மரணிக்க வைத்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இபாதத் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த அழுகை எல்லாம் ஏதோ கவலையால் அல்ல, இந்த உலகத்துடைய இன்பத்தை நினைத்து, இந்த உலகம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளோடு அமையவில்லையே என்பதை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுததில்லை. அப்படி அழுபவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு வருகிறார்கள். அந்த அறையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்க்கிறார்கள். ஒரு பேரீச்ச மரத்துடைய ஓலையில் அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தவுடன் அந்த வெறும் உடம்பில் அந்த பேரீச்ச மரத்துடைய ஓலையின் தழும்புகள் தெரிய ஆரம்பிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர், உலகத்தின் தலைவர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்த்த உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன் அழுக ஆரம்பிக்கிறார்கள். உமர் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உமரே, ஏன் அழுகிறீர்? உமர் அவர்கள் சொன்னார்கள், பாரிஸ் ரோம் நாட்டிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவர்களின் அந்தஸ்துகளோடு வாழும் பொழுது எங்களுடைய தூதர், அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவின் நேசர், உலகத்தின் தலைவர், உங்களுக்கு இது போன்ற நிலைமையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் முகமாக சொன்னார்கள், அமா தர்பாயா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா, அமா தர்பாயா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா, உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக, அந்த காஃபிர்களுக்காக, அந்த முஷ்ரிக்குகளுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை நினைத்து கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நினைத்து நினைத்து கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைத்து அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனில் வரக்கூடிய மறுமையின் எச்சரிக்கைகளை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? நாளை மறுமையில் இந்த உம்மா, இந்த சமூகம் நாளை மஹ்ஷரில் மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமையில் கண்ணியத்தோடு வெற்றியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளை பார்ப்போம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எங்களுக்கு குத்துபாவுடைய பிரசங்கத்தை செய்தார்கள். அப்போது சொன்னார்கள், இரண்டு மிகப்பெரிய மகத்துவத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த இரண்டு மிகப்பெரிய மகத்துவம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கமும் நரகமும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூறியவுடன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறந்து விடாதீர்கள் என்று நபித்தோழர்களுக்கு அறிவுரை கூறியவுடன் அங்கே இருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாடியுடைய ஒரு பகுதி நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையை முடித்து சஹாபாக்களை முன்னோக்குகிறார்கள். முன்னோக்கி சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் இன்னி இமாமுக்கும், மக்களே நான் உங்களுடைய இமாமாக தொழுகையில் நிற்கிறேன். எனக்கு முன்னால் ருக்குவில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சுஜூதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் நிற்பதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சலாம் குடித்து முடிக்கக்கூடிய நிலைமையில் முந்தாதீர்கள். நான் எப்படி உங்களை முன்னால் பார்க்கிறேனோ அது போன்று பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன். முஹம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் பார்த்ததை நீங்களும் பார்த்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரே, வமா ரஐத யா ரசூலல்லாஹ், தூதரே எதை பார்த்தீர்கள் நீங்கள் தொழுகையில்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஐதுல் ஜன்னத வன்னார், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் தங்களுடைய முகங்களை தாழ்த்தி அழுக ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொருவரின் தாடியும் நனையும் அளவிற்கு. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் தூதர் அழுதார்கள், நரகத்தை பற்றி பேசப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். அதை யாரெல்லாம் கேட்டார்களோ, நரகத்துடைய தன்மைகளை அங்கே விவரிக்கவில்லை, நரகத்தின் வேதனைகளை அங்கே விவரிக்கவில்லை, சொர்க்கத்தின் அருக்கொடைகளை அங்கே எடுத்து கூறவில்லை. சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கே கூடியிருந்த எல்லா முஃமினான சஹாபாக்களும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி அழுக ஆரம்பித்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், எமக்கும் சொர்க்கம் சொல்லப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், எமக்கும் நரகம் சொல்லப்படுகிறது. ஆனால் சொர்க்கத்தை பயப்படக்கூடிய முஸ்லிம்கள், நரகத்தை ஆதரவு கொண்ட முஸ்லிம்கள் எத்துணை பேர்? எம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை சிந்துகிறோம். யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைத்து விடு, நரகத்துடைய கேவலத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் எம் எத்துணை பேர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது, குர்ஆனை நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி காட்டும் பொழுது அழுதிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அழைத்தார்கள். இப்னு மஸ்ஊதே, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுவீராக? இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள், ரழியல்லாஹு அன், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? இப்னு மஸ்ஊதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் இப்னு மஸ்ஊத், பிறர் ஓதி அந்த குர்ஆனை நான் கேட்பதை விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார். சூரா நிசாவுட் சூரத்து நிசாவுடைய வசனங்களை துவங்கி ஓதுகிறார். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன், ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. என்ற மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைகளுடைய வசனம் வரை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை இப்னு மஸ்ஊதிடம் இருந்து கேட்கிறார்கள். இந்த வசனம் வந்தவுடன் ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது. யாரோ தன்னை பக்கத்தில் இருந்து அழைப்பவர் போல இப்னு மஸ்ஊத் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். தூதர் குர்ஆனை கேட்கும் பொழுது அழுகிறார். அல்லாஹு அக்பர். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நபியே, நாளை மறுமையில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு சாட்சியை அவர் அவர்களின் நபிமார்களை சாட்சியாக கொண்டு வரும் பொழுது உங்களுடைய சமூகத்திற்கு உங்களை சாட்சியாக நபியை ஆக்கும் பொழுது உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களை மறுத்தவர்களுக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் பொழுது அந்த மறுமையின் காட்சி எப்படி இருக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான். அந்த நிலைமை எப்படி அமையும் என்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறது. அந்த மறுமையின் காட்சியை நினைத்தவுடன் இந்த வசனம் சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தின் தாத்பரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவுடன் மறுமையை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். எம்மிலே யார் மறுமையை நினைத்து கலங்குவது? மறுமையில் விசாரணையை நினைத்து பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்? சர்வ சாதாரணமாக பாவங்களும் குற்றங்களும் வாழ்க்கையில் மிகைத்துக் கொண்டிருக்கிறது. மறுமையின் பயமோ அல்லாஹ்வின் விசாரணையின் பயமோ எம்மிலே பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை. இல்லா மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யார் நபி இப்ராஹிம்? அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வின் நண்பர், இந்த பூமியில் இமாமாக கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வின்

முடியாது. இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. இந்த உலகத்திலே நான் மூன்று பொறிகளை கூறி இருக்கிறேன். இந்த மூன்று பொறிகளை குறித்து நாளை இந்த நாளில் அல்லாஹ் என்னை விசாரணை செய்தால் என் நிலைமை என்ன? யார் பயப்படுவது? அல்லாஹ்வுடைய கலீல் பயப்படுகிறார் மறுமையில். என்ன அந்த மூன்று பொய்கள்? அதில் இரண்டு பொய்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சொல்லப்பட்டவை. சிலைகளை உடைத்து பெரிய சிலைதான் உடைத்தது என்று கூறியது. அந்த ஊர் மக்கள் விழாவிற்கு தன்னை அழைத்த பொழுது நோயாளியாக நான் இருக்கிறேன் என்று கூறியது. ஒரு நாட்டை கடக்கும் பொழுது அங்கே தங்களுடைய மனைவியை கைப்பற்ற வந்தவர்களிடத்திலே இவர்களின் சகோதரி என்று கூறியது. இந்த மூன்று பொய்களை நினைத்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய முகத்திற்காக சொல்லப்பட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுகிறார்கள் என்றால் எத்துடை பாவங்கள் எம்முடைய வாழ்க்கையில், எத்துடை குற்றங்கள் எம்முடைய வாழ்க்கையில். இந்த நிலையில் அல்லாஹ் எம்முடைய மரணத்தை ஆக்கினால், இந்த நிலையில் முன்கர் நக்கீர் எம்மை விசாரித்தால், இந்த நிலையில் மஹ்ஷரிலே நாம் எழுப்பை விசாரிக்கப்பட்டால் அல்லாஹ்விற்கு முன்னால் என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ்வை எந்த நிலைமையில் சந்திப்போம்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பொறுப்பை நினைத்து அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர்களுக்கு சூரத்து நஜ்முடைய 59-60 வசனங்கள் இறக்கப்படுகிறது. அஃமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதஃபஹகூன வலா தபகூன். இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், கேளுங்கள் முஃமின்களே, இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நீங்கள் அளவில்லையா? நீங்கள் அளவில்லையா? நீங்கள் சிரிக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் கேள்வி இதை கேட்டவுடன் அஸ்ஹாபு ஸுஃபா திண்ணை தோழர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த கேள்வியை அல்லாஹ் குர்ஆனிலே கேட்டவுடன் அஸ்ஹாபு ஸுஃபாவுடைய அழுகையின் சப்தம் தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்கிறது. தூதரும் அழுகிறார்கள். தூதரும் அஸ்ஹாபு ஸுஃபாவும் அழுவதை பார்த்தவுடன் அங்கே கூடியிருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனம் எமக்கும் இப்போது சொல்லப்பட்டது. என்ன மாற்றத்தை இந்த வசனம் எம்முடைய உள்ளத்திற்கு கொடுத்தது! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் பொழுது கண்கலங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் அழக்கூடிய அழுகையின் சப்தம் அப்துல்லா இப்னு ஸுஹைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த அழுகையின் சப்தம் ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்தால் அந்த சப்தம் எப்படி வருமோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் இருந்து அழுகை கிளம்பி வரக்கூடிய சப்தத்தை நாம் கேட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இரவுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். ஆயிஷா இடத்திலே ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், ஆயிஷா, இந்த இரவு என்னை விட்டுவிடு. இந்த இரவில் நான் உன்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன். ஏன்? அல்லாஹ்வை இந்த இரவில் நான் வணங்கப் போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களின் நெருக்கத்தையும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையும் நான் நேசிக்கிறேன் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உது செய்து விட்டு தொழுகைக்காக நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். தொழுகையில் குர்ஆனை ஓதி அவர்களுடைய கண்ணம் நனைகிறது, அவர்களுடைய தொடை நனைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்காருகிறார்கள், அவர்களுடைய தாடி நனைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் அழுகிறார்கள், அவர்கள் இருந்த இடமெல்லாம் கண்ணீரால் சூழ்ந்து விடுகிறது. எதுவரை அழுகிறார்கள் தெரியுமா? இரவுடைய வணக்கத்தில் அழ ஆரம்பித்த அல்லாஹ்வுடைய தூதர் காலை பிலால் ரழியல்லாஹு அன் அஸானுக்காக வரும் வரை அழுது கொண்டிருக்கிறார்கள். யார் அழுவது? எம்முடைய ஹபீப் அழுகிறார். யார் அழுவது? அல்லாஹ்வின் நேசர் அழுகிறார். யார் அழுவது? எந்த நபி சொர்க்கத்திலே நுழையாமல் யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாதோ, எந்த

0: பேசாமல் நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டானோ, தன்னுடைய விசாரணையை தொடங்க மாட்டானோ? அந்த நபி அழுகிறார், குர்ஆனை ஓதி அழுகிறார். பிலால் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், தபிக்கி அழுகிறீர்களா? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டாலே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிலாலை பார்த்து, அஃபலா அகூன அபதன் ஷகூரா, பிலாலே, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? யார் சொல்லுவது? ஒரு அப்துன் ஷகூரா, நன்றி உள்ள அடியார் சொல்லுகிறார். அல்லாவிற்காகவே தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்தவர். இரவுடைய நேரத்தில் கால்கள் வீங்கும் அளவிற்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தி சொல்லுகிறார், பிலாலே, அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் மாற வேண்டாமா? நாமும் நீங்களும் எம்மாத்திரம் கண்ணியத்துக்குரியவர்களே. பிலாலே, இந்த இரவிலே அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். அதை ஓதி யார் சிந்திக்கவில்லையோ அவர் நாசமாகுவார். என்ன வசனம்? அல்லாஹ் கூறுகிறார், வானம் பூமிகளுடைய படைப்பில் இரவும் பகலும் மாறி வருவதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அட்டாட்சி உண்டு என்று. இந்த வசனத்தை ஓதி சிந்திக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகும் என்றால், இந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது என்பதை அறியாதவர்களுக்கு என்ன நிலைமை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் சபா நேரமும் அல்லாஹுவை அழைத்து அழைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக மட்டும் குர்ஆனை ஓதும் பொழுதும், தொழுகையில் நிற்கும் பொழுதும், அல்லது தனக்கு அல்லாஹ் செய்த அருக்கொடைகளை நினைத்தும், மறுமையில் தன்னுடைய நிலைமையை நினைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகையின் நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்காகவும், இங்கே நின்று பேசக்கூடிய எனக்காகவும், அந்த தூதருடைய உம்மத்தில் முதலாவது இஸ்லாமை ஏற்று இறுதியாக ஷஹாதத்தில் மரணமாக போகின்ற இந்த உம்மத்துடைய ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாசத்தோடு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுகையில் ஓதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் கூறுவதை, யா அல்லாஹ், ஷைத்தான் இந்த பூமியில் பல மக்களை வழிகெடுத்தான். அதில் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் எம்மை சார்ந்தவர்கள். என்னை பின்பற்றாதவர்கள், எனக்கு மாறு செய்பவர்கள், அவர்களை நீயே மன்னிப்பவன், நீயே இரக்கம் காட்டுபவன். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை ஓதுகிறார்கள், யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தால் அவர்களுடைய அடியார்கள் தான், நீ மன்னித்தால் நீயே மிகைத்தவன், நீயே மன்னிப்பாளன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிவிட்டு அழுகிறார்கள். ஏன் இந்த அழுகை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தில் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தன்னுடைய கூட்டமாக ஆக்கி ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுடைய நிலைமையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒப்படைத்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தில் நன்மை செய்தவர்களும் பாவம் செய்பவர்களும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த வசனங்களை ஓதி தங்களுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அழுகையை செவிமடுக்கிறான். ஜிப்ரீலை அழைக்கிறான். ஜிப்ரீலே, அந்த தூதரிடத்திலே செல்லுங்கள். அந்த தூதர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள். எனக்கு தெரியும் ஏன் அழுகிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். தூதர் முஹம்மதை சந்திக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலே, ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. இன்னும் ஒரு உரையாடல் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலுக்கு சொல்லி அனுப்புகிறான், தூதருக்கு சென்று சொல்லுங்கள், தூதரே இந்த உம்மத்தை நாம் பொருந்திக் கொள்வோம், இந்த உம்மத்துடைய விஷயத்தில் நீங்கள் கவலை ஏற்படும் அளவிற்கு நாம் ஆக்க மாட்டோம். யார் வாங்கி கொடுத்தது இந்த சமூகத்திற்கு இந்த சிறப்பை? உம்மச்சி உம்மச்சி, இந்த உலகத்தில் தூதர் வாழும் பொழுதும் என் சமூகம் என் சமூகம், நாளை மஹ்ஷரில் ஒட்டுமொத்த மக்களும் அந்த தூதரை சந்திக்கும் நேரத்திலும் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் கூறுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் இருந்தே அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் யார்? உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர், உங்களுடைய வெற்றியின் மீது நன்மைகளின் மீது பேராவல் கொண்டவர், முஃமின்களின் மீது அன்பாளர், பாசத்துக்குரியவர், இரக்கமுடையவர் என்று தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மீது வைத்திருந்த பாசம் வார்த்தைகளால் சொல்லி அளக்க முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கேட்டார்கள், ஆயிஷா உனக்காக அல்லாஹ்விடத்திலே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், தூதரே எனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவள் முற்படுத்திய பாவத்தையும் பின்னால் செய்ய போகின்ற பாவத்தையும், வெளிப்படையாக அவர்கள் செய்த பாவத்தையும் மறைமுகமாக அவர்கள் செய்த பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் தன்னுடைய மனைவிக்காக. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில் சாய்கிறார்கள். ஆயிஷா, என்னுடைய பிரார்த்தனை உனக்காக நான் கேட்ட பாவ மன்னிப்பு உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறதா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரார்த்தனை என்னை மகிழ்ச்சி படுத்தாமல் எப்படி இருக்கும்? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, நீ அறிவாயா, இதே பிரார்த்தனையை தான் என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பிரார்த்தனையை என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அருள் அல்லாஹ்வுடைய தூதர் அறுத்து ஆடு மாடுகளை ஹஜ்ஜுடைய நேரத்தில் பலியிடும் போது கூட என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பங்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும், இந்த உம்மத்தில் யாரெல்லாம் உதுஹியாவை செய்வதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்கும் ஆக்குகிறேன். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான், அவர்கள் இந்த பூமியிலேயே அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தினார்கள். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரார்த்தனையை நாளை மறுமையில் என் சமூகத்திற்கான ஷஃபாஅத்திற்காக பயன்படுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதருடைய அழுகை, பத்ருடைய போர்க்களம், சஹாபாக்கள் எல்லாம் களைப்பில் இரவுடைய நேரத்தில் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய அருளால் உறங்குகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் எழுந்து அங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக, இந்த தலைமுறைக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றியின் சமூகத்திற்காக அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருக்கிறார். யார் அவர்? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைகளை உயர்த்துகிறார்கள், தங்களுடைய தோளில் உள்ள துண்டு கீழே விழும் அளவிற்கு கைகளை உயர்த்துகிறார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களை நீ அழித்து விட்டால் இவர்களுக்கு பிறகு உன்னை வணங்கக்கூடிய மக்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள், இவர்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலிருந்து துண்டு கீழே விழுவதை பார்த்தவுடன் அருகே வந்து தூதருடைய பின்னால் அந்த துண்டை வைத்து கட்டி அணைத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே போதும், போதும், உங்களுடைய அழுகையை நிறுத்துங்கள். அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வாக்களித்ததை அல்லாஹ் நிறைவேற்றுவான், கவலைப்படாதீர்கள் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இந்த சமூகத்துடைய வெற்றிக்காக, எம்முடைய கண்ணியத்திற்காக, எம்முடைய உயர்வுக்காக இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த ஒரே மனிதர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நேசத்தோடு உங்களுடைய நாவுகள் உச்சரிக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாளை வறுமையில் அந்த தூதரோடு எம்மை ஒன்று கூட்டுவாராக. சஹாபாக்கள் இடத்திலே ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்போது வரும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே, அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறார், என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும்பான்மையான தொழுகைகளோ நோன்போ என்னிடத்திலே இல்லை, நான் என்னிடத்திலே இருப்பதாக கருதுவது அல்லாஹ்வுடைய நேசமும் உங்களுடைய நேசமும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள் நபித்தோழர்களுக்கு பெருநாளாக கொண்டாடப்பட்டது. ஏன்? அவர்கள் யாரை நேசித்தார்கள்? தூதரை. நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பார்கள். நாம் யாரை நேசிக்கிறோம், யாருடைய வழியை பின்பற்றுகிறோம், யாரை எம்முடைய கண்ணியமாக, எம்முடைய உயிரை விட மேன்மையாக மதிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத நிகழ்வுகளில் மிக முக்கியமானது, தூதர் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில், மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில் அபுவா என்ற இடத்தை அடைகிறார்கள். அங்கே ஒரு கபருக்கு அருகில் நின்று தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகிலே சொல்லுகிறார்கள், தூதரே, இந்த கபரை பார்த்து அழுகிறீரே, ஏன்? இந்த கபர் யாருடையது, ஏன் அழுகிறீர்கள்? தூதர் சொன்னார்கள், இந்த கபர் என்னுடைய தாயுடையது, என்னுடைய தாயுடையது. அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், என் தாயின் கபரை நான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் என் தாய்க்கு மன்னிப்பை வேண்ட வேண்டும் என்று கேட்டேன், அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். தூதருடைய நிலைமையை பாருங்கள், ஹபீபுடைய நிலைமையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், தூதர் தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த கவலையுடைய தீர்வும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதிலும் தொழுவதிலும் தான் இருந்தது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் இழந்த இழப்புகளை போன்று இந்த உம்மத்தில் யாரும் இழந்திருக்க முடியாது. பிறப்பதற்கு முன்னாலே தந்தையின் மரணம், பிறந்து சிறிய சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், அதற்கு பிறகு தன்னை அரவணைத்த அபு தாலிபின் மரணம், அதற்கு பிறகு தனக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய மனைவியின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகன் இப்ராஹிமின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மகனின் மரணம், எத்துணை மரணங்கள் ஒரு வாழ்க்கையில். ஆனால் ஒருபோதும் தூதர் அந்த கவலையின் வெளிப்பாட்டை தங்களுடைய முகத்தில் இந்த சமூகத்திடத்திலே காட்டியது கிடையாது. கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை அழைத்து அழுவார்கள், அர்ஹனா யா பிலால் பிஸ்ஸலா, பிலாலே தொழுகையை கொண்டு எம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று பிலாலுக்கு அதானை கூறுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுவார்கள். தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள், குர்ஆனை ஓதி நிம்மதியை தேடியவர்கள், அல்லாஹ்வின் நினைவால் நிம்மதியை தேடியவர்கள். இப்ராஹிம் தன்னுடைய மகன் அவர்களுடைய மரணப்படுக்கைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எடுத்து கட்டி அணைக்கிறார்கள். மரண தருவாயில் இப்ராஹிம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அருகே இருந்த நபித்தோழர் கேட்டார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு, வ அன்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆளுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இப்னு அவ்ஃப், அவ்ஃபின் மகனே, இன்னஹா ரஹ்மத்துன், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள் ரஹ்மத் இரக்க குணம் என்று கூறி மேலும் அழ ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, எங்களுடைய உள்ளம் கவலையால் சூழ்ந்திருக்கிறது. நீ விரும்பாத வார்த்தையை இந்த நேரத்திலே நான் கூறவில்லை. நான் இப்ராஹிமுடைய பிரிவால் கவலையில் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் உம்மு குல்சூம் தன்னுடைய மகளுடைய மரணத்திற்கு செல்லுகிறார்கள். கபூரில் அடக்கம் செய்யும் பொழுது கபூருக்கு அருகிலே இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபி தோழர் கேட்டார், தூதரே அழுகிறீர்களே? உடனடியாக கேட்டார்கள், என்னுடைய மகளை அடக்கம் செய்வதற்கு யார் வருகிறார்கள்? அபு தல்ஹா வருகிறார்கள். இருவரும் இறங்கி அந்த கபூரிலே உம்மு குல்சூமை அடக்கம் செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மகளின் மரண செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு வந்தடைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய மகளிடத்திலே செல்லுங்கள், சென்று பொறுமையை கடைபிடிக்க கூறுங்கள், நன்மையை எதிர்பார்க்க கூறுங்கள். அந்த தூதருடைய மகள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், தூதர் இந்த மரணத்தை பார்ப்பதற்கு வந்தே ஆக வேண்டும் என்று, தங்களுடைய பேரனின் மரணத்தை பார்ப்பதற்கு தூதர் வர வேண்டும் என்று. தூதர் சொல்லுகிறார்கள், சில நபித்தோழர்களை அழைத்து அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தை மரண தருவாயில் இருப்பதை பார்த்தவுடன் அழுக ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், தபிக்கு யா ரசூலல்லாஹ், அழுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் இரக்க குணமுள்ள அடியார்களுக்குத்தான் இரக்கம் காட்டுவான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நபித்தோழர்களுடைய சில மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள். ஸஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அவர்களுடைய மரணத்துடைய நிலைமை சொல்லுகிறார்கள். நபித்தோழரோடு அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்தவுடன் தூதர் கேட்கிறார்கள், ஸஅத் இப்னு உபாதா மரணித்து விட்டாரா? சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. சஅதுடைய அந்த மரண தருவாயை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அங்கே கூடியிருந்த மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழுகிறீர்களா என்பதை கேட்டு அவர்களும் அழுக ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழுகக்கூடிய அழுகைக்காகவோ உள்ளம் கவலைப்படுவதற்காகவோ அல்லாஹ் இந்த ஜனாசாவை தண்டிப்பதில்லை. இந்த நாவுதான் தண்டிப்பதற்கும் இரக்கம் காட்டுவதற்கும் காரணமாக அமைகிறது. அல்லாஹ் மரணித்து விட்டால் ஒரு மனிதர் அவருக்காக ஒப்பாரி வைக்கும் பொழுது அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பத்ருடைய போர்க்களத்திற்காக சிறை கைதிகளை என்ன செய்வது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன் ஏதாவது பிணை தொகையை வாங்கி விடுதலை செய்து விடலாம், எம்முடைய தோழர்கள் அவர்கள், எம்முடைய உறவினர்கள் அவர்கள் என்று ஆலோசனை கூறுகிறார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, இவர்கள் எம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் அல்லாஹுவின் எதிரிகள். இவர்களை நாம் எம்முடைய கரத்தால் தான் கொலையின் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று உமர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக் கொள்கிறார்கள். மறுநாள் உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது ஒரு மரத்திற்கு கீழ் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், தூதரே அழுகிறீர்களா? அபூபக்கரே அழுகிறீர்களா? ஏன் என்று காரணம் கூறுங்கள். என்னால் அழ முடியவில்லை என்றாலும் நீங்கள் அழுவதால் அழுவதை போன்றாவது நான் இருக்கிறேன். தூதர் சொன்னார்கள், உமரே, உன்னுடைய ஆலோசனை தான் சிறந்தது. அதற்கு ஏற்பதான் அல்லாஹ் வசனத்தையும் இறக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதனை இந்த மரத்தின் அருகே அவர்களுக்கு இறங்குவதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுத நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம். எம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது தரக்கூடிய பாடங்களை மட்டும் நாம் எடுத்து கூறினாலே இந்த நாள் முழுக்க எமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகை எம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, உமர் இப்னு கத்தாப் அந்த வீரர் அழுவார் தொழுகையில் கடைசி சஃப்பு வரை உமர் அழுகக்கூடிய அந்த தேம்பலின் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும். உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை தரிசிக்க சென்றாலே அழ ஆரம்பித்து விடுவார். உஸ்மான் இடத்திலே கேட்பார்கள், யா உஸ்மான், நீங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டாலோ நரகத்தை பற்றி பேசப்பட்டாலோ இது போன்று அழுவதில்லையே, ஏன் கபர்களை பார்த்தால் மட்டும் அழுகிறீர்கள் என்று உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் சொல்லுவார்கள். கபர்தான் மறுமையின் வீட்டில் முதல் வீடு, இது வெற்றியானால் மற்ற அனைத்தும் வெற்றியாகும், இது தோல்வியடைந்து விட்டால் மற்ற அனைத்தும் தோல்வியடைந்து விடும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய முகத்தில் அவர்கள் அழுததால் அழுகையின் தழும்புகள் தெளிப்படும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சிறு வயதில் அழுதார்கள், ஏன் என்று கேட்கப்பட்டது. அப்போது சொன்னார்கள், மரணத்தை நினைத்து நான் அழுகிறேன் என்று. அல்லாஹு அக்பர். மூமின்கள் அழுவார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அறுக்கொடையை நினைத்து மூமின்கள் அழுவார்கள். தாங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து மூமின்கள் அழுவார்கள். தங்களுடைய பாவத்திற்கு இந்த பூமியில் அல்லாஹ் தண்டனையை தந்துவிடக் கூடாது என்று மூமின்கள் அழுவார்கள். நாளை மறுமையில் விசாரணையில் அல்லாஹ் என்னுடைய விசாரணையை எளிதாக்க வேண்டும் என்று மூமின்கள் அழுவார்கள். தங்களுடைய மரணத்திற்காக, தங்களுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக குர்ஆனை கேட்கும் பொழுதும் ஓதும் பொழுதும் அந்த நிகழ்வுகள் எடுத்து காட்டப்படும் பொழுதும் அவர்களைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு உரித்தானவர்கள், அரிஷின் நிழலுக்கு உரித்தானவர்கள், நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடியவர்கள், நபிமார்களோடு தங்களையும் இணைத்துக் கொண்டவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திற்கு ஈமான் என்ற உயிரை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வின் நினைவால் சாந்தி அடையக்கூடிய, அல்லாஹ்வின் பெயரால் பயப்படக்கூடிய, அச்சமடையக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இறைவுடைய நேரத்தில் எம்முடைய அழுகையால் நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் எப்படி இந்த நேரத்திலே ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாநாட்டிற்காக என்னை அழைத்த இந்த மாநாட்டுடைய ஏற்பாட்டின் குழுவிற்கும் இந்த பெரிய மாநாட்டை மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் எல்லோர்களுடைய கூலிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவர்கள் விரும்புகின்ற அல்லாஹ் விரும்புகின்ற கூலியை அவர்களுக்கு கொடுத்து இதனுடைய கூலியாக பரிசாக நாளை மறுமையின் ஜன்னத்தில் ஃபிர்தோஸை அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டிற்கு மீண்டும் மீண்டும் என்னை வருகை தர வைத்து உங்களிடத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்துடைய செய்தியை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எம்முடைய மரணம் வரை எமக்கு தருவானாக. உங்களிடத்திலே அல்லாஹுவை சாட்சியாக வைத்து கூறுகிறேன், உங்கள் எல்லோர்களையும் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். அல்லாஹ் இந்த நேசத்தின் வெளிப்பாடாக நாளை மறுமையில் அரசின் நிழலில் அல்லாஹுடைய தூதரோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டுவானாக. இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹி ஜமீஅன் ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன் பாரக்கல்லாஹு லக்கும் அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக, எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம்தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு, இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு, இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டு போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து, அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், முகர தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுண்ணத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம், சஹர் நேரம் எழுந்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுன்னத்தான வணக்கங்கள் அத்தனையினுடைய நன்மையும் உங்களுக்கும் சரிபசமமாக கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது, உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது. இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கிருக்கிறது என்று சொல்கிறது. நீங்கள் நன்மைகளை குறைவு செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலம் எல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வழியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் இருந்தும் அழைக்கப்படுவாள். விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம்? எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு? மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது. நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே,
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள்.
3: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
4: அவர்கள். من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
5: صدق الله العظيم. கன்னி மிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்ல எங்கடா போச்சு என்று பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன். அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன்? எப்படி இருப்பான்? என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவன். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழவிட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களை சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர்தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பேர் அசாஜீல். ஜின்னாகி இருக்கின்ற போது பெயர் அசாஜீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துதான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோடு அலாவர் இருக்காரு. இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவன் அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை, ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக எல்லாம் பண்ணா போச்சு, இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இனி ஜாயிலுன் ஃபில்லர் தி ஹலீஃபா காலு அத்தஜாலு ஃபீஹா மையுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகுத்திமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜில்லு ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது, களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹையும் ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டே சொன்னா, وَإِذْ قَالَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ. மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூது என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலிஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டல பூசி மலக்கு மாரிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம் மலக்கு மாறுகளோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்குமாரிகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யார தவிர? இபிலீஸ தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்ற ஆண்டவண்ட உத்தரவு, ஆண்டவண்ட உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை ஏலா என கேலா பாப்பமே என்றது சைத்தாண்டே குணம். அவன் சுஜூதி செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரின். இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர்ட ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுனும் ஜன்னத்துல் பிர்தௌஸ், சொர்க்கத்தில பேரை வச்சிருக்கிற மேலும். ஆனாலும் அவன் காஃபிர்ட லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் நானா குஃபுரி மாறு செய்த ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன் உனையால் என்றே செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபர், மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. قال ما منعك الا تسجد اذ امرتك. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூத் செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? قال انا خير منه خلقتني من نار وخلقته من طين. பாத்தீங்களா, பிக் பாஸ்க்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், انا خير منه. என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ், அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தனி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவமின் பெண், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை? என்ன விட்ட ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் வைக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே அல்லாஹ் எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தில ஆட்சியை கொடுக்கறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலைக்கு ஊக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானது நாங்க தாரும நாங்க கமையான இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா எட்டையாவதுடா கொண்டெய்னர் லொரி. இது எட்டை இல்லை, இது இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம், இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான். எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூல் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லாஹ் சாட்டிக்கான், சைத்தானையும். யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்லாஹ் அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், காலி நலக அந்த வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு சேரவனுக்கும் அன் தத்த கப்பரன்ஸ்னால் பெருமடிக்கிற, பெருமடிக்கிறவனுக்கும் இங்க இடமில்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, என்ன முன்னுக்கும் நிக்கவானான். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நாங்க அந்த நாள்லேருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்திலேருந்தே தான். அப்படி அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல. அவரையா நீ ஃபாலோ பண்றவானாம், பெருமவானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம், அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சி போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கேலாம். அப்படி தலை தூக்கேலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல, ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னாய்தானே, எங்களை மாற சொன்னாய்தானே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பு நீ இலா யௌமி யுபஅஸூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே, உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்கின, சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாயன்னு சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும் உண்மையும் பொய்யும் சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அஹ்வைதனி லா கூதன் லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம். ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே பூண்டு விரட்டணத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், விரட்டணத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன்,

இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவனே வலா தஜிது அக்சரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர் 90% செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறான் நீ பாரு. நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும் சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, இந்த முன்னுக்கும் நிக்கவானாமன் சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வதஆல எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான், ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குல முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதும் கொண்டா? ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் செல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கார்மானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், ஃபதகூனா மினல் காசிரீன், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லா போவானம் உண்டானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கெடுத்த உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரனை பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூருவானு, பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாமி அடிச்சுட்டு போய்த்திரையில் இவன் கோட்டையும் கொண்டு போய்த்து கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அந்த கோட் இல்ல இல்ல, அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான், அடி அதை கலட்டி பஞ்சமித்தாலுமே 3000 கேளுமே, அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி, பெண்களுக்கு ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற, போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க, எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள், அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேயே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமா இருந்து போங்க, திருத்துங்கோ, புத்தி சொல்லுங்கோ, கண்காணிங்கோ. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும், ஒரே அடியா நிமித்த போவாதீங்க. பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையில நீ தாஜ தொழணும், பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும், நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்ல

0: இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உமாவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவுதானே உடைஞ்சிரும். போ போ சரியா வரும் சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிள்ளைக்கு தெரியாம விட்டுட்டு போயிட்டு மாப்பிள்ளை தெரியாம இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் சேர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு போயிட்டு இவர் செல்றாரு. போ போ சரியா வரமா இனி எங்க சரிவார வளைச்சு போயிட்டு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பறன்ற குல் ஆஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பையும் ரப்பின் நாஸ் மனிதர்களின் ரப்பு, மனிதர்களின் ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவனா ரப்பு, கிளின்டனுக்கும் அவனா ரப்பு, ஃபஹதுக்கும் அவனா ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறல்ல இறைவன் இல்லை என்ற அர்த்தமா இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கிறல்ல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்றாங்கோ நாடாளும் மண் என்றாங்கோ பிரசிடன்ட் என்றாங்கோ அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின் நாஸ் மனிதர்களின் இறைவனவன், இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே, எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம், உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதான், வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலப்புற அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு சுதூர் இன்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன்டைய உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கே இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான், சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை, யாரு முதல் நபி முதல் மனிதர் ஆதம் அலை சலாத்தையும் ஹவ்வா அலை சலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா, வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான்,
1: அந்த இருவரையும் பார்த்து செய்தான் சொன்னான், மனஹா குமார புகுமா அன்ஹாதி சஜரத்த இல்லா அந்த கூணா மலக்கைனி அவுத்த கூணா மினல் ஹாலிதீன்.
0: பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் செல்லியான். இங்க வாங்குவோம்,
1: மா நகா குமா ரப்புக்குமா,
0: உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும்
1: அன்ஹாதி ஷஜரா
0: இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு,
1: பெரிய ரகசியமா சொல்றாரு.
0: தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். அப்ப வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல அந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான், ஏய் மொனாந்த அப்பாவன் கேட்டேன், கேக்காண்டேப்பா கேக்காண்டேப்பா என்ன இது வந்து மீ பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி, எளிய காட்ட விக்குனண்ட பே வெளியாருக்கும் விக்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்சா மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகர பலன் என்ன கௌரவரி பலனோ கேள தருவா, கௌரவரிக்கு இல்ல கியூவானா இவர ஜப்பைக்க கிளவிலாயி. நான் அப்ப முன்ன ஒரு போத்தலை தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன், பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ நீ பண்ணி கேண்டாவே என்ன மாத்த கண்ணவனம் கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய எக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்தமிதி கடைக்கு வருவான், அஜர் இல்ல சாமம் கொஞ்சம் மிதிக்குது ரெண்டு சன் தாரிக்கு உங்களுக்கு சீப்பா போட்டு தாரன்னு முறவேற்றி போவ, என்னடா பாக்குறேன் இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறானு, அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாரது. இவர் பாப்பாரு ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியல, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போறோம் பார்த்தா லொரி லொரியா ரோட்டெல்லாம் சீரழி. ரெண்டு பேர்த்தையும் சொல்றான், பிரபு அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவானாம் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம், இல்ல அந்த கூணா மலக்கை நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது, இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதா, மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறது தானே,
1: அது மாத்திரமல்ல அவுத்த கூணா மினல் காலிதீன் நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது,
0: சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான், உங்களை மரத்துக்கிட்ட போவானு
1: சொன்னார். சொன்னால்
0: பாருங்க சைத்தான் இந்த கோலம் எல்லாம் நடக்குது,
1: அம்மான அம்மான நம்புங்க சத்தியமா சொல்ற உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன், இன்னி லக்குமாமின்
0: நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன், அம்மா உங்களுக்கு ஓணும்னா நீங்க ஏத்துக்கோங்க, யாரும் செல்லி தர மாட்டார், நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு
1: சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மனத்துக்கிட்ட போவானமன்றது
0: உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமா,
1: எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான்,
0: இந்த பிளான்ல ஷைத்தான் வெற்றி பெற்றான், அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம்,
1: அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேலும் போனார்கள், மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற
0: இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள், அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண்ணுலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, முஹப்பதார் எல்லாம் சொல்லியாச்சு,
1: கொள்ளாதவன் இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம்
0: ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் எங்கேங்கிற
1: சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடமெல்லாம் ஓடுற அவன், நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற, ஓடிக்கொண்டே இருக்கின்றான், அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல அகூதன் சிராத்தக்கல் முஸ்தகீம் போன்ற நேரான வழியில போகாம நான் நடுவில் உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன். அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாவுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முஹம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போது இல்லையா, கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே, அது ஷைத்தான் ரசூலுல்லா சொன்னார். ஷைத்தானுடைய குணம், உடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும், கழுதை கத்தும் போதும் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். அவைகள் ஷைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது என்று சொல்லுதா சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. இவனுக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, என் கோலையை போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல்ல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னா பார்த்தார்கள். பார்வையில் புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா, பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ளப்பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில வச்சு சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றுமில்லை, குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கள்ளனுக்கு இங்க வாரணும் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வாரம், அவன் வரப்போறோம் இல்லை பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு இதுக்கு முன் ஃபக்ர, இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யாமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், ஷைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் ஷைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2க்கு 3 ஆவிட்டு, 3க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்தீங்க, ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற பில் ஃபாக்ஸாய் மானக்கேடான விஷயங்களை கல்பில் போடுறதுமா வந்தான். படம் ஒன்று பார்ப்போமா, பிலிம் ஒன்று பார்ப்போமா, எடால் சொல்லி ஒன்று பார்ப்போமா, பாட்டு ஒன்று கேட்போமா, விஷல் ஒன்று அடிப்போமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவோமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான் நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே சைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும் சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பள பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றாங்க, ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கப்புறம் அம்மனத்தோட அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுறேன், வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க எல்லா வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பைத்து வந்துடும் வாங்க அஸ்லாம் என்பதை குறிப்பார்த்தல். அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்தை பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பது தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள். அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல உழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் அவங்க நம்பரை இல்ல ஈட்டு போய் இதுல குத்தும், என்ன கதை என்ன கதை ஒன்றுமில்லை, உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேணும். எனவே அமனி சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூது விளையாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். வாப்போ அதுலேருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க, அப்பதான் தலை தூக்குவீங்க. இந்த மாயுரை துஷைத்தானு ஐயோக்கிய பைனக்கும் அல் அதாவத வல் பகலாக ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வயசுத்துக்கும் அன்னிக்கிறில்லாயி வானிசலா. இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தாண்டே மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சதையும் மாறி ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டுதான் குடிச்சான், பத்து பத்து ரூபாய் மொத்தம் 20 ரூபாய், வெண்ட பத்து வெண்ட பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்து அவன் கடிச்சு அவன் கழுத்தை இவன் கடிச்சு ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்கின்றான், வயசுக்கும் அன்பிக்கிறில்ல.
0: சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
2: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான், உங்களுக்கே தெரியா. இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உங்க அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் நான் உலகத்துல தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா? வேர்ல்ட்ல அட வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாவட்டில் போயிட்டு பார்ப்போம், ஜப்பார் மாவட்டில் பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பா மாமா விட்டு மாமியா அடிச்சு போயிட்டான். அன்னைக்கு வந்து ஆத்திரத்தில் கூரையில் ஏறி என்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவை பிச்சு என்ன செய்ய என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் புள்ளாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பலியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள் இவருக்கு மௌத்தா போன அத்துலமீனானா பிடிச்சான், அத்துலமீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அத்துலமீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பாக்குறாரு. அப்படின்னா அத்துலமீனானோட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்ல, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சு அந்த சைத்தானதான் கலற்றார்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே 4 மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒருத்தால பெய்து 2-3 செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் ஷைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், பாம்பை எரிபந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்க இல்லையா, சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்து உள்ளுடுமா? சில பேர் சொல்ல நட்சத்திரம் உள்ளூரத்து கண்ட என்ன கண்டா அவன் பாட்டு வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லை, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எனவே சைத்தானுக்கு எரி பந்தம் தான் அது. கடலில் செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரி பந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப 2 செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவாரு. இவரு காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு இவன் எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா, அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை விட்ட சொல்லு, முடிய விட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா செல்றாட்டா, சரியா செல்றாட்டா, அவன்கிட்ட கேட்கிறான். இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு? 61 மறதி கூடவா இல்லையா? எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா? அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல வீட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில் என்ன சாப்பிட்டேன் நினைவில்லை. அவன் பயத்திலே இறுக்கி மிருக்கி அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசிபத் ஆரம்பமாச்சு. எனவே பூசணிக்காய் ரெண்டு கொண்டாங்க. இவர் கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி? அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்ட. சில நேரம் எங்களுக்கு மறந்து மறந்தியும். இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய்க்க. சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே. இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான் உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கும்போவான். அவன் எப்படாச்சுன்னு சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுறீங்களா, அதனாலதான் அந்த முசிபத். நாளையில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா? சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகை தான் ராஜ தொழுகை. கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழும்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் அலியல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா? நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா? தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள். உங்களின் உணர்வை பார்த்தால்தான் இப்படி மடியார்களா? மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போகட்டும் தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுனா பூசிர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பயும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணுமோ. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான் சைத்தானுக்கும் நப்சுக்கும் அவங்க வழிபடுறாரு. அந்த ரெண்டும் நப்சும் சைத்தானும் நல்லவைகளை நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான் இருக்க. எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு? எனவே சைத்தானும் நப்சும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், சட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள சைத்தானின் அடையாளம் தெரிஞ்சு வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், சைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? சைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன், அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னோட கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோமே என்று தொழுற சுனங்கி தொழை விட்டுறல்ல சுனங்கி தொழுற அவர் தானே என் கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி கலவெடுக்கிறானே, அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்?
0: சில நேரத்துக்கு இதுலயும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான் 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க,
2: கதிஜா உங்களுக்கு புரியமான பாட்டு. இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க புரியமான பாட்டு புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோன்னு. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ பிடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. அப்பா யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் என் வாப்பாவும் அவனை வெட்டாலும் அவனை, என் மம்மியும் என் நானாவும் என் உப்பும் தம்பியும். நீ அப்பா எவ்வளவு பேர் கேட்கறாங்க நாசமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான். வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார். பாட்டு படிக்கிறோம், பாட்டு படிக்கிறவனுக்கு ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார், உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சின்னு சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கறாங்க. கல்யாணம் முடிச்ச 6 ரெண்டு வாரத்தில் ஒரே ராத்திரியில இருந்துட்டு தலாக் கொடுக்கறாங்க. தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசு கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு
3: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
2: For more lectures, visit slhub.com.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹூம் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimwanoli.com
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு உலகம் முழுவதும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் 43வது தொடராக வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பில் நாம் இதுவரை வலிமா சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த வலிமாவுடைய தொடரிலே நாம் கடைசியாக ஒரு சில செய்திகள் விடுபட்டிருந்தன, அவைகளையும் இன்ஷாலா பார்த்துவிட்டு மணப்பெண் அலங்காரம் மற்றும் அதாவது அலங்காரத்துக்குரிய சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இந்த வலிமாவுடைய தொடரில் விடுபட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வலிமாவுடைய நேரம் சம்பந்தமாக நம்ம என்ன செய்தோம், நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வலிமாவுடைய நேரம் என்பதில் அதாவது அந்த குடும்ப உறவுக்கு உடலுறவுக்கு பின்னால், அதாவது கணவன் மனைவி சேர்ந்த பின்னால் அல்லது அதுக்கு முன்னரா அப்படின்ற பகுதி பேசியிருந்தோம். அதில் வந்து ரெண்டுமே என்ன அனுமதிக்கப்பட்டது தான். நான் அதிகமான விஷயங்களை சொல்லுவனுடைய காலத்தில் வந்து அரூசாக மாறிய பின்னால், அதாவது உறவு நடந்த பின்னால் வலிமா கொடுத்த செய்திகள் தான் அதிகம் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து வக்து, அதாவது நேரத்தை பற்றி பார்க்கல, நாளை பற்றி பார்த்தோம், நேரம் சம்பந்தமாக நம்ம சொல்லலை. அதில் ஒரு செய்தி அப்துர், அதாவது இந்த காலையில் அதாவது விடிந்த பின்னர் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி, அதே போல் அபு சயீதுடைய என்ன செய்தி, அந்த சஹாபி அந்த பெண்ணை என்ன செய்வாங்க, அந்த ஈத்தம்பழங்களை ஊற வச்சு பங்கிடுவாங்களே, அப்போ அதுவும் விடிந்த பின்னால் வரக்கூடிய செய்திகள். இப்படி உள்ள சில செய்திகளை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அப்போ அதிலிருந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் மனைவியை ஒப்படைப்பது தான் ஒரு வழமையாக என்ன செஞ்சுக்குது, பெரும்பாலும் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் சில செய்திகளில் இது வந்து இதுவும் கடமையாக அல்லது இதுவும் ஒரு சுன்னத்தா, இரவு நேரத்தில் அப்படி அதாவது ஒப்படைப்பது தான் சுன்னத்தா அப்படின்னு பார்த்தால் அப்படி அல்ல. ஆனால் அது ஒரு வளமை, அதே போல் என்ன மனிதர்கள் தூங்குகின்ற நேரம் என்பதனால் அந்த வளமை என்ன செய்து கடைபிடிக்கப்பட்டிருக்கே தவிர அது ஒரு சுன்னத்தா, அது சிறப்பு அப்படின்ற அடிப்படையில் நடந்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஏனென்றால் சஹிஹுல் புகாரியில் 5160 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தஸவ்வஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் முடித்தார்கள், ஃபஅத்தத்னி உம்மி ஃபஅத்கலத்னி அத்தார், என் உம்மா என்னை அழைத்து என்ன வீட்டுக்குள்ளே நுழைத்தார்கள், ஃபலம் யரூனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு திடுக்கு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணனே திடுக்கிட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவுடைய நேரத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுகின்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது, வந்து ரசூல் ஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்த நிகழ்வு நடந்திருக்கிறது வந்து என்ன, லுஹாவுடைய நேரத்தில். லுஹாவுடைய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பது சஹீஹுல் புகாரியில் 5160 இலக்கத்தில் என்ன செய்து வருகிறது. அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு தெளிவு என்னென்னா, இரவு நேரம் தான் அப்படின்றதல்ல, அவருடைய நேரங்கள் பகல் பொழுதாக இருக்கலாம், இது முற்பகல் பொழுது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அது பலகீனமான தாயிஃபான செய்தி தான், முஸ்னத் அஹமதில் 27471 இலக்கம், இதில் அபு ஷத்தாத் என்றவர் வராரு, இவர் அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். அஸ்மா பின்த் உமைஸ் அறிவிக்கிறாங்க, நான் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்தேன், மணப்பெண்ணாக தயார்படுத்தினேன். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா மணப்பெண், அது அஸ்மா பின் தொஹ்மைஸ், மணப்பெண்ணை தயார்படுத்துகிற இதில் ஜனாசா விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஈடுபாடாக இருந்த பெண்மணிகளில் ஒருவர். நான் தான் அதை தயார்படுத்தினேன், என்னோடு சில பெண்களும் இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் விருந்தாக அந்த இடத்துல அளிப்பதற்கு எங்களுக்கு பால் பாத்திரங்களை தவிர, ஒரு பால் பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்கலை. பால் இருந்துச்சு, அதைத்தான் விருந்தாக கொடுக்கறதுக்கு இருந்ததே தவிர வேறு எதுவுமே என்ன செய்யலை இருக்கலை. அப்போது அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். பின்னர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதாவது அது குடித்த பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்த பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை குடிக்குமாறு கொடுத்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இல்லை, அதாவது எங்களுக்கு பால் குடிக்கிற இப்போ ஒரு தேவையுண்டு இப்போ இல்லை, அப்படி என்ன மாதிரி பசி இல்லை என்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஜ்மா அன் ஜூ அன் வ கதிபா, பொய்யையும் பசியையும் இணைக்க வேண்டாம்னாங்க. பொய்யையும் பசியையும், பசினா பசி என்னென்ன செய்யுங்க சாப்பிடுங்க, அதையும் இதையும் என்ன செய்ய வேண்டாம், கலக்க வேண்டாம். அப்படி என்று சொன்ன நேரத்தில் ஒரு பெண் கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு ஒரு விஷயம் விருப்பமாக இருந்து அந்த இடத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை, தேவையில்லை அப்படி என்று சொல்கிறது என்னை பொய்யாக கருதப்படுமா என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் கதிபு யுக்தபு கதிபின் ஹத்தா துக்தபல் குதைபத்து குதைபத்தன், பொய் பொய்யாக எழுதப்படும், ஒரு சிறு பொய்யாக இருந்தாலும் அது சிறு பொய்யாக என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்று சொன்னார்கள். அப்படி என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது, இது வந்து தாயிஃபானது, பலகீனமானது. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு மனிதர் சாப்பிட்றதுக்கு இருக்கிறாரு, அவர் சாப்பிடட்டும் வந்து நம்ம பசி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்ன, அதாவது பொய்யாக கருதப்பட மாட்டாது என்றதுக்கு வேறு வேறு செய்திகள் என்ன செய்து, அபூபக்கர் ரலியல்லாஹு செய்திகளில் இன்னும் மற்ற செய்திகளில் ஆதாரங்கள் என்ன செய்து உண்டு. அது வந்து விருந்தாளியை கௌரவித்தல் என்ற பகுதியில் என்ன செய்யும் அடங்கும் என்ற ஒரு சஹாபிரசை நம்ம படித்திருப்போம். அந்த விளக்கு எரிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவார், அணைச்சிருவார் சாப்பிட்றதுக்காக, அவருடைய பசியும் குடும்பத்துடைய பசியை மறைச்சி அவர் என்ன செய்வார், அதில் நடந்து கொள்வார். அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம் இந்த செய்தி, பலகீனமான செய்தி. அப்போ இந்த செய்தியிலையும் வந்து அந்த ஒரு பகல் பொழுதில் நடந்த சம்பவம் இடத்த புரிஞ்சு கொள்கிற அமைப்பில் என்ன செய்து இந்த செய்தியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பலகீனமானது, அந்த செய்தி என்ன ஒரு பலமான செய்தி. அடுத்தது அதான் அந்த அக்கதினிக்காவுக்கு பிறகு வலிமா என்பது லேட்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய அந்த இதுலேயும் இந்த வக்து நேரம் என்றது நம்ம அந்த நாளுக்கும் எடுக்கலாம் டைமுக்கும் எடுக்கலாம் என்று பொதுவாக வரக்கூடிய செய்தி. ஆனால் அது சம்பந்தமாக ஒரு வேறொரு இடத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு செய்தி சஹீல் புகாரில் 5,157 இலக்கம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, ஹஸா நபியும் அம்பியா, நபிமார்களில் ஒருவர் யுத்தத்துக்கு போகிறார், நபிமார்களில் ஒரு நபி யூஷா பின் நூன், அதான் சரியானது, அவர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார் போகிற, ஃபகால் அலி கௌமிஹி, அப்போ தன் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறாரு, லா யத்பஅனி ரஜுலுன் மலக புது அம்ராத்தின் வஹுவ யுரீது அய் யப்னிய பிஹா வலம் யப்னி பிஹா, அதாவது திருமணம் நடந்து இன்னும் மனைவியோடு ஒன்று சேராமல் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்னை தொடர வேண்டாம் என்றார். இந்த யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டாம், என்னை தொடர வேண்டாம். அக்குதுனிக்காக நடந்துட்டு மனைவியோடு ஒன்று கூடுற நாள் மட்டும்தான் அதாவது மிச்சமாக இருக்குது. அப்படின்னா அக்கதினிக்காக நடந்து அதுக்காக வெயிட்டிங்னா அது ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம், எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம்ன்றதே முதல்ல என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு ஒரு வக்தும் அவர் என்ன செய்யலை, அதில் நியமிக்கப்படவில்லை. ரசூலாங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க, அந்த மாதிரி வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்ன என்ன செய்ய வேண்டாம், தொடர வேண்டாம். வீடு கட்டி வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவரும் என்னை தொடர வேண்டாம் அப்படின்றாங்க. அதே போல் ஒரு ஹவுதொண்டு கட்டி அதுக்கு தனது கால்நடைகளை கொண்டு வந்து நீர் பாய்ச்சறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவரும் என்னை என்ன செய்ய வேண்டாம், தொடர வேண்டாம். ஏன்னா மனசுக்குள்ளே எங்கே இருக்கும் தெரியுமா, அதில் தான் என்ன செய்யும் இருக்கும், என்னை தொடர வேண்டாம் என்று சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி வருது. இதுவும் அந்த நாளையும் நேரத்தையும் புரிஞ்சு கொள்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு செய்தி. அதுபோல் சஹீல் புகாரில் 5,159 இலக்கத்தில் வருது. இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாமன் நபி சொன்ன பைன ஹைபர் வல் மதீனத்த தலாதன் யுப்னா அலஹி பி சஃபியா பின் திஹுயை, சஃபியாரெல்லாம் கூட செய்தி பார்த்தோம். அதில் என்ன வருதுன்னா ஹைபருக்கும் மதீனாவுக்கும் இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தங்கினார்கள். எப்படி தங்கினா, யுப்னா அலைஹி பி சஃபியா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பினா செய்து, அப்படின்னா அவர்கள் குடும்ப இதில் சேர்றாங்க 3 நாள் அந்த இடத்துல. அப்படின்ட்டா தொடர்ந்து என்ன செய்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வலிமா கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு புரிஞ்சு கொள்கிற மாதிரி அந்த செய்தி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே விளங்கும் அந்த செய்தி. அந்த 3 நாள் அந்த வலிமாவுடைய நிகழ்வு நடந்ததாகத்தான் அந்த செய்தி என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போது தொடர்ச்சியாக நடப்பதற்கும் அந்த நாட்கள் வந்து என்ன ஒரு வரையறை இல்லாமல் அவரோட வசதிக்கேற்பவும் நேரத்துக்கேற்பவும் புரிந்து கொள்வதற்கும் இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரமாக எங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபமாக்கான விஹாமின் ஹுப்ஸின் வலா லஹம், அதில் வந்து ரொட்டிகள் இருக்கவும் இல்லை, இறைச்சி இருக்கவும் இல்லை, தோல் தோல் அதாவது விரிப்பு விரிக்கப்பட்டு அதில் வந்து பால் கட்டிகளும் என்ன அதே போல் என்னது நெய் இது போன்றவைகள் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது பகிரப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இது ஒரு செய்தி. அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் 5166 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்பஹன் நபியு பிஹா அர்ஸன், காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது என்ன அதாவது அந்த மணமகனாக காலை பொழுதை அடைகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலிமா பகல் கொடுக்கப்படுது, இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத புரியிற அமைப்பில் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒழுக்கம் ஒன்றும் சொல்லப்படுது, என்னென்னா அங்கு வந்தவர்கள் அந்த வலிமாவுக்கு வரக்கூடியவர்கள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஒழுக்கம் அதில் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாலாம் முடிஞ்ச பின்னாலேயும் ஒரு கூட்டம் ஒன்று இருந்து 10 பேருக்கு குறைவானவர்கள் உட்காந்து பேசிக்க நிற்கிறாங்க. ரசூல் அங்கே வராங்க, அப்போயும் அவங்க என்ன செய்கிறாங்க பேசிக்க நிற்கிறாங்க. சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது, திருப்பி திருப்பி 2-3 தடவை வந்து பார்த்துட்டாங்க, அவங்க பேசிக்கின்றே தான் இருக்கிறாங்க, போகலை. இப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கல்யாண வீட்டில் எரிப்பாங்க, பேசிக்கின்றே தான் இருக்கிறது, வேணுமென்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்ன அவங்க அந்த இடத்த விட்டு போகவில்லை. அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அந்த மனைவிமார்களுக்கெல்லாம் வந்து சலாம் சொல்கிறாங்க, அப்படி அந்த மாதிரி என்ன சுகம் விசாரிக்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தா இவங்க என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னால் அவர்கள் போன பின்னால் அந்த குர்ஆன் வசனம் இறங்குது சூரா அஹ்ஸாபில் வந்து, நீங்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளுக்கு அழைக்கப்படாமல் போக வேண்டாம், அழைத்தால் நீங்கள் அங்கே சாப்பிட்ட உடனே என்ன இதாக தாய்மத்தும் ஃபன் தஷிரும், நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் அந்த இடத்துலேருந்து என்ன செய்யுங்க வெளிக்கிளம்பி சென்று விடுங்கள். கைர முஸ்தனிதீலி ஹதீதின், நீங்கள் எந்த ஒரு கதைக்கும் என்ன அந்த இடத்துல உன் சடைந்து கொள்ளாமல் அப்படின்னா அதில் உட்கார்ந்து ஆறுதலாக கதைச்சிக்கின்றிருக்காமல் அங்கிருந்து போய்விடுங்க. இன்னதாலிக்கும் காண யுதின் நபி, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கிறது. ஃபயஸ்தஹீ மின்கும், அவர் உங்களுக்கு சொல்ல என்ன செய்கிறார் வெட்கப்படுகிறார் என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹோட கண்ணியத்தை சொல்லி என்ன செய்கிறான், அதை இருக்கிற அல்லாஹு தாலா உண்மையை சொல்ல என்ன செய்ய மாட்டான் வெட்கப்பட மாட்டான் என்ற அந்த குர்ஆன் வசனம் என்ன செய்தி இறங்குது. அதிலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை தவிர்த்து கொண்டார்கள் என்றதை நம்ம புரிகிறோம். ரசூலுல்லாஹோடைய மக்காம் ஒரு கண்ணியமான ஒரு இடம், எங்களுடைய இடம் அந்த மாதிரி இல்லாது விட்டாலும் கூட ஒரு பேச்சொழுக்கம் என்ற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும்னா சாப்பிட்டோமா அந்த இடத்துல என்ன செய்யணும் போய்விட வேண்டும் என்ற ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லுது. இதே இஸ்லாம் இந்த இடத்துல இவ்வளோ அழுத்தமாக சொல்லுதுன்னா, ஒரு திருமண நிகழ்வில் இந்த மாதிரி அதாவது ரெகிங் என்ற பெயரில் அநியாயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இது வந்து எவ்வளவு மார்க்க முரணான ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து பல கட்டங்களாக என்ன செய்யலாம் விளங்கப்படுத்தலாம். முதலாவது ஒரு மனநோயில் லெவல் இது, இது வந்து அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி ஒத்தன் சந்தோஷம் அடைவந்திருந்த அதாவது அடையாளப்படுத்துவார்களை செடிசம் என்று சொல்லி அடுத்தவர்களை திருப்தி அதாவது அநியாயம் செய்து அடுத்தவர்களை நோவினை செஞ்சு இவன் சிரிக்கிறது இவன் மகிழ்ச்சி அடைகிறது. சைத்தான் மனிதன்ட உள்ளத்தில் போட்டு வச்சுக்கிற உண்டு, திடீர்னு ஒருத்தர் வலிக்கு விழுந்தோடனே யாருக்கும் இயற்கையாக என்ன செய்யும் கவலை வரும், ஆனால் முதலாக சிரிப்பு வருது, நண்பர் ஒருத்தர் கீழே விழுந்தால் நமக்கு என்ன செய்யுது சிரிப்பு வருது. அப்போ இயற்கையாக சைத்தான் அந்த சிந்தனையை விதைக்கிறான்னு அர்த்தம், உடனே நம்ம அதுலேருந்து என்ன செஞ்சிடணும் வெளியே வந்துடணும், அதிலிருந்து வெளியே வந்துடும். இல்லை என்று சொன்னால் அவனுடைய வேதனை எங்களுக்கு புரியவே புரியாது, அவரும் என்ன செய்வார் என்றால் அந்த வேதனையை காட்டாத ஒரு இடத்துக்கு மாறுவார். ஏண்டா இதை சொன்னால் அல்லது இந்த நிகழ்வு நடந்தால் அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்களே தவிர அவங்க வந்து ஒரு நாள் என்னை வேதனையை புரிஞ்சிக்கொள்ள மாட்டாங்கன்ற இடத்துக்கு வருவாங்க. அப்போ இது ஒரு நோய், இந்த மனநிலை அதை உச்சகட்டமாக பார்க்க முடிஞ்ச இடம் உண்டு தான் இந்த திருமண நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். இந்த முட்டை அடிக்கிறது சரியா, அதாவது அந்த நாற்றமடைஞ்ச முட்டையை கொண்டு வந்து அடிக்கிறது, அல்லது அவரை கொண்டு போய் என்ன இந்த மாட்டு வண்டியில் கொண்டு போகிறது, அல்லது இந்த இருக்கிறதுலே அதாவது அந்த லோ கிளாஸில் மாதிரி நம்ம கருதக்கூடிய மாதிரி உள்ளவைகளில் கொண்டு வரது, அல்லது அவரில் என்ன இந்த இலை குலையெல்லாம் போட்டு என்ன செய்கிறது கொண்டு வரது, அல்லது ஒரு வண்டியில் உச்சத்தில் என்னது ஏற்றி கொண்டு வரது, அடுத்தது என்ன ட்ரெஸ்ஸுகளை மாற்றுறது, அடுத்த முகத்தில் என்ன கண்ட என்ன ஒரு பொருத்தம் இல்லாதவைகள்லாம் இந்த பூசி விடுறது, இது போன்ற அதாவது ஒரு கேவலமான நிகழ்வுகள். அது மாத்திரமல்ல அவரை கடத்திட்டு போயிடுறது, அவரை கொண்டு வந்து விட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னால் அவரை கடத்திட்டு போயிடுறது, அவரை கடத்திட்டு போய் பீச்சில் கொண்டு வச்சுட்டு அல்லது ஒரு ரூமில் தனியாக செஞ்சிடுறது அடைச்சிடுறது. இப்போ பெண் ஆண்கள் மட்டும்தானே செய்கிறாங்க, நாங்களும் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னு பெண்கள் என்ன செய்யறது அந்த மனப்பெண்ணை கொண்டு போய் இன்னொரு அறையில் அடைக்கிறது. இப்படி ஒரு மரண சம்பவமே இளைஞர் என்ன செஞ்சது நிகழ்ந்தது, ஒரு இராணுவ வீரர் நிகழ்வில் வந்து ஒரு மரண சம்பவம் என்ன செஞ்சது இப்படி நிகழ்ந்தது, இந்த மாதிரி நடத்தி அப்போது இதெல்லாம் என்ன, அதாவது ஒரு கேவலமான ஒரு சிந்தனைகள். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் நட்புடைய வடிவம் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்றில் சினிமா கலாச்சாரத்தால் தாக்கப்பட்டவர்களாகும், இல்லைன்னா வேலை வெட்டி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் மானம் மரியாதை கௌரவம் என்ற விஷயத்துடைய வடிவத்தை முழுமையாக புரியாதவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தன் நண்பனுடைய ஒரு நிகழ்வில் இந்த மாதிரியான கேவலமான இழிவான அடிமட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய மைண்ட் செட்டு யாருக்கும் வந்திருக்காது. அப்படி வருதுன்னா ஒன்றில் அவர்களுக்கு கண்ணியம் என்றால் முழுமையான வடிவம், கண்ணியமானவராக இருக்கலாம், முழுமையான வடிவம் அவங்களுக்கு தெரியலை. நட்பண்டா இஸ்லாத்துடைய வடிவம் அவர்களுக்கு முழுசாக என்ன செய்யலை, தெரியலை. இந்த அறியாமை, அதே நேரம் ஆளுமை போதாமை, ஆளுமையற்ற ஒரு தன்மை. இல்லைண்டா இது போன்ற இடங்கள் எல்லாம் ஒரு நல்ல கௌரவமான கண்ணியமான ஒதுங்கத்தான் என்ன செய்வான், பார்ப்பான். இந்த வேதனைப்படுத்தி திருப்தி அடைதல் அப்படி என்ற மனநிலை ஷைத்தான் அடுத்தவர் பாருங்கள் இன்னல்லது இந்த யுஹிபூ நான் தஷி தன் தஷி அல்ஃபாஹிஷா, இந்த மானக்கேடான விஷயங்கள் அடுத்தவர்களில் பரவ விரும்பக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மறுமையில தண்டனைன்னு சொல்கிறேன் தானே. இதெல்லாம் நிறைய பேர் இந்த ஷைத்தானியத்தை எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை பார்த்து தான், அடுத்தவங்களை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து தான் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. சைத்தானியத்தை ஏற்கனவே இருக்குது, அடுத்தவர்களை பார்த்து பார்த்து இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இன்றைக்கு அந்த ஒவ்வொரு செய்கிறது தான் ஒரு ஆக குறைஞ்ச லெவலையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இப்போ பொருட்களெல்லாம் விற்கிறாங்க. அவரை வந்து இது பண்ணுறதுக்கான பொருட்கள் அந்த சவர்க்காரம் மாதிரி வந்து எல்லாம் முகத்தில் உடம்புலலாம் உளுமை அந்த மாதிரியான அதாவது பொருட்கள் எல்லாம் விற்று அதனூடாக சந்தோஷப்படுத்தக்கூடிய பட்டாசு கொளுத்துறது வந்து எந்த அளவுக்கு வந்துடுன்னு சொன்னால் ஸ்டேஜுக்குள்ளே என்னது பட்டாசு போட்டு விடுற நிலைமையெல்லாம் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இன்னும் என்னென்னு சொன்னால் சில பொருட்களை கடத்தி வச்சிடுறது, இவ்வளோ லட்சம் தான் இவ்வளோ பணம் தான் அப்போ தான் உனக்கு என்ன செய்வேன் அதை தருவேன்றது, அது கொடுத்த பின்னால் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்கிற பார்க்குறோம். இப்போ இந்த அநியாயங்களெல்லாம் செஞ்சுட்டு இது ஒரு ஒரு இது அவன் பொறுத்துக்கொள்கிறான். அந்த நேரத்தில் நடக்கக்கூடியெல்லாம் அவரும் என்ன மானங்கெட்ட நிலைமையில் அவரும் பொறுத்துக்கண்டு அப்படி சிரிச்சுக்கண்டு இருக்கிறார். இப்படி ஒரு நட்பு வட்டம் நமக்கு இன்றையோடு தேவையில்லைன்னு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் பொறுத்துட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா, இவன் ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறான், பலருக்கு இவன் செஞ்சுக்கிறான், அதனால் தண்டை டேர்ன் வருதுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அப்போது அவன் பொறுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. சிலர் பொறுப்பது மட்டுமல்ல, ரெக்கிங் என்னடா ரெக்கிங் செய்யலை வரலையா நீங்களாம் உங்களெல்லாம் என்ன என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவன் கேட்குறான். அப்போ நடக்கலன்னு கவலைப்படுற நிலைமை அவன் பார்க்குறான். அப்போ இது என்னென்னா அதை மெசோகிசம் என்று சொல்வார்களே, அதாவது தனக்கு வேதனை நடப்பதில் தான் சந்தோஷம் அடைவது இது அதைவிட கேவலம். எனக்கு வேதனை நடக்கிறதுல நான் சந்தோஷம் அடையக்கூடிய நிலை இருக்குதே இது அதைவிட கேவலமான ஒரு நிலை. எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்டா அதை நான் எப்படி ரசிச்சுட்டிப்பேன், எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்டா நான் ரெண்டு மூணில் ஒன்று வரணும், உண்டு அவனை வந்து அவன் ஒரு அவன் விளங்காமல் செய்கிறான் அப்படின்றதுக்காக வேண்டிய என் ஆளுமையை பாதுகாத்து கொண்டு நான் சபராக இருந்து அவனுக்கு உணர்த்துறது, இல்லைன்னா அவனை கண்டிக்கிறது, இல்லை அவனை தண்டிக்கிறது, இல்லை அவனை விட்டு ஒதுங்கிறது, இது நடக்கணுமே தவிர அதை ஏற்றுக்கொண்டு இருப்பேன் என்ற வேதனையை கூட நான் வெளிப்படுத்தாமல் இருத்தல் என்பது எப்படி இருக்குது. இதே நபர்கள் இவ்வளோ பொறுத்தவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இணைகிறாங்க தானே, ஒரு வார்த்தையை பொறுத்துக்கொள்கிறாங்க இல்லை, மனைவி பேசினா கணவன் பேசினா மனைவி பொறுக்கிறது இல்லை, மனைவி பேசினா கணவன் பொறுக்கிறது இல்லை, கை நீட்டினா பொறுக்கிறது இல்லை, வைஃப் கை நீட்டி பேசினா கையை நீட்டி பேசாது அப்படி என்று சொல்கிறது, அல்லது கணவன் ஏதாவது பேசினா மனைவி டென்ஷன் ஆகுறது, ஆனால் அதை விட கேவலமெல்லாம் பொறுத்துக்கிறாங்க இதில், இந்த வழி மாலை அக்கதனிக்காலம் அதை விட கேவலமானவையெல்லாம் பொறுத்துக்கொண்டாங்க, கண்ட கண்ட அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கொண்டாங்க. அப்போ இயற்கை அதுதானே, மனிதனுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த இயற்கை ஒரு இதுன்னு இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டு அன்றைக்கு இரவு முழுதும் உன அனுப்புறது இல்லை என்று சொல்லி என்ன ஃபஜிர் வரைக்கும் வச்சுட்டு ஃபஜிர் புறம் கொண்டு போய் என்ன செய்யறது வீட்டில் விடுவது, ஒவ்வொரு ரேஞ்சிலும் ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி நடந்துகிட்ருக்குது. இதை பெற்றோர்கள் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சுக்கிறான், ஒருத்தின் இந்த இவருடைய திருமணம் போல் அதனால தான் இந்த மாதிரி சத்தம் போட்டு போகிறாங்க, இவருடைய திருமணம் போல் இவதான் சத்தம் போட்டு போகிறாங்கன்னு பெற்றோர்கள் ரசிக்க ஆரம்பிச்சுக்கிறான். இது இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரோட இந்த இது அது அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா திடீர்னு மாப்பிள்ளைய காண கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் மார் அவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படித்தான் நீ வளமை இவன் பல கல்யாணங்களுக்கு செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கேவலத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை பார்த்தா பேசி நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம், அந்த தம்பதியினருக்கின்ற அமைப்பில் குர்ஆன் புரிகிற அமைப்பில் எங்களுக்கு சொல்லுது, இதா தைம் தும் ஃபந்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அந்த இடத்துல என்ன செய்யுங்க, பேச்சுக்கு நீங்கள் நிதானம் கொடுத்து கொண்டிருக்காமல் போய்விடுங்கன்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த ரெக்கிங் பண்ணுறது இந்த இது இது எங்கிருந்து முதல்ல ஆரம்பிச்சு இந்த யூனிவர்சிட்டிகளில் அங்கங்கிருந்து ஆரம்பித்தது, புதுசாக ஒரு இடத்துக்கு வார இடத்துலேருந்து ஆரம்பித்தது உண்மையிலேயே, அதாவது ஒரு ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அப்படி என்று சொல்கிறது ஒழுக்கங்களையும் மார்க்க கட்டுப்பாடுகள் அல்லது உலகத்துடைய எத்திக்ஸ்களையும் உருவாக்குற ஒரு இடமாக அது இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கணும், இன்றைக்கி அதை எப்படி ஆக்கிட்டாங்க. அப்போது அதை விரும்பாத மாணவர்கள் இருந்தாலும் சரி அவங்க விரும்பாமலே செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஆளாயிட்டான். இன்றைக்கு என்ன ஒவ்வொரு மதத்தினரும் அவங்கவுங்களோட என்ன அதாவது ஆண்களையும் அவங்கவுங்க பெண்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க ரேங்கிங் பண்ணுங்கள் பிரித்து கொடுத்துக்கிறாங்க. அந்த லெவலுக்கு ஒழுக்க இனத்தில் ஒரு ஒழுக்கம் பேணப்பட்டுக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், நான் வந்து ஒரு காலத்தில் இபிலிஸ்ட படையில் நான் இருந்தேன். காலம் போக போக இபிலிஸ் ஏண்ட படைக்கு வந்துட்டாங்க. அந்த ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து அதில் முன்னேறிக்கின்ற போகிற லெவலுக்கு இது ஆகிக்கு. அந்த மாதிரியான இந்த ரெக்கிங் என்ற இந்த கலாச்சாரம் அப்படியே வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்கு. மதரசாக்களில் வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்குது. சாதாரண ஹாஸ்டல்களில் வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்கு. இந்த

0: சொல்றதா என்ற லெவலில் கொண்டு வந்தது என்ன செய்யும் வேண்டாம் சிரிப்பேன் எல்லாத்துக்கு. கவலை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே சோகங்கள் கவலைகள் வேதனைகள் யாராவது சொல்லுகின்ற பொழுது அவன்கிட்ட போய் தத்துவம் பேசிட்டு இருக்கிற தன்மையே இந்த விளைவு தான். ஒருத்தன் ஒரு கவலையை சொல்லிட்டு இருக்கிறான், அவன் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லாமல் அது இருக்கும். அப்போ என்ன செய்யணும், நம்ம ஆறுதலுக்கு நம்ம கேட்கணும், அது கேட்டு ஆறுதல் சொல்லணும். ஆனால் அதில் போய் தத்துவம் பேசி இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, இதுக்கு சட்டப்படி நீங்கள் கவலையை பட்டிக்கக்கூடாதுன்னு பேசினா அவன் பெரிய கவலை அதுதான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த விளைவுகள், அடுத்தவன் படுற வேதனையில் நம்ம சந்தோஷம் அடைதல், அடுத்தவனுக்கு ஒரு சின்ன வேதனையாக இருந்தாலும் சரி, எங்களால் அந்த வேதனையை வந்து வெளிக்காட்ட முடியாமல் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வந்து ரசிக்கிற அமைப்பிலையோ அதை வந்து அதை நகைச்சுவைப்படுத்துகிற அமைப்பிலையோ நம்ம வரக்கூடாது. அது வருவதென்பது மிக தவறான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து. சில நேரங்களில் ஒரு நோயாளி வேதனையோட உச்சகட்டத்தில் இருந்துட்டிப்பா நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம். சில மரணங்கள், சில நிகழ்வுகள், சில பொழுதுகள், இவைகளெல்லாம் அடுத்தோட வேதனை உணராமலே அந்த நேரம் என்ன செஞ்சிக்கும், கழிஞ்சிருக்கும். அதே மிகப்பெரிய வேதனை அவர் உயிரிழந்திருப்பார், அல்லது அந்த நோயுடைய கட்டங்கள் அவரை தாண்டியிருக்கும், அவருடைய வேதனைகள் தாண்டிருக்கும், உங்கள்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில். காரணம், எங்களுடைய இந்த நகைச்சுவை உணர்வுடைய எல்லை மீறல். இந்த நகைச்சுவை உணர்வுக்கு தானே இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த நகைச்சுவை உணர்வு எதை எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நிற்கணும். இல்லைன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய விஷயத்தில் மற்ற விஷயத்துலலாம் இது எப்படியாக பார்க்கும், நம்மளோட சாதாரண பேச்சில் எப்படியாக பார்க்கும், சீரியஸாக நடக்க வேண்டிய இடத்துல இந்த நகைச்சுவை உணர்வு என்ன செய்யும் வரப்பார்க்கும். நம்ம எந்த இடத்துல எது செய்கிறன்னு தெரியாமல் இருக்கும். எந்த அளவுக்கு இது நகைச்சுவை உணர்வுடைய இது போயிட்டுன்னு சொன்னால், சஹாபாக்களுடைய நிகழ்வுகளில் பேசக்கூட ஒரு சீரியஸான விஷயம், ஒரு சஹாபியுடைய விஷயம் போயிட்டு இருக்குது, அதில் கூட அந்த நகைச்சுவை உணர்வுடைய அந்த பாதிப்பு அதை எப்ளை பண்ணி பேசுகிற அளவுக்கு போயிட்டு அந்த செய்தியை சொல்கிறாங்க, சொல்கிறவங்க பயானுரைகளில் அதை வந்து அவங்க வந்து நகைச்சுவை உணர்வாக அந்த செய்தியை காட்டுற மாதிரி நினச்சி, எதில் ரசூலாக சிரித்தாங்களோ அதில் தான் நகைச்சுவை உணர்வு சொல்லணும். எதில் வந்து என்ன அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா அதில் தான் மகிழ்ச்சியை சொல்லணும். சாதாரண ஒரு நிகழ்வை இந்த சினிமா பாணியில் மாதிரி விளங்கப்படுத்துகிற நிகழ்வுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, இதெல்லாம் இந்த நகைச்சுவை உணர்வு மிகைத்தால் வரக்கூடிய பிரச்சனை. இது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு வரக்கூடாது. பரிஹசித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த மாதிரி விளையாடுதல் என்பது மிகப்பெரிய பாவம். அது வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்களில் உண்டான இந்த திருமண நிகழ்வில் பாதிக்குதுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட நட்பு என்னதுக்கு, இப்படிப்பட்ட உறவு என்னதுக்கு, அப்படிப்பட்ட செயல்பாடு எங்களுக்கு என்னதுக்குன்னு கேட்குறேன். அது எங்களுக்கு தேவையே இல்லை, அது எங்களுக்கு தேவையே இல்லை. இது முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்தது தான் ஆச்சரியம். இன்றைக்கு இது இல்லாத வீடுகள், ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய இது இல்லாத வீடுகள் எதுவுமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இது மாறி வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், இந்த திருமணங்களை நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. இது மார்க்க முரணான சைத்தானியத்துள்ள திருமணம் என்று சொல்லி இது மாதிரி நிகழ்வு கண்டாலே புறக்கணித்து நல்லவர்கள் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். இதில் ஊர் பள்ளிவாள்கள் இதில் ஒரு எக்ஷன் ஒன்று எடுக்கணும். இதால் என்னென்ன செய்யலாம் என்ன, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு என்றதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் மணவரை, இந்த மணவரைக்குள்ளே போய் எல்லாருமே இது உட்கார்ந்துகிறான், மணவரைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு இது கடைசியில் எங்கே போய் முடியும், எல்லை மீறலில் போய் என்ன செய்யும் இது முடியும். இது போன்ற கேவலமான நிகழ்வு நமக்கு வரக்கூடாது. இந்த செய்தியிலிருந்து நம்ம அதை என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். இது எந்த இடத்துல நடந்தாலும் சரி இது தவிர்க்கப்பட வேண்டும், இது ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு என்பதை நம்ம மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், உணர்த்தணும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். இது வலிமா என்ற இந்த பகுதியில் நம்ம அதாவது விடுபட்ட சில விஷயங்கள் என்று ஞாபகப்படுத்த இருந்த விஷயங்கள். இன்ஷாலா அடுத்ததாக நம்ம வந்து மணவரையுடைய சட்டங்கள், மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம்.
1: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் சிறப்பு தொடரில் வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேடீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் உலகம் முழுவதும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று அதில் முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எமது வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற முக்கிய மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இணைய இஸ்லாமிய செய்திகள், உங்களுடைய குழந்தைகளின் இஸ்லாமிய மார்க்க சம்பாஷணைகள், நாடகங்கள் போன்றவற்றை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0794-777-16167 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.

0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷீக் முபாரக் மதனி, PhD அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல உத்வான இல்லா அலல் ظாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலே படுத்துக்கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும், வேட்டையாடப்பட்ட மிருகத்தை விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் பர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் அஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவராவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறு வயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி, உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர் தான் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431 மௌத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லாஹ் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை, புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டாச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களையெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னமொரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வஸ்ஸுன்னா அஸ்ஸஹீஹா. குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து, சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம், ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டுச் செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மினல் கிதாபி வஸ்ஸுன்னா ஸஹீஹா, குர்ஆன் ஸஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்க்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றி எல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வஸ்ஸுன்னா ஸஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மின ஷமாயில் முஹம்மதியா வல் அஹ்லாக் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக் நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல ஹுக்மு துஹான் வத் தத்கீன் அலா து இத்திபி வத்தீன், மார்க்க மருத்துவ அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி, மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முஹம்மத் பின் ஜமீல் ஜெயினு அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும், அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள், அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம், தௌஜிஹாத் இஸ்லாமியா இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையில், அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசாயிஸ் அர் ரஈசியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியற்புகள், சிறப்பம்சங்கள். இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை, எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான். அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும். அதே போன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சை செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. சின்ன ஒரு வணக்கமாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மியு வலா யுஃபர்ரிக். இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்போ இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், சில ரசூல்மார்கள் நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை ஆமந்து பில்லா வமலாஇக்கத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல்யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி என்று நம்ம சொல்லக்கூடிய அர்க்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிபுகள், குளறுபடிகள் இவைகளையெல்லாம் அடையாளப்படுத்தி, இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதையெல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுகிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹலத்துன் வாதிஹத்துன் மஃபூமா, இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், இப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கிக் கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லு கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான ஃபிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம், இதில் வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லா இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள், இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மத்தத்தி வர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன். இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேறு ஆன்மீகம் வேறுன்னு இருக்கும். ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால், அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், இரவு காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது, திருமணத்தை மார்க்கம் என்கிறது, அரசியலில் வழிகாட்டுகிறது. சுபஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு, லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதில் இஸ்லாம் ரூஹத் தசாவி வல் உஹுவா பைனல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால் தக்குவா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான், எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள், அல்ஹம்துலில்லா. அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக, லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்தக்கருத்தீன், அதாவது புரோஹிதம் இல்லை, இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அந்த மார்க்கத்தை சுகன்ற புரோஹிதம், அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும், அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோஹிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன அல்ஹம்துலில்லா, அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள், அது வழிகேடு. புரோஹிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை, ஊடு குடி பூறுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி பூற முடியாது, கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா, இதுதான் அந்த புரோஹிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லாண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை திறக்க வேண்டியது, உள்ளால் ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது, உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாண்டு ஓப்பன் பண்ணுறது போக வேண்டியது, அவடத்தில் போய் நின்று ஃபாத்திஹா ஓத தேவையில்லை, நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம், நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே திறக்கலாம், சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அப்போ இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம், குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமனே நாம் இந்த புரோஹிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1, அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம், எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும், வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. 2வதாக இந்த மார்க்கம் சேர்க்கிற ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. 3வது, இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. 4வதாக இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று 2 பிரிப்பதில்லை. 5வதாக இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை, எல்லோரும் ஈக்குவல். அதே போல 6வதாக இந்த மார்க்கத்தில் புரோஹிதம் இல்லை என்கிற இந்த 6 சிறப்பம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்களாக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இவற்றை நாம் சரியாக மீண்டும் சிந்தித்து புரிவோமாக இருந்தால் பல உண்மைகள் நமக்கு இன்னும் வெளிப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நல்ல புரிதலையும் நல்ல விளக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த மார்க்கத்தை சரியாக கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வ மன் யுளில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரி பார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
4: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேயர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد

0: சதகல்லாஹுல்லாலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ

في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் உத கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள், இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் அல் குர்ஆன் முரத்தில் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் ஷேக் முஹம்மது அய்யூப் அவர்கள்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.

0: சதகல்லாஹுல்லாலிம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: فلما رأى الشمس بازغة قال هذا ربي.
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه وإنه لفسق